0: தலை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.
1: வணக்கம்
2: அண்ணன். அண்ணம் அண்ணமிட்ட கை
1: இனி எல்லாரும் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்க போறாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

வணக்கம் கட்டிக்காரன் பாட்டுல போதுமா பாட்டுல போதுமா இனி எல்லாரும் பாட்டை தான் கேப்பீங்க. நன்றி நன்றி நன்றி.

அடுத்த சொல்லுக்குள் போக போறேன். அடுத்த சொல் சரியா, இது இது மூன்றெழுத்து சொல். இது மூன்றெழுத்து சொல் ஒரு ஒரு மரத்தில் இருக்கிறது, ஒரு மரத்தில் இருக்கிறது, அதை நாங்கள் அப்படி சொல்லுவோம், ஒரு மரத்தில் இருக்கும். மற்றது வந்து நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவிப்பது, வாழ்த்து தெரிவிப்பதுக்கு உதவும். எங்கே பார்க்கலாம், கண்டுபிடிச்சு சொல்லுங்கள்.

இந்த சொல் ஒரு மரத்தில் மட்டும் இல்லை, இரண்டு மூணு மரங்கள்ல இருந்தும் தான் நீங்க பார்க்கலாம். அதோட இது வந்து ஒரு வாழ்த்து தெரிவிப்பதற்கும் இப்படி சொல்லுவார். வாழ்த்து, ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து கொடுப்பது இப்படித்தான். எங்கே பார்க்கலாம், கண்டுபிடிச்சு. மூன்று எழுத்து, மூன்று எழுத்து.

0: வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம்.
1: வாழைக்கும்
0: இருக்கிறது அந்த மடல், மற்றது வாழ்த்து தெரிவிக்கிறது மடல். மடல் அனுப்புவோம் இல்ல, வாழ்த்து மடல். பாருங்க பாட்டு போட்டும் கண்டுபிடிக்கிறீங்களே. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே பார்க்கலாம் அடையப்பா. உண்மையிலேயே இப்படி பாட்டு எடுத்து வரும்போது உங்களுக்கு சுகமாக இருக்கிறது இல்லையா? உடனே கண்டுபிடிச்சிடுறீங்க. பார்க்கலாம். வணக்கம் ஷியாமலா அம்மா. மடல் சொல்லிட்டாங்க, தாள மடல், வாழை மடல், மற்றது வாழ்த்து மடல். மரத்துல இருக்கும் என்று சொன்னேன், மற்றது அது அதன பாட்டு போடுன்னு கேட்கல. நான் சொல்ல போடுற பாட்டை உன்னிப்பா கேட்கணும். நீங்க வணக்கம் ராஜ்குமார், எங்க ஓடிட்டீங்க நீங்க?
2: வணக்கம்மா.
0: எங்க போயிட்டீங்க, எங்க போயிட்டீங்க? உங்களை காண இல்ல,
2: காணாமல் போனவை பற்றி அறிவிப்பு. சேப்பு விஜயராமர், வெள்ளை ராஜ்குமார், நான் பேர் மாத்திக்கலாம் பாக்குறேன்.
0: அதுவும் சொல்லல, மற்றது இந்த பாட்டும் உங்களுக்கு பொருந்தும். வெள்ளையண்டு வச்சிட்டான், வெள்ள உள்ள வச்சான், உளையோரம் ஈரம் என்ன.
2: அது வந்து எனக்கு பொருந்தாத, நண்பர் கண்ணனுக்கு பொருந்த நினைக்கிறேன்.
0: சரி பாருங்க,
2: நானும் யோசனை பண்ணேன். அவரை விஜயராகவன் சொன்னானே, எனக்கு யோசனை வந்துச்சு.
0: என்ன,
2: ஏன் நாம நம்ம பேர் மாத்தி கூடாதுன்னு?
0: மாத்துங்க.
2: சிகப்பு சிகப்பு விஜயராகவன், சிகப்பு விஜயராகவன் மாதிரி.
0: அவர் உண்மையிலேயே சிகப்பு, அந்த சிவப்பு கலர், அந்த சிவப்புனா வெள்ளை தெரியும். சில பேர் இருப்பாங்க நல்ல வெள்ளையும், அதை பார்த்துட்டு சிவப்பு விஜயராம், விஜயராம் ரெண்டு மூணு பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவரை குறிப்பிட்டு சொல்றதுக்கு அது சிவப்பு அப்படியே பதிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் சிவப்பு விஜயராமன்டா தெரியும், அல்லாட்டி தெரியும்.
2: அடைமொழி, அடைமொழி போட்டு, ஆமா அடைமொழி போட்டு அவரை கூப்பிட்டுக்கிறேன்.
0: இப்ப என்னடா என்ன பார்த்து குட்டி மீறாண்டதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல? அத மாதிரி
2: அம்மா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காமா?
0: சரி, உங்களுக்கு ஒரு சொல்லு தரட்டா, உங்களுக்கு ஒரு சொல்லு தரட்டா.
2: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
0: இப்ப மடல் என்ற சொல்லு கண்டுபிடிச்சிட்டார்கள் அவர்கள். மற்றது அன்னம், அன்னமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது இது ரெண்டு எழுத்து சொல். இது ஒரு மரத்தில், ஒரு மரத்தில் இது உருவாகும், சரியா? அதை இப்படி சொல்லுவோம். மற்றது சில விடயங்களை, இப்ப சில பொருட்களை நீங்கள் அடுக்கி கொண்டு போயிருக்கலாம், நான் அதெல்லாம் தட்டி கொட்டினா இப்படி சொல்லுவோம்.
2: இல்ல இல்ல, மரத்தில் உருவாகிறது இரண்டு எழுத்து,
0: இரண்டு எழுத்து வேற. அதையும் அதையும் அப்படி சொல்லுவோம். இந்த ரெண்டு எழுத்து சொல் பல அர்த்தங்களை கொண்டது. அப்ப இது ரெண்டு அர்த்தத்தை சொல்லி இருக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த ரெண்டு எழுத்து சொல் ஒன்று வந்து மரத்தில உருவாகும், இது சாப்பிடக்கூடிய ஒன்று, மரத்துல உருவாகும் இது. அடுத்தது வந்து நீங்க இப்ப பக்குவமா நீங்க எல்லாம் வீடெல்லாம் அடுக்கி வைக்கிறீங்கல்ல, நல்லா அதையெல்லாம் கலைச்சு விடுறேன் நான், எல்லாத்தையும் தட்டி கொட்டி. அதை சொல்லுவீங்க, ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேப்பீங்க. இந்த சொல்ல போட்டு, இந்த சொல்ல கண்டுபிடிங்க.
2: சாப்பிடுற பொருளாமா? சாப்பிடுற பொருள்,
0: அந்த மரத்து, மரத்துல உருவாகிறது சாப்பிடக்கூடியது. அது மற்ற இன்னொன்று கண்டுபிடிக்காம இருக்கிறது உங்கள்ட்ட சொல்லி பார்ப்போம், சரியா? ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். இது ஒரு மிருகத்தின் பெயர், மிருகத்தை சொல்லலாம், ஒரு மிருகத்தை சொல்லலாம். அதோடு செல்வம் என்ற சொல்லுக்கு மறுபெயர், செல்வம்.
2: செல்வம்
0: பக்கம் என்ற சொல்லுக்கும் மறுபெயர், பக்கம். பக்கம் என்ற சொல்லுக்கும் மறுபெயர், பக்கத்தையும்
2: அருகில்,
0: அருகில், பக்கம். இவற்றுக்கு இந்த சொல்லாலையும் சொல்லலாம். இந்த சொல்லால பக்கம் என்ற சொல்லுக்கும் சொல்லலாம், செல்வத்துக்கும் சொல்லலாம், ஒரு மிருகத்தின் பெயர். மிருகத்தின் பெயர் சொன்னா அந்த சொல்லு வந்து விடும். வீட்டு மிருகம்,
2: வீட்டு மிருகம்,
0: வீட்டு மிருகம்,
2: பக்கம், எல்லாம் ரெண்டுமே கஷ்டமா கேட்டுட்டே
0: பாப்போம். நான் நல்லா உன்னிப்பா கேளுங்க, நான் அதுக்கு பாட்டு போடுறேன் அதுக்கு.
2: சரிங்க,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: அது இது வந்து ரெண்டு எழுத்து சொல், அதுவும் சொல்லிட்டேன் நான், ஒன்று கொடுத்தேன். பட் அது கடைசியாக இப்போ கொடுத்துருந்தேன், ஒரு மரத்தில் உருவாகும் இது உண்ணலாம், இது ரெண்டு எழுத்து சொல். மற்றது வந்து ஒரு ஒரு ஒன்றை நீங்கள் நன்றாக அடுக்கி வைத்து கொண்டு வரும்போது குலைத்து விடுவது, எல்லாத்தையும் தட்டி கொட்டி அப்படி செய்தால் அது செய்யும் போது நீங்கள் அப்படி சொல்லுவீங்கள், அந்த ரெண்டு எழுத்து சொல்ல சொல்லி சொல்லுவீங்கள். எங்கே கண்டுபிடிச்சால் பார்க்கலாம், யார் கெட்டிக்காரன்னு பார்க்கும், கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாங்க பார்க்கலாம். இங்கே இப்போ நான் சொன்னது செல்வத்துக்கு மறுபெயர், பக்கத்துக்கு மறுபெயர், ஒரு மிருகத்தின் பெயர் என்று சொல்லியிருந்தேன். அது எங்கே பார்க்கலாம், வாங்க சாந்தி அம்மா.
1: மாடு மேய்க்கும் பெண்ணு,
0: அதுலயா மாடு, மாடு மாடு மாடு என்றது செல்வத்தை குறிக்கும், செல்வத்துக்கு மறுபெயர் மாடு, செல்வம்.
1: இன்னைக்குதான் மிரம்மா தெரியுது.
0: பக்கம், பக்கம் என்ற சொல்லுக்கு மறுபெயர் மாடு, மாடு. அடுத்தது வந்து மிருகம், மாடு, மாடு இருக்குல்ல, மாடு,
1: மாடு மிருகம் இருக்கு,
0: இருக்கு. இன்னொன்று செல்வம், செல்வம், செல்வத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு பொண்ணு மணி இது எல்லாத்தையும் நிறைய செல்வம் வச்சிருக்கிற செல்வத்தை சொல்றது, செல்வம் என்று சொல்ல தெரியும் தானே, நிறைய செல்வம்.
1: அதுக்கு மாடுன்னு பேரா,
0: மாடு மறுபெயர், போய் பாருங்க இதுல டிக்ஷனரியில பார்த்தா தெரியும் பிள்ளைக்கு.
1: அப்படியா, வழக்கத்துல இல்லாதனால தெரியல.
0: மற்றது பக்கம், பக்கத்துல, பக்கத்துல, பக்கம் என்ற சொல்லுக்கும் மாடு என்று சொல்றது.
1: நீங்க இந்த யாரோ வந்து பசுன்னு சொல்லும் போதே சரி மாடா இருக்கலாம் மாடு சொல்லலாமான்னு நினைச்சேன்.
0: அது அப்போது ராஜேந்திரன் சொன்னார், அந்த மாடு என்றது ஆடு இருக்கு மாடு இருக்குன்னு, பாவம் அவருக்கு ஒரு புள்ளி போகும்.
1: நீங்க இல்ல இல்ல பசு பசுக்கு வேற வேறு நீங்க நீங்க
0: சொன்ன அப்ப அவரு அவருக்கு
1: சொல்லல, ஆனா இந்த அர்த்தம் எல்லாம் இன்னைக்குதான் தெரியுது.
0: சரி, உண்மையிலேயே இந்த மூன்றுக்கும் சொல்றது மாடு என்றது அர்த்தமா, இது மாடு என்ற சொல்லு. இந்த
1: ஆமா இன்னொன்னு மரத்தில், மரத்தில் வருவது சொன்னீங்க,
0: மரத்தில வரும், இது மரத்தில வர்ற உண்டு சாப்பிடலாம், சரியா, ரெண்டு எழுத்து சொல். அடுத்தது வந்து நீங்க ஒரு விடயத்தை, நீங்க இப்ப உங்களோட உடைகளை எல்லாம் ஒரு பட்டியல அடுக்கி வைக்கிறீங்க, நான் அதையெல்லாம் இழுத்து வழியில போடுறேன், அல்லாட்டி நீங்க நல்லா மடிச்சு வைக்கிறீங்க, நான் அதையெல்லாம் அப்படியே
1: கலைச்சு போடுறது,
0: கலைச்சு
1: போடுறேன்,
0: கலைக்கிறது, கலைக்கிறதை சொல்றேன். இன்னொரு சொல் சொல்லுங்க, கலை, கலைக்கிறத சொல்றது இன்னொரு சொல். எங்கே ராஜேந்திரன் வார கண்டுபிடிச்சிட்டார், வாங்க ராஜேந்திரன், வணக்கம் ராஜேந்திரன்.
2: வணக்கம், முதலே சொன்னா ஆடு மாடு.

0: மிருகங்களை சொல்லல.
1: இல்ல இல்ல எங்க மாடு
0: சொல்லுங்க. இதுக்கு அப்ப இதுக்கு
2: பாட்டு போடவும் தான் நான் வந்து சொன்னேன் மாடு மாடுன்னு சொல்லி பாக்கலாம்.
0: ரெண்டாலும் உங்களுக்கு ஒரு புள்ளி போட்டிருக்கு ராஜேந்திரன், பயப்படாதீங்க. செல்வத்துக்கும் இதுக்கும் நல்ல தமிழ் சொல் மாடு. அது அது
1: மாடு
0: இந்த உச்சரிப்போட இந்த எழுத்தோட கூடுன இந்த சொல் வந்து செல்வத்துக்கும் பக்கத்துக்கும் குறிக்கும் மாடு. அண்டு சரி, இப்ப மரத்துல உருவாகும் ரெண்டு எழுத்து, மற்றது கனிக்காய் வேற என்ன, பிஞ்சு பூ கனிக்காய் வேற என்ன,
2: இலை
0: முளை முளை வரும் முளை இல்லையா, இலை முளை தடி தடி தண்டு
2: களைச்சு போடுறதுக்கு என்னன்னு தெரியல, களைச்சு போடுறதுக்கு
0: இந்த மரத்துல வாரம் இதுக்கு இருக்கான்னு பாப்போம். சரி, கண்டுபிடிக்கிறேன். பாட்டு பாட்டு கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு. செல்ல பிள்ளைகளுக்கு பாட்டு போட்டெல்லாம் இப்ப காட்ட வேண்டி இருக்கு. மாடு மேய்க்கும் கண்ணா ரெண்டு போட்டோன்னு தான் கண்டுபிடிச்சீங்க. இப்ப
1: சொன்னா சரியா இருக்கு.
0: சரி நன்றி. எங்க அடுத்த சொல்லுக்கு நான் எடுத்து வர்றேன், இந்த சொல்ல கண்டுபிடிங்க. ஓகே, எங்க கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம்.

என்ன வந்தது பாக்கலாம். இதுக்கு ஒரு பாட்டு இருக்காண்டு பாப்பா, அந்த சொல்லு கண்டத நான் தேடி கொண்டிருக்கேன். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி.

நேரம் சரியா 12:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. எங்கே பார்க்கலாம், எங்கே அதுக்கு அந்த சொல்லுக்கு பாடல் கிடைக்க மாட்டுது என்று நினைக்கிறேன். பார்க்கலாம், கிடைச்சால் கொண்டு வருகிறேன். ஏண்டா எல்லா சொல்லுக்கும் பாடல் எடுப்பது கடினம் என்றாலும் பார்ப்போம், இதுக்கு கிடைக்குமாண்டு பார்ப்போம். இப்போ எடுத்து வர்ற பாட்டில் இல்லை, தயவு செய்து இதில் தேடாதீங்க, சும்மா ஒரு பாட்டை எடுத்து வருகிறேன்.

அந்த சொல்லுக்கு பாடல் பாடல் எடுப்பது கடினம் நினைக்கிறேன். இது இது இது வந்து ஒரு மரத்தில் உருவாகும், மரத்தில் உருவாகும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ கூட அந்த அந்த மரத்தில் உருவானது உங்களோட வீடுகளில் இப்போ இருக்கும். இது உண்மையிலேயே எங்கே பார்க்கலாம். ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். ஒன்றை ஒன்றை நாங்கள் கலைத்து விடுவதை சொல்லுவோம், கலைத்து விடுவதை நாங்கள் இதை சொல்லுவோம். சரி, தலைமுடியை கலைப்பு கலை கலைத்து விடுவது. இன்னொன்று இருக்கிறது, அப்படியே யோசிச்சு பாருங்க, முடியை என்ன செய்து விடுவீர்கள், கலைத்து விடுவது போல. இன்னொரு சொல் தலைமுடியை, எங்கே கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க பார்க்கலாம். நானும் இதுக்கு பாட்டு தேடுறேன், அதுக்கு கிடைத்தால் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும், கண்டுபிடிச்சிருவீங்க. பாட்டே

0: எங்க சொல்லுங்க ராஜேந்திரன், சொல்லுங்க.
1: குலை
0: குலை வாழ குலை குலைத்து விடுது. கெட்டிக்காரன் எப்படி கண்டுபிடிச்சீங்க? கொஞ்சம் வாங்க வாசாதி வாங்க.
2: திரியாமிராமா திரியா
0: இல்ல குலை அம்மா சொல்லிட்டார் ராஜேந்திரன் வந்து. தென்னங்குலை வாழ குலை மற்றது குலைத்து விடுதல், தலைமுடியை குலைத்து விடுதல். குலை ரெண்டு எழுத்து குலை அது தெரியுமா உங்களுக்கு? தர்மபுரியில இந்த சொல்லணும் பாவிக்கிறதே இல்ல போல இருக்குது.
2: குலைத்து விடுதல்னா சொல்றதே இல்ல மீராமா.
0: குலை குலைத்து விடுறது, குலை குலைத்து விடுறது. குலை என்றா குலை போடுறது. வாழை குலை போடுறேன்னு சொல்ல இல்லையா? சொல்றது
2: தெரியும், அது தெரியும். வாழை குலை தெரியும்.
0: குலை ஆண்டு கேப்பாங்கல்ல, குலையோட கொண்டு வந்திருக்கீங்களா?
2: ரொம்ப
1: நேரமாவே எனக்கு அந்த சந்தேகமாச்சு. சரி, தென்னை மரம்னா தேங்காய்னா வருது, தேங்காய் தேங்காய் குலைன்னு வரும். சரி,
0: முட்டையும் 6 லிட்டர் பாலும் குடிச்சாதான் எனக்கு இது சரி வரும். அல்லாட்டி இப்படி இருக்கான்னு கேட்டுக்கணும். சரி, அப்ப எத்தனை சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கடா உண்மையிலேயே? திங்கள் சொல்லிவிட்டீங்க, மதி சொல்லிவிட்டீங்க, கலை சொல்லிவிட்டீங்க, அலை சொல்லிவிட்டீங்க, மாடு சொல்லிவிட்டீங்க, நூல் சொல்லிட்டீங்க, தையல் சொல்லிட்டீங்க, அஞ்சலி என்று சொல்லி சொல்லிட்டீங்க, தாள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீங்க, செல்வம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தது வந்து தேர் சொல்லியிருக்கிறீங்க, அன்னம் சொல்லியிருக்கிறீங்க, மடல் சொல்லியிருக்கிறீங்க, குலை சொல்லியிருக்கிறீங்க. எல்லாமா 15 சொற்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. 15 சொல்லுத்தான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடியதான் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே நான் முழுமையாக 15 35 எத்தனை சொற்கள் என்றால் 50 சொற்கள் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன 35 சொல்லி இருக்கு, ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் சாத்திய கூறில்லை. ஏனென்றால் இவ்வளோத்துக்கும் நீங்கள் வந்தவர்கள் போதும். முதல்ல ஷியாமலா அம்மா 3 புள்ளி எடுத்திருக்கிறீங்க, சாந்தி அம்மா 4 புள்ளி எடுத்திருக்கிறீங்க, ஜார்ஜ் 2 புள்ளி எடுத்திருக்கிறீங்க, விஜயராகவன் முட்டை 1 எடுத்துக்கொண்டு போயிட்டீங்க, நீங்கள் ராஜேந்திரன் 3 புள்ளி எடுத்திருக்கிறீங்க, வடலூர் ஆனந்தன் முட்டையோடு போச்சிங்க நீங்கள், முட்டை 2 முட்டை எனக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கு. ஞானசேகரமண்ணா 1 புள்ளி எடுத்திருக்கிறீங்க, ஃபாரூக் 2 புள்ளி எடுத்திருக்கிறீங்க, ராஜ்குமார் கடைசியில் வந்து 1 முட்டை. அப்போ எனக்கு இன்றைக்கு 3 முட்டை கிடைச்சிருக்கு. சரி, அன்பு உறவுகளை யாராவது பாட்டு கேட்க விரும்பினா நீங்கள் என்னோட இணைஞ்சு கொள்ளுங்கோ, பேசலாம், அங்கே ஓடி வாங்க பார்க்கலாம். என்ன அரைமணித்தி அலங்கள் இருக்கிறது, உங்களுக்கு பாட்டு பாடல் கொடுக்கலாம், இணைஞ்சு உங்களை விருப்ப பாடலை சொல்லுங்கோ. சரி, இந்த நிகழ்ச்சிக்கு வர தயங்கி கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பாட்டு வேணுமெண்டா நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம் பாட்டு தர்றது. ஓகே, பயமின்றி வாங்குவோம். நிகழ்ச்சிக்கு வராதால நான் அப்படி சொல்ல மாட்டேன், நிகழ்ச்சிக்கு வரையில் நீங்கள் பாட்டு கேட்கலான்னு சொல்ல மாட்டேன், பாட்டு கேட்கலான்டா ஓடி வாங்குவோம் நீங்கள். சரியா, நான் ஒரு பாடலை எடுத்து வருகிறேன். அந்த பாடலை கேட்டவண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வரலாம். அந்த பாடலை நிறுத்தி உங்களுடைய பாடல் காற்றலையில் நான் எடுத்து வருகிறேன். எங்கே

புதிய பாடலாக கேட்கலாம். புதிய பாடல் எடுத்து வருவோம் நாங்கள். இந்த புதிய பாடல்கள் வருவது குறைவு தானே, அதனால் புதிய பாடல்கள் எடுத்து வரலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் இணைந்து புதிய பாடல்கள் எடுத்து வர முயற்சி செய்யுங்கள். அழைப்புக்கு வந்து உங்களுடைய பாடலை கேட்கலாம். நீங்கள் புதிய பாடல்களை மன்னிக்க வேண்டும், புதிய பாடல்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். உண்மையாக நானும் புதிய பாடல்கள் உண்டு தேடுறேன். என்னடா இப்போ நானே இப்பள விட்டா அப்போ நீங்கள் பழைய பாடலோடு வரலாம் இல்லை? பார்ப்போம். இது பழைய பாடல், ஆனால் நல்ல பாடல், எங்களுக்கு அதுதான் கிடைக்குது.

0: வாங்க கண்ணன், என்ன பாட்டு வேணும் பிள்ளைக்கு? என்ன பாட்டு கண்ணனுக்கு? கண்ணனுக்கு என்ன
1: முட்டை 6 லிட்டர் பால் குடிக்கிறேன்னு சொன்னீங்களே, அதுல பாதி பாதி எங்களுக்கு கொடுத்தா என்ன?
0: இல்ல பின்ன என்ன, நான் இவ்வளவு கத்து கத்தி மூச்சடைக்குது, எனக்கு என்ன ஒண்ணு ஒண்ணுமே செய்ய முடியல. இவ்வளவு கத்து கத்துன்னு ஒரு 9 பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி இருக்கிறேன்.
2: முடிச்சிட்டீங்களா?
0: மிச்ச சொல்லுங்கலாம், நான் சொல்லலாம் ஓடி வந்தேன். இந்த பொய்ய பாரு,
1: இல்ல பேலன்ஸ் 35 சொல்லிடலாட்டு வந்தா நீங்க எப்படி சொல்லி போட்டீங்களே?
0: சரி, எங்க ஜெவர் சாதிகண்ணாக்கு என்ன பாட்டு வேணுமா? புது பாட்டு சொல்லுங்கண்ணா. புதுசு
2: புது பாட்டாமா?
1: புதுசு
0: எங்க அண்ணன் குரல் கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே. சரி, உங்களுக்கு கண்ணான கண்ணே எடுத்து வரணா? சுகமா இருக்கிறீங்க தானே?
2: நிகழ்ச்சி கேட்டா ரொம்ப அருமையா இருந்தது
1: இன்னைக்கு. நன்றி நன்றி. நலமா இருக்கீங்களா
0: அண்ணா? பெருமையா சொல்ற வாழ்த்து. நல்ல நல்ல நல்ல பெருமையா சொல்றாரு கேளுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. நாங்கள் எடுத்து வந்ததுக்கு
1: இல்ல, போன மாசம் பாட நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நன்றி சொல்றாங்க, அதனால சொன்னாலும் நன்றி தானே.
0: இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு போட்டது, போன மாதமும் போட்டு
1: இன்னைக்கு
0: பாருங்க. அது என்ன, அது ஏன் உங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு எல்லாம் அது கேக்குது இல்ல? இதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. ரெண்டு இப்ப உங்களுக்கு பேசுவது, நீங்க ரெண்டு பேரும் பேசுவது கேக்கல கேக்கல குறைவா கேக்குது.
1: சரியா கேட்க மாட்டீங்க, சவுண்ட் கம்மியா தான் வருது.
2: இல்ல கேக்குதுமா, இங்க கண்ணன் பேசுறது நல்லா கேக்குதுமா?
0: அப்ப
1: அண்ணன் பேசுறது எனக்கு கம்மியா தான் கேக்குது.
0: அப்ப உங்களோட போன்ல தான் பிள்ள, உங்களோட போன்ல பிள்ள?
1: இல்ல இல்ல, முன்னாடியில நல்லா கேக்குமே, அப்புறம் எப்படி?
0: அண்ணா
1: வணக்கம்.
2: தங்கச்சி தங்கச்சி வணக்கம். தங்கச்சி நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? என்ன மாமா நல்லா இருக்காங்களா?
3: நல்லா இருக்காங்களே.
2: சரிம்மா சரிம்மா.
3: அண்ணா என்ன இந்த அம்மா இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க, வெறும் புது பாட்டா கேட்க சொல்லி?
2: இல்லம்மா இல்லம்மா, இது அவங்க வந்து புதுசு தான் பிடிக்கும் அவங்களுக்கு இப்போதைக்கு.
3: அவங்களுக்கு
2: ஒரு நிமிஷம் நீங்க இப்ப கேக்குதுமா
3: எனக்கு புதுசான ஒரு பாட்டை கேக்குறேன், உங்களுக்கு புதுசா ஒரு பாட்டை கேட்க முடியாது. ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு புது பாட்டை எங்க அக்கா கேப்பா.
0: எங்க பாக்கலாம், ரெண்டு பேரும் கேட்கலாம், அக்காவும் கேட்கலாம், நீங்களும் கேட்கலாம், சொல்லுங்க பாப்போம்.
3: அதான் சொல்றேன், குழந்தைக்காத கண்ணன் வரும்போது அக்கா வரதுக்கு என்ன.
0: சரி கேளுங்க கேளுங்க, எங்க எங்க புதுசா சொல்லுங்க.
3: படத்துல பிள்ளையாய் மட்டும் வெள்ளையா, எங்க அண்ணன் பாத்து எனக்கு அண்ணன் பாட்டு ஞாபகம் வந்துச்சு.
0: பிள்ளையாய் அந்த படம் வந்து வெள்ளையாய் பிள்ளையாய் என்று வரல, சொர்க்கதங்கம் இல்லையா இல்லையண்ணா, வெள்ளையாய்
1: வெள்ளையாய் மனம்
0: பிள்ளையாய்
1: வெள்ளையாய் மனம்
0: அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க. தங்கச்சி கேட்டுச்சு அண்ணன் வடிவா பாக்க,
3: கண்ணு தெரியாத தங்கச்சிமா, அம்மா அது கண்ணு தெரியாத தங்கச்சி.
0: அது வேற பாருங்க,
1: பாப்பாவுக்கு நான்
0: நீங்க
1: சிறுத்தை
4: படத்துல அழகா பிறந்து புட்டேன்,
0: சூப்பர்
4: ஆறடி சந்தன கட்ட, அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: அழகா பிறந்து புட்டேன், எப்படி அவன் உண்மையே சொல்றான் தன்ன, அழகா பிறந்து புட்டேன் ஆறடி சந்தன கட்ட,
4: சந்தன கட்ட,
0: எப்படி அவன் சரியா பாடுறான். இது
4: கண்ணம்மா எனக்கு
0: எடுத்து வரேன்
4: சிறுத்தேன.
3: நன்றி அம்மா,
1: நன்றி நன்றி ஐயா. அழகா பெத்த
0: என்னண்டு உங்க அம்மா எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி கேக்க போறீங்க
1: என்னண்டு
3: அம்மா இறந்து போயிட்டாங்க.
0: அப்படி ஒரு பாட்டு இருக்காண்ணா, ஏனம்மா என்ன அழகா பெத்தாண்டு
1: என்ன
0: பாட்டு
1: கண்ணான கண்ணா ஒண்ணு என்ன சொல்லி பாராட்ட,
0: அது பழசு நான் தரமாட்டேன். கண்ணான கண்ணா உன்ன என்ன சொல்லி தாளாட்ட, அது தர
1: மாட்டேன்னா.
3: எம்ஜிஆர் பாட்டை போட்டோ, கமலஹாசன் பாட்டை புது பாட்டு தான் போட்டோம். நீங்க
0: கண்ணான கண்ணா.
1: சரி, அப்ப இப்ப லேட்டஸ்டா இப்ப கண்ணு கண்ணுல வரணும், விடுங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா சொல்லுவாரே
1: டக்குன்னு போதும். நல்ல பாட்டு
0: நல்ல பாட்டு.
3: அப்ப பெரிய படுதாவே தேவைப்படும் உங்களுக்கு.
0: அண்ணா இப்படி கூத்தடிக்கிறாங்களே நின்று கொண்டு, நீங்களும் பாத்து கொண்டிருக்கீங்களே.
1: நன்றி
0: இல்ல இப்ப இந்த குடுத்தது. நான் இனி எழுப்பி போகலாம்
1: ஒண்ணு.
0: நல்லது கண்ணன், நல்லது கண்ணன், நன்றி கண்ணன். இதோட முடிச்சிடலாம், நான் குடுத்துட்டேன்ல. சொல்லுங்க ராஜேந்திரன் வாங்க பாருங்க.
1: அவர் லைன்ல இருக்காரு, அவரே
0: ராஜேந்திரன் வாங்க.
1: ராஜேந்திரன் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம்
1: அண்ணா,
5: நல்லா இருக்கணும்ண்ணா.
1: மணப்பாறை போயிட்டு அப்படியே தோகமலை வந்துட்டு
5: அப்படியே
0: பாருங்கலாம் ஐயா. நீங்க விட்டுட்டீங்க ஐயா, என்ன இப்படி செய்ய
1: கூட அவங்க பயணிகள் வராங்கல்ல.
0: அவங்க வராங்க. சரி சரி சரி சரி
5: அம்மா.
0: என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? புது பாட்டு
5: இல்லம்மா, அவர் கண்ணன் அண்ணனுக்காக ஒரு பாட்டு. கண்ணா என் ஜெயலைக்குள்ள கட்டு சண்டை பாட்டுமா அவருக்கு.
0: நிச்சயமா கொடுத்துடலாம் ஐயா, அது எல்லாருக்கும் பிடிச்ச.
1: இப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த பாட்டு.
0: சாந்தி அம்மாவனை இங்க கண்ணன், சாந்தி அம்மாவனை இங்க.
1: சாந்தி
0: அம்மா அழைக்கிறா, எங்க அழைக்கிறவங்களை நினைச்சிருங்க. நான் சொல்லிக்க எங்க என்ன ராஜேந்திரன் நல்ல ஒரு பாட்டு, ஒரு பக்தி பாட்டு கேக்குறீங்க. என்ன கண்ணா
1: பாட சொல்லுங்க, அவரை ரெண்டு லைன்
0: பாடுங்க.
5: அவளை பாடுறதுக்குள்ள தொண்டை விரட்டிக்குச்சு. கண்ணா ஒஞ்சலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு. எதுக்கு
0: கண்ணனுக்கு வர்றாரு பாருங்க, அவருக்கு விருப்பம் அது
5: இல்லம்மா. இல்ல எனக்குன்னு பாட்டு கேட்க இருந்தா அங்கம் போனது அங்கம் அந்த பாட்டு கேட்கலான்ட்டு வந்தேம்மா.
0: அது அது அது பழைய பாட்டு, அது பழைய பாட்டு.
1: சக்கரை தண்ணிய, சக்கரை தண்ணிய கரைச்சு ஊத்திருப்பாங்க, அதான் எறும்பு வந்திருப்பாங்க.
0: எறும்பு நிகழ்ச்சிக்கு வந்தானே வராட்டியான வந்து இணைஞ்சு நீங்க பாட்ட கேக்கலாம். என்னட்ட மட்டும்தான் இந்த இந்த பழக்கத்தை அப்பாட்ட போய் கேட்க
1: கூடாது.
0: என்ன சாந்தி அம்மா என்ன பாட்டு எங்க
3: புது பாட்டு? படத்துலதான் பாத்தேன், நீங்களே கண்டுபிடிச்சு போடுங்க. RRR ஒரு நல்ல பாட்டு இருக்கு.
0: என்ன பாட்டு?
1: நல்ல பாட்டு,
3: ஏதோ ஒரு பாட்டு போடுங்க. தெரியல, நான் ஒரு முறை தான் கேட்டிருக்கேன்.
0: நான் RRR படத்துல பாத்துருக்கேன், படுத்து பாத்துருக்கிறேன் RRR. ஆனா அதுல பாட்டோன்னு நான் கேட்டது இல்ல, பாக்கலாம். அடுத்து வர
1: RRR படத்துல பாட்டா இல்லைங்க?
3: இருக்கு.
0: ரேவதி அம்மா உனங்க, ரேவதி அம்மா உனங்க கண்ணன்.
3: குழந்தைய பார்த்து பாடுற மாதிரி
0: நல்ல பாட்டுகள் இருக்கு அதுல, நான் பார்த்தேன். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி எடுத்து வர்றதுக்கு நான் இனி அடுத்த முறை எத்தனை முட்டைன்னு சொன்னேன் கண்ணன், எத்தனை முட்டை? பத்து முட்டையும் 6 லிட்டர் பால் குடிச்சுக்குதான் நான் வருவேன்.
1: சொல்லிட்டேன்.
0: இன்னைக்கு எத்தனை பேர் முட்டை?
6: எடுத்தாங்களோ அந்த அத்தனை முட்டையை எடுத்து
0: மூணு பேர் முட்டை, மூணு பேர் முட்டை எடுத்தாங்க, மூணு பேர்
6: அந்த முட்டையெல்லாம் உங்களுக்கு தான் குடிக்கிறதுக்கு.
0: மூன்று பேர்
1: மேடம், முட்டை மேடம் இவர ஜார்ஜ் கையை தூக்கி இருக்கிறாரு, ஆனந்த கையை தூக்கி இருக்காரு, சாம்பலா தூக்கி இருக்காங்க, நாச்சியார்
0: வடலூர் ஆனந்த நினைங்க, வடலூர் ஆனந்த நினைங்க,
1: அம்மா தூக்கி இருக்காங்க,
0: வாட ரேவதி அம்மா வந்துட்டா, அம்மா வாங்க ரேவதி அம்மா, அம்மா
6: குளைக்கிறதும் முடியெல்லாம் களைஞ்சிருக்குல்ல,
1: இல்ல இல்ல குளைக்கிறது
6: சொல்றாங்க மீராமாவும்
0: ராஜேந்திரன், அம்மா குளைக்கிறது வேற,
6: குளைக்கிறது
0: குறை இல்ல குறை குறை ரை என்ன குளைக்கிறது வாழை குலை, அந்த குலைக்கு வாரது, குலைக்கு வாரதாமா குளைக்கிறது. இப்ப நீங்க உடுப்பு அடுக்கி
6: அமைதியிட்டீங்க
0: சாந்தியம்மா, சாந்தியம்மாட்ட நான் ஒன்று சொல்றேன் சாந்தியம்மா, உங்களோட ஊருக்குள்ள ஒரு கிணத்துக்குள்ள மட்டும் ஓடாதீங்க, தவளை மாதிரி சுத்தி பாருங்க கொஞ்சம் சரியா, எல்லா ஊர்லயும் இருக்குது, உலக நாவ இருக்கிற தமிழர்கள் பேசுறாங்க உண்மையிலேயே.
5: இல்லம்மா சில பேர் சொல்றாங்க நில குலைஞ்சு, நில
0: குலைஞ்சு போறது
6: காணுங்க,
0: தலையும் முடி குலைஞ்சு இருக்கப்பான்னு சொல்லுவாங்க, முடி குலைஞ்சு இருக்கு, அடம் பிடிக்காங்க சாந்தி அம்மா, இது இதுதான் எனக்கு சில நேரம் பிடிக்கிறது இல்ல நீல, அதாவது முடி முடி முடி
3: நறுமுகை பாடினால அந்த பாட்டையே போட்டு எனக்கு அதெல்லாம் வாயில கூட சொல்ல வராது,
0: நல்ல பாட்டு இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல அது நல்ல பாட்டு,
3: நறுமுறை நேத்து பாடலாம்,
0: நல்ல ஒரு பாடல் டம் டம் டம் டம் டம் டம் பாட்டு, நல்ல ஒரு பாடல் நல்ல ஒரு பாட்டு டம் டம்,
1: அது என்ன பாடம்
3: எனிமி
0: எனிமி எனிமி எனிமி டம் டம். சரி அடுத்தது சாந்தியம்மா, சாந்தியம்மாக்கு ஒரு டும் டும் போடணும் சொல்லுங்க, அதுல ஒரு பாட்டு எடுத்து
6: ஊர் வழக்கத்துல இருக்கான்னு கேக்குறேன்,
0: எல்லா வழக்கத்திலயும் இருக்கு, இது தெரியாம இருக்கிறீங்களேன்றதுதான் இப்போ இது
1: துக்கம்,
0: நீங்க இவ்வளவு
6: ஊர் தமிழ் எப்படி இருக்கு,
0: இவ்வளவு
6: தமிழ் எப்படி இருக்கு,
0: இவ்வளவு எந்த ஊர் தமிழ் என்று பிடிச்சு பேசாதீங்க, எங்கட ஊர் இல்ல உங்களோட ஊர்லயே இருக்குது, தமிழ்நாட்டிலேயே பேசுறாங்க எல்லா இடமும், இது
6: அதுதான் கண்ணன் கிட்ட கேட்டேன் உங்க ஊர்ல அப்படி
3: பேசுறாங்க,
7: இல்ல இல்ல தமிழ் மொழியில வரக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை அது எல்லா இடத்துலயும் மாறி மாறி வர்றதா மற்ற வார்த்தைகளை தவிர, தமிழ் மொழியில வரக்கூடிய வார்த்தை வந்து குலை குலை
0: குலைக்கிறது, நீங்க சொல்லுங்க வரேன் ஞானசேரம் அண்ணாவங்க, கண்ணன் கண்ணன் அண்ணாவணைங்க,
3: அண்ணாவணைங்கம்மா
0: சொல்லுங்க சொல்லுங்கம்மா,
3: அந்த குலைந்து இருக்கிறது
0: கலைந்து கலைந்து இருக்கிறதும் இருக்கம்மா, அந்த காலத்துல கலைந்து இருக்கிறது கலைஞ்சி இருக்கு, இதுல இருக்குது குலைந்து இருக்கிறதும் இருக்கிறது, நிலை குலைந்து இருக்கிறோம் குலைஞ்சி
3: இருக்கும்,
0: இப்ப இப்ப நீங்க ஒரு உடுப்பு அடுக்கி வைக்கிறீங்க,
7: மறுபடி வரக்கூடியதான்
0: நாங்க அதை ஒரு அடுக்கி வச்ச ஒரு பொருட்களையும் என்னத்தையும் குளிச்சு உடனே தட்டி எல்லாம் விட்டு குளிச்சு இது என்ன குளிச்சு விட்டீங்க என்ன குளிச்சு விட்டு இருக்கீங்க
6: களைச்சு விட்டுட்டேன்
0: கலை குலை ரெண்டும் இருக்கு ரெண்டும் இருக்கு
5: கரூர் தமிழ்னா இல்ல கரூர் தமிழ்னு சொன்னீங்க ஏனுங்க வாங்கன்னு தானே கூப்பிடுறது நீங்க வந்து கரூர் தமிழ் வித்தியாசமா இருந்தது
0: சாந்தியம்மாக்கு நான் ஒரு குடோல் கட்டேன் குடோல் கட்டி அதுக்குள்ள அடைச்சு வச்சுதான் தமிழ் சொல்லி கொடுக்கணும் உண்மையா வணக்கம் ஞானமண்ணா குடும்பத்துல அண்ணா வந்திருக்கா பாருங்க புத்திசாலி அண்ணா தங்கச்சி மாதிரியே புத்திசாலி தங்கச்சிக்கு ஒரு உதவி செய்துட்டு போங்க இந்த முடி குலைஞ்சிருக்கு என்று சொல்லுவோமா இல்லையா
6: அந்த குலை வேற அது மட்டும்
0: வாழைக்கு வாரல அந்த குலை குலைத்து குடுக்கறது நிலை அந்த அந்த குலை மற்றது குலைத்து விடுகிறது அதெல்லாம் ஒரு குலை அப்பா மாமா அண்ணா சொல்றது பிள்ளை அண்ணா நீங்க அந்த குலை சாதம் அது அந்த மற்ற குலை அது
1: இல்ல மேடம் குலைங்கிறது வந்து கெடுதல் கெடுதல் ஒண்ணு அந்த
6: இன்னொரு
1: மல்ரு கொலை
0: வாழ குலைக்கு வாழ குலையத்தான் நான்
6: சொன்னேன்
0: அது கொலை ஐயா ஐயோ கடவுளே ஐயா வேணா ஐயா எனக்கு சரி ஞான சேரம் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
6: மெகந்தி சர்க்கஸ் படம்
0: என்ன படம்
6: மெகந்தி சர்க்கஸ் கோடி அருவி
0: அது நல்ல பாட்டு அண்ணா அண்ணா கேட்டா நல்ல பாட்டு எந்த குடும்பம் கேக்குற பாட்டெல்லாம் நல்ல பாட்டு
1: நன்றி
0: அதான் சொன்ன எந்த குடும்பம் இல்ல எந்த குடும்பம் கேக்குற பாட்டு எல்லாம் சூப்பர் என்று சொன்னா
1: அப்ப ராஜேந்திரன் கேட்ட பாட்டு நல்லா இல்லையா சொல்லுங்க
0: அது அவர் உங்களுக்கு இல்ல கேட்ட கண்ணாவும் சேலை கொண்ட கட்டரும் அவர் அதுல எழுதுற பாட்டு எல்லாம் பாத்தினா சொல்லுங்க ராஜேந்திரன்
5: இல்லம்மா நான் கேக்குறேன்னா அவரு குரலை கேட்டோடனே சரி அவருக்கே ஒரு பாடல கொடுத்துருவோம்
0: இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது இந்த பாட்டை எப்படி கேக்குறேன்னு யோசிச்சோன்னு
1: கண்ணன்
5: அம்மா நான் அப்படி கேக்குற மாதிரி நேரம் நேரத்தை எழுதிட்டு இருக்கேம்மா
0: அம்மா ஒரு விடுகதை சொல்லுங்கம்மா இவ்வளவு பேருக்கும் தெரியுதான்னு பாப்போம் கண்டுபிடிக்கிறாங்களான்னு ஒரு விடுகதை ஒண்ணு குடுங்க பாப்போம் இவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு இவங்க பாக்கலாம் கட்டிக்கார பசங்க யாருன்னு பாப்போம் புடுகதை ஒன்று கொடுங்க அழைக்கிறவங்க நீங்க அழைப்புக்கு வந்தால் உங்களை கண்டால் நான் எடுத்து வருவேன் அங்க அழையுங்க கண்ணன் சொல்லுங்க விடுகதை
8: காட்டில் காட்டில் ஒரு துளி ரத்தம்
0: காட்டில் ஒரு துளி ரத்தம்
8: காட்டில் ஒரு துளி ரத்தம்
0: காட்டில காட்டிலையா காட்டுல
5: குண்டுமணியாமா?
8: அதே அதே
0: அதே கட்டிக்காரன் பாத்தீங்களா? அட்டே அப்பா வாஜியந்தனுக்கு ஒரு புள்ளி. அடுத்தது கண்ணன் நல்லது. யாராவது கேளுங்க பாப்போம். டக்கு டக்குண்டு
7: அதாவது கத்தி போல இலை இருக்கும், கவரிமான் பூ பூக்கும், பழம் கொடுக்கும், திங்காத காய் என்ன காய்?
3: மறுபடியும் சொல்லுங்க. கத்தி போல இலை,
7: கத்தி போல இலை இருக்கும், கவரிமான் பூ பூக்கும், திங்க பழம் கொடுக்கும், திங்காத காய் என்ன காய்?
5: நுங்கு.
3: இன்னும் பழம் கொடுக்கும், திங்காத காய்.
7: ஆமா, ஆனா காய் திங்க மாட்டா, பழத்தை திங்கலாம்.
5: நுங்கு அல்லவா?
7: நுங்கு கிடையாது.
0: காய் திங்க இயலாது,
7: பூ பூக்காதுல்ல, அது பூ பூக்காதுல்ல, அது
0: காய் தின்ன இயலாது. இது எங்க கேட்ட மாதிரி இருக்கே எனக்கு.
5: குமுள் வைக்கும் நிலத்து வாழ குறுத்து போடுமா? நிலம் வந்து குளிர்ந்த உடனே குறுத்து வச்சிடும். நிலத்து நிலம் குளிர்ந்து குமுழு கட்டும், நிலத்து வாழ குறுத்து போடும். அவ்வளவுதான்.
0: நிலம் குளிர்ந்து குமுழு கட்டும், நிலத்து வாழ
5: குறுத்து போடும்.
0: குறுத்து போடும் இல்ல
5: என்னம்மா?
0: நிலம் குளிர்ந்தால் குமுழு போடும். இது இது இது நான் சொல்றேன்
7: ஒரு புள்ளி போடுங்க, ஒரு புள்ளி போடுங்க.
0: உங்களுக்கு கத்தி போல இலை இருக்கும், கண்ணன்
7: சொன்னது காய் காய்க்கும், பழமும் பழக்கும், பழத்தை சாப்பிடும், காய சாப்பிட மாட்டோம்.
0: நெல்லா? இல்ல,
7: நெல் பழுக்காத.
0: பழுக்காதே.
7: இது ஈச்சை
0: இல்ல இல்ல இல்ல அன்னாசி அன்னாசி
7: இல்ல. ஈச்சையே இப்ப காயில சாப்பிடுறோம், அன்னாசியே காயில சாப்பிட முடியாது. இருந்தாலும் அன்னாசி அல்ல,
0: அன்னாசி அல்ல, அன்னாசி இல்லைங்க, அன்னாசி.
7: அன்னாசி பூ பூக்க, அன்னாசி பூ பூக்க,
0: அன்னாசி சிதம்பரத்துல இருக்கிறாரு எங்க மாமா அன்னாச்சி. அவர் இல்ல இங்க. கத்தி போல் பெரிய பெரிய மரமா இது?
7: பெரிய மரம் தான்,
0: பெரிய மரம். தென்னை இல்ல? தென்னையா?
7: என்னம்மா
0: அது? நான் இங்க கேட்டு கத்தி போல
8: என்ன
0: கூட
7: அதேதான், காசு போல இலை இருக்கும். முன்னாடி கத்தி சொன்னேன், இப்ப காசு.
1: காசு போல் இறையிருக்கும் அதே கவரிமான் பூ பூக்கும் திங்க காய் கொடுக்கும் திங்காத பழம் என்ன பழம்?
8: வேர்க்கடலையா? நிலக்கடலையா?
0: இது
1: காசு போல இல இருக்கும், அது கத்தி மாதிரி இருக்கும், இது காசு போல இருக்கும், அது திங்க காய் கொடுக்கும், அது திங்க பழம் கொடுக்கும், இது திங்க காய் கொடுக்கும், அது திங்காத இது இது திங்காத பழம், அது திங்காத காய்.
0: ஐயோ ஃபாரூக் தான் இதுக்கு வந்து பதில் சொன்னார். முந்தி ஃபாரூக் உங்களுக்கு நீங்க தான் வந்து பதில் சொன்னீங்க அன்னைக்கு, எனக்கு ஞாபகம் இருக்க இதுக்கு. அல்லையாப்பா
8: தேங்காயா? தேங்காயா?
0: காசு போல இலை
5: இருக்கும்.
0: கண்ணனுக்கு அது கால் வந்துச்சு. காசு போல இலை இருக்கும்.
7: காசு போல இலை இருக்குது. இழந்ததானே காசு போல இலை இருக்கும். இழந்ததானே காசு போல இலை இருக்கும்.
0: அது அது பழம் சாப்பிட இல்லாத
5: சாப்பிடலாமே.
3: இவர் பழம் தானே சாப்பிட முடியாதுன்னு
0: சொல்றாரு. பழம் சாப்பிட முடியாது.
3: காய் உண்டு திங்காத பழம் உண்டுதான்
1: சொன்னாங்க. ஆமா காய் போ காய் திங்கலாம் பழம் திங்க முடியாது.
3: அதான் யோசிக்கிறேன் நானும். ஏற்கனவே இது நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம்.
0: மறந்து
7: போச்சு.
1: ஒரு குழு குடுக்கறேன், ஒரு குழு குடுக்கறேன், ஒரு குழு. அது எங்க வீட்டுல இருக்குது அந்த மரம்.
0: முருங்கைக்காய். முருங்கைக்காய்
1: சூப்பர்.
0: கேட்டிக்காரி மீரா குட்டிக்கு உண்டு. வட்டமா இருக்கும் காசு. சரி அடுத்தது விடவரி ஒன்று கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
1: காடு காடு வெள்ளக்காடு கொள்ளு கருப்பு கொள்ளு கொள்ளு விளக்கிறோம் பாருங்க கருப்பு கொள்ளு கையில விதைப்போம் ஆனா வாயில பறிப்போம்.
0: கையில விதைப்போம் வாயில பறிப்போம் அப்படித்தானே. அங்கால பேசும்போது மினிட் போட்டு பேசுங்க. அங்கால பேசுறேன்னா மினிட் போட்டு பேசுங்க. எல்லாரும் பதில் சொல்லி கேடுங்க. என்ன கையில விதைப்போம் வாயில
1: வாயில பறிப்போம்
0: பறிப்போம் பறிப்போம். சாப்பிடுறதா? இது
1: சாப்பிடுறதல்ல.
0: இல்ல சாப்பிடுறது இல்ல. கையில விதைப்போம். இது நான் சொல்லட்டா? பச்சை குத்துறது இல்லையா?
1: இல்ல பச்சை வாயில பறிப்பீங்க.
0: அதானே அதானே அதானே அதானே அதானே. இங்கே அம்மா கண்டுபிடிங்க அம்மா. கையில கையில விதைக்கிறதா? கையில விதைக்கிறதம்மா.
1: சாந்தி அம்மாவுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
0: சாந்தி அம்மா விதைப்பாவா கையில? சாந்தி அம்மா
8: என்னது
1: எல்லாரும்
8: மறுபடியும் சொல்லுங்க.
1: பாடு வெள்ளக்காடு கொள்ளு கருப்பு கொள்ளு கையில விளைச்சு வாயில பறிக்கிறோம் அது என்னது?
0: சோறு. சோறு சோறு
1: சோறு அல்ல.
8: காடு வெள்ளக்காடு
1: பாடு வெள்ளக்காடு கருப்பு கொள்ளு கையில விதைச்சு வாயில களை எடுக்கிறோம் பறிக்கிறோம்.
0: வெத்தலை பாக்கு.
1: வெத்தலை பாக்கு இங்க ஒரு நாள் பச்சை கலர்ல இருக்குது.
0: கருப்புன்னு சொன்னீங்க என்ன?
1: ஆனா எல்லாருமே சின்ன வயசுல செஞ்சிருப்போம். எல்லாரும் சின்ன வயசுல செஞ்சிருக்கோம். இப்போ வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கலாம். சில பேர் சில பேர் விட்டுருக்கலாம்.
0: இப்ப வரைக்கும் செய்யறோமா நாங்க?
1: அனைவரும் சின்ன வயசுல இதை செஞ்சிருப்போம்.
0: கையில யாரு பாருங்க என்ன கையில என்ன செய்யறேன்?
1: அஞ்சு வயசுக்கு மேல செஞ்சிருப்போம். அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்க மாட்டோம். இப்ப எல்லாம் மூணு வயசுல கூட செய்வாங்க. ஆமா
8: எழுதுறதா? பேப்பர்ல எழுதுறதா?
0: எழுதுறதா?
8: பென்சிலா? பென்சிலா?
1: நீங்க கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டீங்க. ஆனா சரியா சொல்லல. விளக்க சரியா இல்ல.
0: எழுத்து.
1: ஆனா நீங்க வரதா நீங்க சொல்றீங்க.
5: நோட்டுமா, வெள்ள நோட்டுமா, கருப்பு பேனாமா, வாயில படிக்கிறதுமா. அப்பா வந்து சொரி, அம்மா வந்து
0: கண்ணன் தான் கண்ணனு கொண்டு அடுத்தது வேற யார் சொல்ல போறீங்க? நடுவரி எடுங்க, இடவரி, அதுவும் இடவரி, இடவரி எதென்றாலும் கொடுக்கலாம். இது அம்மா நீங்க கேட்டது புதுசுதான், நல்ல பாட்டு.
9: என்ன
0: அரபி குத்தா? இல்ல நான் அது போட மாட்டேன், அது போட மாட்டேன், எனக்கு அது பிடிக்கல, நான் போட மாட்டேன், எனக்கு அந்த பாட்டே பிடிக்கல. மலை மலை குத்து இல்ல, அது வந்து உண்மையா அது கேட்கவே முடியலையா? அந்த சின்ன பிள்ளைகள் எப்படி கேக்குறாங்கன்னு தெரியல. அது மற்றது அது வர மாளிகை ஐயா இல்ல, மாளிகை ஐயா அதை போன்று அடிச்சு அதை போடுங்கப்பா என்று கொண்டு வந்தார். அதை கேட்கும் அது கேட்கவே முடியலையம்மா, அந்த பாட்டு ஒரு என்னன்னு தெரியல. அது அது யாரும் அண்டைக்கு படம் பார்த்துட்டு
8: சொன்னாங்க,
0: ஒன்றுமே இல்ல, ஒன்றுமே இல்ல, பாட்டும் சரியில்லை, கேட்க இதமாயும் இல்ல. முதலாவது அது யார் கோவிச்சாலும் பரவாயில்ல, எழுதுனவர் கோவிச்சாலும் பரவாயில்ல, நடிச்சவர் கோவிச்சாலும் பரவாயில்ல, கேட்டவர் கோவிச்சாலும் பரவாயில்ல. நான் நேரா சொல்லிட்டேன் உண்மையா. இப்ப
5: ஹிந்தி பாட்டோட ஹிந்தி பாட்டுல வர்ற மாதிரியே வருதுமா, ஒண்ணு புரியாத.
0: இப்ப புஷ்பா திரைப்பட பாடல் கூட நாங்க ரசிக்க கூடியதா இருக்குது, புஷ்பாட அது கூட பரவாயில்ல.
5: ஆமாமா,
0: இது வந்து
5: லுங்கிய ஏத்தி கட்டி அந்த பாட்டு சூப்பரா நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு.
9: இடைக்கால வரி ஒண்ணு குடுக்கட்டுமா? இடைக்கால வரி பார்த்த கண்ணு சொக்கி போச்சு, பார்த்த கண்ணு சொக்கி சொக்கி பைத்தியம் ஆகி போச்சு, பார்த்த கண்ணு சொக்கி சொக்கி பைத்தியம் ஆகி போச்சு. நீ வாடி நீ வாடி
0: நீ வாடி நீ வாடி, பார்த்த கண்ணு சொக்கி போச்சு,
5: கேக்குறேன். நான் முதல்ல பாடிட்டேமா?
0: இல்ல இல்ல, ஷியாமலாமா சொல்லிட்டேன், கரெக்ட். உடனே சொல்லிட்டேன். எங்க
9: நல்ல
0: பாட்டு.
9: இந்த ஊரு பொண்ண, இந்த ஊரு பொண்ண நம்பி, இந்த ஊரு பொண்ண நம்பி என்
0: மனசன்
9: ரெண்டு பேத்து குரல் ஒரே மாதிரி இருக்குது, வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல.
8: ஆமா ஆமா, நான் இத்தனை நேரம் அவர் தான் நினைச்சேன், இத்தனை நேரம் அவர் தான் நினைச்சேன், ராஜேந்திரன்
9: நினைச்சேன். சரி,
5: நெஞ்சுக்குள்ள
9: நெஞ்ச வச்சு,
0: என்னண்டே
9: நெஞ்சுக்குள்ள நெஞ்ச வச்சு, நெஞ்ச வச்சு உள்ளதெல்லாம் கண்டுகிட்டேன், உள்ளதெல்லாம் கண்டுகிட்டேன், நெத்தியில பொட்டு வச்சு உங்களைத்தான் தொட்டுக்கிட்டேன்,
0: கட்டுக்கிட்டேன். சொல்லுங்க, எங்க தொட்டத சொல்லுங்க சாமல்லா, எங்க தொட்டுக்கிட்டேன என்ன, எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க, பாடுங்க.
7: ஐயோ
9: நெத்தியில பொட்டு வச்சு உங்களைத்தான் தொட்டுக்கிட்டேன்.
0: இவர் சும்மா போடுவாரம்மா, நம்பாதீங்கம்மா நீங்க.
3: பாடாமது கண்டுபிடிச்சிருப்போம் கொஞ்சம். அநியாயத்துக்கு பாடி குழப்பிட்டாரே.
9: பொட்டு வச்சு உங்களைத்தான் தொட்டுகிட்ட, அது அந்த பாட்டு அல்ல,
8: அது மாதிரியே இருக்கு.
0: ஐயோ
9: பாட்டு
0: தெரிஞ்ச பாட்டம்மா, இது தெரிஞ்ச பாட்டு. தெரிஞ்ச பாட்டு, தெரிஞ்ச பாட்டு. சரி, படத்து படம் சொல்லுங்க, படத்துல தரவ ஒன்று கொடுங்க.
9: இல்ல என்ன சொல்றேன், பிரிச்ச போதும் பிரியவில்லையே, பிரிச்ச போதும் பிரியவில்லையே, நானே சொந்தம் நானே, வலிய மறந்த போறும் குயிலும் சேர்ந்தது, வலிய மறந்த போதும் குயிலும்
6: சேர்ந்தது. ராகம் கரெக்டா பாடுங்க,
0: கரெக்டா பாடுங்க.
9: பிரிஞ்ச போதும் பிரியவில்லையே சொந்த நானே, வலிய மறந்து குயிலும் சேர்ந்தது.
8: அந்த ஒளியிலே ஒளியிலே ஒளியிலே உன் அந்த பாடல
0: ஒளியிலே ஒளியிலே
1: இந்த பாட்டு நான் படத்தை கண்டுபிடிச்சு வர அப்படின்னு கண்டுபிடிக்க பாக்கலாம்.
8: ராமராஜன் படம், ராமராஜன் படம்
0: இது. உங்களை எங்க நினைச்சிட்டேன். ஓகே, என்ன
3: செந்தகமே செந்தகமே படம், செந்தகமே வாசலிலே பூசலிப்பு வச்சுவிட்டான்.
0: ராகம் புள்ளையா பாடினாரு போல இருக்குதா இல்லையா?
8: அந்த மேகம் இருக்குது, ராகமே
0: பாடினாரு.
1: இளமை என்னும் பருவம் சிறிது காலமே, இளமை என்னும் பருவம் சிறிது காலமே, உறவில் காணும் சுகமும் விரைவில் மாறுமே, தென்றல் வந்து தென்றலை சேர்ந்த பின்பும் தென்றலே கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான், கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான், ஆத்ம ராகம் பாடுவோம் அளவில்லாத ஆனந்தம் மனதிலே.
0: என்னது எங்க என்ன சொல்லுங்க, என்னங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எங்க
1: தெய்வம் என்றும் தெய்வம் கோபம் மாறலாம், தீபம் என்றும் தீபம் இடங்கள் மாறலாம், கீதம் போகும் பாதையில் தடைகள் ஏதும் இல்லையே, உருவம் இல்லை என்றால் உண்மை இல்லையே, உருவம் இல்லை என்றால் உண்மை இல்லையே, வானம் பூமியாகலாம் மனதுதான் காரணம் உலகே
0: சொல்லிட்டாரம்மா சொல்லிட்ட.
6: கை கட்டி வாஜியார் கிட்ட ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறாரு.
0: யாரும் நின்றவங்க எல்லாம் ஓடிட்டாங்க கண்ணன் இதுல
6: ஒப்பிக்கிற மாதிரியா.

0: விரைவில் மாறுமே தென்றல் வந்து தென்றலை சேர்ந்த பின்பு தென்றலே கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான் கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான் ஆத்மராக பாடுவோம் அளவில்லாத ஆனந்தம் மனதிலே மனதிலே
1: இல்ல இப்படியோ ராம இல்ல பாட்டு இது பாட்டு சரி அவர் போடுறாரம்மா நீங்க நம்பாதீங்க இது அதை போடுறேன் என்ன என்ன வரிகள் சொன்னீங்க சொல்லுங்க கண்ணன் என்ன இருக்கா சொல்லுங்க நான் கண்டுபிடிச்சிடறேன் உடனே
0: இளமை பருவம் சிறிது காலமே உறவில் காணும் சுகமும் விரைவில் மாறமே தென்றல் வந்து தென்றலை சேர்ந்த பின்பும் தென்றலே கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான் கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான் ஆத்மராக பாடுவோம் அளவில்லாத ஆனந்தம் மனதிலே தெய்வம் என்றும் தெய்வம் கோவில் மாறலாம் தீபம் என்றும் தீபம் இடங்கள் மாறலாம் கீதம் போகும் பாதையில் தடைகள் ஏதும் இல்லையே உருவம் இல்லை என்றால் உண்மை இல்லையா உருவம் இல்லை என்றால் உண்மை இல்லையா வானம் பூமியாகலாம் மனதுதானே காரணம் உலகிலே
1: சரி ஒரு தரவு கொடுங்க
0: இந்த பாட்டை பாடுனவங்க வந்து பாடகர்கள்
1: என்ன
0: ஜானகி ஜானகி பாட்டு
1: ஜானகி அம்மா பாடின பாட்டா சரி படத்துக்கு ஒரு தரவு கொடுங்க படத்துக்கு ஒரு தரவு கொடுங்க
0: படத்துக்கு வந்து இப்ப நான் சொன்னேன்னு வச்சீங்களேன் அதாவது என்னோட லவர் ஒருத்தவங்க பாட்டு பாடினாங்கன்னு
1: வச்சுங்களேன்
0: சூப்பர் கத்து கடைபிடிச்சாருங்க அதான் ஒரே முறை
1: படத்துக்கு தான் தரவு கேட்டவர் பாட்டுக்கு தரவு கொடுத்துட்டாரா சரி
0: ஒரு பாட்டை சொல்லிட்டேன் என்ஜீவன் பாடுது அதுதான் என் காதலி பாடுறது பாட்டு பாடிதான் நான் என்ன சொல்லுவேன் ஜீவன் பாடுது
2: ஒவ்வொரு இல்லை என்றால் அந்த வாரி எல்லாம் வந்தது இல்ல அதை வைக்கும்போது அந்த
1: சரி அடுத்த வரி
2: யானை அம்மா சொன்னது கரெக்டா கண்டு
1: சரி அடுத்த வரி அடுத்த வரி
3: என்ன படம்
1: அது என்ஜீவன் பாடுது
3: என்ன படம்
1: என்ஜீவன் பாடுது
3: ஓகே ஓகே
1: அதான் தன்னுடைய காதலி பாடுனா இப்படி சொல்லுவேன் சொல்றாராம் இவர் காதலிக்கு இப்படியா சொல்லுவாரு என்ஜீவன் பாடுதுன்ட்டு ஐயோ சரி எங்க அடுத்த வரி
3: ஏமா அவர் காதலி இந்த இவர் பாடும் போது அப்படிதான் சொல்லுவாங்க என் ஜீவன்
1: பாடுதான்
3: எனக்கு தெரியல
1: அவன் சொல்லுவான் என் ஜீவன் பாடுதுன்ட்டு நாங்க என் ஜீவன் போகுதுன்னு தான் சொல்லுவோம் இவர் பாடை
3: அவங்க
1: ஜீவன் பாடுற மாதிரி இருக்கு எங்களுக்கு ஜீவன் போற மாதிரி இருக்கு எங்க அடுத்த வரி
0: படத்து தரவு கேட்டா கண்டுபிடிச்சாரு அவர் ஆனந்தன்
1: ஆனந்தன் கட்டிக்காரன் கட்டிக்காரன்
0: கட்டிக்காரன்
1: கட்டிக்கார குட்டி பையனா அங்க அடுத்தது அடுத்த வரிக்கு போகலாம்
0: இன்னொரு பாட்டு அடுத்த பாட்டு போடுறா நில்லாமல் வீசிடும் பேரலை நில்லாமல் வீசிடும் பேரலை நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை
1: மாமலை மாமலை நெஞ்சுக்குள் பெய்யும் மாமலை
3: பாட்டு கேட்டீங்களே
0: வண்ண விண்மீன்கள் வேண்டும் மலர்கள் வாய் பேச

0: வேண்டும், வண்டு உட்காரும் பூ மேலே நான் வந்து உட்காரும் வரம் வேண்டும், கடவுளே கொஞ்சம் வழிவிடு, உன் அருகினில் ஒரு இடம் கொடு, புன்னகை எங்கள் தாய்மொழி என்ற வரம் கொடு, பூமியில் சில மாறுதல்.
1: என்ன பாட்டு, என்ன பாட்டேன்,
2: திருடா திருடா படம்,
1: இது அந்த இது இது பொன் பூமியில ஏதோ ஒண்ணு வரும், கொச்சுமலை புத்தம் புதிய பூ புத்தம் புதிய அதுவா
0: யாரும்
1: இல்லாத ஊர் ஒன்று வேண்டும், புத்தம்புது பூமி வேண்டும், ரேவதி அம்மாவுக்கும் ஷியாமலா அம்மாவுக்கும் போடலாம், ரெண்டு பேருக்கும் புண்ணி
0: ஒண்ணு விட்டுருங்க,
1: கொடுத்துடலாம்.
0: கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம், கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரங்கள் இல்லை, கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரங்கள் இல்லை, கலங்காமலே கண்டம் தாண்டும் முற்றுப்புள்ளி அருகினில் மீண்டும் சிந்த புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே. மழை இல்லாமல் மழை கிடையாது, வழி இல்லாமல் மனம் கிடையாது, வருந்தாவே வாவா. காட்டில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்ற ஆளே இல்லை, தன்னை காக்கவே தானாய் வளருமே. பெண்கள் நெஞ்சில் பாரம் எல்லாம் பெண்ணே கொஞ்ச நேரம்தான், உன்னை தோன்றினால் இன்பம் தோன்றுமே. விடியாமல் தான் இரவேறு, வடியாமல் தான் வெள்ளம் கிடையாது.
1: ராஜேந்திரன் கண்டுபிடிச்சிட்டா சொல்லுங்க, ராஜேந்திரன் நித்திர பண்ணிட்டீங்களா நீங்க?
3: உப்பு கடல் தண்ணீருக்கு ஏகப்பட்டனா,
1: அந்த பாட்டா
3: உப்பு தண்ணீருக்கு ஏகப்பட்டன, அந்த பாட்டுலவா?
2: பாட்டு
0: சரி, இந்த படத்து பேரு நான் சொல்றேன், ஏன் இந்த படத்து பேர் சொல்றேன், அந்த கண்டுபிடிச்சு பாக்கலாம். இத அடிக்கடி மீராம சொல்லுவாங்க, இப்படி மகாலிங்க ஐயாவை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவாங்க, அதிகமா மகாலிங்கத்தை பார்த்து சொல்லுவாங்க.
1: இந்த படத்துல பேர
0: படத்து பேர்
1: ஐயா, ஐயா அந்த படமா?
0: மிரட்டுற மாதிரி, மிரட்டுற மாதிரி,
1: மிரட்டுற மாதிரி.
4: வாய் மூடா.
1: ஐயா அப்படி சொல்ல மாட்டேன்,
0: வாய் மூடுறதுதான் வேற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல வாய் மூடணும்னு சொல்லுவாங்க, அத வேற மாதிரி சொல்லுவாங்க.
1: நிறுத்துங்க. இல்ல
0: பருத்து பேர யோசிங்க, ரெண்டு வார்த்தை வரும்
1: மூடு.
2: கண்டம்
0: தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரங்கள் இல்லை, கலங்காமலை கண்டம் தாண்டுமே, முற்றுப்புள்ளி அருகேயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே. வளைவில்லாமல் மழை கிடையாது, வலிவில்லாமல் மரம் கிடையாது, வருந்தாவே அடங்காமலே அலைப்பாயிலே.
1: அடுத்ததே
4: அவருக்கு ஒரு பரிசுதான் கொடுக்கணும்.
2: முதல்ல சொல்லும் போது கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி தெரியல.
1: ஆமா, அரசு தர்பாரில காய்ச்ச மாதிரி இருந்தது பாருங்க, எவ்வளவு இதா சொல்றாரு. ரெண்டு இல்ல மாலிங்கையாவை எப்படி நான் என்ன சொல்லுவேன், வாய மூடு என்று சொல்றேன்.
0: எல்லாத்தையுமே சொல்லுவீங்க, அவரே அவர் கொஞ்சம் அதிகமா சொல்லுவீங்க அடிக்கடி.
1: கொஞ்சம் பொறுங்க, அப்படி வராதே, கொஞ்சம் பொறுங்க.
0: படத்து பேரு அதாவது கொஞ்சம் அதிகமா எல்லாம் சத்தம் போட்டு சொல்லுவீங்க.
1: அழகு குட்டி செல்லம் அந்த
0: பாட்டா, தாமரை ஏற்றின பாட்டு. யுவன் சங்கர் அஜய் இசை பாடுனது வந்து நேகா பேசின் பாடியிருக்காங்க. நேகா பேசின்
1: சத்தம்
0: பேச்சப்பட்டி
1: தான் அந்த பாட்டு இருக்கு. சத்தம் போடாதே
0: பறவைக்கெல்லாம் இலை பார மரங்கள் இல்லை, கண்டம் தாண்டுமே.
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. இந்த பாட்டு யாருக்கு தோணும்? யார் பாட்டு சொல்லாம இருக்கிறார்கள்? ஃபாரூக், நீங்க பாட்டு சொல்லல, உங்களுக்கு போடவா இந்த பாட்ட? நல்ல பாட்டு.
0: உன்னை இலை போலும், உன்னை இலை போலும் சின்ன மணி, உன்னை இலை போலும் சின்ன மணி, பாதம் மண்ணில் படக்கூடாது, பாதம் படக்கூடாது.
1: அந்த பாட்டு அம்மா, பழைய பாட்டு.
0: பொன்னழகு
1: அம்மா,
0: பொன்னழகு மின்னும் உன்னழகு, பொன்னழகு
1: மாறி சொல்றாரம்மா, இது தெரிஞ்ச பாட்டு உங்களுக்கு.
0: பாத்து கண்கள் படக்கூடாது, பாத்து கண்கள் படக்கூடாது,
1: சின்ன மணி பாதம் மண்ணில் படக்கூடாது என்று வருமம்மா. உன் சின்ன மணி பாதம்
2: வந்த நிலவே.
1: அம்மா இண்டகண்டாலும் பரவாயில்ல, முந்தியெல்லாம் நாங்க கீழ்பாக்கத்துக்கு போற மாதிரி தான் குடுக்கறோம்.
2: 3 மணிக்கு எல்லாருக்கும் தூக்கம் கலைஞ்சிரும்.
0: தன்னிலை, தன்னிலை, தன்னிலை, தன்னிலை மறந்த பெண்மை அதை, மறந்த பெண்மை அதை தாங்காத உதட்டில், தாங்காத உதட்டில் துடிக்கும், துடிக்கும் வார்த்தை அது, உணர்ந்து, உணர்ந்து போனதோ உள்ளங்கள், போனதோ உள்ளங்கள் துடிக்கும் ஓசை இசையாகாதோ, ஓசை இசையாகாதோ மங்கை, மங்கை இவள்
2: என்ன
1: பாட்டு, என்ன சத்தம் இந்த நேரம் சொல்லிட்டேன், என்ன சத்தம்,
4: கொஞ்சம் என்ன சத்தம்.
1: மீரா, மீரா குட்டி, மீரா குட்டி கட்டிக்காரி, மீரா குட்டி சொல்லு மூண்டு.
4: அந்த பாட்டையா இப்படி பாடிட்டீங்க? ஐயோ,
1: தன்னிலை மறந்த பெண்மை இனி யாரா?
0: அவள் நாய்க்குட்டி எதுவும் வளர்க்கவில்லை, அவள்
1: அப்படி ஒன்றும் அழகில்லை.
0: கனவிலும் நீ வருகிறாய், கனவிலும் நீ வருகிறாய், என் இமைகளை தொட்டு பிரிகிறாய், கனவிலும் நீ வருகிறாய், என் இமைகளை தொட்டு பிரிகிறாய், இரவெல்லாம் செத்து பிழைக்கிறேன், இரவெல்லாம் செத்து பிழைக்கிறேன், உன் பதில் என்ன அதை நீயே சொல்லடி,
1: நீங்க மட்டும் இல்லையம்மா, நாங்களும் தான் செத்து பிழைக்கிறோம். நாங்க
2: என்ன
1: செய்யறது, தாங்க வேண்டியதுதான்.
4: கத்திரி வெயில், கத்திரி வெயில் தாங்கல, கத்திரி வெயில்.
0: சிலுவைகளை நான் சுமந்து நின்றேன், சிலுவைகளை நான் சுமந்து நின்றேன், சுகங்களை தந்து என்னை, சுகங்களை தந்து என்னை நிமிர வைத்தாய், சிலுவைகளை நான் சுமந்து
4: நின்றேன்.
1: இது கேட்ட மாட்டம்மா, இது கேட்ட பாட்டு, இது கேட்ட பாட்டு.
0: உரம் தீர்த்துளியை மகிழ்ச்சி தந்து உலர வைத்தாய், விழிகளின் உரம் தீர்த்துளியை மகிழ்ச்சி தந்து உலர வைத்தாய், பாலைவனத்தில் பூக்கள் தந்து சொர்க்கங்களை கண்ணருகில் காட்டினாய், கருப்பு நிறத்தில் கனவு கண்டேன், காலை நேரத்தில் இரவு கண்டேன், வெள்ளை நிறத்து தேவதையே,
1: அடி கருப்பு நிற தலகி,
0: என் அருகில் வந்து நில்லு.
1: சரி, கொஞ்சம் படத்துல பேரை சொல்லுங்க. படத்துல தரவன் கொடுங்க, தரவன் படத்துக்கு.
0: பூச்சிகள் மிதக்க விட்டாய், தனியறையில் அடைத்து விட்டேன், சிறகுகள் கொடுத்து என்னை பறக்க விட்டாய், அலைகள் அடித்து தொலைந்து விடும் தீவை போல மாட்டிக்கொண்டேன், இறுகி இறுதி சடங்கின் மிதிகள் போடும் பூவை போல கசங்கி விட்டேன், தெய்வம் பூமிக்கு வருவதில்லை, தாயை பதிலுக்கு அனுப்பி வைத்தார், தாயும் இங்கு எனக்கு இல்லை, எனக்கு தாயை உறுதி தந்து விட்டார்.
1: நான் களைச்சு விட்டேன்
0: என்னை கொள்கிறாய், உயிர் வரை சென்று நிற்கிறேன், ஏனடி என்னை கொள்கிறாய், உயிர் வரை சென்று நிற்கிறேன், மெழுகு போல் நான் உருகினேன், என் கவிதையை என்னை காதல் செய்வாய், கனவிலும் நீ வருகிறாய், என் இமைகளை தொட்டு பிரிகிறாய், இரவெல்லாம் செத்து பிழைக்கிறேன், உன் பதில் அதை அதை நீயே சொல்லடி, ஒரு துளி நீர் வேண்டி நின்றேன், அதை அடைமலை தந்து என்னை மிதக்க விட்டாய், சிலுவைகளை நான் சுமந்து நின்றேன், சுகங்களை தந்து என்னை நிமிர வைத்தாய், விழிகிற போற நீர் துளியை
1: கொஞ்சம் கண்ணன் கொஞ்சம் பொறுங்க, கண்ணன் கண்ணன் கண்ணன் கொஞ்சம் பொறுங்க, கண்ணன் ஒரு பாட்டு எடுத்து வச்சு அம்மா இதெல்லாம் சாந்தியம்மா யாருக்கும் மெசேஜ் கொடுக்கற இந்த பாட்டு படத்தை சொல்லுங்க, இதான் கடைசி, இதான் கடைசி எங்க பாட்டுகள் கொடுக்கணும்
0: என்ன பண்ணா, இத வந்து பாருக்கு வந்து சொல்லுவார், நான் அப்படி இப்படி உண்டுட்டேன் அப்படின்னு
1: பாருக்கு இப்படி சொல்லுவாரா, தான் விழுந்துட்டேன்டா,
0: இதுவும் தாமரை ஏற்றின பாட்டு, விஜய் ஆண்டனி இசை, ஹரிஷ் ராகவேந்திராவும் மேகா ஸ்ரீசரன் பாடின பாட்டு.
4: விழாமலே இருக்க முடியுமா அந்த பாட்டா?
0: படத்து பிறந்த விழுந்தது,
1: படத்து பிறந்த பாட்டு விழுவல, காதலில்
0: விழுந்தேன்,
1: காதலில் விழுந்தேன் படத்திலயா, அதுல என்ன பாட்டுன்னு நீங்க கேக்குறீங்க,
0: பாட்டை கண்டுபிடிங்க அம்மா,
1: பாட்டு
4: எனக்கு சத்தியமா வராது,
1: சொல்லடி காதலி, தோழியா என் காதலியா அப்படி வருமோ,
0: அதேதான், தோழியா என்
1: காதலியா,
0: என் கண்ணே தூங்க சொல்கிறாய், தோல் மீது தாய்ந்து கொள்கிறாய்,
4: இந்த பாட்டு நான் சொல்ல சரிதானா?
1: இல்ல இல்ல சியாமலா, குடுக்க வேண்டிய மெசேஜ் எல்லாம் குடுத்துட்டார், இப்ப கேட்டுட்டாங்க அங்க, அவ்வளவு சொல்லாம இருந்துட்டீங்க, நல்ல நல்ல, எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருடைய பாடலையும் நான் எடுத்து வர்றேன், எல்லாரும் பாட்டு தந்திருக்கிறீங்க, அண்ணா மன்னிச்சு கொள்ளணும், அண்ணா உங்களோட உங்களுக்கு 2 மணிக்கு உங்களோட நிகழ்ச்சியை நான் எடுத்து வரேன், 1 மணித்தேளம் கூட அவருக்கு முதல்ல பாட்டை போட்டுடலாம், அவருக்கு முதல்ல பாட்டை போட்டுடலாம், அப்ப அவரு ஐசச்சமா இருக்க, நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி,
0: அனைவருக்கும் நன்றி,
1: நன்றி நன்றி, எல்லாரையும் குழப்பி கீழ்பாத்துக்க அனுப்புனதுக்கு,
4: கண்ணனுக்கு
1: என்னண்டு எப்படி
3: என்னம்மா
4: இப்போதைக்கு யார் எத்தனை புள்ளின்னு சொல்லவே இல்லையே.
1: ஓ இப்போது
0: எல்லாரும் பெரும்புள்ளிகதான்.
1: ரேவதி அம்மா இல்ல, ரேவதி அம்மா
4: அம்மா மார்த்திகை பக்கத்துல ஒரு ஒண்ணு முன்னாடி வந்துடும்.
1: இல்ல ரேவதி அம்மாவுக்கு ரெண்டு புள்ளி, ராஜேந்திரனுக்கு ரெண்டு புள்ளி, வடலூர் ஆனந்தனுக்கு ரெண்டு புள்ளி, மற்றது வேற யாரு புள்ளி எடுத்தா?
4: சொல்லுங்க.
1: இல்ல கண்ணனுக்கு, கண்ணனுக்கு ஒரு புள்ளி, உங்களுக்கு ரெண்டு, ஆறு மூணு ஏழு புள்ளி, சாமலா அம்மாக்கு. நன்றி அம்மா, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். சரி நண்பர்களே, நாங்கள் பாடலுக்குள் செல்லலாம். கண்ணான கண்ணே பாடல் யார் கேட்டிருந்தார்கள்டா இந்த பாடல் முதல் முதல்ல இணைஞ்சு? கண்ணான கண்ணே பாடல் ஜெகபர் சாதி கண்ணாவுடைய பாடல். கண்ணான கண்ணே பாடல் வருகிறதுன்னா உங்களுக்கு ஒரு ஐஸ் வச்சு இந்த பாடல்

0: இந்த பாடலை ஜெகபர் சாதி கண்ணா விரும்பி கேட்டிருந்தார். அண்ணா அவங்களுடைய பாடல் காட்டலையில் ஒழித்தது. அடுத்த பாடல் கண்ணன் நீங்க கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது, அதுவும் கண்ணு தான். கேப்போமா?
1: ஆல் தி பெஸ்ட்.

0: பாட்டாவே படிச்சிட்டே பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?

0: அழகா இருக்கே, அது ஏன்னா அவ்வளோ மேல இருக்கு சொல்லுண்ணா.
1: நீ பிறந்ததும் சாமிக்கு நீ அழகா இல்ல அந்த நிலா அழகான்னு சந்தேகம் வந்துச்சு. சாமி ஒன்னையும் நிலாவையும் ஒரு தராசுல நிறுத்தி யார் அழகுன்னு எடை போட்டாரு. நீ இருந்த தட்டு டக்குன்னு கீழே இறங்கிருச்சு, நிலா இருந்த தட்டு வேகமா மேல போயிருச்சு. நிலா எகிரி போய் வானத்திலே நின்றுச்சு.

0: வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா, தந்தை தாயென என்னை தாங்கிய.
1: ஷாம்லாம்மா உங்களுடைய பாடல் காற்றலையில் ஒலித்தது. அடுத்த பாடல் எங்களுடைய யாரு, எங்களுடைய பத்மாவதி உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. ஒரு சின்ன விடயம் எல்லாருக்கும் சொல்லுகிறேன். நான் அன்று தொடக்கம் இன்று வரை நான் அப்பா எல்லாரும் சொல்லுவது, நிகழ்ச்சி நடக்கும்போது நிகழ்ச்சிக்கு நீங்கள் பங்கு எடுத்துக்கொண்டு காற்றலையில் வந்து தான் நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் அன்பு உறவுக்குள்ள எழுதுவது, பதில் எழுதுவது, அதை பற்றி விமர்சனம் எழுதுவது தயவு செய்து காற்றலை நீங்கள் காற்றலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது காற்றலையில் வந்து பேச வேண்டும். நீங்கள் எழுதுவதற்கு உங்களுக்கு அங்கு அருகதை இல்லை, தயவு செய்து. இனி அடுத்த தடவை நீங்கள் யாராவது அப்படி செய்தால் நான் எடுத்து வெளியில், அதாவது உங்களை அந்த தளத்திலிருந்து நான் வெளியில் எடுத்து விடுவேன், உண்மையாக வைத்திருக்க மாட்டேன். நிகழ்ச்சியுடைய கருத்து மற்றவரை புண்படுத்தாத வண்ணம் எடுத்து வரணும். நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்கு இருந்து கொண்டு அப்படி சொல்கிறீங்களோ இப்படி சொல்கிறீங்களோன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சொற்கள் ஒவ்வொரு ஒரு ஊர்லேயும் இருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் அதில் எழுதி மற்றது நீங்கள் வந்து காட்டிலையில் பேசியிருந்தாலும் நாங்கள் அதை பற்றி பேசியிருப்போம். எத்தனை பேர் வந்து பேசுகிறாலும் அதை விட்டுட்டு நீங்கள் எழுதி பண்டிதர் மாதிரி எழுதி பழகி கொள்ள வேண்டாம், தயவு செய்து. சரியா? விடையை முன்பொரு தடவை ஒரு அன்பு உறவு, நல்ல ஒரு அன்பு உறவு, விடைகளை சொல்ல சொல்ல சொல்ல மீண்டும் மீண்டும் அதில் எழுதியதால் தான் நாங்களை அவராகவே வெளியேறிவிட்டார். அப்போ இப்போ இனி ஒவ்வொரு உறவுகளுக்கும் நாங்கள் சொல்லுவது உங்களுக்கு குற்றமாக தென்படும், நீங்கள் செயல்படுவது சரியா என்பதை ஒரு முறை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் காற்றலையில் வந்து பேசுங்க. நீங்கள் இது அந்த என்ன உடையார் நிகழ்ச்சிகளுக்கு போன மாதிரி கைதடி அனுப்பாதேங்கோ. கைதடியை அனுப்பி போட்டிருந்தாராம் ஒரு உடையார் எல்லா நிகழ்வுகளுக்கும் வீட்டில் இருந்து கொண்டு பெருமையாக கைதடி அனுப்பி கொண்டிருந்தாராம். அவருடைய இறந்த வீட்டுக்கு எல்லா வீட்டில இருந்தும் கைதடி தான் வந்திருந்துதான், மக்கள் வரவில்லை. அதை மாதிரி தயவு செய்து உடையாருடைய நிலையில இருந்து செய்ய வேண்டாம். அதுவும் எங்களுடைய தளத்துக்களை யாரும் எழுத வேண்டாம். எங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி, அதாவது நல்லதா ஒரு நிகழ்ச்சியை ஒன்று நீங்கள் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு மற்றது கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு குற்றம் கண்டுபிடிங்க, தயவு செய்து செய்ய வேண்டாம். இப்போ அந்த தளத்தில் எழுதி இருக்கிறவர்களுக்கு புரிஞ்சிருக்கும். தயவு செய்து நீ அடுத்த தடவை நீங்கள் இந்த பிள்ளைகளை செய்ய வேண்டாம். உங்களால் இன்னொரு அன்பு உறவும் அப்படி செய்ய வேண்டி வந்துவிடும். இப்படி எழுதலாம் தானேண்டு. இதனால் ஒரு அன்பு உறவு ஒடுதல பலர் இந்த தளத்திலிருந்து போயிருக்கிறார்கள். நீங்கள் காற்றலையில் வந்து பேசுங்க. உங்களுக்கு அவ்வளவு தூரம் 2 நிமிஷம் காற்றலையில் பேச முடியாத அளவுக்கு, எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அது ஏன் சொல்ல முடியாமல் இருக்கிறது, அந்த காற்றலையில் பேச முடியாமல் இருக்கிறது. அடுத்த பாடல் எங்களுடைய பத்மாவதி உங்களுடைய பாடல் வருகிறதம்மா, கேட்கலாம். சிறுத்தை திரைப்படத்தில் இருந்து.
2: மானம் மரியாதை மறந்து வாசவுடல் தானம் கேட்பவரை தவிக்கவே விடுகின்ற இன பழக்கம் தான் இவளுக்கு இல்லை.

இனிமையான பாடல் எங்களுடைய பத்மாவதி, உங்களுடைய பாடல் இனிமையான பாடல், நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. யார் பாடல் என்றால் எங்களுடைய ராஜேந்திரன், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. இது கண்ணனுக்காக அவர் கேட்ட பாடல் என்று சொல்லிட்டார். அவர் கேட்குறாரா கண்ணன் கேட்குறாரா தெரியல, கேட்கலாம் நாங்கள் எல்லோரும். நல்ல ஒரு பாடல் தான்.

0: நேரம் சரியாக 2:04 நீங்கள் கட்டுக்கொண்டிருப்பது MTR FM தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்களா? அது இந்திய இலங்கை நேரம் கணினிய நேரம் சரியாக 4:34. என்ன சாந்தி அம்மா, உங்களோட பாட்டு வரையில அதுக்குள்ள ஒரு கும்பிடு போட்டுட்டீங்க, பாட்டு வேண்டாமா? அதில் என்னத்துக்கு அந்த கும்பிடு போட்டிங்கன்னு தெரியல, அழகா போட்டீங்க. ஒரு உள்ள பாட்டு நான் எடுத்து வந்தது வந்ததா வரையிலையான்னு தெரியாமல் கும்பிடு முதல் போயிட்டு தாக்க மட்டும் கும்பிடு போடுறீங்களா? ஒன்றுமா புரியலப்பா. சரி, பார்க்கலாம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. சாந்தியம்மா, உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.
1: Not salsa, not flamenco, my brother. Do you know? நாட்டுக்கூத்து?
0: Yeah.

இனிமையான பாடல் என்று தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் எல்லா பாடலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், படமும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, RRR திரைப்படத்தில் இருந்து அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. ரேவதி அம்மா, உங்களுடைய பாடல் காட்டிலையில்

அருமையான பாடல், நல்ல ஒரு பாடல். ரேவதி அம்மா, உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வந்தது. அடுத்த பாடல் எங்களுடைய ஞானசேகரமண்ணா உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது. ஒரு புள்ளி எடுத்து வெற்றி பெற்று பெயர் பெற்ற அண்ணாவுக்கு ஒரு பாடல், அவர் கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக 2:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். இன்னும் 2 பாடல்கள் தான் இருக்கிறது. ஏண்டா அண்ணாவுடைய நிகழ்ச்சி காட்டிலைக்கு வரவணும். ஞானசேகரம் அண்ணா, அவங்களோட பாடலை கேட்டு நீங்கள் ரசித்திருப்பீர்கள். அடுத்த பாடல் எங்களுடைய ஃபாரூக், உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வரும். எங்களுடைய வடலூர் ஆனந்தன், நீங்கள் பாடல் கேட்கவில்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாடல் தெரிவு செய்து வச்சிருக்கிறேன், எடுத்து வரலாம்.
1: பேசுகிறேன்
0: இந்த பாடல் ஃபாரூக் உங்களுக்காக. இந்த பாடல் நீங்கள் கேட்ட பாடல் இதய

நேரம் சரியாக இப்பொழுது 4:50, எங்களுக்கு 5 மணி ஆகிறது. உங்களுடைய நேரம் 2:20, அது பகல் நேரம் எங்களுக்கு.

ஜெகபிரசாதி கண்ணாட நிகழ்ச்சி நான் எடுத்து வர வேண்டும். கடைசி நேரத்தில் நீங்கள் ஓடி வந்ததினால் உங்களை நான் எடுக்கவில்லை, குறை விளங்க வேண்டாம். அடுத்தது இப்போ வடலூர் ஆனந்தனுடைய பாடலோடு உங்களையும் இணைச்சு கொள்கிறேன். உங்களுக்கும் இந்த பாடல் பிடிக்கட்டும். இரண்டு பேரையும் அந்த பாடலோடு சேர்த்து இந்த பாடலோடு நானும் இணைந்து கொள்கிறேன். நல்லது என் அன்பு உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட ஷியாமலா அம்மா, சாந்தி அம்மா, ஜார்ஜ், விஜயராகவன், ராஜேந்திரன், வடலூர் ஆனந்தன், எங்களுடைய ஞானசேகரமண்ணா மற்றும் ஃபாரூக், ராஜ்குமார், அதோடு கண்ணன், ஜெகபர்சாதி கண்ணா, பத்மாவதி, அடுத்து ரேவதி அம்மா, ஃபாரூக், எல்லோரும் இணைந்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, கேட்டு ரசித்து கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, திடமான அதாவது மனத்திடத்தோடு, மனதில் வாழ்க்கையில் எத்தனை சோகங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அதை மாற்றும் அளவுக்கு இந்த காற்றலை இருக்கிறது. இந்த இருந்த இத்தனை மணி நேரமும் எனக்கு என்னை சுற்றி என்ன இருந்தது என்று தெரியாது. என்னை சுற்றி நீங்கள் மட்டும்தான் இருந்தீர்கள். உங்கள் குரல் தான் கேட்டது, உங்களுடைய பேச்சு தான் என்னை சுற்றியே இருந்தது, உங்கள் உறவு தான் எனக்கு தெரிந்தது என்று சொல்லிக்கொண்டு, எந்த நாளும் இப்படியான உறவுகள் சுற்றி இருக்கும் என் அன்பு உறவுகளுக்கு எனது மனமார்ந்த உளப்பூர்வமான அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர் வாழ்வதே உங்களுடைய இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தால் எனக்கு ஆயுள் கூடும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே அப்படிதான் சிந்தனை எனக்கும் அப்பாக்கும். என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. எங்களுடைய ஜெகபர்சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி அடுத்த நிகழ்வாக இந்த பாடலை தொடர்ந்து வருகிறது. என் அன்பு உறவுகளை மற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கலாம். இந்த பாடல் ஃபாரூக், மன்னிக்க வேண்டும், வடலூர் ஆனந்தன், எங்களுடைய மாலிங்கமையா, அதோடு என்னையும் சேர்த்து கொள்கிறேன். இந்த பாடல் உங்களை விட்டால் எங்களுக்கு எனக்கும் அப்பாக்கும் யாருமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் எல்லோரும் எனது இருக்கிறதால எங்களுக்கு சொந்தங்கள் இருப்பது போல என்று சொல்லிக்கொண்டு பாடல் உங்களுக்காக, எனக்காக, எல்லோருக்காகவும்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடாவில் நேரம் 11:32 முற்பகல் என்று காட்டும் இந்த நல்ல வேளையிலே, ஈழ மணித்துறை நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:02 இரவு நேரம் என்று காட்டிக்கொள்ளுகின்றது. இரவும் பகலும் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியிலே இன்று 2025 ஆண்டு 8வது மாதத்தின் 20வது நாள் கலந்து கொள்கின்றோம். கதம்பத்திலே அன்னையுடன் தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் அறிய வைத்த தமிழ் எல்லாவற்றுக்கும் மேலான இறைவனால் கொடுக்கப்பட்டது. அவர்களை வருக வருகவென்று வரவேற்று எங்கள் வானொலிக்கு கண்முன் நிறுத்தி வணக்கம் கூறிக் கொள்ளும் இந்த வேளையிலே, முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு நேய நெஞ்சங்களே, உங்களையும் வருக வருக வருகவென்று வரவேற்று வானொலியுடன் இணைத்துக் கொள்ளுகின்றேன். கதம்பத்திலே மொன்றியல் தமிழ் வானொலியிலே.

வானொலியில் வந்து கலந்து கொள்ளும் இந்த இனிமையான இங்கிதமான வேளையிலே வரவேற்பு தந்து எல்லோரையும் வரவேற்று இணைக்கும் இந்த வேளையில் காலநிலையை அறிந்து கொள்வோம் என்றால், கனடாவிலே இப்பொழுது சரியாக 19 பாகையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த 19 பாகையை நாங்கள் உணரும் பொழுது 19 பாகை போன்றுதான் எங்களுக்கு தெரிகின்றது. காரணம், வெப்பம் அதிகமாக இல்லாமலும் குளிர்ச்சி அதிகமாக இல்லாமலும் ஒரு இதமான காலநிலையில் இருக்கின்றோம். பகலவன் கூட இன்று தன் கரவொளியை வெளித்தந்து வழக்கத்தை விட மிகவும் தாமதமாக வருகின்றார். இன்று 6 மணி ஆகியும் வரவில்லை. 6 நிமிடங்கள் கழித்து 6:06 உதித்து வந்தார். அது மட்டுமல்ல, போதியளவு எங்களோடு இருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த பகல் காலங்களிலே இன்று 4 நிமிடங்களை முந்தி தான் 7:56 சென்று விடுவேன் என்றும் கூறுகின்றார். அதனால் பகல் குறைந்து வந்துவிட்டது என்பதை, குறைந்து குறைந்து நாளாந்தம் நன்றாக குறையப்போகின்றது, குறைந்த பகலை அனுபவித்து நீண்ட இரவில் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் காலநிலை வெளியே உலாச்சென்று வரக்கூடிய வகையில் எங்கள் கர்மங்களை ஆற்றுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. புற்களின் வளர்ச்சிகள் கூட இப்போ மந்தமடைந்து கொண்டு வருகின்றது. கிசு கிசு கிசு என்று வளர்ந்து உயர்ந்த புற்கள் இப்பொழுது ஒளி இழந்து காணப்படுகின்றன. மெது மெதுவாக ஒளி இழந்து அடுத்தடுத்த மாதத்திலே அவர்கள் எல்லாம் மறைந்துவிடும் ஒரு நிலை ஏற்படுகின்றது. அன்புகள், இதமான இந்த வேளையிலே நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கும் இந்த வேளை என்னவாக இருக்கும்? கதம்பத்திலே

கலம்பத்தின் அங்கமாக ஒன்று காலம்தோறும் வாரத்திலே புதன்கிழமைகளில் ஒளிபரப்பாவது என்னவென்பதை அன்பு ஜெகபர் சாதிக் அவர்களும் அன்புடன் கிருஷ்ணன் அவர்களும் அழகாக வரவேற்று இருக்கின்றார்கள். புலனத்திலே அவர்களை வரக வருக என்று அழைத்து கொண்டு இப்பொழுது முதல் ஆரம்பிக்கின்றது. அவர்கள் கூறியது போல் மூன்றில் தமிழ் வானொலியிலே

0: ஆம், கண்டுபிடி கண்டுபிடி, கள்வனை கண்டுபிடி. கள்வன் எப்படி இருப்பான்? வெளிமறையா வெளிப்படையாக மறைபாட்டான், மறைந்துதானே இருப்பான், ஒளிந்துதானே இருப்பான். அதே போன்று ஒன்றியல் தமிழ் வானொலியின் பொக்கிஷம் என்ற நிகழ்விலே நாங்கள் மறைந்திருக்கும் சொற்களை, தத்துவத்தோடு வரும் பதங்களை, காலங்காலமாக எங்களோடு இணைந்திருக்கும் பதங்களை, எங்களுக்கு உயிருக்கு உயிர் மேலான தமிழிலே இருக்கும் பதங்கள் ஒளிந்திருக்கின்றன பொக்கிஷத்துக்குள்ளே. அந்த பொக்கிஷத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து என்ன வந்திருக்கின்றது, என்ன சொல் என்பதை கண்டுபிடித்து நாங்கள் அலங்கரிக்கப் போகின்றோம் பொக்கிஷத்திலே. பொக்கிஷத்திலே நாங்கள் கண்டுபிடித்து விளையாடி புள்ளிகளை சேர்த்து வெற்றி பெறுவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பலமையான தொலைபேசி இலக்கம். அந்த வகையிலே இந்த கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியை அலங்கரித்து கண்டுபிடித்து கொண்டு செல்வதற்காக வந்திருக்கின்றார் அன்பு உறவு ஒருவர். அழைத்து விடுவோமா அவரை? 6 4 7 8 7 4 வந்தவரை நாங்கள் அழைப்பதற்கு ஆயத்தமாகும் வேளையிலே அவர் சென்று விட்டார். இல்லை, வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றோம். யார் பேசுவது, எங்கிருந்து பேசுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா?
1: தஞ்சாவூர் மாவட்டம்
0: திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இன்று கிருஷ்ணகிரியிலே மகிழ்வோடு இருக்கும் தருணத்தில் எங்களை மறவாமல் ஓடி வந்து பொக்கிஷம் நிகழ்வை அறிவித்து பொக்கிஷத்தில் இணைந்து கொள்வதற்காக முதல் நேராக வந்தவர்களை உங்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக மகிழ்வாக இருக்கும் வேளையிலே மழலைகளோடு உலாவி கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். வாழ்த்துக்கள், எங்களுக்கும் அந்த நல்ல நினைவுகளை கொடுக்கின்றீர்கள். நன்றிகள். அங்கே எங்களுடைய காலநிலையை பற்றி முன்பு கூறியிருந்தேன், கேட்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய காலநிலை இன்று கிருஷ்ணகிரி எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? ஓ, இப்பொழுது இரவு நேரம், பகல் வேளை நல்ல வெயில் எரித்தது என்று கூறுவீர்கள் இல்லையா? அப்ப நாளை எப்படி இருக்கு? நாளை எப்படி இருக்கும் என்று உங்களால் கூற முடியுமா? இது காலம் இல்லையா? காலம் நகர்ந்து கொண்டிருக்கும் போது
1: எதுவும் நடக்கலாம்.
0: நகர்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் நிகழ்வது எது? எதுவும் நடக்கலாம் என்றுதான் எதிர்பார்க்க முடியும். அந்த எதுவும் என்பதற்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்பான பதில் கிருஷ்ணா. எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த மகிழ்வான வேளையிலே இன்றைய நிகழ்ச்சி கதம்பம் என்று தெரிந்து நீங்கள் முன்னேற்பாடாக பொக்கிஷம் நிகழ்த்து கதம்பத்திலே பொக்கிஷம் என்பதை அறிவித்து வரவேற்றிருக்கும் வேளையில் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இப்பொழுது வளமை போல நான் 20 பெட்டிகளை பொக்கிஷத்திலிருந்து கொண்டு வந்து குவித்திருக்கின்றேன். பொக்கிஷமாக குவிந்திருக்கின்ற பொக்கிஷத்தை திறந்து அதிலே புள்ளிகளை பெற்று பொக்கிஷமாக பக்குவமாக வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
1: முதல் நேராக
0: வந்த நீங்கள் இலக்கம் 5 தெரிவித்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இலக்கம் 5 இங்கே கணக்காக யாரும் தொடவில்லை. நீங்கள் தானே முதலில் வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றீர்கள். அதனால் உங்களுடைய பெட்டியை நாங்கள் திறப்பதற்காக கொண்டு வந்து வைத்து விட்டேன். அதிலே அது அந்த மந்திர சொல்லை கேட்கின்றது. என்ன செய்ய போகின்றீர்கள்? வா, திறந்து விட்டது ஐயா. மந்திரம் அவ்வளவு தூரம் பலித்து விட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக தான் இருக்கின்றது. திறந்தவுடன் அது உங்கள் பெயரிலே பதிவு செய்து கொண்டு வந்த 5வது இலக்க பெட்டிக்குள் இருப்பது என்னவென்று பார்க்கட்டுமா? சரி, திறந்து விட்டது. எட்டி பார்க்கின்றேன். அங்கே ஒரு உயிரினம் காணப்படுகின்றது. அந்த உயிரினத்துக்கு 3 எழுத்துக்களை கொண்ட பெயரால் அழைக்கப்படுகின்றது. அந்த உயிரினம் தண்ணீரிலும் வாழும், தரையிலும் வாழும், மரத்திலும் வாழும், மலையிலும் வாழும், மலைக்குள்ளும் வாழும். 3 எழுத்துக்களை கொண்டது. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பெயரை பெற்றிருக்கும் அந்த உயிரினம். அந்த உயிரினத்துக்கு 4 காலுண்டு, 2 கண்ணுண்டு, செவி இருப்பது தெரியவில்லை, வால் இருப்பது தெரியவில்லை, நகங்கள் பொருந்திய 4 கால்கள் இருக்கின்றது. ஆனால் உயிரினத்துக்கு ஆபத்து விளையாத ஒரு உயிரினம். இப்பொழுது கூறுங்கள். இவ்வளவு தரவை தந்து விட்டேன், 3 எழுத்துக்களைத்தான் கொண்டது. அவை கிருஷ்ணா போ, பற்றாக்குறைக்கு திருபுவனம் இல்லை, கிருஷ்ணகிரி என்று கிருஷ்ணகிரியிலே அமைந்து இருக்கின்றீர்கள். அங்கும் உண்டு, எங்கும் உண்டு. இது இங்கு கனடாவிலும் இருக்கின்றது, ஆசிய நாடு எல்லா நாடுகளிலும் இது வாழும். நான்கெழுத்து எப்படி வருது? குரங்கு பார்ப்போம்.
1: குரங்கு,
0: குரங்கு கனடாவில் இல்லையா? அது வளர்ப்புக்காக மிருகக்காட்சி சாலைகளில் தான் வைத்திருப்பார்கள். காடுகள், இங்குள்ள காடு வனங்களிலே அது வாழாது.
1: அணில்
0: அது தண்ணீருக்குள்ளே வாழுமா? ஐயா நான் கூறினேன், நிலத்திலும் நீரிலும் மரத்திலும் மலையிலும் மலை உள் இடுக்களும் மலை உள்ளுக்கும் எங்கும் வாழும் ஐயா. சருகு புற்று எல்லா இடமும் வாழும். பல பல இடங்களிலும் பல பேர்களையும் கொண்டிருக்கும். ஒரு சரியான ஒரு தகவலை உங்களுக்கு முதல் நீர் என்ற முறையால் மீண்டும் தருகின்றேன். மழை வருவதை மெதுவாக அல்ல பலமாக எங்களுக்கு அறிவிக்கும். மழை வரும் பொழுது குதூகலமாக இருக்கும். அது எது?
1: தவளை.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். தவளை தானே, தவளை தன்வாய கடுவன் கூறுகிறார்கள் அல்லவா? இவர் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடமும் இருக்கு. அதுக்கு காது இருக்கின்றதா ஐயா தவளைக்கு? அங்க கிருஷ்ணகிரியில இருக்கு என்று உங்களுக்கு வேலை, அதன் தேடி தெரிந்து ஒரு தவளையை முடித்து பாருங்கள், காது இருக்கின்றதா என்று. அதற்கு நகம் உண்டு, விரல் உண்டு. நான் சொன்ன தகவலை கொண்டு நீங்கள் ஏதோ பெரிதாக நினைத்து தவளை. ஆனால் நாங்கள் இந்தியாவிலே தென்னகத்திலே தவளை என்று யாரும் தவக்கலை என்று கூறுவார்கள் இல்லையா? அது பேச்சு வழக்கில் வந்த நடிகரும் இருந்தால் அவருக்கு அவர் கடைய திரைப்படம் எடுக்க சென்று அகலக்கால் வைத்து ஆழத்திலே போய்விட்டார். அது தவளை என்பதுதான் சரியான சொல்லு. எங்கள் நாட்டில் எத்தனையோ பொருட்களை உச்சரிப்பிலேயே கொலை செய்து விடுகிறார்கள் தமிழை, நான் பார்த்திருக்கின்றேன். தவக்கலை அல்ல அதுக்கு, தவளை என்று கூறுவோம். தவளை என்ற இனம் மலையில் வாழும், மரத்தில் வாழும், நிலத்தில் வாழும், புற்றினில் வாழும், தண்ணீருக்குள் வாழும், மலைக்கு உள்ளே வாழும். கல்லினுள் தேரைக்கும் கருப்பைக்குள் முட்டைக்கும் என்ற பாடலே, கல்லுக்குள்ளேயும் தேரை வாழும் அந்த வாழும். ஆனால் தேரை, தவக்கலை, தவளை என்றெல்லாம் பேத்தை என்றெல்லாம் பெயர் படம் உண்டு அதற்கு. இது பிறக்கும் போது வாளோடு பிறக்கும், பின்பு வாழ் கலந்து விடும், அறந்து விடும். தத்துவங்கள் நிறைந்த பொருள், தத்தி தத்தி செல்லும் தவளையை வைத்து மனித வாழ்க்கையிலே ஒரு கதையே உண்டு. அதை இப்பொழுது கூறுவதற்கு நேரம் வராது, வரும்போது நான் அதை எடுத்து கூறுவேன், அல்லது இனி உறவுகள் வந்து கூறுவார்கள். நன்றி, நன்றி கிருஷ்ணா. இரண்டு புள்ளிகளை பெற்ற நீங்கள் அங்கே ஒரு ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் நீங்கள் இருக்கும். நீண்ட நேரம் வாரணியில் பேச முடியாத நேரம் என்பதும் எனக்கு தெரியும். அங்கே மழலைகள் பட்டாளம் இருக்கின்ற இடம், அன்பு மழலை சொற்கள் காதோறும் வந்து சேரும் அவர்கள் கிடையாது. சரி, முதலாவது முதலாவது சொல்லி தாருங்கள் என்று கேட்டேன். அவர்கள் கிருஷ்ணனுடைய பெயரில் பதிந்து தந்து விட்டார்கள். கொண்டு வந்து வைத்தவுடன் அந்த பொக்கிஷ பெட்டி வந்து தன்னுடைய கடவுள் சொல்லை கேட்கின்றது. கூறுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த வேளையிலே அதற்குள்ளே என்ன இருக்கு என்று பார்த்தால், அங்கே பதங் இருக்கின்றது. அதற்குரிய தடயமாக எந்த அடையாளங்களும் இல்லை, பதங்கள் தான் எழுத்திலே இருக்கின்றது. அது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டிருக்கின்றது. விருப்பமா ஐந்து எழுத்து?
1: விருப்பம்,
0: விருப்பம் ஐந்து தானே உங்களுக்கு சிறப்பு, அது அதிர்ஷ்டம் என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது எங்கள் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்ற ஒரு பண்பாடு. ஆனால் இந்த பண்பாடு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இல்லை என்றுதான் கூற வேண்டும். அல்லோல கல்லோலப்படுகின்றார்கள் மக்கள் இது இல்லாமல். ஆனால் இது வேண்டும் என்று அன்று தொட்டு இன்று வரை அறிஞர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், சமூக விரும்பிகள் அல்லல் படுகிறார்கள். அது எங்கே? இது ஒரு கலாச்சார சேவிதான். அதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த பதத்தை முதல் கொண்டு ஒரு பாடல் இன்றும் ஒலிக்கும் பொழுது கேட்க மகிழ்வாக இருக்கும் தத்துவத்தை கூறும் ஒரு சாராம்சமான பாடல் டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜன் அவர்களால் பாடப்பட்டது. ஒரே ஒரு இடத்தில் தான் இது இருக்கின்றதாம், அந்த பாடலே காட்டப்படுகின்றது.
1: என்ன பாடல்?
0: அதுதான் பாடல், நீங்கள் தான் கூறுவோம். அந்த பதம் முதல் பதமாக இருக்கின்றது. அதை குறிப்பிட்டு சுருக்கமா, ஒரே ஒரு இடத்தில் தான் இதை காணப்படுகின்றது என்று கூறப்படுகிறது அந்த பாடலே. என்ன பாடல் என்று சொன்னது காணப்படுது? அது தெரிய எனக்கு திரைப்படம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது இல்லையா ஐயா. பழைய திரைப்படம் பிரபல்யமான பாடல்கள் ஒரு பாடல், இடையிடையே நீங்களும் கேட்டிருக்கின்றீர்கள், நான் ஒளிபரப்பி இருக்கின்றேன். பாட்டும் பதத்திலே அந்த பாடல்கள் வந்திருக்கின்றன. ஒரே ஒரு இடத்திலே தான் இதை காண முடியும், மற்றும் மக்கள் மத்தியிலே, அறிஞர் மத்தியிலே எங்கேயும் போராடுகின்றார்கள், அதை கிடைப்பது அறிவு. அதுவும் தமிழ்நாடு மிக மோசமாக இருக்கிறது இதிலே.
1: நிலம்
0: எத்தனை சொற்கள் ஐயா, அது எத்தனை எழுத்துக்கள்? அதோடு சம்பந்தப்பட்ட பாடல் தான் அந்த பாடல். சரி, அப்படி சொல்லி தருகிறேன், நீங்கள் பிடிப்பீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சமரசம் உலாவும் இடமே, இது என்ன திரைப்படத்தில்? என்னது வாழ்த்துக்கள். இருப்பினும் இரண்டாவது தடவையும் சரியாக கூறி இரண்டு புள்ளிகளை மேலும் பெற்றுக் கொண்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சமரசம், இந்த சமரசம் தென்னிந்தியாவில இருக்கின்றதா ஐயா? இல்லை, அன்று தொட்டு இன்று வரை போராடுகின்றார்கள். ஆனால் இறுதியா ஒரே ஒரு இடத்திலேதான், அதுக்கும் கூட அந்த இடத்திலே கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு கூட போராடுகிறார்கள். சமரசம் என்பது இன்று உலக நாடுகளிலே எதிர்பார்க்கின்றார்கள், சண்டை பண்ணாம் சமரசத்துக்கு செல்வோம் என்று. ஆனால் இங்க மக்களுக்குள்ளேயே சமரசம் இல்லாமல் இருக்கின்றார்கள் எங்கள் நாடுகள், ஆசிய நாட்டிலே குறிப்பாக எங்கள் உங்கள் நாடு ஈழத்திலும் தமிழ்நாட்டில். சரி, சமரசம் உலாவமுடமே என்ற பாடல்கள், சமரசம் என்ற அற்புதமான பதம் கண்டுபிடித்தீர்கள். அதை விட தவளையையும் கண்டுபிடித்து தத்தி சென்று நான்கு புள்ளிகளில் இருக்கின்ற வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே உங்களுக்கு கட்டாய ஓய்வு தரும். என்ன ஐயா, நான்கண்ட சொற்கமா? கூடும். என்ன பாடல் வேண்டும்? சமரசம் அற்புதமான பாடல் ஐயா, சமரசம். எங்க முதல் பதிய பல்லவிய பாடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பாடுவீர்கள் நல்லாக. எங்க பாடுங்கள்?
1: சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடல், மனதை விட்டு அகலாத ஒரு தத்துவமான பாடல், உண்மை நிலை எடுத்து கூறும் உன்னதமான பாடல். வாழ்த்துக்கள், சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். மீண்டும் பெறலாம், இன்னும் மேலும் புள்ளிகளை சேர்க்கலாம். இன்று நீங்கள் முதலாவது அதிக புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்துக்கு வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் கிருஷ்ணா. நன்றி, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் கலந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை பாட கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த பாடல்களை கேட்பதற்காக பதங்களை கண்டுபிடித்து உங்கள் விருப்பப்படி பாடல்களை தந்து கேட்டு மகிழ விரும்பும் இந்த வேளையிலே இப்பொழுது கண்டுபிடி, கண்டுபிடி. வணக்கம், வணக்கம், வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபசாதி. தாங்கள் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இப்பொழுது எல்லோரும் நலமடைந்து வந்திருக்கின்றீர்களா? எப்படி இருக்கின்றீர்கள்?
2: ஆமா ஐயா, அனைவரும் நல்ல நலமா இருக்கீங்க. இப்ப
0: இறைவன்
2: எல்லா, ஆமா ஆமா ஐயா, இறைவனுடைய அருளாலும் தங்களுடைய நல்லாசியாலும் விரைவாக வந்து எல்லாம் குறைஞ்சி இரண்டு தினங்களுக்கு முன்பு வரை அழுகையா இருந்தது, இப்ப பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கியா?
0: சந்தோஷம் சந்தோஷம்.
2: எட்டு பேருக்குயா? எட்டு பேருக்குயா?
0: அது என்ன, ஒரு இடத்தில் வாழும் பொழுது ஒருவருக்கு வந்தால் மற்றவருக்கும் அது தாவிக்கொள்ளும்.
2: ஆமாய்யா,
0: மிகவும் இந்த நோய் என்பது சில நோய்கள் பரோபகாரம் கொண்டது, ஒருவருக்கு வந்தால் மற்றவரை மறக்காமல் தொற்றி விடுவார்கள். அது இது இது இயற்கையானது. ஜெகபர்த் சாதிக் அவர்களை பாரதூரமாக எண்ணி மனதை குழப்ப வேண்டாம். இது எங்கும் வரும், எல்லோருக்கும் வரும். பொறுமை மருத்துவம் இவற்றை கடைபிடித்து நீங்கள் பக்குவமாக பரிகாரம் செய்து பத்தியங்களை காத்து சுகமடைந்து எல்லோரும் மகிழ்வாக இருக்கும் அந்த செய்தி எங்கள் எல்லோருக்கும் மகிழ்வைத்திருக்கு. நாங்கள் எல்லோரும் நாங்கள் வணங்கியிருந்தோம். அந்த இப்படி ஒரு நிலை ஏற்பட்டவர்கள் நிச்சயம் குணமடைய வேண்டும் பிரார்த்தனையும் செய்தோம். நன்றி, நல்ல செய்திய தந்தீர்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள். இப்பொழுது அங்கே காலநிலை இதற்கு காரணம் கடும் உஷ்ணம் தான். இப்பொழுது உஷ்ணம் எப்படி இருக்கு?
2: ஆமாய்யா,
0: வெப்பம் எப்படி இருக்கு?
2: உஷ்ணமா தான் இருக்கு, இன்னும் உஷ்ணமா தான் இருக்கியா? கொஞ்சமாவது குறையிலையா? காத்து அறவே இல்லையா? காத்து அறவே இல்லை, அவ்வளவு கொடுமையா இருக்கு.
0: இருப்பினும் நிலை மாறும், மாறாத உலகிலே மாற்றம் என்பது மாறாதது. அந்த வகையிலே காலமும் மாறும். கனிவான ஒரு நல்ல நாள் கிடைக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: ஆமாய்யா,
0: நிகழ்ச்சிகளை நன்றாக கேட்டுக்கொண்டு எங்களுக்கு மஞ்சள் கடதாசி எல்லாம் அனுப்பினிருக்கின்றது. அல்லும் பாலும் கேட்டுக்கொண்டு நீங்கள் கிருஷ்ணன் போன்றோர், சந்தன்ராஜ் போன்றோர் வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்துக்கு செல்வோம். பொக்கிஷத்துக்கு வந்திருக்கின்றோம். அறிவி நீங்கள் பொக்கிஷத்தை அறிமுகப்படுத்தி வரவேற்று வாழ்த்துக்கள் கூறுகின்ற உங்களை வருக வருக வேண்டு வரவேற்று வாழ்த்தி கொண்டு பொக்கிஷத்திலே காலடி எடுத்து வைப்போம். இரண்டு பதங்கள் சென்று விட்டன. 1, 5 சென்று விட்டது. மிகுதி இருக்கின்றது. உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும் போது இந்த பெட்டியை நீங்கள் திறக்கப் போகிறீர்கள்.
2: இலக்கம் 7.
0: இந்த நிகழ்ச்சியிலே ஆரம்பிப்பதற்கு முதல் ஒரு பதம், ஒரு கேள்வி. இந்த நிகழ்ச்சியிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்றீர்களா, அல்லது நாங்கள் எங்கள் அரும் சொற்களை கண்டுபிடித்த அந்த விவேகத்தை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும், விவேகமாக இயங்க வேண்டும், சுவாரஸ்யமாக நிகழ்ச்சியை கொண்டு போக வேண்டும் என்று வருகின்றீர்களா?
2: நிகழ்ச்சி வெற்றி பெறு உறுப்பு இருந்தாலும் நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கடைசி வரை கொண்டு போக வேண்டிய ஒரு இடத்துல தான் வர்றேன்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான கொள்கை, சிறப்பான பதில். அதனால் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் தகுதியிலே கண்டுபிடிக்கிறேன், நான் கடினம் என்று எண்ண வேண்டாம். பாருங்கள், முயற்சியுங்கள். உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்வதற்கு சந்தர்ப்பம். விருப்பமான பாடலை வந்து கேட்டுக்கொள்ளலாம். அந்த வகையில் இப்பொழுது நான் ஓடி சென்று உங்கள் பெயரில் இந்த பெட்டியை எடுப்பதற்கு முன்பு அவர்களே தூக்கி வைத்து விட்டார். நீண்ட நாட்களுக்கு முன் வருகின்றார். ஜெகவருக்கு ஒரு நல்ல பதத்தை கொடுக்க வேண்டும் என்ற பெட்டியை வைத்திருக்கின்ற கொண்டு வந்து வைத்து விட்டேன். அந்த மந்திரத்தை ஒரு தடவை மறந்து விட்டீர்களா? இல்லைத்தானே, உச்சரித்து பாருங்களே.
2: இல்லையா, மறக்க முடியாத மந்திரம் ஐயா.
0: அந்த மந்திர
2: கசம் அபுகா உக்கும் திறந்து சீசே.
0: எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் மந்திரக்கு போல மீண்டும் கூறுங்கள். பெட்டி திறக்கவில்லை. எங்க கூறுங்கள்.
2: அண்டகா கசம் அபுகா உக்கும் திறந்துடு சீசே.
0: சரி, நல்லா தான், கொஞ்சம் மெதுவாகத்தான் திறக்க. இந்த இரண்டாவது பதத்திலேயே ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு போல் இருக்கு. சரி, பார்ப்போம். பின்பு இப்பொழுது பெட்டி திறந்து விட்டது. மெதுவாக திறந்து விட்டால் நல்ல மனிதன் என்று தெரிந்து 4 எழுத்திலே ஒரு பதம் வந்திருக்கின்றது. நல்ல மனிதர் என்று 4 பதத்திலே வந்திருக்கு. பார்த்துக்கல, இதுக்கு 3 பல அழகாக வருகின்றது. அந்த 4 பதமும் ஒரு இடத்தை குறிக்கின்றது. ஒரு இடம் என்று குறிப்பிட்ட ஒரு இடம் இல்லை, அது நீண்டு கொண்டு போகும். அந்த நான் கூற இந்த இடம், இந்த இடம் வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியே இல்லை, வீதியோரங்களில் காணப்படும். அந்த இடத்தாலே வாகனங்கள் கூட செல்லும், மக்களும் செல்வார்கள், மிருகங்களும் நடைபாதைகளோடு சென்று கொண்டிருப்பார்கள். அது எதுவென்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். வீதியோரத்தில் காணப்படுவது, பயணம் செய்யக்கூடியது. வாழ்த்துக்கள். நடைபாதை, வாகனங்கள் செல்வதற்கு அருகிலே அமைக்கப்பட்டிருக்கும் நடைபாதை. அங்கே மிருகங்கள், பறவைகள், மக்கள் எல்லோரும் செல்வார்கள். நடைபாதை, இப்பொழுது எல்லாம் நடைபாதை அதிகமாக தேவைப்படுகிறது உடற்பயிற்சிக்காரர்களுக்கு. அதிகாலையிலே பார்த்தால் நடப்பதற்கு பாதை அமைத்து விசேஷமாக வைத்திருப்பார்கள்.
2: எங்க ஊர்லயுமே அதிகமா அந்த குளத்தை எல்லாம் சுத்தி வந்து நடப்பாத மாதிரியா பண்ணி பெண்கள் குழந்தைகள் எல்லாம் காலையில நடை நடை பயணம் போயிடறாங்க எல்லாமே.
0: ஆனா அதுல மிதிவண்டி கொண்டு போவது தடை. ஜெகபன் சாதிக்காது அவர்கள் அதனால் இப்பொழுது அவருக்கு இரண்டாவது பட்டிக்கு தகுதி கிடைத்திருக்கின்றது. இரண்டாவதாக எந்த பட்டி உங்களுக்கு தேவை?
2: இலக்கம் எண் 10.
0: பத்தாவது இலக்கம். பத்தாவது இலக்கத்தை ஜெகபிரசாதிக்கு அவர்களின் பேரிலே தாருங்கள் என்றவுடன் அவர்கள் தந்து விட்டார்கள். கொண்டு வந்து வைத்து விட்டேன் பெட்டியை. பெட்டியை திறக்க வேண்டும் என்றால் மந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும். இங்கே மீண்டும் அந்த இரண்டாவது பதம் வந்து அண்ட காகசம் அபு காகசம் என்று வருமா, அபு காக கும் என்று வருமா? நீங்கள்
2: ஒரே அந்த திரைப்படத்தில் உள்ளது அண்ட காகசம் அபு காகுக்கும் அப்படிதான்
0: அப்படியே வருது. அப்படித்தான் நாங்கள் கிருஷ்ணனும் அப்படி சொல்லுறாரு. ஆனால் வேற வேற மாதிரி நான் வேற மாதிரி கூறுவேன். இருப்பினும் அது பொருத்தமாக வந்து திறந்து விடுகிறது. பட் எங்க கூறுங்கள் அந்த மந்திரத்தை.
2: அண்டகா கசம் அபுகா ஹுக்கும் திறந்து சீசே.
0: ஓ, மெதுவாகத்தான் திறக்கிறது. அங்கு ஏதோ ஒரு சில மாற்றம் இருக்கிறது. சரி பார்ப்போம். வாழ்த்துக்கள் திறந்து விட்டது பற்றி. இப்பொழுது உங்களுக்கு அன்புடன் வந்து ஆறு பதங்கள், ஆறு சொற்களை தந்த பதமாக வருகின்றது ஜெகபர் சாதிக் அவர்களே. இது வந்து இனிப்பு, இனிப்பு பண்ணங்களுக்குள்ளே ஒன்று. பண்டம் அல்ல, இனிப்பு பதார்த்தங்கள் என்று சொல்லலாம். பண்டம் பதார்த்தம் என்று ஒரு இனிப்பு உடைய ஒரு பொருள். இது வந்து மக்களால் குடிசை கைத்தொழிலாக உருவாக்கப்படுகின்றது. ஒரு சில மக்களினால் பெரிதாக செய்யப்படுகின்றது. இப்பொழுது அது அரசாங்க கணக்கில் பெரிய பெரிய ஆலைகள் வைத்தும் செய்கின்றார்கள். இனிப்பு பொருள் ஆனால் உடல் நலத்துக்கு சிறப்பு, மருத்துவ குணம் கொண்டது. இது ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. கிளை இல்லாத மரம்.
2: ஆறு எழுத்து.
0: ஆறு எழுத்து. இது பெருந்தொகையா கிடைப்பது அரிது. நாங்கள் பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டும். இப்பொழுது வலைத்தளங்கள் எல்லாம் எப்படி செய்கிறது, யார் செய்கிறார்கள், அதை செய்வதற்கு எவ்வளவு கிடையாது எல்லாம் விவரங்கள் தருகிறார்கள். ஈழத்திருநாட்டிலும் பாரத நாட்டிலும் இது அதிகமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் அங்கே இடையிலே ஒரு தரவு கொடுத்த உயர்ந்த மரம் என்று. மருத்துவ குணம் கொண்டது, உயர்ந்த மரம் கண்டுபிடித்து விட்டீர்கள். பனை, பனையில் உங்களுக்கு தெரியும். கூறுங்கள், கூறியே ஆக வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் உரித்து விட்டீர்கள். பழத்தை வேறையாக கொண்டு
2: விடுவார். நிச்சயமா பதநீர் நாள் எழுத்து. பனை வெள்ளம்.
0: சிறப்பான பதில், பனை வெள்ளம். இது எங்க உங்கள் மணி திருநாட்டிலும் எங்கள் பாரதத்தின் தென்னகத்திலும் அதிகம் உண்டு. பனை வெள்ளம் மருத்துவ குணம் கொண்ட சிறப்பு உங்களுக்காக. மீண்டும் இரண்டு புள்ளிகளை சேர்த்து இரண்டு பெட்டிகளை திறந்து பதிலை கூறி வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு அதனாலே நான் இடைவேளை ஒன்று கொடுக்க போகின்றேன். கட்டாயமான இடைவேளை சென்று அதுக்காக நீண்ட நேரத்தில் முதக்க வேண்டாம். மறுபடியும் ஓடி வாருங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: எனக்கு விருப்பமான பலர் சொல்லுவையா?
0: ஆமாம், அதை கூறுங்கள்.
2: எங்க மாமா அப்படிங்கிற படத்துல இருந்து செல்ல கிளியெல்லாம் பள்ளியிலே பள்ளியிலே செவ்வந்தி பூக்கெல்லாம் தொட்டினிலே என் கண்மணிகள் ஏன் தூங்கவில்லை அப்படிங்கிற பாருங்க.
0: அவர்களுக்கு சுகம் அடைந்து விட்டார்கள். இப்பொழுது மகிழ்ச்சியோடு துள்ளி விளையாடு. செல்ல கிளிகளாம் பள்ளியில் என்ற பாடல் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் ஓடி வாருங்கள். நன்றி, நன்றி,
2: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
0: இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலியகத்திலிருந்து புதன்கிழமை அறிவன் கிழமை தோன்றும் பொக்கிஷம். பொக்கிஷத்திலே அழகாக வந்து விளையாடி புள்ளிகளை பெற்றி பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழியிலே அன்பு கிருஷ்ணன் நீங்கள் அழைத்தீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முன்னில் தமிழ் வானொலியின் கதம்பத்தின் இசையை கேட்போம்.

0: வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம். வாருங்கள், உங்களுக்கு விளையாட்டுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. எத்தனையாவது இலக்க பதம் உங்களுக்கு வேண்டும்?
1: இந்த படம் வந்து ரம்பையின் காதலை.
0: ரம்பையின் காதல் முன்பு சொன்னேன் தானே, ரம்பையின் காதல். வாழ்த்துக்கள். அது ரம்பையின் காதல்
1: இலக்கம் மூன்று.
0: ரம்பையின் காதல் படம் கேட்டு பாடல் கேட்கும் உங்களுக்கு இலக்கம் மூன்று பெட்டி மீண்டும் தேவைப்படுகின்றது. ஓடி சென்றேன், எடுத்துக்கொண்டேன், கொண்டு வந்து வைத்து விட்டேன் உங்கள் பெயரிலே. இப்பொழுது இதிலே இந்த மந்திரத்திலே இந்த நடுவில் இடையிலே வர இரண்டாவது பதத்திலே இறுதிக்கு முதல் எழுத்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கின்றது. இருப்பினும் சரியாக குறுங்கள் உச்சரிப்பு சரியோ என்று பார்ப்போம். நானும் கூறினேன், ஜெகவர் சாதியும் கூறினேன், ஒரு எழுத்திலே ஏதோ மயக்கான்வாதல், உச்சரிப்பு சரியாக இருக்கின்றது. அதனால் பெட்டி திறந்து விட்டது ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது ஆறுதல் எடுத்து தேர்தல் பெறுவதற்கு புள்ளிகள் பெற்று விளையாட வேண்டும் என்று இரண்டாவது முறை வந்த உங்களுக்காக அந்த பெட்டிக்குள்ளே ஒருவர் இருக்கின்றார். அவர் ஆறு எழுத்துக்களால் அழைக்கப்படுகின்றார். அநேகமாக இந்த முத்தமிழில் ஒன்றான நாடகத் தமிழுக்குள்ளே நடமாடி வரும் ஒருவர், பிரதானமானவர். நாடகங்கள் திரைப்படங்களில் இவரை இப்படி அழைத்து கொள்வார்கள். சில சூட்சும காரியங்கள், வெற்றி காரியங்கள் நடைபெறும் போது அதுக்கு உடந்தையாக இருப்பவர்களையும் இந்த சொல்லால் அழைத்துக் கொள்வார். ஆணை குறிப்பது. ஒரு பாடலும் இருக்கின்றது. பாடலை கூற மாட்டேங்க ஐயா. ஏன்டா அதுலயே இந்த முதல் பதம் இதாத்தான் இருக்கிறது அந்த பாடல். கதை சொன்னான் என்று வரும். அதேமா சாவித்ரி அம்மா நடித்த படமா இருக்கலாம் எண்ணுகிறேன். நான் எண்ணுகிறேன் தவிர உண்மையை அதை சரியாக கூற முடியாது. பழைய திரைப்படம் அது மாதிரி வேற பாடல்கள் இருக்கின்றது. வேற பாடல்களும் இருக்கின்றது. ஒரு குறிப்பாக கூறுகிறேன், ஒரு திரைப்படத்திலே இவர் இருப்பார். இவர் இல்லாமல் அந்த திரைப்படம் ஓடாது. சுலபமாக கண்டுபிடித்தவர்கள். கதாநாயகன், கதாநாயகன் திரைப்படத்தில் மட்டுமல்ல, ஒரு பெரிய குழப்ப நிலைகள் அல்ல வெற்றி நிலைகளை அரங்கேறும் வேளையில் கூட அதுக்கு ஒரு சூத்திரதாரி இருப்பார். அவரை இதுக்கு கதாநாயகன் இந்த ஆள் தான் கூறுவார்கள் இல்லையா? கதாநாயகன் என்ற திரைப்படம் வந்ததா ஐயா?
1: பாண்டியராஜன்
0: கவனிப்பு. கதாநாயகன் கதை சொன்ன பாட்டுகள் சிறப்பான பதத்தை சார்ந்த உங்களுக்கு அங்கே தாராசிரியா மற்ற சத்தம் வைக்கிறது. சிவானி அழைகிறாவா? வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. செல்ல குழந்தைகளின் குரல் கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வாழனில் மலலைகளின் குரல் அழகாக ஒலிப்பதை கேட்டு எல்லோரும் மகிழ்வார்கள். அப்படி என்ன உங்களுக்கு இரண்டாவது பதத்தையும் தரத்தானே வேண்டும் கிருஷ்ணா? எந்த பதம் வேண்டும்? இரண்டாவது பதத்தை இரண்டாவது தடவை கேட்கின்ற இரண்டாவது முறை வந்து இரண்டாவது பெட்டியா திறக்கும். இரண்டாவது பதமுள்ள பெட்டியை நான் சென்று கொண்டு வந்து விட்டேன். அங்கே கொண்டு வந்து வைத்தவுடன் அதுக்குள்ளே ஒரு பதம் இருக்கின்றது. அதுக்கு பொருளும் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பண்பாடுகளிலும் ஒன்று இருக்கின்றது. இந்த பண்பாடு மிகவும் முக்கியமானது. அது அந்த பதம் முக்கியமான ஒன்றையும் கூறுவ மக்கள் மத்தியிலே இன்று உலகத்துக்கே முக்கியமானது. இது நான்கு எழுத்துக்களை கொண்டது. இது எங்கள் நாக்கிலே இருக்கின்றது. முக்கியமாக
1: மந்திரம் சொல்லவில்லை.
0: பெட்டி திறந்த மந்திரம் சொல்லக்கு முந்தைய திறந்து விட்டதா ஐயா? மந்திரம் முதல் முதல் சொன்ன மந்திரத்தின் சக்தி அங்கே வீட்டிருந்திருக்கின்றது. இதுக்கு வீசி விட்டது. திறவங்கள் அதனால் நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள். அதனால் தான் மந்திரம் இல்லாமலே பெட்டி திறக்கிறது உங்களை கண்டவுடன் பார்த்தீர்களா? எவ்வளவு சக்தி வாய்ந்தவர். பெரிய கதாநாயகன் தான் நீங்கள். அப்ப இன்று கதாநாயகன் நீங்கள் தான் போல் தெரிகிறது. கூறுங்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். மக்கள் எல்லோரும் காப்பாற்ற வேண்டியது. அது பொருளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நடத்தையிலையும் சரி, நாங்கள் மிகவும் கவனமாக காத்து கொள்ள வேண்டியது ஒன்று எங்களிலே இருக்கின்றது, எங்கள் நடத்தையிலே இருக்கின்றது. நான்கு எழுத்துக்களை கொண்டது. இதிலும் ஒரு பாடல் இருக்கின்றது ஐயா. பழைய பாடல் அவசியம் என்று பாடுகின்றது. அண்மையிலேயும் வாழ்த்துக்கள். நாணயம் மனிதனுக்கு அவசியம் இல்லையா? அது நாணயம் என்று பொருள் எது? பணம். நாணயம் என்று கூறுவோம் அல்லவா? வெள்ளி நாணயம், தங்க நாணயம், என்றெல்லாம் கூறுகின்றோம். அதே போன்று நடத்தையிலே நாணயம் இருக்க வேண்டும், அதற்கு நாக்குத்தான் மிக முக்கியம் இல்லையா ஐயா? நாணயம் அற்புதமான ஒரு பதம், எங்கள் தமிழ் பதம், சிறந்த பதம், உலகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உலகில் உள்ளவர் அத்தனை பேருக்கும் பொருத்தமான நாணயம். வாக்கினை காப்பாற்ற வேண்டும், அதே போன்று நாணயம், எங்கள் நாணயத்தை, எங்கள் பொருள் பண்டத்தை காப்பாற்ற, எங்கள் செல்வத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. வாழ்த்துக்கள். சிறப்பான இரண்டாவது பதத்திலே இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கு புள்ளியை வழங்குகின்றது ஒன்றிய தமிழ் வானொலி.
1: நன்றி, மீண்டும் வருகிறேன்.
0: மீண்டும் வருவீர்களே, நம்பலாமா?
1: வருங்கள்
0: வாரம். சரி, இது முன்பில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை என்று கூறினேன். கிருஷ்ணன் அவர்கள் இரண்டாவது தடவையும் வந்து ரெண்டு பதங்களை கண்டுபிடித்து புள்ளிகளை பெருக்கிக் கொண்டு செல்கின்றார். அடுத்த பதம் வருவதற்கு முன்பு சிறு தடை ஏற்பட்டுவிட்டது, பாடலை கேட்போம். வணக்கம்
1: கிருஷ்ணன்,
0: மீண்டும் அழைத்து விட்டீர்கள், மீண்டும் வந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். இப்பொழுது நீங்கள் எந்த பதம் வேண்டும் ஐயா?
1: இலக்கம் 6.
0: இலக்கம் 6வதை கேட்கின்றீர்கள். இந்த இலக்கமும் நான் ஓடி செல்வதற்கு முன்பு அங்கே வைத்து விட்டார்கள் கிருஷ்ணா. அங்கே 6வது இலக்கத்தை கொண்டு வந்து வைத்து விட்டால் சரியான மந்திரத்தை, முதல் சொன்ன மந்திரங்கள் இரண்டு வட்டிக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு பக்தியும் சக்தியும் வாய்ந்த மந்திரமாக இருந்திருக்கின்றது. சரி, இப்பொழுது கூறுங்கள். ஓ, திறந்து விட்டது தான், உடனே திறந்து விட்டது பலமுள்ள மந்திரம். அதிலே காணப்படுகிறது ஒரு பதம், மக்கள் மத்தியிலே பாசத்துக்கு குறிக்கப்படுகிற ஒரு பதம். பாசமாக இருப்பவர்களை பார்த்து இந்த பதத்தை உச்சரித்துக் கொள்வார்கள் ஆண் பெண் இருபாலர். இது ஒரு திரைப்படத்திலும் இந்த பெயரிலே ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது. 5 எழுத்துக்களை கொண்டது, கூற முடியுமா? ஆணும் பெண்ணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தமானது. அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்துவிட்டு நாங்களே உச்சரித்து இப்படி அழைத்துக் கொள்வோம் அவர்களை.
1: பழைய
0: திரைப்படத்துக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கின்றது. இந்த பெயரில், இந்த பதத்தில் பழைய திரைப்படம் ஒன்று வெளிவந்தது, மிகவும் பிரபல்யமானது. ஆணுக்கும் பொருத்தம், பெண்ணுக்கும் பொருத்தம், ஆணும் பெண்ணுக்கும் பொருத்தம். அதுதானே, பலதையும் பார்த்து விட்டீர்கள், கொட்டி கிளறி பாருங்கள். மிகவும் சுலபமானது, மிகவும் சுலபமானது. இந்த திரைப்படத்து பாடல் அத்தனையும் தரமான பாடல்கள், இன்றும் கேட்க கேட்க மகிழ்வாக இருக்கும். திருமண வைபவங்கள்ல இந்த இந்த திரைப்படத்து பாடல் ஒன்று எப்போதும் ஒலிக்கும். திருமண வைபவம் என்றால் இந்த பாடல் இல்லாமல் நடவா, இந்த பாடல் கண்டிப்பாக ஒலிக்கும். அன்றும் இன்றும் இன்றும் கேட்கக்கூடிய ஒரு பாடல். திரைப்படம் என்ன அந்த திரைப்படம்? வாழ்த்துக்கள். பாசமலர். ஆணம் ஆணம் பேசி பழகும் பொழுது பெரிய பாசமலர், அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிறாங்களப்பா. பெண்ணும் பெண்ணும் பேசினாலும் கூடாது, ஆணும் பெண்ணும் கூறினாலும் அண்ணா தங்கை என்ற உறவை கூறக்கூடிய ஒரு பாடல். வாராய் என் தோழி வாராயோ என்ற பாடல் திருமண வைபவங்களில் ஒலிக்கும் பாடலாகும். பாசமலர் என்ற சரியான பதத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மகிழ்வோடு மீண்டும் இரண்டு புள்ளிகளை வழங்குகிறது மொன்றியல் தமிழ் வானொலி. வாழ்த்துக்கள். மீண்டும் 8வது இலக்கத்துக்கு வந்து விட்டீர்கள். 8வது இலக்க பெட்டியை கொண்டு வாருங்கள், கிருஷ்ணாவின் பெயரில் பதியுங்கள், தாருங்கள் என்று கொண்டு வந்து வைத்து விட்டு நாங்கள் பெட்டியை திறப்பதற்கு உங்களுடைய மந்திரம் தேவைப்படுகிறது என்று கூறுகின்றது. எங்கே கூறுங்கள்? வாழ்த்துக்கள். சரியான மந்திரம் ஐயா, டமா ரெண்டு திறந்து விட்டு. வாழ்த்துக்கள், சக்தி வாய்ந்த பக்தியோடு மந்திரம் அல்லவா? சிறப்பு. சிறப்பான இந்த படத்தை கொண்ட அந்த பெட்டியிலே பார்க்கும்போது நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொற்றொடர் இருக்கின்ற ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதத்துக்கு பொருள் அங்கே வைக்கப்படவில்லை, படங்கள் தான் இருக்கின்றன. அந்த படம் நான்கு எழுத்துக்களை கொண்ட படம் கூறுவது என்னவென்றால், இதற்கும் எல்லை வேண்டும் என்று ஒரு கருத்து வரலாம். ஒரு இடத்துக்கு எல்லையாக இருக்கும். அடுத்தது அதிலே நாங்கள் நடந்து செல்லலாம், அது அளவீடுகளை கொண்டது, விவசாயத்துக்குள்ளே அதிகமாக காணப்படும், விவசாய நிலப்பரப்புகளுக்குள்ளே அதிகமாக காணப்படுகின்றது. அது எது அந்த பதம், நான்கு எழுத்துக்கொள்கை. இந்த பதத்தை வைத்து ஒரு ஔவையார் பாடல் கூட இருக்கின்றது.
1: வாய்க்கால்,
0: வாய்க்கால் நான் அதுக்குள்ளே நடந்து போகலாமா? இல்லை, வாய்க்காலுக்குள்ளே எப்படி நடந்து போற? வாய்க்கால்னா தண்ணீர் போகிற இடம் இல்ல வாய்யா? இன்னொரு பதம் இருக்கிறதே, நடைபாதையோட நடக்கக்கூடிய இடமாக இருமே. அதுக்கு நீங்க சொல்ற இடத்திலே இருக்கின்றது, விவசாயத்துக்குள்ளே. வாய்க்கால் வந்து நீர் ஓடுவதற்கு, நீர் ஓடுவதற்கு சரியில்லை. அதிலேயே இந்த வாய்க்கால் இருந்து அந்த வாய்க்கால் வரைக்கும் எங்கள் நிலம் என்று கூறலாம் தான். ஆனால் அந்த வாய்க்காலையே கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த இடம் இருக்கும். வாய்க்காலை கடந்து நீங்கள் போவதற்கு இது உபயோகிக்கப்படும். வரப்பு கெட்டிக்காரன், வரப்பு வாய்க்கால் வரப்பு, வரப்பு வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன். சிறப்பான பதம் வாய் வரப்பு என்பதை கூறியிருக்கின்றீர்கள். இருங்கள் வாரின், சரி, வரப்பு என்ற பதத்தை தந்த வேளையிலே உங்களுக்காக மேலும் புள்ளிகள் உங்கள் பகுதியிலே சேர்க்கப்படுகின்றது. அந்த வரப்பு என்பது எல்லைகளை குறிக்கும், விவசாய நிலத்திலே இருக்கும். வாய்க்காலே தண்ணீரோடும் வாய்க்கால் நீண்டு ஓடிக்கொண்டிருக்கும். நாங்கள் வாய்க்காலை கடக்க வேணும்னு அங்கே ஒரு வரப்பு போட்டால்தான் அதில் ஏறி நாங்கள் போகலாம். வயலுக்குள்ளே நடக்க விவசாயத்துக்கு நடக்க வேண்டாம், வரப்பிலே போனோம். பாடல் வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரம் என்று படிச்சிருக்கின்ற பாடல் இருக்கின்றது இல்லை, எங்களுக்குள்ளே இல்லாத பிறகு. ஆனால் நாங்கள் இப்பொழுது எல்லைக்காக பாவித்துக் கொண்டிருந்த அந்த வரப்பு என்பது எல்லை. அடுத்தது இந்த வரப்பு வந்து அந்த வயலுக்குள்ளே மழை பெய்யும் காலத்தில் அது நீர் பாய்ச்சும் காலத்தில் அந்த நீர் வடிந்து வெளியே போகாமல் பாதுகாப்பு தருவதற்காக எல்லையாக இருக்கின்றது வரப்பு. வாய்க்கால் வரப்பு அந்த பாடல் என்ன பாடல் ஐயா நீங்கள் சொன்ன வாய்க்கால் வரப்பு?
1: உத்தமராக
0: கட்டிக்காரன். இரண்டு பதங்களையும் கண்டுபிடித்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் வர வேண்டும் என்று கூறி உங்களுக்கு கட்டாய லீவு கொடுக்கின்றேன். சரியா? நன்றி. அன்புடன் வேறு உறவுகளும் அழைத்திருக்கின்றீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் அறிவன் கிழமைகளிலே உரைக்கும் பொக்கிசம். வந்துவிட்டார் அடுத்த உறவு அன்புடன் காற்றலைக்கு. வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம்.
2: என்னோட பேரு சரவணன், எங்க ஊர் பேரு அரசலைக்கு.
0: அடேங்க அப்பா, அடுத்து வருது என்னுடைய பெயர் சரவணன், நான் இருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு உரிமையோடு பெயர் கூறி உள்ள முகவரியை கூறி இணைந்த அன்பு சரவணா, யாம் இருக்க பயமேன் என்று நாங்கள் மகள்வோடு இருக்கும் இந்த வேளையிலே காற்றலையில் வரக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் இருக்கின்றோம், உங்களை போல மகிழ்ச்சியா மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: அப்படியா, மகிழ்வாக இருக்கின்றீர்களா? சிறப்பு, சிறப்பு. எங்கள் கால நிலை முதல் கூறியிருந்தால் இப்பொழுது நீங்கள் எங்களை ஒன்று விட்டீர்களா அல்லது குறைந்து விட்டீர்களா?
2: காலநிலை பாத்தீங்கன்னா மதிய வேலையில இன்னைக்கு என்னத்த சொல்றது, அவ்வளவு பயங்கரமான வெயில்.
0: அப்படி வென்றடுவேன் என்று கூறு, எங்களை வென்றடுவேன், உன்னை வென்றடுவேன், வென்று விட்டீர்களா? நாங்கள் குறைந்து கொண்டு போகணும், நாங்கள் குறைந்து குறைந்து
2: மேல இருந்தது
0: இன்னைக்கு. அப்பா சரியான பப்பம் ஐயா, திடீரென்று நேற்றைய தினம் அப்படி இருந்ததா? நேற்றைய தினம்
2: மாடியில கொஞ்சம் வேலை நடந்தது, மாடியில கொஞ்சம் வேலை நடந்தது, அது போய் நின்று பார்க்க கூட முடியல அவ்வளவு வெயில்.
0: ஓ அதான் இந்த கால நிலையில ஒரு குழப்பம் என்னவென்றால் மந்தமாக இருக்கும், மிதமாக இருக்கும், துடீரென்று உயர்ந்துவிடும். அதனால தான் இந்த உடல்நிலை அதற்கு ஒவ்வாமையை ஏற்பட்டு வருத்தங்களை கொண்டு வருகின்ற நோய். அதுதான் காலநிலையிலே உள்ள, ஆனால் அதை சிறப்பாக இருக்கின்றது, அது வேண்டும் என்றும் விரும்புபவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ விவசாயத்திலே அதை நம்புவார்கள், இந்த விவசாயத்தில் வரும் பயிர் அந்த செய்கைக்கு வெயில் அதிகம் வேண்டும், உஷ்ணம் இல்லாமல் இப்போ உஷ்ணமலைய பிரதேசத்தில் வளரும் பயிரினங்களுக்கு வெப்பம் வேண்டும். அதனால் நாங்கள் அதை நீங்கள் இப்போ கட்டட வேலைக்கு உகந்தது, ஆனால் கட்டட வேலை செய்யும் பொழுது உயர்ந்து பார்க்க முடியவில்லை, நின்று பார்க்க முடியலை, வெக்கம் என்கிறீர்கள், வெக்கை என்று வெப்பம் என்று கூறுகிறீர்கள். இந்த வேளையில மழை அதிகம் அடித்தால் அப்படி இருக்கும் முடியாது. அதனால்
2: மழை அடித்ததுனால்தான் ஒரு வாரம் தள்ளி போகணும்.
0: அதுதான் பார்த்தீங்கன்னா, அதனால் வெப்பம் வேண்டும் தான், ஆனால் அதிவேகமான வெப்பம் வேண்டாம். எங்களை விட வென்று விட்டீர்கள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் இனிமேல் உங்களுக்கு வெற்றி தான், எங்களை விட நீங்கள் உயர்ந்த, நீங்கள் உயர்ந்தவர்கள்.
2: இனிமே வந்து படிப்படியாக வெப்பம் குறைய
0: எங்களுக்கு குறைந்து கொண்டு போகின்றது. இப்பொழுது இப்ப இருக்கின்ற வெப்ப அளவை கூறினால் அந்த அளவுக்கு வெப்பமாக இருக்காது, கொஞ்சம் தணிந்துதான் இருக்கும். இனி அப்படியே பணிந்து கொண்டு போயிடும். பகலவனம் குறைந்து குறைந்து தன்னுடைய செய்கையை குறைத்து கொள்வார் ஒளியை அப்படி. சரி, இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்தை கவனிப்போம். விவசாயத்தில் இருந்துவிட்டு வந்து வெப்பத்தாம இருக்கிறது, என்ன உயர்ந்த கட்டட வேலையில் இருந்தீர்கள். இப்பொழுது நாங்கள் அறிவியல் களத்துக்களை குதிப்போம். அதற்காக அறிவன் கிழமைகளில் தோன்றும் எங்களுடைய கண்டுபிடி நிகழ்வை பொக்கிஷமாக எண்ணிக்கொண்டு பொக்கிஷமாக 11வது இலக்கம் 11லிருந்து 9 இருக்கின்றது, அதைத் தொடர்ந்து 11, 12, 13 என்று 20 வரைக்கும் இருக்கின்றது. எந்த பட்டி வேண்டும் உங்களுக்கு? இந்த பட்டியை நான் உங்கள் பெயரில் கொண்டு வந்து விட்டேன், தந்து விட்டார்கள் இலக்கம் 16வது பட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டால் அதை திறப்பதற்கு அதற்கு ஒரு திறவுகோல் கடவு சொல்லாக இருந்தது. அந்த கடவு சொல் மாந்திரிகத்திலே இருந்தது. எங்கே உச்சரியுங்கள் அந்த மாந்திரிகத்தை.
2: இவ்வளவு நாள நம்ம அந்த கடவு சொல்ல தவறாக சொல்லிட்டே இருந்திருக்கோம்.
0: சரி, இப்பொழுது சரியாக நேர்த்தியாக கூறுங்கள்.
2: சாதிக்குதான் கரெக்டா சொன்னாரு. திரும்ப போய் நான் பார்த்தேன் அந்த படத்தோட அந்த அதை கேட்டுட்டு தான் திரும்ப வந்தேன் நான் பேச்சுக்கு.
0: அப்ப எங்க கூறுங்க
2: சொல்லிருக்காரு. நாம இவ்வளவு நாள தவற சொல்லிட்டு,
0: ஆனா அது ஒரு எழுத்து தவறண்ட உடனே அதை மன்னித்து திறந்து விட்டது பட்டி இல்லையா? ஆனா இப்பொழுது நீங்க சரியாக சொல்றது என்ன, சரியாக சொன்னவுடன் பிடாரண்டு திறக்க போறோம். எங்க கூறுங்கள்.
2: அந்த காகசம் அபு காகுகும் திறந்திடு சிசே.
0: அந்த காகசம் அபு காகுகும் திறந்திடு சிசு. அனை இரண்டு தடவை திறந்து விடுது. எந்த மந்திரமும் சரிப்படுத்தான் வந்திருக்கிறது. ஜெகபிரசாதிக்கு அவர்களே வேலிக்கு ஊனான்னு சாட்சி பார்த்தீர்களா?
2: இல்ல, அவர் சொன்ன வரைக்கும் நான் போய் பார்த்துட்டு தான் திரும்ப
0: பாத்தீங்களா? அப்பொழுது அப்படி என்றால் எங்களுடைய சரவணன் எங்களுடைய கிருஷ்ணன் முந்தி இப்படித்தான் கூறுவார். அண்டகாகும் அப்புகாகும் என்றெல்லாம் கூறுவார். வாழ்த்துக்கள். எப்படி இருந்தும் பெட்டி திறந்து விட்டது, வியாபாரம் சரியாக நடைபெற இருக்கின்றது. சரவணா, உங்களுக்கு அதனுள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் நன்றாக இருக்கும்?
2: எழுத்துக்கள் குறைவாக இருந்தால் சிறப்பாக இருக்கும்.
0: குறையாக என்றால் ஒரு ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து
2: பரவாயில்லை.
0: சுமாராக 5 எழுத்துக்கள் வந்திருக்கின்றது. அந்த பதம் என்னவென்றால், தரவுகளை தருகின்றேன் சரியாக கேளுங்கள். இது நாங்கள் வாழ்நாளில் இந்த காலத்தை கடந்து கொள்ளும் பொழுது இரவு பகல் என்று ஒவ்வொரு நாளும் வருகின்றது. சில விடயங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்றோம், சில செய்திகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கின்றோம். அந்த ஒவ்வொரு நாளும் என்றதை இப்படி அழைப்பார்கள். ஒவ்வொரு நாளும் என்பதை இந்த பதத்தால் அழைக்கக்கூடும், அழைக்க முடியும், அழைப்பார்கள். அதாவது தொடர்ந்து வரும் என்பதை கூறப்படுகிறது. பாடல்கள் எல்லாம் பல்லவி அடுத்தது வருவது
2: தினந்தோறும்
0: வாழ்த்துக்கள் தினந்தோறும் என்றும் கூறலாம். தினந்தோறும் விட அனுதினமும் சரியான பதம். நீங்கள் எடுத்து விட்டீர்கள் பதத்தை கூறுவது அனுதினமும் தான் சரியான. தினந்தோறும் சரி, அனுதினமும் அடுத்து அடுத்து வருவது பல்லவி அனு பல்லவி, சரணம் அனுசரணம் தொடர்ந்து வருவதை கூறுகின்றது. வாழ்த்துக்கள் அனுதினம் என்றது அனுதினமும் என்றதும் தினம் தோறும் என்பதும் சரியான பதில். இங்கே உள்ளது அனுதினமும். வாழ்த்துக்கள் அனுதினம், வாழ்த்துக்கள். உங்களுக்கு சட்டப்படி ரெண்டு புள்ளிகள் கிடைக்கின்றது, சம்பிரதாயப்படியும் அந்த ரெண்டு புள்ளிகளை பதியப்பட்டாச்சு. உங்களுக்கு முறைப்படி இரண்டாவது பெட்டிக்கு தகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பெட்டி வேண்டும்?
2: பதினஞ்சு திறந்து விடுவோம்.
0: திறந்து விடுவோமா? போனா போதும். இந்த பதினைந்த பதம் இப்போது மூன்று போட்டிக்கு வந்து வெளிப்படாமல் மறைந்திருந்த பொருள். சரவணா, இந்த பெட்டி மூன்று தடவை இங்கே போட்டிக்கு வந்து திறக்கப்படாமல் இருந்தது, அது கூறப்படாமல் இருந்தது, சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்றுதான் அதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நீங்கள் மந்திரத்தை கூறுங்களேன்.
2: அந்த காகசம் அவுக்காகும் திறந்திடு சீசே.
0: சுரந்து விட்டதையா, அழகாக திறக்கின்றது. சரியான சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் தான் ஜெகபிரசாதிக்கை அனுசரித்து அது சரி, அதுதான் சரியான. இப்போ இரண்டு பேருடைய வாக்குகளினால் வெற்றி பெற்று அந்த மந்திரம் இங்கே உறுதிப்படுத்தப்பட்டு அனுமதிக்கப்பட்டு நீங்கள் அதை உச்சரித்து விட்டவுடன் டமா ரெண்டு திறந்து விட்டது. வாழ்த்துக்கள். அதன் உள்ளே ஒரு ஆணின் பெயர் இருக்கின்றது. கிட்டத்தட்ட அது எத்தனை எழுத்துக்கள் என்றால் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு பதங்கள் கொண்ட அற்புதமான பதம் ஐயா. இது ஒரு ஆணின் பெயர். இந்த ஆண் இராமாயணத்திலே இருக்கின்றார். அந்த இராமாயணத்திலே நாயகர்கள் பல

0: ஆனால் இவரை பற்றி அதிகம் பேசப்படவில்லை, ஒரு இடங்களில் தான் பேசப்பட்டிருக்கின்றது இவரை பற்றி.
1: நல்ல பேர்
0: நல்ல பேர் ஐயா, முதல்ல இருந்து அந்த முதலாவது பெயரை தொடர்ந்து உச்சரித்தால் பட்டன் வந்து விடுவார்.
1: ராமன் லட்சுமணன்
0: குறித்து விட்டீர்கள். நீங்க யாரும் சொல்லாமல் விட்டால்
1: பரவன் பரவன் பரவன் பரவன் ஒரு ஒருத்தர் இருக்காரு.
0: அவரோடு வந்தவர், அவரோடு வந்தவர். நீங்கள் உரித்து விட்டீர்கள் பழத்தை, யாரும் வந்து உண்டு விடுவார்கள். அதெல்லாம் இப்படி நீங்களே கூறியாவும் போதியுள்ள சந்தர்ப்பம் கொடுக்கின்றேன். உரித்து விட்டீர்கள், அங்கேதான் இருக்கின்றார் இவர்.
1: ஆமா, பேர் எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச பேர்
0: இந்த உருக்கு இரும்பு போன்றது போல வரும். இந்த லோகங்களே உருக்கு என்று ஒன்று இருக்குல்லவா, அப்படி அந்த அந்த அவருடைய பெயர்களே அது வரும். இந்த உணவுகளை எல்லாம் என்ன என்ன உணவுகளை சாப்பிடுறோம், சத்துள்ள உணவுகளை சாப்பிடுறோம், அப்படி எல்லாம் அதுக்குள்ளே சொற்கள் அடங்கி இருக்கும். அன்பாக உருக்கமாக எல்லாம் நடப்போம் நாங்கள், அப்படியான ஒரு கருத்துக்களை அப்படியான ஒரு உச்சரிப்பை தாங்கி வரும் பெயராக இருக்கும். கூறுங்கள்.
1: எனக்கு பேரு நினைவு வர நீ பேசிட்டே இருக்கிறது.
0: அந்த அப்படியே இரண்டு சுட்டு விரலையும் நடுவிரலையும் கொண்டு சென்று பிற்பக்கத்துல உங்களோட பிடரியிலே ஒரு தட்டு தட்டுங்கள் வரும் உடனே. தொடர்ந்து இந்த பெயர் வரும். சத்தான பெயர். நான் சொல்லி தந்தா ஒரு புள்ளி எனக்கு தரணும், ரெண்டும் உங்களுக்கு தெரியல. எங்க கூறுங்க. உருக்கமான பெயர் ஐயா. உருக்கம் உருக்கன் என்று உருக்கு என்று வரும். உருக்கன் உருக்கம் உருக்கமான பெயராக வரும். இவர்களுக்கு எல்லாம் உருக்கமான ஒரு அன்பு சகோதரன். அவன் சோழிக்கு போகாத சோழிக்கு போகாதவர். மற்றவர்களை தெரிந்து விட்டது சொல்லுவதற்கு வரப்போகின்ற நீங்கள் கூறுங்கள்.
1: வந்துட்டு
0: கூறுங்கள்.
1: சத்து உருக்கணன்
0: அவன் தான். சத்து உருக்கன். உணவுகளுக்கு சத்து வேண்டும். உலகத்தில் உருக்கு இருக்கின்றது, உலோகம் இருக்கின்றது.
1: எங்க ஊர்ல அது எங்க ஊர்ல ஆண்டுதோறும் ராமாயணமா நடந்துட்டு நாடகம். அத பார்த்து பார்த்து பேர் கூட மறந்து போச்சு.
0: அந்த சத்ருக்கனுக்கு யார் நடித்தார்கள் அப்பொழுது?
1: அப்ப புது புதுசா வருவாங்க நடிகர்கள் வருவாங்க.
0: உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாரும் நடித்தார்களா?
1: ஆமா ஆமா, நீங்க சொல்லுவ போ சத்ருக்கன் அவர்கள். அவங்களுக்கு வந்து அந்த பாடல் எதுவும் அவங்க வந்து மேடையில் நிப்பாங்க. அவங்களுக்கு
0: ஒண்ணும் அவர்கள பிரத்யேகமா சொல்லக்கூடிய ஒண்ணும் இல்லை. வாழ்த்துக்கள், சிறப்புகள். சத்ருக்கன், இந்த சத்ருக்கன் இப்போது மூன்றாவது வாரமாக இன்று வெளிவந்திருக்கிறார். கடந்த வாரம் கூற சந்தர்ப்பம் இல்லை, அதுக்கு முன்பு வாரமும் கூற சந்தர்ப்பம் இல்லை. அவர் அப்படியே இருந்தார். சில 20 பெட்டி கொண்டு வந்தால் விலைப்படாத பெட்டிகளை அப்படியே வைத்திருந்து சேர்த்துக் கொள்வதை நாங்கள் புதிதாக வாங்காமல் அதையே இருக்கா திறந்து பார்ப்போம். சத்துருக்கன் என்ற அற்புதமான இலக்கிய இலக்கண பாரம்பரிய பண்பாடுள்ள எங்களுடைய இதிகாசங்களே ஒன்றான இராமாயணத்திலே தோன்றும் ஒரு ஆடவர் சத்துருக்கன். ராமர் இலக்குமணன், பரதன் சத்ருக்கன். பரதனும் சத்ருக்கனும் ஒரு தாயம்.
1: பரதன் லட்சுமணன் அவங்க எல்லாம் வந்து அந்த நாடகத்துல
0: முக்கியமானவங்க. ராமர் ஒரு தாயின் ராமர் ஒரு தாயின் பிள்ளை, பரதன் ஒரு தாயின், லக்ஷ்மணன் இன்னொரு தாயின் பிள்ளை. மூன்றாவது தாய்க்கு பரதன் சத்ருக்கனும் பிறந்தார்கள். பரதனும் சத்ருக்கனும். வாழ்த்துக்கள் சிரமணா. ரெண்டு பெட்டிகளை திறந்து ரெண்டு பெட்டிகளையும் கூறிவிட்டீர்கள் அழகாக. அதனால் உங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்க என்ன பாடல் பதிவிட போகிறீர்கள்?
1: பாடல் சிட்டுக்குருவி படத்துல
0: என் கண்மணியா
1: பொண்ணுல அது இல்ல போக்கரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாடல் இருக்குல்ல.
0: போக்கரி பெண்ணு வழியாத்தான் பங்குனியில வைக்கிறார்கள் புழுக்கம் அதிகம்.

0: போக்கிரி பொண்ணுக்கு
1: பொன்னல பொன்னல பண்ணன முக்குத்தி, பொன்னல பொன்னல பண்ணன முக்குத்தி அந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள் அந்த பாடலை உங்களுக்கு தருவேன். வந்து சுவாரஸ்யமாக இந்த மகள வைத்தவர்கள் நன்றி அரசடை குப்பம் சரவண மாணவர்களை மீண்டும் பெற வேண்டும். பாடல்களை தெரிவு செய்து பதங்களை கண்டுபிடித்து எல்லாம் விளையாடி கொண்டிருப்போம். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். கட்டாய ஓய்வு பெற்றுக் கொண்டு சென்று மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் ஒழித்துக் கொண்டிருக்கும் கதம்பத்திலே பொக்கிஷம், பொக்கிஷத்தில் இணைவதற்காக இங்கே இரண்டு உறவுகள் மாறி மாறி அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்கே யாருடைய அழைப்பு கிடைக்கின்றது, வந்துவிட்டது. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ரேவதி, சென்னையிலிருந்து கேகே நகரிலிருந்து வந்தீர்கள். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நன்றாக இருக்கிறேன்.
0: நன்றாக இருக்க வேண்டும், நலம் பெற இருக்க வேண்டும், நலம் பாடல். எப்படி இருக்கின்றது நலம்? உண்மையிலே நலம் நலமாக இருக்கின்றீர்களா அல்லது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறீர்களா?
2: நலமாக இருக்க போயிட்டு வந்தேன் சொன்னேன் இல்லப்பா, ஹாஸ்பிட்டல்ல இப்ப மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு
0: மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட ஓய்வும் நல்ல நித்திரை தூக்கமும் வேண்டும். நல்ல உணவுகள், திடமான தூய்மையான சிந்தனை. அதற்காக நீங்கள் கூடாதவர்கள் வஞ்சகம் உள்ளவர்கள் கூடவில்லை. நல்ல நல்ல செய்திகளை பாருங்கள், நல்ல நல்ல காட்சிகளை பாருங்கள், நல்ல நல்ல விடயங்களை கேள்விடுங்கள். இதயத்துக்கு துன்புறுத்தும் செய்திகள் உங்களுக்கு தேவையில்லை. இனிமேல் எல்லாம் நல்லது. நல்ல இறை பக்தி இருங்கள். நன்றாக திருப்புகளை ஓதுங்கள், நன்றாக திருப்புகளை உச்சரித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நல்லது. இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்தை கவனிப்போம். பந்தபுரத்திலே பெட்டிகள் பல உண்டு, பல சென்று விட்டன. இப்பொழுது இங்கே தடை தாமதமாக இருக்கின்றது. 4வது இலக்கம், 9வது இலக்கம், 11, 12, 13, 17, 18, 19, 20 இவ்வளவு பெட்டியும் இருக்கு. வாழ்த்துக்கள். 4வது பெட்டியை திறப்பு ஒன்றேன். அதற்காக அங்கு சென்று கேட்கின்றேன். அவர்கள் உங்கள் பெயரில் பதிவு செய்து தந்து விட்டார்கள். கொண்டு வந்து வைத்து விட்டால் அங்கே ஒரு எனக்கு அவர்கள் என்னிடம் திறவுகோல் தரவில்லை. அதற்குரிய கடவுள் சொல்லை சரியாக சொல்லி மந்திரத்தை உச்சாரணம் செய்தால் பெட்டி திறக்கும். இப்பொழுது 2 விதமான மந்திரங்கள் வந்து, 3 விதமான மந்திரம் வந்து, 1 மந்திரம் சரி என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது நீங்கள் சரியோ இப்படியோ உங்களுடைய உச்சரிப்பிலே இருக்கின்றது. எங்கே உள்ளன்போடு உச்சரியுங்கள் அந்த மந்திரத்தை.
2: வாழ்த்துக்கள்.
0: அதுவும் சரியாகத்தான். காக்கசும் காக்குக்கும் சிறப்பா இருந்தம்மா, சிறப்பா இருந்த. அதுவும் பெண்கள் உச்சரிக்கும் மந்திரம் என்றால் சக்தி கூட அதுக்கு. சரியா, வாழ்த்துக்கள்.
2: ஏன்னா சக்தி இல்ல, பெண்களே சக்தி தானே.
0: எதற்கும்
2: சக்தி உச்சரித்தா சக்தி
0: கூட. எதற்கும் சக்தி வேண்டும். அந்த சக்தியை உபயோகிக்காது விட்டா சக்திக்கு சக்தி இல்லாம போய்விடும். இந்த சக்தி பிறந்த நீங்கள் தான் அதை ஏற்றுக்கொண்டு உச்சரிக்க வேண்டுமே, அது பயன்பட வேண்டும். உங்களை வேண்டிய நேரத்தில் தான் இந்த சக்தியை நாங்கள் தேவை வேண்டும். இல்லை என்றால் சரி. வாழ்த்துக்கள். சக்தியே உலகத்தில் சிறந்தது. சக்தியினால் தான் இந்த உலகம் இயங்குகிறதம்மா. வாழ்த்துக்கள். அதை எங்கள் மதங்களும் கூறுகின்றது. இப்பொழுது பிரச்சனை அதுவல்ல. இந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்களை கொண்டு பதம் உண்டு. அங்கே ஒரு படம், பதத்தின் படம், அந்த பொருள், அது ஒரு பொருள். அந்த பொருள் வீட்டிலே நாங்கள் எல்லோரும் உபயோகிப்பது, அதிலும் அழகுற பெண்கள் உபயோகிப்பது 3 எழுத்துக்களை கொண்டது. இது அநேகமாக சமையல் அறையிலே காணப்படும், வெளியாலும் காணப்படும். ஆனால் விவசாய துறையிலே இது மிகவும் முக்கியம். எங்கள் நடைமுறை விவசாயிகள் இதை பயன்படுத்துவார்கள் அதிகமாக. இப்பொழுதெல்லாம் அதற்கு வேறு இயந்திரங்கள் வந்துவிட்டது. ஆரம்ப காலங்களில் இது பாவிப்பார்கள். ஆனால் அது பாவிக்கும் பொழுது அங்கு வேறு பெயர், எங்கள் இல்லங்களில் நாங்கள் பயன்படுத்தும் போது வேறு பெயர். பெண்களின் ஆயுதங்களில் ஒன்று, 3 எழுத்து.
2: ஆயுதங்களில் ஒன்று,
0: ஆயுதமாக பாவிக்கப்பட்டது முன்பு பெண்கள் உபயோகிக்கும் ஒரு முக்கியமான பொருள், அதுவும் அடுக்கலையிலே. நீங்கள் ஆயுதத்துக்கு போக வேண்டாம், அதை விடுங்கள். அதுக்கு நான் இல்லை அம்மா. 3 எழுத்துக்களை கொண்டது. ஆனால் இது வந்து உணவு பொருட்களில் இருக்கின்ற கூடாதவற்றை வெளியேற்றுவது.
2: உணவு பொருட்களில் இருக்கின்ற
0: நெற்களை நீங்கள் போட்டாலும் அதுக்குள்ள இருக்க தூசுகளை எல்லாம் வெளியேற்றுவதற்கு இது உதவும். முரம் முரம் என்பது சரியான பதம். அதற்கு இன்னும் ஒரு பதம் நாங்கள், ஆமா புளி, அதாவது அது ஒரு ஆயுதம் என்று கூற வந்தேன் நான். முரம் முரத்தினால் புளியை அடித்து விரட்டினால் மறை தமிழ் பெண்மணி என்ற ஒரு இலக்கியம் ஒன்று இருக்கின்றது, முரம் என்றும் கூறலாம். இன்னும் ஒரு மூன்று எழுத்து சொல்லு இருக்கின்றது, சுழகு என்றும் கூறுவது. கேள்விப்பட்டிருக்கீர்களா? சுழகு, ஆமா
2: நீங்க சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீங்கள் அதை எழுதி வச்சுக்கணும்.
0: சுழகு சரியான பதத்தை தந்து உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. முன்னிலை தமிழ் வானொலியினால் வெற்றி புள்ளிகளாக அமைய வேண்டும் அந்த அடிப்படை புள்ளி சுழகு. இதற்கு விவசாயிகள் உபயோகிக்கும் பெயர் இன்னும் ஒரு இலக்கண பெயர் உண்டம்மா, குல்லம். குல்லம் வயல் நிலங்களிலே சுழகு அல்லது முரம் என்று பாவிக்க மாட்டார்கள், குல்லம் என்று கூறுவார்கள். நிலம் என்பதற்கு தெரிந்து கொள்வதுதான் கண்டுபிடி. அப்ப சுழகு என்று கூறுகின்றோம், முரம் என்று கூறுகின்றோம், குல்லம் என்ற அற்புதமான தமிழ் பதம் அதற்கு இருக்கின்றது. நான்கு எழுத்துக்களை கொண்டதம்மா. வயலில் விவசாயிகள் உபயோகிக்கும் பொழுது அந்த விவசாயத்தை நெல்லை அந்த உடனே அறுவடை செய்து அதை அந்த வைக்கோலையும் நெல்லையும் பிரித்தெடுக்கும் பொழுது அது நெல்லோடு நெல்லோடு சேர்வது பதர்கள் எல்லாம் பெறும் அந்த கழிவுகள். அதை அகற்றுவதற்கு கைகளினால வேறு ஆயுதங்களால பொறுக்கி எறுத பிடித்து எறிய முடியாததற்காக காற்றுத்தான் தேவை. அந்த காற்றை விரவழைப்பதற்காக அந்த சுழகு அதாவது அந்த குள்ளத்திலே அந்த முரத்திலே நெல் அப்படி கூட்டி அள்ளி மேலே பிடித்து இப்படி கொட்டுவார்கள். கொட்டும் பொழுது காற்று அந்த தூசை கொண்டு சென்று சுத்தப்படுத்தி விடும். அந்த காற்று இப்பொழுது எல்லாம் ஃபேன்கள் இப்பொழுது எல்லாம் இயந்திரங்கள் கணக்க வந்துவிட்டது. ஆனால் அன்று அதைத்தான் பாவிப்பார்கள். குல்லம், சுழகு, முரம், நீங்கள் கூறிய முரம் சரியாக வந்திருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த விடையிலே உங்களுக்கு இரண்டாவது பெட்டிக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. பதிமூன்றாவது இலக்கம், வாழ்த்துக்கள். பதிமூன்றாவது இலக்கத்தை தாருங்கள் என்று ஓடி சென்று கேட்ட பொழுது அவர்கள் அப்படியே உங்கள் பெயரில் பதிவு செய்து தந்து விட்டார்கள். அதை கொண்டு வந்து வைத்து விட்டால் மீண்டும் மூன்று எழுத்துக்களைத்தான் பதம் தோன்றும் போல் தெரிகின்றது வெளியே படத்தை பார்க்கும் பொழுது. அதற்காக நீங்கள் மந்திரத்தை சொல்ல வேண்டும். செயலை குறைக்கும் படம். இது ஒரு நல் நடத்தை உள்ள தீய நடத்தையை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. புரிகிறதா? ஆனால் சரியாக செய்தால் நல் நடத்தை, பிழையாக செய்தால் தீய, ரெண்டு பேர் தோடும். அடுத்தது இன்னும் ஒரு தரவு தருகிறேன். இது வந்து இந்த தேர்தல் காலங்களிலே அதிகமாக உபயோகிக்கப்படும் ஒரு வார்த்தை, மூன்று எழுத்துக்களை கொண்டது. இந்த தேர்தல்கள்
2: இருக்கின்றது,
0: சொல்வாக்கு, செல்வாக்கு, வாக்கு, புள்ளடி வாக்கு
2: என்று
0: வாழ்த்துக்கள். சரியான பதத்தை கண்டுபிடித்து தந்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்று நீங்கள் கெட்டிக்காரி என்ற பெயரையும் பெற்றுக்கொண்டு கட்டாய ஓய்வும் தரும் வேளையில் ஒரு பாடலை கூறிவிட்டு போங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல் இது வேண்டும் என்று.
2: அப்ப காயத்ரி படத்திலிருந்து மாயமா அந்த பாடல் தாங்க.
0: என்ன திரைப்படம்?
2: பெரும் புயல காயத்ரின்னு காயத்ரி.
0: வாழ்வே மாயமா, வாழ்வே மாயமா,
2: வாழ்வே மாயமா, பெருங்கதையா
0: களைப்படைந்து விட்டீர்கள். அதனால் நீங்கள் இளைப்பாறுவதற்கு ஒரு இடைவேளை தருகிறேன். சென்று இளைப்பாறை நன்றாக சுவாசத்தை சென்று வென்று கொள்ள பாருங்கள். நன்றி அம்மா, நன்றி மகளே, நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா,
2: நன்றி அப்பா, நன்றி, நன்றி.
0: அடுத்த உறவாக அழைக்கும் ஒருவரை நாங்கள் இணைக்க வேண்டி இருக்கின்றோம். போட்டி பலமாக இருக்கின்றது. போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக ஓடோடி வருகின்றார்கள். இணைப்பு கொடுக்க முயற்சிக்கின்றேன் என்று அடுத்த உறவாக யார் வர இருக்கின்றார், அடுத்த உறவை பார்ப்போம் யாராக இருப்போம் என்று. வந்துவிட்டார் கிருஷ்ணகிரியிலிருந்து கிருஷ்ணன். மீண்டும் கிருஷ்ணா வணக்கம், வணக்கம், வணக்கம் கிருஷ்ணா, கொண்டு பாருங்கள். இப்பொழுது இங்கே இலக்கம் 15 இலக்கம் 15 சென்று விட்டது, 16 சென்று விட்டது, இங்கே 11, 12, 14, 17, 18, 19, 20 இருக்கின்றது. 14 உங்களுக்கு தேவை என்று கூறுகின்ற வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 14வது பெட்டியை கொண்டு வாருங்கள். கிருஷ்ணாவுடைய பெயரிலே தந்து விட்டார்கள். கிருஷ்ணா கொண்டு வந்து வைத்தவுடன் இப்பொழுது இந்த மந்திரத்தில் பிழை திருத்தங்கள் எல்லாம் திருத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே சரியாக உங்கள் மந்திரத்தை உச்சரியுங்கள்.
3: அந்த காகசம் அபுகாக்குகும்
0: திறந்து விட்டது, சிசே திறந்து விட்டது. உங்கள் மந்திரம் பழக்கப்பட்டு விட்டது. வாழ்த்துக்கள், உங்களுக்கு சரியாக சொல்லிவிட்டீர்கள். அங்கே அந்த பெட்டியிலே அழகான ஒரு படம் ஒன்று இருக்கின்றது, பயங்கரமாக இருக்கின்றது படத்தை பார்க்க. அந்த படம் ஒரு ஆணின் பெயராக இருக்கின்றது. அதில் 1, 2, 3, 4, 5, 6 என்று 6 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. 6 எழுத்துக்களை கொண்டு ஒரு உத்தம புருஷன் என்று கூறலாம், அதமங்கள் செய்த புருஷன் நீதியை காத்தவன் என்று கூறலாம், நீதியை அளித்தவன் என்றும் கூறலாம். இவன் வந்து பாரதத்திலே வருகின்றான். பாரதத்திலே வரும் அவன் பலர் வந்திருக்கின்றார்கள். அப்போ அது என்ன, எப்படி கூறுவது, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஏற்பட்ட வார், அது ஆங்கிலத்திலே போர். அந்த போரிட்டு அதர்மத்துக்கு அதிபதியாக இருந்தவன், பல சகோதரர்களோடு பிறந்தவன். அதர்ம வழி சென்றவன், அழிவை கண்டவன். பாரதம், பாரதத்தில் வருகின்றான். பெருநாயகன் அவன், பெரும் நாயகன். பார்வையற்ற தாய் தந்தைக்கு புத்திரர்.
3: கண்ணப்பர்,
0: அப்படியோ, கண்ணப்பர் வரதுல வராரோ ஐயா. வாழ்த்துக்கள், உங்களுக்கு தெரியவில்லை, இது கண்டுபிடியில, இது ஒரு விசேஷமான கண்டுபிடிப்பு. அப்படி அப்படி அல்ல கிருஷ்ணா, பாரதத்தில் வருகின்றார். வாழ்த்துக்கள் அவன் தான் ஐயா. 101 சகோதரர்கள் அவர்கள் எல்லாருமா, 100 பேரோட பிறந்தவன். தாய் காந்தாரி கண்ணை கட்டிவிட்டால், தாப்பனுக்கு திருதராட்சன் இல்லை, திருதராட்சன் இல்லை, யார் தாப்பன், சரவணன் வந்து கூறுவார். எல்லாவற்றையும் கூற முடியாது உங்களுக்கு, என்னடா எனக்கும் சில தடமாற்றங்கள் வேற பார்க்கும்போது. நீங்கள் கண்ணப்ப நாயரை கொண்டு விட்டீர்கள், அதுக்குள்ளே பாரதத்துக்கு எல்லாத்தையும் கூட. துரியோதனன் சரியான பதிலை கிருஷ்ணா நீங்கள் தந்து 2 புள்ளிகளை பெற்றுகிறீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் போட்டியை ஆரம்பிப்பதற்காக எந்த பெட்டியை தர வேண்டும் உங்களுக்கு?
3: 16
0: வந்து விட்டது, அதுதான் தினம்தோறும் அனுதினமும் என்று வந்தது. அப்படி என்றால் 11, 12, 17, 18, 19, 20 எது வேண்டும்?
3: 11 இடையில் உள்ளது
0: எடுப்போம். இடையில பூந்து விளையாடுவோம், கொண்டு வாருங்கள். எங்கே மந்திர உங்கள் பேரில் கொண்டு வந்து வைத்துவிட்ட ஆயத்த பெட்டியை நீங்கள் இப்பொழுது 11வது
3: திறந்து
0: விட்டது ஐயா. உங்கள் மந்திரம் அதை செவித்து இங்கே எல்லாம் அது பழக்கப்பட்டு விட்டது, அதனால் பழித்து விட்டது, திறந்து விட்டது. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. இந்த பதம் கூறும் விடயம் எங்களுடைய நடத்தை, எங்களுடைய பண்பு வாழ்க்கை முறையிலே ஒன்று. இதனால் எத்தனை சாதனைகள் வருகின்றது. சிலர் இதை இப்படி செய்து சாதனை படைத்திருக்கின்றார்கள், சிலர் இப்படி படைத்து வேதனைகளை அடைந்திருக்கின்றார்கள். புரிகிறதா? அதுக்கு ஒரு வார்த்தை உண்டு.
3: 4
0: எழுத்துக்களை கொண்டது. இப்பொழுது உதாரணமான ஒரு எழுத்து, ஒரு விடயத்தை தருகிறேன். பாரத போரிலே ஒவ்வொருதரும் நாங்கள் ஒருதரை ஒருதர் குறிவைத்து நான் அவரை கொல்லுவேன், இந்த தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு உறுதி. இதுக்கு இப்படி கூறுவது
3: தர்மம்
0: அல்ல. அல்ல, இது ஒரு தர்ம தர்மம். இது ஒவ்வொருதரால் கடைபிடிக்கப்படுகிற ஒரு விடயம். உறுதிப்படுத்திக் கொள்ளுதல், உறுதி எடுத்துக் கொள்ளுதல், சத்தியம் என்று கூறுவோம். அதே போன்று இது, நான் இதை செய்வேன் என்று சத்தியம் செய்து கொள்ளுகிறேன், இதை நான் முடிப்பேன் என்று உறுதி கொள்ளுகிறேன் என்று கூறும் பொழுது அதற்கு ஒரு பதம் இருக்கின்றது, நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த பதம் பல திரைப்படங்களில் வந்திருக்கின்றது பெயரோடு சேர்ந்து. ஒரு திரைப்படத்தில் முதல் பெயரோடு இறுதியாக வரும் இது.
3: சபதம்,
0: வாழ்த்துக்கள், சரியான பதம், சபதம் எடுத்துக் கொள்ளுதல், சரஸ்வதி சபதம் சபதம் எனக்கு வந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, மீண்டும் இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்று வெற்றியாளர் என்பதை நிரூபிக்கின்றீர்கள். சென்று வர வேண்டும் என்று எண்ணுகின்றேன். மீண்டும் நீங்கள் சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் சரவணன். வணக்கம் வணக்கம். யாம் இருக்க பயமேன் வந்து விட்டீர்கள். வாருங்கள் இப்பொழுது இப்பொழுது இங்கே 9வது இலக்கப்பட்டி தவிர்க்கப்பட்டு இருக்கின்றது. இங்கே 12வது இலக்கப்பட்டியும் தங்கி கொண்டு இருக்கின்றது. தொடர்ந்து 17, 18, 19, 20 இருக்கின்றது.
1: 12
0: திறந்து விடுவோம். மடை திறந்த வெள்ளமாக பாயட்டும். சரி, இது வந்து யாருடையது? சரவணனுடைய பெட்டியாக கிடைத்திருக்கின்றது. தந்து விட்டார்கள, கொண்டு வந்து வைத்து விட்டேன். உடனடியாக அந்த புனிதமான புதிய சரியான சரிப்படுத்தப்பட்டு நெறிப்படுத்த மந்திரத்தை உச்சரியுங்கள், கேட்போம்.
1: அந்த காகசம் அபுக்காகும் திறந்திடு சீசே.
0: அழகாக திறக்கின்றது ஐயா, சரியான மந்திரம் ஐயா, உச்சரிப்பு சரியா, இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். கொண்டு வந்து வாய்த்து விட்டேன் அந்த பெட்டி. அந்த பெட்டி 12வது பெட்டி. 12வது பெட்டியை சரவணன் அவர்கள் திறந்து மந்திரத்தை சரியாக சொன்ன வேளையிலே அது திறந்திருக்கின்றது பார்க்கின்றேன். அது பெரிய இறைச்சலோடு காணப்படுகிறது ஐயா அந்த அந்த விடயம். அது ஒரு இடத்தின் பெயர், ஒரு ஒரு இடம். ஆனால் அந்த இடம் தரும் பகல் வேளையிலே தான் அது கூடும். அந்த இடம் மக்கள் கூடுவார்கள், நடமாடுவார்கள், பெரிய சத்தங்கள் எல்லாம் கேட்கும். பகல் வேளையில தான் இருக்கும். அது அதை குறிக்கும் பதம் தான் அந்த பதம். அந்த பதத்திலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. வீதியோரத்தில் இருந்த ஒரு பதம், அந்த பதத்தோட வீதி என்ற சொல்லும் சேர்ந்து ஒரு திரைப்படமும் வந்தது. அது எந்த இடம்? இது அநேகமாக இங்கே பொருட்கள் வாங்கவும் விற்கவும் நடமாட்டம் கேட்டு சரங்கள் இந்த இறைச்சல்கள் சத்தங்கள் எல்லாம் கேட்கும்.
1: எத்தனை எழுத்துக்கள்?
0: அது குறிப்பில்லையே, நான் 4 எழுத்துக்கள்.
1: இல்லை, 4 எழுத்துக்கள்.
0: ஒரு வியாபார தலம் தான் அது, வியாபார தலம். இந்த 4 எழுத்தோட திரைப்படம் வந்தது. அவள் அப்படி ஒன்றும் அழகல்ல.
1: கடைத்திருவா?
0: அது வேற பெயர் இருக்கு. இந்த 4 எழுத்து
1: கடைத்தெரு 4
0: எழுத்துதான். அல்ல, அது 5 எழுத்து. கடை தெரு இத்தனை
1: வருதா?
0: ஆமா. என்னையா, நீங்கள் மந்திரத்தை இவ்வளவு உச்சாரணம் பண்ணி சொல்லக்கூடிய நீங்கள் கட்டி காலம் பிடித்து விட்டீர்கள். கூறுங்கள்.
1: சாலைன்னு வருமா?
0: தெரியல, 4 எழுத்து ஐயா. சாலை 2 எழுத்துல என்ன கேள்வி கேட்க கூடாது. கேட்கறதால நீங்க அடுத்தவர்களுக்கு எடுத்து
1: சாலைன்னு சொல்ற பின்னாடி.
0: அப்படி கேக்குறீங்களோ? அப்படி வேற இல்லை ஐயா அதுல.
1: சரி சரி. சந்தை கூட 3 எழுத்தான் வரும்.

0: நீண்ட நேரம் எடுக்கின்றது சரவணன்.
1: அது தமிழ் மார்க்கெட்னு ஆங்கில எடுத்தா வரும்.
0: நாங்கள் தமிழிலான நிகழ்த்துகிறோம். ரெண்டு மூன்று முயற்சிகள் செய்து விட்டீர்கள் போல் தெரிகின்றது. நீங்கள் ஓய்வெடுத்து மீண்டும் பெற வேண்டும் போல்
1: தெரிகின்றது.
0: உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் தரவு அப்படியே நேரடியான தரவும் தந்தேன், விட்டு விட்டீர்கள் போல் தெரிகிறது. இங்கே மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக யார் வரை இருக்கின்றீர்கள் என்று உறவு போல, இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பொக்கிஷம். பொக்கிஷத்தில் அணிந்து கொள்ள மீண்டும் வருகின்றார் அன்புடன் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. உங்களுக்கு தெரிகிறதா இந்த பதம்?
2: அங்காடி.
0: அங்காடி, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. அங்காடி தெரு என்ற திரைப்படம், அதிலே அங்காடி என்று சரியான பதத்தை தந்திருக்கு. சரியான பதத்தை
2: கேட்கல
0: சரவணன் கேட்கல. என்றால் இரவு, நாள் அங்காடி என்றால் பகல். அங்காடி, வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் விளையாடலாம். விளையாட செல்லுங்கள், வாருங்கள்.
2: இலக்கம் 19.
0: இலக்கம் 19. 19வது இதுக்கு ஒரு புள்ளி உங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இலக்கம் 19. இலக்கம் 19 கொண்டு சென்று கேட்போம். அங்காடி சொல்லிவிட்டீர்கள், வாழ்த்துக்கள். சபதம் வந்துவிட்டது. இப்பொழுது 9வது இலக்கமும் இருக்கின்றது. அடுத்து 17, 18, 20 இருக்கின்றது. எது வேண்டும்?
2: 9
0: வேண்டும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். 9 கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் பேரிலே தாருங்கள், தந்து விட்டார்கள். மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டகாகதம் அபுகாகுகும் திறந்து விடுசிசு.
0: திறந்து விட்டது ஐயா, உங்கள் மந்திரத்துக்கு ஈடாக ஒரு உச்சரம். ஓ, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அங்கே 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் காணப்படுகிறது. விருப்பம் தானே?
2: விருப்பம்.
0: அந்த 3 எழுத்துக்களும் கூறுவது மக்களுடைய இந்த பேரம் பேசுவதை வைத்து கூறப்படும் ஒரு விடயம். இப்ப அதிகமாக சில பொருட்கள் விலை போகாது, அதை எப்படியாவது வித்து விடுவோம் என்று சந்தையிலே கொண்டு சென்று இப்படி செய்வார்கள். அப்ப நாங்கள் மறைந்து விட்டு இன்று இன்னிடத்திலே இப்படி எல்லாம் ஒரு வியாபாரம் நடக்கு, சென்று வருவோம், குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டும் போவார்கள். இது ஆதி காலத்திலே, அரசர் காலத்திலே, மன்னர் காலத்திலே அழகிய பெண்களை கைது செய்து கொண்டு வந்து பகிரங்கமாக வைத்து விற்பார்கள். விற்பொழுது அவருக்குரிய பேரத்தை பேசுவார்கள். இதை கூறும் சொல்லு ஒன்று இருக்கின்றது. யாரும் அதை பெற்றுக் கொள்ளலாம்.
2: தரவு?
0: தரவு அல்ல, தரகு அல்ல, தரகு அல்ல. இது எங்கே பெற்றீர்கள்? இன்னிடத்திலே இப்படி பெற்றேன் என்று கூறுவார்கள். யாரும் கேட்கலாம், என்ன விலையும் கேட்டு யார் அதிகமான விலை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த பொருளை. 3 எழுத்தை கொண்ட
2: ஏலம்.
0: வாழ்த்துக்கள். அனுஷியாவுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. கெட்டிக்காரி அனுஷியா தானே இந்த பதிலை தந்தார்?
2: மகள்.
0: அவள் வெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். அம்மாக்கு அம்மா என்ற பேரை மகள் பெற்றிருக்க. வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பான பதம் ஏலம். ஏலம் விடு, ஏலம் விடுவார்கள் இல்லையா? ஏலம் விடுவார். ஏலத்தில் விட்டு யார் கூடுதலான விலை கொடுக்கிறார்களோ அவர்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். உங்களுக்கான 2 புள்ளிகள் சேர்க்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த 2வது பெட்டிக்கும் போகலாம் தானே? என்ன இல்லை, இரண்டும் பெற்று ஒரு பெட்டி தானே? போகவில்லை. 19வது மந்திரத்தை நீங்கள் ஒரு தடவை உச்சரிக்கத்தானே வேண்டும்.
2: அற்புதம்,
0: திறந்து விட்டது வெட்டி கிருஷ்ணா, பிறந்து விட்டது, வாழ்த்துக்கள். இப்பொழுது கிருஷ்ணனுக்கான அந்த பெட்டி மிகவும் சிறப்பான ஒரு பதம், நான்கு எழுத்துக்களை கொண்டது. இந்த நான்கு எழுத்துக்களை கொண்டவர்களை இன்று காண முடியாது இந்த பதத்துக்கு. இது ஒரு ஒருவருடைய செய்கை. எங்கள் திருவள்ளுவர் கூறும் போல தக்கார் தகாதார் என்பது. இது யார் தக்கவர்? மனிதர், மனிதநேயம் உள்ளவர், அறத்தோடு வாழ்பவர் என்பதற்கெல்லாம் இன்று இருக்கின்றார்கள். அன்று பலர் இருந்தார்கள், அரசர்களாக இருந்தார்கள், பிரதானிகளாக இருந்தார்கள், மக்களுக்குள்ளும் இருக்கின்றார்கள். இன்றும் இந்த பேரை பெறுவதற்கு எத்தனையோ பேர் விளம்பரத்துக்காக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த உண்மையான அந்த சொல்லுக்கு அடையாளமாக வாழ்ந்தவர்களை அடையாளம் காட்டுவது கடினம். நான்கு எழுத்துக்களை கொண்டது
2: வள்ளல்.
0: வள்ளல் சரியான பெயர். வள்ளல் என்று யாரும் உங்களுக்கு தெரிந்தவர் இருக்கிறார்களா? வள்ளலாக சுரண்டற்காக தான் இருக்கிறார்கள். என்ன சிறப்பான பதம் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் கூறியது போன்று நீங்கள் முதலாவதாக வந்து இணைந்து இன்று வெற்றியாளராக வர வேண்டும் என்று கேட்கும் வேளையில் இரண்டு பெட்டிகளை திறந்து இரண்டு பெட்டிகளையும் சரியாக கூறியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் வருக என்று கட்டாய இடவுகளை தருகின்றேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். இருப்பது மூன்று பெட்டி. யார் அடுத்ததை உறவாக வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி. கண்டுபிடி கண்டுபிடி.

0: மீண்டும் விரைவாக வந்திருக்கின்றார் கிருஷ்ணா அவர்கள், சபதம் எடுத்திருக்கின்றார், நான் என்று வெல்ல வேண்டும் என்று. எங்கே வாருங்கள், கூறுங்கள். 17, 18, 20 எது வேண்டும்?
1: 20
0: வேண்டும். 20 இலக்கத்துக்கு மந்திரம் வேண்டும்.
1: அந்த காகசம் அபு காக்குக்கும் திறந்து விடு சீசே.
0: திறந்து விட்டீர்கள் அப்பா, திறந்து விட்டீர்கள், திறந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே பெட்டியை பார்த்தால் ஒருவருடைய படம் தெரிகின்றது. அவருக்கு இப்படி ஒரு குறியீடு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த குறியீடு 4 எழுத்திலே குறியீடு கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் இன்றும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் சில நபர்கள் இருக்கின்றார்கள், எங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள், வாழ்கின்ற. இவர்கள் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டார்கள், தங்களுக்கும் சீராக அனுபவிக்க மாட்டார்கள், சேர்த்து சேர்த்து வைத்திருப்பார்கள். யார் அவர்கள்?
1: 4 எழுத்துக்களை
0: கொண்டது ஐயா.
1: கஞ்சன்
0: வாழ்த்துக்கள். இது மகள் கூறி கொடுக்க நீங்கள் இந்த வெற்றி உங்களுக்கும் மகளுக்கும் சேர்ந்து வருவது வாழ்த்துக்கள். கஞ்சன் என்பது சரியானவர். முதல் வள்ளலை கூறினோம், வள்ளலுக்கு நேர்மாறான பதம் என்று கூற இருந்தேன். இருப்பின் நான் அதை கூறுவதற்கு முன்பு கண்டுபிடித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மகளுக்கும் உங்களுக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள்.
1: இலக்கம் 17.
0: இலக்கம் 17ஆ? சரி, 17ஐ பார்ப்போம். தாருங்கள் உங்களுடைய மந்திரத்தை.
1: அந்த காகசம் அபு காக்குக்கும் திறந்து விடு,
0: திறந்து விட்டது படார் என்று பார்த்தீர்களா? கெட்டிக்காரன் தான் நீங்கள். மிகவும் வேகமாக, மிகவும் வேகமாக எங்க இருக்கிறீர்கள்? எங்க அந்த பதத்திலே வந்து அந்த பெட்டியில் இருப்பது 5 எழுத்துக்களை கொண்ட பதம். 5 எழுத்துக்களை கொண்டது இது. இந்த வேகங்களுக்கு அதிகமான வேகத்தை எங்கே இருக்குது, எதற்கு? கார் வாகனத்துக்கு இருக்கா, எதற்கு? இது அதாவது வந்து வேகங்களுக்கு அதிக வேகமானதை இப்படி கூறுவோம். அது மக்களிடம் இருக்கின்றது தான், நாங்கள் எங்களை உபயோகிக்கின்றோம். அது எந்த வேகமாக இருக்கும்? வேகங்களுக்கு அதி சிறந்த வேகம். ஓ, இந்த வேகத்தை எட்டி பிடிக்க முடியாது.
1: வேற
0: தரவு எந்த வாகனமும் இந்த வேகத்துக்கு ஈடாகாது.
1: இதற்கு முன்னாடி
0: கேட்டிருக்கேன் இருக்க கூடாது.
1: அதுதான் நினைவுபடுத்துறேன், வேற ஒண்ணும் இல்லையா. நினைக்கு டக்குன்னு வரலையா?
0: அதனால் நினைத்து மீண்டும் பாருங்கள், அதுக்கு நேரம் பிடிக்கின்றது, மீண்டும் பாருங்கள். நன்றி கிருஷ்ணா, நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் புள்ளிகள் பாதுகாப்பாக இருக்கின்றன, மீண்டும் பாருங்கள். இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். இருப்பது இன்னும் ஒரு பதம், அதற்கு முன்பு ஒரு பெட்டி திறந்து பாதியிலே இருக்கின்றது. எங்கே வாருங்கள், வந்துவிட்டார் சரவணம் இதற்கு பதில் தருவதற்காக. வணக்கம் சரவணா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இப்பொழுது அந்த உங்களுடைய பதம் கூறப்பட்டு விட்டது, கேட்டிருப்பீர்கள் அங்காடி என்பது. இப்பொழுது 17வது பெட்டியை கிருஷ்ணா திறந்து சொல்ல முடியாமல் யோசிக்கின்றேன் என்றால் அது உங்களுக்கு தெரிகின்றதா? வேகங்கள் அதிசிறந்த வேகம், இந்த வேகத்துக்கு ஈடாக எந்த வேகமும் இல்லை.
1: எத்தனை எழுத்துக்கள்?
0: இது வந்து 5 எழுத்துக்களை கொண்டது. உங்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது அந்த வேகம்?
2: அதிக அதிக எழுத்துக்களோட வந்துருங்க அந்த வேகம்.
0: எது எது எப்படி கூறுகிறீர்கள்?
2: மின்னல் வேகம் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப
0: அதை விட வேகமானது. சரி, முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரு 18வது இலக்க பெட்டி இருக்கின்றது, அதை திறந்து கொள்ளலாம்.
2: ஒளி ஒளி வேகமா?
0: ஒளி அல்ல.
2: சரி, 18வது பெட்டி.
0: 18வது பெட்டியை திறக்கின்றேன். மந்திரத்தை தாருங்கள்.
2: அந்த காக்கசம் காக்கும்
0: திறந்து விட்டதை. அது சரியான மந்திரம் தானே? நீங்க பிழைத்திருத்தி வந்தவர்கள் அல்லவா கட்டிக்காரன். அது ஒரு பறவை, அதுக்குள்ளே காணப்படும் உருவம் பறவை. எத்தனை எழுத்துக்கள் என்று பார்த்தால் 4 எழுத்துக்களை கொண்ட பறவை, 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவை. இந்த பறவை வீடுகளில் வளர்ப்பது அதிகம் அகையில்லை குறைவு. கானகத்தில், அது காடுகளிலே வளரும். இதை மக்கள் உண்கின்றார்கள் சிலர். இதற்கு வேறு தரவு தருவென்றால் பழைய பாடல்கள் இலக்கியங்களிலே வருகின்றது இந்த பறவை. மண் மயிலை பார்த்து தானும் அதுபோல நடனமாடக்கூடியது. வான்கோழி காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி என்று வருகின்றது. சரி, வான்கோழி என்ற சரியான பதத்தை தந்து 2 புள்ளிகளை மேலும் பெற்றிருக்கின்றீர்கள். அந்த உபயோகத்தை கண்டுபிடித்தீர்களா?
2: 4 எழுத்தா?
0: 7, 5 எழுத்துக்களை என்று கூறியிருந்தேனே.
2: 5 எழுத்து, 4 எழுத்தா? 4, 5 எழுத்துக்களா?
0: அவர் கிருஷ்ணா திறந்த பெட்டி உபயோகத்தை பற்றி வந்தது 5 எழுத்துக்களை கொண்டது. உலகிலே சிறந்த உபயோகம். யார் சொல்ல போகணும்? முடியவில்லை.
2: வாழ்ந்த வேகமாக இருக்கக்கூடும்.
0: வாழ்ந்து அதைத்தான் கேட்கிறேன். என்ன வாழ்ந்து
2: மின்னல் வேகத்தை
0: இல்லை விரும்பவில்லை. நீங்கள் முதலில் கூறிவிட்டீர்கள், மீண்டும் வர வேண்டும். அப்பார்ப்போம், கிருஷ்ணா வருகின்றாரா திறக்கின்றாரா என்று பார்ப்போம். மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நேரம் 1:04 என்று மதிய நேரத்தை எங்களுக்கு உறுதிப்படுத்தும் வேளையிலே உங்களுக்கு இரவு நேரம் 10:34 என்று காட்டுகின்றது. முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. வாரத்தில் ஒரு நாள் மலரும் கதம்பத்திலே என்று பொக்கிஷம் மலர்கின்றது. கண்டுபிடி, கண்டுபிடி என்று ஓடிச்சென்று கண்டுபிடித்து புள்ளிகளை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். யார் எந்த சிறந்த ஆளர் என்று பார்க்க போகிறோம். யாருக்கு அதிக புள்ளி என்று பார்க்க போகின்றோம். ஒரே ஒரு பதம் திறந்து பெட்டி திறக்கப்பட்டு பதில் தராமல் இருக்கின்றது. வாருங்கள், தாருங்கள்.

0: ஹலோ,
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு மகனே, வணக்கம் வணக்கம். பெயரை கூறி இடத்தை கூறி வாருங்கள். வணக்கம்
0: அனைவருக்கும், அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம் நலமறிய ஆவல்.
1: நலம் நலமறிய ஆவல். எந்த ஊரில் இருந்து பேசுகிறீர்கள்?
0: நான் தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவில் இருந்து பேசுவேன்.
1: வாழ்த்துக்கள் ஃபாரூக் என்று இங்கே எங்களுக்கு தெரிய வந்துவிட்டது. கடனில உடனே காட்டுகின்றது சரியான முகவரியும் அன்பான பெயரையும் தந்திருக்கும் ஃபாரூக். நலமாக இருக்கின்றீர்களா என் சிங்கக்குட்டி? குளப்படி சிங்கம்
0: மயில்வாக இருக்கேன்.
1: நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
0: ஆமாப்பா.
1: கொஞ்சம் தாமதித்து கூறுகின்றீர்கள், உடல்நல குறைவு இருக்கின்றதா? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நல்ல செய்தி. நாங்களும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். இன்று அரவன்கிழமை, புதன்கிழமை நாங்கள் வழமை போல கண்டுபிடி கண்டுபிடி என்ற நிகழ்வு பொக்கிஷத்தில் இருக்கின்றோம். அநேகமாக வந்து இணைந்து புள்ளிகளை பெற்று பொக்கிஷத்தில் இருக்கின்ற விடயங்களை கூறி சென்றார்கள். நீங்களும் உங்களுக்காக ஒரு பெட்டி இங்கே ஒருவர் திறந்திருக்கின்றார். அதை இருவர் வந்து முயற்சி செய்தார்கள். அதற்குரிய பதிலை கூற முடியாமல் இருக்கின்றார். நீங்கள் கூறினால் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். அந்த பெட்டி 5 எழுத்துக்களை கொண்ட 17வது இலக்க பெட்டி. இந்த பேகங்களுக்குள்ளே அதிகமான, மிகவும் பேகமான பேகம் என்று ஒன்று இருக்கின்றது. அது எந்த பேகம்? எந்த இப்போ மின்னல் இடியெல்லாம் கூறினாரா, ஒளியெல்லாம் கூறினா? அது கூட பொருந்தவில்லை. கூறுங்கள் நீங்கள்.
0: என்னுடைய பதில் கூறுகிறேன். மனோவேகம்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலை அன்பு பாரத் நீங்கள் வந்து கூறி இறுதியாக வந்து இறுதி பட்டியின் தடையை நீக்கியபடியால் உங்களுக்கு 2 புள்ளிகளை கொடுக்கின்றோம். வாழ்த்துக்கள். மனோவேகம். இந்த மனோவேகம் என்பது ஒவ்வொருடம் இருக்கிறது. எங்கள் மனதில் உள்ள வேகம் தான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட வேகம். நான் இப்பொழுது நீங்கள் அழைக்கும் போது மொன்றியல் தமிழ் வானொலி என்ற உடனும் வேகமாக வந்து இணைந்து விடுகிறேன். நான் நினைக்கின்றேன், உங்களிடம் இப்பொழுது இருக்கின்றேன். இந்த வேகத்தை யாராலும் தடைக்க முடியாது. நினைத்தவுடன் என்று கூறுவார்கள். மனோவேகம். அது எங்களுக்கு முன்பு வந்தது, முன்பு கூறினது, நினைக்கின்றது என்றெல்லாம் கிருஷ்ணன் கூறினார். அது முன்பு வந்தது ஒரு தடவை. இருப்பினும் சிறப்பாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்து தரவுகளை அழகாக உபயோகித்து சரியான பதிலை தந்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பாருங்கள். உங்களுக்காக என்ன பாடம் நான் ஒளிபரப்ப வேண்டும் மகனே?
0: படம் தெரியவில்லைப்பா, ஒரு மூடன் கதை சொன்னான்.
1: ஓ, அது நல்ல படம் ஐயா. ஒரு மூடன் தானே சொன்னது கதை? உலகம் நாங்கள் புத்திசாலிகள் சொல்லவில்லை. ஒரு மூடன் கதை சொன்னான், புத்திசாலிகள் கேட்டோம் அந்த படம். ஒரு மூடன் கதை சொன்னான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சிறப்பு. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது மகன்?
0: இப்பொழுது இன்று அதிகமான வெப்பநிலை.
1: அதிகமான வெப்பநிலை.
0: நேற்று முந்தைய நாள் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அனைவரும் விதைப்பதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது.
1: ஓ, கோடை கால விதைப்பு. இரண்டாவது போகம் விதைப்பதற்கு.
0: நெல் விதைப்பு.
1: ஆமாம், நெல் விதை. இது இரண்டாவது போகம் என்று கூறுவார். சில இடத்துல மூன்றாவது போகமாக இருக்கும். இது மிகவும்
0: முக்கியமான
1: மானாவரி என்று சூரிய, அதாவது மழையை நம்பி விவசாயம் செய்யும் பகுதி, நீர்ப்பாச்சலம். இதை எங்கள் ஒரு காலபோகம், மற்றது நீர்ப்பாச்சலம் செய்து செய்கிற இன்னும் ஒன்று சிறுபோகம். இந்த இரண்டுக்கும் இடையே இடைப்போகம் என்று மூன்று தடவை செய்வார்கள் சில விவசாயிகள். இது நீங்கள் மழையை நம்பி இருக்கின்றபடியால் காலபோகம் உகந்தது. காலபோகம் என்று இதை கூறுவார்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். அங்கே உங்களோட உடல் நலத்தை கூறினீர்கள். நன்றி. நல நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே?
0: அனைவரும் நலமாக இருக்கிறப்பா, உங்களை ஆசையோடு.
1: வாழ்த்துக்கள். அம்மா நலமாக இருக்க. நாங்கள் நேற்று தினம் உங்களை பற்றி பேசியிருந்தோம் என்று நீங்கள் வந்து விட்டீர்கள். இதெல்லாம் மனோ, இதுதான் மனோபோகம் என்பது. சரியா? அந்த உலகத்தில் அதுக்கு நீங்க உலகம் மனோபோகத்துடன் ஓடி வந்து நினைந்து விட்டுருவோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் வந்து. உங்கள் பாடல் நான் ஒளிபரப்புவேன். கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் சந்திப்போம்.
0: ரொம்ப நன்றி. அனைவருக்கும் மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் கண்டுபிடி கண்டுபிடி என்று கூறும் பொக்கிஷம். பொக்கிஷத்தை உற்சாகமாக நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் மேலும் உற்சாகம் அடையும் வண்ணம் அன்பு என்னுடைய சிங்கக்குட்டி வந்திருந்தார். அன்பு குளப்படி சிங்கம் வந்து சரியான பதிலை கூறி அவரும் புள்ளியை பெற்று எங்களோடு இணைந்து கொண்டதோடும் பாடலையும் கேட்டிருக்கிறார். வாழ்த்துக்களை அனைவரும் கூறுவோம். வந்து இணைந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். ஏனென்றால் இன்று மொன்றியல் தமிழ் மாநிலத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட பெட்டிகள் அத்தனையும் விலைப்பட்டு விட்டது, விலையாகி விட்டது என்று கூறிக்கொள்கின்றேன். சரி, இப்பொழுது நாங்கள் புள்ளிகளுக்கு வருவதற்கு முன்பு யார் அதிகமாக பெற்றிருப்பார்னு உங்களால் ஊகிக்க முடியும். போட்டியை நிறுத்தி பாடலுக்கு வருவோம். முதலில் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் நாங்கள் ஆரம்பத்தில் வந்த முதல் புள்ளியிலே முதல் பதத்திலே கண்டுபிடின முதல் பதத்திலே வந்த பாடல், அந்த பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பாடலை அன்பு கிருஷ்ணன் கேட்டிருந்தார் அல்லவா? அந்த பாடல் ரம்பையின் காதல் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்று இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் மிகவும் முக்கியமான பதத்தை வந்திருக்கின்றோம். அது கிடைப்பதற்காகத்தான் இந்த நாடுகள் எல்லாம் மக்களோடு மக்களாக அலைகின்றோம். மக்களுக்கு இது பூரணமாக கிடைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் மேலை நாடுகளில் அப்படி இல்லை. வேறு விடயத்தில் இது கிடைக்காது விட்டாலும் வேறு விடயங்களில் இது கிடைக்காது விட்டாலும் எங்கள் நாடுகளில் மிக அரிது. அது எதுவாக இருக்கும் என்பதை இந்த பாடல் சொல்ல வருகின்றது. டாக்டர் சீராளிய எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலே ரம்பையின் காதல் திரைப்படத்தில் ஒலித்தது. என்ன பாடல் என்று தெரியும். இதோ அந்த பாடல். கிருஷ்ணா, உங்களுக்கான பாடல். பம் பம் என்று கூறுகின்றது. அப்படியா? சரி. இந்த வலைத்தளங்களிலே விளம்பரம் தான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களுக்கு முதலிடம் கொடுத்துத்தான் எங்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சமரசம் இல்லை.

அற்புதமான சிறந்த கருத்து கொண்ட சமரசம் உலாவும் இடமே இந்த இடம். இறுதி காலத்தில் தான் கிடைக்க வருகிறது. அங்கும் சமரசம் பார்க்க இல்லாமல் எத்தனையோ இன்னர்களை கண்டு கழிக்கின்றார்கள் மக்கள், கழிக்கின்றார்கள் அல்ல, அது கவலைப்படுகின்றார். உலகத்திலே இந்த சமரசம் என்பது இல்லாததால் தான் இந்த நிலை என்பது இத்தகைய இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பாடல் மூலம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்த பாடல் நீண்ட நாட்களாக காற்றலைக்கு சில நாட்களாக காற்றலைக்கு வர முடியாமல் இருந்தாலும் ஒலியோடு இணைய முடியவில்லை, ஆனால் பதிவோடு இணைந்து கொண்டிருந்த அன்பு ஜெகபர் சாதிக் அவர்களும் வந்து போட்டியிலே பங்கு வெற்றி புள்ளிகளை பெற்ற வழியிலே அவர் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை இன்று கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் எங்கம்மா திரைப்படத்திலிருந்து இப்படி பாடுகின்றது. ஜெகபர் சாதிக் அவர்களே, உங்கள் பாடல்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கனடா கலையத்திருந்து ஒலிபரப்பாகும் பொக்கிஷம் நிகழ்வு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பு உறவுகளை. இது வாரம் தோறும் புதன்கிழமைகளில் அரவிந்த் கிழமைகளில் தோன்றுவது கேட்டு மகிழும் இந்த வேளையிலே தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள். அந்த வகையிலே அடுத்த பாடலை தருவதற்கு முதல் இந்த

அன்புடன் வந்து இணைந்தவர்களுள் கே கே நகர் சென்னையிலிருந்து மகள் ரேவதி வந்து விளையாடிவிட்டு புள்ளிகளை பெற்ற வேளையில் தனக்கு விருப்பமான ஒரு பாடல் காயத்ரி திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல். ரேவதி, உங்கள் பாடல்.

இந்த வாழ்க்கை என்பது நிஜமா இல்லையா என்பதற்கு ஏற்ற ஒரு பாடல் வாழ்க்கை நிஜம் இல்லைத்தான். ஆனால் நிலையானது அல்ல வாழ்க்கை என்பது நிஜம், வாழ்வுதல் வாழ்வியல் என்பது நிஜம், நிலையானது அல்ல என்பதை குறிக்கொள்ளும் இந்த வேளையிலே பொன்னுல பொன்னுல என்ற ஒரு வரியை கொண்ட பாடலை காயத்ரி அல்ல மன்னிக்க வேண்டும் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து அன்புடன் சரவணன் அவர்கள் கேட்டு மகிழ விரும்பும் வேளையிலே காயத்ரி திரைப்படத்து பாடலை கேட்டு மகிழ்ந்த ரேவதியோடு இந்த பாடலையும் நாங்களும் கேட்டு சரவணனோடு மகிழ்வோம்.

பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னது மின்னது பொத்தக்கள் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்வோலாம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னுது மின்னுது பொத்தக்கள் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது

சின்ன சிட்டு சிக்கிக்கிட்டு பாவம் தவிக்குது, கோவம் பறக்குது, பக்கம் வர வெக்கம் வந்து போராடுது.

பொன்னினால் செய்யப்பட்ட மூக்குத்தியை அணிந்திருக்கும் பொண்ணுக்கு பங்குனி மாதம் திருமணம் என்ற கருத்தோடு வந்த இனிமையான பாடல் சுட்டுக்குருவி திரைப்படத்தில் ஒலித்தது என்று தந்திருந்தார் அன்பு சரவணன். அவரோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் அந்த பாடலை இசை ஞானியின் இசையில். இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொள்வதற்கேற்ற ஒரு நிகழ்ச்சி பொக்கிஷம். பொக்கிஷத்தில் அவர்கள் வந்து பொக்கிஷத்தில் இருந்த பெட்டிகளை திறந்து புள்ளிகளை பெற்றுக்கொண்டார்கள். அதற்குரிய சரியான பதங்களை கண்டுபிடித்து அவருடைய பதங்கள் கண்டுபிடித்த வண்ணம் புள்ளிகள் இங்கே பதியப்பட்டிருக்கின்றன. விரைவில் புள்ளிகளை தர இருக்கின்றேன். இறுதியாக அன்புடன் வந்த உறவு அன்பு என் குளப்படி ஸ்ரீங்கம் ஃபாரூக் அவர்கள் அன்பாக வந்து இணைந்து அழகாக பேசி மகிழ்ந்து நலம் கூறி நலம் நாடி அவருடைய காலநிலைகள் மேலும் பல விவரங்களை கூறிவிட்டு ஒரு மூடன் கதை சொன்னால் எப்படி இருக்கும் என்ற பாடலை கேட்டு மகிழ்வோம் என்றார். அது நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்து பாடல். மலேசிய வாசுதேவன் மறைந்த இசை மாமணி அவர்கள் கருத்து அவர் குரலே இசை ஞானியின் இசையிலே வாலிப கவிஞர் வாலியின் வரியிலே வருகின்ற அந்த பாடலை இவர் விரும்பிய வேளையிலே இறுதியாக வந்து விளையாடி எங்களோடு இணைந்து மகள வைத்தவர் ஃபாரூக். உங்கள் விருப்ப பாடல் ஒரு மூடன் கதை சொன்னால்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

உலக புகழ் பெற்ற இணையதள வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர்சாதிக். வானுக்கு வசந்தம் வண்ண நிலவு, வான் அலைகளுக்கு வசந்தம் நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக எஜமான் என்ற படத்திலிருந்து ஒரு நாளும் உனைமறவாத இனிதான வரம் வேண்டும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெண்டாட்டி தேவை என்ற படத்திலிருந்து ஆர் ஆரோ பாட்டு பாட நானும் தாய் இல்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் அருள்மொழி, சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கும்பக்கரை தங்கையா என்ற படத்தில் இருந்து பாட்டு உன்னை இழுக்குதா அதை கேட்டு நெஞ்சம் மயங்குதா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதுநெல்லு புதுநாத்து என்ற படத்திலிருந்து சிட்டான் சிட்டான் குருவி உனக்குத்தானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ எஸ் ஜானகி,

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்க சின்ன ராசா என்ற படத்திலிருந்து கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு குக்கு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடிய எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்திலிருந்து சாலையோரம் சோலை ஒன்று பாடும் சங்கீதம் பாடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆராரோ ஆரிரோ என்ற படத்திலிருந்து என் கண்ணுக்கொரு நிலவா ஒன்ன படச்சான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் பாடும் பாடல் என்ற படத்திலிருந்து சீர் கொண்டு வா வெண் மேகமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவா என்ற படத்திலிருந்து அடி வான்மதி என் பார்வதி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலில் பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் ஆசை மச்சான் என்ற படத்திலிருந்து ராசிதான் கை ராசிதான் உன் முகமே ராசிதான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடிய SP பாலசுப்ரமணியம் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாலாட்டு பாடவா என்ற படத்திலிருந்து வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வலன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் அருள்மொழி எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் சிகப்பு மனிதன் என்ற படத்தில் இருந்து பெண்மானே சங்கீதம் பாடி வா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடிய எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக உதய கீதம் என்ற படத்திலிருந்து என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளை வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அருமை உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலியில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

0: அலங்கரிக்கும் பாடலாக லிங்கா என்ற திரைப்படுத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. என் மன்னவா என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடும் அந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி அனுப்பி வைத்து கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: நல்லா தான் இருக்கேன்.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் தோடி ராகம் பாடவா என்று கூறும் அற்புதமான ஒரு பாடல் மாநகர காவல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை நாங்களும் நீங்களும் கேட்டு மகிழ வேண்டும் என்று அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் அன்பு டி ராஞ்சி மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து ஈழமணி திருநாட்டு உறவாகும்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழ நாட்டு உறவு மத்திய மகனும் கண்டியிலிருந்து தருகின்றார் விஜய ராணி. கண்ணா கருமை நிற கண்ணா என்ற உருக்கமான பாடலை நானும் ஒரு பெண் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். இதோ அந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் ஆங்கிலேய நாடன இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்த பாடல். வசியக்காரி வசியக்காரி என்று வரி எடுத்து புதிய கீதை என்ற திரைப்படத்தில் பாடுகின்றது.

இத்தினுண்டு முத்தத்தில் என்று கேட்கும் ஒரு வரி தூள் என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. அந்த பாடலை இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தில் ஒலிக்க வைக்கின்றார் கனடா மொன்றியலில் இருந்து தனுஷன் அவர்கள்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல்களை அனுப்பி வைத்து கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவுஸ் கனடா வான்கூவர் மாநிலத்திலே முதலில் இளவரசி தரும் பாடலை கேட்போம். மழை என்ற திரைப்படத்து பாடல் நீ வரும்போது என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

சின்ன துரல்

அவரை தொடர்ந்து காஞ்சனாவும் வன்குவர் மாநிலத்திலிருந்து கன்னி பெண்ணியே பூவே பூவே என்ற அருந்ததி பாடலை தருகின்றார்.

0: ராகுல்,
1: ஹே கொண்ட

வசந்தியும் ஒரு பாடலை வன்கூவரிலிருந்து தருகின்றார். கும்கி திரைப்படத்து பாடலாக கையளவு நெஞ்சத்திலே சொய் சொய் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலை கேட்கும் வேளையிலே இவை ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலாக அறிவோம். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தரும் பாடல். மயிலிறகே மயிலிறகே என்று வரியெடுத்து தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள்.

சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம். ரமணி, உங்கள் பாடல் இனிமையான ஒரு பாடல், போக்கிரி என்ற திரைப்படத்து பாடல் மாம்பழமாம் மாம்பழமாம் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

பார்த்திபர்களோடு இணைந்து வளமை போல வரும் நீண்டகால உறவு எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து சிட்டு பறக்கது குத்தாலத்தில் என்ற வரியை நிலவே முகம் காட்டு திரைப்படத்திலிருந்து கேட்க வைக்கின்றார்.

சத்தியம் இது சத்தியம் என்ற பாடலை, இது சத்தியம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

எங்கேயோ தோன்றி என்ற முதல் வரியை கொண்ட ஒரு பாடல் ஸ்டூடண்ட் நம்பர் 1 என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரோஷன் கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது பாடல்.

0: துப்பா கண்டம் என்றவுடன் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் என்ற வரியை சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் என்னவள். உங்களோடு நாங்களும் என்னவளே, உங்கள் பாடலை நாங்களும் கேட்கின்றோம்.
1: ஆரம்பத்திலிருந்தே இந்த வீட்டை வாங்காதீங்க, அதுக்குள்ள போகாதீங்கன்னு சொன்னத செந்தில் தம்பி கேட்கல. நாளுக்கு நாள் இந்த வீட்டு பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எல்லாரும் ஓ மேல தான் சந்தேகப்படுறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட சரவணனால தான் முடியும்னு அந்த தம்பியை வர வச்சிருக்காரு செந்தில்நாதன்.

போல சர்வதேச நேயர் விடுமுறை சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து விடை விரைச் செய்கின்றார் நிகழ்ச்சியை பெட்டில் அழகு பதினெட்டில் அழகு என்ற பாடலோடு பூப்பறிக்க வருகின்றோம் என்ற திரைப்படுத்து பாடலாக அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்தார்.

நேயர்களே, நாங்கள் இதுவரை நிறமும் தித்திக்கும் தீனான பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம் தானே என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியோடு வாழ்வோம், தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் உள்ளத்தில் குழந்தையடி என்ற திரைப்படத்து பாடல். அந்த திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல் கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. இந்த பாடலை இன்று நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் யாமிருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்ளும் வேளையிலே அவருடன் இணைந்து பரதராஜபுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் நண்பர்களுடன் கேட்டு மகள விரும்பும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

புத்தி சோராக்கி வாழ மீன் துண்டத்தை சாராக்கி பண்ண சம்பா புத்தி சோராக்கி வாழ மீன் துண்டத்தை சாராக்கி பஞ்சமறியாத

அடுத்து வரும் பாடல் கூட உள்ளத்தை அள்ளித்தா என்ற திரைப்படுத்த பாடலாக ஐ லவ் யூ லவ் யூ சொன்னாலே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

உறவுகளே, நாங்கள் கேட்கும் இனிமையான பாடல்கள் மூன்றில் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்து வரும் பாடல்கள் ஒரே திரைப்படத்தில் வந்த இரண்டு பாடல்கள். முதலில் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயத்தையும் நண்பர்களை முளைத்து கேட்கின்றார் ஒரு பாடல். 1984 ஆண்டு திரைக்கு வந்த தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்தில் இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் பாடிய காதலின் தீபம் ஒன்று ஏத்தினேன் என் நெஞ்சில் என்று என்ற பாடலை.

ஒலிக்க கேட்டோம் அந்த பாடலை மீண்டும் அதே வரிகளை ஒலிக்க வைக்கின்றார் டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலில். தம்பிக்கு எந்த ஊரு என்ற திரைப்படத்திலேதான் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் என்று என்ற பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களை நீங்களும் உங்கள் உறவுகளும் நண்பர்களும் உலகத்தமிழர்களோடு கேட்கின்றீர்கள். நாங்கள் வணங்குகின்றோம், கேட்டு மகிழ்வோம்.

பூக்காரி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? 30 பைசா 3 முழம் முல்லை மல்லிகை கனகாம்பரம் என்ற பாடல். இனிமையான இந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகள வேண்டும் என்று நேர் நேரத்திற்காக எழுதி அனுப்பியிருப்பவர்கள் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளான முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வீன், நசீகா ரிஃபாகா இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு.

கருநீல மலை மேலே தாய் இருந்தால் அற்புதமான ஒரு பாடல். தாயே உனக்காக என்ற திரைப்படத்திலிருந்து அன்பு மகள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் பாட வைக்கின்றீர்கள். இந்த பாடலை உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நற்பவி, மதுசூரி, சிவசங்கரன், நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள் இணைந்து கேட்கும் வேளை நாங்கள் வணங்குகின்றோம். உங்களோடு ஒலிக்கின்றது பாடல்.

0: சொன்னா புரியாது என்ற வரி கொண்ட பாடல் வேலாயுதம் திரைப்படத்து பாடல். இன்று இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று அன்போடு எழுதி அனுப்பி இருப்பவர் நீண்ட கால உறவு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ராமி, ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களோடு, டாக்டர் நளினி, வில்சன், வினிதா, லோஷன், ரியோனா, வினித், வில்சன் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: ஆகாசங்கிடுங்க சென்னை சங்கமத்தில் தங்க மெடலு வாங்கிய

பாஞ்சு நீ வாங்குமையா ஆட்டத்தை படிப்ப.

நீ இந்த ஊரு நான் இந்த ஊரு என்ற வரி கொண்ட பாடல் திருப்பாச்சி திரைப்படத்தில் பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று நாங்கள் எல்லோரும் கேட்போம் என்று முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலை ஊடாக தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிறுவை சந்தன்ராஜ் அவர்கள் பாட வைக்கின்றார்கள்.

0: நாம அண்ணன் தம்பிடா.
1: வாராய் நீ வாராய் வாராய் என்ற போகன் திரைப்படத்து பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் அனுப்பிய வேளை உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். தனக்கு மிகவும் விருப்பமான பாடல் அன்று குஷி என்ற திரைப்படத்த பாடல் ஒன்று, மேகம் கறக்குது மின்னல் அடிக்குது என்ற வரி கொண்ட பாடல். யாரென்று உங்களுக்கு புரியும், அவர் வேறு யாருமல்ல, நீண்டகால உறவு வளைகுடாமன் குவைத்தில் இருக்கும் அன்பு ஜோஜ் அவர்கள்தான்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்திலிருந்து உங்களோடு நான் என்றும் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் கூறி இணைந்ததோடு அல்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலம் தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் கூறிக்கொள்கின்றேன். எங்கும் நலமாக இருக்கும் நாங்கள் இன்று மூன்றியல் தமிழ் வானொலியில் கேட்டு மகள இருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஜெயம் கொண்டான் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடலை தந்து மகள வைக்கின்றார் ஆங்கிலேய நாடகம் இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன். நான் வரைந்து வைத்த என்ற முதல் வரியை கொண்ட பாடலை

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலிருந்து ஹட்டன் டி ராஞ்சி நீங்கள் தருகின்றீர்கள். வீடு மனைவி மக்கள் என்ற பாடலை வீடு மனைவி மக்கள் என்ற திரைப்படத்தில் இருந்து

இவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். மனதில் உறுதி வேண்டும் திரைப்படுத்த பாடல் கண்ணா வருவாயா என்று அழைக்கின்றது.

இன்னும் கனடாவுக்கு செல்வோம். மொன்றியல் மாநகரத்து தனுஷனின் பாடலுக்காக. எனக்கென ஏற்கனவே என்ற முதல் வரியை கொண்ட பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

அடுத்த பாடலும் கனடா. அல்பர்டா மாநிலம் சாந்தினி சாமி கிட்ட சொல்லிப்புட்டன் என்ற பாடலை தாஸ் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

0: அதல் நெஞ்சு தட்டிச்சு.
1: டிஸ்மிஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
2: உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

0: தொடர்கின்றன சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். கனடா உறவுகளின் பாடல்களாக வான்கூவர் மாநிலம் இளவரசி தந்த பாடல் ஒன்று கேட்போமா? கண்ண காட்டு போதும் என்ற ரெக்க திரைப்படத்து பாடல் தான் அவர் தந்த பாடல்.
1: All the best.

0: பாட்டாவே படிச்சிட்டியா? பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டு.

தொடர்ந்து மீண்டும் வன்கூவரிலிருந்து வசந்தி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ஒன்னப்போல ஒருத்தரை என்று கூறும் ஒரு பாடல் வெற்றிவேல் திரைப்படத்து பாடலாகும்.

வான்குவர் மாநிலத்து காஞ்சனாவின் பாடல் கொடி வீரன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட பெற இருந்தது ஐயோ அடி ஆக்தே என்ற வரியை முதல் வரியாக கொண்டு.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் மொழியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களும் பாடலை தந்திருக்கின்றார்கள். அங்கே தந்தவர்கள் முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா, மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து. ஏதோ நினைக்கிறேன் என்ற தலைமகன் திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார்கள்.

பாடிக்கொண்டிருக்கும் சர்வதேச நேர் விருப்பத்திலே எனது பாடலை திறகிறீர்களா என்று நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேவி தந்திருக்கின்றார். இனியவளே என்ற திரைப்படத்தில் இருந்து பிறரோடு பிறந்தவளா என்ற அற்புதமான பாடலை

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மீண்டும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி தந்த பாடல் வில் அம்பு திரைப்படத்திலிருந்து சாச்சு புட்டாளே கண்ணால் என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலைகத்திலிருந்து தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் திசை என்றும் இசை பரப்பி வந்து கொண்டிருக்கின்றன.

காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல் தத்துவத்தோடு பாடப்பெறுகின்றது. மயக்கமா கலக்கமா என்ற முதல் வரியை கொண்டு சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை சிங்கப்பூர் சிங்கார பூமி மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு தடவை ஐரோப்பா கண்டம் செல்ல இருக்கின்றோம். ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து தொட்டு தொட்டு என்னை என்ற காதல் திரைப்படத்தை நிவேஷன் அனுப்பி வைத்திருக்கின்றார்.

0: ஐசு, நான் உன்ன கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல.
1: சொல்ல,
0: என்ன உனக்கு நிஜமாலுமே பிடிச்சிருக்கா?
1: இது ஏன் நீ எத்தனை வாட்டி தான் கேப்ப?
0: இல்ல, என் ஃப்ரெண்டு சொன்னான்.
1: என்ன சொன்னா?
0: இந்த வயசுல பொம்பளை பிள்ளைங்க ஆசை ஆசையா காதலிப்பாங்களாம், பிறகு வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு
1: போயிடுவாங்க.
0: நம்பல. இருந்தாலும் நான் ஒரு சாதாரண மெக்கானிக்கு, நீயும் பெரிய இடத்து புள்ள, அதான் நமக்குள்ள ஒத்துருமாண்டு கொஞ்சம் பயமா இருக்கு புள்ள.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் வர வேண்டுமே? ஆப்தில மீன்பிடிச்சு என்ற ஒரு ஆட்டுக்கார அலமேலு திரைப்படுத்து பாடலை இன்று கேட்க விரும்புகின்றேன் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

எப்பை போல என்றும் கனடா. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேன ஆசான் அவர்கள் விழிகளில் கோடி அபிநயம் என்ற பாடலை தந்து கண் சுமிட்டும் நேரம் திரைப்படத்தை ஞாபகப்படுத்தி நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார்கள்.

உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்ப பாடலை சந்திக்கும் வரை இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேர்.

முதல் பாடல் பராசக்தி என்ற மிகவும் பழைய ஒரு திரைப்படம். செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களே எங்களுக்கு தந்த அந்த திரைப்படம், அதில் ஒரு பாடலை தந்து இங்கு ஆரம்பிக்கின்றார் அன்பு மகள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள், திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து. அவர் தந்த அந்த பாடலை ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நற்பவி, மதுசுரி, சிவசங்கரன், நறுமுகையாள் இவர்களோடு தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கும் வேளையிலே அந்த பாடல் கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே என்று உருக்கமாக பாடுகின்றது. கேட்போமா?

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆசை என்று 1956 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படத்திலே ஆசை அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நேசா என்ற பல்லவியை கொண்டு மிகுதியை விரகின்றது. அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயணம் சரவணனும் வரதராஜபுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் இணைந்து கேட்கும் பாடலாகும்.

அடுத்து வரும் இனிமையான பாடல்கள், இரண்டு பாடல்கள் ஒரே திரைப்படத்தில் பாட இருக்கின்றது. முதலில் 1959 ஆண்டு கல்யாண பரிசு என்ற திரைப்படம் வந்த வேளையிலே அங்கு இசையரசி பி சுசீலா அம்மாவின் குரலில் உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி என்ற பல்லவியை சரணங்களோடு மகிழ்வாக பாடியிருக்கின்றது அல்லவா? அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் கே அனுசுயா கிருஷ்ணன் தனது அப்பா அனந்தராமன், அம்மா விஜயத்தோடும் உறவுகளோடும் கேட்க விரும்புகின்றார்.

அதே திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் மீண்டும் அதே பாடலாக ஒலிக்கின்றது. உன்னை கண்டு நானாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரில் கதை சொல்லும் தீபாவளி என்று பாடுகின்றது. அந்த பாடல் ஒரு ராகம், பாடுபவர் ஒரு, அது பாடுபவரை யார் என்று பார்த்தால் அவர் எங்களுடைய பிரபல பின்னணி இசை அமைப்பாளரும் பின்னணி பாடகருமான ஏ.எம். ராஜா அவர்கள். கல்யாண பரிசு திரைப்படத்து பாடலில் இரு குரலிலும் அந்த பாடலை நாங்கள் இப்போது கேட்டு மகளும் வண்ணம் தந்திருப்பவர் வேறு யாருமல்ல, தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணனும் அவரது நண்பர்களும்.

உறவுகளே, இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா தலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் ஜில்லா ஜில்லா என்ற வரி எடுத்து துணிவு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ்ஐபு விஜயராகவன் அவர்களே, நீங்கள் தந்த பாடல்.

பிரபுகள் தந்த இந்த பாடல்களோடு தான் இன்னும் ஒரு பாடல் ஜிங்கினமணி என்று கூறும் ஜில்லா திரைப்படத்து பாடலாக ஒலிக்க வருகின்றது. அந்த பாடலை மே தின வாழ்த்துக்களையும் தந்திருக்கின்றார் அன்பு உறவுகளாக மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள். கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனினி ஆகியோர் இணைந்த வேளையிலே அவரோடு மீண்டும் டி டாக்டர் நளினி வில்சன் வினிதா லோஷன் ரியோனா வினித் லோஷன் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் இனிமையாக என்றும் கேட்டு மகிழ வேண்டும் என்று இவர்கள் அனைவரோடு இணைந்து நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்

உறவுகளோடு உறவுகளாக அடுத்த பாடலை பாட வைக்கின்றார் அன்புடனே எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் நீண்ட காலத்து உறவு. கண்ணெதிரே தோன்றினால் கனிமுகத்தை காட்டினாள் என்ற இருவர் உள்ளம் திரைப்படுத்து பாடல்தான் இன்று அவர் தந்த பாடல். இதோ அந்த பாடலை அவர் கேட்கும் வேளை வளமை போல அவருடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபை, முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் அவர்களோடு உலகத் தமிழர்கள் கேட்கின்றார்கள்.

இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலேதான் அன்புடன் தருகின்றார் அடுத்த பாடலை. அன்புக்குரிய சாந்தி தர்மபுரி தகடூரில் இருந்து. சபாஷ் மீனா திரைப்படத்தில் பாடல் ஒன்றுதான் அவர் கேட்டிருக்கின்றார், காணா என்பம் கனிந்ததே என்ற பாடல் தான் அந்த பாடல். சந்துரு, ஜெய்ஸ்ரீ, நாராயணன், நிர்மலம்மா இவர்களும் அவரோடு இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொடர்ந்து ஒழிக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் சின்ன சின்ன கிளியே என்ற வரியெடுத்து கண்ணெதிரே தோன்றினால் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்ற தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

தொடரும் பாடல் பாட இருக்கின்றது சில நேரம் சில பொழுது என்ற வரியை கொண்ட பாடல், கிச்சா வயசு 16 என்ற திரைப்படத்திலிருந்து. அன்புடன், கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ், நீங்கள் தந்த பாடல் ஒலிக்க கேட்போம்.

இயல்போடு இறுதியாக ஒரு பாடல் வெண்ணிலா என்ற வரி எடுத்து சுரகடிக்க என்ற வரி தொடுத்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அந்த பாடல் ஜோஜ் அவர்களுக்காக வளைகுடாமன் குவைத்திலிருந்து கேட்டிருந்த வேளையிலே

என்றொரு இனம் உண்டு, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். என்னன்னு போறவங்களுக்கு நேரம் சரியாக 9:53, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 12:22. இன்றைய நாள் 27 10 2021 ஆண்டு. மீண்டும் சொல்லுகிறேன், 27 2021 ஆண்டு. அப்ப இந்த இது வந்து லைவா போகுது, அதனால எல்லாரும் நேற்று முப்படித்தான் கொஞ்சம் அந்த நேரத்தையும் அந்த நாங்க சொல்ற அந்த இதையும் கேட்டு உங்களுக்கு விளங்கும். அதனால இப்பொழுது கதம்ப நிகழ்ச்சியில நான் உங்கள்கிட்ட இன்று இணைந்து கொண்டேன். நேற்று அப்பா வந்திருந்தார், எல்லோரும் நலந்தானே. முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா. மறக்க வேண்டாம், இது லைவா போகிறது, இதுதான் மீண்டும் மறுவொழிவு வரும்போது வரும். இருந்தாலும் நீங்களும் நாள் அதாவது தேதியை பார்த்துக் கொள்ளுங்கள். 27 2021 இன்றைய நாள் கதம்பத்தில் நீங்க எல்லாரும் இணைஞ்சு கொள்ளலாம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா? இந்த இசை கேட்ட உடனேயே ஆனா மஞ்சுளா அம்மா எப்ப வணக்கம் போட்டான்னு தெரியல. மஞ்சுளா அம்மா இரவு தான், அது இரவு நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு வணக்கம் போட்டிருக்கிறான். பாக்கலாம் இப்பொழுது யார் வணக்கம் போடுகிறார்கள் என்று பாப்போம் முதல்ல. சரியா? சரி, நான் ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வருகிறேன். யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஒரு பாடல் கேட்கலாம். இன்றைய நாளில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா உறவுகளும் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு தேவை 3 விடயங்கள் இருக்க, அதாவது உணவு, உடை, உறையுள், இந்த மூன்றும் தேவையான ஒன்று. அளவுக்கு அதிகமா தேவை என்று நாங்க எண்ண தேவையில்லை. அளவுக்கு அதிகமா எல்லாம் இருந்தாலும் சலித்துவிடும், மற்றது மறந்துவிடும். மற்றது என்ன மறந்துவிடும் என்று நான் சொல்வதற்கு காரணம், இப்ப உங்கள்ட்ட நிறைய ஒரு ஒரு வகையான உடை, நிறைய உடைகள் இருந்தாலும் எது இருக்குன்னே தெரியாது. அதே போல உணவுகள் பல இருந்தாலும் சாப்பிட முடியாது. அது மற்றது நிறைய பணம் இருப்பவர்கள் அதை வாங்கி இதை வாங்கி எது எங்கே இருக்குன்னு வச்சு இடம் தெரியாம மறந்து போயிருப்பார்கள். பணத்தை கொடுத்த இடம் தெரியாம மறந்து போயிருப்பார்கள். அதனால உண்மையை மறவாமல் இருப்பது அன்பே ஒன்றுதான். அன்பு ஒன்றுதான் மறவாமல் இருப்பது. மனித நேயமும் அன்பும் மறவாமல் இருப்பது அது முக்கியமா தேவை. அது ரெண்டும் இருந்தாலே நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. எல்லோரோடும் அன்பா இருந்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது கூட அரவணைத்து உங்களை தூக்கி விடுவார்கள். உங்களை எந்த விதத்திலும் விழுந்து விட மாட்டார்கள். அதை எல்லாரும் மனசுல வச்சு கொள்ளுங்க. ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை பிறந்து கொண்டேதான் இருக்கும். கண்ணன் பாட்டை கேட்கலாம். அவர் கோவிச்சு கொள்வார் அல்ல. இது மறு ஒழுப்புன்னு நினைச்சிட்டு யாருமே ஒரு வணக்கம் போடலைங்க. அழுகி அழுகே வருது. என்னதான் செய்றீங்களோ தெரியும். 9:57 இது மறு ஒழுப்புன்னு யாருமே வணக்கம் போட பயப்படுறீங்க என்ன? சரி பாக்கலாம், யாரு முதல்ல வணக்கம் போடுறன்னு பாப்போம். முதல்ல வணக்கம் போடுறவர்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. இதேதான் இப்ப மறுபடி வரப்புலையும் பெறப்போது உடனே நீங்க வணக்கம் போட்டுருவீங்க இல்ல? ஆனா இன்னைக்கு இது லைவா போகுதுங்க காட்டிலேயில. சரி,

0: இந்த செல்போனை வச்சு நாங்க பாருங்க எப்படி என்ன, இந்த செல்போன் இருக்கிறதால எல்லாரோடும் பேசக்கூடியதாக, நாங்கள் உறவு கொள்ளக்கூடியதாக, முகத்தை பார்க்க அங்க எந்த தூரத்துல இருந்தாலும் அது சரி. நீங்க யாராவது இருக்கிறீங்களா குரூப்லயே ஒரு வணக்கம் கூட காணல. எத்தனை மணி ஜேவர் சாதிக்கன்னா இரவு, அதாவது காலை நேரம் 11, அதாவது எங்களுடைய காலை நேரம் இப்பதான் ஜெகவர் சாதிக்கன்னா ஒரு வணக்கம் போட்டிருக்கிறார். அது அவருடைய நிகழ்ச்சிக்கு முகமது ராபி அவர்கள் வாழ்த்து கோரி. அப்ப யாராவது இருக்கிறீங்களா, இல்லாட்டி சரியா மறுபடியும் ஒரு பொண்ணை போட்டுட்டு போகட்டுமா, எங்க ஒரு வணக்கம் போடுங்க பாப்போம். அல்லாட்டி இந்த குரூப்ல இப்ப நீங்க யாரும் இருந்தும் பிரயோசனம் இல்லையே. நான் உண்மையிலேயே குரூப்ல, இந்த குரூப்புக்குள்ள எழுதாதவர்கள், மற்றது இதுல ஏதாவது ஒரு இப்ப நிகழ்ச்சியை பற்றியோ அல்ல ஏதாவது எங்களோட வானொலியை பற்றியோ எழுதாதவர்கள் யாரும் இந்த குரூப்ல இருந்தால் நான் பார்த்துட்டு, அதாவது ஒரு வாரம் பார்ப்பேன், பார்த்துட்டு நான் உடனே அவைய வெளியில எடுத்து விடுவேன். அதுதான் நான் செய்ய போறது என்ற நான் பலரை பார்த்திருக்கேன். இணைக்க சொல்லி சொல்லுகிறீங்க, இணைச்சு விட்டோன்னு அதுக்குள்ள இருக்கிறீங்க. அதுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்லை, இருந்து கொண்டு இன்னமொரு விடயம், அம்மா என்ன நீங்க என்ன தூக்கி வெளியில போட்டுட்டீங்கன்னு சொன்ன ஒருவர், என்னம்மா இதுக்குள்ளதான் இருப்பேன்னு சொன்னவர் இப்ப வேற ஒரு வானொலி ஒன்று நடத்துறார். அது யார் எவருன்றது அவருக்கே புரியும். என்ன திரும்பி இணையங்கம்மா இணையங்கம்மான்னு சொன்னவர், அவர் வேற ஒரு வானொலி இப்ப நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் பலரோடு சேர்ந்து. வாட்ஸ்அப் வானொலியோ என்ன வானொலியோ தெரியல, ஒரு குரூப் போட்டு அதுக்குள்ள நடத்துகிறார். அப்ப மிக உருக்கமாக இந்த வானொலி இதுக்குள்ளதான் இருக்கணும், இந்த தளத்துக்கு ஏன் நம்ம அப்படி எடுத்து போட்டுட்டீங்க என்று பேசியவர் மனம் எப்படி மாறிவிட்டது பாருங்க. அதுவும் அது மட்டுமில்லை, என்னையும் அதுக்குள்ள இணைச்சிருக்கார் தெரியாம. அதுதான் அவர் தெரியாம இணைச்சு கொண்டார், அதுக்குள்ள அந்த குரூப்புக்குள்ள இணைச்சு விட்டுட்டார். ஆனா அவர் வானொலி வேற எல்லாரோடையும் சேர்த்து, ஆனால் என்னட்ட வந்து மிக பரிதாபமாக கேட்டிருந்தார், ஏனம்மா என்ன தூக்கி வெளியில போட்டீங்க, திருப்பி இணைச்சிருங்க என்னண்டு, நாங்க இந்த வானொலி தானே இருக்க கேட்கிறோம் என்று சொல்லியிருந்தார். எதற்கு இப்படி எல்லாம் பொய்யாக பழக வேண்டும், பொய்யாக செய்ய வேண்டும், இது எனக்கு தெரியவே இல்லை. ஏனண்டு உண்மையை சொல்லலாம், நீங்க எத்தனை வானொலியும் தொடக்கலாம், எங்கேயும் போகலாம், என்னவும் செய்யலாம், எதுக்கு பொய்யாக பழகுறீங்க? எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 25 வருடங்களாக எத்தனையோ என்னட்ட வந்த அறிவிப்பாளர்கள், எத்தனையோ பேர் நேர்களாக வந்து அறிவிப்பாளர் மாறினவர்கள், அந்த நாளில் இருந்தே FM இருக்கும் போதே, இப்ப எல்லாம் பல பல வானொலிகள் ஊடகங்கள் எல்லாம் நடத்துகிறார்கள். எல்லோரும் நல்ல அன்பா தான் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிகழ்வுக்கு நாங்கள் போவோம் வருவோம். ஆனா நீங்களே எனக்கு ஒழிச்சு ஒவ்வொருவராக ஒழித்து ஒழித்து செய்கிறீர்கள். எனக்கு ஏன் மறைமுகமாக செய்ய வேண்டும், ஏன் இந்த தளத்தில் இருக்க வேண்டும், இருந்து இதுக்குள்ள இருக்கிறவர்களை அங்கால இணைக்க வேண்டும், அது தேவையில்லாத ஒன்று, சரியான ஒரு கவலைக்குரமாக இருக்கிறது. நான் யாரையுமே ஒரு இப்ப பாடசாலையில் வாத்தியார் ஆசிரியர் வந்து பிள்ளைகளை படிப்பிச்சு வர்றது தனக்கு பின்னால போறதுக்கா, எந்த காலத்திலும் தனக்கு பின்னாலேயே எல்லா பிள்ளைகளும் நான் படிச்ச உடையா, நீ எனக்கு பின்னாலேயே வான்னு சொல்லுவாரா? இல்லையே, எல்லாரும் படிச்சு ஒவ்வொரு துறையில நீங்க எங்கெங்க எல்லாம் போய் சிறப்படைகிறீர்களோ அவ்வளவு சிறப்பும் எனக்குத்தான் என்று எண்ணுபவர் ஆசிரியர். இந்த வானொலி மட்டும் தடக்கி விழுகிற மாதிரி திறக்கிறீங்க, ஆனா ஒளிச்சு ஒளிச்சு திறக்கிறீங்க. ஒரு சின்ன கோபம் வந்தோன்னு ஓடி போய் திறக்கிறீங்க. அத கட்டி காத்து எத்தனை வருடங்களுக்கு காவல் காத்து எடுத்து வருவதுதான் கடினம். எல்லோரும் எவ்வளவு காத்து, இது வந்து வாட்ஸ்அப் வானொலி என்ற வடிவா நீங்க மிக சுலபமாக நடத்துகிறீர்கள். எத்தனையோ வருடங்கள் நாங்கள் FM ஆக நடத்தி இருக்கிறோம், அவ்வளவு பணம் செலவழித்திருக்கோம், அப்பவும் சலிக்கவில்லை நாங்கள். எந்த ஒரு உறவுகிட்டையும் எந்த ஒரு நேர்கிட்டையும் 5% கூட வாங்காமல் நடத்தி இருக்கிறோம். அது எங்களுடைய வானொலியின் பெருமை. மற்ற வானொலிகளை நான் சேர்க்கவில்லை, அவர்களும் விளம்பரம் எடுக்கிறார்கள், கேட்கிறார்கள், நேர்கள்கிட்ட எல்லாம் போறவர்கிட்ட $100 அல்லது ₹100 சந்தா பணம் கட்டினால்தான் நீங்க வானொலியிலேயே பேசலாம் என்று சொல்லுகிறார்கள். அது எல்லா வானொலியிலும் இருக்கிறது, எங்களோட வானொலி தனிப்பட்டது. யாரிடமும் பணம் வாங்காமலே உங்களை எல்லாரையும் அன்பு அன்புக்காகவும் அன்பு உறவுக்காகவும் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள். அந்த காலத்திலிருந்து FM இருக்கும் போதே அதுதான். அங்க எதுக்காக நீங்கள் ஒழிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இப்ப நான் பேசுறது வானொலி யாருக்காவது கேக்குதா? ஒரு ஆள் கேக்குது என்ற ஒரு சைன் போடுங்க பாப்போம். எல்லாரும் ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. அதுதான் என்னன்னு தெரியவில்லை. ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்றதுதான் அர்த்தம். எதுவும் செய்யாமலேயே ஏதோ நான் எத்தனை பேருக்கு உதவி செய்கிறோமோ, இந்த வானொலி உதவி செய்தோ, உதவி செய்கிறவர்கள் எல்லாரும் ஓடி விடுறார்கள். அது ஏனென்று தெரியவில்லை. வணக்கம் நாகப்பன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க சில சில வார்த்தைகள் வந்து நான் சில நேரம் போடும் போது அதையெல்லாம் அனுபவிச்சுதான் அந்த ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது. ஒன்றும் அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது உண்மையிலேயே. ஆனா எவ்வளவுதான் நீங்கள் ஏமாற்றுகிறோம், இவருக்கு தெரியாது, பூனை கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடிப்பது போல ஏமாற்றுகிறோம் என்று நினைக்கிறீங்களோ, ஆனா ஒரு இடத்துல நீங்கள் ஏமாற்றும் போது மற்ற இடத்துல உங்களை ஏமாற்ற இன்னொரு வழி இருக்கிறது. இன்னொரு வழி வந்து கொண்டே இருக்கும். அது எங்களுக்கு வேண்டாம். அன்பை மட்டுமே கேட்கும் இந்த வானொலியில உங்களுக்கு நிலையா நிக்க முடியவில்லையே, பேச முடியவில்லையே, எப்படி நீங்க உலகத்துல நீங்க ஒரு வானொலி நடத்த போறீங்க? அதான் கேக்குறேன். தயவு செய்து அப்படி செய்யாங்க. உங்களோட ஒவ்வொருவரும் இறைவனிடம் வணங்கும் போது என்ன கேக்குறோம்? நானும் ஒவ்வொரு நாளும் இறைவனை தரிசிக்கும் போது எனது குடும்பத்தை மட்டுமல்ல, எனது உற்றார் உறவுகளை மட்டுமல்ல, எனது ரத்த சொந்தங்களை மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்தவர்கள் உலகத்தில் இருக்கும் எல்லோருக்கும் கேட்டுத்தான் கண்மூடி வணங்குவேன். நான் வணங்குறதால ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் கண்டாலும் சந்தோஷம் கிடைக்கும். ஏன் அதாவது தன்னலம் கருதி எனக்கு மட்டும், என்னுடைய உறவுகளுக்கு மட்டும் என்று கும்பிட என்னால தெரியல. அது எங்களோட அம்மா அப்பா பழகி வச்ச பழக்கம். மற்றவர்களை நினைத்து நீ எவ்வளவு வேண்டுகிறாயோ, அவர்கள் அனுபவிக்கும் சுகத்தில் உனக்கும் ஒரு சுகம் இருக்கிறது என்று எனது தாயாரும் தந்தையாரும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். உண்மையாக வளர்க்கும் போது பிறந்ததிலிருந்து அப்படித்தான். நாங்க சின்ன குழந்தையா விளையாடும் போது கூட அவர்கள் எந்த நேரம் சொல்ல விட்டு கொடுத்து மற்றவர்களை விளையாட விட்டு பார்த்து ரசியம்மா, அடுத்தடுத்து உனக்கும் அதே சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அதை நாங்கள் செய்வதில்லை. எனக்கு நான் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும், நான் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நினைப்பார். தனக்கு இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் கொடுத்து பார்க்கும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு மற்ற இன்னொரு இடத்துல நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்றதை நான் சொல்லி வைக்கிறேன். இதெல்லாம் நான் யாரையும் நிந்திச்சோ கோவிச்சோ சொல்லவில்லை. இவற்றை சொல்வதற்கு காரணம் புரியாமல் நடக்கிறீர்கள் நீங்கள் என்பதற்காகத்தான். தயவு செய்து யாரையும் ஏமாற்ற எண்ண வேண்டாம். கோபம் வருவது இயற்கை. மனிதனுக்கு கோபம் வரும். நீங்க ஒருவரை கோபம் வந்து திட்டிடுறீங்கன்னு சொல்லுங்க, அது அந்த இடத்திலே மறந்துடும். அந்த கோபத்தை அந்த நீங்க வச்சிருக்கிற அன்பு மேலோங்கி மீண்டும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். கோபம் வரத்தான் வேணும், வராதவன் மனிதன் அல்ல. அதுக்காண்டி இப்ப எனக்கு கோபம் வராது என்று சொல்லி போட்டு சும்மா நடிப்பாக இருக்க முடியாது. சில சில விடயங்களுக்கு நாங்கள் கோபிக்கத்தான் வேண்டும். நாங்கள் சிறிது கோபித்து சொன்னால்தான் சிலருக்கு புரியும். ஆனால் எங்கள் அன்பாக இருக்க பழகிக் கொள்வோம். திரும்பி அந்த கோபத்தை நாங்கள் மறந்து விட வேண்டும். நான் கொடுத்த பேச்சில் வடலூர் ஆனந்தன் இப்ப முதல்ல
1: பெரிய குடைதான். எவ்வளவு மன அழுத்தத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்மளால உணர்ந்து நம்மளாம் வானொலியில் இருக்குன்னா மனம் ரொம்ப இலகுவா இருக்கு.
0: இன்று உலகளாவே இருக்கும், அதாவது ஐரோப்பிய நாடுகள் இருக்கும் 4-5 உறவுகள் பேசியிருந்தார்கள். எல்லோரும் வானொலியை கேட்கிறார்கள், சரியா? அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றா, என்ன உங்களோட மட்டும் வந்து இவர்கள் எல்லாம் இவ்வளவு ஒரு சரணமாக ஒரு வீட்டுல பேசுறது போல சிரிச்சு மகிழ்கிறார்களே, இந்த மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கல, நீங்களும் வந்தா பேசலாம். அவர்கள் சொல்றாங்கன்னா உங்களை மாதிரி பேச முடியாதான் என்னோட, ஒரு அன்போட தாய் அன்போட ஒரு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தாய் பிள்ளைகள் விளையாடுவது போல சிரிச்சு நகைச்சுவை சொல்லி இப்படி பேசுகிறீர்கள், எங்களால அப்படி பேச முடியல என்றாங்க. வந்தாலும் பேச மாட்டோம், வணக்கம் பாட்டு அப்படித்தான் கேட்போம் என்கிறார். அப்ப அவர்கள் என்ன சொல்ல, இப்படி ஒரு வானொலியை நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வளவு காலமா இந்த கொரோனா சீசன்லயும் தாங்கள் கேட்கறதால தங்களோட கவலை தீர்தான்
1: ஒரு சில மாதங்கள் தான் வானொலிக்கு நான் வந்தேன். நான் வரும்போது எல்லாம் இந்த அளவுக்கு நான் வானொலி வந்து நிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு இல்ல.
0: இல்ல இப்ப பாருங்க, என்ன விட பேசுங்க பாருங்க, இப்ப என்ன விட்டு அம்மா எழுப்பி போங்கம்மா நான் பேசுறேன்.
1: நாங்களும் நடத்துவோம், அதுக்கும் ஒரு நேரம் வரும்போது நிகழ்ச்சி நானும் எடுத்து நடத்துவேன். என்னுடைய காலங்கள்லாம் கடந்துட்டேன். உனக்கும் உள்ளவர் கோடின்ற அந்த பாடல் கேட்டுதான் அந்த வாலி அவர்கள் வந்தாருன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, அத போலதான் இந்த நம்ம வானொலி. இந்த வானொலி கேட்டனாலே நம்ம போறவங்க கூட திரும்பி வந்து வாழணுங்கிற ஒரு ஆசை வந்துடும் அந்த வானொலி.
0: வணக்கம் நாகப்பன், ரெண்டு பேரும் வந்துட்டீங்க, நான் கொடுத்த பேச்சுல ரெண்டு பேரும் பயந்துட்டீங்க பாருங்க. நாகப்பன் ஓடி வாங்க நீங்க காட்டலைக்கு. இல்ல அதாவது இப்ப நீ அன்று பாருங்க, இப்ப நான் முன்பெல்லாம் ஒரு அந்த வானொலி நடத்தும் போது ஒரு இக்கட்டான நிலையண்டா பாட்டை போட்டுட்டு போயிடுவனும், பாட்டை போட்டுட்டு நாங்க ஒரு தவிர்க்க முடியாத காரணம் ஒன்றுட்டு ஓடிடும். அன்றைக்கு பாருங்க அம்மா அதுல அம்மா ஒழுங்கா இதை பாத்துக்கொள்ளுங்க, நீ மற்றவர்கள் எல்லாம் பாத்துக்கொள்ளுங்க, நீங்களா பேசிக்கொள்ளுங்க, நிகழ்ச்சியை நடத்துங்கன்னு அது அந்த நிகழ்ச்சி தானா போய்கொண்டிருக்கு. அது செய்யறீங்க, நான் இந்த பீம்ல இல்ல, விட்டுட்டு போயிட்டேன். அப்ப அதுல உடனே செல்வகுமார் கண்ணன் எல்லோரும் அதுல இருந்த எல்லோரும் நீங்கள் எல்லாரும் இருந்து பேசிக்கொண்டு அது நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அப்படி ஒரு வானொலி எங்கேயும் இருக்காது உண்மையா, அது நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கு, நான் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா.
1: எல்லாரையும் ஒரு இளவோ எல்லாருமே ஒரு அதாவது எல்லாருடைய குரலுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்துட்டீங்க. எல்லாருடைய ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு குரல் தானே.
0: இல்ல மற்ற எல்லாரிடமும் எல்லாரிடமும் இருக்கிறது. அதாவது இப்ப ஆரம்பத்தில் இருந்து வானொலி என்றால் உண்மையிலேயே அதாவது பயிற்சி எடுத்து பேசும் தன்மை வேணும் அப்படி எல்லாம் சொன்னார்கள். ஆனா என்ன பொறுத்த மட்டும் ஆரம்பத்தில இருந்து நான் எப்படி வளர்ந்தனோ, நான் எப்படி இந்த வானொலியில பேச ஆரம்பிச்சனோ அதுதான் மற்றவர்களுக்கும் இருக்கு என்றது என்னுடைய மனதில இருக்கு. இப்ப நான் பிறக்கும் போதே நான் ஒரு அனௌன்சர் இல்லையே, உண்மையாக பேச மாட்டேனே. உங்களுக்கு தெரியுமா முதல் நாள் இருந்து பேசும்போது தொப்பையா ஏசி வேலை செய்து தொப்பையா நினைஞ்சு விட்டது. முதல் நாள் நான் வாங்க பேசும்போது ஒரு நடுக்கம் இது
1: வேறு விவரம்
0: மற்றது இப்ப இருக்கிற இலவா இல்ல. அப்ப எல்லாம் சிடி பிளேயர், அதாவது சிடியில தான் அதுவும் அந்த ஒரு ரூம்ல ஒரு பக்கம் முழுக்கும் ஆயிரக்கணக்கான சிடி ரக்ல நம்பர் போட்டு இருக்கும், பக்கத்துல கொப்பியில எழுதி இருக்கும் எல்லாம் இன்ன படம் இன்ன பாடல் ரெண்டு இருக்கும். நான் இப்ப நேர்கள் கேட்ட உடனே நாங்க இப்படியே ஹெட்போனை போட்டுக்கொண்டு எழும்பி அதுல இருக்கிற எத்தனாவது நம்பர்ல இருக்கிற சிடி எடுத்து உடனே பிளே பண்ணணும் பாடல். நாங்க
1: அதுலாம் ரொம்ப அந்த காலங்கள்லாம் கடந்து வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு
0: இல்லைங்க. என்னுடைய நான் இப்ப நான் சொல்றேன், என்னுடைய உறவுகள பழக்க வழக்கம் பேச்சு உங்களுடைய ஆக்டிவ், அதாவது எப்படி நான் பேசி பழக்கிறேனோ இந்த வானொலியை தனிய நடத்தக்கூடிய தன்மை என்னோடு இருக்கிற என் அன்பு உறவுகளுக்கு இருக்கு. நான் இல்லாமலே

0: வந்த போது சரியாக அது செய்ய முடியாமல் போய்விட்டது. நான் யாரை நம்பி நம்பி வருகிறேனோ எல்லாரும் மகமாற்றி விடுகிறார்கள். அவர்கள் அவை வாங்கி ஆரம்பித்துக் கொள்கிறார்கள் என்னோடு. ஏனென்றால் எல்லாம் பொறுக்கிற தன்மை. இப்ப நீங்க எவ்வளவுதான் என்ன என்ன எப்படி சொன்னாலும் அதை நான் அடுத்த நிமிஷம் மறந்து பொறுத்துக் கொள்வேன். வணக்கம் பொருங்க தாத்தா வந்திருக்கிற அன்னைக்கு அவற்ற வாய்ஸ் வரைய இல்லையா அல்லது இவ்வளவு அமைதியா இருக்க மாட்டாரே. வணக்கம் வணக்கம் மகாலி.
1: வணக்கம்மா வணக்கம்மா.
2: கேட்டுதான் இருக்காங்க
0: இன்னைக்கு. மழை வரும் மகாலிங்க, இன்னைக்கு மகா மழை வரும். ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு நேரம் பேசாம அமைதியா இருந்தீங்க பாருங்க.
1: இல்ல இல்ல இல்ல, நீங்க சுவாரஸ்யமா பேசுறீங்க. அதுல போய் நான்
2: பின்ன சவுண்ட் கூட வரலாறு கேட்டுட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது.
1: ஆமா ரொம்ப காரசாரமா இருந்தது.
0: இல்ல காரசாரம் இல்ல,
1: முன்னாடி
0: காரசாரம் இல்ல. இதெல்லாம் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன். இதனால
1: குமரல்
0: மனக்குமுறல் இல்ல. இப்ப இரண்டு மாதங்களுக்கு முதல் ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மாதம் அது மிக்கட்டான நிலையில நாங்கள் இருக்கும் போது ஒரு அன்பு உறவு அதுக்குள்ள நான் பார்த்து இல்லாதவர்கள் அதாவது ஒரு நேர் நேரத்துல பாடம் எழுதாதவர்களை எதுக்கு இதுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை அவர்களை வெளியேற்றினாங்க. அப்போ ஒருவர் வெளியேறினவர் துடிச்சு புதைச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துல எடுத்து என்னம்மா என்ன நிப்பாட்டிட்டீங்கம்மா, ஏனம்மா என்ன வெளியில போட்டீங்கம்மா, நான் உங்களோடு தான் இந்த தளத்துக்கு இருக்கிறேன், அப்படி செய்யலாமா அம்மாண்ட ஆட எனக்கு தெரியாம நீங்க அமைதியா இருந்தீங்க, நீங்க எதுவும் பிஸியாக்கும் வர முடியாதாக்கும் வானிலைக்கும் வாரையில, அதனால நான் எடுத்து வெளியில விட்டேன். ஏன் அதுக்குள்ள வீணா ஒரு நேரத்தை பிடிச்சு கொண்டிருப்பான். இப்ப பார்த்தா அவர் ஒரு வானொலி இயந்திரந்து அந்த குரூப்ல என்ன போ தூக்கி என்ன எடுத்து விட்டுட்டார் தெரியாம பாவம். என்னடா அப்படி ஒரு குரூப் ஒன்று வர்றது ஒரு வானொலியில என்ன யாரும் போட்டிருக்காங்க என்று பார்த்தா அதுக்குள்ள நடக்குது. அப்ப நான் ஒரு மெசேஜ் வச்சேன் அவருக்கு, தயவு செய்து எனக்கு ஒரு கருத்து வச்சேன். அதுக்கு ரிப்ளை
1: பண்ணி ரேடியோ ஆரம்பிச்சிருக்காரா
0: அவர் இன்னும் கொஞ்சம் பேரோட சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப், இப்படி வானொலி இல்ல இப்படி தளத்தோட இல்ல வாட்ஸ்அப் வானொலி சும்மா அதுக்குள்ள ஏதோ ஒன்று செய்கிறேன். நான் எனக்கு அங்க கேட்கல அதுல பாடல்கள் எழுதுங்கோ அது இதெல்லாம் வருது நிறைய எல்லாத்தையும் பார்த்தா இங்க அனௌன்சரா இருக்கிறவர்களையும் அங்க தூக்கி போட்டு வச்சிருக்கிறார் அவர். இங்க இருக்கிற நேர்களையும் அதுக்குள்ள எடுத்து போட்டு வச்சிருக்கிறார் அவர். இங்க வந்து அன்பாக இல்ல அன்பாக இங்க பழகி இங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகினவர்களை எல்லாரையும் தான் அன்பாக நினைச்சு கொண்டதுனால அவர் அங்கால கொண்டே போட்டு வச்சிருக்க. இதேதான் எனக்கு இங்க அறிவிப்பாளர் வேலை செய்த பலர் செய்தது. இருந்தாலும் அது எனக்கு பழக்கப்பட்டு போய் எனக்கு அவர்களையும் கோபம் வரையில. இன்னும் தான் அந்த தளத்திலேருந்து வரையிலேண்டா பாருங்களேன் என் மனச. அந்த தளத்திலேருந்து நான் இன்னும் வெளியேறையில என்ன நடக்குதுன்னு பாத்து கொண்டிருக்கேன். ஆனா அவருக்கு நான் மெசேஜ் வச்சிருந்தேன், தயவு செய்து எனக்கு ஒரு கடும்பு உங்களோட பேசணும். என்னத்த பேச போறோம் தெரியுமா? இல்லையா எல்லாரும் சொல்லி சொல்லி எல்லாருக்கும் இதை நான் சொல்லிக் கொண்டு மாறேன். வானொலி திறக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன் பேர்ந்தெடுத்து. ஏன் நீங்க மறைக்கிறீங்க? நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு அதுல ஆட்சேபனே இல்லை. இதுல தடக்கி விழுகிறமா எத்தனை வானொலி திறக்கிறவர்கள் நான் என்ன மாற்ற வேணே என்று எனக்கு இதை பத்தி எந்த வித ஆட்சேபனையும் இல்ல கோபமும் இல்ல. ஒரு அன்பு உறவு போனா இரண்டு மூன்று பேர் மீண்டும் வந்து இணைஞ்சு கொள்வார்கள் இங்க, அவ்வளவுதான். அப்ப ஆனா அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு எடுக்கவில்லை எடுக்கவில்லை பேசாம இருக்கிறார். அப்ப அத பாத்து இருக்கிறார் என்னுடைய மெசேஜ். நான் நிறைய அழகா வச்சிருக்கிறேன், எனக்கு ஒருக்கா எடுங்க ஐயா தயவு செய்து உங்களோட ஒருக்கா பேசணும். திறமை என்ற அல்ல இங்க வானொலியில வந்து அவர் முழுமையாக பேச பயந்தவர். பின்பு நல்லா பேசி பேசி என்னோட இருந்து என்னோட பேசும்போது நல்லா பழகிட்டார் பேர்ந்து. ஆனா அங்கான பாட்டா அவர் தான் அட்மின், அவர் தான் இது. அப்ப சொல்லி இருக்கலாம் நான் இப்படி ஒரு தளத்துல இப்படி ஒரு இதுல நாங்கள் ஓபன் பண்ணி இருக்கிறோம் பண்றோம்னா எந்த கவலையும் இல்ல. இப்ப மகாலிங்கம் ஒரு இருந்தவங்க இப்ப வடலூர் ஆனந்தம் திறக்கலாம் சந்தோஷமா இருக்கான். இது ஒன்றரை மாதம் மாச்சு. இந்த மாதத்துக்கு கலைக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்ல. ஏனென்றால் அது நடந்தது அவர் என்னன்னா செய்துட்டு போட்டு மாட்டேன். இது எனக்கு நான் சொல்ல காரணம் என்னென்றால் மெல்ல மெல்ல உறவுகள் சில காரணங்களை கொண்டு சொல்லிக் கொண்டு விலகுவது போறது. என்னுடைய இங்கே நாங்கள்

0: அதாவது வந்து பேசுவதற்கு தொலைபேசி இல்லை என்று சொன்னவர்களுக்கு தொலைபேசி யாருங்க நாங்கள் கொடுக்கும் போது சொல்ல மாட்டோம். எந்த ஒரு உதவி செய்யும் போது யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஆனா அதை பலருக்கு நாங்கள் செய்து முடிஞ்சு இந்த MTRF எத்தனையோ உறவுகளுக்கு கொடுத்து முடிஞ்சு. ஆனா அவ்வளவு உறவும் இந்த காட்டிலைக்கு வருதுன்றல்ல எதிர்பார்த்தல்ல அவர்கள வந்து போயிருக்கிறார்கள். ஆனா பேசுகிறார்கள் நாங்கள் அதை. ஆனா தொலைபேசி எங்கிற வானொலியில வந்து பேச வேண்டும் பாவம் என்று வாங்கி கொடுத்தவர்களையே இன்னொரு வானொலியில போய் பேசிக்கொண்டிருந்துட்டு அன்று என்னோட எடுத்து பேசும்போது எப்படி இருக்கிறீங்கன்னு நானும் அன்பாக பேசினார். அவர் சொல்லுகிறார், குண்டுமணி குப்பையில் இருக்கும், இருக்கிற குண்டுமணி எப்பவும் பளபளப்பா எங்க இருந்தாலும் பளபளத்து கொண்டு மனசுல
1: அதோட தரம் அவ்வளவுதான்.
0: அது என்னென்றால் அப்பாவுடைய அப்பா நோய்விட்டு இருக்கும் போது அவர் சரியாகி விட்டார். ரெண்டு நாள் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிற வரவில்லை. ஆனா ஏதோ யாரோ சொல்லி யாரோ சொன்னார்களாம் இப்படி. அப்ப அவர்கள் சொல்லிக்கலாம் நீங்க சரியில்லை போய் பேசுங்கட்டு. அப்ப வந்து பேசும்போது சொன்னா எனக்கு எப்படி இருக்கிறார், நல்லா இருக்காமா, நல்லா இருக்கிறீங்களா, சரி நல்லது. வந்துட்டு சொன்ன குப்பையில குண்டுமணி இருக்கிறது குப்பையில தான், அந்த குண்டுமணி எங்கிருந்தாலும் ஜொலிக்கும் என்று சொன்னான். உடனே இந்த மனதில் நான் சற்று எனக்கு சிரிப்பு வந்தது. குண்டுமணி ஜொலிப்பாக இருப்பதற்கு அந்த குண்டுமணியை குப்பையில் இருந்து நாங்கள் மினுக்கி எடுத்து வச்சால்தான் ஜொலிக்கும். அது வைக்கிற இடத்துல குண்டுமணி குப்பையில இருக்கு என்றதா இன்னொரு கைகள் எடுத்து அத பார்த்து எடுத்து இது குண்டுமணி என்று சொல்லி துளக்கி வச்சால்தான் குண்டுமணி ஜொலிக்கும். அல்லாட்டி குப்பையில இருக்கிறது நீங்க மிதிச்சு கொண்டுதானே போவீங்க, நீங்க யாராவது பாப்பீங்களா காணுவீங்களா? அப்ப அத யோசிக்கல சொல்லேக்க
2: குண்டுமணி அடையாளம் காட்டுறது அடையாளம் காட்டுகிறோம்.
0: அதுவும் எத்தனையோ ஆயிரத்தி சில ஒழிச்சு நாங்கள் தொலைபேசி எடுத்து கொடுத்து குண்டுமணியை ஜொலிக்க பண்ண

0: அப்பாவிடம் கஷ்டம் என்ன? அப்பாவுக்கு பேசும்போது அப்பாவிடம் மட்டும் பேசுபவர் தனக்கு கஷ்டம் என்ன செய்யறன்னு தெரியவில்லையே என்று அவர் பேசின பேச்ச கேட்டு அந்த கஷ்டத்தை கொஞ்சம் என்றாலும் நிவர்த்தி செய்திருக்கிறேன். நான் அப்பாவிடம் என்னடா என்னட கேட்கல என்ற ஒருத்தர் பேசும் அந்த துணிப்புல எங்களுக்கு விளங்கியது அவருடைய கஷ்டம். அப்ப இப்படித்தான் செய்கிறார், கஷ்டப்படுகிறார். அது ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் சொல்லுவது இல்லை. அந்த துணிப்பு கேட்டோடனே இவர் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார் என்று எங்களால முடிஞ்ச எங்கள்கிட்ட இருக்கின்ற இல்ல ஆனந்தன், கடவுள் ஏதோ நான் செய்வதற்கு ஏதோ எனக்கு கொடுக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா, அவ்வளவுதான். இப்ப எல்லாம் நான் வாழ்ற வாழ்க்கையில கன செலவினங்கள் செய்வதை நிறுத்தி கொண்டேன். அட, இவருக்கு உதவி செய்யலாம், இவருக்கு செய்யலாம், நான் ஏன் வீணாக செய்ய வேண்டும்? இருக்கிறது போதும், இதை வச்சு மற்றவருக்கு உதவி செய்யலாம் என்ற ஒரு தன்மையோடு இருக்கிறோம். அப்பவே இருந்தது, ஆனா இப்ப இன்னும் கூட கடைக்கு போனா கூட எதுவுமே தேவையற்ற ஒன்றுமே வாங்க மாட்டோம். நான் வாங்க மாட்டேன். எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் கஷ்டப்படுறோம். நான் நினைக்கிறேன்
1: சமுதாய தொண்டில இப்ப 25 ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி உங்களை கொண்டு இருந்திருக்கோம். ஆனா இந்த வானொலி வந்து 25 ஆண்டு சமுதாய தொண்டில இருந்திருக்கீங்கல்ல? யாருக்காவது ஏதாவது செய்யணுங்கிற ஒரு சிந்தனை ஒரு நொடியும் உங்ககிட்ட இருந்திருக்குல்ல?
0: சின்ன வயசுல இருந்தே இருக்கிறது, சின்ன வயசுல இருந்தே இருக்கிறது. குழந்தை எனக்கு ஒரு 16 வயது இருக்கும். அப்ப எங்களுடைய ஒரு கோயில், ஒரு பெரிய கோயில் இருக்கிறது, சொந்த கோயில். ஆனா நாங்கள் இருக்கும் இடத்துல இருந்து நாங்கள் பஸ் ஏறி போவோம். போய் அது ஒரு திருவிழா நடக்கும் நாட்கள், அங்கு போய் கோயிலுக்கு அந்த பஸ்ஸால இறங்கி கோயிலுக்கு சொட்டு தூரம் நடந்து போகணும். அந்த இடத்துல ஒரு முதியவர் அடிபட்டு, அப்ப பெரிய திருவிழா நடக்கிறது, மதிய நேரம் பெரிய அன்னதானம் நடக்கிறது அந்த கோயில்ல. அப்ப நானும் எனது அக்காவும் போயிருந்தோம், சகோதரி. அப்ப அக்கா வந்து கொண்டிருந்தவ அந்த முதியோர் அடிபட்டு தலையால ரத்தம் ஓடுது, எல்லாம் நினைஞ்சு ரத்தம் ஓடுகிறது. அவர் அதுல இப்படி குந்தி கொண்டிருக்கிறார். அப்ப இருக்க நான் ஓடி போன, அக்கா சொன்ன போகாதீங்க, வேண்டாம், இது எங்களுக்கு தேவையில்லை, இல்லை இல்லையென்று அவரை தாங்கி பிடித்து கோயில் மட்டும் கொண்டு வந்து அந்த கிணத்தடி அதுல இருத்தி, எங்களுக்கு அப்ப அந்த துளாவில எங்களுக்கு எடுக்க தண்ணி எடுக்க தெரியாது, பயம் எங்களுக்கு, விழுந்துருவோம். அங்க இருப்பவரை கூப்பிட்டு, அப்ப அங்க இருக்கிற எல்லா எங்கட சொந்தக்காரர்கள் எல்லாரும் என்னை ஏசுகிறார்கள், இது என் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இப்படி ரத்தம் ஓடுகிறது. அவருக்கு அவரை குளிக்க
1: உதவி
0: செய்யறீங்களே, ஆனா கோயில் திருவிழா நடத்துகிறார், என்னுடைய சொந்த அன்னதானம் போடுகிறார்கள், இப்படி ஒருதல் இருந்து வேதனைப்படுறத அவர் எங்களுக்கு எனக்கு பேசுகிறார்கள். நான் அதையும் பொருட்படுத்தவில்லை.
1: இதுதான் மகிழ்ச்சி உங்களுக்கு, இந்த செயல் இறங்கும்போது உங்களுக்கு அந்த
0: அவர் குடிக்க பார்த்து. அங்க கோயில்ல தான் நிறைய வேட்டி சால்வை எல்லாம் நிறைய இருக்கும் புதுசு புதுசா. அப்ப அவர்கள் எனக்கு குணம் தாங்க கேட்ட உடனே தருவார்கள், இல்ல பேசினாலும் தருவார்கள். குழந்தை அவருக்கு என்ன உடுப்பெல்லாம் மாத்தி எல்லாம் செய்து சாப்பாடு கட்டி அந்த தலைக்கு இதெல்லாம் கட்டி அவர் நல்லா சாப்பிட்டு, உண்மையிலேயே பசியில இருந்திருக்கிறார். சாப்பிட்டு அவரை பார்த்தா ஒரு செல்வந்தன் மாதிரி இருந்தது. அப்ப வழிகெடுத்தி அவர் இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு இருந்த உண்மையிலே அந்த அவ்வளவு செய்து முடிஞ்ச அப்புறம்தான் இல்ல சொல்றார்கள், பாத்தீங்களா விட்டுருந்த அவர் அதுலேயே இருந்து என்ன நடந்திருக்கும். அதுக்கு முதல் நான்
1: கூட்டிட்டு போற ஊர் வீட்டுக்கு வந்து
0: இல்ல, உயிர் போற அளவுக்கு இல்ல, தலை உடஞ்சி ரத்தம் எல்லாம் ஓடி அப்படி இருக்கிறார்.
1: என்னுடைய
0: சகோதரி என்னோட சண்டை பிடித்த, எனக்கு என்னோட பேசவே இல்ல, என்கிட்ட கூட்டிகள் தன்னுடைய பாட்டுக்கு போய்விட்டார். அப்ப அங்க போன அப்புறம் இந்த எல்லாரும் பேசினவர்கள் எல்லாம் ஒருவருமே பேசவில்லை. எனது தந்தையார் வந்த உடனே, தந்தையாரோட கோயில் தான் அது, அவர் வந்த உடனே எல்லாரும் அப்பாவுக்கு சொன்னார்கள், இப்படி கூட மகள் செய்தா, இது நடந்திருந்தா செய்யறது யாருன்னு தெரியாது, இப்படி பிடிச்சு. அப்ப உடனே தந்தையார் சொன்ன, அவர் செய்தது சரியா இருக்கும், அவனே அவர் சொன்னா அப்பா என்னை கண்டிப்பாரு என்றுதான் சொன்னார்கள். ஆனா அப்பாவும் சேர்ந்து சொன்ன, இனி யார கண்டாலும் நீ கூட்டி கொண்டு வாமா வந்து எல்லாம் செய்ய. என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அப்படி தடுக்கவே மாட்டேன். என்ன என்னோட தாயார் இந்த வானொலி, இந்த வானொலியை இவ்வளவு தூரம் வளர்த்தது என்னோட தாயார். தன்னுடைய உதவி பணம், அதாவது பென்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது அவர் ஆசிரியராக இருந்தபடியால் தாயகத்தில் இருந்தும் வந்தது, இங்கேயும் கிடைத்தது அம்மாவுக்கு. எல்லா பணமும் அப்படியே இந்த வானொலிக்குத்தான் அவர் கட்டி கொண்டு வந்தார் எனது தாயார். அது எல்லோருக்கும் தெரியும், அப்படியே தருவார். இந்த வானொலிக்கு தான் முழு அப்ப எஃப்எம்க்கு நிறைய பணம் கட்ட வேண்டும் எங்களுக்கு மாதா மாதம். அதனால சில விஷயங்களுக்கு தாய் தந்தையர் நல்ல விஷயங்களுக்கு வழி வகுத்து கொடுத்தால்தான் குழந்தைகள் கடைசி காலத்துல கஷ்டம் இல்லாமல் இருக்கும்.
1: அந்த அந்த அந்த காலகட்டங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, இவங்க காலத்துக்கும் எப்படி இருப்பாங்க அவங்களை கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அவங்க பாத்துறாங்கல்ல.
0: அப்படி நல்லது செய்ய நாங்கள் எவ்வளவுதான் எங்களுக்கு முடிஞ்ச அளவு நல்லதை செய்யணும். இப்பவும் நான் சொல்லுகிறேன், கஷ்டங்கள் வரும், இப்ப பண கஷ்டம் வரும் அல்லது நோய் வரும், அது அதுல இருந்து எங்களை காப்பாற்றுவது இந்த தானங்களும் அன்பும் பாசமும். நாங்க செய்யறது தான் எங்களை வந்து காப்பாற்றுறது.
1: கூடவே வரும், நம்ம நம்ம நம்ம பாரம்பரியக்கும் அது கடந்து சேர்ந்து வரும் அந்த புண்ணியங்கள் தான்.
0: நிச்சயமா இல்லை என்று சொல்லாம குடுக்கும் தன்மை. பாருங்க, சில பேருக்கு நீங்க யாருட்ட போய் கடன் இல்லாத பட்சத்திலையும் அவசரத்துக்கு கடன் கட்டு பார்த்தாலும் சில பேருக்கு கொடுக்க மாட்டார்கள், யாரும் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இப்ப நாங்கள் நான் கடன் கட்டா கொடுப்பார், அங்க அப்பாவும் சொல்லுவார் நீங்க என்ன கேட்டாலும் டக்குன்னு இல்லையன்னு சொல்லாம இல்ல இல்ல தாங்க அந்த நேரம் இல்லாட்டி யார்கிட்டயாவது வாங்கி கொடுக்கற அளவுக்கு இருப்பார்கள். என்னடா இவ திருப்பி செய்வா, இவ செய்வதெல்லாம் நினைச்சுதான் செய்வா, என்னடா ஏமாற்ற மாட்டா, அந்த ஒரு தன்மை நாங்க வச்சிருக்கோம் உண்மையிலே.
1: இந்த வானொலிக்கு வந்து இருந்திருக்கு உங்க சிறுபிள்ளை வயதுலயும் உங்களுக்கு அது ஆரம்பமாயிருக்கு.
0: சின்ன வயசுல இருந்தே இருக்கிறது உண்மையிலேயே. என்னுடைய குடும்பத்திலையும் உணவு நாங்கள் எல்லாரும் பரிமாறி சாப்பிடும் போது கூட நான் கொஞ்சம் மெதுவாகத்தான் சாப்பிடுவேன். என்னோட எல்லாருக்கும் எல்லாரும் சாப்பிடட்டும், கடைசியில சாப்பிடலாம் அப்படி ஒரு தன்மை இருப்பதற்கு இந்த கடைசியா சாப்பிடக்கூடாது இல்லாம போனாலும் என்ற அந்த தன்மை. அதே மாதிரி இங்கு யாரும் விருந்தினர்கள் வருகிறார்கள் என்று சொன்னா குறை இல்லாமல் கொடுத்து போகும்போது கட்டி கொடுத்து விடுற அளவுக்கு நீங்க வேணும் வேண்டாம், இந்த அப்பாட்டையும் இங்கிட்டு பாருங்க அப்படித்தான் செய்வேன். கொஞ்சமா சமைச்சு கொஞ்சமா போடுற அளவுக்கு இல்ல, இன்னும் போகும்போது அவர்கள் தாராளமா மிகுதியும் கட்டி கொடுக்கற அளவுக்கு, அவர்கள் அடுத்த நாளும் வச்சு சாப்பிடற அளவுக்கு தான் நான் சமைப்பேன். அந்த தன்மை என்ன எங்களுக்கு அப்படி செய்யும் போது குறை இருக்காது என்பதுதான் என்னுடைய மனக்கருத்து.
1: மன நிறைவாவே நீங்க வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் மன நிறைவாவே நீங்க கொண்டு வந்துட்டீங்க.
0: குறை இருக்கா, இப்ப நாகப்பன் தூங்கிட்டாரு, இப்ப நாங்க கதைக்கிறபடியா இப்ப இல்ல, எனக்கு எனக்கு ஆச்சரியம் இல்ல, மகாலிங்கம் அமைதியா இருக்காரு பாருங்க, இதுக்கு என்ன
2: சொல்றேன்னு. நல்லா தூங்க
0: உங்களுக்கு எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தூங்குற மாதிரி இருக்க
2: நம்மளால செய்ய முடியலையேன்னுதான்.
1: உதாரணம் தானே உங்களுக்கு, அதாவது
0: உங்களால அப்படி என்று சொல்லக்கூடாது, உங்களை நீங்களும் செய்திருப்பீங்க உங்களுக்கு தெரியாது செய்திருப்பீங்க. அது நான் யாரையும் செய்யலன்னு சொல்ல மாட்டேன். எந்த ஒரு மனிதனும் யாருக்காவது உதவி செய்திருப்பான், உதவி செய்யாதவன் அவன் மனிதன் இல்ல, மிருகம், அப்படி வாழ முடியாது.
1: வாழலுக்கு செவி சாய்ச்சாலே அவன் உண்மையிலே அந்த ஒரு உதவி ஏதாவது ஒரு ஒரு நல்ல மனப்பக்குவம் இருந்தாலும் அந்த வாழலுக்கு நல்ல செவி சாய்ப்பாங்க.
0: நிச்சயமா உண்மை. அப்ப இப்ப ராஜ்குமார் யார் யார் இதுக்கு வந்திருக்காங்கன்னு பாப்போம் உண்மையிலேயே. ராஜ்குமார் வந்தா செல்வ கோட்டை, எங்களுடைய செல்வ என்ன செல்வ கோட்டை புதுக்கோட்டையும் செல்வம்
1: மகாலிங்க ஐயா வணக்கம், ஆனந்தன் ஐயா வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: நாகப்பன் செல்வகுமாருக்கு பேர் மாத்தியாச்சு.
1: ஆமா, புதுக்குமார்
2: செல்வகுமார் இல்ல, செல்வகோட்டை புதுக்குமார்
0: இல்ல இல்ல, அப்படி இல்ல, செல்வகோட்டை புது புதுக்குமார். சூப்பர், வாங்க செல்வகோட்டை, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஒரு பேரு தவீர படுத்துறோம்.
0: ஆமா ராஜ்குமார், வாங்க ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் வணக்கம் போட்டிருக்கீங்க, எங்க நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க, பாக்கலாம். நீங்க நீங்க என்ன சொல்றீங்க, இன்னைக்கு செல்வகுமார் வந்து இணைவாரா இல்லையா? இத கேட்டோடனே அம்மாட்ட நீ போறத நீ பாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா பேரையும் மாத்திட்டான்.
2: ரொம்ப ரொம்ப ரொம்ப விரிவான பேச்சா இருக்கு, நம்ம இப்ப போனோம்னா வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுதான் வந்துருவாரு அவர்.
1: அவரு எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு.
2: கைய கழுவுறாரு, கைய கழுவுறாரு.
0: வணக்கம் மாமாவுக்கு, வணக்கம் மாமா, ஒரு வணக்கம் போட்டிருக்க மாமாவும். வணக்கம் சந்திரராஜ் மாமாவுக்கு, வணக்கம் ராஜ்குமாருக்கு, வணக்கம் செல்வகுமாருக்கு, வணக்கம். அடுத்து எங்களுடைய மகானிங்க, நீங்க உங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லிட்டேன். யார குக்கன் வந்தாங்க, யார வந்தாங்க? இப்ப
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கமா கேட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்து என்னோட செட் பழசாயிருச்சு, ரியல்மீனு 5G விட்டுருக்காங்க, மாடல் எடுத்து அனுப்புற, எல்லாத்துக்கும் வாங்கி குடுக்கறீங்கன்னு கேள்விப்பட்டேன்.
1: வந்துட்டாரு பாத்தீங்களா, பாத்தீங்களா
2: ஐயா? வணக்கம் வணக்கம். ஏன் சார் ரியல்மீ 5G விட்டுருக்குறா இந்தியாவில? ஐயா நாகப்பிள்ளையா, வணக்கம். இல்ல அனைவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: இல்ல ராஜ்குமார் ஐயா பத்தி என்ன சொல்றாரு நாகப்பன் பாருங்க, கேட்கலாம்.
1: இல்ல அவரு ராஜ்குமார் இப்ப வந்து செட்டு பழசா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கு
0: முன்னாடி
2: கேட்டுக்கங்க,
0: நான் ஒரு 3 மாசத்துக்கு வெக்கேஷன்.
2: இல்ல ஊருக்கு போனா சாப்பாட்ட கட்டித்தராங்களாமா, யோசனை வைக்கிறேன். கனடாக்கு
0: வரலாம், குறையே இருக்காது. கனடாக்கு வந்தா குறையே இருக்காது. என்ன மாதிரி
2: முதல்ல தமிழ்நாட்டுக்கு வாங்க, நீங்க நாங்க நீங்க வாங்க, நீங்களும் ஐயா
0: வாங்க. என்ன வீட்டுக்கு வந்தா என்ன மாதிரியே சாப்பிடலாம், என்ன மாதிரியே உடை போடலாம், அதுக்கான நான் எந்த உடுப்ப போடச்சிருச்சேன், நீங்க என்ன என்ன நீங்க போடுறீங்களோ அதை உடுக்கலாம், என்ன மாதிரியே உறங்கலாம், என்ன மாதிரியே அழகா வாழலாம்,
2: ராஜ்குமார் போடுற ட்ரெஸ் நீங்க போடுவீங்களா?
0: நீங்க அதை சொல்லுங்களா கொஞ்சம்.
2: ஐயோ அம்மா,
0: இந்த வரைய நானும் கூட்டிட்டு வாங்க ராஜ்குமார், ஏன்னா அவர் என்ன கொஞ்சம் துண்டு வச்சு மூட்டி தருவார்.
2: அவரு ஐடியா கொடுப்பாரு. 10 மீட்டர் வாங்கிக்க.
0: இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இங்க இருந்து இப்ப ஸ்ரீலங்காக்கு பார்சல் அனுப்புறது எங்களுக்கு குறைவாக இருக்கிறது. பெரிய ஒரு பாக்ஸ்ல எல்லாம் போட்டு அனுப்புறதுக்கு சரியான குறைவு, நல்லா நிறைய அனுப்பலாம். நான் அப்படி அனுப்பி இருக்கிறேன், எத்தனையோ பார்சல் அனுப்பி இருக்கிறேன். எல்லாம் இருக்கும். அங்கேயும் தளங்கள் போட்டு நான் வானொலி நடத்தினப்ப ஆனா எத்தனையோ லட்சத்தை செலவழிச்சு அங்கேயும் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாத்தி போட்டாங்க. அதாவது அதனால அனுப்பியிருக்கேன். ஆனா இந்தியாவுக்கு பார்சல் அனுப்புறதுக்கு சரியான செலவாக இருக்கிறது. அப்ப அந்த பார்சல் அனுப்புற காசே உங்களுக்கு அனுப்பலாம், அவ்வளவு தூரம் அந்த சார்ஜ்
3: இல்லமா. இல்ல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நாங்கெல்லாம் பஸ்ல டிரைவர்கிட்ட குடுத்துருவோம், பஸ் செலவுக்கு மட்டும்தான் காசு தருவோம். அது மாதிரி நீங்க பிளைட்ல பைலட் கிட்ட குடுத்தீங்கன்னா கேட்டிருப்பாரு. நாங்களே டிரைவர்கிட்ட குடுத்துருவோம். நேரத்துல சென்னையில ஒருத்தர் வாங்கிக்குவாருன்னா அவரு பணமும் வாங்கிக்குவாரு, பார்சல் பத்திரமா சேர்த்திருவாரு. அது மாதிரி எங்கயா நாகப்பிள்ளையா
1: இதுலயும் பண்ணலாம். ரேடியோவா ரேடியோயா நாங்க மீரா மாவட்டம் இருந்து அனுப்புறோம். ரேடியோ நண்பர்களுக்கெல்லாம் போகுதியா இது என்னமா போகுதுன்னு சொன்னா அவரு பரிதாபப்பட்டு எடுத்துட்டு வந்தாலும்
4: எடுத்துட்டு
3: ஓட்டுறேன். பைலட்
0: சொல்றேன்,
3: நானும் பைலட் தான் சொல்றேன்.
0: பைலட் கிட்ட
3: பைலட் பிரேம்நாத் இருந்தா கொடுத்து அனுப்பலாம்.
4: அவர் அந்த பைலட் இருக்காருல்ல, அவரும் ஒரு எம்டிஆர் அன்பு உறவா இருக்கு.
3: அன்பு உறவா இருந்தாருன்னா ரைட்டா இருக்கும். அதுதான் நானும் சொல்றேன். இல்லன்னா அப்பா கிட்ட பேசுவா. இன்னைக்கு அவர் பேச்சு இன்னைக்கு புதிய நேரம் இன்னைக்கு ஒரு புதிய நேரம் அறிவுபடுத்திருக்கிறேன், சொல்லி கொடுத்துருக்கிறேன். எம்டிஆர் கேளுங்க, எம்டிஆர் கேளுங்க.
0: அவரும்
3: கட்ட சந்தோஷப்பட்ட
0: அவரும் கட்டு போனார். வந்துட்டாரா இங்க, அவரும் கட்டு போனேன். நல்ல பையனா இருந்தா இனி பாருங்களேன் எவ்வளவு பாடுபட போறேன்
3: பாவம். வருவாரு நாளைக்கு நாளைக்கு வந்தா கூப்பிட சொல்றேன். இன்னைக்கு கேட்க சொல்லி இருக்கிறேன், நிகழ்ச்சி எல்லாம் கேளுங்கன்னு இருக்கிறேன். கேட்டு வருவாரு.
1: ஆமா ஆமா, இன்னைக்கு நானும் ஒருத்தர் சொல்லியிருக்கேன். தெய்வீகன்னு அவரு அருப்பா பாடுவாரு, அதோட மேடை கச்சேரிலயும் பாடுறாரு. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துல பாடினாரு அவரு. இது மாரி சொன்னா ரேடியோ தான் நான் சரியா நான் இன்னைக்கு ராத்திரி கேட்க இது எப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்க எம்டிஆர்ல ஒரு உறுப்பினரா சேர்றேன் சொல்லியிருக்காரு.
0: நீங்க எனக்கு முதலே சொல்லுங்க. நான் இப்ப குடுக்கறேன் இந்த அட்வைஸ்
1: அப்படின்னு
3: பார்த்தா நான் அஞ்சு பேரை சேர்த்திருக்கேன். அப்ப அமௌண்ட் வரையும் இப்போ துபாய்க்கு ஆள் அனுப்புறாங்க இல்லீங்க, மேன் பவர் ஏஜென்சி மாதிரி. எஃப்எம் நேயர் ஏஜென்சி
0: இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டும். அந்த தொலைபேசி வாங்கி கொடுப்பதற்கு அதை ஆரம்பிச்சு வச்சது என்னுடைய 25 வருஷ இந்த காலத்திலையும் இந்த வானொலி யாருடைய பணம் வாங்காம செய்தது என்று சொன்னவா. இந்த தொலைபேசி வாங்கி கொடுக்கறது முதல் காரணம் மகாலிங்கம் செல்வகுமார். அப்ப அதை கொஞ்சம் பாருங்க. அப்ப அவர்கள் தொடக்கி வச்சுட்டு நாங்களும் பணம் தாரம்னு சொல்லி அந்த முதல் முதல் எம்டிஆர் வந்து பணம் நேர்கள்ட்ட இருந்து வாங்கியது 15 பேரிடம், இந்தியாவில இருக்கிற என் அன்பு உறவுகளிடம். அது இன்னும் மனசுல இருக்கு, அவ்வளவு பேரும் இந்த மனசுல இருக்கு. அவர்களுக்கு என்ன இன்னும் இன்னும் செய்யலாம், அவர்களுக்கு என்ன இதுக்கு மேலால என்ன என்ன கேட்ட உடனே 500 ரூபாய் எல்லாரும் போட்டுட்டார்கள். 15 பேர். அப்ப போட்ட உடனே இனி அட இப்படியே ஒரு இது அன்பை காட்டிட்டார்களே, அவர்களுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு மேல அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்றதான் என் மனதுல இன்னும் இருக்கு. அது செய்யும் வரையும் எந்த உயிர் போக கூடாது. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். ஏனென்றா அது இதுகால வரையும் யாருமே செய்ய இவர்களையும் ஆரம்பித்தார்கள். இவர் ரெண்டு பேர் தான் ஆரம்பிச்சது, எல்லாம் கடக்கடாண்டு அதுல சேர்ந்து கொண்டார்கள். அதுல போக எங்களுடைய தந்தை எங்களுடைய ஷாவுக் ஹமீதும் ஜார்ஜும் சொன்னார்கள், நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தாரன்னுட்டார். உடனே அப்ப நாங்க வேணாப்பா 500 காணு, இந்த 500 எனக்கு பெரிய ஒரு உண்மையிலேயே என்ன, நான் இப்படி வாங்க வேண்டி வந்துருச்சே.
3: ஞாபகம் இருக்கம்மா, தீபாவளி இந்த டைம் தான்மா,
0: இந்த டைம் தான் நீங்க தான் தொடக்கி வச்சது. நீங்க
3: இந்த வருஷம் இந்த இந்த இன்னும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு அந்த வேலை.
0: செய்யறதுக்கு நான் விட மாட்டேன், எனக்கு அது ஒரு மனசுல பாரம். அது இப்போ நீங்க எனக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் எப்படா அந்த உதவி கடனை நான் இன்னும் மேலதிகமா செய்து முடிப்பேன்ன்ற அந்த ஆதங்கத்துலதான் நான் இருக்கிறேன். நான் உண்மையிலே அப்பாட்டையும் சொல்லுவேன், எனக்கு இவ்வளவு காலத்துக்குள்ள இவர்கள் உடனே, அதாவது மறு பேச்சு இல்ல உடனே,
3: அதாவது அந்த உதவி எப்படி இருந்ததுன்னா அவசியமா தேவைப்பட்டதுங்கிறதுனாலதான் அதை செஞ்சோம். ரொம்ப அவசியமா தேவைப்பட்டது, சீக்கிரம் செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் இருந்ததுனால.
0: உண்மையிலேயே அதை நாங்கள் வெளியில சொல்லாம இருந்தோம், அது வெளியில சொல்லணும். என் அன்பு உறவுகள் அத்தனை பேரும் அத்தனை பேரை 15 பேருடைய பேரும் சொல்லப்படும். நான் சொல்லுவேன், சொல்லு ஒரு நாளைக்கு அது என்னுடைய இந்த 25வது ஆண்டு விழாவில் நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில இந்த வானொலியில உதவி அவர்களுக்கு நாங்கள் திருப்பி செய்யறது அது வேற, கேட்ட உடனே மறுப்பின்றி அம்மா நாங்க தாரம், அம்மா நாங்க தாரம் தந்தவர்கள் வேற. அது நான் கேட்கல, தன சொல்லி சேர்த்தது எல்லாரையும் சேர்த்து பணத்தை சேர்த்தது செல்வகுமாரும் இவர் தான் சொல்லி ஆரம்பிச்சது இவர், அவர் சேர்த்தது அவன் வாங்கி கொடுத்தாச்சு.
3: சிறப்பா செஞ்சது செல்வகுமார்,
0: அதுல சுவத்த காணி இல்ல ரெண்டு பேரும் ஜெகபர் சாதிக்கன்னாதான் அது பொருட்படுத்தார். என்ன நடந்த அவர்கிட்ட தான் போன் வந்து அவரோட வைக்கு தான் போச்சுது, அவர் தான் கொடுத்தார். அவரும் இந்த 500 அவரும் ஒரு பங்கு இருக்கிறது. அவரோட மாமா சந்திரராஜ் மாமா ஷாமு ஹமீத் ஜெயங்கர ரேவதி அம்மா, இப்படி 15 பேர் யாரையும் நாங்க மறக்கல. கண்ணன் ஆஹா, கண்ணன் தான் புதுசா போன், அதுவும் நல்ல போன.
3: ஆமா ஆமா, அது
5: வந்து அப்பா ஆரம்பிக்கும் போதே
3: போன வருஷம் தீபாவளி
5: வள்ளலார் கோயிலுடைய கோயில் எப்படி ஒரு அமைப்பு இருக்கோ அந்த அமைப்புல இப்ப நம்ம எம்டிஆர் வானிலை இதெல்லாம் நடந்திருக்கு. வள்ளலார் வந்து யாரையுமே யாரையும் அனுப்ப மாட்டாங்க.
0: மண்டியம் ரவி, ராஜ்குமார் பக்கத்துல
3: இருக்கிறாங்க, அவரும் ராஜ்குமார் பேசுறாரு. வள்ளலார்னு பேசுறது யாரு?
0: ஆனந்தன்
3: ஆனந்தன் ஐயா,
5: சொல்லுங்க சொல்லுங்க.
6: இந்த வருஷம் எங்கேயோ ஒரு ஐடியா ஒரு பிளான் போட்டிருக்கிறாரு. செல்போனா வேண்டாம், லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கிறாரு. லேப்டாப் தான் சரியா இருக்கும், செல்போன் வேண்டாம்.
0: முதல்ல ஒரு சின்ன சாக்லேட் வாங்கி அனுப்புங்கப்பா எனக்கு ஒருக்கா பாப்போம் என்ன செய்யறீங்கன்னு பாப்போம்.
3: ஏமா உங்களுக்கு சின்ன சாக்லேட்டா வாங்கினா இந்த கொசு உக்கார்ற மாதிரி ஆயிடும்.
0: தெரியுமா இப்ப ஜார்ஜும் ஷாமுல் ஹமீதும் நான் 1000 ரூபாய் தாரேன்னு சொன்னார். நாகப்பன் என்ன சொன்னார் தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு மண் பண்ணாலும் கேளுங்க நான் தரேன். இவரோட 50000 கேட்டிருக்கேன். எவ்வளவு போடுறேன் நான், எவ்வளவு போடுறேன் மறக்க மாட்டேன். எங்களுடைய ஷாவோ ஹமீத் சொன்ன 1000 ரூபா தாரன், 500 ரூபா கேட்டதுக்கு. ஜோன் சொன்ன தான் 1000 ரூபா தாரன். அப்ப இவர் சொன்னார் எவ்வளவு வேணும் சொல்லுங்க மா தாரன். அப்பதான் நான் ஜோதிச்சேன், அடியப்பா இது என்னடா என்று. அப்ப அப்படி என்னுடைய அன்பு உறவுகளை எல்லாம் வருத்தி இப்படி ஒரு உதவி செய்திருக்கிறேனே அதை மறந்து விட்டார்களே.
5: வருத்துறதெல்லாம் இல்லங்கம்மா, வருத்தி எல்லாம் கிடையாது, நம்மளா பிரியப்பட்டு கொடுத்ததுதான்.
0: நீங்க பிரியப்பட்டு கொடுத்தாலும் நீங்க பிரியப்பட்டு கொடுத்தாலும் நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். நாகப்பன் இப்ப ஒவ்வொரு நீல இப்ப நான் இங்க இருக்கிறதால அந்த 500 ரூபாய் வந்து சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களோட நாட்டுல. அப்ப அப்படி இருந்தும் அந்த தொகையை டக்கு 100 ரூபாய் கூட பரவாயில்லை, 500 ரூபாய்க்கு அது பெரிய ஒரு தொகை தான். அது அதுவும் அந்த நாட்டுல உடனே கொடுத்தீங்களே பாருங்க, அது மனசுல ரொம்ப எனக்கு ஒரு ஒரு இதா இருந்தது.
3: இல்ல தீபாவளி செலவுல அது ஒரு செலவு சேர்த்தோம் அவ்வளவுதான்
0: சேர்த்தீங்க. அப்படி என்னவோ கடவுளால உங்களுக்கு அதுக்கு மேலால கிடைக்கும் எப்போ என்றதான் என்னுடைய கருத்து. சரி இப்ப யார் யாருமே லிஸ்ட போட்டுருங்க முதல்ல உங்களுக்கு என்ன என்ன வேணும். இப்ப யார் லேப்டாப் கேட்டா
5: நாங்கள எப்பவுமே குடுக்கத்தான் இருப்போமே தவிர வாங்குறதுக்கு இருக்க
3: மாட்டோம். நான் ஒரு சின்ன இத சொல்லிடுறேம்மா, நினைப்புல நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கும் போது நான் தனியா சம்பாதிக்கிற போது நான் வந்து எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்ப இப்படியே இந்த கையை இப்படியே இருந்துகிட்டு இருக்கணும், குடுக்கற கையாவே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கடவுள்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேண்டினேன். இன்ன வரைக்கும் ஓரளவுக்கு குடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு, இருந்தாலும் இன்னும் அதிகமா அந்த குடுக்கற மனப்பான்மையும் வள்ளலாறு வழியில சேர்ந்ததுனால ஒரு இறக்க உணர்வு இருந்தாலும் அதிகப்படியா செய்ய முடியலையே நம்மளாலங்கிற ஒரு எண்ணங்கள் சம்பாத்தியமும் குறைச்சிடலா இருக்கேங்கிறதுதான் ஒரு எண்ணம். இன்னும் அதிக நான் அதுதான் அதாவது கை வந்து கீழே இருக்கணும், வா இப்படி இருக்க கூடாது, குடுக்கற மாதிரி இடத்துல இருக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி நான் ஒரு விதமா தெரிஞ்ச பிறகும் அந்த இதை நினைச்சேன் நான். அது இன்னைக்கு நீங்க சொல்றது பார்த்தா இன்னும் அதிகப்படியான அந்த அந்த இன்னும் வந்து கை மேலோங்கியே இருக்கணும் நம்ம அப்படிங்கிற எண்ணங்கள்.
0: ஒரு நிமிஷம் தாங்க ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக்.
5: வணக்கம் நாகம்மா, அனைவருக்கும் வணக்கம்.
0: நான் இருக்கிறேன் இந்த போன் கொடுத்த அப்புறம் தான் ஃபாரூக் வந்திருக்கேன் இல்லையா நாகப்பன்.
3: ஐயாயிரம்
0: குடுத்துருப்பாரு பாருங்க.
4: ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? மீன்
0: காரணம்தான். வாங்கி கொடுக்க போறோம். 5000 கொடுப்பீங்களா நீங்க?
3: ராஜகுமாரி கொடுத்திருப்பாரு.
0: வலதுகைக்கு
3: தெரியக்கூடாது.
0: கொடுப்பது தெரியக்கூடாது என்று எண்ணுற அந்த எண்ணம் தவறு என்றது நான் இந்த விஷயத்துலதான் கண்டுபிடிச்சேன். ஏனண்டா அவங்க போனதுக்கு அப்புறம் பலர் எடுத்து என்னம்மா ஏனம்மா வரையல வரையலே என்று கேட்டார்கள் என்று அவர்களுக்கு அவர்களுக்கு நாங்க செய்த உதவியே யாருக்கும் தெரியல. எல்லாரும் என்னத்தானே என்ன வரையல என்ன அதோட சின்ன ஒரு விடயத்துக்காக உறவு அதாவது அன்பு எல்லாரும் நிறைஞ்சு ஒற்றுமையா இருக்கணும் என்று நான் பாடுபடுறேன். அந்த அன்பை முறைக்கிற அளவு 20-30 வருஷமா நீங்க என்னோட நண்பரா இருக்கிறீங்க. நான் எவ்வளவுதான் உங்களை பேசினாலும் திருப்பி நீங்க என்கிட்ட பேசுறீங்கள பேச மாட்டீங்களா ஃபாரூக் சொல்லுங்க. என்ன இருக்க
3: பேச வேணும்
0: அதுதான் அந்த நாங்கள் 20 வருஷமா இருந்த உறவுக்கு அர்த்தம். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஒரு ஒரு கணவன் மனைவி இடையே அட்டி பாட்டு சண்டை தலையால வெத்தமெல்லாம் ஓட அடுத்த நிமிஷம் ஐயோ என்னுடையவர் என்று ஓடி போய் கட்டி பிடிச்சு எல்லாம் செய்வான். அது ஏன் அந்த பாசம் நண்பர்களிடையே உறவுகளுடைய தேவை எப்பவும் மறக்கிற தன்மை. அது அப்படி மறக்க முடியாத பிள்ளை யாருமே செய்வதில்லை. அப்படி மறக்க முடியாத பிள்ளையா நீங்க என்ன கழுத்தை வெட்டி விடணும் அதுக்கப்புறம் தான் நான் மறந்துடுவேன் எனக்கு உங்களோட சேர முடியாது. அப்ப அதனால
3: மாத்தி விடுறாரு
0: என்ன பாட்டு நாளே பாட்டு சொல்லுங்க முதல்ல அடுத்த மிச்சத பேசுவோம். இந்த மெயின் ஆள் இன்னும் வரையல இதற்குரியவர் வரமாட்டார். அவர் என்ன அவரான் எங்களுடைய செல்வகுமார் அவர் இப்போதைக்கு வரமாட்டார். அவர் கொஞ்சம் யோசிச்சு கொண்டு இருப்பார் போன அம்மா ஏதோ சொல்ல போறாங்க. எங்க ஆனந்த பாட்டை
3: சொல்லுங்க. பாட்டு நான் சொல்லிடுறேம்மா.
0: சொல்லுங்க நீங்க.
3: மூடி திறந்த இமைகள் ரெண்டும் பார்ப்பார் என்றன முந்தானை காட்டில் அணிவான் என்ற அந்த பாடல்
0: என்ன பாடம்?
3: அது படம் வந்து
4: எம்ஜிஆர்
3: படம் தான்.
4: தெரியும்
0: அது வரும் அந்த பாட்டு வரும் வரும். அடுத்து யார் சொல்ல போறீங்க நாளையான் பாட்டு?
3: நான் சொல்றேன்மா.
0: சொல்லுங்க.
3: மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அந்த பாடலான படம் பெறுத்தீர்கள்.
0: அடியில் அடிச்சு இணைஞ்சு கொண்டார் என்ன தெரியுமா? வலது கை செய்வாரா இடது கை என்னவோ தெரியக்கூடாது. வேற ஆக்களுக்கு அப்படி சொல்ல மாட்டார்.
3: Ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha
0: இவருக்கு நாங்க ஒரு குண்டுமணி எடுத்து தீட்டி கையில கொடுக்கணும்.
7: தங்கம் சேர்த்து
0: தங்கம் நாகப்பன் நாகப்பன் ஒரு தங்கம் தங்கம் சேர்த்து கொடுக்கட்டா அவரு கணக்கு கொடுத்துங்க.
7: ரெண்டு பவுன் போதுமா? ரெண்டு பவுன் ரெண்டு பவுன்
0: என்ன ரெண்டு பவுன்ல இருக்கிற
7: நீங்க பாரு கிட்ட கேட்டுக்கங்கம்மா.
0: இல்ல உங்கட இல்ல உங்க பேசுது மகாலிங்கம் உங்கட மகாலிங்கம் பாருங்க இயர்போன் ஒரு கலெக்டி செய்யுங்க மகாலிங்கம் உங்கட பக்கம் தான் மகாலிங்கம் உங்கட இயர்போனை கவனிச்சு கொள்ளுங்க அது கொஞ்சம்
3: இல்ல இல்ல இங்க எனக்கு எனக்கு குறைக்குறன்னு வச்சு காத்தடிக்கிற மாதிரி
0: அது உங்கட
3: யாருக்கும் தெரியல
0: உங்கட இப்ப நான்
3: தெரியல
0: ஏனென்றால் இப்ப பேசுங்க ஃபாரூக் பேசுங்க நீங்க
7: வலதுகை கொடுக்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாது
0: அதத்தான் சொல்லுங்க அது சரி
3: அதாவது எப்படின்னா அங்கச்சிக்கு குடுக்கறத அக்காவுக்கு தெரியக்கூடாது
0: அப்ப அக்காவுக்கு குடுக்கறத
7: குழந்தையாருக்கு
3: அக்காவுக்கு குடுக்கறது அம்மாவுக்கு தெரியக்கூடாது அவங்க அம்மாவுக்கு
7: கொண்டாடி குடுக்கறது கொழுந்தையாருக்கு தெரியக்கூடாது கொழுந்தையா குடுக்கறது கொண்டாடி தெரியக்கூடாது
3: பொண்டாட்டி கொடுக்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது
6: அதாவது அதாவது மாமியாருக்கு தெரியக்கூடாதா யாருக்கு தெரியும்
3: ஆமா ஆமா ஆமா அது கோச்சுக்கல
0: மாமி கோவிக்கிற
3: மாப்பிள்ள எப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு நம்ம கிட்ட நடந்துக்கலையே என்னதான்
7: அம்மா அல்வா அல்வா எது கொடுக்குறாங்கன்னு
0: தெரியுமா
7: சத்தம் வராது சாப்பிடணும் எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்கும் போது அம்மாவுக்கு கேட்காது
0: இன்னைக்கு பயன் தெரிய
3: இல்ல பார்க் சொல்றத வச்சு
6: எனக்கு பேர் அல்வா பார்க்
0: இல்ல அம்மாவுக்கு மட்டும் சாப்பிடும் போது சத்தம் வராது அப்ப தெரியாது அதனால
3: அதுக்குதான் அல்வா குடுக்கறது சத்தம் இல்லாம குடுக்கற ஜாமான்ங்கறதுனாலே அது அல்வா
0: குடுக்கறதுன்னு
6: பாருக்கையா முறுக்கு வாங்கி தரக்கூடாது
0: தெரியாத எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம மருமான் அதோடதான் கொண்டு தாராரு தெரியாம நாங்க அம்மாவுக்கு அடுத்த நாள் கொண்டே கொடுத்துடுறோமே அவர் வாங்கி கொண்டு வந்தாருண்டு அப்ப அது கூட இல்ல
7: அடுத்த நாள்
6: ரெண்டா வாங்கி கொடுக்கணும் மனைவி
3: இன்னைக்கு ஒரு
6: குடும்பத்துக்கு
3: இன்னைக்கு இதுலதான் பார்த்தேன் மீராவில்தான் நினைக்கிறேன் கொழுந்தியாவுக்கு என்ன பாட்டு யார் யாருக்கு என்னென்ன பாட்டு தனித்தனியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு பாத்துருப்பீங்களா?
0: இல்ல
3: பாத்துருப்பேன். தேவதி அம்மா அனுப்பிச்சது உடனே வந்து அவன் வந்து கொழுந்தியாவுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கான் பொண்டாட்டிக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கான் அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பாட்டா வச்சிருக்கான் அந்த பொண்டாட்டிக்கு வச்சு நான் பண்ண என்ன பாட்டு நான்
8: பாட்டு வந்து நீ எனக்கு தேவையில்ல பத்திரம் வந்து அடிச்சாலும் போதை ஏறலன்னு
9: சத்தியமா நீ எனக்கு நீ வேண்டாம் பத்து ரவுண்ட் அடிச்சாலும் போதையே இல்லன்னு சொல்றத அனுப்பி வைக்க.
10: என்ன பேர் நாகப்பன்னது? செல்வக்கோட்டை.
11: செல்வக்கோட்டை புதுக்குமார்.
10: வணக்கம். செல்வக்கோட்டை புதுக்குமார் வந்திருக்காரு. வாங்க, எப்படி இருக்கிறீங்க ஐயா?
11: அதாவது அம்மா, பழைய குமார் போய் புதுக்குமாரா வந்திருக்கிறேன்.
10: புதுக்குமாரா வந்திருக்கிறேன்.
12: எந்த பிரச்சனையும் பதினோரு மாசம் கட்டிட்டு அப்படியே இருக்கு கட்டின காசுக்கு நீங்க 916 வாங்கிக்கலாம் தங்கம். நாங்களே உங்களுக்கு நாங்க எங்க கடையில அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். எவ்வளவு அதாவது நீங்க 2000 போடலாம், 4000 போடலாம், 5000 போடலாம், 10000 கூட போடலாம். மாசம் மாசம்
10: இல்ல இல்ல நான் கேக்குறேன், 11000க்கு நீங்க என்ன என்ன வாங்கலாம்னு நீங்க சொல்றீங்க அத சொல்லுங்க.
12: 2 கிராம்ல ஒரு தோடு ரவுண்ட் கொடுக்கலாம். 2 கிராம்ல செய்யுளி செய்யுளி சேதாரம் எல்லாம் கொடுப்பீங்க? எதுவுமே இல்ல, செய்யுளி இல்ல, சேதாரம் இல்ல.
11: 1000 ரூபான்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றாருங்க. நீங்க 2000 போடலாம், 5000 போடலாம், எவ்வளவு போட்டாலும் 11 மாசம் கணக்கு.
12: 11 மாசத்துக்கு
11: இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவன் பதிலா செய்கூலி சேதாரம் அவங்க பக்கம் கிடையாது. அந்த ரூபாய்க்கு
10: உள்ளாக ஒரு தடவை பேசுங்க. இது வந்து எக்ஸ்பென்சிவான கதை. இது என்ன அறியறதுக்கு ஒரு தடவை சொன்னாதான் விளங்க. இது நான் அதுல மூழ்கி
12: போறேன். 11வது மாசம் என்ன தங்க விக்கிதோ, என்ன ரேட்டு விக்கிதோ, இதெல்லாம் குறைஞ்சிருக்கலாம் கூடி இருக்கலாம். அந்த ரேட்டுக்கு தகுந்த அளவுக்கு இந்த இருக்கிற அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். எவ்வளவு கட்டி இருக்குமோ அந்த அமௌண்ட்டுக்கு.
10: அப்படியா?
12: ஆமா ஆமா.
9: அது எதுக்கு நாங்க வீட்டுல சேர்த்து வச்சு நாங்க இது பண்ணிக்கிறோம்.
12: உங்களுக்கு சேதாரம் செய்கூலி கொடுக்கல வாங்கணும். அன்னைக்கு
10: சேதாரம் செய்கூலி இருக்குல்ல,
12: எல்லாரும் கவர்மெண்ட்ல ஜிஎஸ்டி கட்டாம நக்கங்க வாங்க முடியாதுன்னு போட்டாங்க.
9: அதுதான் இப்ப வாங்கிட்டு இருக்காங்களா? ஜிஎஸ்டி தான்
12: எங்க கடையில. ஜிஎஸ்டி வாங்குறது இல்ல, ஜிஎஸ்டி வாங்குறது இல்ல.
9: ரைட்டு, நாளைக்கு ரைட்டு வருவா உங்க கடைக்கு
12: வாங்க
9: சொல்லிட்டீங்களா?
12: ஜிஎஸ்டி
11: ஜிஎஸ்டி வாங்கலன்னு சொன்னாரே தவிர கஸ்டமர் கிட்ட வாங்குறது அவங்க பேர்
12: பண்ணிக்கிறாங்க. அவங்க கட்டுறோம், நாங்க கட்டுறோம்.
11: நெட் ரேட்டா வாங்கிக்கிட்டு அவங்க கட்டிடுவாங்க.
9: ஒரு 1,00,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய் வாங்கி கட்டாயமா வாங்குறாங்க. அது வந்து இது பண்ணலன்னா அது வந்து இதுல போடுறாங்க.
11: கஸ்டமர்கிட்ட வாங்குவாங்க.
10: அந்த கடையில
11: பில்லு அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க டாக்ஸ் கட்டிடுவாங்க.
12: தங்கம் விக்கிற ரேட்டு வேர்ல்டு மார்க்கெட் உலகமே தெரியும் இன்னைக்கு ரேட் தங்கம் எவ்வளவு. அந்த இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தானே குடுக்கறோம். அப்புறம் எப்படி நம்ம தங்கத்துல விலை ஏற்ற முடியும்?
11: நீங்க கேசா கொண்டு நாளைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா
12: கூலி கிடையாது, ஆல்மார்க் சார்ஜ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, வெறும் வேஸ்டேஜ் மட்டும்
11: அவ்வளவுதான்.
9: அதை சொல்லுங்க.
12: அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 6% வரைக்கும் போறோம். ஆமா, 8-6 வரைக்கும் போறோம்.
9: ஒரு வளையலுக்கு நீங்க உதாரணத்தை சொல்லுங்க. ஒரு வளையலுக்கு, மோல்டிங் வளையலுக்கு, கெட்டி வளையலுக்கு என்ன போடுறீங்க?
12: அதுக்கு 8%
11: போடுவாங்க. 8%?
9: நீங்க ஏங்க சொல்றீங்க?
10: ஒன்றும் இல்லாம எடுக்கிற கடையில மகாலிங்க நீங்க சொல்லிட்டீங்க. லலிதா ஜுவல்லரிஸ் நான் இப்ப வாங்க போறேன், நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு
9: சொல்லிட்டேன். ஆமா, ஒரே ஒரே நெட் ரேட் போடுறாங்க. அந்த போர்டு அந்த இதுல லாக்ல அந்த என்ன நெக்லஸ்ல என்ன விலை அந்த இது போட்டிருக்கானோ 80,000 ரூபான்னு வச்சுங்க. அந்த 80,000 ரூபா மட்டும்தான். வேஸ்டேஜ் கிடையாது, புளி கிடையாது, சேதம் கிடையாது.
12: நெக்லஸ்ல 80,000 ரூபா
10: போட்டிருக்காங்க.
11: ரேட்டுக்குள்ள கிராம் இருக்குமா?
12: 80,000 தங்கத்தோட எடைய போடணும். எடைய போட்டு எவ்வளவு தங்கமோ
9: அந்த மார்க்கு உருக்குனா 90 90 90 90 60 வரும். 62
11: இருக்கட்டும். நீங்க சொல்றது புரியலங்க.
9: நான் என்ன சொல்றேன் செல்வகுமார், ஒரு மிஷின் செயினே வச்சீங்க. மிஷின் செயினுக்கு 8% போடுறாங்களா, 16% போடுறாங்களா? நான் கேக்குறது
11: என்ன
12: செய்யும், அதாவது
9: அதுல
12: சேர்த்தோம்.
10: அதாவது மெஷின் கட் செயினுக்கு அவங்க
12: அதிகபட்சம்
9: செல்வகுமார், நீங்க சேல்ல தானே இருக்கீங்க?
12: ஆமா,
9: சேல் கவுண்டர்ல தானே இருக்கீங்க?
12: ஆமாங்க ஐயா.
9: அதுக்குதான் கேக்குறேன், நீங்க ஒரு இது கெட்டி மோதறதுக்கோ இல்ல கெட்டி வளையலுக்கோ என்ன போடுறீங்க? 8%? 16%
12: 10-6 வரைக்கும் போடுறங்க. நீங்க எந்த கெட்டி மோதறதுக்கு போறீங்கன்னா 10% வைங்க. 10% வச்சுங்க.
9: இங்க வாங்க. அங்க வாங்க. அந்த 2% எப்படி வரும்? 8% இப்ப 6% நீங்க இப்ப 8%
13: 2%
9: கூலி போடுறீங்க. கூலி போடுவீங்களா? கூலி போடுவீங்களா?
13: கூலி கூலி கிடையாது, கூலி கிடையாது. நீங்க நான் ஒண்ணுமே சொல்ல, 6% வந்து வாங்கிக்கிறேன், வாங்க வெட்டி மதுரமே வந்து வாங்கிக்கிறேன், நானே இருந்து உங்களுக்கு
10: கொடுக்குறேன்,
13: வாங்க. வாங்க
9: ஹால்மார்க் ஹால்மார்க்
13: நான் பேசிக்கிறேன்.
10: என்ன டக்ஸ் சொல்றீங்களா நீங்க?
9: என்னது கூட சேதம் கிடையாது. ஆனா அதுல வந்து செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து 8% 16% போடுறாங்க. நான் வந்து அவரு அதே மாதிரி செல்வகுமார் பத்திரங்கிறதுனால அவருக்கு தெரியும். நான் வந்து பத்திரோட நான் 50 வருஷம் நாங்க வழங்கிட்டு இருக்கிறதுனால நாங்க போய் கேட்டோம்னா என்ன எப்படா நீ 16% போடுறன்னு நாங்க கேட்போம். அதனால அவங்க வந்து நேரடியா 8% வந்துருவாங்க எங்ககிட்ட. என்னன்னா ஏன்னா விளக்கம் சொல்லிட்டு இருக்க கூடாது. விளக்கம் சொல்லிட்டு இருந்தா பக்கத்துல இருக்கிற கிராக்கி கடவுன்ட்டு எங்ககிட்ட நேரா வந்துருவாரு. நீங்க இங்க வாங்க, இந்த கவுண்டருக்கு வாங்க, நீங்க என்ன வேணும், என்ன வேலைக்கு வேணும், நீங்க எப்படி போறீங்கன்னு வந்துருவாங்க எங்ககிட்ட. செல்வகுமார் சொல்ற மாதிரி 6% யாருமே போட்டு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒன்லி லேபருக்கும், அடுத்து வந்து கோல்டு சுமத்துக்கு மட்டும், கோல்டு சுமத்துல புழங்கவங்களுக்கு மட்டும், கல்லுக்காரங்க எங்களுக்கு கல்லுக்காரங்களுக்கும் தருவாங்க.
13: எனக்கு போடுவாங்கல்ல, எனக்கு போடுறத உங்களுக்கு நான் வாங்கி தரேன்
9: அப்படின்னு. எனக்கும் அதே மாதிரி எனக்கும் நாங்க வியாபாரம் பண்ணதுனால எங்களுக்கும் தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசுமைத்து தெரியுங்கிறது அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா கிராகிங்களுக்கு 10 குறைச்சு தரவே மாட்டாங்க. 40 சொல்றாங்க, 8 அது எந்த கடன் தெரியல.
13: எங்க

0: தீபாவளி
1: தீபாவளிக்கு நகை தருங்களா?
0: நகை தருங்களா? நாங்க விக்கிறாங்க
2: சேதானல்ல.
0: இப்ப அந்த சின்ன இல்ல மாநிலம் இந்த சின்ன டொலர் மாதிரி, அதாவது ஒரு ஒரு ஒரு
3: காப்பவுண்ட்
0: அப்பா மாமா அந்த தாத்தாவோட கதைச்சிருவோம். தாத்தாட்ட பேசுவோம், இருக்கா எங்களுடைய செல்ல தாத்தாட்ட எங்க நிக்கிறாரு? நீங்க செல்வகுமார்
3: நீங்க
0: வணக்கம் தாத்தா.
4: நான் இருக்கணும்
0: அப்பா பாத்தீங்களா, இவ்வளவு கிளியரா கேட்கும் தாத்தா. தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா? பிறந்த நாள் எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினீங்களா?
4: நல்லா கொண்டாங்க.
0: நல்லா இந்த தாத்தா
4: பேச்சு இருக்கிறாரு எனக்கு என்ன
0: தெரியும். நீங்க இப்படி வாட்ஸ்அப் எதுக்கு தாத்தா ஓப் பண்ணி வைக்கிறீங்க தாத்தா? நீங்க நாங்க பேச முடியாம
3: நடு செலவு
4: அது செல்வத்து மாதிரி செய்ய முடியாத
0: அதே நன்றி அவர் செய்ய முடியும். நீங்க
3: யாரோ புறக்க விட்டு தூக்குறாங்க என்ன பாருங்க பாருக்கா
0: இல்ல
3: பாருக்கு போட்டு விடுறாரு.
0: யாரு தூங்குறது?
3: இருக்கிறது
0: வடலூர் ஆனந்தன், ரெண்டாவது ராஜ்குமார், மூன்றாவது ஃபாரூக், நாலாவது இல்ல தூங்கல, நாலாவது செல்வகுமார், அஞ்சாவது ரேவதி அம்மா, ஆறாவது நாகப்பன், ஏழாவது மகாலிங்கம், எட்டாவது குட்டி மீரா.
4: வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. வணக்கம்
3: தாத்தா. ரொம்ப
0: மகாலிங்க அது தாத்தா மூச்சு எடுக்கிற நீங்க அப்படி சொல்ல எங்க
4: அம்மா பேசினா பவர் கிடைக்கிற போய் உட்காந்து அதுக்காந்து பேசணும்.
0: அதுதான் இப்ப எங்க தாத்தா இருக்கிறீங்க நீங்க?
4: கொஞ்சம் தூரம் வந்து
0: இந்த தாத்தா இவ்வளவு தூரம் இந்த இருட்டுக்கலாம் அதுக்கு ஒரு வழி எங்களால செய்ய முடியாம இருக்கு, அதுதான் கவலை.
3: என்னம்மா
0: இப்பவும் அந்த சைக்கிள் நல்லா ஓடுற இல்ல ஓடுறீங்க தானே தாத்தா நீங்க இப்பவும்
4: உண்டி சுருந்து போய்
0: பெண்டிருக்காங்க பாருங்க. எனக்கு வந்து
3: மீரா அம்மாவுக்கு சொல்லுங்க
0: அது சும்மா இருங்க தாத்தா தானே
3: அண்ணா மீரா அப்பா அப்பா என்ன செய்யறாரு ஒரு கார்டு பாத்துட்டாங்க நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம்.
0: இல்ல நான் பாத்துட்டு தான் இருக்கேன். சின்ன குழந்தைகளுக்கு வைக்கிற கேமரா இனி ஒன்று வாங்கி வைக்க போறேன். அவர்கிட்ட ரூம்ல வந்து வச்சா தெரியும் அவர் என்ன செய்யறது.
3: சின்னது இருக்குமா?

0: ரெண்டரை மணி நேரம் ஓடும்.
1: சரி கொஞ்சம் போறங்க தாத்தா பேசிடலாம் பா, கன நேரம் அதுவும் வெளியில வந்து தூரத்துல இருட்டுக்குல இருந்து பேசுறாருங்க. எல்லாரும் பேசுங்க லியோ தாத்தா கிட்ட. ஏன்டா மற்றது லியோ தாத்தா பேசுங்க லியோ தாத்தா கிட்ட, என்ன ஒருமிக்க பேசினா அது கேட்காது. என்னண்டா பரோட்டாவையும் நல்ல சம்பளையும் வாங்கிட்டு வந்து எனக்கு சாப்பிட தந்து போட்டு சொல்றேன், நான் நல்ல கடகரன்னு சாப்பிட உண்டு சுருங்க நான் சாப்பிட தொடங்க சொல்றாருங்க. அதத்தான் இப்ப சொல்றேன் தாத்தா, நீங்க ஒவ்வொரு தரா பேசுங்க. முதல்ல யார் பேச போறீங்க தாத்தாவோட?
0: மகாலிங்க.
2: நான் பேசுறேன், ஃபாருக் பேசுறேன்.
1: ஃபாருக் பேசட்டேன், ஃபாருக் பேசுங்க.
2: தாத்தா நான் ஃபாருக்கு சவுதி அரேபியால இருந்து பேசுறேன். தாத்தா கேட்ட பாடல் கூட அருமையா இருக்கு, உங்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்கப்போம் தனியா இருக்கு. நன்றி தாத்தா, நன்றி நன்றி தாத்தா.
0: நான் மகாலயம் பேசுறேன், மகாலயம் பேசுறேன். ஐயா ஐயா
2: வாழ்க வாழ்க.
0: நன்றி. அதோட நீங்க தாத்தா பட்டம் வாங்கினது இல்லாம என்னையும் தாத்தா பட்டம் வாங்க வச்சுட்டீங்க. அதனால அந்த தாத்தா பட்டம் எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அவரை நீங்க கூப்பிட கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு போங்கயா. கும்பிடு அதோட அதோட உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க. பிறந்த நாள் கொண்டாடுவீங்க, நான் வாழ்த்து வணங்கி
1: வணங்கிக்கிறேன். எப்படி பேத்திக்கு பிடிக்காதோ அதே மாதிரிதான் தாத்தா, அது பேத்திர உணர்ந்தான் தாத்தா. அதனால நீங்க அது கேட்கலாது தாத்தா. தாத்தா தாத்தா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இந்த மகாலிங்கம் இவர் இருக்கிறாரல்ல, அவர் நான் தாத்தாண்டு தான் கூப்பிடுறது. இவர் என்னண்டா தன்னை தாத்தாண்டு கூப்பிட வேணாமா, என்ன மச்சான் கூப்பிடட்டான், இது நல்லா இருக்கா?
0: மச்சான் கூப்பிடக்கூடாது
1: சொல்லுங்க தாத்தா.
2: பேத்தியோட வயசு யாருக்கும் தெரியக்கூடாது, தாத்தாவோட வயசு யாருக்கும் தெரியக்கூடாது.
0: அப்படி
1: அது நீங்க சொல்லிட்டீங்க குட்டி தாத்தா, அதனால நீங்க நீங்க அது ஒன்றும் செய்ய முடியாது. சரி தாத்தா, தாத்தா இந்த இந்த மகாலிங்கம் தாத்தா ரெண்டாவது கல்யாணம் கட்ட போறாராம், அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க?
3: இருக்கிற இடம் வந்து தெளிப்பா இருக்கான், ஒரு விளையாண்டுக்கு ரெண்டு இல்ல மூணு கூட கட்டலாம்.
1: எடுத்துட்டு பேசலாம், அது மட்டும் கேளுங்க, அப்பதான் அந்த முடக்கமா வரும். செல்வகுமாரம் போடுங்க, செல்வகுமாரம் போடுங்க. தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா, இவர் இருக்கிற இடம் என்ன மகாலிங்கத்துக்கு?
2: மகாலிங்க ஊரு ரொம்ப செழிப்பான பூமிமா, அது வந்து அவருக்கு இயற்கையில அமைஞ்சு போச்சு.
1: மல்லியம், மல்லியம் அந்த இடமா?
2: அந்த ஊர்ல பெரிய பெரிய புடி சொல்லிருக்காங்க, ரொம்ப செழிப்பான பூமி, ரொம்ப அறிவாளி உங்களுக்கு. அந்த ஒரு மெயின் படத்தாரு படவே இருந்தாரு
1: தாத்தா. செழிப்பான கேட்கறதுக்கு மாதிரி சொல்லுங்க தாத்தா, செழிப்பான பூமியில இருக்கிறவங்க எல்லாம் ரெண்டு மூணு கல்யாணம் கட்டலாமா?
2: குழந்தைக்கு தயாரிச்ச படம், பட தயாரிப்பாளர் அந்த ஊர்
1: தான்.
2: குழவிளக்கு ரொம்ப உயர்வான படம், அந்த குழவிளக்கை எல்லாரும் பார்த்தாங்கனாலே போதும், எல்லாருக்கும் ஒரு பெரிய
3: சொல்றத முடிஞ்சிட்டு நீங்க சொல்றதுக்கு வருவேன்.
1: சொல்லிட்டா குழவிளக்கு படத்தை பாருங்க, அதுக்கு பிறகு நீங்க கல்யாணம் கட்ட மாட்டீங்க. அடுத்த கல்யாணம் சொல்லுங்க.
4: அம்மா உண்டி சுருங்குதல் பெண்டி, உண்டி சுருங்குதல் பெண்டிற்காக. இந்த மந்திரத்தை எல்லாரும்
1: தெரிஞ்சுக்கிட்டாங்க.
2: சொல்லுங்க
1: உண்டி
2: என்னுடைய
4: வார்த்தை இல்ல, அவ்வையார் சொன்னது. நூறு வயசு, நூறு வயசு வாழலாம், ஆரோக்கியமா இருக்கலாம்.
1: அப்ப இது பிறந்துமா ஆண்களுக்கும் பிறந்த இல்ல
4: ஆண்களுக்கு பிரச்சனைகளும் வராது. பால் சேர்க்காத டீ, உரம் வந்து தேன் நிறமா இருக்கும்.
5: தேன்
4: நிறமா இருக்கும், எந்த வியாதியும் இருக்காது, எல்லாம் மறந்துடும்.
1: எல்லாருக்கும் ஒரு முடியும் சொல்லிடுறேன். தாத்தா அப்படித்தாங்க இருக்கிறார், உடம்பு அப்படித்தான் இருக்கு.
6: இப்ப காலையில மதல்ல நீங்க சொல்லுங்க,
4: காலையில முதல் வேலையா எழுச்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் உள்ளங்கையில வச்சு நல்லா தேய்ச்சாக்கா போதும்.
1: எடுத்துட்டு தெருங்க திருப்பி அந்த போன திரும்ப கேக்குது.
4: மிகச்சிறந்த விளக்கெண்ண, விளக்கெண்ண ரொம்ப உயர்வு, கிடைக்கிறவங்களுக்கா எந்த எண்ணமும் பயன்படுத்தலாம். அத காலையில இருந்துச்சு முதல் வேலையா உள்ளங்கையில வச்சு அதே தடையில் இருந்தாலே போதும். ஒரு கையில தைச்சுட்டா அப்புறம் ரெண்டு ரெண்டு கையாலையும் தோசைக்கால தடவணும், ரெண்டு கையாலையும் தடவணும். ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேலையில மட்டும் அப்படியே இளமை மட்டும், அப்படியே இளமை வந்துடும்.
1: எல்லாரும் இது இது தமாஷா எடுத்திருக்காங்க சயவு செய்து பிளீஸ். இதெல்லாம் சும்மா தமாஷுக்கு இல்ல, தாத்தா சொல்றது உண்மையா இருக்கு. என்னடா தாத்தாட உடல் அமைப்பு, அவருடைய கம்பீரம், இத பார்த்தவள் நான், அதனால சொல்றேன். இந்த வயதுலயே நீங்க இளமையா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க தாத்தா. அடுத்து வேற என்ன செய்யணும்?
4: அப்படி தடவிட்டார போது உங்களுக்கு ஒரு நாள் இச்சூடி இளமையா ஆரோக்கியமா கடமைகளை செய்யலாம், இயற்கையோட போராடலாம். இயற்கையில எந்த தோல்வி வந்தாலும் அதை சமாளிக்கலாம்.
1: சமாளிக்கலாம். வேற வேற என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க?
5: அப்புறம் கொரோனா எல்லாம் வராது, கொரோனா எல்லாம் வராது.
0: போட்டிருக்காங்க போல இருக்கு. 25 வருஷம் பொண்டாட்டி கிட்ட வாழ்ந்துட்டாலே அவங்க கொரோனா வராதா? நான் போட்டிருந்தேன், 40 வருஷம் வாழ்ந்துட்டேன், கொரோனா என் பக்கமே வரல.
1: கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க தாத்தா. வேற என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க இந்த செல்ல பிள்ளைகளுக்கு?
4: கொரோனா, கொரோனா ஒரு வியாதி இல்ல, சாதாரண தத்தம், சாதாரண தத்தம். அதை சமுத்த சமுத்திரத்துல குடிச்சா போதும், அந்த அப்படியே அந்த வியாதி மறந்துடும்.
1: எது என்ன குடிக்கணும்?
0: சமுத்திரத்துல
1: சமுத்திரத்துக்கு எங்க தாத்தா போறது? இங்க நாங்க
4: அதாவது இந்த தண்ணிய கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டா கண்ணால பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுரும், நம்மள விட பெருசு அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். நம்ம கீழே போயிடுவோம், அது நேரம் வந்துடும். கடலில் வாழும் இடமே கடல் தான்.
1: கடல் அதான் காக்காக இருக்கு.
4: ஆகவே அத பார்த்தாலே போதும், இடம் வந்துடும், நோயெல்லாம் மறந்துடும். மாசத்துக்கு ஒரு தரம் குடிச்சா போதும்.
1: கடல் இருக்கிறவங்க குடுத்து வச்ச நீங்க ஓடி போய் குளிச்சிருங்க தயவு செய்து.
0: எனக்கு 18
1: அப்ப பேர் என்ன போகலாம்
4: அம்மா? நான் உங்களுக்கு நல்லா
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: தமிழர்கள் மாதிரி உயர்வான மக்கள் உலகத்திலே கிடையாதுமா?
1: கிடையாது.
4: எல்லாம் தியாகிகள். அவர்கள் மாதிரி தியாகம் பண்ணவங்க உலகத்திலேயே
1: இல்லை.
4: அதாவது முக்கியமான கடவுள், அதாவது மேற்கிந்திய மக்கள், அதாவது பொசிட்டிஷர்கள் வந்து நமக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்தாங்க தமிழர்களுக்காக. ஆசியாவில ஒரே கோயில் எல்லாம், அந்த கோயில் வந்து மாணிக்க கோயில். அந்த நவரத்னங்கள் கிடைக்கும். அந்த கோயில்ல தமிழர்கள் வாழ்ந்த வரைக்கும் அது அப்படியே செழிப்பா இருந்தாங்க. அத பார்த்தவர்கள் ஒரு சில தமிழர்கள் ஏன் நல்லா இருக்கிறான், அவனை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி அந்த கோயிலை பிடிக்கிறதுக்காக ரொம்ப தந்திரமா போய் நம்ம நாட்டு பிரதம மந்திரிய பார்த்து தந்திரமா விளைச்சு
1: வாங்கிட்டாங்க.
4: வாங்கினதெல்லாம் அந்த கோயிலை கொஞ்சம் எடுத்துட்டாங்க, அருங்காட்சியகத்தை கொண்டு
1: எடுத்துட்டாங்க.
4: கொஞ்சம் எடுத்து ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. பித்தவனும் பங்கு போட்டுக்கிட்டான், வாங்கினவனும் பங்கு
1: போட்டுக்கிட்டான்.
4: அதுக்கு பிறகுதான் தமிழருடைய வாழ்வு வீழ்ச்சியா இருந்தது. அது வரைக்கும் தமிழர்கள் நல்லா இருந்தாங்க, செழிப்பா இருந்தாங்க. அந்த கோயில விட்டதால அவனுக்கு வித்தவனும் சுத்தான், வாங்கினவனும் சுத்தான், சுடுபட்டே சுத்தாங்க. அந்த அதாவது அந்த அருங்காட்சியகத்தை கொள்ள வச்சுட்டாங்க. அந்த கோயிலுக்கு போற மக்களை உயிரோட கொஞ்சம் சாப்பிடுறாங்க. அந்த ராணுவத்தை வச்சுட்டு உயிரோட கூண்டி சாப்பிடுறாங்க. அது தமிழர்களுக்கு 9 தலைமுறையா தெய்வம், கொட தெய்வம் அது. அந்த கோயில விட்டு கொடுத்த தமிழர்கள் நம்ம
1: ஆளுங்கதான்.
0: என்ன கோயில்,
4: எந்த கோயில்
1: சொல்றீங்க?
4: அந்தோனியார் கோயிலுமா?
1: எங்க இருக்கு தாத்தா?
4: கச்சதீவு.
1: கச்சதீவுல கச்சதீவு அதை விட்டு போட்டுட்டாங்கல்ல, கச்சதீவ இல்லையா?
4: விட்டு குட்டை இல்லாம பங்கு
0: போட்டுக்கிட்டாங்க.
4: அருங்காட்சியகத்துல இருந்த படகோடி ரத்தனங்களை சுபாஷ் பண்ண
1: தாத்தா வந்து மூச்சு எடுக்கிறாருங்க.
0: அது இல்ல, அது கிடையாது, வேற அவருதான் நல்லா பேசிட்டு இருக்காரு. பாருங்க
4: திருப்பதி கோயில் நம்ம கோயில் அந்த கோயிலையும் கோயிலை விட்டு
1: கொடுத்துட்டாங்க.
4: நம்ம ஊரு இந்தியாவில மிகச்சிறந்த ஊரு பெங்களூர் தான், அது நம்ம ஊரு. அதையும் விட்டு விட்டுருந்தாங்க. பன்னாட்டில அழகான ஊரு மூணார் தான், அதையும் விட்டு கொடுத்துட்டாங்க. அத மாதிரி எல்லாத்தையும் விட்டு கொடுத்த ஒரே தியாக மக்கள் நம்ம தமிழ் மக்கள் தான். தமிழ் மக்கள் மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே தியாகிகள் கிடையாது.
1: தமிழ் மக்களோட கொடைய பற்றி இருக்கட்டும். இப்ப இப்ப நீங்க இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை சுத்தி இப்ப 15 பேர் நிக்கிறாங்க, உங்களை சுத்தி இவங்களுக்கு
4: எண்ணெய் காலையில எண்ணிக்கணும்னா முதல் வீடுலாம் எண்ணெயை எடுத்து கையில தடவிட்டாலே போதுமா?
1: எல்லாரும் கேட்டுக்குங்க, என்ன தடவி நீங்க சொல்லிட்டேன். அதுக்கு பிறகுதான்
2: எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்பா.
1: எவ்வளவு நேரம்
4: தடவை 10 நிமிஷத்துல ஆவி ஆயிரும்.
1: ஆவி ஆயிரும் அது.
4: புது ரத்தம் ஆரோக்கியம் கிழமை கிழிஞ்சிடும் நோயும் இருக்காது.
1: உள்ளங்கை வடிவா ஞாபகத்துல வச்சிருந்த உள்ளங்கை நினைக்கிறேன் அதெல்லாம் எங்களுடைய உறுப்புகளை இயக்குற இது அந்த நரம்புகள் அதுல இருக்கு அதான் மனிதனின் மெயின் சுவிட்ச் எது உள்ளங்கை சரியா
7: உள்ளங்கை ஐயா கண்ணன்
1: கண்ணன் வணக்கம்
4: கண்ணன்
1: மாமா மாமா
4: சேர்க்கிறேன் தேன் நிறமா இருக்குமா
1: தேன் நிறம்
4: பால் சேர்க்காத டீய சாப்பிட்டா எந்த நோயாக மழை திரும்பிடலாம் வரவும் வராது வந்தா உடனே மறைஞ்சிடும் உலகத்துல
1: இதுல இருக்கிறவங்க ஒருதருமே பிளாக் டீ குடிக்கல எல்லாரும் பால் விட்டு குடிக்கலாம் சத்தம் படாம இருக்கிறாங்க பாருங்க
4: நம்ம உணவு இல்ல
7: வேண்டுமங்க
4: அத குழந்தைகள் தான் சாப்பிடணும் லஸ்ஸிங்கிறாங்க இல்லையா அந்த லஸ்ஸியை எல்லாரும் எப்பவும் சாப்பிடல எந்த நேரத்துல சாப்பிடலாம் மிக சிறந்த உணவு லஸ்ஸி தான்
1: லஸ்ஸி என்ன லஸ்ஸி என்ன லஸ்ஸியும் சொல்றீங்க லஸ்ஸின்றது மாம்பழம் பால் எல்லாம் போட்டது இல்ல ஒரு நிமிஷம்
7: மாம்பழம் போடாது தயிரும்
1: மாம்பழமும் தயிரும் மாம்பழமும்
7: மாம்பழம்
4: போடாது
1: கூப்பிட்ட குரலுக்கு வாரான்னு பாப்பா கூப்பிட்டு பாருங்க
4: அப்படி சொல்லவே முடியாது சிறுவை சாப்பாடு நேரம்
1: இல்ல கூப்பிடுங்க சந்தனமோ கூப்பிட்டு பாருங்க ஓடி வருவாரு கூப்பிடுங்க கூப்பிடுங்க
4: சிறுமை வாழ்க அந்தோனியார் வாழ்க
7: வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம்
4: வணக்கம்
7: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்
7: எப்படி இருக்கீங்க
4: நீங்க இருக்க உள்ள வரைக்கும்னா கூட
7: அதோட விடுங்க நகரம் மேல இருக்கிறது அது போலதா நமக்கு
4: உலக பேசுறது அன்புதான் அன்பு இருந்தா எங்க ஒரு நாள் வாழ்ந்துடலாம்
7: நிச்சயமா நிச்சயமா
4: தமிழ்நாட்டில் வீதிக்கு பிரதேச வந்து தமிழ்நாட்டை விட்டு புறப்பட்டு பைசா இல்லாம புறப்பட்டு உலகத்தை சுத்தி வரணும் உண்டு வருவாங்க பிஜேபி பிரதேச அம்பத்திரி அறிவாளிகள் வசந்தகுமார் சிறந்த அறிவாளி அதே மாதிரி சிறுவை சந்தான ராஜ்ய வாழ்க வாழ் வாழ்க அந்தோனியா வாழ்க
7: வளர்ந்த எல்லாரும் நீங்க எங்க இருக்கீங்கப்பா திருமணத்துல இருக்கீங்களா திருநாங்கூர்லயா
4: ஒரு கிலோமீட்டர் வடக்க வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு
7: பேசுறேன் மழை பெஞ்சுதா சாயந்தரம்
4: அம்மா சிந்தன செல்வம் ஐயா இருக்காங்கட அவங்க வந்து பிளாக் டீ சாப்பிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு பிரச்சனையே வராது ஒரு டீ சாப்பிட்டா போதும் ஒரு நாளைக்கு ஸ்பூனால தான் எடுத்து சாப்பிடணும் நேரா சாப்பிடக்கூடாது
1: என்னென்ன
4: சாப்பிடணும் பிளாக் டீ ஸ்பூனால எடுத்து சாப்பிடணும்
1: கொஞ்சம் கொஞ்சமா
4: நேரடியா வாயில ஸ்பூனால எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் பால் ஒண்ணுதான்
1: சேர்க்கக்கூடாது
4: குழந்தைகளுடைய உணவு நம்ம உணவு இல்ல
1: அது எனக்கு மட்டும் தாங்க நீங்க எல்லாரும் பால் சேர்க்கலாம் அதனால தயவு செய்து நீங்க எல்லாரும் பால ரெண்டையில இருந்து விட்டுருங்க சரியா? சரி தாத்தா உங்களோட பாட்டு சொல்லுங்க தாத்தா. அவருக்கா உங்களுக்கு விருப்பமான பாட்டு?
4: படிக்காத மேதை படம். ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராசா, ஒரே ஒரு ராசாவுக்கு ஒரே ஒரு ராணி. ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை, ஒன்று கூட உருப்பிடவில்லை.
3: அதை நீங்க
4: பாட்டம் முழுசா போட்டீங்கன்னா போறோம்.
1: நான்
4: வந்து ரசிகன் மிகச்சிறந்த சிம்பளம் கேக்குறதுதான் ஸ்டேஷன் இல்ல.
1: ஓ அப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல பெண்ணு, அவ பாடவும் தெரிஞ்சிருக்கணுமே.
4: உலகத்துல நம்ம விரும்பும்
1: ஒரு நிமிஷம் தாங்க தாத்தா. இந்த இப்படி பாடுற பேத்திக்கு ஒரு பாடாத தாத்தாவா? பாடி விடுங்க தாத்தா, இப்ப இவங்க எல்லாம் சிரிக்க போறாங்க. ஒரு பாடுங்க தாத்தா, ரெண்டே ரெண்டு வரி, ரெண்டே ரெண்டு வரி எங்க பாடுங்க பாப்போம்.
7: அந்த நான் பாடும் நல்லமாக வேண்டும்,
1: அத பாடுங்க. எங்க பாடு
4: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். எம்ஜிஆர் படத்துல எல்லோரும் வாழ நான் ஏன் பிறந்தேன் படத்துல வரக்கூடிய பாட்டு, அந்த பாட்டை வாழ்ந்தாலே போதும், ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்காங்க.
1: தாத்தா ஒரு பாட்டு ரெண்டு வரி பாடுங்க பாப்போம், ஒரு ராகத்தோட உங்களால முடியும்.
7: என்னுடைய
3: சொல்லுங்க, நான் பேசுறது முதுபட்ட பேசுறேன், கேட்குதுங்களா?
4: நீதான் கேக்குது.
3: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் எம்ஜிஆர் பாட்டு சொன்னீங்களே.
4: ஆமா, நான் ஏன் பேருந்து
3: அந்த படத்துல எப்படி ராகமா அதுல பாடுவாரு, அதை மட்டும் கொஞ்சம் பாடி காட்டுங்க, எனக்கு சரியா தெரியல. அது மாதிரியே பாடுவோம், பாடுங்க. அதே மாதிரி ஒரு ரெண்டு வரி
4: அது ரொம்ப சிறந்த பாட்டுங்க. தியான வயசுல வருங்க அந்த பாட்டு, தியான
3: அந்த பாட்டு கேட்டதுல அது மாதிரியே ஒரு பாட்டை எடுத்து விடுங்க. சும்மா அப்பதான் போடலாம்
4: ஐயா, கேட்கறதுதான் சிறந்த சிறுவம்.
3: அது பண்ணுங்க,
4: அறிவாளியை பேசுவதை கேட்க வேண்டும். எல்லாரும் பேசவே கூடாது. காமராஜர் என்ன சொல்லுவார்னா, என் பேச்சு யாரு இந்த தமிழ்நாட்டுல கேக்குறான்
7: பாருங்க. பாருங்க
1: பேட்டி அன்பா சொல்றேன், என்னுடைய ஒரு ஆசை, எங்க ஒரு தெரிஞ்ச ஒரு பாட்டு ரெண்டே வரி சும்மா அப்படி. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்,
4: பாடுங்க. ரொம்ப
1: தாத்தா சின்ன வயதுல நீங்க இது பாடி இருக்கீங்க, சின்ன வயதுல அம்மா அம்மா அம்பளி மாமா பாட்டு அப்படி ஏதாவது பாடி இருக்கிறீங்களா?
4: அம்மா மயில் வாகனம் பேசுவாரு பாடுவாரு. நான் 70 வருஷத்துக்கு மீறி கேட்டிருக்கேன். மயில் வாகனம் மாதிரி ஒரு சிறந்த கலைஞர் இல்ல யாரும், அவர்தான் முதல் கலைஞர். மயில் வாகனம் நினைப்போம், மயில் வாகனம் தான் மூலப்பொருள்.
1: நான்
4: ஒரு லட்சியன்,
7: இன்னைக்கு வந்து
1: இன்னைக்கு நீங்க ஒரு பாடகர், இப்ப நாங்க எல்லாம் பாடுறோம்
7: இல்ல, ரசிகர்கள் இருக்கோம்.
1: ஒரு அம்மா பாட்டு பாடுங்க, ஒரு அம்மா பாட்டு பாப்போம்.
4: ஐயோ அம்மா பாட்டு எந்த பாட்டுங்க நான் கேட்க விரும்புற ஆளுமா?
1: ஐயோ அப்ப வேற பாட்டு சொல்லுங்க, நான் பாடும் பாடல விட்டுட்டு வேற ஒரு பாட்டு சொல்லுங்க எனக்கு, ஸ்லோமான பாட்டு.
4: எந்த பாட்டு? எல்லா பாட்டும் நல்லா
7: பாடு. மலை, அந்த மலைன்னு வரும் பாருங்க ஐயா, அந்த பாட்டு பாடுங்க. மலை மலை வரும் பாருங்க.
1: என்ன மலை?
7: என்ன மலை அது?
1: மருதமலை மலை மாமணி.
4: இல்ல இல்ல இல்ல யாரு?
7: பெண்கள்
4: முளை ஆடும் மலை, பிங்களை முடி சூடும் மலை, பெண்கள் வரும். ஆமா, அவ்வையார் படத்துல, அவ்வையார் படத்துல வரக்கூடிய பாட்டு மாதிரி
7: அது ராகமா படிச்சீங்கன்னா
4: பாரு பாடுற பாட்டு.
7: ராகமா பாடுங்க, ராகமா பாடுங்க.
1: எப்படி என்ன வாகத்துல வருது அது?
4: நான் கேட்கிற ஆளுன்னு சொல்லிட்டேன். பாடலாம்
1: தாத்தா நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு பாருங்க. புடிச்சது புடிச்சதுதான். ஒரு கண்ணன் பாட்டு சொல்லுங்க தாத்தா, ஒரு கண்ணன் பாட்டு.
4: காற்றிலே வரும் கீரம்,
1: அது எப்படி வரும்?
4: பாட்டிலேயே சிறந்த பாட்டு அந்த பாட்டு தான். காற்றிலே வரும் கீரம், அதாவது
1: காற்றிலே வரும் கீரம் அந்த பாட்டா?
4: அந்த பாட்டு தான் எம் எஸ் பாமது. அந்த பாப்பாட தான் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அந்த பாட்டு இன்னமும் காவிர எல்லாருக்கும் ஒடுக்கிடுங்கிறாங்க. காசினே வரும் கீரம்.
1: சரி, நல்லது தாத்தா. இவ்வளவு நேரமும் உங்களோட நாங்க பேசி இருக்கிறோம், எல்லாரும் அமைதியா இருந்து கேட்டிருக்காங்க. உள்ளங்கை ரகசியம் நீங்க தாத்தா சொல்லி கொடுத்துருக்கீங்க. கண்ணன் அவர்கா வாங்க, நீங்க உள்ளங்கையில இந்த என்ன தடவுறீங்களான்னு தாத்தா சொல்லுங்க. இண்டியில இருந்து கண்ணன் மீட்ட போட்டு மீட்ட போட்டு அங்க உள்ளங்கையில என்ன தடவாம இங்க வாங்க, வந்து தாத்தா வாங்க.
7: கண்ணன் கண்ணன் மீட் எடுத்து விடுங்க.
1: கண்ணன்
7: கண்ணன்
1: போய் சொல்லுங்க, அவர் அந்த உள்ளங்கையில கை உள்ளங்கையில என்ன தடவுறாரு போல இருக்கு, அவரை கூட்டிட்டு வாங்க. அல்லா
4: ஒளிச்சித்திரம் போடுங்க ஐயா,
1: ஒளிச்சித்திரம் போடுங்க ஐயா. ஐயா ஓடி வாங்க ஐயா, எல்லாரும் எத்தனை பேர்? மாமா தாத்தா சொன்ன மாதிரி எத்தனை பேர் நீங்க உள்ளங்கையில என்ன தடவீங்கன்னு சொல்லுங்க பாப்பா. வடலூரானந்தன் நீங்க சொல்லுங்க,
7: ஆரம்பிப்பீங்களா? கண்டிப்பா
1: செய்யுங்க. ராஜ்குமார்,
8: அம்மா அம்மா தினமும் தேங்காய் உள்ளங்கையில வச்சுதான் தேய்க்கிறேன். உள்ளங்கையில தடவி
4: தேங்காய் எண்ணெய் வந்து எரி கடிக்கும் நம்மள.
7: என்ன
4: ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: கண்ணன் வாங்க, எங்க கண்ணன் உடனே உள்ளங்கைக்கு தேங்காய் தரவீங்க நீங்க? தாத்தா
7: தனிக்கிறாரு.
1: கண்ணன்
4: வணக்கம் வணக்கம். கடலூர் கண்ணன்
7: பாயிரு
4: ஒளிச்சித்திரம் எங்களுக்கு தேவை.
7: வேற அம்மா மறந்துட்டாங்க, அறுப்பாரம் போட்டு
4: கண்ணன் வந்து தலையில தான் தலையில. கண்ணன் ஒரு சிறப்பான கவிஞர், ஒரு கெட்டிக்காரு.
3: கண்ணனு கண்ணனுக்கு எங்க தடவணும் என்னைய
6: கண்ணனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. அந்த புள்ள கொஞ்சம் இப்ப
7: தாத்தா இல்ல மேடம், தாத்தா சொல்றதா நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அவர் வழிதான் நடந்துட்டு இருக்கிறேன்.
6: உண்மையா? என்ன அவர் வழியில, அவர் சொன்ன வழி என்ன வழியில ஒண்டுல நடக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு பாப்போம்.
7: என்ன சொல்றாருல்ல, பேசிட்டு
6: இருக்கிறேன்.
7: நீங்க உள்ள கையில
6: தாத்தா இன்னொரு சொன்னார், குடிக்கிற வகையில ஒன்று சொன்னார். குடிக்கிறதுல அது என்ன?
7: குளிக்க குளிக்க சொன்னார்கள். குளிக்க
6: சொல்லுவார்
7: இல்ல இப்ப தாத்தா ஏற்கனவே சொல்லிருக்காரு அந்த விஷயம்
6: எல்லாம்.
7: அவரு பேசுறப்ப சொல்லிருவாரு
6: சொன்னாரு.
7: அதை எப்படி குடிக்கணும்னு சொன்னாரு, அதை எப்படி
6: குடிக்கணும்னு
7: அதாவது ஸ்பூன் ஸ்பூன் இருக்கு பாருங்க, ஸ்பூன்ல எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னாரு.
6: எங்களுக்கு
7: தெரிஞ்சு நீங்க சொன்னீங்க.
6: மாமா இது தாத்தா இதுலயும் தப்புறாரு மாமா. தச்சுதான் ஏதாவது புள்ள வந்தாலும் அது அவையா சொன்ன
9: கண்ணன் உங்களுக்கு நாலாம் கிளாஸ் வாத்தியார் சொன்னதா ஞாபகம் சொன்ன.
6: என்ன என்ன
7: சொன்னாங்க? அவ்வளவு படிப்பு படிக்கலைங்க.
6: இப்ப எல்லாரும் ஒரு அமைதியா இருங்க. தாத்தா காண்டி ரேவதி அம்மா ஒரு பாட்டு பாடுங்க. தாத்தா காண்டி ஒரு பாட்டு. எல்லாரும் அமைதியா இருங்க. ரேவதி அம்மா
9: இன்னைக்கு
6: லைவ்லயே தாத்தா கேட்டு தக்க பாட்டு பாடுங்க. நோட் எடுங்க, நீங்க நோட் எடுங்க. யாரு தாத்தா காண்டி ஒரு பாட்டு பாட
9: போறீங்க?
6: எல்லாருமே போடுங்க, எல்லாருமே போடுங்க. ரேவதி அம்மா ஒரு பாட்டு, தாத்தா தாத்தா உங்களுக்காண்டி ரேவதி அம்மா
9: பாடுறேன். அவர் என்ன பாட்டு
6: சொன்னார்
9: இல்ல, அதுதான் கிடைச்சிருக்கு நினைச்சா வேற பாட்டு கிடைச்சிருச்சு. சரி எதாவது அவங்க பேச்சு குடிக்கலாம். வேற யாரும்
6: பாட போறீங்க? தாத்தா காண்டி ஒரு பாட்டு பாப்போம். யார் தாத்தா காண்டி ஒரு பாட்டு பாட போறீங்க? யாரும் பாடுறது தாத்தா காண்டி ஒரு பாட்டு பாடுங்க. தாத்தா தாத்தா கதை பேசு, மீரா குட்டிக்கு கதை பேசு.
7: தங்கச்சி தங்கச்சி
6: நீங்க என்ன கொடியா?
7: புடி விடணும்.
6: புடி விடு இல்ல பொடி பொடி. அங்க ராஜ்குமார் உங்க பாட்டு சொல்லுங்க. ராஜ்குமார் இப்ப இந்த மறந்துடுவீங்க சொல்லுங்க. நேற்றும் சொல்ல இல்ல
8: நேற்று ராஜ்குமார் வாசனை இல்ல வணக்கம். வாங்க கண்ணன் ஐயா வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்.
6: சொல்லுங்க கோபுர வாசல்ல.
8: கோபுர வாசல்ல பெருங்க எடுத்த வச்சாட்டு ஓடி போய்
7: கோபுர வாசல்ல போய் என்ன
8: கவிதைகள் படித்திருந்தேன்.
6: என்ன
7: பண்ண? காதல்
6: காதல்
8: காதல் கவிதைகள் படித்திருந்தேன்,
7: கவிதைகள் படித்திடு நேரம்,
8: கவிதைகள் படித்து நேரம், இதயோரம்
7: நிறம் தோறும் காதல் கவிதைகள் படித்திருந்தேன்.
6: ஓகே மாமா உங்க பாடு சொல்லுங்க, கண்ணன் சொல்லுங்க, செல்வகுமார் சொல்லுங்க, நாகப்பன் சொல்லுங்க, யார் சொல்ல போறீங்க? கண்ணன், செல்வகுமார்.
7: அம்மா என்னுடைய பாடல் சொல்றேம்மா, பாடல வந்து எங்கள் குடும்பம் அப்படிங்கிற படத்துல அதிமதுரா அனுராதா அந்த பாடல் தான். ஏம் ராஜா ஜம்னா ராணி பாடிய பாடல், 1958 படம்
6: அனுராதாமா,
7: அதிமதுரா அனுராதா அப்படிங்கிற ஒரு பாட்டு
6: பாருங்க, எல்லாம் வயசான பாட்டு தான். பரவாயில்ல, அடுத்தது நாகப்பன், ரேவதி அம்மா, கண்ணன், மாமா.
7: நான் பாடுறேம்மா,
6: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாட்டு கேட்டேன் அண்ணா, இப்ப என்ன பாட்டு? அம்மா அம்மா
9: நீங்க பாட்டு
6: சொல்லுங்க.
10: படம் பல்லாண்டு வாழ்க, இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா.
6: அது எப்படி வருது?
10: இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா,
7: குழு சோலைக்கு வசந்த விழா,
6: உடனே திறக்கல சொர்க்கம் உணவா இல்ல,
7: மொத்தத்தில் பருவங்கள இளம கருமீனிய பல பாட்டும் இன்பமுலா.
6: மாமா உங்களுக்கு என்ன பாட்டு மாமா?
10: அவ்வளவுதான்
6: எங்க மாமா, மாமா உங்களுக்கு என்ன பாட்டு? உங்களோட காதலர்கள் அந்த பாட்டு நான் எம்பித்தையில் எடுத்து வச்சிட்டேன் சொல்லுங்க.
7: காதலர்கள் நீர தாமரை பூ,
6: என்ன என்ன படம் அது?
7: என்ன
6: படம்?
7: பாய்மரக்கப்பல்.
6: பாய்மரக்கப்பல் அதுல ஈர தாமரை பூவே.
7: ஆமாமா.
6: அப்ப வாங்க அங்க வெளியில ஈர தாமரை பூவே.
10: ஆனந்தன்
6: பாட்டு சொல்லல, ரேவதி அம்மா பாட்டு சொல்லல,
10: அம்மா என்றால் அன்பு அந்த பாட்டு
9: சொல்றீங்க. என் பாடல் சொல்றேன், பாடல் சொல்றேன். நான் போய் நதியே பல்லாண்டு வாழ்ந்த படம் ஒண்ணு, பாடல் வேற.
7: மேடம் எனக்கு ஒரு பாட்டு, நான் வந்து
6: நதியலையே அப்படித்தானே?
9: ஆமா ஆமா கிடைச்சிருக்கு மீரமா, கிடைச்சிருச்சு. கண்ணன்
7: என்ன பாட்டு? என் பாட்டு ஊரு விட்டு ஊர் வந்த படத்துல சொர்க்கமே என்றால அது நம்மூர படம் வருமா.
6: நீங்க காதல் பாட்டு கேப்பீங்கன்னு பார்த்தா என்ன?
7: இல்ல என்ன சொல்றீங்க, அதனால அந்த பாட்டு கேட்டாச்சு.
6: இல்ல நான் அந்த பாட்டு தர மாட்டேன், காதல் பாட்டு சொல்லுங்க.
7: காதல் பாட்டா?
6: கொஞ்சம் காலமா அவரு ஜாலி
10: அனுப்பிட்டு அதே சொர்க்கத்தை திரும்ப போயிலால சேர்த்து விட்டுருங்க.
7: இல்ல இல்ல என்ன பத்த ராசாவில சொந்தம் ஒன்று தேடும் அன்னக்கிளி,
6: அது சூப்பர் பாட்டு.
7: என் பாட்டை எழுதிக்கிறீங்களா இல்லையா?
6: எழுதிட்டேன்
9: காற்றினிலே வரும் நீ

0: ஏதோ பாடி.
1: அம்மா அதுல நீங்க பாடுன வணிகம் காட்டினே பட்ட மரங்கள் முதல் வந்து
0: சுனை வண்டுடன் கோயிலும்
1: சுனை வண்டுடன்
0: நீலா மலர்ந்து
1: நிலா மலர்ந்து கட்டிக்காரு கட்டிக்காரு கட்டிக்காரு சூப்பர் சூப்பர் நல்லா
0: ஏதோ பாடுங்க
1: ஏதோ இல்ல நல்லா பாடுனீங்க. தாத்தா எப்படி இருந்தது பாட்டு உங்களுடைய பாட்டு?
2: எம்எஸ்ஐ விட கிளியரா இருந்தது எல்லா பொருளும்
0: முக்கியத்துவம்
2: கொடுப்பாங்க பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்போதுமே பொருள் தான் முக்கியம், இசை வந்து
1: ரெண்டாவதுதான். அருமையா இருந்தது அம்மா, நல்லா இருந்தது அம்மா, வாய் விட்டு நல்ல அழகா பாண்டீங்க நீங்க, உண்மை அருமையா இருந்தது, சூப்பர் நல்லா நல்லா இருந்தது.
0: அவரை சொல்லவே தெரியும் ஏதோ நம்ம இந்த பாட்டை பாடுவோம்
1: தோணிட்டு. இன்னொரு இப்ப வந்த காட்டினியில் வருங்கிதான் அப்படி பாடும், யாருக்கு தெரியும்?
0: அந்த பாட்டு நல்லா பாடுவா
1: அந்த பாட்டு. சொல்லுங்க அம்மாண்டி, யாரு கூப்பிட்டது?
3: என்ன விஷயமா? நல்லா நல்லா அம்மாவோட அந்த உதவியில வந்து பாத்தீங்கன்னாக்க அத நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப வந்து அதுக்கான ஒரு அன்புற வந்திருக்கிறாரு, அவரே கேளுங்க. ஐயா பிறந்தநாள் ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்?
2: மிகவும் நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்.
3: ஏன்னா வருடம் வருடம் அதாவது மறக்காம ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கான வழிமுறைகளை மிக சிறப்பாக அம்மா வந்து செய்து கொடுத்துருக்காங்க எல்லா வருஷமும்.
1: எனக்கு ஒரு தாத்தா, எனக்கு ஒரு தாத்தா, எந்த தாத்தாண்ட நினைப்புலதான் நான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன்.
3: இல்லம்மா அவங்களுடைய அவரு ட்ரெஸ் மட்டும் இல்ல, அவருடைய ஒரு சின்ன அவருடைய செலவுகளுக்காக நான் பணத்தையும் ஐயா அம்மா தான் அனுப்பி விடுறாங்க எப்பவுமே.
1: அது அது என்னண்டா எங்களுடைய தாத்தா என்னண்டா
3: துணிமணி எடுத்து கொடுத்து ஒரு வேட்டி ஒரு சட்டை ஒரு துண்டு எடுத்து கொடுத்து அவரை வந்து கௌரவப்படுத்துறது அம்மா செஞ்ச முடியாது.
2: அதை விட அன்பு இருந்தது அம்மா,
3: அன்பு இருந்தது அந்த அன்புதான் இன்னைக்கு அவ்வளவு தூரம் உங்களை வந்து ஒரு கௌரவப்படுத்துது அந்த வானொலிங்கிறது.
1: அப்ப தாத்தா இப்ப நீங்க இந்த போன ஓப் பண்ணி அதுக்கு ஒரு வழி பாக்குறதுக்கு பாக்குறேன், இந்த போனை நீங்க ஓப் பண்ணி வைக்கிறீங்களே எதுக்கு தாத்தா ஓப் பண்ணி வைக்கிறீங்க நீங்க? அதுக்கு சொல்லுங்க.
2: என்ன
1: டவர் பிரச்சனை இருந்தாலும் நீங்க எதுக்கு போனை ஓப் பண்ணி வைக்கிறீங்க? டவர் பிரச்சனை இப்ப நோவல் கால் வருந்தாலும்
2: கிடைக்கல. செல்வகுமார் உதவி வேணுமா? செல்வகுமார் உதவி பண்ணாதான் பேச முடியும்.
1: இல்ல இல்ல இல்ல, செல்வகுமார் இல்லாமலே நாங்க பேசணும். நீங்க ஓப் பண்ணி வச்சா நாங்க எப்படி எடுக்கிறது? ஓன்ல இருந்தா நாங்க எடுப்போம் இல்ல.
2: சரி வாங்க,
1: நீங்க ஓன்ல
3: நீங்க தேவையில்லாதப்ப இணையத்தை மட்டும் ஆன் பண்ணி வச்சீங்க, மற்றபடி செல்ல வந்து ஆன்ல வைக்கணும்.
2: சரி
1: நீங்க ஓன்ல வைங்க தாத்தா, என்ன என்ன மட்டும் உங்களோட பேசுறதுக்கு நாங்க அழைப்பு விடுத்துறதுக்கு நீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது செலவினம் வருதா இல்ல தானே? அது ஓன்ல இருக்கிறதால
2: ரொம்ப கஷ்டம், சிறுவை கிட்ட காண்டாக்ட் பண்ணாலும் கஷ்டம், ரொம்ப பிஸி. வானத்திலேயே பறக்க எப்ப பார்த்தாலும் ஓய்வு இல்லை பேசிக்காதான் இதுவா இருக்குன்னு சொல்லுவேன். அடிக்கடி போய் சொல்லுவோம் போன மிகவும்
1: நீங்க ரெண்டு பேரும் பிஸியா இருக்குமானா தாத்தா போன ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். பிஸி
3: பேட்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் ஒன்னா வருது, டிஸ்பிளே போயிடும்
1: நினைக்கிறாரு. நீங்க ஓன்ல வைங்க தாத்தா, நீங்க ஓன்ல. சரி தாத்தாக்கு மாதம் மாதம் யாரு
3: சார்ஜ் போட்டீங்க?
1: மாதம் மாதம் இந்த போனுக்கு யாரு அந்த பணம் எவ்வளவு கட்டுறீங்க, யாரு கட்டுறது?
2: அது ஒரு பேரம்
3: கட்டுறாங்க இடையில,
1: ஒரு பேர்
3: போட்டிருக்காரு,
1: ஒரு பேரம் கட்டுறாங்க,
2: ஒரு பேரம் கட்டுறாப்புல சமயத்துல சிலுவை கட்டுறாப்புல.
1: ஓ அது எவ்வளவு வருது?
3: அம்மாதான் செல்வகுமார் மூலமா.
1: எவ்வளவு எவ்வளவு கட்டுற, எவ்வளவு கட்டுறீங்க? அது மாதம்
2: கிட்டத்தட்ட 200 ரூபாய் வரும்
1: மாதம். இருநூறு ரூபாய் மாதம் நீங்க அதுக்கு கட்டுறீங்க, அவ்வளவுதானே? யார் அந்த பேரன் உங்களுக்கு கட்டுற
2: பேரன்? பேரன் ஒருத்தவரே சிலுவை ரெண்டு பேருமும் கட்டுவாங்க.
1: ஓ
3: சிலுவை கட்டுறது இல்லையா, அது எம்டிஆர் கட்டுறது.
1: இல்ல இல்ல, மாமா தான் கட்டுங்க, மாமா தான் கட்டுறது அது. சரி, பேரன் அது ரெகுலரா ஒவ்வொரு மாதம் போட்டுறாரு, நீங்க கேட்கணுமா பேரண்ட?
2: இல்ல அவங்கள அந்த பண்ணிருப்பாங்க, அப்படியே ஆன் பண்ணிடுவாங்க,
1: அவங்களே ஆன் பண்ணி விட்டுறாங்க.
2: அதிக பிரச்சனை வந்து டவர் பிரச்சனை தான்.
1: டவர் பிரச்சனை அது கட்டி கொடுக்கறது தான் யோசிக்கிறோம் தாத்தா, அதுக்கு எவ்வளவு முடியும்?
3: அது கிராமம் பார்த்தீங்கன்னா, அதனால அங்க அவ்வளவு தூரம் சமயத்துல அந்த
1: அதனால
3: அவரு அங்க இருந்து சிதம்பரம் வர்ற வழியில வந்து அதுக்கப்புறம் தான் அங்க உட்காந்து கேப்பாரு.
1: சில நேரம் பேரன் கட்டாத பட்சத்துல நீங்க மாமாட்டா இல்ல செல்வகுமார்ட்ட கேளுங்க, அது எம்டிஆர் கட்டும் உங்களுக்கு 200 ரூபா
2: மாதம். ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் தொடர்பு கொள்றது ரொம்ப கஷ்டம்.
1: எனக்கு எங்களுக்கு சரியான அன்றைக்கு அப்பாவும் கேட்டிருந்தார் அன்று என்ன செய்யறது என்று
3: மாலிங்கம்
1: பாருங்க பாடாமலே ஓடிட்டார். சரி நல்லது தாத்தா, உங்களோட பேசினது உங்களுக்கு என்ன வேண்டாலும் உங்களுக்கு என்ன வேண்டாலும் நீங்க செல்வகுமார் அல்லாட்டி மாமாட்டு கேளுங்க.
2: ஒரே ஒரு ஊருமா, ஒரே ஒரு ராசா, ஒரே ஒரு ராசாவுக்கும் ஒரே ஒரு
3: படிச்சாதான் பாட்டு ஒளிபரப்போம்.
1: நீங்க அந்த ராமா படிச்சு காட்டுங்க.
3: ராமா பாடுனதான்
1: ஒரே ஒரு தாத்தாவுக்கு ஒரே ஒரு மீரா பேத்தி, ஒரே ஒரு பேத்தி, ஒரே ஒரு பேத்திக்கு தான் 100 குழந்தை. அந்த 100 இனியும் ஒன்று கூட உருப்படி இல்லை. எல்லா அவ்வளவு பெரிய சொல்லி இருக்கு.
2: அவங்களுக்கு உருப்படியான குழந்தை நிறைய இருக்குமா?
1: யாரு ஒரு ஆளு சொல்லுங்க, ஒரு ஆள. நாகப்பன் தன்னை சொல்லிட்டேன் பாருங்க, மற்றவங்க எல்லாம் தந்தையன்னு சொல்லாம இருக்கிறாங்க பாருங்க, பாருங்க தன்னையும் சொல்றாரு.
2: செருடோகுமாரன் சேர்க்கலாம், சிறுவைய சேர்க்கலாம்,
1: மாமாவ சேர்க்கலாம், மாமா
3: எல்லாரையும் சேர்க்கலாம்,
1: எல்லாரையும் சேர்க்கலாம். இதுல அந்த என்ன உருப்படி இல்லாத குழந்தை யாருன்னு நான் லைனா சொல்லட்டா தாத்தா, கேக்குறீங்களா நீங்க?
2: ஏமா மந்திரவாதி மாண்டிக்கார காணும்.
1: யார் அது? மந்திர மந்திரவாதி, மந்திரவாதி அழைச்சாரு இப்ப அவருக்கு எடுத்துடலாம்.
3: மந்திரவாதியும்
1: கூப்பிட்டு விடுறோம், பேசிருங்க பாவம். அவர் நீண்ட நாளும் அவங்களோட பேசல மந்திரவாதி. அவர் லேகியம் கொடுப்பா சாப்பிட்டுருவாங்க தாத்தா, இந்த இருக்கிற இளமையும் போயிடும். முதல்ல
2: இரவாம் தேதி மந்திரவாதி
1: அவர் லேகியம் கொடுத்தா அவர் உங்களோட இளமையெல்லாம் போயிடும். அவர் கொடுக்கற லேகியத்தில் எங்க அவர் வரும் வரையும் கண்ணன் அந்த ஒரே ஒரு ராஜாவை படிங்க பாப்போம். உங்களோட ராகத்துல
3: என்னோட ராகத்துல படிக்கிறாங்க,
1: உங்களோட ராகத்துல பண்ணீங்க தாத்தா சரியா பிள்ளையான்னு சொல்றாரு பாப்போம். உங்களோட ராகத்துல பண்ணீங்க
2: ஒரே ஒரே ஒரே ஊர்ல ஒரே ஒரே ஒரே ராஜா, ஒரே ஒரே ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரே ராணி, ஒரே ஒரு ராணி பத்தா ஒன்பது ஒன்பது பிள்ளை, அந்த ஒன்பதுல ஒண்ணு கூட ஒரு படியும் இல்ல இல்ல இல்ல. ஒரு நாயை வளர்த்தா,
1: நாயை வளர்த்தா
2: பண்ணி வளர்த்தாத்தான் நாயை வளர்த்தான். நன்றி உள்ள உயிர்களெல்லாம் பிள்ளை தானடா, நன்றி உள்ள நாய்கள் மேலடா,
3: நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா.
1: அது நல்ல ஒரு பாடல், அது உண்மையா இனிமையான ஒரு பாடல் அது. ஆனா இப்ப இந்த பாடல ராகம் சரியா தாத்தா? கண்ணன் பாடனர்
2: கண்ணனுக்கு அசோக்கிய
1: திறமம்மா,
2: அவருடைய ஒளிச்சித்திரம் ரொம்ப நல்லா இருக்குமா. நல்ல
1: நீங்க
2: ரொம்ப சிறப்பு
1: ஒளிச்சித்திரம் கேட்டேன், ராகம் எப்படி இருந்தேன்னு கேட்டேன். நீங்க அதை சொல்லுங்க முதல்ல.
2: கண்ணனுடைய சிறப்பான்

0: மோகனம்பாள் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு இருப்பார்.
1: மோகனம்பாள் சாப்பாடு போட்டோம்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுலயே தூங்கிடுவார். கையும் கையும் கையும் கோப்பையும் கழுவாம தெரியுமா தட்டையும். செல்வம் ஓடிவாங்க,
0: பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு.
1: அவர் கேட்டுட்டு இருக்கிற தூங்குறான் தாத்தா, இது தெரியாம நீங்க இருக்கிறீங்க. அவர் இப்ப வந்து அவர் மீட்டை போட்டு தூங்குறார். அவர் குழந்தை எல்லாரும் இணைச்சி விட்டுட்டு உங்களையும் இணைச்சி விட்டுட்டு அவர் தூங்கி கொண்டிருப்பார்.
0: அதனாலதான் டெக்னிக் மேன்.
1: குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு அந்த டெக்னிக் அவருட அவருக்கு உறவு தூக்கம் தான் அவருட. சரி கண்ணன், ஒரு இடவெளி கொடுங்க பாப்பா. தாத்தா இன்றைக்கு எங்களோட சேர்ந்து இடவெளி சொல்லட்டும். எங்க கொடுங்க, டக்குன்னு கொடுங்க.
0: தாத்தா கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுக்கணும்.
1: தாத்தா கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுக்கணுங்க. ஃபாரூக், நீங்க ஒரு இடவெளி கொடுங்க டக்குன்னு. உங்களுக்கு ஆயத்தமா ராஜ்குமார் இருக்கா, நீங்க குடுக்கறதுக்கெல்லாம் எங்க டக்கு டக்குனு குடுங்க பாப்போம். இந்த இடவெளி குடுக்க முதலே மகா நீங்க
0: வடலூர்
1: வடலூர் ஆனந்தன் வாங்க. அவர் இடவெளி குடுக்க மாட்டேன் அவரும் சொல்லுவார்.
0: கண்டு
1: பழைய மாட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு. அவர் தான் அன்றைக்கு வந்த அன்றைக்கு வெற்றி பெற்றது வடலூர் ஆனந்தன்.
2: மாதுளையின் பூப்போலே மலர்கின்ற இதழோ, மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ.
0: படம் வந்து உலக சுற்றுவாதிதான். அது இப்ப பாடின பாட்டு கரெக்டான பாட்டு
1: தாத்தா
0: காலத்து பாட்டு ஒண்ணு சொல்றேன் நான். ஆயிரம் ஆயிரம் மலரில் ஒரு ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலயமணியின் எனக்கே தந்தவள் நீயே தங்க கோபுரம் போல வந்தாயே புதிய உலகம், புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே.
2: ரொம்ப கஷ்டம்
1: பாடி காட்டுங்க தாத்தா பாவம். ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீ ஆலய மணியின் தாத்தா சொல்லுங்க என்ன பாட்டு முதல் வரி.
0: மிகவும் கரெக்டான பாட்டு. பாரு பாடினதை விட நீங்க பாடினது ரொம்ப நல்லா இருக்கு.
1: அவர் பாருங்க
0: பேசுறதே பாடுற மாதிரி இருக்கான் தாத்தா.

0: தாத்தா முதல் தொடக்கம் தாத்தா.
1: அந்த பாட்டு ரொம்ப, அந்த பாட திரும்ப வரக்கூடிய பாட்டு ரொம்ப சிறந்த பாட்டு.
2: முதல் வரி சொல்லுங்க.
0: முதல் வரி என்ன தாத்தா?
1: அவ்வளவு ஈஸியா வருமா? அது
0: கடைசி மட்டும் கொண்டு விட்டுட்டேன்.
1: சோதனையே சோதனை போதுமல்லா சாமி.
0: பயத்துல

0: என்ன அந்த பாட்டு? ஆயிரம் மலரினால் ஒரு மலர் நீ, ஆலய
1: ஆலய மணி
0: இன்னிசை நீ,
1: தாய்மை எனக்கு தந்தவள்ளியே, தருங்க கோபுரம் போல வந்தாயே, புதிய உலகம் புதிய பாசம் தொண்டு வந்தாயே. கொடுத்து என்னை பேச வைத்து பாதியிலே போய் தூங்கிவிட்ட எந்த நண்பா எங்கே இருக்க, மீண்டும் வந்து பாட்டு சொல்ல.
2: அந்த படத்துல இன்னொரு பாட்டு சக்தி சுட்டதேடா விட்டதேடா, அந்த பாட்டு இதை விட நல்ல பாட்டு.
0: அந்த படத்துல யாருக்கு அந்த பாட்டு சக்தி சுட்டது?
2: ஆமா,
0: ஓ ஓ ஓ
1: தேவைப்படுதா?
0: சரி சரி, படம் என்ன படம்? ஒரு படம் இருக்கு, அதோட என்ன இருக்கு?
2: ஐயோ, அவளை ஈஸியா ஞாபகத்துக்கு வந்து
0: எந்த தாத்தா? அது பாலும்
1: படம், சவுண்ட் வரும்
0: பாலும் படம்.
2: பாட்டு சக்தி
1: சுட்டதேடா
2: புத்தி கெட்டதடா.
0: அது இன்னொரு பாட்டு அந்த படத்துல, பாலும் படமும் படம். அதுல இது
2: அதுல அது இல்லம்மா, ஆலயமணி, ஆலயமணியில வரும்.
0: ஆலயமணியில இந்த பாட்டு வரும்.
1: படம் சொல்லிட்டாரு,
2: படம் சொல்லிட்டாரு.
0: ஆனா சட்டி சுட்டுதான் அதுல வராதே.
1: என்ன பாட்டு?
0: நினைச்சிட்டேன், தாத்தா கட்டிக்கார் கட்டிக்கார். ஆலயமணியில
2: சக்தி சுட்டதடா, கை
0: விட்டதடா,
2: நாலு நடந்த முடிஞ்சதுன்னு நல்லது கெட்டது தெரிஞ்சதுடா.
0: தாத்தா அந்த பாட்டையும் அந்த இதையும் சொன்னதான தாத்தாக்கு ஒரு புள்ளி. அந்த அந்த பாட்டு, அந்த பாட்டு வந்து பொன்னை என்று தொடங்கும். அங்கால என்ன? பெண்ணை,
1: பொன்னை,
0: பொன்னை இல்ல, பெண்ணை,
1: பொன்னை விரும்பும்,
0: பொன்னை, பொன்னை, பொன்னை, பொன்னை, பொன்னை. தாத்தா அடுத்த வரி என்ன? பொன்னை விரும்பும்
2: கண்களில் நீளம் விதைத்தவளோ, அதை கடலில் கொண்டு கலைத்தவளோ. கண்களில் நீளம்
1: பேராசைகளும் பேரலைகள்லாம் படைத்தவளோ,
0: படைத்தவளோ,
2: படைத்தவளோ. அது அந்த அந்த பாட்டு சொல்லுங்க தாத்தா.
0: பாவமா படிங்க, பாவம் தாத்தாக்கு.
2: என்ன படிங்க? என்ன?
1: கண்களின் நீளம் அழிந்தவளோ, புது காட்டினில் கவிதை வடித்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசைகளோ, பேரலைகள்லாம் படைத்தவளோ.
2: அவற்றன் சிந்தமி பேர் மொழியாள்.
0: எனக்கே தெரியல, செந்தமல் தேன் மொழியார். சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த கண்ணம் கொடுங்க. என்ன தாத்தாக்கு
1: அடுத்து? அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சு நாள் செஞ்சிலே காதல் தோன்றுமா, மிச்சமா மீதமா இந்த நாடகம், பெண்மையே மென்மையே மெல்லவா வாவா. நிலவிலே நிலவிலே சேதி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா, மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே அருகிலே வந்து பேசமா.

0: ஈயோடு வளையலும் தன்னோடு பேசவா சொல் சொல் சொல் கருவூர் மண்ணு இவ்வளவு வாசனையா இருக்கும்னு தெரியல. எவ்வளவு மிகச்சிறந்த கவிஞர்.
1: கொஞ்சம்
0: மஞ்சள் சந்திரன் எடுத்து போட்டாங்க கருவூர் மண்ணுல. கருவூர் சித்தர் ஒரு ஒரு சித்தர்த்த மட்டும் ஒழுங்கா ஒவ்வொரு வாரமும் போட்டுக்கிட்டு இருந்தா போதும்.
2: அம்மா மறந்துட்டாங்க ஐயா, அந்த வாரம் போட்டுருவாங்க. எவ்வளவு பாருங்க
1: போறேன் செய்தி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா. அடுத்தது மறைவிலே.

0: பாருங்க தாத்தா, சொல்லுங்க தாத்தா. தாத்தா
1: நீ எவ்வளவு நல்லா பாடுறமா,
2: முதல் வரைய கண்டுபிடிங்க, பாட்டெல்லாம் பாடுறது சரி, முதல் வரைய கண்டுபிடிங்க.
1: அந்த பாடல் ஆனந்த நடிக்கப்படா
2: பாருங்க, கரெக்டா சொல்ற வீர திருமகன் இந்த
1: திருமகன் பாட்டு ரொம்ப சிறந்த பாட்டு.
3: முதல் வரிய சொல்லுங்க.
2: படம் சீனிவாச ஜானகியும் பாடுவாங்க.
1: பாடல் நல்ல பாட்டு,
0: அந்த பாடல் ராகத்தை சொல்றேன் முதல் வரி, அதை கண்டுபிடிங்க.

0: செல்வகுமார் வந்து
1: எங்க தாத்தாவும் அந்த இத பாக்குறாருங்க அந்த அது எப்படி எங்க தாத்தா
2: நல்லா பாடுறேன்னு சொன்னீங்கல்ல அந்த
1: வரி
2: அந்த பாட்டு வரை எப்படி ஆரம்பிக்கும் சொல்லுங்க
0: எப்படி சொல்ல முடியும்
1: பாடாத பாடாத
2: நல்லா பாடுறீங்கன்னு
1: பாடாத என்று தொடங்கும்
0: பாடாத பாட்டெல்லாம் ஆட வந்தா
1: அந்த ராகமும் வருது மாமா ராகமும் வருது பாத்தீங்களா பாடாத பாட்டெல்லாம் பாத்தீங்களா தாத்தாக்கு நாலு புள்ளி மற்ற ஒருத்தருக்குமே தெரியாது
3: போங்க
1: தாத்தாக்கு நாலு புள்ளி இன்னைக்கு நான் தாத்தா வெல்றேன் நாங்க பண்ண யாரும் எங்களுடைய ஆனந்தன்
3: ஆனந்த
2: ஆளிலை பணி போல நான் வாழ்ந்த வேலை அல்லிய கைகள் உங்கள் கையல்லவா
1: இது ஏதோ காதல் பாட்டுமா இருக்கான் சொல்லுங்க
2: ஆளிலை பணி போல நான் வாழ்ந்த வேலை அல்லிய கைகள் உங்கள் கையல்லவா
1: எங்களுக்கே தெரியும்
2: பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை அதான் அப்படிதான் கேட்கணும் தாத்தா பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை
3: ரேடியோ போட்டுதாங்க
1: தாத்தா போடுறீங்களா நீங்க ரேடியோ
0: நான் ரேடியோ கேட்க மாட்டேம்மா
1: கேட்க மாட்டேன் பேசும்போது கேட்க மாட்டேன் யாருங்க ரேடியோ போடுறேன்
2: சரி
1: எங்க நீங்க சொல்லுங்க
2: ஆளிலை பணி போல நான் வாழ்ந்த வேலை ஆளிலை பணி போல நான் வாழ்ந்த வேலை பள்ளிய கைகள் உங்கள் கையல்லவா பஞ்சு மலர் மேலே பழங்காத பெண்மை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை மன்னர் திருமார்கள் கண்மூட வேண்டும் மன்னர் திருமார்கள் கண்மூட வேண்டும் வாழ்வினில் வெற்றி கண்ட நாளல்லவா வாழ்வினில் வெற்றி கண்ட நாளல்லவா அடுத்தாரிதாத்தா
0: பேர வரக்கூடாது ரொம்ப பலவர்
4: வணக்கம்
1: தாத்தா ஒரு சின்ன இன்னொரு பொம்பளை உங்களோட ஒரு மகள் வந்திருக்கிறான் மஞ்சுளா வணக்கம் சொல்லுங்க தாத்தா
4: வணக்கம் தாத்தா
0: வாழ்க வாழ்க வாழ்க வளமுடன்
4: நன்றி தாத்தா எப்படி இருக்கீங்க
0: நல்லா இருக்கம்மா
4: நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் நானும் இன்னைக்குதான் கேட்டேன் உங்க குரல் முதல் முதல்
0: அதுக்கு நன்றி வந்து செல்வகுமாருக்கு தான் சொல்லுவோம்
4: பாடல் தினமும் கேக்குறேன் தாத்தா நீங்க அனுப்புற பாடல் எம்பிஆர்ல டெய்லி கேக்குறேன் உங்க குரல் நீங்க நல்ல நல்ல பாட்டா குடுக்கறீங்க
0: எல்லாம் சிலுவைங்கிறோம் சிலுவை தான் முக்கியம்
3: சில நாள் பாடல் போடுவாங்க
1: உண்மையில
3: எல்லாருக்குமே பாடல் கொடுக்கறது ஐயா தான் ஐயாவுக்கு தான் வாழ்த்துக்கள் நன்றிகளை சொல்லணுமா ஏன்னா ஒவ்வொரு தகுந்த மாதிரி கொடுக்கறோம்
4: அப்பாதான் தினமும் ஒரே மாதிரி சொல்லுவாரு அப்படியே மாறாம
1: தாத்தாவை தாத்தா பாடம் அப்பாக்கு
4: மதிப்புக்கும்
2: மரியாதைக்குரிய நிறுத்த உறவு
3: சிதம்பரம்
1: தாத்தா கொண்டு அந்த பரோட்டா மாதிரி ஒரு பரோட்டா இன்னும் சாப்பிடலண்ணா நீங்க
0: பரோட்டாவை கண்டுபிடிச்சதே சிரோன்காரங்க
1: கண்டுபிடிச்சாலும் தாத்தா வந்துதான் அவ்வளவு சுவையா சாப்பிட்டேன் அதெல்லாம் இன்னுமே சாப்பிடல இனி அங்க வந்து தாத்தா கிட்ட சாப்பிட்டாவளிய பரோட்டா
0: உலக மக்களுக்கு பரோட்டா நாகரிகத்தை கத்துக் கொடுத்தவர் சிரோன் மக்கள்
1: தான்
0: அதே மாதிரி
2: மலேசியா
0: சம்பளம்
2: மற்றும்
0: சம்பளம் இன்னமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்
1: இப்ப ராஜ்குமார் என்ன எழுதிக்கிறான்? இன்றைய கதம்பம் லியோ தாத்தா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இயற்கை மருத்துவ குறிப்பு வழங்கினார். சிறப்பா எப்படி
2: முன்னாடியே
1: எழுதிக்கிறார்.
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தாத்தா.
1: ராஜ்குமாரிடம் ராஜராஜன் ஏதோ எழுதியிருக்கிறார், மாமாவின் கருத்தை ஆமோதிக்கும் அன்பு மருமகன் அவர் தானும் ஆமோதிக்கிறார்.
2: 5G போனுக்கு
1: அவர் தனக்கு மாமாவும் கேட்டாரு, மரமும் பின்னால வந்துட்டார் பாலம் மாமா.
2: ஆமா எனக்கு என்னுடைய ஜாசி கேட்கலாமா, என்னுடைய ஜாசி புளூடூத்மா.
1: அது ப்ளூடூத் மாமா இது எப்படி இருக்கு?
2: ப்ளூடூத்
1: ப்ளூடூத் தான். இப்ப இப்ப போனை வாங்கினா ப்ளூடூத் தான் கேட்பாங்க மாமா, அதுவும் வாங்கி கொடுக்கணும்.
2: தாத்தா பாட்டு சொல்லிட்டாரா? நான் சொல்லவா?
1: நீங்க நீங்க இல்ல இல்ல மற்றவங்க சொல்லிட்டு மற்றவங்க சொல்லிட்டு வந்து எங்க நீங்க சொல்லுங்க. இப்ப கண்ணன் மற்றது சொல்லுவாங்க. ஆனந்தன் என்ன நடந்தது? ஆனந்தன் உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன நடந்தது? வடலூர் ஆனந்தனுக்கு
3: என்னதான் பண்றது தெரியல, நெட்டு அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு, ஒன்றரை ஜிபி காலியாகி
1: போச்சுங்க.
3: தூங்கி விட்டு அப்புறம் நெட்டு என்ன காலியாகும்?
1: தானே முடிச்சிட்டு அவர் வந்து எங்களை சாட்டா ஜிபி முடியுதானே பாருங்க. சரி எங்க நீங்க சொல்லுங்க. இங்க இப்ப மற்றவங்க சொல்லிட்டேன், தாத்தா திரியாட்டி அந்த பாட்டை கண்ண எடுத்து
2: வாங்க. ராமா படிக்கிறேன், ராமா படிக்கிறேன்,
1: கண்டுபிடிங்க.
2: நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நனவாக நீங்கு வந்தாய், நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நனவாக நீங்கு வந்தாய், ஆளிலை பணி போல நான் வாழ்ந்த வேலை, ஆளிலை பணி போல நான் வாழ்ந்த வேலை, அந்நிய கையின்பன் கையல்லவா, அல்லியும் கையல்லவா, பஞ்சு மலர் மேலே பணமாக பெண்ணை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்னை, பஞ்சு மலர் மேலே பழமாக பெண்ணை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்னை, மன்னக திருநார்வில் கண்மூட வேண்டும், மன்னக திருநார்வில் கண்மூட வேண்டும்.
1: ஆனந்தன்
2: மாதிரி கேட்டுச்சு. அப்ப நான்
1: சொன்னேன்
3: அடுத்த பாட்டு பாடவா?
1: கொடுங்க நீதான் போட்டி.
3: கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம்,
1: வாழலி மீராகுட்டி
0: வழியா இல்லை பூமியில்
1: தாத்தாக்கு உண்டு, மீராகுட்டி கொண்டு தாத்தா உண்டு.
0: மனம் என்னும் மாளிகை திறந்திருக்க, மையிட்ட கண்கள் சிவந்திருக்க, இருகரம் நீட்டி திருமுகம் காட்டி தவழ்ந்து வந்தேன் நான் உந்தினமே.
1: தெரிஞ்ச பாட்டு
0: காலையில் நான் ஒரு கனவு கண்டேன், அதை கண்களில் இங்கே எடுத்து வந்தேன், எடுத்ததில் ஏதும் குறைந்து விடாமல்
1: எடுத்து
3: விட்டேன்.
5: தூக்கம் உன் கண்கள்
1: கருவட்டுமே. தாத்தா தோழியோ இந்த மாமா தோழியோட நிக்கிறேன். என்ன மாமா நீங்க?
2: நான் வந்து சொல்றேன்,
1: சொல்லுங்க.
2: பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. மலரோடு தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது, மனவோடு ஆசை வந்து உறவாட வந்தேன் அம்மா.
1: மலரோடு விளையாடும் தென்றல்
2: நல்ல பாட்டு, ஆனா அது இல்ல,
1: அது இல்ல. வாழ்க்கை பாடினதான எங்களுக்கு தெரியும்.
2: பச்சரிசி புன்னையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. பச்சரிசி புன்னையில் முத்து சிந்தாது, ஆனா ராவம் மறந்து வச்சுல. கண்ணு ரெண்டும் எண்ணெய் பந்தாட, வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் எண்ணெய் பந்தாட, வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட. ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே, ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தேன். அழகே அருகே வரலாமா, அட வந்தால் என்ன பக்கம், இனி மேலும் என்ன வெக்கம். உன் கூந்தல் தண்ணில் ஊஞ்சல் கட்டி, அதுக்கடுத்த வரி சொன்னா முதல் வரி ஆயிடுச்சு.
1: படம்
2: பேர் சொல்லவா?
1: படத்துல பேர் இல்ல, தரவு கொடுங்க.
0: இது ஒரு சினிமா படம்.
1: அது தெரியாது, உங்கள மாதிரியே படைக்க வேண்டியிருக்கீங்க. உங்களோட யாரையும் கேட விட கூடாது, நல்லா பாடிக்கொண்டு இந்த வாரம்.
0: அது ஒரு தமிழ் படம். அப்புறம் எடுத்திருக்காங்க,
1: அது தெரியும்.
2: அதுல வந்து பாண்டியராஜன் வேணாவும் எடுத்திருக்காங்க. பாண்டியராஜன்
1: பாண்டியராஜன் நடிச்ச படம்.
0: முன்னாள் கவர்ந்த கல்வனா?
2: அதான் நினைக்கிறேன். போட கனவுல
1: படமும் தெரியாதா உங்களுக்கு?
2: படம் தெரியலம்மா.
1: தெரியல.
2: நான் ராக வேணா எடுத்து பாக்குறேன்.
1: எடுங்க பாப்போம், எடுங்க. கண்ணனுக்கு பக்கத்துல எனக்கா தள்ளி எடுங்க. பச்சரிசி பல்லு போல சொன்னார்.
0: பச்சரிசி பல்லு
2: வந்துருச்சு. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் எண்ணெய் பந்தாட, ஒன்ன ஒன்ன கண்ணங்களில் காதல் முத்தாட. ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ள ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தேன். அருகே அருகே வரலாமா, அட வந்தால் என்ன பக்கம், இனி மேலும் என்ன வெக்கம், உன் கூந்தல் தண்ணில் கத்தியா. கன்னங்களில் காதல் முத்தாட. பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மில்லாதோ, பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மில்லாதோ, மலரோடு தென்றல் வந்து விளையாடி சொல்லும் போது, மலரோடு ஹசை வந்து உறவாட வந்து நம்மா, இளமை இனிமை சுவிப்பேனே, இனிமேல் தினமும் சிவந்தானே, கதை சொல்வேன் அறிவாய், உனி கொண்டாடவே நானே, நீ சொல்லி தந்த பாடம் எல்லாம் நான் பாடலாம்.
1: சந்தர்ராஜ் மாமாவை வணங்க.
2: அப்ப இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன்,
1: கேட்டேன்
2: சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க. நான் மறுபடி சொல்லுங்க,
3: என் மனசு பறி கொடுப்பேன், படம் நான் தெரிய சொன்னா உள்ளங்கறத கல்ல அந்த
2: படம் தெரியும். பாரதி இதே பாட்டதான்
3: சொன்னாருங்க,
2: முழு பாடலும் பாடிட்டு முழு பாடலும் பாடிட்டேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், யாருக்குமே கேட்கல, என்ன
1: பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க, அடுத்த பக்கத்துக்கு வந்தீங்க பாருங்க, சூப்பர். நானும் புரியா விட்டுட்டு என்னடா பாத்து கொண்டு வந்திருப்பேன், இந்த போன்லதான் சரியில்லை. சரி எங்க
2: அந்த பாயிண்ட் யாரு குடுத்தீங்க, கிடைச்சல யாருக்கு குடுத்தீங்க?
1: நாற்பது போட்டேன், மூன்று. இப்ப உங்களோட பாயிண்ட் வந்து மூணுல நிக்குது.
2: சரி, இவ்வளவு நேரத்துக்கு யாரும் அந்த பாட்டு
1: கவனிக்கலையே,
2: நான் உள்ள பாடிட்டே இருக்கேன்.
3: பாட்டு
1: எனக்கு
3: சொல்லிட்டேன்,
2: முதல் வரி சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன், கேட்கவே
3: மாட்டேங்கிறீங்க.
2: நான் அடுத்தல எனக்கு வந்த வேற
3: ஒண்ணு
1: கேட்கவே.
2: அடுத்தது அடுத்தது வந்து சொல்றேன், தமிழ் காவிரி நீராடி இரு விழிகளில் காதல் மலர் சூடி.
3: தமிழ் காவிரி நீராடி,
2: ஆஹா சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க அடுத்து வாங்க அடுத்து வாங்க. பாட்டு எல்லாருக்கும் வரந்துடும், இப்படி படிக்குமா படிக்க, மறுபடியும் படிக்க, எல்லாருக்கும்
1: வரதான். தமிழ் காவிரி
2: மென்னும்
1: மேடையின் மேலே
2: அது
1: பார்த்து
2: மீரா குட்டி யாரு இல்ல வந்துலாமா மஞ்சுளா அம்மாவுக்கு உங்களுக்கு இல்ல
1: சொன்னாங்க
2: மனம் என்ன வேற யார் சொன்னது
1: நான் தானே
4: அம்மா அம்மா சொன்னாங்க
2: அம்மா வாங்க குரல் ஒரே மாதிரி
4: பாட்டு நான் தான் முதல்ல சொன்னேன் யானிக்கல
1: அப்ப நான் இப்ப இனி பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கிறதா இல்ல சரி எங்க அடுத்த வரி கொடுங்க
6: திருமணம் என்றதும் அடக்கம் கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம் வருவதை நினைத்தால் நடுக்கம் பக்கம் வந்து விட்டாலும்
2: வந்துவிட்டாலும்
1: மயக்கம்
6: மயக்கம்
1: மயக்கம்
2: மயக்கம்
1: தெரிஞ்ச பாட்டு இன்னும் ரெண்டு வரி கொடுங்க
6: திருமணம் என்றதும் அடக்கம்
2: நடையா இது நடையா
6: அல்ல அல்ல தவறு தவறு
1: நடையா அன்னைக்கு கொடுக்கணும்
6: திருமணம் என்றதும் அடக்கம் கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம் வருவதை
1: நினைத்தாலும்
6: மயக்கம் ஆமா மலையாளவா பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம் பயம் நடம் நடமே நீ என்ன
2: மெல்ல நடம் மெல்ல
1: நடம் மெல்ல நடம் மெல்ல நடமே நீ என்னாகும் அடுத்த வரி
2: என்ன சிங்காரம்
1: பாத்தீங்களா நான் பண்ண தெரியாது தாத்தா மறந்துட்டேன் தாத்தா இந்த காலத்துல நடையெல்லாம் பாக்குறது இல்ல
6: முன்னே மலையாளம்
1: தாத்தா என்ன சொல்றாரு பாருங்க சொல்லுங்க
2: தாத்தா நல்ல நட நல்ல நட
1: நட
6: என்ன ஆகும் அடுத்தலாம் சொல்லுங்க அதுதான் தெரியும்
1: முல்லை மலர் பாதம் நோகும்
6: பண்ண சின்ன இடை வளர்ந்தாலும் வரல சின்ன இடைன்னு வருது அதனால பாடல அவரு
2: அவருக்கு அவரு உண்டி சிரித்தா சிரித்தால் பெண்டிருக்காள் யாரும் இல்ல இல்ல அதனால திருவிடம் இப்ப நீங்க தான் எல்லாரும் பிரிக்கிறீங்க நீங்க தான் எல்லாரும் பிரிச்சுட்டு
1: நீங்க சொல்லி
2: தாத்தாவே வச்சுக்கிட்டு என்ன சிரி சிரிக்கிறீங்க
6: நமக்கு வேண்டியது முக்கியமான இதுதான்
1: இதுதான் எல்லாரும் சுருக்கணும் உங்களோட உண்டிய உண்டிய எல்லாத்தையும் சுருக்க சாப்பாடு எல்லாரும்
2: அதுதான் அம்மா அது அதுக்கு வழிமுறை ஏதாவது ஒரு அது எப்படி சிறுக்குன்னு வழிமுறை சொல்லி கொடுக்குறீங்க தாத்தா
1: தாத்தா
2: வாய்க்கு போக மாட்டேன் அது என்ன
0: அதாவது இன்னைக்கு சாப்பிட்டதை விட நாளைக்கு ஒரு ஸ்பூன் கம்மியா
1: சாப்பிடணும்.
0: அளவு அப்படிதான் இருக்கலாம், மனம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அளவுல தான் ஒரு ஸ்பூன் கம்மியா சாப்பிடணும்.
1: கம்மியா சாப்பிடணும்
0: அளவுதான் ஒரு ஸ்பூன் கம்மியா சாப்பிடணும். அது ரொம்ப
2: அஞ்சு
1: எங்களுடைய சந்தன மாமா சூப்பரா இருக்கிறார். அப்படி அதே மாதிரி தாத்தா பக்கத்துல போய் ஒரு நாளும் சொல்லிட்டு வர்றாரு போல இருக்கு, அவரும் அப்படியே மெயின்டைன் பண்றாரு போல இருக்கு மாமாவும். உண்மை உண்மை அதை விட உங்கி சரியா சுருங்கி இருக்கிறது வாணி அம்மாக்கு போங்க. அது நீங்க எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் அவ்வளவும் மெலிசா
0: உடம்பு நல்லா வச்சிருக்கலாம். அப்படி அறம் செய்ய விரும்பு,
1: அதுக்கு அப்ப செய்ய விரும்பு
2: தர்மம் செய்ய
0: தர்மம் வேற அறம் வேற
1: அறம் வேற
0: அறம் வேற தர்மம் வேற அறம் நேரவே இருவாழ்க்கை அறம் என அறம் செய்ய விரும்பு
2: நேர்மையா இருக்குமா தாத்தா? நேர்மை
0: அறம் செய்ய விரும்பு, அதுக்கு உலகத்துல எங்க வேணாலும் வாழலாம்.
2: அறம் செய்ய விரும்புன்னா தர்மம் செய்ய விரும்புன்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
6: அறம்னா
2: வராது, உண்மையா
6: வராது, உண்மைதான் அறம்.
0: அறம் என பட்டதை
6: சொல்ல விரும்பு,
2: அறம் என பட்டதை செய்ய
0: விரும்பு.
1: என்னுடைய
4: பேசுங்க.
0: அறம் செய்ய விரும்பு,
6: அறம்னா உண்மை, உண்மைதான்
2: அறம்.
6: உண்மை எப்பவும் உண்மை அறம் செய்ய விரும்பு. உண்மை
0: தேவையான நன்மையை செய், மற்ற உயிர்களுக்கு தேவையான நன்மையை செய்ய
2: விரும்பு.
0: இப்ப குறிக்கல் எழுதி சொல்லுவாங்க, குறிக்கல் இந்த பேசுறதுதான் வாழ்க்கை. அறம் செய்ய விரும்புங்கிறதுக்கு பொருளாதான் தேவை, மற்றவர்களுக்கு எது தேவை அந்த உதவியை நீ செய்ய விரும்பு.
2: அதுதான் சுருக்கமா தர்மம்.
6: தர்மம் தர்மம் வந்து
2: அதுல வந்து நல்ல நல்ல விளக்கம். அதப்பா பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்றாங்களா, அது மாதிரியா தாத்தா?
0: அதுவும் ஓரளவு ஒத்துக்கலாம்.
6: பாத்திரம் அறிந்து பிச்சை எடு இல்லைங்களா?
2: தங்கு ஸ்லிப்
0: ஆயிட்டு உறவுது, உறவுதான் முக்கியமா. அதாவது அதாவது முதலாளிக்கும் தொழிலாளிக்கு இடையில என்ன உறவு இருக்கோ அதுதான் அறம்.
2: அதுதான் அறம். ஆஹா, சிறப்பு சிறப்பு.
0: முதலாளி எதை விரும்புறாரோ, தொழிலாளி எதை விரும்புறாரோ, ரெண்டு பேருக்கும் உள்ள உறவுதான் அறம்.
2: சரி, 60 சினம்னா என்ன சொல்லுங்க தாத்தா? 60 சினம்
0: அதாவது அதை குறைஞ்சிடணும், அதை வச்சுக்க கொள்ள கூடாது, வளர்க்கவே கூடாது, அது மின்னல் வந்துட்டு போயிடணும்,
2: போயிடணும். சரி, வரும்போது அப்படியே மாற்றி விட்டணும்.
7: மறந்து
0: நம்மள கெடுத்துரும், நம்ம வாழ்க்கையவே பாழாக்கிடும்.
7: அதான் இருக்க சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி.
0: அதனால அறம் சொல்ல விரும்பினாக்கா மற்ற உயிரினங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய விரும்பு. அதாவது ஆசைப்படும் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய செய்யுன்னு கூட சொல்லல.
6: அடுத்த பாட்டு கேக்கட்டா சொல்றீங்களா? அடுத்து, ஆசையில் விளைந்த மாதளம் கனியோ கனி இதழ் தேடும் காதலன் கிளியோ உனக்கென பிறந்தேன் உறவிலே
0: வளர்ந்தேன்.
7: பார்வை ராணியின் பக்கம்.
6: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
7: அன்பே
6: அடுத்த பாட்டு. பருவம் வந்த அனைவருக்குமே காதல் வருவதில்லை, காதல் கொண்ட அனைவருக்குமே மனம்
7: முடிவதில்லை. சந்திரபாபு
6: பாட்டு.
7: சுத்தியுள்ள மனிதன் எல்லாம்
0: சுத்தி காண்பதில்லை, மனிதன் சுத்திசாலி இல்லை.
6: ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது ஆடையிலே ஆடுது வாடையிலே வாடுது ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது. அது எது?
7: பாட்டிலும் சொல்லாதது ஆடையிலாடுது அது எது?
6: ஆடவர் கண்களில் காணாதது அது காலங்கள் மாறினும் மாறாதது. காதலன் பெண்ணிடம் தேடுவது காதலி கண்களை மூடுவது அது எது?
2: ஒருத்தி ஒருவரை நினைத்து விட்டால்
6: அது எல்லாம் கல்யாணம் அது கிடையாது.
0: விண்ணுக்கு மேலாடை
1: இல்ல இல்ல
6: அல்ல
2: ராம படிங்க.
6: ராம படம்
7: நீங்க
6: சொல்லுவோம்
7: ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது ஆனந்த வெள்ளத்தை நீராடுது அது எது?
2: அந்த முத வருதே எதுவும் தெரியல. மாமாப்பாப்பு
6: அஞ்சு விரல் பட்டா என்ன என்ன தொட்ட சுகம் ஒன்றா என்ன சுள்ளு முள்ளம் வந்தா என்ன எடுத்து உண்டால் என்ன
1: மாமா ஒண்ணு
8: மாமாவுக்கு
1: பழைய தெரியாது. நீங்க பழைய
6: பாட்டு சொல்லிட்டாரு பாட்டு பழைய பாட்டு ஞானமோ இன்னும் நாணமோ
8: மாமாவுக்கு ஒரு பாயிண்ட்.
1: யாருக்கு மூணு பாயிண்ட்? ரெண்டு பாயிண்ட் போட்டுட்டேன்.
8: இப்ப ஒரு பாயிண்ட்
1: போட்டுட்டேன். சரி
2: புது பாடல் ஒன்று
1: கொடுக்கிறேன்.
2: உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாய். நான் பாட மாட்டேன், நான் பாடவே
6: மாட்டேனா பார்க்கின்ற
2: உண்மை என்று தெரிந்ததுமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே, கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே. மறுபடியும் முதல்ல சொல்றேன், உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அழிந்தாயோ.
8: இது கேள்விப்பட்ட பாட்டு தானே?
2: ஏற்கனவே கேட்ட நானு அதுல நான் அந்த பாட்டுக்கு சொன்னாரு. ஆமா அது ஏற்கனவே நான் கேட்டதுதான்.
8: கதை போமா?
1: கதை போமா விட்டு பாட்டே இல்லையா? ஒரு மணி அஞ்சு தாத்தா நீங்க வெளியில எங்கேயோ தூரத்துல வந்து இருக்கிறாருங்க, கல்லுல எங்கேயோ இந்த இருட்டுல. தாத்தா நீங்க விடுபட்டு
8: அவருக்கு அஞ்சு பாயிண்ட் சொல்லிருந்தோமா
1: தாத்தாக்கு? ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆறு குடுத்துட்டோம்.
8: போனஸ் ஒண்ணு
1: ஆறு சொல்லு.
6: முன்னிலையில
1: நிக்கிறத தாத்தா ரெண்டாவது பேத்தி தாத்தா.
8: கடைசியில இருந்து யாரும் சொல்லிட்டு வர்றீங்க.
9: விழுந்த மாலையோ வாடி போனது, நான் தொடுத்த மாலையோ உதிர்ந்து போனது.
8: பாஸ் நூலும் இல்லை வானும் இல்லை. யார் வேணா சொல்லுங்க சொல்லிக்கங்க.
2: நூலும் நூலும் இல்லை வானும் இல்லை வானில்
8: இல்ல அந்த பாட்டு இல்ல. சொல்றவங்க சொல்லிக்கலாம், சொல்றவங்க சொல்லிக்கலாம், எனக்கு தெரியாது.
2: உங்களுக்கு தெரியும்.
6: மாடி சொல்லுங்க, மாடி சொல்லுங்கம்மா. நல்ல தெளிவா
9: போனது, நான் தொடுத்த மாலையும் மிதிந்து போனது.
10: நான் கேள்விப்படலமா, அடுத்த வரி சொல்லுங்கம்மா.
4: அதான் சொன்ன ரெண்டு வரி தான், அதுவும் தெரியாது.
6: அதான் அந்த வரி சொல்லுங்க.
10: ராம பாருங்கம்மா, ராமா.
4: வேந்த மாலையோ வாடி போனது, நான் தொடுத்த மாலையோ உதிர்ந்து,
6: தொடுத்த மாலையோ உதிர்ந்து போனது.
10: கேள்விப்பட்டமா இருக்க.
6: என்னாச்சு,
1: என்ன பாட்டு சொல்லியாச்சு? அந்த பாட்டு மஞ்சுளா மாட
4: விழுந்த
6: மாலை வாடி போச்சா?
1: வாழத்தானே செய்ய நீங்க ஒரு பக்கத்தால. ஏன்னா அதுக்கு நம்ம இல்லத்துல சூடா இருக்கும் இல்ல, அப்ப விழுந்தோன்னு வாழ்ந்துக்கிறேன். விழுந்த மாலை,
6: யார் பாடின பாட்டு? யார் பாடின பாட்டு? பாடுங்க.
4: அப்படிதான் தோக பாடுதான்.
10: டி டிராஜன் படமாம?
6: விழுந்த மாலையோ வாடி போனது, நான் தொடுத்த மாலையோ காய்ந்து போனது.
10: யாரு நடிச்ச படம் சொல்லுங்கம்மா?
4: யாரா?
10: ரவீந்தர். ரவீந்தர் பாருக்கு, அது வந்து வசந்த அழைப்புகள் பாருக்கு. அம்மா அடிங்கம்மா, வசந்த அழைப்புகள்.
6: மல்லிகை முல்லை பூக்கள் கனவில் வந்தான் என்னவா?
4: இல்ல இல்ல,
10: அது படம் வசந்த அழைப்புகள் போட்டு பாருங்க.
6: அதான் சரியாமா?
4: சரி சரி.
10: ரவீந்தர் நடிச்ச படம் வசந்த அழைப்புகள் தாங்க, டி ராஜேந்திர படம்.
6: கம்ப்யூட்டர்
10: இருக்கிறவங்க அடிச்சு பாருங்க.
1: இது வேதனையோட சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. அவர எங்க
10: வசந்த அழைப்புகள்? ஆமா,
1: வசந்த அழைப்புகள்.
6: கிட்டவாடி
4: ஆசபுள்ள
10: சோக பாட்டு, சோக பாட்டெல்லாம் சொல்லியிருந்தேன், இருக்க பாட்டெல்லாம் சொல்லியிருந்தேன். கண்ண
1: அடி நீல சேல கட்டியா? அடி நீல சேல.
10: அது அது வேற பாட்டுங்கம்மா, அது நீலச்சேவ பறக்கையில மாலை வேலை மயக்கையில, அது நல்ல இந்த பாட்டு.
1: இல்ல
10: சந்தோஷமா பாடுற பாட்டு
1: அதுல நீலச்சே. கிட்டவாடிதான் ராஜேந்திரன் பாடுறாரு. இது வசந்த வாசல் இல்ல, அது இல்ல
10: வசந்த வாசல், வசந்த
6: வசந்த அழைப்பு, வசந்த
1: அழைப்புகள், வசந்த அழைப்புகள்,
10: வசந்த அழைப்புகள்.
6: இல்ல பாட்டு வசந்த ராகம் ஆரம்பிக்குது. ஒண்ணு
4: இல்ல இல்ல,
6: அப்ப தேவலோகம், தேவலோகம் அழைச்சதா? தேவலோகம் அழைத்தது தந்தனா நானும் பாடம் செஞ்சதான் நம்ம சொல்ல முடியும் பாட்டு.
10: அதான்
1: அழைப்புகள்,
6: வசந்த அழைப்புகள் போராட்டம் திருச்சி வாங்கினு வருது. திருச்சி வாங்க காலையில 9:08 வருது.
2: ஆல் இந்தியா ரேடியோ மூடப்பட்டது, நிதி பற்றாக்குறையாதுன்னு போட்டிருந்த
6: உண்மையாது. இல்ல போய்
1: தேவலோகம் இல்லம்மா, இல்லம்மா இல்ல. கங்கை, கங்கை
6: கங்கைன்னு ஆரம்பிக்கிறது ஒரு பாட்டு,
1: பொங்குதே
2: பாடுதா, அந்த பாட்டு தான்
1: கங்கை பொங்குதேயா?
6: கங்கை பொங்குதே, கங்கை பொங்குதே.

0: இந்த பாட்டு உண்மையிலேயே என் அம்மா அப்பாடா அப்பா அப்பாடா அப்பாடா இவங்க கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு தான் கேக்குறான் இந்த பாட்டு உண்மையா
1: நல்ல பாட்டு இது எப்பவுமே நீங்க போய்
2: உளுந்து உளுந்து மூக்க உடச்சுக்க கூடாதுன்னு தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் பாசுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் நானு.
0: உண்மையா இந்த இந்த படமே நான் உண்மையா கேள்விப்படையல இன்னைக்கு எங்க சொல்லித்தான்
3: தெரியும். படமே வரலமா சும்மா பிட்டு பிட்ட கொஞ்சோண்டு வந்தது. இந்த படத்தை நான் பாக்கல ஆனா இதுல பாட்டு எல்லாம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் படத்துல வர
0: பாட்டு ராஜேந்திர படமா இது?
2: ஆமா டி ராஜேந்திர படம், ரவீந்தர் ரவீந்தர் நடிச்ச படம்.
0: நடிச்ச படம்
3: நீ தான
0: தெரியுமா மஞ்சுளா அம்மா, இந்த சின்ன குழந்தைகளை எல்லாம் சொல்லி வர இருக்க வச்சு சரியா சின்ன அதாவது சின்ன குழந்தைகளை எல்லாம் சுத்தி வர இருக்க வச்சு நடுவுல நீங்க ஒரு என்ன கேள்விய கேட்டா பிள்ளைகள் முடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: ராகமும்
0: தெரியல பழமும் முதல் தெரியல யோசிச்சுதான் பார்த்தா சொல்லிடா. ஆனா ராகம் இந்த பாட்டை கொண்டு குடுக்கறாரு இது நியாயமா?
2: நீங்க
3: நான் ஒரு நாள் ஸ்டேட்டஸ் கூட வச்சிருந்தேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸ்டேட்டஸ் பார்த்தவங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு ஆச்சு
0: தெரியும் நாங்க
2: நாங்கெல்லாம் மார்க் வாங்கி போயிருவோம்
3: ரொம்ப பிடிக்கும்.
0: நீ பார்க்காம போறியே இது
1: நியாயமா
0: நீ பாடாம கேக்குறியே இது நியாயமா?
2: பெண் புத்தி பின்புத்தி பெண் புத்தி பின்புத்தி
0: யாருக்கு

0: நூலும் இல்லை காற்றும் இல்லை வானில் பறக்கும் பட்டமானி.
1: அப்படித்தான் நானும் நினைச்சேன், அப்படித்தான் நானும் நினைச்சேன்.
0: பஞ்சை போல இருக்கின்றாய், பஞ்சை போல இருக்கின்றாய், தீயை பற்ற வைக்கின்றாய்.
2: பஞ்சை போல இருக்கின்ற தீயை பற்ற வைக்கின்றாய்.
1: புதுப்படம்.
0: சரி சொல்லுங்க.
3: இவன் இந்த மஞ்சுளா அம்மா இல்லாத பழையவனா, இவர் இனி இல்லாத புதுப்படம். சரி.
0: மேகம் ஒன்று வலை வீச வானம் வந்து வானம் வந்து சிறையில் சிக்க. வரலையா? அம்பு வீடும் வேடன் கண்கள் பட்டு துடிக்கின்ற மான் ஒன்று
2: வேட்டையாடு. மைனாவே, இது என்ன மாயம்?
0: மலை இல்லை நினைகின்றேன், இது என்ன மாயம்?
3: உடனே கண்ணன் உண்டு எடுத்துருக்க, தப்பிட்டீங்க கண்ணன்.
2: உன்னால
0: இருக்க கண்ணன் கெட்டிக்கால
2: சாரு. இதே மாதிரி கேட்டுதா பரவாயில்ல, நீங்க பூரா பழைய பாட்டை கேட்ட
1: பாட்டே ரெண்டு பாட்டு கேட்டார்ல
2: சொன்னீங்களா? பழைய பாட்டும் தெரியாது, மீடியமா நம்ம காலத்து பாட்டு போட நல்லா நிக்கிறோம்.
1: இல்ல இல்ல, அவரு இந்த கதை போன பாட்டை எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாரு.
3: அந்த கலைப்பூமா பாட்டு, கலைப்பூமா பாட்டை ஃபாரூக் இனி எங்கிற வானொலியில கேட்கவே முடியாது. தடை.
0: கேட்பேன் கேட்பேன், ஆனா உங்களால் சொல்ல முடியாது. இடைவெறி மட்டும்தான் கேட்டிருக்கேன், நான் தொடைவெறி கேட்கல. இடைவெறி மட்டும்தான் கேட்டிருக்கேன், தொடைவெறி சொன்னா யாருக்கும் தெரியாது.
1: இருங்க இருங்க, நான் நாளை நாளைக்கு பாட்டை முழுசு பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன்.
0: சொல்லுங்க. அம்மா பாட்டு எழுதி
3: கேட்கணும்,
0: அம்மா பாட்டு எழுதி கேட்கணும்.
4: நாணயம் படம்,
1: விசு கார்த்திக்,
3: நல்ல படம் அது.
4: அழகே நீ பிறந்தது இவளிடம் தானா,
3: அழகே
4: நீ பிறந்தது இவளிடம் தானா.
1: பாட்டெல்லாம் தெரியாது, படம் தெரியும். விசு நடிச்சவா
4: விசுது, பி ராஜேந்தர், இது மாதிரி எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்த படத்தெல்லாம் விட்டதில்ல. பாத்து படம்
2: பார்க்கணும்.
1: இல்ல இல்ல, அப்பெல்லாம் நான் அஞ்சாவது ஆறாவதோ படிச்சேன், போஸ்டர் பாத்துட்டு இருப்போம்.
2: சரி, ஒரு பாட்டுங்களா
1: சொல்லுங்க.
2: வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்க வா, சின்ன சின்ன கண்ணங்களில்
1: உண்மை. நல்ல நல்ல பாட்டு கண்ணா.
3: வட்ட வட்ட பொட்டு
1: இல்ல,
2: வட்ட வட்ட பொட்டு வச்சு வட்ட வட்ட வட்ட வட்டி வச்சு வந்த வந்த பூ முடிச்சு வா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்மை என்ற தேனெடுத்து தா
3: தா தா தா தா. எங்க
0: மறுபடியும் வட்ட வட்ட பொட்டு
3: வச்சு
0: வச்ச
2: வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்க வா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணு என்ற தேன் எடுத்து வா.
1: இல்ல இது நல்லா கேள்விப்பட்ட பாட்டு.
4: கடைசி வரி கொடுத்திருப்பா,
2: கடைசி வரி. உச்சியில் சூடுபட்டு வங்கக்கடல் காய்ந்ததில்லை, வீசும் புயல் காற்றடித்து வெள்ளி மலை சாய்வதில்லை.

0: சந்திரனை போல இங்கு சூரியனும் தேய்வதில்லை. மானிடரை போல இங்கு காதல் என்றும் மாறுவதில்லை.
1: அண்ணா, இது முடித்து ஒட்டு வைத்த வட்டங்களாவா?
0: ஆஹா, இல்ல இல்ல,
2: வட்டம் வந்தாலும் வட்டத்துல இருக்கிறாங்க.
1: இல்ல,
0: உன்னை ஒரு நாள் மறந்து என் மனம் வாழ்ந்ததில்லை.
1: இந்த கண்ணதாகத்தை மாற்றவும்
0: என்று வேறு இல்லை. பொன்னை எல்லை நான் கொடுக்க என்னிடத்தில் ஏதும் இல்லை. என்னை எல்லை நான் கொடுத்தேன் உன்னுடைய கைகளிலே. கண்ணினண்டில் காதல் என்னும் கோட்டை கட்டி வாழுகின்றேன். உயிரையே
3: மாலையிட்டு
1: அவரு ராகத்தை மாத்தி விடுறாரு.
0: நம்ம ராவண கவிதை தான் சொல்ற ராவண பாலு.
2: பாருங்க பாப்போம், எங்க
0: பாட்டுமா?
1: இருங்க, விஜயகாந்த் படம் தானே? அது வந்து இந்த என்ன தெரியுமா, பாட்டுக்கு ஒரு தலைவன்
0: தவறு
1: இல்ல. இது இந்த அந்த சோபனாவும் விஜயகாந்த் நடிச்ச படம் தானே?
0: விஜயகாந்த்,
1: விஜயகாந்த் அந்த
0: பாட்டு வந்து அம்மலான்னு நினைக்கிறேன். அம்மலாவா வேற வேற
1: இல்ல
0: வேற
1: வேற ஆகாயம் வீசும் திங்கள.
0: சூப்பர், சூடுபட்டு உங்க கடல் காய்வதில்லை. வீசும் புயல் காற்றடித்து வெள்ளி மலை சாய்ந்ததில்லை. சந்திரனை போல இங்கு சூரிய செய்வதில்லை. மாலைகள் போல இங்கு நினைக்கிறேன். கேக்குமா பேசுகின்ற பேதம் எல்லாம் பாசங்களை தாக்குமா? வாழலாம் கூடவா, வாழலாம் கூடவா, சூடும் பாடும் பாடுங்களே.
1: வேற பாட்டு
0: யாருன்னு
1: இத்தனை பாட்டுலயும் பேராகிராஃப படிப்பீங்க. இதுல முதல் வரியை மட்டும் விட்டு போட்டு ரெண்டாவது வரியவே படிச்சிட்டீங்க பாருங்க.
0: முதல் வரியா?
2: எது முதல் வரி?
3: கரெக்டா
2: அப்படிதான்.
0: பாலோலம் பாடுது
1: அதை மட்டும் விட்டு போட்டு அடுத்ததே பாடிட்டீங்க.
0: ஒரு பாட்டு சொர்க்கத்தின் சிறப்புல நம்ம ஒரு பாட்டு வருமே, சொக்கனுக்கு சுந்தரிய.
1: ஆமா ஆமா,
0: அந்த கதாநாயகி நடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த விஜயகாந்த்
1: இந்த விஜயகாந்த் கூட நடிச்சது சௌந்தர்யாவா?
2: அவரோட பேர் தெரியல. நல்ல ஒரு
0: அந்த பட்டல் நடிச்ச வேற படத்துல நடிக்கல.
2: சரி, இப்ப நான் இன்னைக்க சொல்ல போறேன். சரியா? ஆனந்தன்
0: உண்டு, சின்ன
2: ஆனந்தன்
0: உண்டு, வராதவர் ஒண்ணு
2: இல்லைங்க, அவன் உண்டு எடுத்துட்டு தான். ஆனந்தன் உண்டு, கண்ணன் உண்டு, மஞ்சுளா உண்டு, மாமா உண்டு, பாருக் உண்டு, பாவமா கிடக்கு, தாத்தா தாத்தா அஞ்சும் போன சொண்டு ஆறு தாத்தா, மற்றது நாகப்பன் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது
3: நல்ல நம்பர், ராசியான நம்பர்.
2: பத்தா? என்னண்டு இப்ப சரி பத்து பத்து என்னதான் நீங்க வெல்ல முடியாது அதுதான். நாகப்பன் பத்து, மீரா குட்டி பதினஞ்சு, பதினஞ்சு கழிக்கணும் நீங்க.
3: மூணு வாட்டு எங்க சொன்னீங்க? மூணு வாட்டு எங்க
2: சொன்னேன்? நீங்க நல்லா இருக்கு.
4: என்னோட
0: மார்க்கு 24 வயசு கழிச்சுங்க.
2: 24 24 தந்த வயதுல இருந்து கழிக்க சொல்றேன்.
0: 22
2: பாட்டு எந்த விருப்பம் வந்து இருக்குது. ஆனா இந்த பாட்டு வந்து இருக்குது, ஆனா நீண்ட காலமா வரையல. இது கமலஹாசன் நடிக்க, கமலஹாசன் கவிதை நடிச்ச
3: சொல்லுங்க.
2: கமலஹாசன் இல்ல, நான் சொல்றேன், பாட்டு போட்டாலும் தெரிஞ்ச இசை போட்டாலும். கமலஹாசன் ஸ்ரீதேவி நடிச்ச படம் சரியா? இது இதுல
3: 20 இருக்குமா? 20 படம் இருக்கு
2: இல்ல போறங்களே. இதுல ஸ்ரீதேவி வீணை வச்சுக்கொண்டு பாடுறா சரியா? தரவு
0: பாட்டி
2: பாட்டி பாட்டி
0: வெத்தலமாக
2: அடிக்கிறா, சின்ன பையன் சின்ன பையனும் இருக்கிறான் சரியா?
0: ஷியாமலா
2: அம்மாவே பாடுறா பாருங்க, மஞ்சுளா அம்மாவே பாடுறா பாருங்க. சின்ன

0: படம் பார்த்து அவங்க அவங்க ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்து இந்த பாட்டு போடுறீங்கன்னு நினைக்கிறேன். வீணா
1: வச்சிருக்காங்களே
2: சரஸ்வதி
1: படத்துல நடிக்கலையா, ஸ்ரீதேவி தான் நடிச்சாங்க,
0: நடிச்சிருக்காங்க.
3: இந்த பாட்டு வந்து மஞ்சுளா அம்மா பாட்டு, மஞ்சுளா அம்மாவுக்கு
0: பரவாயில்ல,
1: யாருக்கு பிடிச்ச பாட்டு,
0: யாருக்கு பிடிக்கல, யாரு ஒரு ஆளுக்கு பிடிக்கல.
2: தீபா கூட இருக்குல்ல, பிடிக்கலன்னு சொன்னா மாத்தவா போறீங்க பாட்ட,
0: இல்ல நாங்க மாத்த போறேன்,
3: நான் கேட்டா கதைப்போம், நான் கதைப்போமா கேப்பேன், நீங்க போறீங்களா
0: பாருக்கு
1: எப்ப பார்த்தாலும் கலைக்கிறதே கேள்விப்பட்டாரு.
0: என்னண்டா யார்ட்டியோ இவர் கலைப்போமா கலைப்போமான்னு கேக்குறான், அவங்க கலைக்கிறாங்க, கலைக்க மட்டும் பாத்துக்கோப்ப ரசிக்க கூடியதான் இல்லைங்க கதைப்போமா,
1: ராயமே தெரியல கதை போமா கதை போமா கதை போமா கதை போமா
0: ஒண்ணுமே
1: மறந்து வச்சு எனக்கு
0: அந்த ஒண்ணுமே ஒன்றும் தெரியாது. ஒரு லூசு பையன் பாடுற மாதிரி தான் அந்த பாட்டு,
2: அவருக்கு பிடிச்சிருக்கு என்ன பண்றது, அவருக்கு பிடிச்சிருக்கு
0: இல்ல அவருக்கு பிடிக்கணும். நாகப்பன் எங்க எங்க குடும்பத்துல இருக்க ஒரு ஆள் இப்படி லூசா போறதுன்னா விட்டு கொடுக்க கூடாதுல்ல,
2: இல்ல அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சருக்கு தான் வரும்.
0: ஏன் நீங்க என்ன அதுக்குள்ள போடுங்கறீங்க,
3: பாடல் வரிய கேளுங்க நல்லா இருக்கும், அந்த வரி
2: பாட்டு பாட்டு நல்லா இருக்கும், பாட்டு நல்ல
0: பாட்டு
1: தான்.
0: இதோட நீங்க இந்தியோட நீங்க இந்த கதை போமாவ விட்டுருவீங்க பாருங்க, உண்மையா இதோட பாட்டா பாருங்க அந்த பையனை அழுது
3: கொண்டு
2: அம்மா அவருக்கு சொல்லுவீங்க எனக்கு சொல்ல முடியாதுல்ல, என் பாட்டெல்லாம் அவருக்கு சொல்ல முடியாதுல்ல,
0: இல்ல உங்களோட பாட்டை தான் சொல்ல முடியாது, இவட்ட பாட்டை நீங்க கேளுங்க. எங்க நாங்க பாப்போம்
3: அந்த வரியப்படுங்க அந்த முதல் அடிப்படாங்க.

0: சூப்பர் சூப்பர், நன்றிமா நன்றி.
1: இல்ல நன்றி இல்ல,
0: போட்டுட்டீங்க
1: சொல்லுங்க. நன்றி இல்ல, நீங்க அங்க ஊருக்கு போகணும்னா மனைவிட்ட போய் நீங்க இப்படி தொடர்ச்சியாக ஒரு மனத்தையாலும் தொடர்ச்சியா மனைவியோட பேசிக்கொண்டே இருக்கானே, நீங்க இருப்பீங்களா
0: 24 மணி நேரம் பேசு, எந்த மனைவியும் கேட்கணும்.
1: பேச
0: காயங்கள் ஆறுணி,
1: நல்ல நல்ல நல்ல நல்ல வரி, அதுதான் அதுதான் அந்த புள்ளி வாங்கிருச்சு.
0: ஆமா நன்றி நன்றி,
1: போமா
0: விடைபெறலாம்.
1: அதுல படம் என்ன, அதுல
0: ஒரு பாட்டு பரிசு பாட்டு, ஒரு அம்மா பாட்டு போடணும். நீங்கள்
1: சொல்லுங்க
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி கனடா கழகத்திலிருந்து 24 மணி நேர தமிழ் சேவையின். இதுவரை தாங்கள் கேட்டு மகிழ்ந்தது கதம்பம் வேரலை நிகழ்ச்சியில் பல பல்சுவை நிகழ்ச்சிகளும் சிறப்பு விருந்தினராக தாத்தா லியோ ஐயா அவர்களை கொண்டு சிறப்பாக இயல்பினை சிறப்பித்த அம்மா மீரா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அஞ்சு உறவுகளுக்கும் இயல்பினை கேட்டு கொண்டிருக்கிற நேயநெஞ்சங்களுக்கும் சிந்தனை சோழன் அப்பா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு உதவிபெறுவது பாரூக் சவுதி அரேபியா இருந்து, நன்றி வணக்கம்.
1: கட்டிக்காரன் கட்டிக்காரன் நல்லா சொன்னீங்க, கதை போமா நல்லா இருந்தது சூப்பர். எங்க அடுத்த யாரு நெக்ஸ்ட்
2: நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது கதம்பம் நேரலை நிகழ்வில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மீராமா அவர்களுக்கும் சின்ன சிறுவன் அப்பா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மேலும் நிகழ்வில் பங்கு பெற்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என மனமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணா, நன்றி வணக்கம்.
1: நல்ல பிள்ளை, கதைக்க மாட்டோமா, சரி அடுத்தது
3: நீங்க சொல்ல மாட்டீங்களப்பா, என்ன சரி சொல்றேன் நானே. அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எம்டிஆர் இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் அப்பா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் இதை கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம், நன்றி.
1: கட்டிக்காரி நாளையில இருந்து நானும் நீங்களும் நடுவே கதைப்போம்.
4: அடுத்து இன்னொருத்தர் சொல்ல மாட்டாருமா, அதுக்கு நான் சொல்லி
1: நீங்க ஏங்க இத கணக்குல எடுக்கிறீங்க, நீங்க ஒரு பக்கத்தான்
4: லைன்ல இருக்காருல, இருந்தா ஒரு கணக்கு தானே,
1: அது இருந்து என்ன பிரயோஜனம் முதல்ல.
4: இதுவரை நேரமும் கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நமது மூத்த உறவு திரு லியோ ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராமா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏஆர் நாகப்பன். நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி. நீங்க உங்களோட மனைவியோட நெடுக பேசிக்கொண்டிருக்க கவிச்சு கொண்டிருக்கணும், இந்த பேசுவோம் என்றதுதான் எங்கட பாஷையில கதைப்போம் என்று சொல்றது, எங்கட ஊர்ல பேசுவோம் சொல்ல மாட்டோம், அந்த பேசுவோம் சொல்லி எங்கட ஊர்ல கதைப்போம் கதைப்போம், வாங்க ஒரு கதைக்கணும், வாங்க கதைப்போம், நானும் நீங்களும் கதைப்போம் என்றது அந்த பாஷை, எங்கட ஸ்ரீலங்கா பாஷை கதைப்போம்.
4: என்ன
3: கதைச்சுக்கிட்டு இருக்கீங்க,
1: நிறைய கதைக்காதீங்க, நிறைய கதைக்க வேணாம், யாரு உங்களை கதைக்க சொன்னது அப்படி எல்லாம் கேப்பாங்க. அப்ப அந்த அதாவது என்ன பொறுத்த மட்டும் நான் இப்ப அதை சிந்திச்சு பார்த்தா, இப்ப ஒரு கணவன் மனைவியோ அல்லது ஒரு நண்பர்களோ ஒரு உறவினர்களோட என்ன நீங்க இப்படி கேட்டு காய்ச்சி கொண்டிருக்கீங்க, அந்த அப்படி கேக்குறத விட என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க கேக்குறது கோபம் வராதுன்னு நினைக்கிறேன். என்ன காய்ச்சி கொண்டிருக்கீங்க கேக்குறது அந்த கோபத்தை ஊட்டுவது போல இருக்கும்
0: கொஞ்சம்.
1: அப்ப
0: பேசிக்கொண்டிருக்கா திட்டுற மாதிரி, ஏன் திட்டுறான் பேசுறான்னு சொல்லுவாங்களா, பேசுறது வந்து திட்டுற மாதிரி கதைக்கிறத அருமையான வார்த்தை, கதைக்கிறது சிறப்பு கோபம் வராது.
1: ஸ்ரீலங்கால பேசுறது வந்து நாங்க பேசுறது, இவர் என்ன பேசிட்டு போறார் என்று சொன்னா
0: அத
1: திட்டிட்டு போறாரு,
0: அதுதான்
1: அதைத்தான் நாங்க பாதிக்கிறோம் பேசுறத,
0: அதுதான் அதுதான் அதான் இங்க இந்தியால வந்து அந்த பேசிட்டு போற ரெண்டு அந்த டோன் யூஸ் பண்றத வச்சு இருக்கு, பேசுறான் கோமா பேசுறான் பேசும்போது பேசுறான் அந்த துணி.
1: இப்ப உங்களோட ஊர்ல வந்து
0: துணியிலதான் கண்டுபிடிக்க,
1: உங்களோட ஊர்ல வந்து செல்வகுமார்
0: ஒரே வார்த்தை தான்,
1: என்ன திட்டுற என்ன திட்டுனா நான் சொல்றேன், செல்வகுமார் என்ன பேசுறாருங்க என்ன பேசுறாருங்க, ஏன்னா அதுக்கு என்ன பேசுறேன் உங்களோட பேசுறாருன்னு நீங்க சொல்லுவீங்க. இந்த வார்த்தை உங்களோட ஊர்ல இல்ல கதைப்போமா, யாரும் அதை எடுத்து வந்தது நான் பாக்கல,
0: கதைப்போமா
5: எடுத்துருவோம்
0: இல்ல கதை சொல்லுவோமாங்கிறது வேற, கதை போமாங்கிறது வேற,
1: கதை போமா
0: பேசுவோமா,
1: இவருக்கு பிடிச்சிருக்கு இவர் அதை எடுத்துட்டு வரலாமான்னு
5: நிக்கிறேன். அம்மா பாருங்க ஸ்ரீலங்கால இருந்து ஏதோ ஒண்ணு செட் பண்ணி
0: அம்மா அம்மா ஏமா நேர்த்தியை நேர்த்தியை முடிச்சிருக்கோமா, நேர்த்தியை முடிச்சிருக்க
5: வெளியில
1: வந்துருமா
5: பேசுறீங்க பிரிட்டானியா ஜெர்மனி எல்லாம் வர்றாங்க வாய்ப்பு
1: இருக்கு.
0: ரொம்ப
6: இருக்குது உங்க ஊரு நாகப்பட்டினம் பக்கம் சொன்னாரு, கடலோரம்
0: நாகப்பட்டினம்
1: மஞ்சுளாமா நாகப்பட்டினம் பக்கத்திலேயே தானே அங்க இருக்குது, கப்பல்ல அங்க இங்க
5: வந்துருப்பாங்க
1: இல்ல
0: ராமேஸ்வரம் பக்கம்
1: கிட்ட கிட்டேன்னு அங்க இருந்து வரலாம் தானேங்க
6: கடல்
0: வரலாம்.
1: நல்லது, என் அன்பு உறவுகள் என்னோடு இதுவரை நேரம் இருந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய என் அன்பு உறவுகளுக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்தவர்களுக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இணைந்து சிறப்பித்தவர்களுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எப்பொழுதும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து இனிதே விடைபெற்றுக் கொள்ள போறேன். இது உங்கள் மீரா. நன்றி கண்ணன், நாகப்பன், ஃபாரூக், மஞ்சுளா அம்மா, தூங்கிக் கொண்டிருக்கிற செல்வகுமார் மாமா, மற்ற எல்லாம்
0: நன்றிகள் அம்மா, நன்றிகள்
1: மாமா,
0: நன்றி அம்மா, நன்றிகள் அம்மா,
1: எல்லாரும் முன்னப்பட்டு
0: நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி. என்னுடைய பாடல் காட்டிலைக்கு வருது. நேரம் சரியாக பொழுது 1:45. அடுத்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நீங்கள் காட்சியில் கேட்கலாம். என் அன்பு உறவுகள், எல்லா நிகழ்வும் மறு ஒளிபரப்பாக இருக்கும், நீங்கள் கேட்டு மகிழலாம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

காலை நேர வணக்கம். கனடி நேரம் சரியாக 11:19, இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:49. முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு கட்டளையில் உங்களோடு மீற முதலில் ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து காட்டிலைக்கு நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். ஒரு பாடல் இன்று என் விருப்பமாக கண்ணன் பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக இப்பொழுது 11:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MPRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. சரியா 9 எதிர்பார்த்திருப்பீங்க, என்ன காணையில் அதனால எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. இது மறு ஒளிபரப்பாண்டு இன்றைக்கு தான் அந்த ஒரு பாட்டு முழுமையா முடிவடைந்தது, கண்ணன் பாட்டு. சரி, முதல்ல ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. வணக்கம்.
0: வணக்கம் இளவரசு, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா இளவரசு?
1: இளவரசு நலமா இருக்குமா? தெளிவா இருக்குமா?
0: நல்ல தெளிவா இருக்குது. தெளிவு நல்ல தெளிவா இருக்கிறதுக்கு இன்னொரு சொல் இருக்கா?
1: நல்ல தெளிவா இருக்கிறதுக்கு ஒரு சொல்லுதான் இருக்கு, தெளிவாக இருக்கிறது.
0: தெளிவாக இருக்கிறது, மிக தெளிவா
1: இருக்கு. இங்கிலீஷ்ல சொன்னா ஓவர் பிரைட்டா இருக்கு.
0: பிரைட்டா இருக்கு, பிரைட்டா இருக்கு, பிரைட்டா இருக்கு,
1: பிரைட்டா வெளிச்சமா?
0: வெளிச்சம், அது அது பிரைட், அது தெளிவு. காதலுக்கு பிரைட் வந்து கண்ணில தான் தெரியும்.
1: அது தெரியலமா, எப்படி அது ஓவர் தெளிவா இருக்குதுனா எப்படி சொல்றது?
0: தெரியற சொல்ல தெரியற கலர் கலர்கள் தான் அந்த பிரைட்டா, ஏதாவது தெரியக்கூடியதுதான் அது கேட்கறது. இது தெளிவாக கேட்கறது என்ன உங்களுக்கு? என்ன தெளிவாக கேட்கும்
1: உங்கள் குரல்? தெளிவாக கேட்கறதுமா?
0: எந்த குரலா? சரி, இப்ப ஒளிவாங்கி இல்லாம பேசுனா அங்க இந்தியா கேக்குமா உங்களுக்கு?
1: கேக்குமா, இணைய உடனே பேசினா கேக்கும். அலைபேசியில
0: என்னன்னு கேக்குங்க?
1: அலைபேசியில பேசினா கேக்கும்.
0: அது எனக்கு தெரியும்.
1: ஒலி வாங்கி இல்லாம பேசினா கூட அப்படிதானே இருக்கும்.
0: இல்லண்ணா, இது ஒன்றுமே பாவிக்காம சும்மா இங்க இருந்து உங்களை இளவரசு என்று கூப்பிட்டா உங்களுக்கு கேக்குமா?
1: அது மனசுல நினைச்சுட்டே என்ன கேக்குமா?
0: நினைச்சு கொண்டிருந்தா கேக்குற மாதிரி இருக்கு. நான் உண்மையா கூப்பிடுறது உங்களுக்கு கேக்காது.
1: அம்மா நம்மள கூப்பிட்டுருப்பாங்களோ அந்த எண்ணம் வரும்.
0: என்ன அது? ஒரு ஐயோ எண்ணத்தோடு இருக்கிறதால. இப்ப நாங்க முத்துவேலை கூப்பிடலாமா? கூப்பிடுவோமா முத்துவேலை?
1: கூப்பிடலாமா? கூப்பிடலாமா?
0: நீங்க கூப்பிட்டு பாருங்க, முத்துவேலன்னு கூப்பிட்டு பாருங்க.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நலமாக இருக்கிறேன்.
1: அப்புறம் எப்படி போச்சு இன்றைக்கு? இன்றைய பொழுது எப்படி போச்சு ஐயா?
2: இன்றைய பொழுது ஒரு மாதிரியாக போய் கொள்ளிட்டது.
1: நல்லா போச்சுன்னு
0: சொல்லுங்க.
2: அது என்ன, அதாவது பயம் இருக்க காலம் வந்து யாரு தடுத்தாலும் நிற்காது.
1: அதாவது நல்லா இருக்கலாம்னு கேட்டா நமக்குள்ள 1000 சோதனைகள் இருந்தா கூட சொல்ற வார்த்தை
0: முதல்ல நல்லா இருக்கோம். ஓ நாங்க நல்லா இருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படி நீ முத்துவேலுக்கு நான் ஒண்ணு சொல்லி தரேன். முதல்ல யாரு கேட்டாலும் ஓ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லி போட்டா அதுக்கப்புறம் நீங்க மார்பில விழுந்து தோல்ல விழுந்து அழணும். ஐயோ அழுதுன்னு கொஞ்சம் ஏதோ நல்லா இருக்கும் அப்படித்தான் சொன்னீங்க போல இருக்கு.
2: அதுக்கு காரணங்கள் வந்து நிறைய இருக்கு. அதாவது நான் வந்து சின்ன வயசுல இருந்து கற்பனையிலேயே வாழ்ந்தவன்.
0: இளவரசு,
2: அந்த கற்பனை
0: இளவரசு மறந்து போய் இவருடைய வீட்டு பக்கம் நீங்க போயிடாதீங்க.
2: கற்பனை வாழ்க்கை வந்து நிஜ வாழ்க்கைக்கும் கற்பனை வாழ்க்கைக்கும் எழுதி வைத்தால் கூட எட்டாது. நிஜ வாழ்க்கையில் வந்து அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்ப சினிமா பாக்குறோம், சினிமால ஒரு கதாநாயகன் 10 பேரை போட்டு விரட்டி விரட்டி அடிப்பாரு.
0: அது உங்களால முடியுமா? அதை சொல்லுங்க. இன்றைக்கு அதை கேட்கலாம். இன்றைக்கு என்ன வர்ற ஆண்களை எல்லாரும் கேட்கலாம். இது எனக்கு எனக்கு வளர்ந்த ஒன்றுதான்.
2: இத வந்து நடைமுறையில வந்து ஒரு நபர் வந்து ஒரு 10 பேர் அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம சினிமாவை பார்க்கும் போது ரசிக்கிறோம், ரசிக்கிறோம், சிரிக்கிறோம், கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நடைமுறையில நம்மளால அதை செய்ய முடியாது.
1: அதாவது சினிமா என்பது பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கு
2: இல்லப்பா, நீங்க வந்து எல்லாரும் சொல்றது வந்து பொழுதுபோக்குன்னு சொல்றீங்க, ஆனா அது பொழுதுபோக்கு அல்ல. அது வந்து எல்லாரும் சொல்றாங்க, அதை முதல்ல திருத்திங்க. சினிமா என்பது என்னன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
0: நிச்சயம், எடுத்துக்காட்டு முதலாவது.
1: அதாவது ஆரம்ப கால சினிமா படங்கள் எல்லாமே சமுதாய வாழ்க்கையோட சார்ந்ததை.
2: ஆமா, ஒரு மனிதன் எங்க இருக்கான்? சமுதாயத்துல தானே வாழ்ந்து இருக்கிறான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இந்த கால சமுதாயங்க அந்த சினிமாக்கள் என்பது பொழுதுபோக்காக தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மக்கள் அந்த சினிமாவை பார்க்கும் போது அந்த நேரம் போவது தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பலதரப்பட்ட விடயங்களை கலந்து அந்த சினிமாவை உருவாக்குறாள். தவிர சமுதாய நலம் கருதி வரும் திரைப்படங்கள் கொஞ்சம் குறைவுதான்.
2: குறைவு. அது காரணம் வந்து நான் வந்து சினிமாவை விட்டு எனக்கு நினைவு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு நான் சினிமாவை பார்க்கறது இல்ல.
1: என்ன சொல்றேன்
2: அது? ஆமா, நான் சினிமா பார்க்கறது இல்ல, 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு.
0: முத்துவேன், இப்படி சொல்லிட்டீங்க. இத்தனை ஆயிரம் சினிமா வந்துடுச்சு. ஒரு சினிமா கூட நீங்க ஒன்று கூட பாக்கலையா?
1: என்னமா
0: இல்ல சிலவனே, இவர் நேற்று நான் தான் உண்மையில இங்க சரியான பனிப்பொழிவு முத்துவேல். நேற்று அதுக்குள்ள நேற்று நானும் அப்பாவும் போய் கொஞ்சம் மிக கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனோம். முன்னுக்கு எங்கட வீட்டுக்கு முன்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். ஒரு ஒரு வாகனத்தை வழியில எடுக்கிறதுக்கு முதல்ல அப்பா தான் போயிருந்த. அப்பா இருந்து கஷ்டப்படுறாரு என்றுட்டு நானும் போனா எனக்கும் முடியாத நிலை இருந்தாலும் அப்பாக்கும் ஏதாது, ஆனா அப்படி போகக்கூடாது, அப்ப செய்யக்கூடாது. அப்ப நேற்று கொஞ்சம் இக்கட்டான நிலையா போனார். அது ரொம்ப கஷ்டமா போயிருச்சு, அது மனசுக்கும் கஷ்டமா போயிருச்சு ரொம்ப. அது இந்த நேரம் வரையும் அந்த அந்த நிகழ்வு மறக்க முடியாம இருக்கு. அப்ப இது இங்கதான் இந்த நிலை என்று பார்த்தா உங்களுக்கு நீங்க இது நம்ம சரி. அப்ப பாடல்கள் எப்படி எடுக்கிறீங்க?
2: பாடல் நான் எடுக்கிறது பாடல் நான் கேட்கற பாடல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஏதாவது கண்டுபிடிச்சலாமா நான் எந்த காலத்துல ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு? நான் டிஎம் சௌந்தரராஜன், சுசீலா, ஜானகி எல்லாரையும் சரி, இந்த மாதிரி பாடல் தான் என்னுடைய பாடல்களா வந்துட்டு இருக்கோம்.
0: அதெண்டா உண்மைதான் இளவரசு, இவர் சொல்றதுல உண்மை இருக்கு. என்னண்டா உண்மையிலே இவர்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த காலத்துல தான் இருக்கு. முதல்வனுக்கு முதல்.
1: ஆமா ஆமா, அந்த கடந்த கால நிகழ்வுகளையும் நீட்டி எடுக்கிறார்.
0: அந்த நாட்கள பாடல் தான் இவரை கொண்டு வரார், இந்த காலத்து பாடல் இல்ல.
1: ஆனா எப்படி மாறி போச்சுன்னா
2: அது வந்து நீங்க ரசிக்கலாம், எனக்கு அது வந்து ஒட்ட மாட்டேங்குது. எனக்கு வந்து அது கேட்டா டென்ஷன் ஆகுது, கோபம் வருது.
1: என்னதான் வயசு 30 ஆனா கூட நம்ம 16 மாதிரி நினைச்சுக்கணுமா? நம்ம வந்து அந்த மாதிரி பாடல கேட்டா ஓஹோ.
0: சின்ன ராசாமி அதுக்கு முதல் வந்தது. சின்ன ராசாமி சுட்டரும்பு அந்த பாட்டு
2: முன்னால வந்த
0: அது.
2: ஆமா,
1: என்னதான் நமக்கு 30 வயசு ஆனா கூட இப்ப வர தர்பார பாக்கணும்.
0: தர்பார் பாத்துட்டீங்களா?
1: டிவி
2: இளவரசன் சொல்லட்டுமா? என்ன வந்து எல்லாரும் பாட்ஷா பாட்ஷாம்பாங்க. அது ஏதாவது என்னன்னா நீ வந்து என்னுடைய பேச்சு நடைமுறை நடந்து போலாம் ரஜினி டைப்ல தான் இருக்கும். ஆமா நான் அது மேக்கப் போட்டேன்னா ரஜினி நான் இலக்கணம் சொல்றது நான் ரஜினி மாதிரி போட்டு தலைக்கு
1: அது தானே நானும் சொன்னேன் யாரும் நம்பல நானும் நானும் மேக்கப் போட்டா சிவகார்த்தியா இருக்கேன்
2: நான் வந்து நரிச்ச முடியோட தலைக்கு கண்ணாடி மாட்டி ரோட்ல போய் எல்லாரும் பாத்துருக்காங்க. நான் மறுபடியும் டையெல்லாம் அடிச்சிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் மாட்டிட்டு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு போனா எங்க தெருல உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்துட்டு அழுகுது. அதனால ஓன கத்துது அதுங்களுக்கு வந்து அதுங்களுக்கு என்ன பார்த்து அப்படி ஒரு கெட்டப்புல பார்த்து இப்படி ஒரு கெட்டப்புல பார்த்தோன்னு அதுங்களுக்கு ஒரு பயம்.
1: அது எப்படி கத்துது ஓன கத்துதா
0: கத்து
1: இன்னைக்கு வந்து சினிமா துறையில இருக்கிற நிறைய அன்பு வீரர்கள் எல்லாருமே 50 வயது இல்லைன்னா 40 வயது கடந்த அன்பு வீரர்கள் தான் ரொம்ப இளமையா நடிக்கிறாங்க பாருங்க.
2: என்ன விட்டாலும் நானும் நடிப்பேன் வேற
1: இல்ல இல்ல உங்களுக்கு தான் நான் என்ன சொல்றேன் முடிவு தள்ளி வைங்க 30 வயசு தூக்கி ஓர கட்டுங்க 16க்கு வாங்க
2: 16க்கு வரணுமா 16க்கு வந்தாலும் நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க இப்ப
0: யாருக்கு 30 வயது
1: எனக்கு
0: யாருக்கு 30 வயசுக்கு எத்தனை வயசு முத்து சரி வயசு சொல்ல மாட்டீங்க ஒரு குடுப்பு
2: எனக்கு நான் சொல்லிட்டேன் என்கிட்ட ஒளிவு முறையெல்லாம் கிடையாது நான் தான் சொல்லிட்டேங்க நரைச்ச முடியோட கண்ணாடியோட போயிருக்கிறேன் தலைக்கு டை அடிச்சிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிட்டும்
1: போயிருக்கிறேன். என்பது வேற
0: நரைச்ச முடி நரைச்ச முடி வந்து 16 வயது இல்ல 10 வயதுலயும் வருது உங்களுக்கு எத்தனை வயது 30 வயதா இல்லையே
2: இல்ல இல்ல இல்ல இல்ல எனக்கு வந்து தற்சமயம் 55 வயதாகுது
1: சொல்லப்படாது
0: சொல்லப்படாது இது நல்லது இல்ல சொல்லப்படாது அண்ணா முத்துவேல் அண்ணா நல்லா இருக்கிறீங்களா அண்ணா இந்த வயசு சொல்லிட்டு முத்துவேல் அண்ணா சரி
2: தர்மபுரி ராஜகுமார்
1: நீங்க அவருக்கும் சொல்றாங்க அவரோட வயசு தான் சொல்லிட்டு அவரு 18 வயசு சொல்லிட்டு இருக்காரு
2: அதுக்கு அவர் வந்து என்னுடைய படத்தை வாட்ஸ்அப்ல என் போட்டோ பாத்துட்டு உங்களுக்கு என்ன 40 வயசு இருக்குமா
0: அப்படின்னாரு.
2: இல்லப்பா அதோட கொஞ்சம் கூட்டிங்க அப்படின்னு எவ்வளவு கூட்டிங்க அப்படின்னு ஒரு 15 வருஷம் கூட்டிங்க அப்படின்னு ஆஹா அவரை தெரியல அப்படின்னா நான் என்றும் 16 எனக்கு உடம்பும் ஏறாது உடம்பும் இழைக்காது நான் வந்து நடந்தா ஓடுனா நின்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்பெக்டா உள்ள ஆள் தான்
0: நானு.
2: என்ன அப்ப சொன்னா அவரு முடி நரைச்சிருக்க அதை பத்தி எல்லாம் என்ன நினைக்காதீங்க அது அந்த டை அடிச்சுனா இடையில நான் இப்ப வச்சு டை
0: அடிச்சுருவேன்
2: டை அடிக்காம இருந்திருக்கிறேன் அதான் நான் ரஜினி மாதிரி நான் மேக்கப் போட்டா வரும் மேக்கப் இல்லாமலே வருவேன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். அதாவது அதாவது வயசு பெரிய விஷயம் கிடையாது வயதுங்கிறது வந்து
0: பெரிய வயசு
2: உடம்பு உடம்புதான் வயது
0: ஒரு
2: மனசுக்கு வயது கிடையாது.
0: ஒரு நிமிஷம் அப்படி இருந்து கொள்ளுங்க. வணக்கம் கலைவாணன் வணக்கம்.
3: வணக்கம் சரோதரி நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் கலைவாணன். இப்ப நாங்க எல்லார்ட்டையும் இன்றைக்கு உங்கள்ட்ட தான் இது கேட்கணும். ஒரு 10-15 பேர் ஒரு ஹீரோ வந்து அடிக்கிறாங்க அவர் சும்மா சுத்தி வீசுற அருமால கூட அப்படியே அவருக்கு விளக்கி அப்படி தலைய கீழே குனிஞ்சு அப்படியே நீங்க பாருங்க. நேற்றெல்லாம் ஒரு ஒரு சீன் பாட்டிருந்தேன், அவர் அப்படியே இருந்து பின்பலமா அப்படியே பல்ட்டி அடிச்சு போய் அவரோட கால் மற்றவரோட நெத்தியில அப்படி அடிச்சுட்டு திரும்பி வந்து நிக்குது. அது சாதாரணமா இப்ப நீங்க இப்ப இருக்க வானொலியில வர ஆண்கள் எல்லார்ட்டையும் கேட்கலாம், உங்களுக்கு ஒரு மூன்று பேருக்கு ஒரு நேரத்துல நீங்க அடிப்பீங்களா?
3: மூன்று பேர்,
0: மூன்று பேர் உங்களை தாக்க வந்தா நீங்க அடிப்பீங்களா? நீங்க வெட்டி பெறுவீங்களா?
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அப்படியா?
3: ஆமா ஆமா.
0: அதாவது
3: அன்பு சகோதரி,
0: சொல்லுங்க.
3: அதாவது சண்டை பயிற்சியாளர்னு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்களோ அது செஞ்சுதான் அவங்க, வேற வழி இல்ல. நேரில் வந்து நான் அடிக்க மாட்டேன்.
0: அதுதான் நாங்க கொஞ்சம் விலகி நிக்கலாம்னு யோசிச்சேன், அதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க.
3: அதாவது சினிமா வேற நேர்கள் வேற, நேர்கள் வந்து நேர்கள் வந்து என்னுடைய அன்பு நினைச்சிட்டு
0: இருக்கேன்.
3: அதாவது சினிமா துறையில வந்து சண்டை பயிற்சி அதன்படிதான் செய்ய முடியும்.
0: ஒரு நிமிஷம் இல்லங்க இளவரசன், இளவரசன் இன்னொரு அன்பு நான் இணைச்சிட்டேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மன்னிக்க வேணும், தவறுதலாம் தவறுதலாம் உங்களுக்கு உங்களுடைய இணைப்பு இணைக்கப்பட்டிருக்கிறது, நீங்க துண்டிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. உங்க பேர் என்ன? இளவரசா?
2: இல்லங்க.
0: அப்பங்க? சரி, மன்னிச்சு கொள்ளுங்க, தெரியாம உங்களுடைய இணைப்பு இணைக்கப்பட்டு விட்டது, மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம் சொல்லாமா? நான் இளவரசு, உங்களால நான் இன்னொரு ஆள்கிட்ட பேச்சு வாங்க பார்த்தேன். ஆஹா, சரி நீங்க சொல்லுங்க கலைவாணன், நீங்க சொல்லுங்க.
3: சொல்லுங்க சகோதரி.
0: இளவரசு நீங்க முத்துவேல நினைச்சிருங்கோ, முத்துவேல சரியா?
1: சரிங்கம்மா.
0: சரி, நீங்க இல்ல

0: கொளுத்துவேன் டக்கு டக்குன்னு சினிமா துறையில.
1: இல்ல நான் வந்து ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற போது எதிரிகள் வரும்போது தாக்கிதான் ஆகணும். மற்ற துறையில வரும்போது அரவணைச்சுதான் ஆகணும்.
0: அது உண்மையாவே அடிக்கிறாங்களா இல்லையே? அது சீன்ஸ் தானே. நீ
1: அது வந்து டப்பிங் தான் அது.
0: அவங்க சும்மா கை
1: உண்மையான வந்து உண்மையால அடிக்க முடியாது. அது வந்து ஒரு டச்சிங்
0: மட்டும்தான்.
1: அது வந்து மேல இருந்து கீழே வரும்போது பாதி வந்து ஒரு பரம்பு போட்டு கீழே விழுகிற மாதிரி வரும். அடுத்து வந்து கீழே விழும்போது அது வந்து கீழே வந்து மெத்த போட்டுதான் பண்ணுவாங்க சகோதரி. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து டப்பிங் தான் மட்டும் நடக்கும்.
0: டப்பிங் தான் நடக்கும்.
1: அதாவது வந்து உண்மையான கட்டையா இருக்காது. அதுல வந்து கட்டை போல இருக்கும். அதனால வந்து பஞ்சு உள்ளார வந்து பஞ்சு வச்சு
0: இப்ப எங்கட கேள்வி எல்லாம் கலைவாணன், நாங்க இந்த நேற்றெல்லாம் நித்திர கொள்ள இல்ல. எங்கள்கிட்ட வார உங்களுக்கு மீசை இருக்குல்ல, நல்ல பெரிய மீசை.
1: என்ன சகோதரி?
0: மீசை, பெரிய மீசை இருக்கான்னு கேட்டேன்.
1: பெரிய மீசையா?
0: என்ன மீசைய கேட்டாலும் சிரிக்கிறீங்க நீங்க இளவரசே.
1: இல்ல இல்ல சகோதரி,
0: நீங்க ஷாஹுல் ஹமீடே ஒரு காணச்சிருங்க. ஷாஹுல் ஹமீடா
2: கலைவாணன்
0: என்ன நடந்தது எந்த பக்கமா இல்லாட்டி உங்கட பக்கமா நீங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் இணைப்புக்கு வாங்குவோம். உங்களைய உங்களிடம்தான் நிறைய கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேன். என்ன நீங்க சொல்றீங்க, அது உண்மையிலேயே சினிமால வந்து அது வந்து நாங்க பாக்குறதுக்கு உண்மையாக தெரிகிறது, ஆனா அடிகள் எல்லாம் விழுவது இல்லை. உண்மையாக யாரும் ஒரு எனக்கு சண்டையாண்டு வந்துட்டா ஒரு 10 பேர் வந்து உங்களை புடிச்சு கும்மு கும்மண்டு கும்முன்னா நீங்க அசையவே முடியாது. அப்படித்தானே இளவரசன்?
2: கண்டிப்பா கண்டிப்பாமா.
0: எங்க கும்பு வாங்கி இருக்கீங்களா நீங்க? கண்டிப்பான்னு நல்லா துருவி.
2: இல்லம்மா, சினிமாவில பார்த்தா அப்படிதானே இருக்கு.
0: கலைவாணன் கலைவாணன் தவறுதலாக நினைக்கிறேன். என்னுடைய அந்த இணைப்புல ஏதோ
2: சொல்லுங்க.
0: வணக்கம் செந்தில். வணக்கம் வணக்கம் செந்தில். செந்தில் வணக்கம். முத்துக்குமார் இருக்கிறீங்களா? அந்த முத்துவேல். வணக்கம் செந்தில்.
2: அவரு இல்லம்மா, இணைச்சு பாக்குறேன். அவரு இணைச்சா ரீகனெக்டிங்னு வருது.
0: சரி சரி, இப்ப முத்துவேல் இருக்கீங்களா நீங்க? முத்துவேல் கலைவாணன் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க கலைவாணன். தயவு செய்து உங்களுடைய பாடலையும் கேட்டோம். சரி இளவரசு, உங்களோட பாடல் சொல்லுங்க முதல்ல. அதத்தான் முதல்ல கேட்டு எழுதுகிறேன் இளவரசு.
2: என்ன பாட்டுமா? என்ன பாட்டு?
0: ஓ, ராஜா என்று சொல்லணும் நீங்க. சா வரக்கூடாது. ராஜா.
2: அபூர்வ சகோதரர்கள் படத்தில இருந்து ராஜா கைய வச்ச ராங்கா போனதில்ல.
0: அது எல்லாரும் அதான் நினைச்சு வச்சிருப்பாங்க. நீங்க சொல்லிட்டீங்க. அது வேற பாட்டு. ராஜா கைய வச்சா அது வேற பாட்டு.
2: அது வேற பாட்டு.
0: சரி, எங்க முத்துவேல் உங்களுடைய பாட்டு சொல்லுங்க.
3: ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார்.
0: ஒரு ராஜா ராணியிடம். கலைவாணன் நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தேன்னு தெரியவில்லை. அடுத்த இணைப்பு அல்லது இந்த இணைப்பு தான் பிழையோ தெரியவில்லை. சரி, மீண்டும் மன்னி

0: நினைஞ்சு கொள்ளுங்க. எப்படி துண்டிக்கப்பட்டதா, நீங்க துண்டிக்கீங்களா அல்லது தச்சியராக துண்டிக்கப்பட்டதா என்று பார்க்க வேண்டும். சரி, இப்ப உண்மையிலேயே ஒரு நிமிஷம் எழுந்து கொள்ளுங்க. அங்கே வணக்கம் கலைவாணன், மன்னிக்க வேணும், துண்டிக்கப்பட்டு விட்டது, மன்னிக்க வேணும். கலைவாணன் வணக்கம். வணக்கம் கலைவாணன்.
1: வணக்கம்மா. வணக்கம்.
0: வணக்கம்.
1: மெர்சி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க மெர்சி ராணி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கிற மெர்சி ராணி. நீங்க எங்களுடைய சந்திரராஜ் மாமான ராணி அம்மா இருக்கிறாள், அவட குடும்பத்துல ரெண்டு பேரை நீங்க களமாடிட்டீங்க, அது தெரியுமா?
1: புரியல புரியல.
0: அவட குடும்பத்துல இருக்கிற ரெண்டு பேருடைய பெயரை அரவாசிய நீங்க களமாடிட்டீங்க.
1: அப்படிங்களா?
0: அவங்களோட பொண்ணுக்கு மெர்சி என்ற பெயர் இருக்கு, அதை நீங்க எடுத்துட்டீங்க. ராணி அம்மாக்கு அவட பேர்ல ராணி இருக்கு, அதையும் நீங்க எடுத்துட்டீங்க.
1: அப்படிங்களா?
0: எப்பங்க களவெடுத்தீங்க நீங்க? அதுதான் நேற்று நாங்க, நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்க, நாங்க அதை பற்றி தான் ஆராய்ஞ்சோம். சரி மெர்சி ராணி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்களே ஒரு அஞ்சு பேர் அடிக்க வந்தா நீங்க அடிப்பீங்களா? அஞ்சு பேரே அடிச்சு ஒரு நேரத்திலே அடிச்சு பண்றீங்களா?
1: அஞ்சு பேரா?
0: இல்ல சார், எங்கிற மாதிரி பார்த்தா உங்களுக்கு மூச்சு நின்று. இல்ல ரெண்டு பேர். ரெண்டு பேர். ரெண்டு பேர். உங்களோட
1: தாக்கம் மீண்டும் நம்மளும் தாக்கலாம்.
0: தாக்கலாம் இருக்குண்ணா, அது எங்களுக்கு தெரியுங்க. தாக்கணும் நினைப்பு இருக்குங்க. தாக்கலாமா?
1: அக்கா அக்கா சொல்லுங்க, தூக்கி அடிச்சிருவோம்.
0: என்ன பாடல் வேண்டும்? நீங்க அடிப்பீங்களா திருப்பி? அப்படியே அடிக்க முடியாது சில நேரம். மெர்சி ராணி,
1: உங்களுடைய
0: நீங்க அடிக்க வேணும், ஆனா அடிக்க முடியுமான்றதா? மூன்று பேரை அடிக்கிறாங்கன்னா அடிக்க முடியுமா? ஏதாதா நீங்க நடுவுலயும் வரலாம், முதல்லயும் வரலாம், கடைசியிலயும் வரலாம். ராஜா என்று சொல்லு.
1: என்ன
0: பாட்டு அது? இளவரசர் என்ன பாட்டு? ராஜாவுக்கு ராஜா தான்.
1: ராஜாவுக்கு ரவனண்டா எனக்கு
0: இளவரசன் முத்துவேலும் ஒரு நிமிஷம் எங்க மெர்சிராணி பாடுங்க பாடுங்க பாடுங்க
1: ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரி இங்க யாரும் இல்ல, அடுத்தவன கெடுத்ததுல பொழப்ப நம்பி பொழைச்சிருக்க. அது நல்லா இருக்கும், பார்த்து நல்லா இருக்காதா?
0: அது நல்லா இருக்கிறது இருக்கீங்க, நீங்க பாடுறது நல்லா இருக்கல்ல, சூப்பரா பாடுறீங்க.
1: அந்த நாளைக்கு போறேன், அந்த நாளைக்கு போறேன், நாளைக்கு போடுறேன்.
0: நாளைக்கு பாடுறது அவங்க இப்ப இன்றைக்கே பாடிட்டாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் இனி இல்ல, அது ரெண்டு நாளைக்கு தான் எங்கள்கிட்ட இருக்கும். காத்தினைக்கு வந்த அதுக்கு அப்புறமா அந்த நாளைக்கு நாங்க கடன் வைக்க மாட்டோம். நாங்க உடனே
1: படிக்கிறோம்.
0: சரியா 9 மணி, 9 மணிக்கு எல்லாம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இருக்குது இந்த நேரத்துல, 9 மணிக்கு. நீங்க இணைய மறக்க வேண்டாம் சரியா, முழுமையான ஒரு பாட்டோடு. சரி, இப்ப கலைவாணனுக்கு ராஜா ஆண்டு என்ன பாட்டு அவருக்கு தெரியும்? ராஜா ஆண்டு வர ராசா
2: வரப்படாது.
0: சொல்லுங்க கலைவாணன். சொல்லுங்க கலைவாணன்.
2: என்னுடைய மேஜி, என்னுடைய மேஜிக் நிகழ்ச்சியில இந்த மியூசிக் தான் வரும்.
0: என்ன படத்துல?
2: மேஜிக் ஷோல வந்து.
0: மேஜிக் ஷோல? மேஜிக் ஷோ.
2: ஆமா ஆமா. இந்த ஹிஸ்டரி போட்டுதான் நான் வந்து ப்ரோக்ராம்
0: பண்றேன். டிரெஸ் எல்லாம் நீங்க ஒவ்வொரு நேரத்துக்கு அதை தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு
2: சொல்லுங்க,
0: என்ன ராஜான்னு தொடங்குற ஒரு பாட்டு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாட்டு. ராசா வரக்கூடாது, ராசாவை கூப்பிடாங்க, அதாவது அன்பா கூப்பிடுறது ராஜா, அதாவது அவங்கள பாத்து கம்பீரமா கூப்பிடுற ராஜா என்று சொல்லி வரான. நடுவுலையும் வரணும், நடுவுலையும் வரணும், நடுவுல வரணும், கம்பீரமான ராஜா என்று வரணும். ராஜா ராசா அண்டா அது அன்போட வாரதுங்க, ராசா இங்க வாங்க கூப்பிடுறது, இது ராஜா. என்ன யோசிக்கீங்க?
2: ஒரு ஒரு நிமிஷம்
0: சொல்லுங்க.
2: வேற ஒரு நேரிட்ட தொடர்பு யோசிச்சுட்டு தான் சொல்றேன் மேடம். சகோதரி
0: சொல்லுங்க. கலைவாணன் ஒரே ஒரு நிமிஷம், இளவரசு ஒரு நிமிஷத்துல எத்தனை செகண்ட் இருக்கு?
1: 60 இருக்குமா?
0: இன்னைக்கு தான் தெரியும் எனக்கு 60.
1: சரி சரி அம்மா, என்னோட சந்தேகத்தை கேக்கலாம்னு போறப்ப பேசலாம்.
0: என்ன சொல்லுங்க, நான் அவர்கிட்ட கேக்குறேன், என்ன சந்தேகம் உண்டு?
1: அது அண்ணா கிட்ட நேரடியா
0: கேட்டாலும் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ராஜா மன்னிக்கும், உங்களையும் ராஜான்னு வந்துருச்சு. சொல்லுங்க கலைவாணன், சொல்லுங்க. எங்க

0: கிறிஸ்டியன் சாங் பாடணுமா இருக்கு எங்களுடைய இயேசுநாதன இயேசப்பாவ பாடணுமா இருக்கு. நீங்க மாஜா ரெண்டு இடையில வரலாம், முன்னுக்கு வர வேணாம், நீங்க இடையிலேயே அந்த மாஜா வரலாம். இப்ப பாருங்க, இப்ப அவங்க கூட சொல்லிட்டாங்க ராஜாவுக்கு ராஜா நான் தான் பாட்டு சொல்லிட்டான். பழைய பாடல் ஒண்ணும் இல்லையா?
1: வணக்கம் ஆசிரியர் அவர்களே, நான் சிதம்பரம் பகுதியில் உள்ள அனுமந்தபுரம் இளவரசு. இரண்டு மூணு நாட்களாக நீங்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள்.
2: திரைப்படங்கள்
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள். மென்மேலும் உங்கள் கலை ஆர்வம் அதிகப்படியான உங்களுக்கான விருதுகளை நிறைய தர வேண்டும். கலை உலகில் நீங்க நிறைய சாதிக்க வேண்டும் என அன்பான வாழ்த்துக்களை சொல்கிறேன் நமது வானொலி சார்பாக. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்.
0: அவர் இளவரசன் கூப்பிடுங்க. கலைவாணன் அவர் சின்ன பையன். இளவரசு என்ன கூப்பிடுங்க. அவர் சின்ன பையன்.
2: ஐயா இளவரசு ஐயா நன்றி
0: நன்றி நன்றி.
1: சரிங்க
0: இளவரசு ஐயா,
1: ஒரு சின்ன சந்தேகம்
0: அதை கேளுங்க கேளுங்க.
1: கருப்பா இருக்கிற
2: என்ன கொஞ்சம் தமிழ் வந்து பண்டிட்டு அதனால வந்து ஐயான தான் கூப்பிடுவேன்.
0: அது நல்ல அது நல்ல அது நல்ல அது பரவாயில்ல. எல்லாரும் ஐயானு தான் கூப்பிடுறது. பேரை சொல்லி ஐயானுங்க. என்ன சின்ன பையன் அது இருக்கட்டும்.
1: அது அது எனக்கும் பிடிக்கும். இருந்தாலும் நான் சொன்னது உங்களுக்கு காதலுக்கு
0: வந்துச்சு. அவர் கேக்குறாரு என்னன்னா, கலைவாணன் மேஜிக் ஷோல அதாவது மேஜிக் உங்களோட மேஜிக்க பாவிச்சு தன்னை வெள்ளையாக்க முடியுமான்னு கேக்குறாரு.
2: எப்படி எப்படி சகோதரி?
0: அவரை மட்டும் இல்ல எல்லாரையும் தான் வெள்ளையாக்க முடியுமான்னு கேக்குறாரு.
1: எல்லாரையும் இல்லம்மா, என்ன மட்டும்
2: மேஜிக்ல. அதாவது அன்பு சகோதரி, நான் வந்து அந்தரத்துல பறக்க வைப்பேன். லேடிஸ ஒரு பெண்ணை வந்து ரெண்டா வெட்டுவேன்.
0: வெட்டுவீங்க.
2: அடுத்து வந்து ஒரு கர்ச்சிப்பை காட்டி டவு அதாவது புறாவை எடுப்பேன்.
0: எடுப்பீங்க புறா.
2: அதாவது மூணு மணி நேரம் ஷோ வந்து சிறப்பா பண்ணுவோம் சகோதரி.
0: புறா எல்லாம் வீட்டுல வச்சிருக்கீங்களா நீங்க?
2: எல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன். இது புறா வளர்த்துட்டு இருக்கேன், முயல் வளர்த்துட்டு
0: இருக்கேன்,
2: எல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன் மேடம்.
0: அது வெள்ளையா இருக்கணும் என்ன எல்லாம் அப்படித்தானே?
2: அதாவது வந்து நம்ம தேசிய கொடியான என்ன கலரோ அந்த புறாவும் வளர்த்துட்டு இருக்கேன்.
0: வேற என்ன ரோசா பூ எடுப்பீங்க அப்படித்தானே?
2: ஆமா ஆமா. அதாவது வந்து புலவர்ல வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்
0: மேடம்.
2: அன்பு சகோதரி, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள்.
0: என்ன சொல்லுங்க.
2: நீங்க வந்து என்ன வந்து எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி என்ன பயன்படுத்திக்கணும்.
0: எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி இல்ல, அங்க வந்தா நிச்சயமா உங்கள்ட்ட நாங்க உங்களோட ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க வந்து பங்கு பெற்றுக் கொள்ளலாம், பாக்கலாம். ஒரு
2: நன்றி நன்றி. அதாவது இது வரைக்கும் வந்து சீனா போயிருக்கேன், மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறேன்.
0: நிச்சயம்
2: நீங்க எனக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது பெரிய அதாவது வந்து மேலோங்கிய ஒரு நிகழ்ச்சியாக அமையும்ங்கிறது என்னுடைய கனவு, எங்களுடைய குடும்பத்தின் கனவு.
0: பார்க்கலாம். ஏன்னா நாங்க இந்தியா வந்தா எங்களுடைய நேர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல வர வச்சு இனி இனி என்ன
2: அன்பு சகோதரி, ஜெயங்கொண்டத்திலே வந்து நான் வந்து ஏற்பாடு பண்ணுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதாவது சைனாவில இருந்து 7 பேர் வந்து வர வச்சு ப்ரோக்ராம் பண்ணோம். அதே போல வந்து அந்தமான், அந்தமான் மாநிலம் இருக்குங்களா, அந்தமான் அங்கிருந்து வர வச்சோம். இலங்கை வானொலி அங்கிருந்து வர வச்சோம். அதே போல நீங்க வந்தீங்கன்னா சிறப்பாக நான் என்னுடைய நிகழ்வு சிறப்பாக நடைபெறும்.
0: நிச்சயமா நாங்க
2: கண்டிப்பா
0: எப்ப என்று நாங்க சொல்ல முடியாது. சில நேரம் இந்த வருடமா இருக்கலாம், பாக்கலாம். நிச்சயம் பாட்டு சொல்லுங்க, இல்லாட்டி எங்க மஜிக் சரி வராது. உடனே மஜிக்ல எடுங்க ஒரு ராஜா பாட்டு, எங்க பாக்கலாம். பாத்தீங்களா, நீங்க இவ்வளவு மஜிக் எல்லாம் செய்த ஒரு ராஜா பாட்டு பக்கத்துல அவங்க உதவி செய்யலையா எங்களோட மெர்சி ராணி உங்களுக்கு
1: போயிட்டாங்க.
0: இதுதான் சொல்றது மனைவி உங்களுக்காக ராஜா பாட்டு இப்ப கூகுள்ல போய் தட்டுறா பாருங்க கடகடன்னு. சரி நாங்க குடுக்கட்டுமா ராஜா பாட்டு?
1: குடுங்க.
0: சரி எங்க முத்துவேல் நீங்க குடுங்க ராஜா பாட்டு. குடுங்க.
3: ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்
0: அது விருப்பமான சொல்லுங்க. அதை பாடி காட்டு சொல்லுங்க. தமிழ் வாணன், இந்த கலைவாணன், கலைவாணன் பாடி காட்டுங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் இது நீங்க எப்படியும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த பாட்டு ராணி இருக்கிறா இல்ல
2: அன்பு அன்பு சகோதரி, எனக்கு வந்து பழைய பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ராஜாவின் பார்வையில் ஒன்றன் பக்கம்
1: ராஜாவின் பாடல் ராணியின் பக்கம்
0: பாடல்
1: சொர்க்கம் தன்னோடு தேவிக்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம்.
0: சூப்பர் பாருங்க. அவர் ராணி ராணி என்று சொல்லு வருதுல பாட்டெல்லாம் இவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாருன்னு நான் நினைச்சேன். இவன் என்னண்டா இவர் அதுல எல்லாம் அக்கறையா இல்ல. இனி இனி நீங்க ராணி என்று தொடங்க வருகிற சொல்குள்ள பாடல் எல்லாம் நீங்க பாடி பழகணும் கலைவாணன், சரியா?
2: நன்றி
0: சகோதரி. நல்ல பாடல் இந்த பாடல், அந்த பாடலை உங்களுக்கு தாரம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கலைவாணனின் பார்வை ராணியின் பக்கம், சரியா? சரியா, அது மட்டும் அவங்க பிடிச்சிருக்கு.
2: நன்றி நன்றி சகோதரி.
0: நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி முத்துவேல் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஆஹா, ஒரு பாட்டை நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. அங்க ராஜ்குமார் நீங்க இணைப்புக்கு வாங்க, ராஜ்குமார் இணைப்புக்கு வாங்க. நீங்க வந்திருக்கீங்க ராஜா சொன்னோன்னு அவர் ஓடி வர பாருங்க. இவ்வளவு நேரமும் அவர் காதலே எடுத்துக்கல. சரி முத்துவேல், இளவரசு போயிட்டாரா உங்களை விட்டுட்டு? ராஜ்குமார் இருக்கார், அவர்கிட்ட கேக்கல. அவர் நல்ல செவ்வாய் செவ்வேன்னு வெள்ளையா இருக்க நல்ல. அவர்கிட்ட மட்டும் கேட்க வேணாமா? எதுக்கு
1: இல்ல இல்ல நீங்க வேணா பாரு பாருங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
2: ஐயா எல்லாரும் வணக்கம் வணக்கம். எங்க இது காரணம் பண்பலையில உங்களை வரலையே?
1: ஐயா கொஞ்சம்
2: கேக்குது, நான் பேசுறது வணக்கம்
1: உறக்கத்துல போயிட்டேன். கேக்குது கேக்குது கேக்குது, கொஞ்சம் உறக்கத்துல போயிட்டாங்க ஐயா.
2: சரி சரி அப்படிங்களா? சரி சரி
1: சரி ஐயா,
0: கருப்பா
1: இருக்கிற என்ன சிவப்பா மாத்திரைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
0: சிவப்பாவா? அதுதான் சிவப்பாவா வெள்ளையாவா?
2: அது
1: வெள்ளை வெள்ளை வேணாமா?
0: வெள்ளையா வெள்ளையா சிவப்பா வேணுமா?
2: வெள்ளையா நம்ம ரஜினி பண்ணாரு இல்லைங்க, ஒரு படத்துல என்ன பண்ணுவாரு, ஃபேர் அண்ட் லவ்லியா போட்டு அண்டால போட்டு உட்காந்து முக்கி எழுவாரு. என்ன படம் இப்போ சிவாஜி படம்?
1: ஆமா நான் அந்த கிரிம் எல்லாம் போடாம
0: போடாம போடாம இப்ப நாட்டு வைத்தியம் படி உங்களுக்கு மாத்தலாம். எங்களுடைய முறப்படி, பெண்களுடைய முறப்படி உங்களுக்கு நாங்க மாத்திரம்னா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க மத்த முத்துக்குமார்கிட்ட கேந்த முத்து முத்துவேல்ட்ட கேளுங்க. முத்துவேல் நீங்க சொல்லுங்க, ஒரு ஒரு ஒரு ஒரு விடயம் எப்படி வழியா வரலாம்.
2: கேக்குறாரு
0: சிவப்பு சிவப்பு சிவப்பா வர்றது எப்படி கேக்குறாரு.
3: கண்டிப்பா மாறலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 5 லிட்டர் சேவப்பு பெயிண்ட்
2: வாங்கிக்காச்சு.
3: ஒரு கர்ச்சி பல துணி எடுத்து அதை நினைச்சு உடம்பு ஊற தேய்ச்சுக்கு. அதான் வேண்டாம், தேய்ச்சே காயணும். காய்ச்சா அப்புறம் உடம்பு சிறப்பா மாறிடும்.
0: இல்ல இப்படி செய்யலாம், மருதாணி பூசலாம். மருதாணி பூசலாம் நீங்க உடம்பு பூராவும், ஒரு இடம் தவறாம நீங்க மருதாணிய அப்படியே தேய்ச்சுக்கோங்க. ஒரு
3: இல்ல இல்ல இல்ல இல்ல மருதாணி வந்து உள்ளங்கையில் தான், உள்ளங்கையில் தான் செவக்கம்.
0: இல்ல இல்ல இல்ல உடம்பு பூரா செவக்க நீங்க ஒரு பக்கத்தால
3: இல்ல உள்ளங்கை அதிகமா செவக்கம்.
1: தெரியுமா இந்த வெய்ய காலத்துல முகம் அழகா இருக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுத்தாங்களாம். அதாவது காலை 10 மணிக்கு காலை 10 மணிக்கு 10 மிளகாயை அரைச்சு முகத்தில் பூசுவோம்.
0: கேளுங்க,
1: 11 மணிக்கு 11 மணிக்கு முகத்தை நன்றாக தேய்க்கவும்.
0: என்ன செய்யறது?
1: அம்மா 10 மணிக்கு மிளகாய் அரைச்சு முகத்துல பூசணுமா?
0: பூசணும். பேந்து 11 மணிக்கு தேய்க்கணும்.
1: 11 மணிக்கு செங்கல்லால முகத்தை நல்லா தேய்க்கணுமா?
0: தேய்க்கணும்.
1: 12 மணிக்கு மிளகாய் பொடிய கலக்கி பேஸ்ட் ஆக்கி நல்லா முகத்துல தடவி அதை கழுவணுமா? 4 மணிக்கு என்ன செய்யணுமா? கொதிக்கு வந்து உள்ள வந்து நல்லா முகத்தை கழுவணுமா? 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும். 5 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்க முகம் உங்களுக்கு அடையாளம் தெரியாத அம்பூட்ட அழகா ஆயிடுமா?
3: எப்படி ஆகும்? உடம்பு ஊரா ரத்தமா இருக்கும்.
2: என்ன ஒரு
0: வணக்கம் வணக்கம், புதுக்கோட்டை செல்வகுமார் வந்துட்டா, அவர்கிட்ட கேட்கலாம்.
4: உறவுகளுக்கு வணக்கம்.
0: வணக்கம் எல்லாருக்கும், உறவுக்கு நாங்க
4: சொல்லிட்டோம். இளவரசே இளவரசே இளவரசு லைன்ல இருக்காதமா?
0: இருக்காருங்க, சொல்லுங்க
4: இளவரசு. கருப்பா இருக்கிறதுக்கு வெள்ளையாகிறதுக்கு நான் வந்து சொல்றேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: நீங்க வந்து கருப்புனே நினைக்காதீங்க, நீங்க கருப்புன்றதே ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க தான் சிகப்பு. அன்னைக்கு வயிறீங்க, அதனால இப்ப உங்களுக்கு கருப்பு. அதாவது
1: கண்ணாடி கண்ணாடி பாட்டு தெரியுது கருப்பு கலர்.
0: கண்ணாடி
2: பாட்டு
3: சரியான தீர்வு சொல்றேன், எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்க. ஆனா இதை நடைமுறைப்படுத்த முடியுமா உங்களால யோசனை பண்ணீங்க. அதாவது ஒரு மனித உடல் வந்து கருத்து போதுனா எதனாலன்னா, இல்ல கேட்டுட்டு
1: இருக்காங்களா?
3: ஒரு மனித உடல் வந்து கருக்குது அப்படின்னா அதிகமான சூரிய ஒளியினால கருக்கும். நீங்க வெள்ளையா மாறணும்னா நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? குளிர் பிரதேசங்களுக்கு போயிடணும். குளிர் பிரதேசங்கள் கவர் பண்ணிடுங்க, உடல் பூரா நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா நாலா வட்டத்துல ஒரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துல உங்க ஸ்கின் மாறும்.
4: சூரியனுடைய வெளிச்சம் வரலாம்.
0: அது இருட்டு அடைக்க வைக்கணும்.
3: ஆமா
0: இருட்டு அடைக்க இருக்கணும் நீங்க.
3: ஆமா நீங்க இல்ல குளிர் பிரதேசத்துல
0: கருப்பான ஆக்கள் ஒரு நாளும் வெள்ளையா வரையல. குளிர் பிரதேசம் இருக்கிறோம் நாங்க எல்லாரும்
2: இல்ல
3: இது சயின்டிபிக்லாம் உள்ளது. இது நீங்க சயின்டிபிக்லாம் உள்ளது. நீங்க குளிர் பிரதேசங்களுக்கு போயிட்டீங்கன்னா
0: இல்லங்க நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்லலாம், அப்படி ஆக முடியாது. அதுதான் விட உங்களுக்கு இருக்கிற நிறம் அதுதான்.
3: அதாவது ஓரளவு கலர் மாறும் அவ்வளவுதான்.
0: ஓரளவு மட்டும் இல்ல, உங்களே சுத்தமா வெள்ளையாக்கலாம். எப்படி என்ன அந்த உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஒரு ஒரு அது நோய் அல்ல, அது வந்து பரம்பரையா இருக்கு. இந்த வெள்ள வெள்ளையா வரும் கருப்பாக்களுக்கு அதுக்கு அதுக்கு இங்க அமெரிக்கா இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன், கனடாலும் இருக்கு. ஒரு விதை மருந்து கொடுக்கறாங்க, ஊசி ஒன்று அடிக்கிறாங்க ஃபுல்லா. நீங்க மைக்கேல் ஜாக்சனை பாக்க இல்லையா, அவர் வெள்ளையா வந்திருக்க. ஏன் எங்களுடைய இலங்கை நாட்டவர் இங்க இந்த காட்டிலையில இணைந்து செல்வார் ஜெயந்தன் அவர்கள், அவரும் அப்படித்தான் சுத்தமாவே வெள்ளையா போய் அவர் பார்த்தா வெள்ளக்காரன் தான், ஒரு சின்ன கருப்பு கூட இல்லை. தர முடி
2: மட்டும்
0: எல்லாம் போய். ஆனா ஒரு விடயம், ஒரு விடயம், அவர் வெயிலுக்கு போக முடியாது, சூடு தாங்க முடியாது, வெயில் வெப்பம் பட முடியாது. ஆனா அத அந்த ஊசிய போட்டு அவங்க வெள்ளையா வந்துடுறாங்க. ஏனென்றா அது இப்படி அந்த வெள்ள வெள்ளையா வரும்போது அவங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு ஊசிய போட்டு ஃபுல்லா ஆக்குறாங்க. முடியும் உங்களால
2: வெயில்ல போனா சிரம செவப்பாயிருவாரு, செவப்பாயிருவாரு. ரெண்டாவது வந்து அவர் லென்ஸ் தான் படிப்பாரு, படிக்கிறத எழுதுறதெல்லாம்
0: குளிர்மையா இருக்க.
1: உனக்கு வாத்தியது அந்த கலர் தான், இந்த வருஷத்தை ஓட்டிக்க, இந்த ஹைட் ஓட்டி ஜென்மத்துல பாத்துக்கலாம்னு சொல்லலாம்னு
0: பாத்தேன்.
2: நீங்க கருப்பு நிலக்கரிங்கயா, நீங்க கருப்பு நிலக்கரி இளவரசியா, நீங்க நெய்வேலி பக்கத்துல இருக்கிறதுனால நீங்க கருப்பு
0: நிலக்கரு போட்டு வாட்டுறாங்கன்னு சொல்லாதீங்க. எங்க கையில எல்லாம் நீங்க இருக்கிறீங்க பென்சிலா, அது தெரியுமா உங்களுக்கு, பென்சிலாகிறீங்க இல்ல
2: நிலக்கரி தாங்கும்.
0: அப்படி எல்லாம் நீங்க நினைக்க கூடாது. அது இருக்கட்டும். இளவரசு இந்த மனநில வைத்தியசாலை எங்க இருக்கு
1: இந்தியா?
0: ஒரு ஊரை மத்தி மத்திர பாத்து வைங்க, ஒரு ஊர்ல எல்லாரும் வரக்கூடியதா?
1: சென்னை
0: கேட்டா நாங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறோம், எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகலாம்.
2: தெளிவா இருக்கிறாங்க, வாய்ப்பு இல்ல, எல்லாம் தெளிவா தான் இருக்கிறாங்க.
1: அதான் ரெண்டு மனநிலை பாதிச்ச அந்த ஊர்கள்
0: பேசிக்கிட்டாங்களாம்.
1: தாஜ்மஹால் நான் வந்து 50,000 விக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்
0: சொல்லிச்சான்.
1: அது விக்கிற ஐடியா எனக்கு இல்லன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள்
0: சொல்லிச்சான். தேடுங்க, எல்லாரும் போக வேண்டி வர. நாங்க எல்லாரும், நானும் தான், நான் உங்களை மட்டும் அனுப்புறதா இல்ல, அங்க போனா தானே அங்கேயும் உங்களே உங்களோட பேசலாம்.
2: ஆஹ் அப்படிலாம் வாய்ப்பே வராது கேளுங்க. நேயர்களோட பகிர்ந்துக்கிறாங்க எல்லாரும். இரவு போலதுல வந்து மனதே கலகலப்பா ஆகுது. அது மாதிரி வாய்ப்பே இல்ல, பேசாம அமைதியா இருந்தாதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும்.
0: பிரச்சனை வரும்,
2: நம்மதான் கலகலப்பா
0: பேசுறோம்,
2: கலகலப்பா
0: எல்லாத்தையும். சொல்லுங்க,
4: அதாவது நம்ம பேசிட்டு நல்லா கலகலன்னு சிரிக்கிறோம் பாத்தீங்களா, மனசுக்குள்ள இருக்கிற வெயிட் எல்லாம்
0: குறைஞ்சிடும்.
4: சினிமாவுக்கு போயிருந்தோம், ஒரு சினிமாவுக்கு போயிருந்தோம், எல்லா பேரும் படம்பு அப்படி ஒரு சிரிப்பு, நல்ல சிரிப்பு, கை தொட்டி சிரிக்கிறாங்க, கை தொட்டி சிரிச்சுட்டு இப்படி திரும்பி பாக்குறேன் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, அப்படியே பாத்துட்டு இருக்காரு சிரிக்காம. என்னடா இந்த ஆளுக்கு காசு கொடுத்தா தான் சிரிப்பானா அப்படின்னு நானும் மூணு தடவை சிரிச்சு சிரிச்சு பாக்குறேன், அந்த ஆள் சிரிக்கவே இல்ல. இந்த ஆளுக்கு பக்கத்துல உட்கார்ந்தோம்னா படமே சுவாரஸ்யம் இல்லாம போயிருந்தா எந்திரிச்சு வேற பக்கம்
0: போயிட்டேன்.
4: அந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, சிரிக்கிறதுக்கு காசு கேட்பாங்க போல.
0: இல்ல அவங்க மனதுல பல, இல்ல அது இல்ல செல்வகுமார், மனதுல பல சோகங்கள் நிறைஞ்சிருக்கலாம்.
4: அத வந்து இல்லமா, ஒரே ஒரு இது வந்து, அதாவது நம்ம இறைவன் வந்து சோகத்தின் வடிகால் வந்து சிரிப்பு, சோகத்தை வந்து வடிகால ஆக்கணும்னா அது சிரிப்பு தான். நம்ம கம்முன்னு இருந்தோம்னா மனநோயால பாதிச்சிருவோம். முடிஞ்சு
3: கொடுத்திருக்காங்க.
0: நல்லது, நல்லது. சரி,
4: வேற எந்த தூரம்
0: கிடைக்காது. சரி, எங்க முத்துக்குமார், முத்துவேல் நிறைய முத்துக்குமார் வருது. முத்துவேல் சொல்லுங்க நீங்க.
3: அது சிரிக்கிறது அப்படின்னு வந்து இருக்கிற விஷயம் இருக்க, அது வந்து ஒரு முக்கால்வாசி மனிதர்களை மட்டும்தான் வரும், ஒரு கால்வாசி மக்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா, இல்ல சிரிக்க மாட்டாங்க, அவங்க சிரிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ரசனை இல்லாத மனிதர்களாக அவங்க இருப்பாங்க.
0: இந்த வகையில ரசனை உள்ளவங்க என்ன,
3: இல்ல இல்ல ஏதாவது ஒரு ரசனை உள்ள மனிதன் தான் எதையுமே ரசிக்க முடியும்.
0: உங்களோட பாட்டை சொல்லிருங்க, நீங்க திடீரென்று இருந்தா போல சிரிச்சு கொண்டிருக்கும் போது எங்க மனைவி கூப்பிட்டான்னு ஓடிடுவீங்க.
2: என்ன பாட்டு? ராசாவா?
0: என்னங்க ராசா? இல்ல ராஜா. உங்களோட பேர்ல இருக்கிற அந்த கம்பீரமான ராஜான்னு சொல்லு வரணும்.
2: ராஜாவே உன்னை
0: பாருங்க, நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து ஏமாத்துறா பாருங்க. எங்கெங்க இருக்கு அந்த ராஜாவே உன்னை நான் எண்ணித்தான்? எங்க இருக்குது?
2: என்ன தனிக்காட்டு ராஜா படத்துல இல்ல? தனிக்காட்டு ராஜா, தனிக்காட்டு ராஜா,
3: தனிக்காட்டு ராஜா பாட்டு வந்து ராசா,
0: ராசாங்க அது ராசா. அன்பு வந்தா நீங்க எல்லா வேலையும் செய்து கொடுத்து களைச்சு போயிருக்கும் போது டீயோட வந்து ராசா, நிறைய வேலை செய்துட்டீங்க ராசா, இது அப்படி அப்ப வர்ற ராசா தான் அந்த பாட்டுல
2: வருது.
0: வேலை வாங்கும் போது ராஜா இந்த வேலையை செய்யுங்க, ராஜா அந்த நேரம் வர ராஜாவில தான் நாங்க பாட்டு
2: கேக்குறோம். அது ஒண்ணு சீக்கிரம் விரைவில் வரும் நினைக்கிறேன். நீங்க சொல்றது கம்மிங் சூன், கம்மிங் சூன் என் பொண்ண சொல்லிட்டு போவா
0: பாத்தீங்களா?
2: நீங்களே சொல்லிட்டீங்க.
0: எங்க ராஜா இருக்கே, எப்படி அதாவது ஆரம்பிக்க வேணும் இல்ல, இடையில வரலாம்,
2: வெளியே வரலாமா?
0: இடையில வரலாம். என்னங்க ஒரு ராஜாவை தேடி இவ்வளவு நேரம், எத்தனை ராஜா இடையில கடைசியில எல்லாம் இருக்கு? ராஜாவோடு காட்டு பக்கம் போனாரா. இனி நீங்க அங்கதான் போக வேண்டி வரும்.
2: ஆமா அந்த பாடல் இருக்குது வேற நல்லா இந்த பாடலா இருக்கிறோம். அதாவது
0: இவருங்க பாட்டு தெரியும், இவர் லவ் சாங் தர்றார் இதுக்குள்ள
3: என்னங்க.
2: அது நல்லா இருக்கும் ராஜா, அது நல்லா இருக்கும்.
0: என்னென்ன பாடிக்காட்டு ராஜா மகள் ரெண்டு பாட்டு இருக்குல்ல,
2: ராஜா மகள் பானில் ஊரு வெண்ணிலா.
0: இடையில ஒரு ஒரு சொல்ல என்னத்தையும் விடுறீங்க, பாடுங்க இருக்க. ராஜா மகள் எங்க
2: ரோஜா இதெல்லாம் நினைக்கிறேன். வானில் ஒரு
3: ரோஜா மலை,
2: வானில் ஒரு வெண்ணில. நல்லா இருக்கு அந்த பாடல். இருங்க நான் எடுத்து அனுப்புறேன் இருங்க. அந்த அதுதான் இரட்டை வாழ் குழு நினைக்கிறேன் படம். கரெக்ட் தான் இரட்டை வாழ் குழு. நல்லா இருக்கும்
3: சரி. லவ் சாங்ஸ் கேட்டீங்கன்னா போட்டேன், இதை விட அது நல்லா இருக்கும். இதை விட அது நல்லா இருக்கும்
2: சொல்லுங்க.
0: அந்த காலத்து நீங்க நீங்க முதல்வனுக்கு முதல் நிக்கிறீங்க, இவர் வந்து அப்புறமா வாராருங்கால நீங்க ஒரு பக்கத்தால. நாங்க எல்லாம் கிட்டடியில
1: சீமராஜா பாடல் கொடுங்க. வர வர சீமராஜா
0: அது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு வந்து லவ் சாங் வேணுங்க. அது ராஜா ராஜா
2: மெலோடியா இருக்கணும், மெலோடியா இருக்கணும், வரல்ற மாதிரி
0: அப்படி கேட்டா ஒரு மாதிரி
2: வரண்ட மாதிரி இருக்கணும்.
0: கொஞ்சம்
1: அந்த பாடல கேட்டா, அந்த பாடல பாடல கேட்டா காதல் ரசனம் சொட்டணும்
0: சட்டனு. அவர் அந்த நிலைக்கு போறதுக்கு தானுங்க அவர் கேக்குறாரு. நீங்க ஒரு பக்கத்தால நீங்க
2: அவர் என்ன
0: இருக்கிறேன் பொய்யெல்லாம் சொல்ற பாருங்க பாருங்க டக்கு டக்குன்னு. பாவம் அந்த கூகுள், எத்தனை பேரை டச் பண்றீங்க நீங்க? இது நல்லா இருக்கா? உங்களுக்கு தேவையான நேரம் மட்டும் அதை போய் டச் பண்ணி டச் பண்ணி எல்லாத்தையும் நீங்க சேகரிச்சிடுறீங்க. நல்லது
1: ராஜா
2: படம்ல இளையராஜா படம் தான் வருது எல்லாமே.
0: அவர் ஒரு ராஜா. இந்த பாட்டு இருக்கு. நான் ஒரு ராசியில்ல ராஜா. இத நீங்க
3: சோகப்பாட்டு
2: இல்லன்னா
3: இன்னொரு பாடல் சொல்லவா? ராஜா ராஜா ரே ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே
2: கேட்டுக்கிறாங்க.
0: இல்ல இல்ல இல்ல ராஜா அது நல்ல பாட்டு. ஓ வசந்த ராஜா
2: ராஜா
0: அது
2: கேட்டுட்டாங்க.
0: இளவரசு முதல்ல முதல்ல கைய வச்சு அவர்தான் முதல்ல
2: அவர்
0: கை வச்சு
1: ஆமா
0: சொல்லுங்க.
4: ராணியிடம்
0: அது அதுவும் முத்துவேல் வச்சுட்ட முத்துவேல் ஒரு ராணி ராணி பாட்டு கேட்டுட்ட பாருங்க இந்த ராஜாவை தேர்றீங்க ஆனா கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எத்தனையோ ராஜாவை எடுத்து வச்சிருப்பாங்க லைனா சொல்லுவாங்க பாருங்க வந்து இப்ப நாலு பேருக்கு நான் விட கொடுக்க
4: போறேன்
0: ஒரு ராஜா ராணியிடம் அது வந்துருச்சு அந்த இன்னொரு பாட்டு இருக்குது
4: ராஜாவின்
0: பார்வை வந்துருச்சு அந்த இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டு ஒரு பழைய பாட்டு இருக்கு பாருங்க அந்த என்ன மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும்
4: செல்வகுமாருக்கு
0: பாட்டு பாருங்க நல்ல அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு இருக்க செல்வகுமார் அந்த பாட்டுல என்ன சொல்லுது என்ன என்ன விடயத்தை சொல்றாங்க அந்த பாட்டு
4: இருவருக்கும் குட்டிராணி
0: அப்புறம்
4: அவரை வந்து
1: குட்டி ராஜா
4: ராஜா எங்க வீட்டுல ராஜா இருக்குது ரெண்டு ராஜா இருக்காங்க
0: அடுத்த வரையால என்ன சொல்லுது எங்க முத்துவேல் அங்கால அந்த பாட்டுல அடுத்த வரையால என்ன சொல்லுது
3: அது வந்து இந்த பொம்மை பேசுற மாதிரி பாடுற மாதிரி வரும் அதுல
0: என்னங்க நீங்க ரியலா போறீங்க அந்த பாட்டோட வரிகள் என்ன சொல்லுது
4: கொஞ்சம்
0: தங்கச்சி பாப்பாவோ அங்கே என்ன செண்டாக புன்னகை புரிவாளோ இவளுக்கு ஒரு தம்பி பையன்
1: சொல்ல மாதிரி சிரிக்கிறீங்க
0: இல்ல அவர்
1: செல்வாக்கும் சரி சரி அவர் நேரத்துல நமக்கு வாட்ஸ்அப்பூடாக இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் தர்மபுரி தகுதியர் கொடையூரன் பாரதி அவர்களும் அவரை தொடர்ந்து நாகூர் மாவட்டம் நாகூர் ஜெகதர் சாவிக்கான் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து இளம்பெயர் என்று அருள் அவர்களும் இணைந்து நான் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் அவரை தொடர்ந்து காஞ்சி கருக்கப்பட்ட ராஜவேல் அண்ணா அவர்களும் வருக வணக்கம் அம்மா நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று சொல்லியிருக்கிறார் அவரை தொடர்ந்து அன்பு உறவுகள் நிறைய பேர் நம்முடைய நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முருகப்பட்டு சோகர் அவர்களும் இணைந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு
0: இன்னைக்கு
1: கொஞ்சம்
0: ஒரு குட்டி பொண்ணுடைய பிறந்த நாள் எங்களுடைய சந்திரராஜ் மாமாவுடைய மாமாவும் சொல்ல தேவையில்ல எங்களுடைய ஆச மாமாவுடைய குழந்தை பொண்ணு அவளுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் எங்க கோரஸ்ல கோரஸ்ல நிக்கிற நாலு பேரும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க பாக்கலாம் எப்படி பாக்கலாம்
4: பிறந்த நாள்
3: பிள்ளைகள் போலே
0: மறந்தனார் ஹாப்பி பர்த்டே டு யூ என்ன யாருடைய குரலும் இதுல வர இல்லையா நாலு பேர் நிக்கிறீங்க ரெண்டே ரெண்டு குரல் தான் கிடைச்சது இந்த ரெண்டு மட்டும் ரெண்டு பேர் குரலுங்க ராஜ்குமார்
4: முதலே சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன்
0: எப்ப சொன்னீங்க என்ன காது கேட்கலையே
4: முதல்ல அவருக்கு சொல்லுங்க பாப்பாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்லுங்க நான்
0: சொல்லிட்டேன்
1: பிப்ரவரி 8ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்த நாளை கொண்டாடுகிறார் சிதம்பரம் வந்திகே லிஸ்பன் மெரியண்ணா அவர்கள் அப்பா ஹெர்மஸ் ராஜா, அம்மா சகாயா கிங்ஸ்லின் ராணி, இவர்களுடைய அன்பு செல்லக்குட்டி கிறிஸ்டன் வெர்லின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள்
0: நல்வாழ்த்துக்கள்.
1: தாத்தாக்கள், பாட்டிகள், மாமாக்கள், அத்தைகள், பெரியப்பாக்கள், பெரியம்மாக்கள், அண்ணன்கள், அண்ணிகள் எல்லாரும் வாழ்த்துறது கூடாகவே நாங்களும் வாழ்த்துகிறோம். அனந்தபுரம் இளவரசு தர்மபுரி
2: ராஜ்குமார் நேரில் வாழ்த்து தெரிவிக்கிறோம் சொல்லுங்க.
0: நீங்க இப்ப ஒரு பேரெல்லாம் சொன்னா கடைசியா சண்டை வரும். இப்ப பாருங்க, எந்த பேர் சொல்லல, நீங்க தர்மபுரி ராஜ்குமார் சொன்னீங்க, அங்க புதுக்கோட்டை செல்வகுமார் சொன்னீங்க, முத்துவேல சொன்னீங்க, உங்களை சொன்னீங்க, என்ன சொன்னீங்களா, இந்த ஒரு சின்ன பிள்ளை இந்த பேரை சொன்னீங்களா, நீங்க
1: செல்லுபடி தாமரை
0: அதே
2: எங்களை
0: எல்லாரையும் வச்சு ஒரு போட்டோ எடுத்துருங்க, எல்லாரும் சரிங்கப்பா எங்க எல்லாரையும்
2: வீடியோ கால் யார் தைரியமா வரீங்க சொல்லுங்க.
0: இதுக்கப்புறம் தைரியம் தேவையா, இது என்னங்க ராஜ்குமார், இதுக்கு வீடியோ
2: கால்.
0: சரி, இப்ப அர்ஜுன் உங்களோட
2: பாட்டு சொல்லுங்க,
0: உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ராஜா பாட்டு சொல்லுங்க.
2: ராஜா பாட்டா?
0: நடுக ஒரு பக்கம் அப்படி கேக்குறது மாதிரி இருக்குது. சரி, எங்க சொல்லுங்க, எங்க ஒரு ராஜா பாட்டு சொல்லுங்க.
2: எங்க ஒன்னும் இல்ல, ராஜா யுவராஜா
0: அட்டே அப்பா
2: தோறும்
0: பாருங்க உங்களுக்கு வந்துதான் இந்த பாட்டு, இது சூப்பர் பாட்டு. எங்க என்ன இருக்க பாருங்க, எப்படி பாருங்க,
2: ராஜா யுவராஜா நாள் தோறும் புது ரோஜா. என்ன படம்னா இது படம் தீபம், இது வந்து தீபம் தீபம் தீபம் தீபம் தீபம் இல்ல, எனக்கு எனக்கு ஒரு சோக பாட்டு வந்தது இதுல அப்படின்னு சொல்ற, ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜியும் இல்லை ஆளு ராணியும் இல்லை வாழ.
0: அந்த ராஜா வந்தா ராணி வந்துடுறாங்க என்ன எப்படியும்.
2: ஆமா வந்துருவாங்க, அதனால
0: இல்லங்க வேற பேரு வேணாம் தானே, வேற வேற பேருகள் வேற வேற பேர் வேணாம் தானே, ஒரு ராஜாக்கு வேற பேர் வேணாம், ராஜாக்கு வேற ராணி மட்டும் வேற
2: பேர், ராஜா மகாராஜானா மகாராணி.
0: நீங்க மேட்ச் பாக்குறீங்க, மேட்ச் பண்ண பாக்குறீங்க,
2: அரசன்னா அரசி, அரசன்னா அரசி.
0: இப்ப ராஜ்குமார், ராஜ்குமார் உங்களுக்கு மேட்ச் பண்ணிச்சா குடும்பத்துல?
2: பாடல ராஜராஜ
0: சோழன் உங்களோட பேருக்கு மச்சு பண்ணிச்சான்னு கேக்குறேன், ராஜாண்டா
2: ராணிதான். ஆமா ராஜா நிம்மதியோட கூட ராணி
0: என்னண்டே,
2: ராஜா நிம்மதியோட
0: ராணி
2: மூன்று
0: சொல்லுங்க, கடைசியாக
3: ஒரு வார்த்தை
0: சொல்லுங்க.
3: நம்ம வந்து இப்ப வந்து ஒரு சண்டை போடுறத பத்தி பேசணும், சினிமால சண்டை போடுறோம், நேரடியா சண்டை போட முடியாதுன்னு பேசிட்டு
0: இருந்தோம்.
3: அடுத்து வர நேரத்தை வந்து இந்த விஷயத்தை கேட்டு பாருங்க, அதாவது சினிமாவில டூயட் பாடுறாங்க, வெளியில அது பாட முடியல.
0: யார் சொன்னதுங்க பாட முடியல?
3: வெளியில யாரும் டூயட்
0: பாடிட்டா? எங்களுக்கு சோனி தான் கிடைக்கல, அதாட்டி நாங்க எல்லாம் பாடுவோம் இல்ல, இப்ப இந்த ஸ்னோக்லயே போய் பாடுவேன். யாரு இல்ல,
3: அதாவது இல்ல இல்ல, ஒரு மரத்தை சுத்தி இல்ல ஒரு கார்டனை சுத்தி ஒரு டூயட் பாடுறாங்க. பொது வாழ்க்கையில யாராவது அந்த மாதிரி வெளியில சுத்தி ரவுண்ட் அடிச்சு ஒரு பாட்டு பாடுறாங்களா?
0: அதுக்குதானே கேட்டேன், அப்படி நாங்க பாடுறோம் இல்லையாண்டி இல்ல, ஒரு மனநில வைத்தியசாலையே தேடி வைங்க, அங்க கொண்டு விழுவாங்கல்ல, ஏதோ செய்யறாங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல, நினைச்சா செய்யலாம், யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. நாங்க எங்கட பாட்டு நாங்க
3: சுத்தியா, அதுக்கு கவிஞர்கள் வேணும், பாடகர்கள் வேணும், மியூசிக் பண்ணணும்.
0: இல்ல இல்ல, இருக்கிற பாட்டுக்கு நாங்க ஆடலாம் இல்ல,
3: முதல் முறையாக யாராவது ட்ரை
0: பண்ணாங்கன்னா
3: ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே, அவங்களுக்கு அந்த தைரியம் வருதா என்ன பாப்போம்.
0: ஏங்க உங்களோட நாலு பேர் நின்று பாப்பாங்க, நீங்க ரெண்டு மூணு இடத்துல அப்படி ஆடுனீங்கன்னா நீங்க எப்படி என்ன இவரடே
3: இல்ல. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முதன்முறையாக செய்யும் பொழுது நமக்கு தயக்கம், நடுக்கம், பயம், கூச்சம் எல்லாமே வரும்.
0: ஆனா ஒரு விடயத்துக்கு மட்டும் உங்களுக்கு நடுக்கம் இருக்காது, தயக்கம் இருக்காது, பயம் இருக்காது, என்ன சொல்லுங்க பாக்கலாம். மனிதர்களுக்கு முதல் செய்யும் போது சொல்லுங்க பாக்கலாம்.
3: மனிதர்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னா அது சாப்பிடுகின்ற விஷயம்,
0: அதுதான் அதுக்கு மட்டும் நீங்க எங்க பயம் சாப்பிடும் போது
3: யாருக்கு யாருக்குமே ஒரு பயம் கூச்சம் நடுக்கமால
0: சாப்பிடும்போது
2: சமைச்சு
0: என்ன
2: முதல் முதல் ஒரு டிஷ் ரெடி பண்ணும்போது பயந்துட்டானே சாப்பிடுறோம். புதுசா ஒருத்தர் பண்ணாங்க வீட்டுக்காரமா பண்ணாலும் சரி பயந்து தானே சாப்பிடுறோம்.
0: நாளைக்கு ஏதாவது வயிற்றுல ஏதாவது செய்யுமா, உடனே செய்யுமா, அடிக்கடி போகணுமா, அன்னைக்கு யோசிச்சு
2: முதல்ல நம்ம மூஞ்சில எக்ஸ்பிரஷன் காட்டக்கூடாது, நல்லா இருக்கும் நம்ம மூஞ்சே பாப்போம். செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது ஏதாச்சும் சொல்லுவாங்களான்னு ஒண்ணுமே சொல்லக்கூடாது, அடிச்சு
1: கேட்டாலும் போகுமான்னு சேச்சில.
0: இல்ல அதாவது அந்த பயம் வந்து உங்களுக்கு இருக்கணும், அதனாலதான் மனைவி மார் அப்படி அந்த புதுசா ஒரு டிஷ் கொண்டு வைக்கிறது.
2: ஆமா, அது என்ன பேர் வேற கேப்பாங்க, இது என்னன்னு சொல்லுவாங்க, தப்பா சொல்லிட்டா வாங்கி கட்டிக்குவோம், அதனால ஒரு பயம் ஒரு பேர் வச்சிருமான.
0: அது அது பாத்தீங்களா, அப்படி எல்லாம் பயந்து பயந்து வாழ்றேன். இல்ல நல்லா கேட்டுக்க, இவரோட சோக நிலையில இருந்து இவரை நாங்க எங்கட பக்கம் இழுக்க பாக்குறோம், திரும்ப திரும்ப இவர் அங்கதான் போறேன் பாருங்க,
2: அனுபவம் பாருங்க,
0: நன்றி எல்லாருக்கும், நன்றி. நான் விடைபெற்று கொள்றேன், சந்தோஷம், நன்றி நன்றி
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி பாருங்க, நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்கே அடுத்து ஒரு அன்பு உறவு இணைகிறார் அவர். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
5: அம்மா, நான் தருமபுரி வந்து ஆட்டோ சங்கர் பேசுறேன்.
0: சங்கர்
5: புரிய,
0: நேற்று தான் இணைஞ்சிருந்தீங்க தருமபுரி சங்கர்.
5: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமாமா, நான் இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கீங்களாமா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் சங்கர், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் சுகமா இருக்கேம்மா, ஆண்டவர் உங்க அருள் நல்லா.
0: சரி தருமபுரி சங்கர், எங்க ஒரு ஒரு ராஜா என்று தொடங்குற பாட்டுல ஒரு பாட்டுல ராஜா என்று வரணும், ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க.
2: நிறைய பாட்டுமா
0: எங்க சொல்லுங்க பாக்கலாம் இருக்கு சொல்லுங்க.
3: ஓகேமா ஒண்ணுல
2: ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கை தேடுது துர்க்கம் மாலை மகன்
0: அது சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க
3: சொல்லாமா அப்புறம் வந்து அம்மா இன்னொன்னு இருக்கு ராஜா கைய
0: அது சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க.
2: ராஜாவுக்கு ராஜா
0: சொல்லிட்டாங்க.
2: அப்புறம் வந்து எந்த பாட்டு ராஜா நிறைய பாட்டு இருக்கு எல்லாம்
0: சொல்ற அதாவது பாடல்ல நடுவரையில வரலாம் எங்க எடுத்து வாங்க
2: ராஜா நடுவில் வரலாம்
0: நடுவில் வரலாம் அந்த சொல்லு எங்க
2: அந்த சொல்லு ராஜா வச்சா அது கிளியர் எல்லாமே கிளியர். அம்மா திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றதே தெரியலீங்கம்மா
0: நீங்க என்னங்க நீங்க அங்க பக்கத்துல உதவி செய்யறாரு உங்களுக்கு
2: அம்மா அவருல வேற யாரும் நம்ம அண்ணன் வீரமணி அண்ணா
0: வீரமணி அண்ணா அவர் கண்டுபிடிப்பாருங்க வாட்ட ஆண்டு இடையில இருந்தாலும்
2: உங்களுக்கு கேளுங்கம்மா கேளுங்க
0: உங்களுக்கு இப்படி
2: ஒரு ஆமா ஆமா இந்த எங்க அண்ணன் பேசுறது
0: வணக்கம் வீரமணி வணக்கம்
6: வணக்கம்
0: வீரமணி நீங்க சொல்லுங்க ராஜா என்று சொல்ற பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அதாவது இடைவெளியில நடுவில் எல்லாம் வரலாம் முடிவுலையும் வரலாம் சொல்லுங்க.
6: ராஜா அழைக்கிறார் ராணி சொல்லுங்க
0: ராஜா அழைக்கிறாரா அது கண்ணன் அழைக்கிறாரல்ல கண்ணன்
6: ராஜா அழைக்கிறார் ராணி
0: அந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க
6: என்ன படத்துல
0: என்ன
6: சொல்றேன்
0: சரி அப்ப நீங்க எனக்கு அந்த பாட்டு ஒரு என்ன படத்துல இருந்து அனுப்பி வைங்க
6: அனுப்பி வைக்கிறோமா
0: சங்கருக்கு என்ன சங்கருக்கு என்ன
6: இல்ல புதிய
0: சங்கருக்கு ஒரு பாட்டு சொல்ல
6: இல்ல புதிய வேறு சொல்ல சங்கருக்கு சொல்லுங்க அவரு
2: அம்மா சொல்லுங்கம்மா
0: சொல்லுங்க என்ன ராஜா பாட்டு உங்களுக்கு இன்னைக்கு சங்கருக்கு
2: அம்மா ஐயோ அம்மா எனக்கு நீங்க அம்மா பார்த்து ஏதோ ஒரு பாடுக்கு போடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சு போல அதுல அம்மா உங்க

0: போதும்மா, எனக்கு அந்த படத்துல போதும்மா, இந்த விருப்பம் அது இல்ல. உண்மமா இது என்ன சொன்னா, இது உண்மையா ரியலா சொல்றேன், உங்களுக்கு பிடித்த படம் ராஜா எது அந்த ஓகேமா?
1: சரி
0: ஒரு பாடல்,
1: சரி உங்களுக்கு அடுத்து வரேன். இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாடுங்க பாக்கலாம் நாலு வரி.
0: அம்மா எனக்கு புரிச்சது, ஆனா நீங்க எல்லாம் சொல்லிட்டா நீங்க, ஆனா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த எம்ஜிஆர் வந்து அப்படியே இவங்க யாருமா கன்னட பையங்களை ஐயோ கரெக்டாமா அவங்களோட இது பண்ணவர் பாத்தீங்களா, ஐயோ அது ரசனையே தனியுமா.
1: சரி உடனே உங்கள்ட்ட ஒரு கேள்வி, இந்த காலத்துல சரோஜா தேவி கன்னட பயங்களி மாதிரி பெண்கள் இருக்கிறாங்களா, பாத்துக்கிறீங்களா?
0: அந்த மாதிரி வந்து அழகுலன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்காங்கம்மா, ஆனா அந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம கர்நாடகா இது சாரி கேரளா நடிகை ஐயோ அவங்க நடிச்சிருக்காங்கம்மா.
1: அம்மா
0: கேரளா எப்படிங்கன்னாமா நம்ம
1: என்ன பேருங்க? என்ன பேர் அவருக்கு?
0: தெரி அம்மா தெரி படத்துல நடிச்சாங்களே நடிகை, அவங்க
1: என்ன நடிச்சாங்க?
0: கன்னடத்து பையங்களை சரோஜா தேவி இதுலயே அவங்க நடிச்சிருக்காங்க படம்.
1: என்ன
0: படம் மறைச்சாங்க? விஜய் படத்துல அவர் வந்து அம்மா ஒரு விஜய் வந்து ஒரு படத்துல இது பண்ணுவாரு படம் ஒண்ணுல.
1: சரி சரி
0: இப்ப அம்மா சிரிக்கிறீங்க, மைண்ட் வரல,
1: நடிச்சிருக்காங்களா இவங்க? அது என்ன படத்துல அப்படி நடிச்சிருக்காங்க?
0: அவங்க படம் தான் டக்குன்னு அந்த பழைய படம் தாங்கம்மா, அதாவது பழைய படம் தான் பேரு, பழைய பட பேர்ல தான் வருது. டக்குன்னு கேட்ட உடனே மைண்டுக்கே வரலீங்க அம்மா, எனக்கு மன்னிச்சிருங்க, எனக்கு உங்க டக்குன்னு மைண்டுக்கு வரல.
1: ஞாபகப்படுத்தி எனக்கு எழுதுங்க. நல்லது சங்கர்,
0: கண்டிப்பா
1: உங்களுக்கு நான் பாடம் நான் தெரிவு செய்து கொண்டு வரேன். நன்றி நன்றி நன்றி,
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி அம்மா,
1: நன்றி நன்றி. சரி இப்பொழுது எங்களுடைய மஜித்தை பாக்கலாம், அவர்தான் நல்ல ராஜா கொண்டு வருவார். வாங்க மஜித், மஜித் எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம் வணக்கம் அம்மா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மஜித். இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு உங்களுடைய திருமண அந்த நாட்கள்ல?
2: அது எல்லாம் முடிஞ்சு போச்சு.
1: அதுக்கு கவலைய சொல்லுங்க, நல்ல உடைய நல்ல ஒரு காரியம், அதாவது அந்த கொண்டாட்டம் வருது வருதுன்னு சந்தோஷமா இருந்த அந்த நாட்கள் முடிஞ்சு போச்சு இல்லையா? அது நல்லா இருந்திருக்கும் அந்த
2: நாட்கள். கிளிக்கு ரக்கம் அடிச்சு ஆத்து விட்டு
1: பறந்து போச்சு. அது எல்லா கிளியும் இப்படித்தாங்க செய்யுது, பறந்து போயிரும். நீங்க அங்க எல்லாம் வச்சிருக்க முடியாது. ரெக்க இந்த காலத்துல நீங்க ரெக்கைய வெட்டி வச்சிருந்தாலும் அது தத்தி தத்தி என்னாலும் போவோம் வெளியில.
2: நிச்சயமா நிச்சயமா.
1: சரி நீங்க என்ன ராஜா பாட்டு சொல்ல போறீங்க? ராஜா ஆண்டு வரணும்
2: அப்படியா?
1: இடையில வரணும்.
2: நான் கேட்டா நீங்க சொல்லுவீங்க, ஏற்கனவே இந்த பாட்டு வேற எதனா கேட்டுட்டான்னு
1: சொல்லுவீங்க. எங்க பாப்போம்
2: அந்த இடைவெளி சொல்லுங்க,
1: சொல்லுங்க
2: நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: பிடிக்கிறேன்.

0: கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த கண்ணமிரண்டினில் இன்னொரு ரகசியம் சொல்ல
1: ராஜராஜஸ்ரீ ராணி வந்தா ராஜபோகம்
0: ராஜபோகம்
1: தர வந்தா கேட்டிய நல்ல ஒரு பாடல்
0: நீங்க
1: சூப்பர் நீங்க நல்ல பாடல் அந்த அந்த காலத்து ராஜ பாடல் இல்ல இது இல்லையா நல்ல நல்ல ஒரு பாடல் அது ராஜ ராஜேஸ்வரி
0: கொஞ்சம் படத்து பேர் சொல்லுங்க
1: படத்து பேரு தானுங்க அதுதாங்க எனக்கு தெரியல எங்க நீங்க
0: இந்த படத்துல ஒரு ஊர் பேர் வரும்
1: ஊர் பேர் வருமா
0: இந்த படத்துல ஒரு ஊர் பேர் வரும் ஆனா அந்த ஊர் வந்து குளிர்ச்சியான ஊர்
1: ராஜ ராஜ ஸ்ரீ ராணி இந்த எத்தனை எடுத்துக்கலாம் நான் இந்த படம்
0: எத்தனை
1: எழுத்து எழுத்து எழுத்தை கொண்டது இந்த படத்துல பெயர்
0: எழுத்தா அந்த ஊர் பேருக்கு மூணு எழுத்து
1: அந்த ஊர் பேருக்கு
0: அதுக்கப்புறம் ரெண்டு எழுத்து அதுக்கப்புறம் ஒரு மூணு எழுத்து

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் உங்கள் காதோரத்தில் வந்து வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய எனக் கழித்த தமிழ், இவர்களையெல்லாம் நான் பரவைத்த எல்லாம் வல்ல இறைவா, இருகரம் கூப்பி உங்கள் அனைவரையும் தலை வணங்கி வருக வருகவென்று வணங்கி நன்றி கூறி இந்த காற்றலையில் அமர்ந்து உலகளாவை இருக்கும் என் முகம் தெரிந்த முகம் தெரியாத உறவுகளே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இணைந்து கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே.

மோன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தை ஆரம்பித்தவுடன் இணைந்து வந்து வருக வருகமென்று வரவேற்று கொண்ட என் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்களே, அன்பு மகள் ஷியாமலா, உங்களுக்கும் வணக்கம் தந்து உங்கள் வரவேற்பை ஏற்று எங்கள் வானொலிக்கு வந்துவிட்டீர்கள் என்ற மகிழ்வோடு வருக வருக என்று மீண்டும் மீண்டும் வரவேற்று வரவிருக்கும் அன்பு உறவுகளையும் வரவேற்க இருக்கின்றேன் அன்போடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஐந்தாவது மாதத்தின் 5வது நாள் என்று ஒரு புனிதமான நாள், இனிமையான நாள், மகிழ்வான நாள். அது மட்டுமல்லாமல் கனடாவில் எங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது 20 பாகை கண்டுவிட்டோம். இன்னும் 3 பாகை அதிகரித்து 23 பாகை வரை செல்ல இருக்கும் இன்றைய காலநிலையிலே கதிரவனும் சீரான ஒளி தந்து காற்றலையும் சீராக வீசி நாங்கள் உலாவுவதற்கு ஒரு வசந்தத்தை கொடுத்திருக்கின்ற உண்மையான நாள். ஆனால் இது என்று இதற்கு முன்போ இதற்கு பின்போ வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்ததும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அது அடிக்கடி மாறினாலும் இந்த வேளை ஒரு அற்புதமான வேளை, மகிழ்வான வேளை என்று கூறி நான் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுகின்றேன். நிலமும் புலமும் சிறப்பாக இருக்கும் மகிழ்வான இந்த வேளையிலே நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று உங்களோடு கலந்து கொள்ள கதம்பத்திலே இன்று நாங்கள் என்ன எண்ணி இருக்கின்றோம் என்றால், நாங்கள் தரும் என்ன நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அதற்கு முன்பு மோன்றியல் தமிழ் வானொலி இப்படி கூறுகின்றது, எப்படி இப்படித்தான் கூறுகின்றது, நாங்கள் இன்று எதை சந்திக்கப் போகின்றோம் என்பதை இசையோடு தருகின்றது. கேட்போமா?

ஆம், சொல்லாயோ வாய் திறந்து நெல்லாயோ நீரில் வந்து என்ற பாடலை கேட்டவுடன் சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வென்று நாங்கள் தெரிந்து கொள்ளுகின்றோம். இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு நாங்கள் வரும்பொழுது, நீங்கள் வரும்பொழுது எங்களிடம், முன்னியல் தமிழ் வானொலியிடம், உங்களுக்கு விருப்பமான பாடல், இன்று உங்கள் உள்ளத்தில் தோன்றுகின்ற விருப்பமான பாடல் எதுவாக இருக்கின்றதோ அந்த பாடலை கொண்டு வாருங்கள். கேட்டு மகிழும்புகளிலே அந்த பாடலின் வரிகளிலே நாங்கள் பேசி மகிழலாம், அல்லது வேறு சொல்ல எடுத்து பாடலாம். சொல்லவா இல்லை சொற்கள், பேசவா இல்லை எங்களுக்கு வார்த்தைகளை எத்தனையோ உண்டு. பார்ப்போம் இன்று நாங்கள் என்னென்ன வார்த்தைகளை எப்படி எப்படியெல்லாம் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இந்த சொற்கள் எங்களை தூண்டுகின்றது என்று எண்ணி பார்த்து கொண்டு இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை சிறப்பாக செய்ய வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு என்று கூறிக்கொண்டு ஆரம்பித்து விட்டது கதம்பம். வாருங்கள் வாருங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன் மகிழ்வோடு.

0: உள்ளத்தின் எண்ணங்களை, தோன்றும் நினைவுகளை, தூண்டிவிடும் சிந்தனைகளை எல்லாம் வெளியே அடுத்தவர்க்கோ அதை தெரியப்படுத்துவதற்கு நாங்கள் உபயோகிப்பது மொழி. அந்த மொழியிலே வரும் வார்த்தைகள், எல்லா மொழிகளுக்கும் வார்த்தைகள் உண்டு, ஆனால் எங்களுக்கு நன்றாக தெரிந்தது அன்னை தமிழ் மொழி. தேனினும் இனிய தமிழ் மொழி என்று நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் அவை சுவைத்தபடியால், தேன் சுவைப்பது போன்று எங்கள் மொழியும் சுவைக்கின்றது. இங்கே அன்பு இருக்கின்றது, கருணை இருக்கின்றது, சாந்தம் இருக்கின்றது, பொறுமை இருக்கின்றது. இப்படி பலவிடமான விதமான உணர்வுகள் மனதில் இருக்கும் பொழுது அந்த உணர்வுகளை வெளியே கொட்டுவதற்கு அந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு, சொற்கள் தான் எங்களுக்கு பிரயோஜனப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பயன்படும் சொற்கள் அத்தனை பேரும் பண்ணோடு வருவதற்கும் இசையோடு வருவதற்கும் அந்த சொற்கள் தான் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆன்மீகம் சரி, சாதாரண வாழ்க்கை நெறிமுறை சரி, வந்துவிட்டால் மகள் சியாமலா முதல் நேயராக வந்து விடுவார். வணக்கம் குரு. வணக்கம் சியாமலா, வருக வருக. எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வணக்கம் தாத்தா, நான் மதுஸ்ரீ பேசுறேன்.
0: ஓ மதுஸ்ரீ, வணக்கம் வணக்கம். செல்வ குழந்தை, எப்படி எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? நீண்ட நாட்களுக்கு பின் பேசுகிறேன். பெரிய குழந்தையாக வளர்ந்திருப்பீர்கள் அப்படித்தானே?
1: ஆமாம் தாத்தா.
0: ஆமாம் தாத்தா, உறுதியோடு அந்த தாத்தா என்ற பாசம் வந்து கொண்டிருக்கிறது. சரி, அம்மாவோட மூடி வந்து விட்டீர்கள். எப்படி அங்கே நீங்கள் உங்களோட பாடசாலை வாழ்க்கை எல்லாம் எப்படி சென்றது?
1: என்ன தாத்தா?
0: உங்களுடைய பாடசாலை வாழ்க்கை எப்படி சென்றது? பள்ளி படிப்புகள் முடித்து விட்டீர்களா இல்ல தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றீர்களா?
1: தொடர்ந்து
0: படித்து. இப்ப என்ன ஆண்டு என்ன ரீதியிலே படிக்கின்றீர்கள்? பட்ட படிப்பா? ஓ, ஆரம்பத்திலே கை குழந்தையாயிருந்து கொஞ்சம் வளர்ந்து பேசும்போது வந்தினீர்கள் சிறுவர் பூங்காவுக்கு தாத்தாவிடம். இப்பொழுது 10th அதாவது 10th ஆண்டிலே படிக்கின்றீர்கள் என்னும்போது பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. மேலும் நீங்கள் பல வகுப்புகளை காண வேண்டும், பட்டங்களை பெற வேண்டும், பேரும் புகழும் பெற்று வாழ வேண்டும் என்று தாத்தா வாழ்த்துகிறேன்.
1: நன்றி.
0: அப்ப அங்கே எல்லோரும் இப்பொழுது நீங்கள் இஞ்சிக்குடியில் இருக்கின்றீர்களா, வேதாரண்யத்தில் இருக்கின்றீர்களா, எங்கே இருக்கின்ற திருப்பூர்ல இருக்கின்றீர்களா? இஞ்சிக்குடி தானே அம்மா என்ற இஞ்சிக்குடி கோடி வந்து. இஞ்சிக்குடியிலே மழை பெய்ததா பேர்த்தி? நீங்கள் வந்து மழை பெய்யல. நீங்கள் வந்தது அங்கே அம்மாவுக்கு மழை பொழிந்தது மாதிரி தான் இருக்கும், பாசமழை இல்லையா? சரி சரி, நீங்கள் இங்கே பாடல்லே அம்மா பாடல்களை கேட்கும் வேளையிலெல்லாம் நேயர் நிரம்பிடுமுறை விருப்பத்தில் உங்கள் பெயரை அங்கே குறிப்பிட்டு கொள்வார். அது மட்டும் இல்லாமல் அன்றொரு நாள் கூறினால் அவள் விடுமுறைக்கு இங்கு வருவார், வந்தவுடன் உங்களுடன் பேசுவார். அவர் பெரிய பொண்ணாகி பெரிய பொண்ணிப்பு என்று கூறினார், பெரிய குழந்தைன்னு சொல்லி. மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களோட வளர்ச்சியை எண்ணி, கல்வியிலும் உடல்நிலையிலும். சரி, இன்று இந்த நல்ல சொற்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். அந்த உங்களோட பாடசாலை நண்பர்கள் எப்படி உங்களோடு உலாவுகிறார்கள்? எல்லோரும் நன்றாக பழகுகிறீர்களா பாடசாலை மாணவர்களோடு?
1: நன்றாக.
0: நல்ல ஆசிரியர்கள் கிடைத்திருக்கின்றார்களா? சிறப்பாக அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டு வழிகாட்டலை பின்தொடர்ந்து வந்தால் நிச்சயமாக உயர்வடையலாம். ஏனென்றால் உங்கள் அம்மா எல்லோருடைய பெற்றோர்கள் சகோதரங்களுடைய லட்சியம் பிள்ளைகளெல்லாம் பெரியவர்களாக வளர்ந்து உயர்ந்தவர்களாக அறிஞர்களாக வர வேண்டும் என்று. மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் அப்படியான எண்ணம் தான் உண்டு மொன்றியல் தமிழ் வானொலி. சரி, இன்றைய நாளையில் உங்களால் நல்லது, எவ்வளவு நாளைக்கு இஞ்சிக்குடியில் இருக்க போகின்றீர்கள் தங்கி?
1: இரண்டு நாட்கள்.
0: இரண்டு நாட்கள் போதுமா அம்மாவுக்கு? உங்களுக்கு
1: போதாது.
0: இருப்பினும் என்ன செய்யறது, கிடைத்த விடுமுறையை கழிப்பதற்காக ஓடி வந்தீர்கள். எப்பொழுது உங்களுக்கு பாடசாலை மீண்டும் தொடர்கின்றது? பாடசாலை விரைவில் தொடர இருக்கின்றது. நன்றாக படிக்க வேண்டும், சிறந்து வளர வேண்டும். உங்கள் வளர்ச்சிகளை காண நாங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனும் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்று வாழ்த்துவோம். சரி, இன்று நீங்கள் மதுஸ்ரீ காற்றலைக்கு வந்து அன்று குழந்தை மழலையோடு பாடி காட்டினீர்கள். இன்று உங்களால் ஒரு பாடல் பாட முடியுமா? எங்கே பாடுங்கள் கேட்போம். கட்டிக்காரி பாடுங்கள் கேட்போம்.
1: ஏதேதோ ஆசை நெஞ்சில சொல்லத்தான் தெரியல,

குறையாம உள்ள நெஞ்சோ நெஞ்சோடு சேர்த்து மறக்கல, கையால நானும் மிகத்து தட்டுறவ நீ மட்டும் பார்த்தாய், கை கட்டி நிற்கிறவ என் பேரு நானும் எப்போது சொன்னதில்லை உன் பேரை சேர்த்து சொல்ல.

0: முன்னால் வரணும், தெரியாத என்ன எப்போதோ நீதாரணப்புல குறையாம புண்ண நெஞ்சோடு சேர்க்க மறக்கல, தெரியாத என்ன எப்போதோ நீதான் நினப்பல குறையாம ஒன்ன நெஞ்சோடு சேர்க்க மறக்கல, ஏதேதோ ஆசை நெஞ்சல சொல்லத்தான் தெரியல, உன்னால கண்ணு தூங்கல எதுக்குன்னு புரியல. அவ்வளவுதான் தாத்தா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சொற்கள் அழகாக தெளிவாக உள்வாங்கி அது சங்கீத குடும்பம் அல்லவா, எல்லோருக்கும் பாடும் அந்த வல்லமை உண்டு, இறைவன் கொடுத்திருக்கின்ற, அதை நீங்களும் வளர்த்திருக்கின்றீர்கள். சிறு குழந்தையிலே உங்களுக்கு உங்களிடம் கேட்ட குரலுக்கும் இன்றும் கேட்க மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது தாத்தாவுக்கு. நீங்கள் சிறந்து வளர வேண்டும் என்று வாழ்த்து. உங்களுக்காக என்ன பாடல் நான் காற்றலையிலே ஒலிபரப்ப வேண்டும்?
0: யூத் படத்துல இருந்து முட்டைக்கலைக்கு சாங் வேணும் தாத்தா.
1: முட்டைக்கலையா?
0: சரி,
1: யூத் திரைப்படம். அந்த திரைப்படம் பார்த்தீர்களா?
0: இல்லை தாத்தா, பார்க்கல.
1: அப்படியா? அந்த பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன், கெட்டிக்காரி என்று கூறிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து மொன்றியல் தமிழ் வானொலியை மறவாமல் அம்மா கூறியதுடன் ஓடி வந்து இணைந்து எங்களோடு முதல் நேயராக பேசியதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: அன்பு பேத்தி வாழ்த்துக்கள் மதுசிறி. நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடாவில் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு ஷியாமலா அவர்கள் தான் கூறியது போல மகள் விடுமுறைக்கு வருவார், உங்களோடு இணைய வைப்பேன். அவர் சிறு வயதிலே பாலர் குழந்தையாக இருக்கும் பருவத்தில் உங்களோட சிறுவர் நிகழ்ச்சியில் வந்து பங்கு பற்றி மழலையாக பேசியவர் இப்போ வளர்ந்து விட்டார் என்று, அது உண்மை. நல்ல முழுமையான ஒரு பாடலையும் தந்து எங்களோடு அழகாக பேசி மகிழ்ந்து முதல் நேயராக இணைந்து தான் சொற்களை, அந்த மழலை சொற்கள் அப்படி மாறிக்கொண்டு வருது, ஆனால் இப்பொழுதும் அந்த மழலையாகத்தான் இருக்கின்றது எங்களுக்கு. இந்த சொற்களால் தான், இந்த சொல்லு தான் எங்களை எல்லாம் இணைத்து கொண்டிருக்கின்றது. அன்போடு வந்து இணைந்து கொண்ட அவருக்கு மேலும் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி எல்லோரும் இணைந்து அவருக்கு வாழ்த்து கூறுவோம், ஆசீர்வதிப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி, வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது மது சுரையை தொடர்ந்து அடுத்து வருவது ஷியாமலாவாக இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். வணக்கம் ஷியாமலா. வணக்கம் மகளே. வணக்கம் அப்பாவும் தாத்தாவும் என்ற வார்த்தைகளை இந்த காலையிலே கேட்க மிக மிக மகிழ்ச்சியாக, கூறியது போல மகளை கொண்டு வந்து இணைத்து விட்டீர்கள். எப்படி இருக்குது உங்களுடைய இதயம் இப்பொழுது? பெருமகிழ்ச்சியா? இந்த மழையெல்லாம் தேவையில்லை, இந்த மழையெல்லாம் தேவையில்லை.
2: அவன் பாட்டு பாடணும்னு சொன்னவன் தூக்கிட்டான்ப்பா,
1: டப்பன் எடுத்துட்டார் பாத்தீங்களா? இல்ல இல்ல, அவ பாட்டு பாடுவீங்களா? ஓகே, பாடுகிறேன் உடனே பாடி விட்டா. சரியா?
2: ஒன்பதே
1: காலத்துல அவர் ரெண்டு நாளைக்கு நிப்பார் தானே?
2: இல்லப்பா, நாளைக்கு இருக்கானு தெரியல, அவன் அம்மாவுக்கு கூப்பிடதான் வந்திருக்காங்க.
1: அப்படியா? விட்டுட்டு இருக்க மாட்டாரு.
2: அவனை கூப்பிட்டு வந்தேன், அவரும் பாப்பா கூப்பிட்டு
1: வந்தான். உங்களுக்கு ஆகாயம் மழை பொழியாது விட்டாலும் பாசம் பொழியின்றதெல்லாம் மழையை, இந்த பாச மழையை விட வேறு ஏரியில மழை எங்களுக்கு வேண்டும். பாச மழை சிறப்பாக இருக்கு.
2: இரவு மழை பெய்ஞ்சதுப்பா?
1: பெய்து விட்டது மழை. என்ன பெய்து விட்டது? நேற்று கூறினீர்கள் மழை பெய்தது என்று, கொஞ்சம் தான் பெய்தது என்று. ஆனா நல்ல மழை பொழுது, நான் சொன்னேன் தானே, எப்படியும் இந்த வெப்பத்துக்கு ஒரு மழை வந்தே ஆகும் என்று. வாழ்த்து பழிக்கிறது மட்டுமல்ல, சிறப்பு. அப்ப மகள் மக்களோட பெரிய மகிழ்ச்சியோட இருக்கின்ற ஷியாமலாவுக்கு இன்று சொல்லோட பாடல் நிகழ்வுலே வந்து விட்டீர்கள். இந்த அன்பு பாசம் மழை, பாச மழை என்று தான் கூறுவோம். எத்தனையோ இயற்கையிலே வளங்கள் இருந்தாலும் அந்த மழை வளத்தை பாசத்துக்கு ஒப்பிடுகிறோம் இல்லையா? பாச மழை என்றுதான் கூறுகிறோம். வேறு ஒன்று அந்த பாசத்துக்கு நாங்கள் ஈடாக கூறுவது குறைவு. பாசமலை என்று தான் கூறுவோம், பாச மலர் என்று கூறலாம். ஆனால் மலர் வந்து ஒன்றை தான் குறிக்கிறது, மழை என்றது தொகையை குறிக்கின்றது.
2: பாசமலை பொழியுது.
1: பாசமலை பொழியுது அப்படின்னு கூறுவார். அந்த பொழிவதென்றால், பொழிகிறது என்றால் மழை, மழை பெய்தது, மழை பெய்கின்றது, மழை தூறுகின்றது, விசாரல் அடிக்கின்றது. மழை பொழிகிறது என்றால் தொண்டர்ந்து பொழிந்து கொண்டே இருக்க சிவைந்து கொண்டே இருக்கின்றது. பெரிய மழையாக எங்களை நினைத்து கொண்டு பூமியை குளிர வைத்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பசுமையை நிறைய தருவதற்காக அந்த போதிய அளவு பெய்கிறது என்றது அதுதான் இந்த பாசமழையும். அதே போன்று கொஞ்சம் பாசம் அல்ல பொழிவதுன்னு அம்மா அற்புதம் நல்ல சொல்லு பாசமழை என்றதால். சரி, அந்த வகையில் நாங்கள் இன்று நீங்கள் முதலாவதாக வந்திருக்கீர்கள், வரவேற்பு தந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். நேற்று எதுனா நிகழ்ச்சியை பற்றி இன்று சற்று கொஞ்சம் கூறுங்களேன் பார்ப்போம். நேற்று நேரம் போதாது. நேற்றைய நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாட்டுக்கு அந்த பாட்டு சவாரி
2: நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு.
1: குறைவான வருகையாக இருந்தாலும் நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக சிறப்பு
2: மனநிறைவோடு இருந்துச்சுப்பா. பாட்டு இல்லாமல் நல்லா இருந்துச்சு. போட்ட பாட்டு ஏதாவது மூணு நாலு பேர் வந்தோம் அப்படின்னாலும் நல்லாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: அந்த இரண்டு மணி நேரத்தில் நன்றி நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு பாடல் கிடைத்த காரணம்
2: எனக்கு மூணு பாட்டு.
1: ஆமா, உங்களுக்கு வெற்றி பாடலோடு. ஆனா என்ன பண்ணாலும் நீங்கள் கேட்ட பாடல்கள் இரண்டு ரெண்டு பாடல்களும் இருந்திருக்கின்றது. அதனால தான் நான் படித்தேன். தவறுபட்டாலும் சிறப்பு சிறப்பாக இருந்தது, நல்லது. சரி, இந்த சொல்லோடு பாடல பாச மழை என்ற பற்றி பேசியிருந்தோம். பாசத்துக்கு அல்லது மழை என்ற பற்றி அல்லது பாசமழை உள்ள ஒரு பாசத்தை கொட்டக்கூடிய எந்த பாடல் என்றாலும் நீங்கள் ஒரு பாடல் கேட்டுக்கொள்ளுங்க.
2: அன்பு வந்தது என்னையால வந்தது அந்த பாட்டு.
1: அன்பு வந்தது, அற்புதமான பாடம் இல்லாதம்மா. அன்பு வந்தது, அன்பு வந்தது மட்டுமல்லாமல் ஆழ வந்திருக்கும்
2: சந்திக்கின்றன அந்த படம் தான படம் பேர்
1: அதுதானப்பா. அன்பு வந்தது சரி, அது நான் இங்கே பெற்றுக்கொண்டு
2: சுழலும் சூறாவளி
1: சுடரும் சூறாவளி
2: சுடரும்
1: சுடரும் சூறாவளி. சுடர் வந்து இலேசானது, சூறாவளி வந்து பெரிதானது. அது சுடராக இருக்கும்போது சின்னனாக இருந்தாலும் பெரிதாக இருக்கும்போது அன்பு என்பது அது மற்றவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் ஒருவரை ஒருவர் ஆளுவது தான் அன்பு. அன்பினாலே ஆள வந்த அமைப்புவதி என்ற பாடல், அன்பினாலே ஆள வந்தது. அதிகாரத்தால் ஆளுவதெல்லாம் அது நல்ல பேர் எடுக்கவோ நிலைக்கவோ முடியாது, கெட்டிவிடணும். அன்பினாலே ஆளுகின்றது அந்த அன்பின் ஆட்சி ஒருபோதும் அழியாது. தன்னை மறந்து அடுத்தவர்களை ஆண்டு கொள்வது தான் அன்பு. தனக்காக மட்டும் ஆளுவது அது ஆட்சி வேறு. தன்னை மறந்து அன்பு சரி வந்த அன்பு கிடைக்கிறது அது யாரிடம் அதிகமாக இருக்கின்றது? இறைவனிடம் இருக்கு என்று கூறுவார்கள். அந்த இறை நிறை அடியார்கள், இறை நிறை அடியார்கள், பாதி அடியார்கள் போதிய அடியார்கள் அல்ல, நிறை அடியார்கள். அன்பு இறைவனில் கிடைக்கின்ற அன்புதான் பேர் அன்பு என்று கூறுகிறார். அதனால்தான் இன்பங்கள் பல இருந்தாலும் ஒரே ஒரு பதத்திலே பேரின்பம் என்று கூறுகிறார்கள். அந்த பேரின்பம் பெருவாழ்வு அது அங்கேதான் இருக்கின்றது. இறைவனை அணுகும் பொழுதுதான் அந்த இன்பம் பேரின்பமாக கிடைக்கின்றது. மற்ற இன்பங்கள் எல்லாவற்றையும் சிற்றின்பம் என்று கூறிவிட்டார்கள். இன்பத்தில் பெறும் இன்பம் என்றெல்லாம் கூறும் நல்லதொரு கருத்தை நாங்கள் எடுத்து ஆளுவதற்காக ஷியாமலா நீங்கள் வந்து இந்த பாசமலை பாசத்தை பற்றி பேசி அதுக்கு அந்த பாடலையும் தந்து அந்த சொற்களை எல்லாம் நாங்கள் பிரயோகிக்க வைத்திருக்கின்றீர்கள். சிறப்பு. மகளோடு மகனோடு நல்ல மகிழ்வாக சந்தோஷமாக இருங்கள். அவர்கள் விரைவில் சென்று விடுவார். இருக்கும் வரை பாச மலையிலே நினையுங்கள், நன்றாக நினையுங்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு மகளே, சிறப்பு. வாழ்த்துக்கள் இணைந்து இருவருக்கும் வாழ்த்துக்கள். இனிமையான இந்த வேளையிலே நாங்கள் என்ற சொல்லோடு பாடலே அன்பு மலை பொழிந்தது என்ற கருத்துக்களை நாங்கள் உள்ளடக்கி அன்பென்றால் என்ன என்று உணரக்கூடிய வார்த்தைகள் பலவற்றை சிறிது நேரத்துக்களே உதிர்த்து விட்டோம். குறைந்த நேரத்தில் கூடியலான வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருப்பது சொல்லால் தான். இந்த சொல் சொற்கள் வரவில்லை என்றால் நேரங்கள் நீடிக்காது, வார்த்தைகள் வளராது, அன்பு வளராது, கோபம் வளராது. எதற்கும் இந்த சொல்லுத்தான். ஒரு மனிதருடைய ஒரு மனிதன் விரோதம் பகை விரோதம் பிடித்து ஆண்டாண்டு காலமாக பேசாமல் வார்த்தை ஒன்றும் பேசாமல் இருப்பதற்கும் அதுக்கு வார்த்தையை தானே உபயோகிக்கணும். மௌனம், அந்த மௌன வார்த்தையால் அதுவும் ஒரு வார்த்தை தானே மௌனம். சம்மதத்துக்கு அறிகுறி, வேண்டாம் என்பதுக்கு அறிகுறி, விருப்பமில்லை என்பதுக்கு அறிகுறி, தள்ளிப்போ என்பதுக்கு அறிகுறி, எல்லாம் மௌனத்திலும் இருக்குது. மௌனமும் ஒரு மொழி தான், மௌனம் என்ற மொழி. அந்த மௌனம், இந்த மொழி, இந்த வார்த்தை என்பது சொல்லு அடுக்கித்தான் வர வேண்டும் என்று அல்ல. அது சொல்லால் வரும்பொழுது அது சுட்டுவிடும் மக்களுக்கு. அது அன்பு தைத்துவிடும் நன்றாக இதயத்தை, சுட்டுவிடும் தைத்துவிடும். சுட்டுவிடும் என்பதும் போது வருகின்றது. நாவினால் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று கூறப்படுகின்றது. அந்த கோபத்தோடு நாங்கள் வெளிப்படுத்தும் சொற்கள் அது மாறாத சொற்கள், தீராத ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்திவிடும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பேசாமல் இருந்திருப்பார்கள், ஒரு முயந்து திருப்பி வைத்து கொண்டு போவார்கள் கண்டவுடன் பேசவே. அன்பு என்ற வார்த்தை அது தைக்கும், இதயத்தை தைத்துவிடும். கண்டவுடன் ஓடி சென்று கைகொலிக்கு கட்டி அணைத்து முத்தமிட்டு எத்தனையோரிலும் ஆர்ப்பரித்து செய்வார்கள். அதற்கெல்லாம் மௌனமான வார்த்தை, அன்புக்கும் வார்த்தை உண்டு, கோபத்துக்கும் வார்த்தை, கண்ணாலே பார்ப்பார்கள். இந்த சொல் எத்தனை விதமாக எங்களுக்கு சைகையால் வருகின்றது, உதட்டினால் வருகின்றது, கண்ணால் கூட வருகின்றது, உடல் அசைவினால் வருகின்றது. சொல் தன் மொழி என்ற எழுத்துக்கள் இல்லாத மொழி எங்கள் அபிநயத்தில் இருக்கின்றது. சிறப்பான இந்த விளையிலே அடுத்த உறவு யார் பெறப்போகின்றார்கள் தெரியாது, வாருங்கள் இணைவோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில். அங்கே இப்பொழுது எல்லோரும் பரபரப்பாக இருக்கும் ஒரு காலநிலையில் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அவர்களுக்கு வருவது இடையூறாக இருக்கும். ஏனென்றால் ஊடகங்களில் செய்திகளை கேட்டுக்கொண்டு கேட்க வேண்டும் இன்று என்ன வந்தது, என்ன செய்தி வருகின்றது என்ற ஆவலோடு செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஊடகங்களை எதிர ஊடகங்கள் உண்மை இல்லை, நேரத்துக்கு ஒன்றை கூறிக்கொள்ளுகின்றது இன்றைய ஊடகங்கள். அன்று அப்படி அல்ல, ஊடக தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது, உண்மைதான் அங்கே பேச வேண்டும், சரியானதைத்தான் அங்கே கூற வேண்டும். இந்த ஊகித்து பார்த்து இப்படி வரும் அப்படி வரும் என்றெல்லாம் நேரத்தை வீணடித்து செய்திகளை படியுங்களிருந்து அந்த படிக்கின்ற நேரத்தை பணமாக்க விரும்புகிறார்கள் ஊடகக்காரர்கள். ஒரு செய்தியிலே ஒரு தலைப்பை வித்தியாசமாக எப்படி ஒரு கவர்ச்சியான தலைப்பை போட்டுவிட்டு அங்கே விடயம் இல்லாது விட்டால் உடனே பார்வையாளர்கள் அதை திறந்து பார்ப்பார்கள். அவர் பார்த்து கிரகிக்கின்றார்களோ அதுக்கு சலுகை செய்கின்றார்களோ இல்லையோ, அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, பார்வையாளர்களின் தொகை கூட அது தருகின்ற ஊடகவியலாளர்களுக்கு பணம் கிடைக்கின்றது. ஆனால் அங்கே என்ன தர்மம் நிலைக்கின்றது என்றது உணர்கிறார்கள் இல்லை. பொய்யான தகவல், பிழையான தகவல், ஏமாற்று விதமான தகவல், மற்றவர்களை மடமைத்தனமாக்குவது. இதோ ஒரு படத்தை போடுவார்கள், அதுக்கு ஒரு தலைப்பை தருவார்கள், அங்கே அந்த விடயம் இருக்காத வேறு விடயத்தை கூறிக்கொண்டு போகிறார்கள், அப்படி ஏமாற்றுகிறார்கள். அன்று அப்படி இல்லை, ஊடக தர்மம் என்றால் ஊடக தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது. ஊடகம் என்றால் அது ஒரு ஒரு ஒரு ஒரு பெரிய ஆயுதம், கூர்மையான ஆயுதமாக இருந்தது. எழுத்துக்களுக்கு இருந்த வலிமை இன்று இல்லை, பேச்சுக்களுக்கு இருந்த வலிமை இன்று இல்லை, எல்லாம் பொய்யும் பித்தலாட்டமும். பாருங்கள், நேற்று ஒரு பதில் இன்றைக்கு ஒரு பதில் வந்து கொண்டே இருக்கின்றது, ஒன்றும் செய்ய முடியாது. இன்றும் மக்கள் மத்தியில் உள்ள பரபரப்பு முடியவில்லை, ஏதோ பரபரப்புகிறார்கள், எதற்காக என்று தெரியாது, எங்கே போய் முடியும் என்று தெரியாது. பரபரக்கத்தான் வேண்டும், அதுக்காக படபடத்து விடயம் இல்லாமல் படபடக்கக்கூடாது. என்னது எதற்காக என்று கேட்டால் கூற முடியாமல் இருக்கின்றார்கள். ஏன் இந்த அட்டகாசம், ஏன் இந்த அடாபடித்தனம் என்றால் யாரும் கூற மாட்டார்கள், ஏதோ செய்கிறார்கள். அந்த வகையில் அதுக்கெல்லாம் நாங்கள் இதையெல்லாம் பார்த்து பேசுவதற்கு சொற்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றன. அந்த சொற்களை நாங்கள் ஆளும் பொழுது சொல் ஆண்மை இருக்க வேண்டும், சொல் ஆளுமை என்று சொல்கிறது. மேடையிலே வந்து ஒரு விடயத்தை நாங்கள் பேசும்போது அங்கே ஆளுமை சொற்களினால் தான் ஏற்படுகின்றது. அதே போன்று பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்திமதிகளையும் வழிகாட்டலையும் அறிவுறுத்துகளையும் தரும்போது சொற்களைத்தான் உபயோகிக்கின்றார்கள். இல்லங்களிலேயும் அன்னை தந்தையர்கள் சொற்களைத்தான் உபயோகித்து செல்வங்களை ஆளுகின்றார்கள். நாங்கள் உலகில் எதை ஆள வேண்டுமென்றாலும் அதற்கு சொற்கள் வேண்டும். அதனால் சொல்லடா வாய் திறந்து என்று பாடலெல்லாம் இருந்திருக்கின்றதல்லவா, அதே போன்று இங்கேயும் சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம்.

சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலை கேட்ட வேளையிலே ஓடிவந்து மழலையாக இருந்த செல்வம் ஒன்று பல விடயங்களை சொல்லி சென்ற வேளையிலே பாடலையும் ஒன்றை பாடை காட்டி தனக்கு விருப்பமான ஒரு பாடலையும் கேட்டது. மற்றவர்களுக்கு முன்பு அவர் முதலில் வந்தார். அது மட்டுமல்ல, அவர் தூக்கத்துக்கு செல்வதற்கும் இந்த பாடலை நான் கொடுத்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த பாடல். யுத் திரைப்படத்திலிருந்து அன்பு மதுஸ்ரீ, நீங்கள் கேட்ட அந்த பாடல் முட்டக்கலக்கி, அந்த பாடலை தானே கேட்டீர்கள். இதுவோ அந்த பாடல்.

இனிமையான அந்த பாடல் மதுசூரி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் கேட்டபடி தாத்தா சொன்னபடி அந்த பாடலை தந்துவிட்டேன். மன்றியல் தமிழ் வானொலியில் நீங்கள் வந்து இருவரும் அம்மாவும் மகளுமாக வந்து இணைந்து சிறப்பித்த மிக்க என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இது உங்கள் வானொலி என்றும் நீங்கள் வரலாம் இணையலாம், இது என்றென்றும் உங்கள் வானொலியாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு சொல்லோடு பாடல்.

இந்த வேளையிலே நான் அடுத்த பாடலையும் தரலாம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் குழந்தைகள் வந்திருக்கும் வேளையிலே கொஞ்சி குலாவிக் கொண்டு மழலையோடு பாசமழை பொழிந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு பாடலை தன்னை மறந்து அன்பு ஷியாமலா கேட்ட வேளையிலே அந்த பாடல் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்காக அவர்கள் பாடியது சுடரும் சூறாவளியும் என்ற திரைப்படத்திற்காக. சுடர் சின்னன், சூறாவளி பெரியது, இரண்டையும் ஒன்று இணைத்து வரும் பாடல். இவற்றுக்கெல்லாம் ஆட்சி செய்வது அன்புதான் என்று கூறி அந்த சுடரையும் சூறாவளியையும் அன்பாலே ஆண்டால் எப்படி இருக்கும். அதற்கு மெல்லிசை மின்னர் இசை கொடுத்த வேளையிலே இப்பொழுது நாங்களும் இணைந்து ஷியாமலாவும் குழந்தைகளும் நாங்களும் கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். அன்பு வந்தது என்னை ஆள வந்தது என்ற முழுமையான பாடல்.

சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்த பாடல் என்றுதான் கூற வேண்டும். நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோமோ, எங்களுடைய உள்ள எப்படி இருக்கின்றதோ, அந்த சந்தர்ப்பத்துக்கேற்ப சொற்களால் அடுக்கப்பட்டு வருவதுதான் வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் இசையோடு சேர்ந்து வரும்பொழுது பாடல் ஆகிறது. அந்த பாடல் எங்கள் நினைவுகளை மீட்டிக்கொள்ள வைக்கின்றது. இன்று குழந்தைகள் வந்த வேளையிலே குழந்தைகளோடு அம்மாவும் இணைந்து மகிழ்வாக இருக்கும் இந்த வேளையில் இந்த பாடலையும் அவர்கள் கேட்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் என்பதற்காக உடனடியாக இந்த பாடலை தந்தேன். அவர்கள் தூக்கத்துக்கு செல்வதற்கு முன்பு இந்த பாடலையும் கேட்டுவிட்டு சென்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். சொல் என்றது அதுதான். அன்பு சுடர் வந்தாலும் சூறாவளி வந்தாலும் அன்பு என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் எவ்வளவும் தாங்கிக் கொள்ளலாம், அதை சேர்ந்து மகிழ்ந்து கொள்ளலாம், இடர் கூட தவிர்க்கப்படலாம். அன்பும் அப்படித்தான். அது சுடராக இருந்த சின்னனாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, அன்பு என்ற ஒன்று இருக்கின்றல்லவா. இந்த வார்த்தைகள் மிகவும் அற்புதமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அதில் வந்த வார்த்தைகள், வாழ்ந்தால் என்னாலும் உனக்கென வாழ்வேன், வாடாமல் நீங்கள் இருக்கவே நாங்கள் வாழ்வோம், இதுதான் பெற்றோருடைய கடமை. சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே ஷியாமலா, நீங்களும் உங்கள் குழந்தைகளும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்பதற்கு இங்கே உங்கள் பதிவுகளை நான் பார்க்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. இங்கே அன்புடன் ஒரு அன்பு உறவு சிரவணா, நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். உங்கள் அழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வாருங்கள், பேசி மகிழ்வோம், பாடி பாடல் கேட்டு மகிழ்வோம். நேரம் சரியாக 12:10 தொட்டுவிட்டது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நாங்கள் பேசும் இந்த வேளையிலே இங்கே இது நண்பகல் என்பதை உறுதி கொள்ளுகின்றோம். அந்த வேளையிலே ஈழமணி திருநாடு பாரதத்தின் தென்னகம் எல்லாம் 9:40 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. அநேகமாக நித்திரைக்கு செல்லும் நேரம். ஒரு சிலர் விழித்திருந்து பொழுது போகாமல் ஊடகங்களையும் வானொலிகளையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளை. ஒரு சிலர் தூர தேசங்களுக்கு அழைத்து பேசிக் கொண்டிருப்பது வளமை. ஆனால் இன்றைய தினம் நாட்டு நிலைமையை பற்றி 24 மணி நேரம் சம்பாஷித்து கொண்டிருக்கின்றார்கள் உறவுகள். உலக நாடுகள் அத்தனை தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கின்றார்களோ அங்கே தமிழ்நாட்டை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நடைபெற்ற தேர்தலை பற்றி எல்லோரும் பேசும் வரையில் நன்மையையும் தீமையையும் சரியும் பிழையும் என்று எல்லோரும் பேசும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வரவுக்கு குறைவாக இருக்கின்றது. என்றால் வந்தவர்கள் குறைவுதான், அவர்கள் தங்கள் அலுவலர்களே இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. இருப்பினும் இப்பொழுது சரவணன், நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றது எங்களுடைய சொல்லோடு.

சொல்லாயோ வாய் திறந்த நிகழ்விலே ஒரு பாடல் கருத்துக்கு எட்டி இருக்கின்றது. அந்த பாடலை அப்படியான சொற்களை அடுக்கி அந்த பாடல் வரும் தத்துவங்கள் எங்களை ஆழ்படுத்து ஆள வைக்கின்றது என்று பார்ப்போம்.

நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று.

0: அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா.
1: வார்த்தையிலே சிறந்த வார்த்தை மனச்சாட்சி என்ற வார்த்தை. மனச்சாட்சி உள்ளவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள், மனச்சாட்சி உள்ளவர் என்றால் அப்படி செய்ய மாட்டார்கள், மனச்சாட்சி இருந்தால் நீங்கள் இப்படி செய்வீர்களா, மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது உங்களுக்கு தெரிகின்றதா, மனச்சாட்சி இருந்தால் நீங்கள் இதை ஏன் இப்படி செய்தீர்கள், இப்படி எல்லாம் கேட்பார்கள். அந்த மனச்சாட்சி என்பது எல்லாவற்றையும் விட சிறந்த சாட்சி என்று கூறுவது. தன்னை தான் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு அந்த பதம் எங்கள் சொற்களிலே இருக்கின்றது. மனம் சாட்சி, அங்கே தெய்வத்தின் சாட்சி. அந்த மனச்சாட்சியின்படி நாங்கள் சரியாக செய்து கொண்டு செல்லும் பொழுது அதை உறுதிப்படுத்துவதற்கு தெய்வத்தின் சாட்சி அப்படியே கிடைக்கும். எங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் தெய்வ சாட்சியும் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பொழுது உறவு ஒருவர் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமாக நாங்கள் இருக்கின்றோம், கே எஸ் கிருஷ்ணன் என்று தெரிந்து கொண்டோம். அப்படித்தானே, நலமாக இருக்கின்றீர்களா நீங்கள்?
2: நலமாக இருக்கிறேன் ஐயா.
1: நலமாக இருக்கின்றேன் என்று இழுத்து சொல்வது வழக்கமாக அப்படித்தான் கூறுவீர்கள். அங்கே எப்படி இருக்கின்ற காலநிலை?
2: காலநிலை வெயில் தானே ஐயா, அக்னி நட்சத்திரம்.
1: அப்படியா, அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து விட்டதா? அடேங்க அப்பா, அப்படி என்றால் அதை நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அது இன்னும் ஒரு வாரத்தும் இரண்டு வாரம், எத்தனை வாரத்துக்கு ஐயா அது இருக்கும்?
2: அது ஒரு 27 நாள் இருக்கும்.
1: அடேங்க அப்பா, 27 நாட்கள், 27 நட்சத்திரங்களும் அக்னியோடு வாழப்போகின்றன. 27 நட்சத்திரங்களும் இல்லையா, அதை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், ஆலய தரிசனம், குளிர்ந்த பானம், இரண்டும் தான் அதற்கு வந்து. இந்த ஆலயங்களுக்கு நாங்கள் செல்லும் பொழுது அங்கே வெப்பம் இருக்காது, குளிர்ச்சியாக இருக்கும். அந்த கருவறையை காணும் வேளையிலே அங்கே குளிர்ந்த ஜலம், தீர்த்தம், சந்தனம், அதை விட மலர்கள், இவையெல்லாம் எங்களை குளிரப்படுத்தி கொண்டிருக்கும் இல்லையா? அடுத்து ஆடைகள், அதற்கேற்ற ஆடைகளோடு போவோம். அதனால்தான் எங்கள் நாட்டிலே அப்படி செய்கிறார்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, இன்று ஆலயம் எதுவும் சென்றீர்களா? தினமும் செல்வீர்கள் நீங்கள் ஆலயம் தொழுவது? சாலவன் நான் கிருஷ்ணா. சிறப்பு சிறப்பு. எந்த ஆலயத்துக்கு சார்? உங்களை சுற்றி ஆலயங்கள் நிறைய உண்டு, எந்த ஆலயத்துக்கு போவீர்கள்?
2: மாரியம்மன் கோயில்.
1: அநேகமா மாரியம்மன், அன்னையிடம் வேண்டினால் அனைத்தும் கிடைக்கும் ஐயா. அன்னை உடனே தந்தையிடம் பிரஸ்தாபித்து அதை பெற்று கொடுத்து விடுவார். அப்படித்தானே சின்ன வயதில் நாங்கள் எங்களுக்கு வேண்டியதை கேட்கும் பொழுது அப்பாவிடம் கேட்க மாட்டோம், அம்மாவிடம் தான் சுரண்டி சுரண்டி சொல்லுவோம். அம்மா உடனே பையன் கேட்கின்றான், அப்பா நினைக்க வேண்டும், கூறிவிட்டோன்னா அப்பா உடனே கேட்டு தருவார். நான் சரி, அப்படி இந்த வெப்பம் நேரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், தினமும் அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் சொல்லாடலுக்காக உங்களுடைய இப்பொழுது உங்களுடைய வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஒலிபரப்பி கொண்டிருப்பது அரசியல் நிலையை பற்றி எல்லோரும் அலசிக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? அதை கேட்கும் பொழுது உங்கள் அந்த இப்பொழுது மனசாட்சி என்று ஒன்று தந்தேன் ஒரு பாடல், அந்த மனச்சாட்சி என்ன சொல்லுகின்றதோ அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இல்லையா? யாரும் எதையும் எப்படியும் சொல்லுவான், அதனால தான் கூறுவார். இந்த வார்த்தைக்கு கூட அலகாரம், எத்தனை சொற்கள் ஐயா இருக்கின்றது எங்கடைய சொல்லுவார்கள். நாக்குக்கு எலும்பு இல்லாத நாக்கால எந்த வளத்துக்கும் சுத்தி சொல்லலாம். ஆமாம், அப்படித்தான் இன்றைய நிலை இருக்கின்றது எங்கள் நாட்டில். இங்கும் இங்கும் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கின்றார்களோ அங்கள் ஒவ்வொருடைய நாவலையும் சுழன்று கொண்டிருக்கின்றது இன்றைய அரசியலை பற்றி. சொல்பவர்கள் சொல்ல வேண்டும், எங்களுக்கென்று ஒரு மனச்சாட்சி இருக்கின்றது, தெய்வ சாட்சியோட அதை நாங்கள் செய்து கொள்வோம். அதோடு எங்கள் அரசியல் விஞ்ஞாபனத்தை விடுவோம். சரி, இன்று நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வரும்போது நீங்கள் என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று வந்தீர்கள்?
2: படம் வந்து கல்யாணம் செஞ்சுக்குங்கோ.
1: அதுதான் செஞ்சிட்டமே, அப்புறம் என்ன, இன்னொரு கா செய்யலாமா?
2: அதான் ஐயா, கல்யாணம் செஞ்சுக்குங்கோ. பாடல் வந்து ராசா எந்த நாசை மச்சான் உன்மேல் பாசம் மீறி பேசாமலே.
1: அங்க பாடங்கள் கேட்போம்.
2: ராசா எந்த நாசை மச்சான் உன்மேல் பாசம் பேசாமலே, பேசி பேசி தள்ளி என்னை.
1: இது அந்த கல்யாணம் செஞ்சுக்கோன்றது, கல்யாணம் செஞ்சதுக்கு பிறகு பாடுகிறார்களா, செஞ்சதுக்கு முதல் பாடுகின்றார்களா? படம் பார்க்கலையா நீங்கள்? நல்ல கருத்து. அன்று வந்த வார்த்தை அடுக்குகள் அலங்காரமான கவிதை சந்தத்தோடு வரும், அதுக்கு இசையோடு வரும் பொழுது நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் இதயத்தில் அது பதிந்து விடும். பாருங்க, ஒரு தடவை கேட்டுவிட்டோட நல்லா இருக்கின்றதே இந்த பாடம், ஏன் அது வரிகள் நன்றாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த கருத்து நன்றாக இருந்திருக்கலாம், அந்த வார்த்தை தொகுப்பு நன்றாக இருந்திருக்கலாம், இசை நன்றாக இருக்கலாம், குரல் நன்றாக இருக்கலாம், இவையெல்லாம் சேர்த்து நடிப்பும் நன்றாக இருக்கலாம், மொத்தத்திலே படமும் நன்றாக தான் இருக்கும். அப்படித்தான் வந்து பாடலால் எளிமையானதா? நான் கேட்கவில்லை அந்த பாடல். ராஜா எந்த நாசம் வச்சானா ராதாவா ராஜாவா?
2: எந்த நாசை மச்சான் உண்மையில் பாசம் மீறி பேசாமலே பேசி பேசி தள்ளி என்னை அப்படின்னு
1: வரும். நீங்க ராசான்னு சொல்லும் பொழுதே அது நல்ல உணர்ச்சியோட சொல்லி வருகிறது. மீண்டும் கூறுங்கள்.
2: ராசா எந்த நாசை மச்சான் உண்மையில் பாசம் மீறி
1: வித்தியாசம் இருக்கின்றது உச்சரிப்பில். எங்கள் சொற்களுக்கு எழுத்துக்களுக்கு உச்சரிப்புக்கே வித்தியாசங்கள் பலவாறு இருக்கும். ஒரு சொல் உச்சரிக்கும் பொழுது உச்சரிக்கும் விதத்திலே எத்தனை பதங்களை கருத்தை கொண்டு வந்து தருகின்றது இல்லையா ஐயா? ராசா என்ற பதம், ராசா என்ற பதம் மிகவும் அன்பான பாசமான செல்லமான கிடைக்காத ஒன்று கிடைத்து விட்டதே என்பதற்கு கூறுவது அந்த ராசா என்பது இல்லையா? நானும் பெருமைப்படுகிறேன் கிருஷ்ணன், என்னுடைய பெயரும் அதுதானே. என்னை இரண்டு விதமாக கூப்பிட, அம்மா ஒரு மாதிரி கூட சின்னம்மா ஒரு மாதிரி கூப்பிட, செல்வம் என்று அழைப்பார்கள், ராசா என்று அழைப்பார். ஆனால் எழுதும் பொழுது இங்கே ஆங்கில எழுத்துக்களில் வேறு செல்வம் ராஜா என்று வந்துவிடும், அது எனக்கு விருப்பமில்லை. செல்வ ராஜா என்று அழைப்பது, ராசா என்றதான் எனக்கு. நான் கையெழுத்திடும் பொழுதும் என்னுடைய இதுகளில் நான் செல்வ ராசா என்றுதான் எழுதி கொள்வேன். அடுத்து அநேகமாக தமிழிலே கையெழுத்து விட வைக்க பார்ப்பேன் என்னுடைய அரசியல் சாசனங்களில் கூட. அது ஒரு புறம் இருக்கு. அந்த ராசா எங்கள் எந்த ஆசை மச்சான் என்ன அற்புதமான வார்த்தைகளாக இருக்குது. இதுதான் இந்த வார்த்தைகள் சொல்லுகள் அடுக்கள். ராசா என்றும் கூறலாம், ராசா நீங்கள் அதை கூறும்பொழுது அந்த ராசா எவ்வளோ ரசமாக

0: பழமை போல தானே ஐயா, ஒன்றும் மாற்றம் இல்லை.
1: ஒன்றும் மாற்றம் இல்லை.
0: ஆனா தறி வேலை இல்லை, இப்போதைக்கு தறி வேலை இல்லை.
1: ஓ, வேலை இல்லையா? பணி முடிந்து விட்டதா?
0: முடிந்து விட்டது.
1: அப்ப புதியது வருவதற்கு நாள் எடுக்கும் என்ன?
0: ஒரு வாரம் பத்து நாள்.
1: பத்து நாட்கள் உங்களுக்கு நல்ல விடுமுறை தான். சிறப்பையா, சிறப்பு வேண்டும். தொடர்ந்தும் நீங்கள் உங்களுடைய உழைப்பு அப்படியே இருந்த நீங்கள் சில போல கூடுதலாக நேரம் குறைந்த நேரம் உங்களோட உடல் வசதிக்கும் உங்களுடைய வேலை அளவீடுகளுக்கும் ஏற்ற மாதிரி பணிபுரிகிறீர்கள். பத்து நாள் லீவ் வேண்டாம். அது பத்து நாள் முடிந்து வந்துவிட்டால் தொடர்வீர்கள் பணியை. இந்த வெப்பத்துக்குள்ளே கொஞ்சம் அந்த பணியை நிறுத்தி வைப்பது நல்லது போல் இல்லையா?
0: கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும்.
1: கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். சிறப்பு சிறப்பு. மகள் அனுஷியா அப்படி இருக்கின்றார். என்னையா,
0: நேற்றைய தினம் பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் ஐயா.
1: எப்படி இருந்தது அந்த பாடல்கள்? சூப்பரான பாடல், இனிமையான பாடல். அந்த பாடல் போட்டிக்கு வரவில்லை, ஆனாலும் போட்டிக்கு வராமலே நுழைந்து விட்டது உங்கள் மூலமாக இரண்டு பாடல்களும். எதையும் விடுவதுன்னு தெரியாது. அந்த இரண்டு பாடல்களும் ரெண்டும், லீலாம்மா சுசிலாமாவுடைய அந்த பாடலும் ஐயா மகாலிங்கத்தினுடைய பாடலும் கேடு, ரெண்டையும் எதை தள்ளுவது எதை கொள்ளுவதுன்னு தெரியாது. இரண்டு விதத்தாலே
0: நிறைய இருக்கு.
1: அந்த வார்த்தைகள் மட்டுமில்லை, அந்த இசை, அந்த ஓசை, அந்த தன்மை, ஓம் அந்த மாதிரி இருந்த அதெல்லாம் அன்று இருந்தது ஐயா. நான் நேற்று கூறியிருந்தேன், அந்த பாடல்களை வந்த வேலை அவர்கள் இருந்த காலத்தில் நாங்களும் இருந்து கேட்கின்றோம், வாழ்கின்றோம் என்று அந்த ஒரு திருப்தி இருக்கு ஐயா. சிறப்பான பாடல். நன்றி, நன்றி கிருஷ்ணா, நீங்கள் கூறியது நன்றி. இன்று நீங்கள் நிகழ்வு முடிவிலே வந்து உங்களுக்கு முடிந்தால் சில குறிப்பிறை கூறலாம் நிகழ்ச்சியை பற்றி. நீங்கள் உங்களுக்கு உங்களோட மனதிலே படுகிறதை கூறலாம். இன்று அனுஷியா இருக்கின்றாவா?
0: பக்கத்தில்
1: ஆலயத்துக்கு பூசை நடந்து கொண்டோம். சரி, அங்கே மக்களுடைய மனோநிலைகள் ஏதாவது உங்களால் அறியக்கூடியதா இருக்கின்றதா? திருப்தியா இருக்கின்றார்களா?
0: எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க.
1: எல்லாரும் மகிழ்ச்சியா. உங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது இங்கே அயலில் இருக்கின்ற மரம் ஆடுது ஐயா, மேற்பக்கம் நல்ல அழகாக ஆடுகின்றது என்றால் இன்று ஒரு நல்ல நாள் ஐயா, எங்களுக்கு சிறப்பான ஒரு காலநிலை நாள். இது படிப்படியாக 23 பாகை வரை சென்று இந்த கீழே இறங்கப்பாக அந்த 23 வரை செல்லுகின்ற இந்த காலநிலையை எல்லோரும் பெருமகிழ்வாக ஏற்றுக்கொள்வார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சூப்பர், சூப்பர் என்று சொல்வார்கள். எங்களுடைய யோகா ராஜேந்திரன் சூப்பராக இருக்கு என்று கூறுவா, அதே வரும் நாங்களும் சூப்பராக இருக்கின்றோம். சிறப்பு வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு முடிந்தால் வந்து நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லி பழக வேண்டும் பாருங்கள். சொல்ல முன்பு ஒரு தடவை வந்து பேசியிருக்கிறீர்கள் என்னோடு. அந்த நிகழ்ச்சி முடிவை இன்று பார்ப்போம் அப்படி என்று. நேயர்கள் வருவது போவது வேறு, நிகழ்ச்சிகள் ஒரு சோட போகாமல் ஒரு சலிக்காமல் நாங்கள் நடத்தி கொண்டு போவது வேறு. நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொஞ்சம் ஓய்வு நாளையிலே ஓய்வு எடுத்து உடம்புக்கு தெம்பு கொடுங்கள். பேருந்து உங்களுக்கு பணி வந்தவுடன் தொடர்ந்து விடுவீர்கள் எல்லும் பகரும். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி.
0: நன்றி
1: நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள்.

சொல்லாயோ வாய் திறந்து நிகழ்வுக்கு வந்து இணைந்து கொண்டு விட்டு செல்பவர்கள் கேட்கும் பாடலை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்வாக இருக்கும். இப்பொழுது ஒரு பாடல் தர இருக்கின்றேன். ஆண்டுகள் பல கடந்து விட்டது, ஆனால் மனித வாழ்க்கை நிலையை இன்றும் எடுத்து கூறும் வகையில் வரும் ஒரு பாடலான கருத்துக்கள் அமையப்பட்டு வார்த்தைகள் பொருத்தப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாடல். நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை இப்பொழுது கேட்டு பார்ப்போம். அது எப்படி இருக்கின்றது? அன்று வந்தது அன்றுதான் பொருத்தமா அல்லது இன்றும் பொருத்தமா என்று இசை

மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி ஐயா அவர்களால் இசை அமைத்து இசை அரசரிடம் கொடுக்கப்பட்ட போது அவர் வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து, சொல்லுக்கு சொல்லு அர்த்தங்களை புரியக்கூடிய வகையிலே உச்சரித்து பாடக்கூடிய வல்லுநர், இசையோடு பாடக்கூடியவர் அவர். இந்த வரிகள் அவர்கள் பாடுவதற்கும் இசை அமைப்பதற்கும் நாங்கள் கேட்பதற்கும் பொருத்தமாக காலத்தால் அழியாத கவிதைகளை புனைந்து பாடலாக்கி தந்த கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே தான் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது என்பது மேலும் பெருமை கொடுக்கின்றது. எங்கே அந்த பாடல் எதுவாக இருக்கும், இந்த பாடலாக இருக்கும்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சாந்தி. வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்கள். தர்மபுரியிலே மழை பெய்கின்றதா? அன்று குறுநீர்கள் பெய்துவிட்டு வந்த மழையை இடி முழக்கம் வந்து கலைத்து விட்டது என்று. அது மீண்டும் அதற்கு பின்பு வரவில்லையா? கொஞ்சம் வந்தது, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும், கவலைப்படாது. ஆனால் இப்பொழுது கிருஷ்ணா வந்து கூறியிருந்தார், அக்னி நட்சத்திரம் காலம் அந்த கால நேரம் ஆரம்பித்து விட்டது. சிறிது வாரங்கள் அப்படி, சில வாரங்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக மழை பெய்யும், கவலைப்படாதீர்கள். இப்பொழுது அழகி ராசா அவர்களும் சுகமாக இருக்கும். நல்லா இருக்கிறாங்க. தேர்தல் களங்கள் எல்லாம் எப்படி சென்றது? எங்களுக்கு தேர்தலை பற்றி தேவையில்ல. தேர்தல் கள வேலை வேலையில நீங்கள் எல்லாம் எப்படி மிகவும் பரபரப்பாக இருந்தீர்களா? மாற்றம் வருவது வழக்கம் தானே? மாற்றம் ஒன்றுதானே மாறாதது? மாற்றம் வருவது வழக்கம். மாற்றம் எல்லா இடத்திலும் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அது வர வேண்டும் என்று நாங்களும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதனெல்லாம் இப்போ உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்குது? மாற்றம் வந்தது நல்லது என்று எண்ணிக்கொள்ளுகிறீர்கள். அதனால் ஏனென்றால்
1: எங்க இந்த இளைய தலைமுறை தான் ரொம்ப பொண்ணு மகன் மகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: மகிழ்ச்சியா இருக்கு. நாடு பூராவும் அல்ல, தேசத்தில் இப்போ எல்லா நாடுகளிலேயும் இளைஞர்கள் இது இளைய தலைமுறைகள் எல்லாம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் மாற்றம் வந்துவிட்டது, எப்படி நடைமுறை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். போக போகத்தான் தெரியும் அம்மா. சரி, இந்த வேளையில் நீங்கள் இன்றைய வார்த்தையை நாங்கள் வார்த்தை அலங்காரத்துக்காக சில விடயங்களை பேசி மகிழ்ந்தோம். இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வில் இணைந்து என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தீர்கள்?
1: சொல்லோடு பாடல் என்ன? சொல்ல ஏதாவது சொன்னீங்களாங்கய்யா?
0: இல்லை இல்லை, சொல்லோடு பாடல் என்ற நிகழ்ச்சி. அதில் நீங்கள் சொற்கள் ஒரு சொல்லை எடுத்து அந்த சொல்லிலே உங்களுக்கு நன்மை தீமைகளை அதனுடைய இலக்கணம் அதனுடைய வரவு அது எங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி பயன்படுகிறது என்பதை, பண்பு என்றால் என்ன, கோபம் என்றால் என்ன, அப்படி ஏதாவது ஒரு சொல்லு உங்களை எப்படி ஆட்கொள்ளுகிறது, எங்களுக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி நீங்கள் பேசலாம். ஒரு சொல்லை பற்றி உங்களுக்கு விருப்பமான ஒரு சொல், அந்த சொல்லை எடுத்து அதை பற்றி கூறலாம். கூறுங்கள்.
1: விருப்பமான சொல் நன்றி.
0: சரி, நன்றி என்ற பதம் உங்களுக்கு பிடித்த பதம், நல்ல சொல்லு. நன்றி என்ற சொல்லு மிகவும் முக்கியமான சொல்லு. சரி, அதை பற்றி சில வார்த்தைகளை கூறுங்களேன். நன்றி என்றால்
1: நன்றி என்ன? நன்றினா உதவி செஞ்சவங்களை மறக்க கூடாது. நன்றி
0: சிறப்பு வேறு.
1: ஒவ்வொரு செயலுக்கும் நாம நன்றி சொல்ல
0: நன்றி சொல்லணும். ஒவ்வொரு செயலும் என்று கூறும் பொழுது, இப்ப உங்களுக்கு ஒருவர் வந்து ஒரு தீங்கான செயலை செய்து விட்டார், அவருக்கு நன்றி சொல்லுவீர்களா?
1: அது இல்லைங்க.
0: நன்றி என்பது நீங்கள் சொன்னீங்க, ஒருவர் ஒன்றை செய்தால் நாங்கள் நன்றி சொல்லுவோம். அதனால் தான் நான் கேட்டேன். ஒருவர் ஒரு தீங்கு செய்து விட்டார் உங்களுக்கு, ஒரு ஒரு பாதகமான செயலை செய்து விட்டார், நாங்கள் நன்றி சொல்லலாமா?
1: ஆமா, சில பேர் ஆனா அது ஒரு வேடிக்கையா சொல்லிட்டு போவாங்க.
0: அதனால் அப்ப உங்களுடைய கருத்தின்படி நன்றி என்ற வார்த்தைக்குள்ளே மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், ஒத்துப்போதல் என்றெல்லாம் இருக்கின்றது, மன்னித்து விடுதல் போன்றதெல்லாம் இருக்கின்றது. நன்றி என்ற பார்த்து சிறப்பு சிறப்பு பார்த்தீர்களா? ஒரு சொல்லுக்குள்ளே எத்தனை கருத்துக்களை நாங்கள் கருதக்கூடியது. அடுத்தது நாங்கள் அப்படி செய்யணும், நாங்கள் அப்படி இருக்க வேண்டும்.
1: நாம் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும்.
0: நன்றி மறவாமல், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றாலும் நன்றி மறவாமல் இருக்க வேண்டாலும் ஒன்றுதான். நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: அது நம்ம நமக்கு ஒரு உதவி செஞ்ச போது நம்ம வந்து அவங்க கஷ்டப்படும் போது நாம அவங்களுக்கு உதவி செய்யணும்.
0: பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். சரி, ஒன்றுமே அவர்களும் செய்யவில்லை, சரியா? அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே ஒரு தரம் உங்களுக்கு செய்யவில்லை. அவர் நன்றி செலுத்தவே இல்லை.
1: நாம வந்து நல்ல நாம நல்ல நிலைமையில இருக்கும்போது நாம செய்யலாம், அவங்க எதுவும் செய்யவில்லை என்றால் கூட செய்யலாம்.
0: ஆனால் நாங்கள் ஒருவரும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது விட்டால் நாங்கள் நன்றி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்க முடியும். நீங்கள் கூறியது போல் இருந்ததோ இல்லை, எங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வது வேறு மகளே, நன்றி செய்வது வேறு, நன்றி சொல்வது வேறு. உதவிக்கும் நன்றிக்கும் இரண்டு வித்தியாசம் இருக்குதானே மகளே. நாங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நன்றியை கூட எதிர்பார்க்காமல் ஒன்றை செய்து விட்டு போவோம். அது யாரோ எவரோ அவருக்கு அந்த நேரத்தில் தேவை ஒன்று இருந்திருக்கு, நாங்கள் செய்து விட்டு போவது உதவி. இல்லை நண்பர்கள் உறவினர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை இருக்கும் பொழுது எங்களால் முடிந்தால் நாங்கள் அவர்களுக்கு உதவியே செய்யது, அது உதவி. அப்பொழுது அவர்கள் நன்றி மறவாமல் இருப்பார்கள். அப்போ நாங்கள் அடுத்தவர்களுக்கு நன்றி கூற உடந்தையானவர்களாக இருக்கணும். எங்களை பார்த்து மற்றவர்கள் எங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். என்னம்மா அதை பொறுத்த பாப்ப, நன்றி என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்ததாலே எத்தனை விடயங்களை பார்க்கணும். அப்போ நன்றி மறந்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்று இந்த நாட்டிலே நாங்கள் எத்தனையோ உதாரணங்களை அனுபவ ரீதியாக கண்டிருக்கின்றோம். நன்றி உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் என்பதற்கும் இந்த நாட்டிலே நாங்கள் எத்தனை விடயங்களை பார்த்து அனுபவத்திலே அறிந்திருக்கின்றோம். இப்போ நன்றி என்பது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை எங்களுக்கு. நன்றி என்பது ஒரு நல்ல உணர்வு, நன்றி என்பது நல்ல குணம் என்றதை நீங்கள் சுற்றி வளைத்து பேசி கொண்டு வந்து கூறுகிறீர்கள். அப்படித்தானே மகளே? அப்போ நாங்கள் நன்றி மறவாமல் நன்றி உள்ளவர்களாக மற்றவர்கள் எங்களுக்கு நன்றி கூறக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சிறப்பு. சரி, அப்படி என்றால் இன்னும் பாடல் ஒன்றை நீங்கள் கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள். நீங்கள் வரும்பொழுது என்ன பாடல் நினைத்து கொண்டு வந்தீர்கள்?
1: என்ன
0: பாடலா இருக்கும் அது?
1: நன்றி சொல்ல உனக்கு அந்த பாட்டுங்களா?
0: அது வேற நன்றி இல்லையா? நன்றி சொல்ல உனக்கு என்ற பாடலை விட வேறும் இருக்கின்றதா?
1: நன்றி
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி சொல்ல உனக்கு. இந்த பாடம் மரமலர்ச்சி திரைப்படத்துல தானே அம்மா? தேவயானியும் அந்த மலையாள நடிகர் மாமூட்டியும் நடிச்சது இல்லை அதுதானே? இல்லை
1: இல்லை.
0: சரி பாப்போம். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு என்ற பாடல், அந்த பாடல் தானே? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. பார்ப்போம். வார்த்தை இல்லை, ரெண்டு நன்றி சொல்ல இருக்கின்றது. நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லை. சரி, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு என்ற பாடல் நல்லதொரு பாடல். இந்த நன்றி என்ற பதம் இப்பொழுது நாங்கள் இதுவரை பேசவில்லை, இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்து நன்றி என்ற பதத்தை இன்றைய சொல்லோட பாடலில் வந்து நாங்கள் சிறிதளவு அலசி பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டுமில்லால் எனது நன்றியும் சாந்தி. நன்றி சொல்ல கடவுள் அந்த வார்த்தையை கொண்டு வந்து நீங்கள் பேச வந்ததுக்கு இல்லையா? நன்றி என்ற மூன்று எழுத்து தான் எங்கள் தமிழிலே உள்ள சொல்லு, ஆனால் அதுக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றது. நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஆரம்பத்தில் முடிவிலும் நன்றி கூறுவதங்கள் எங்களை பெற்றவர்களுக்கும் எங்களை ஆண்டு கொண்டிருக்கும் ஆண்டவனுக்கும் என்றும் நன்றியுள்ளவர்களாக இருக்கும். நாங்கள் நன்றியுள்ளவராக இருப்பதற்கு நாங்கள் நல்லதை செய்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் போதித்ததை, அவர்கள் காட்டி தந்த வழியை பின்பற்ற வேண்டும். அறிஞர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் எவ்வளவு செய்திருக்கின்றார்கள் எங்களுக்காக இந்த பூமியிலே. அது மட்டும் இருந்து விவசாயிகள், நாங்கள் உயிர் வாழ்வதற்கு எங்கள் விவசாயிகள் என்ன செய்கின்றார்கள்? அவ்வளவோ செய்திருக்கின்றார்கள், உயிர் தந்திருக்கின்றார்கள் என்று கூற வேண்டும். சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அதுதான், அதனால் எல்லோருக்கும் இந்த மழைக்கு கூட நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று நாங்கள் மழையை எதிர்பார்த்து ஒன்றிருக்கோம். வரவில்லையே வரவில்லையேனா மழை வந்தபடியால் தான் நாடு சலிக்கின்றது. நன்றி கூறத்தான் வேண்டும்.
1: இந்த நன்றி சொல்வது என்பது எல்லாருக்குமே சொல்லணும். இப்ப பிரபஞ்சத்துக்கு தினமும் நன்றி சொல்லிட்டு இருங்க. உங்களுக்கு எது இப்ப நாம ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட இந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நன்றி, தண்ணி குடிக்கும் போது நன்றி, அதெல்லாம் சொல்லணும்னா
0: உண்மை உண்மை நினைந்து கொள்வது தானே அம்மா. நன்றி என்பது எங்களுடைய நினைவை சுத்திகரிக்கின்றது. இப்ப அதிகாலை தூக்கத்தால் எழுந்தவுடன் கண் விழித்தவுடன் என்ன நன்றி கூறுகணும்? இறைவா கடந்த இரவு தூக்கத்துக்கு சென்று நான் ஆரோக்கியமாக கண்விழித்து விட்டேன். நன்றி நன்றி. எனக்கு ஒரு கிரகம் சூரியனை பார்த்து கும்பிடும் வணங்குகிறோம் உடனே சூரியன் செல்வன் சூரியனை பார்த்து கூட சூர்யா தேவனே நீ இருப்பதால் தான் இந்த உலகம் செழிக்கின்றது, நாங்களெல்லாம் வளர்கின்றோம். அவருடைய கடமைகள் பல, அவருடைய கடமைகள் பல. அடுத்து நீங்கள் கூறியது போல தண்ணீரை போய் தொடும் பொழுது கூட தண்ணீருக்கு நாங்கள் நன்றி கூறியே ஆக வேண்டும். நாங்கள் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் உள்ளே இழுக்கின்ற காற்றும் வெளியே விடுகின்ற காற்றும் எங்களை உயிரை தாக்கி பிடித்துக் தாங்கிக் கொண்டிருக்கின்றது, நன்றி சொல்ல வேண்டும். அதில் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். இந்த பூமிக்கு நான் எத்தனையே தீமைகள் செய்தாலும் பூமி தாயே என்னை ஏற்றுக்கொண்டு தாங்கி நடக்கின்றாயே என்று நன்றி கூறிக்கொள்ள வேண்டும். ஆகாயத்தை பார்த்து கூட இந்த ஆகாயம் வானத்தில் இருந்து தானே வெளிச்சம் தன்னொளி இரவு பகல் அடுத்தது மழை எல்லாம் வருகின்றது அல்லவா, நன்றி கூற வேண்டும். முதல் பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு எல்லாவற்றுக்கும் நீங்கள் கூறியது போல எல்லாவற்றுக்கும் நன்றி கூற வேண்டும்.
1: ஆமாங்கய்யா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த அலைபேசி மூலமாக ஒரு வகுப்பு நடந்ததுங்க ஐயா. அதில் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே, உயிருள்ள பொருள் உயிர் இல்லாத பொருள் எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்லணும். நீங்கள் நன்றி சொல்ல இந்த சாப்பாடு எப்படி கிடைச்சதோ அப்படின்னு அதுக்கு பின்னாடி அதை விளைவித்த உழவன் அதுக்கு மழை அப்படி ஒவ்வொன்றா நினச்சி நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே போகணும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு வகுப்பு வந்ததுங்க ஐயா இங்கே.
0: அப்படியா, யார் இதை நடத்தினார்கள்? வானொலி வானொலி குழுவினர்களால்
1: உறவினர் மூலமா ஒரு குழுவினர் நடத்தினாங்க.
0: நீங்கள் சொன்னது போன்று கூற போனால் எடுத்து பார்க்கின்ற ஒவ்வொன்றுக்கும் நன்றி கூறத்தான் மனம் சாதாரணமா. நீங்கள் அழகி ராசனுக்கு எவ்வளவு நன்றி கூறணும் சொல்லுங்கப்பா, உங்களை மகிழ்வாக மனதிலே ஒரு பாசத்தை வளர்த்து இல்லையா, உங்களை எசமானனாக ஏற்று அவர்கள் வாலாட்டி வாலாட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். உங்களுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அவர்கள் நன்றி கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் மனதிலே எவ்வளவு சஞ்சலம் இருந்தாலும் நீங்கள் ராசாவை ஒரு தடவை தூக்கி அவற்ற தலையை தடவி கொண்டு போகும்பொழுது அந்த சஞ்சலம் எல்லாம் பறந்துவிடும். அதுக்கு அந்த செல்லப்பிராணிகளுக்கு கூட நன்றி சொல்ல விடும். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் நன்றி கூறத்தான் வேண்டும். அந்த நன்றி என்பதை எவ்வளவு தூரம் நாங்கள் மனச்சாட்சியோடு செல்ல வேண்டும். அதான் அந்த பாடல் மனச்சாட்சி என்ற பாடல் வந்தது. சிறப்பான கருத்து, நன்றி என்றை பற்றி கூறி ஒரு பாடலையும் தந்து ஒரு எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்தீங்கள் சாந்தி. இதே போன்று சொல்லோடு பாடல் என்பது அதான் நீங்கள் வந்து கூறலாம். உங்களுக்கு விரும்பின ஒரு சொல்லு அல்லது இந்த எங்கள் தமிழ் மொழியை பற்றி அல்லது தமிழ் மொழியில் இருக்கின்ற பதங்களை பற்றி அல்லது எங்கள் வாழ்க்கை முறையிலே ஏற்படும் எந்த விடயத்தை பற்றியும் பேச வேண்டும். பேசுறதுக்கு என்ன வேண்டும்? சொல்லுக்கள் வேண்டும், சொற்கள் வேண்டும். அது எந்த சொற்கள் உங்களை வந்து மீட்டுகிறதோ அந்த சொற்களால் நீங்கள் எங்களோட அளவலாவி கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை மனதில் இணைத்து நான் என்று இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று வந்து கூறுங்கள். பிள்ளை வளர்ப்பை பற்றி கூறலாம், சமையலை பற்றி கூறலாம், உங்களுக்குள்ளே வருகின்ற சில கசப்பு உணர்வுகளை கூட எடுத்து கூறலாம், இனிமையான மறக்க முடியாத சம்பவத்தை எடுத்து கூறலாம். அப்படி செய்ய வேண்டும் நீங்கள். அப்படி செய்து கொள்வதால் உங்களின் உள்ள கிடக்கையை வெளியே கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரிய வைக்கின்றீர்கள். ஆதலால் நீங்கள் சொன்ன அந்த 3 எழுத்து மிகவும் முக்கியமான எழுத்து தமிழிலே நன்றி. உங்களுக்கும் நன்றி. இதுவரை நேரம் இணைந்தமைக்கு நன்றி. நல்லதொரு பாடலை தந்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள் மகளே. நன்றி அம்மா. சிறப்பு. இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து அந்த பாடலை ஒரு தடவை தொட்டு விட்டேன். தொட்ட பொழுதுதான் மகள் சாந்தி வந்தார். அது எங்களினால் ஒளிபரப்பப்பட்ட பாடல் என்றபடியால் நிறுத்திவிட்டு அவரோடு பேசியிருந்தேன். உங்களுக்காக தரப்படும் பாடல்களை நாங்கள் நிறுத்த மாட்டேன். இப்பொழுது அந்த பாடலை ஒரு தடவை தொடர்ந்து கேட்போமா? ஏதோ கூறியிருந்தேன் அல்லவா, அது உண்மைதானா? ஒரு தடவை அலசி பார்ப்போம்.

சமுதாய சிந்தனையோடு சமூகவியலை உள்ளடக்கி அதனுள்ளே ஊடறுத்து சென்று வெளியே கொண்டு வந்து சிந்தனைக்கு விருந்தாக வார்த்தைகளை படைத்து கவியாக்கி தருவதிலே வல்லவர் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா என்றால் மிகையாகாது. அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு வரிகளும் தமிழுக்கு துன்பமில்லாமல், தமிழுக்கு இழுக்கு இல்லாமல், இலக்கிய இலக்கண பிழை இல்லாமல், எந்த பிறழ்வும் இல்லாமல், உட்கருத்து புறக்கருத்து இரண்டு விதமான கருத்துக்களை நாங்கள் ஏற்று உணரக்கூடிய வகையில் சமூகத்தை ஊடறுத்து செல்லுகின்றது, சமுதாய வாழ்வியலை ஊடறுத்து செல்லும் பாடலை சிந்தனைக்கு ஏற்றதாக வகுத்திருந்தார் என்று. அதனால் காலத்தால் அழியாத பாடல்களை அவர் தந்தது பாடல் பெருமைக்கு அல்ல, எத்தனை பாடல்கள் படைத்தேன் என்ற பெருமை அல்ல, எத்தனை பணம் சம்பாதித்து உயர்ந்தேன் என்ற எண்ணத்துக்காகமல்ல, அந்த கவித்துவம் சமுதாயத்துக்கு எப்படி பயன்பட வேண்டும் என்ற வகையிலே அதை யாரும் குறை கண்டுபிடிக்க முடியாத, குறை சொல்ல முடியாத அளவுக்கு தந்திருக்கின்றார். அந்த வற்றாத கவியூற்று கொண்ட கவி சக்கரவர்த்தி தான் அவர். கவிக்கு அவர் முடிசூடா மன்னன் என்று தான் கூற வேண்டும். இது அவருடைய திறமைக்கு மற்றவர்களால் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லையே. இந்த இதனை கண்டான், பணத்தை கண்டான், எல்லாவற்றுக்கும் பணம், பணத்தை கொடுத்து பட்டத்தை வாங்குகிறார்கள், தங்களுக்கு தாங்கள் பட்டத்தை சூடிக்கொள்ளுகின்றார்கள், தானாக தேடி செல்ல வேண்டும். அற்புதமான ஒரு பாடல், இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த பாடல். அரை நூற்றாண்டை கடந்தாலும் இன்று கேட்டாலும் அதற்கு இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு விடயம், எதனை கண்டான் பணத்தினை கண்டான். எல்லாவற்றுக்கும் உதாரணம் கூறி வந்த அந்த பணத்துக்கு அவரால் கூற முடியவில்லையே. அற்புதமான ஒரு பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் ஒலிபரப்பாக்கி கொண்டிருக்கும் சொல்லோடு பாடல். எங்கள் 247 எழுத்துக்கள் என்று கூறியிருந்தேன். 247 எழுத்துக்களும் இத்தனை கோடான கோடி பதங்கள் இருக்கின்ற சொற்கள் இருக்கின்றது. புதிதாக புதிதாக சொற்கள் பிறந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அந்த சொற்கள் என்பது மிக மிக முக்கியம். சொல் இரண்டு எழுத்திலே இருக்கின்றது. சொல் அதை நாங்கள் மொழிவதால், அதை நாங்கள் பேசுவதால் மொழி என்ற பெயர் வருகின்றது. மொழி எல்லோருக்கும் இருக்கின்றது. இனம் சார்ந்து, தேசம் சார்ந்து மொழிகள் பலவாக இருந்தாலும் சொல் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த சொல்லுத்தான் இந்த உள்ளத்திலே இருந்து உதற்று மனத்திலே இருந்து எண்ணங்களை வெளியே கொண்டு வந்து காற்று குழாய்களால் வர காற்றும் இந்த இரண்டு உதடும் நாவும் சுருங்கி மூடி வளையும் போது அதிலே சொற்கள் பிறக்கின்றது. அங்கே சொற்களஞ்சியம் இருக்கின்றது எங்கள் தொண்டக்குழிக்குள்ளே. எண்ணங்கள் சொற்களாகி வரும்பளே சொற்கள் வாழ்வியலை எப்படி ஊடகத்து சென்று வாழ்வியலில் பின்னி புணைகின்றது. அதனால் நாங்கள் வந்து பேசும்பொழுது எதை பற்றியும் பேசலாம், எவரும் பேசலாம். பேச்சு சுதந்திரம் உள்ள நாடு இந்த நாடு. அதனால் தான் இப்படி வருகிறது. எழுத்து சுதந்திரம் இருந்தபடியால் இத்தனை எழுத்துக்களை எல்லாம் எப்படி எப்படியெல்லாம் வராது. எழுத்து சுதந்திரத்துக்கும் பேச்சு சுதந்திரத்துக்கும் சொல் தான் ஆணித்தரம். சொற்கள் தான் அடிப்படை. அதிலிருந்து தான் பிறக்கின்ற நெய்வியல்லர். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 10:22 நிமிடத்தை காட்டும் போலே எங்களுக்கு 12:52 நிமிடம் நண்பகல் முடியப் போகின்றது. நண்பகலை கடந்து நாங்கள் பிற்பகலுக்கு செல்லும் பொழுது பிற்பகல் 2 மணி வரை நாங்கள் 23 பாகைகளை கண்டுபிடிக்கலாம் என்று கண்டுகொள்வோம் என்று கூறினேன் அல்லவா. அதனால் இப்பொழுது எங்களுக்கு நான் வரும்பொழுது 20, இப்பொழுது 21 நாங்கள் தொட்டுவிட்டோம். பகலவனும் சுட்டரிக்காமல் விட்டு கொடுத்து நல்ல குழு குழண்டிருக்கக்கூடியது மாதிரி அவர் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போலே காற்று வாயு பகவானும் லேசாக ஊதி எங்களை மகள வைப்பது போன்று, தாளாட்டுவது போன்று, நல்லதொரு காலநிலை, நானே உள்ளே இருக்கின்றேன், கலையத்துக்கு வெளியே ஓடி செல்லலாமா என்று தோன்றுகின்றது. ஏனென்றால் எப்போவாவது ஒரு தடவை தான் இப்படியான சூழல் எங்களுக்கு ஏற்படுவது உண்டு. அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா. அனுபவிக்கத்தானே பிறந்தோம். இதை இந்த சூழல்கள் சுற்றாடல்கள் நல்ல காலநிலைகளை அனுபவிப்பது. எங்கே இப்பொழுது நாங்கள் கேட்போம் சொல்லோடு பாடல். என்ன பாடலை பாடியது எங்களுக்கு? சொல்லோடு பாடலே சொல்லாயோ வாய் திறந்து என்று.

0: சொல்லாயோ வாய் திறந்து நிகழ்வுக்கு வரும் அன்பு உறவு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: மகிழ்ச்சிக்குரிய மல்லிய மகாலிங்கம் அவர்கள் அப்படித்தானே? நாளை வருமோ தெரியாது, இன்று நல்ல காலையே வந்த பொழுது இன்று நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம்.
1: கனடாவில் நல்ல சூழ்நிலை இருக்கு, சூரிய வெளிச்சம் வந்திருக்குன்னு வேற இன்னைக்கு சொன்னாங்க.
0: யாரு செய்தி சொன்னதா அல்லது இங்குள்ள நண்பர்கள் சொன்னார்களா?
1: செய்தி
0: சொன்னார், செய்தி சொன்னார். ஆமாம், நான் அதைத்தான் நான் சொன்னேன், நல்ல நல்ல நிலையில இருக்கின்றோம் நாங்களும் சொல்லி. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்குது?
1: இங்கு வந்து இன்று கொஞ்சம் சுமாரா அந்த மேக மூட்டத்தோட இருந்ததியா, சில சமயங்கள்ல வெயில் அடிச்சது, இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் குறைவா தான் இருந்தது வெப்பம்.
0: அப்படியா, கொஞ்சம் அப்பா. அப்ப அங்கே அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படி ஒரு கதை இல்லையா? அப்படியா, சரி. இந்த வேளையில் உங்களுடைய பணி எப்படி செல்கின்றது? அதுல ஏதாவது தடை, அதுக்கு ஏதாவது தடை இருக்கு?
1: எந்த தடையும் இல்லையா,
0: நலமாக இருக்கின்றது.
1: நலமாக.
0: சரி, இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வுக்காக நீங்கள் என்ன சொல்லிலே பாடலை கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்தீர்கள்? சொல்லுங்கள்.
1: நடுவில் ஏதோ மிஸ்டிக் ஓடுது,
0: நீங்கள் கூறுங்கள். அது தடைகள் வருவது வழக்கம்தானே?
1: சொல்லத்தான் நினைக்கிறேன் ஐயா, ஆனா சொல்ல முடியல.
0: ஏன் சொல்ல
1: நினைக்கிறேன்?
0: சரி, அந்த பாடலை,
1: அந்த பாடலை,
0: அந்த பாடல் ஆண் குரலா பெண் குரலா?
1: ஆண் குரல்.
0: சொல்லத்தான் நினைக்கிறேன். அது ரெண்டு விதமான பாடல்கள், சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் உங்களுக்கு வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லத்தான்
1: வாயிருந்தும்.
0: ஓ, அந்த பாடலா? அந்த பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லத்தான்
1: இருந்தும்,
0: சொல்லத்தான் நினைக்கிறேன். விஸ்வநாதன்
1: ஐயா இல்ல, தமிழ் எஸ்பி பாலசுப்ரமணியம் வருவாங்க.
0: அப்படியா, இருவரும் சேர்ந்து தானே பாடுகிறார்கள்? சொல்லத்தான் நினைக்கிறேன், வாயிருந்தும், சொல்லாமல் தவிக்க, அப்படித்தானே வரும்? என்ன காரணத்துக்காக இந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்தீர்கள்?
1: ஒரு தயக்கத்துல ஒருத்தவங்க கிட்ட பேச வேண்டிய பேச்ச பேசாம விட்டுட்டேங்கிறது மனநிலை.
0: நீங்கள் தயக்கத்துல யாரோடய பேச வேண்டும் என்பதை பேசாமல் விட்டு விட்டீர்களா? அது இன்னொரு தடவை சந்திக்கும் போது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் போது பேசலாம் தானே?
1: ஆமா ஐயா, இல்ல அது அவங்க இல்ல, அதுக்கப்புறம் சென்று விட்டார்கள். இனிமே எப்ப சந்திக்கிறோங்கிறது தெரியாது. அதாவது நலம் விசாரிக்கலாங்கிறது தான். அது
0: அவரை கண்டவுடன் ஒரு தடவை அவரு நாங்க முகமலர்ந்து வணக்கம் அல்லது அப்படி மச்சான், அல்லது அண்ணா அப்படியே நலமா இருக்கின்ற தெரிந்தும் தெரியாதது போல் நின்று விட்டீர்களோ?
1: ஆமா ஐயா,
0: அதனால உங்கள் மனச்சாட்சி உறுத்துகின்றது இல்லையா? அதான் அந்த மனச்சாட்சி என்பது, பார்த்தீர்களா? அந்த மனச்சாட்சியின்படி நீங்கள் அதை நினைந்து இப்படி துன்புறும் வேளையிலே அது சரி என்று அறிந்து இறைவனும் உங்களுக்கு இறைவன் சாட்சியாக மீண்டும் சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். அவரோட தொலைபேசி அழைப்புகளால் பேச முடியாதா?
1: இருந்தாலும் நேரா சொல்றதுங்கிறது பரிமாற்றம் பண்ணிக்கிறது.
0: அந்த கண்டவுடன் அவரை கண்டவுடன் பேச வேண்டிய முக்கியமானதை பேசாமல் விட்டு பின்பு சொல்வதும் பலன் இல்லை என்று உங்கள் மனச்சாட்சி சொல்லுகிறது. சிறப்பு, சிறப்பு.
1: அந்த அந்த நினைவு தான் எனக்கு கொஞ்சம் இதா இருந்துட்டு இருந்தது. இந்த சொல்லோடு பாடல்ங்கிறது இடைவெளி, இப்ப நான் வந்து கொஞ்சம் இத செய்தி கேட்கறதுல நான் ஆர்வமா இருந்துட்டேன், அதனால உங்க.
0: ஆமா ஆமா ஆமா, இன்று அங்க செய்தி தானே முக்கியம், அங்க செய்தி தானே முக்கியம், எல்லோரும் அதிலே தான் இருக்கின்றார்கள். இந்த உலகம் முழுவதும் தமிழ் சமுதாயங்கள் இருக்கும் இடமெல்லாம் அந்த செய்தி தான் எல்லோருக்கும் இருக்கின்றது.
1: அந்த அந்த இதுல நான் வந்து கலந்துக்க முடியாம இருந்தேன். இப்ப திடீர்னு ஞாபகம் வந்தது, இந்த சொல்லுன்னு சொன்னோன்னா அடாடா நம்ம காலையில விட்ட சந்தர்ப்பத்தை இன்னைக்கு அந்த அதையே வச்சு ஒரு பேச்சு பேசுவோமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்.
0: சார் எப்ப பேசுங்கள், இப்பொழுது பேசுங்கள். அப்ப இனி எப்போது அவரை காண முடியும் அல்லது அவருக்கு செய்தி அனுப்ப முடியும், அதை ஒண்ணுமே ஈடு செய்ய முடியாது. அந்த இடத்திலே நாங்கள் சில சமயத்திலே சரியான நேரத்தில் சரியான இதை செய்யாத விட்டால் அது கொஞ்சம் மனச்சாட்சி உறுத்தி கொண்டிருக்கும். அதற்காக என்ன பரிகாரம் செய்யலாம் நீங்கள்? அவரை தேடி செல்வதற்கு தூர தேசத்தில் இருப்பவரா
1: வெளியூர் சென்றிருக்காரு, திரும்பி வருவார். இந்த ஊரு தான் திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை பத்தி பேசணும்.
0: ஆமா, வந்தவுடன் நீங்கள் உடனடியாக அவருக்கு அழைப்படுத்தோ அல்லது வந்தவுடன் அவருக்கு அழைப்படுத்து அல்லது நேரில் சென்றாவது அண்ணே அல்லது மச்சான் அல்லது நண்பரே, நான் உங்களை கண்டபோது ஏதோ வேறு சிந்தனையில் இருந்ததால் உங்களை கவனிக்காமல் விட்டுவிட்டேன், மன்னிக்க வேண்டும், நிலமாக இருக்கின்றீர்களா என்பது அவர் அதை உணர்வார். ஆனால் ஒரு சிலர் அதை தெரிந்து கொண்டு வஞ்சம் வைத்து விடுவார்கள் இல்லையா? உங்களோட நண்பரை பற்றி என்னவோ எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி நடந்திருக்கின்றது. உண்மை தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் கண்ணும் காணாமல் போன உடனே அவர் பார்த்துட்டு ஓ இவருப்பு பெரிய மனிதனாகிவிட்டார், கண்ணும் காணாமல் போகிறாருன்னு அந்த சின்ன உள்ளத்துக்கு அது சின்ன உள்ளம் படைத்தவர்கள் அப்படி நினைப்பார்கள். மற்றவர்கள் என்றால் ஏதோ அவர் ஒரு ஞாபகத்திலே சிந்தனையிலே சென்று விட்டவிட என்னை காணவில்லை போலும் உண்டு. அவர் திரும்பி உடனே ஏ ஹலோ என்ன பார்க்காம போகிறாய் எப்படி இருக்கா என்று கேட்பார்கள் ஒரு சிலர் இல்லையா? அதான். ஆனால் நல்ல நண்பர், ஒரு நல்ல நண்பர் பேச வேண்டிய ஒரு நண்பருடன் நீங்கள் பேசவில்லை என்றவுடன் உங்கள் மனச்சாட்சி உறுத்துகின்றது. அந்த உறுத்தல்
1: சாதாரண ஒரு நிகழ்வு இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பேசுவோம் நாங்க அதை
0: பத்தி.
1: அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு பேச்சுவாக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மறந்து போயிட்டு வேற வார்த்தைகள் பேசிட்டோம், ஆக இத நம்ம அதை பத்தி கேட்காம போயிட்டோமே ஒரு அந்த ஒரு எண்ணம் இருந்தது. சரி திரும்பி பார்த்து போன செல்ல பேசக்கூடிய இது இல்லை, அது அதனால சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி.
0: மீண்டும் அப்படி சந்திக்கலாம். இப்பொழுது நீங்கள் மனதை தேற்றி கொள்ளுங்கள். உங்களோட மனதிலே எந்த விதமான காழ்ப்புணர்வோ அல்லது வெறுப்புணர்வோ இல்லை, நீங்கள் நல்ல மனத்தோடு இருந்தீர்கள். அவரை பண்டு பேச முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது, பேச வேண்டியதை தவற விட்டீர்கள். ஆனால் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது அதை நீங்கள் அவருக்கு தெளிவாக எடுத்துக்கொண்டால் அவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு அண்டபடியால் தான் உங்களுக்கு மனம் வேதனையாக இருக்கின்றது, அவர் புரிந்து கொள்வார் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் கொஞ்சம் சமாதானம்
1: அடையுங்கள்.
0: அது இறைவனுக்கு தெரியும். உங்களோட மனச்சாட்சி எப்பொழுது உங்களை கேட்டுக்கொள்ளுங்களோ அந்த நேரத்தில் தெய்வ சாட்சியும் அங்கே உங்களுக்கு கை கொடுக்கும். கடைசியில் நாங்கள் சொல்வோம், நான் நல்லாத்தான் இருந்தேன், நல்லாத்தான் நினைத்தேன், அவரோட பேச வேண்டும் தெரியாமல் பேசாமல் விட்டு என்னோட எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லை என்று உங்களோட மனச்சாட்சியை சுத்தமாக கூறும் பொழுது அவ்வளோ தூய்மைதான். அங்கே இறைவனுடைய சாட்சியும் அங்கே இருக்கும், அவரும் அதை புரிந்து கொள்வார். ஏதோ ஒரு சிந்தனையில் சென்று விட்டார் போல் இருக்கின்றது, எப்படியும் நாங்கள் சந்திப்போம் தானே, மறு தடவை பேசுவோம் என்று அவர் எண்ணிக்கொள்வார். துன்பப்பட வேண்டாம், துன்பப்பட வேண்டாம். சில சமயம் அவர் இந்த வானொலியை கேட்கும் சந்தர்ப்பம் அவர் கிடையாது, அவர் வேறு யாரோ என்று கூறுகின்றீர்கள். அவர் இந்த வானொலியை இந்த போல கேட்டிருந்தார் என்றால் அவர் உணர்ந்து கொள்வார். அதற்கும் இந்த வானொலிகள் பயன்படுவதுண்டு இல்லையா?
1: இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்கலாம். இல்லை அவர் கேட்டுக்கிட்டு இல்லை நேரம் ஆயிடுச்சு, அவர் நித்திரைக்கு சென்றிருப்பார்.
0: ஓ, தூக்கத்துக்கு சென்றிருப்பாரா? சரி, அது அதை நீங்கள் மனத்திலே நீங்கள் அதை தூய்மை, இப்பொழுது நீங்கள் அதை வெளியே தந்து விட்டீர்கள், அந்த வேதனையை வெளியே தந்து விட்டீர்கள், அந்த சஞ்சலத்தை. அது குறைந்தவுடன் கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். சரியா? இப்படி எத்தனை மனிதர்கள் வாழுகிறார்கள் தான், அதை கொஞ்சம் தவிர்க்க முடியாதுதான். சரி, அப்போ என்ன உங்களுக்கு இப்போ சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன் என்ற பாடல் தான் அந்த பாடல். அப்படி தான் அப்படி அந்த பாடல
1: இருந்தும் சொல்வதற்கு
0: சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் நினைக்கிறேன், சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தால் என்று பேரும் அந்த பாடல் என்ன
1: தவிக்கிறேன்.
0: சரி சரி சரி, அந்த பள்ளை தந்து கட்டு மகள்வோ மாலிங்கம், நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள், ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள், சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி.

தோன்றலில் புலவாக துடிக்கின்ற எங்கள் மகாலிங்கம் அவர்களுடைய மனச்சாட்சி அவருக்கு நீதியை கூறிக்கொண்டிருக்கின்றது. இதுதான் மனநீதி என்றது. அந்த மனச்சாட்சி அவரை தூண்டும் பொழுது அவருடைய இதயம் தூய்மைப்படுகின்றது. அவர் ஆறுதல் அடைய வேண்டும், மன அமைதி பெற வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு இந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா மகாலிங்கம்?

வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும்.

ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வம்.

மன ஆறுதலுக்கான பாடல்கள். சொற்களை அடுக்கி எங்களுக்கு எத்தனை வந்தாலும் கேட்டுக்கொள்ளும் போது ஆறுதல் அடையலாம் என்றது இருந்தாலும், மனச்சாட்சி என்பது எப்பொழுதும் எங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும். அது இன்று செய்ய மறந்ததை நாங்கள் செய்யாது விட்டால் என்றும் என்றென்றும் அது சொல்லி கொண்டு தான் இருக்கும். அதற்காக எங்கள் மனச்சாட்சியின்படி அது பிழையில்லை, நான் செய்தது தவறில்லை என்றதை எண்ணிக்கொண்டால் ஆறுதல் கிடைக்கும் என்று நான் எண்ணிக்கொள்ளுகின்றேன். உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே செவ்வாய்க்கிழமைகள் தோறும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியிலே கதம்பமாக வரும் வேளையிலே அந்த கதம்பம் எங்களுக்கு சொல்லோடு பாடல் நிகழ்வை தருகின்றது. அந்த சொல்லோடு பாடல் என்பது சற்று முன்பு அந்த எங்களுடைய அன்பு சாந்தி நீங்கள் தந்தது சொன்னது நன்றி என்ற ஒரு பதத்தை வைத்து அதற்குரிய கருத்துக்களை எல்லாம் எங்களோட அளவலாவினர்கள் அல்லவா, சிறப்பாக இருந்தது அந்த கருத்து. அதே போன்று நீங்கள் எப்பொழுதும் நாங்கள் பேசுவது சொற்கள் என்பதை எண்ணிக்கொண்டு, சொற்கள் இல்லாமல் பேச்சு இல்லை, சொற்கள் இல்லாமல் மொழியும் இல்லை. அதனால் நாங்கள் சொல்லுவதை சீராக சொல்ல வேண்டும், சொல்லுவதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் எங்களை உறுதி கொண்டிருக்கின்றது அல்லவா. அதனால் எதை சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டுமோ அதை அப்பவே செய்ய வேண்டும், சிந்தித்து செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு இப்பொழுது இந்த பாடலை ஒரு தடவை கேட்போம். மகாலிங்கம் கேட்ட பாடல் இப்படித்தான் வரும் என்று எண்ணுகின்றேன். இதோ அந்த பாடலை கேட்போம்.

ஒலி கொஞ்சம் குறைவாகவோ ஏதோ மாறுபாடாக இருக்கின்றது போல் தெரிகின்றபடியால் மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்து இன்னமோர் பாடலை தர முயற்சிக்கின்றேன். உங்களுக்கு இது வந்து எப்பொழுதும் அப்படித்தான், எங்களுடைய வலைத்தளங்களிலே பாடல்களை கேட்கும் பொழுது மாறுபாடாக கிடைக்கும் பாடல்கள். சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற பாடலைத்தான் நான் தேடினேன். வர வேண்டும் அந்த பாடல். இது மன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கேட்பதற்கு முன்பு இந்த இசையை கேட்டுக்கொள்வோம். அந்த பாடல் உடனே வரும் அந்த பாடல்.

இனிமையான அந்த பாடல் ஆண்குரல் இரண்டும் கலந்து வந்தது மகாலிங்கம் அவருடைய மனம் ஆறுதல் அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த பாடலை உடனே இரண்டு பாடலையும் கொடுத்தேன். அதனால் மனம் அமைதி பெறுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. மனச்சாட்சி என்று ஒன்று இருந்தால் அது உறுதி கொள்ள தொடங்கினால் தொடர்ந்து உறுதி கொண்டே தான் இருக்கும். ஆதலால் அமைதி அடைய வேண்டும். அமைதிக்கான வழியை நாங்கள் காண வேண்டும். அமைதி, ஒவ்வொருவருக்கும் அமைதி வேண்டும் என்பது மிக முக்கியம். மாலிங்கம், உங்கள் உடல் மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்தது எந்த விதமான பாரதூரமான விடயம் பிழை அல்ல. நீங்கள் உங்கள் மனநீதியின்படி நடந்து கொண்டீர்கள். இறைவன் கருணை செய்வார். உங்களுடைய நண்பரை நீங்கள் நிச்சயமாக சந்திப்பீர்கள். அவரோடு உங்கள் உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி மகாலிங்கம் அவர்களே. இது முரியல் தமிழ் வானொலியின் 24 நேர பணியிலே வரும் பாடல்களை கேட்கும் வேளையில் சில பாடல்களை சிலர் தரும் பொழுது அவருடைய வரிகள் எழுத்துக்கள் பிழையாக இருந்தாலும் சொற்களின் உச்சரிப்பு பிழையாக இருந்தாலும் எடுத்துக்கொள்வது கடினம். இப்பொழுது எங்கள் அன்பு கிருஷ்ணா, நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள் அல்லவா, ராசா எந்தன் ஆசை மச்சான் என்ற பாடல், கல்யாணம் செஞ்சு கோ என்ற திரைப்படுத்து பாடல். எங்கே கேட்போமா அந்த பாடலை?

கனவோ இந்த நினைவோ.

0: போச்சு ஆதே கண்ணாச்சு, ஆதே கண்ணாச்சு ஏகமாக மோகமாச்சு ஆதே கண்ணாச்சு.
1: இனிமையாக அந்த பாடல் காற்றலை நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருந்தது என்று இந்த பாடலை அவர் எங்கோ கேட்டு வேளையிலே அவரை பிடித்து கொண்டு விட்டு அந்த பாடலை உடனே எங்கள் மொழிகள் தமிழ் வானொலியில் தந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கேட்டபடியால் சில சமயத்திலே சில பாடல்களை நாங்கள் உடனே பெற்றுக்கொள்வது கடினமாகத்தான் இருக்கும். இருப்பினும் கிருஷ்ணாவின் உதவியோடு அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். ஒரு நகைச்சுவையோடு கலந்த ஒரு தத்துவத்தை தான் அங்கே கூறியிருக்கின்றது, வாழ்வியலை தான் கூறியிருக்கின்றது. இந்த மொழியிலே அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கும் பாடல் நன்றி சொல்லவே உனக்கு என்ற பாடல். சாந்தி, நீங்கள் வந்து நன்றியை பற்றி பேசிவிட்டு தந்தீர்கள், கேட்போம் அந்த பாடல்.

நன்றி என்ற வார்த்தையோடு வந்த நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லையே என்ற பாடலை உடன்பிறப்பு திரைப்படுத்தினது கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியிலே சொல்லோடு பாடல் நிகழ்விலே இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்து அன்போடு இணைந்து சிறப்பித்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை தந்து சென்றீர்கள். உங்கள் கருத்துக்களிலே பலவற்றை நாங்கள் எல்லோரும் புதிதாக கேட்பது போன்றுதான் இருக்கின்றது. என்ற சொல் அல்லவா, சொல்லை வைத்து சொல்லோடு பாடல் என்று கூறும்பொழுது சொல் உங்களுடைய சொல் எவ்வளவு தூரம் எங்களை ஆளுகின்றது, மக்களுக்கு எவ்வளவு பயன்படுகின்றது என்பதை அறியும் வண்ணம் சொல்லை வைத்து நாங்கள் பல விடயங்களை பரிமாறிக்கொள்ளுகின்றோம் பேச்சிலே. அது மட்டுமல்லாமல் சொல்லை எங்கள் உள்ளத்துக்கு ஞாபகப்படுத்தி சில பாடல்கள் வந்து கொண்டு நீங்கள் தருகின்ற பாடலிருந்தே ஒரு சொல்லை எடுத்து நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கிறது. இந்த சொல் என்பது எங்கிருந்த போதும் எப்படியும் வந்து கொண்டே எங்களோடு இருக்கின்றது. அடுத்து நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரும் நிலை வந்துவிட்டது. அன்பு கிருஷ்ணன் அவர்களுக்கு வர முடியாத நிலை, அவர் இன்று வர முடியவில்லை என்பதை உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களை தாமதப்படுத்தவில்லை. அதனால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இணைந்து சிறப்பித்த முதலில் மதுஸ்ரீ, அவரை தொடர்ந்து ஷியாமலா, கிருஷ்ணன், சாந்தி, மகாலிங்கம். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சாந்தி கூறியது போல நன்றி. இது மொழிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் சொல்லோடு பாடலில் எங்களுக்கு கிடைத்த பதங்களில் இதுவும் ஒரு பதமாகும். அது மட்டுமல்லாமல் உங்கள் உங்கள் பாடலில் ஒரு பதத்தை கொண்டு வந்து அந்த பதத்துக்கேற்ற பாடலை கேட்ட பொழுதில் இடையிலே அந்த ஆறுதல் பாடல்களையும் சில தத்துவ பாடல்களையும் எங்களால் கேட்கக்கூடிய அந்த அவையெல்லாம் சொற்களிலே அடங்கப்பட்டது. சொல்லிலே அடங்கித்தான் அது பாடலாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் சொல்லோடு பாடல் என்றதை நாங்கள் எண்ணிக்கொண்டால் நீங்கள் தரும் சொல்லோடு பாடல்களும் சேர்ந்து வருகின்றது. வந்த பாடல்களிலே சொல்லுக்கள் இருக்கின்றது, அந்த சொற்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டு செல்கின்றோம். சொல்லோடு பாடலாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இறுதி வரை இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு, அன்னை, தந்தை, ஆசான், அன்பு தமிழ் இவர்களுக்கு நன்றி கூறி, இவற்றையெல்லாம் தந்த என் அன்பு இறைவனுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இருக்கிறம் கூப்பி சிரம் தாழ்த்தி, தாழ்பணிந்து வணங்கி நன்றி கூறி உங்களோடு நானும் இணைந்து கொண்டு இப்பொழுது 2025 ஆண்டின், மன்னிக்க வேண்டும், 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 5வது நாள் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சிக்கு நீண்ட நாட்களுக்கு பின்பு அன்பு ரமணி ராஜேஷ் அவர்களும் நன்றிங்க சார், நன்றி என்று நிகழ்ச்சி இனிமை என்றும் எழுதியிருக்கின்றார். நன்றியை எவருக்கும் கூறிக்கொண்டு நன்றி என்பதை மீண்டும் நாங்கள் பேசிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை நாங்கள் உங்களை காற்றலிலிருந்து விடைபெற்று சென்று மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நன்றியும் வணக்கம் கூறும். இந்த வேளையிலே வாழ்வோம் தமிழோடு என்று கூறி இன்றைய நிகழ்ச்சி சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி கதம்பத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

0: கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு அப்ப பிறந்த நாள்லாம் போய் 250 ரூபாய் கொடுத்து 350 ரூபாய் கொடுத்து கேக்கு வாங்குறாங்க. அது கேக்கு வாங்காம ஏதோ ஒரு முடிஞ்சவருக்கு சாப்பாடு முடிஞ்சவரு கூட்டு நாளைக்கு பிறந்த நாள் எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அத போய் எந்த கூப்பிட்டுருப்பா
1: இல்லங்களுக்கு
0: நிறைய சொல்றேன். அது இது வரைக்கும் யாரும் செய்யறாங்களான்னு தெரியல.
2: அதாவது செந்தில் துரை செந்தில், அதாவது
3: நம்ம செஞ்சிருக்கோம் செந்தில்.
2: எத்தனையோ பேர்
0: செஞ்சிருக்கோம். பாப்பா பிறந்த நாள் இன்னைக்கு நம்ம நம்ம கேஸ் குடுவோம் ஐயா, அங்க போய் செஞ்சுட்டு தான் வந்துறானே.
1: நம்ம நேருக்கு
3: இந்த நம்ம பண்பலையோட காரைக்கால் வானொலியோட அந்த பிறந்த நாள் போய் நாங்க நீங்க வந்தீங்களா இல்லையா தெரியல. ஆனா நம்ம ரமணேஷ் எல்லாம் வந்திருந்தாங்க நினைக்கிறப்ப.
0: ஆமா கண்டிப்பா. அதான் என்ன சொல்றேன், நீங்க நான் என்ன சொல்றேன்னா பெருசெல்லாம் செய்ய வேணாம். நீங்க வந்து யாரும் இருக்கப்பட்டாலும் சரி, அந்த அளவு சம்பாதிக்கிற நம்ம நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நீங்க ஒண்ணு ஓட்டுல ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு 5 ரூபாய் பிஸ்கட்னாலும் சரி, ஒரு 50 பசங்க இருக்கா பரவாயில்ல, அந்த பிஸ்கட் முன்னாடி கொடுக்கலாம். அதை நீங்க முன்னாடியே போய் சொல்லி அந்த இடத்துல போய் இந்த மாதிரி நாங்க வரோங்க ஐயா, நீங்க காலையில நீங்க உங்க இதை நீங்க என்னதான் ரத்து செஞ்சுட்டு நான் கொடுக்குறேன் ஐயான்னு சொல்லிட்டு பதிவு பண்ணி எழுதிட்டு வந்துடும். நம்ம அதை கொஞ்சம் செஞ்சா நம்ம நேருக்கு நம்ம, ஏன்னா நிறைய
3: பசங்களுக்கு
0: அங்க போய் பாக்கணும்னாவே எனக்கு ரொம்ப இன்னொரு தவறு செய்யறாங்க ஐயா எனக்கு அது ரொம்ப. அது இன்னொரு விஷயமும் நமக்கு அம்மான்னு கூப்பிடுறதுக்கு இப்ப நம்ம மீராம்மா மாதிரி என்னன்னா, ஒரு நம்ம கடைகிட்ட ஒரு போஸ்ட் ஒட்டிருந்தது, நம்பர் ஒட்டிருந்தது. எப்படி ஒட்டிருந்துருக்குன்னா, எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு, முதியோர் சேர்க்கறதுக்கு முகவரின்னு போட்டு நம்பர் போட்டுருந்தது. எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ள கலங்கிடுச்சு. என்ன அப்புறம் அம்மா தாய் புள்ளனா அப்புறம் அக்கா தங்காச்சினா இதுல தங்காச்சினா இது என்ன எந்த உறவுல சேர்த்துக்கிறது எனக்கு ஒரு புரியல. அவங்க எப்படி அந்த நம்பர் கொடுக்குறாங்க
1: அப்படிதான்
0: போட்டிருக்கல. அது வாட்ஸ்அப்ல எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, தாய் இருந்தாதான், இல்லைன்னா நம்ம அது வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டியதான். நம்ம மனித நானா இருந்தாலும் சரி நீனா இருந்தாலும் சரி, அது இருக்கிற வரைக்கும் தெரியாது, இல்ல இல்லைங்கிறதாலும் தெரியும் எனக்கு. என்னோட கருத்து
3: அவங்க வந்து அவங்களுடைய சூழ்நிலை மட்டும் பாக்குறாங்க, பெற்றவங்களுடைய சூழ்நிலை பாக்குறது இல்ல. சிலர்
0: இப்ப இப்ப ஒண்ணு இல்லை ஐயா, இப்ப புதுசா கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கா ஐயா, பொதுவான கருத்தை சொல்றேன். புதுசா கல்யாணம் பண்றான்னு அவங்க வந்து போயிட்டு வர்ற வரைக்கும் இப்ப நான் என்னையே வச்சுக்கல, இப்ப நானே கடைக்கு வந்துச்சு. இப்ப வீட்டுல ஆளு இல்ல, எங்க மாமனார் இருக்காரு. இப்ப மாமனார் இருக்கிற இப்ப நான் பயம் இல்லாம நான் அப்படியே நிம்மதியா வந்து 1 மணிக்கு 2 மணிக்கு போறேன். அவங்க இல்லன்னா யாரு பக்கத்து விட்டு பொண்ணு படுத்து வைக்கணும், இல்ல யாரும் பக்கத்து பசங்க
3: இருந்துச்சுன்னா பாத்துதான்
0: அவங்க இல்லன்னுச்சுங்களா. அது அத சொல்றாங்கல்ல, ஆண் இல்லன்னா ஒரு மழை கட்டுன்னு சொல்றாங்கல்ல வசனத்துல. அது உண்மையா தாய் தாப்பா இல்லன்னா நம்மள வந்து அது வரைக்கும் நம்ம வாழ்றதே வேஸ்ட் தான் நினைச்சுக்கணும், வேற வழி கிடையாது.
3: எனக்கு குடும்பம் அப்படிங்கறதே நல்ல விஷயங்களுக்கு தானே கூட்டு குடும்பம்ங்கறதே
0: அப்படிதானே.
3: இப்ப தானே மாறிக்கிட்டே இருக்கு
0: ஐயா. நான் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போனா, அங்க பாத்தீங்கன்னா 12 பேரு ஒரே குடும்பத்துல உள்ளவங்க, ஒரே குடும்பத்துல உள்ள நண்பர் தான் சொன்னாரு. நான் சரியா அந்த வீட்டுக்கு தான் போல போயிட்டு வந்து சொன்னாரு நண்பர் சொன்னார். நேத்துதான் 12 பேரும் ஒரே இடத்துல இருக்க வீடு இல்லாம ஒரே கூட்டு குடும்பமா சாப்பிடறாங்களாம். அவங்களுக்கு வந்து 89 வயசு ஆயிடுச்சு அவங்க மாமா அவங்க பாட்டிக்கு. அந்த பசங்க என்னன்னா, அந்த பேரப்பள்ளி வந்து அந்த பசங்களை குளிப்பா அந்த பாட்டியை குளிப்பாட்டுற வேலை தானா, குளிப்பாட்டு வேலை கொள்ளையில கொண்டு போட்டு செத்த வாங்க உட்கார வச்சு பாக்குறது அப்படி அழகுபடுத்தி கொண்டு வந்துருக்காங்க. அந்த மாரி இருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன்.
2: இன்னும் வந்து துரை செந்தில், இப்ப கேக் வாங்க வேணாம்னு சொல்லல, அவங்க வாங்கி விட்டுட்டோம். ஆனா இந்த இடத்துக்கு பிறந்த நாள் அவங்க ஏதோ
0: இல்லமா, நான் வாங்க வேணாம்னு சொல்லல, ஒரு பிசினஸ் எனக்கு இருக்கு வாங்க வேணாம்னு சொல்லமா, நம்ம பிறந்த நாள் ஞாபகம் வச்சுன்னு வச்சுக்கலாம்,
3: ஆடம்பரமா செய்யாம அதுல வர்ற அந்த பணத்தை வந்து நீங்க ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு அதை செயல்படுத்துங்க, அவங்களுக்கு உங்க குழந்தை இன்னும் அவங்களும் சேர்ந்து வாழ்த்துவாங்கிறத அவர் வலியுறுத்தாரு.
2: உண்மை அது மட்டும் இல்ல மாமா, ஆடம்பரமா கூட செய்யட்டும், ஆனா அதே அளவு தொகையை அந்த ஒரு இல்லத்துக்கும் கொடுத்து அவங்க செய்யட்டும்.
0: நாலு பிள்ளைக்கு வந்து நல்லா நிறைய பக்கத்துல நம்ம ஒரு புள்ள என்ன பாத்தி நாலு புள்ளிக்கு வாங்கி கொடுத்துதான் நம்ம புள்ள தீங்கன்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கா, அதை போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளே பாக்குது, நம்ம ஒரு மனசெல்லாம் என்ன சொல்றதே புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. அந்த இடத்துல இது வந்து ஒண்ணு பாக்குது, அது கைய பிடிக்குது, களை பிடிக்குது, ஐயோ கடவுள் நடராஜா ஏன்டா அதே மாதிரி இறைவனை விட்டுருக்கானே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை வச்சுதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கண்ணான்னு பாட்டு கேக்குறீங்களா, நீங்க கண்ணான்னு பாட்டு கேட்கும் போது அந்த நிலைமையில போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. அதுதான் சொல்றேன், ஏன்னா அவங்க பாதுகாக்கிறாங்க பாரு, அவங்க பெரிய புண்ணிய செஞ்சவங்க நினைக்க முடியும். இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி அந்த பசங்களை வச்சு பாதுகாக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒரு தெய்வம் தான் நம்ம நினைச்சுக்க முடியும். ஏன்னா ஒன்னொன்னும் சில மாடல் இருக்கு
3: பாத்தீங்கன்னா, நீங்க செஞ்சில் அந்த மனநல குறைவு உள்ள பிள்ளைங்களை அவங்க பாதுகாக்கிறதுனா ரொம்ப ஒரு தனி
0: கஷ்டமான கடினமான ஒரு
3: பிள்ளைங்க செய்யற அட்டகாசம் பாத்தீங்கன்னாக்க அதுங்களுக்கும் தெரியாது, நம்ம இதை செய்யறோங்கிறது அதுங்களுக்கும் தெரியாது. ஆனா அவங்களும் பொறுமையா டீல் பண்ணணும்,
0: அதுதான்
3: ஒரு பெரிய
0: விஷயம். மேடம் நீங்க எது அடிச்சு வச்சு புடிங்க, எனக்கு மனசு கஷ்டமா விடும், நீங்க எதா இருந்தாலும் பரவாயில்ல, கீழ்த்தலை பிரச்சனை புதுசா எனக்கு கொடுத்துருவோம் சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த மேடத்துக்கிட்ட, நாங்களே எதுவும் செய்ய மாட்டோம் மேடம் அப்படின்ட்டாங்க. எனக்காக அந்த ஒரு இது நம்ம நேர் செய்வேன் நினைக்கிறேன்,
2: வெளிப்படுத்தாம செய்யறாங்க, இவ்வளவு பேர் செய்யறாங்க.
0: அப்படி இல்லம்மா, இன்னொரு கருத்து என்னன்னா, நம்ம ஒரு செயல் நீ என்ன செய்யோ அப்புறம்தான் பிறகு நம்ம பிள்ளைகள் நம்மளுக்கு செய்யும். அது பற்றி கன்ஃபார்மா தெரியும், நீ அடிச்சுனா பின்னாடி ஒன்ன வந்து பின்னாடி அடிக்கிறது குழந்தைகள் ரெடியா இருக்கும், அதுல மாற்றமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்ல பொதுவான கருத்து இது. அந்த அம்மாவை துன்பப்படுத்துறா நம்ம ரெடியா துன்பப்படுத்துறதுக்கு பின்னாடி ரெடியா ஒரு ஆள் இருக்கிறது,
2: அதெல்லாம் உண்மை
0: கண்டிப்பா இருக்கு. அதுல என்ன சொல்றேன், அந்த துன்பத்தை நம்ம வந்து நம்ம முன்னாடியே கரெக்ட் பண்ணிக்கலாம்ல, நம்ம அம்மாவை கரெக்ட் பண்ணி வச்சுன்னா நம்மள வந்து தாங்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அழைச்சோம் கீழே ஊன்ற கீழே ஊன்றோம்னு வச்சுக்கோமா, நம்ம தூக்கிடுறதுக்கு ஓடிடுவாங்க. ஆனா நம்ம வந்து நம்ம தூக்கி விடாம போனோம்னு வச்சுக்க, நம்மள தூக்கி விடுறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க, கன்ஃபார்மா கண்டிப்பா.
3: ஒரு
2: சூப்பர் பாட்டு நீங்க எடுத்து வரீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன மாமா, நீங்க மாமா ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து வர போறான்னு நான் எதிர்பார்த்துக்க, ராஜாக்கே ராஜா பாட்டு தெரியல, இது எங்க போய்
3: பாட்டு
2: நல்ல பாட்டு. அது என்ன மாமா, எனக்கு துக்கம் எல்லாம் இதுதான் சோகம். ராஜாக்கு ராஜா பாட்டு தெரியாம போச்சு. அட மாமா ஏதோ ஒரு ராஜா பாட்டு சூப்பர் பாட்டு எடுத்துக்கொண்டு வர போறான்னு நானும் பார்த்தேன். என்ன மாமா நீங்க, அப்ப நீங்க ராஜா கண்ணோட தான் வந்தீங்களா? நீங்க அதை அவருக்கு
0: கொடுத்தீங்க. ஒரு கேள்வி பேய் புடிச்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் கேட்டா நாங்க எப்படி பயன் சொல்றது உங்கள்கிட்ட?
2: இல்ல அதெல்லாம்
4: வீட்டுக்கு போனவரு
2: நடந்து போகும்போது சலங்க சத்தம் கேட்டிருக்கா உங்க ரெண்டு பேர்ட்டே? ஒரு கேள்வி, இரவுல போயேக்கல?
0: இல்ல இல்ல அப்படி கிடையாது. நீங்க எப்படி தெரியுங்களா? நீங்க இன்னும் வில்லேஜ்ல இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியாது. ஒண்ணு இல்ல,
3: அதாவது இன்னொன்னு வந்துமா, சில பேர் வந்து சவுண்ட் கேக்கும் பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஒரு வண்டு கூட அது மாதிரியான ஒரு சத்தம் கொடுக்கும்.
2: வண்டு வண்டு
0: இன்னொரு முக்கியமான கருத்து சொல்றான். நம்ம வில்லேஜ்ல யாரு போய் அப்படி கொல்லவெளி பக்கம் தோட்டத்துக்கு போனாலும் வந்தாலும் சரி, ராமநாதி கேள்விப்பட்டீங்களா நீங்க? ராமநாதி எப்படி கத்துமோ அதே மாதிரி இந்த கட்டுவரிய கொள்ளைக்கு போறவங்கெல்லாம் ஒரு முக்கியமான கருத்து நம்ம நேயர்களுக்கு. எப்படின்னா, இந்த மைனான ஒரு குருவி ஒண்ணு இருக்கும், ராமநாதி பேரு, மஞ்சள் மஞ்சள் காப்பி கலரா இருக்கும், ரெண்டு கலரா,
2: ரெண்டு கலரா,
0: அது கத்துற மாரி. ஆமா, அந்த பாம்பு கட்டுவிரின்னு ஒண்ணு இருக்கு, அது கத்தும். அது கொஞ்சம் நீங்க கொள்ளவெளி போகணும், ஜாக்கிரதையா போகணும்.
2: ஓ அப்படி இருக்கா, பாம்பு அப்படி கத்துமா? பாம்பு சத்தம் போடும்போனே கத்துமா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அந்த அந்த அந்த பாம்பு அப்படியே கத்தும்.
2: எங்கட எங்கட்ட வர பாம்பு எல்லாம் உஷன்
3: நடக்கும். இல்ல இல்ல, நீங்க சொல்றது வந்து நாகராஜன சொல்றீங்க, சொல்றது வந்து கட்டுபுரி சொல்றது.
0: அது எப்படி பாத்தா, சமகாலத்துல என்ன கண்டிஷன் இருக்கோ அதே மாதிரி இருக்குமா? நான் நேச்சுரா பாத்தது இது. ஆமா, இப்ப நான் இருக்கிற ஒரு குரு பாஸ்கர் பின்னாடி ஒரு தோப்பு இருக்கு, அந்த தோப்பு நான் நேச்சுரா பாத்தது. அதுதான் உங்கள்ட்ட சொல்ல வரேன், நம்ம நேயர்களுக்கு சொல்லணும் இல்ல. மைனா என்ன கண்டிஷன்ல கத்துதோ அதே மாதிரி கத்தோம்.
2: குரு பாஸ்கர் புதிய வீடு கட்டிட்டாரல்ல? இப்ப
0: ஒரு செயல் செய்ய ஒரு செயல் செய்யணும் நினைச்சீங்கன்னா அது பஸ் உத்தரமா வைக்கணும்.
2: அதை
0: செஞ்சே தீரணும்னு நினைச்சு கஷ்டப்பட்டீங்க, கண்டிப்பா நம்ம நேருக்கு வெற்றி பெறது நிறைய வாய்ப்பு இருக்கு.
2: நிச்சயம், உண்மை உண்மை. மாமாட்ட ஒரு கேள்வி,
0: அம்மா கிடைக்கல, அம்மா கிடைக்கல, அம்மா கிடைக்கல.
2: மாமா மாமா ஒரு கேள்வி, ஒரு கேள்வி மாமா. யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவனுக்கு பிறந்த நாளாமே நாளைக்கு? இவர் வந்து சொன்னாரு, நல்ல உயரமா இருப்பாராம், வெள்ளையா இருப்பாராம், மீசை இருக்கான், நல்ல முடி இருக்கான். யாரு எங்களுடைய சாவல் கமீன் பாருங்க,
3: சென்னைன்னு வேற சொன்னாரு. எந்த ஊரு சொன்னாரு? சென்னையா?
2: பாருங்க உங்களுக்கே தெரியும்.
3: சென்னையில யாரு இங்க வர்றதுக்கு ஆளு இல்லையா? சென்னையில அப்புறம் யாரு இருக்கா?
2: நல்லா வந்து பேசி பேசுவாரா? நீங்க தானே காட்டி கொடுத்தா தான் சொன்ன ஞாபகம் இருக்க. அவர் சரியா, அவர் சரியான மெமரி பவர் இருக்கிறவர். அவர் சொல்றாரு
3: சாய்ராமா தான் இருக்கணும், சாய்ராம் தான் கிட்ட இங்க வர்றவரு.
2: யாரோ நாளைக்கு ஒரு பிறந்த நாள் இருக்குன்னு சொன்னார் சொன்னார் என்று அடம் பிடிக்கிறாரு மாமா.
0: வேட்டி
2: கட்டுவாரா பேண்ட்ஸ் போடுவாரு அது மட்டும் தனக்கு தெரியாண்டார்.
3: நீ மட்டும் கேட்டீங்கன்னா அவர் எப்ப என்ன கட்டுறாரு யாரு பாத்து? ஒரு நாளைக்கு வேட்டி கட்டுவதா இருக்கும், பேண்ட்ஸ் போடுவதா இருக்கும்.
2: இல்ல இவ்வளவு தெரிஞ்சவருக்கு, இவ்வளவு தெரிஞ்சவருக்கு அதுவும் தெரியத்தானே அவனு அவருக்கு.
0: அண்ணா அம்மாவுக்கு வாழ்க்கை அம்மா கேளுங்க.
2: என்ன
4: பழம் சொல்லுங்க
2: இங்க இல்ல மாமா கிட்ட உண்மையிலேயே அங்க சாப்பிட்ட பழங்கள் வந்து இங்க இல்ல
4: இங்க
2: மாமா எல்லாரும் செத்து உடம்புல சக்தி இல்லாம போகுது
3: எல்லாரும் நம்ம நேயர் ஒருத்தர் போட்டிருந்தாரு பாத்தீங்களா அந்த பாடல் சொல்லி இருந்தாரு பாருங்க ராதா அழைக்கிறாள் ராஜா அழைக்கிறாரு ராஜா
2: அழைக்கிறாரு வீரமணி வந்து நாண்டு பிடிச்சு சொன்னாரு ராஜா அழைக்கிறாரு
3: ராதா
2: அழைக்கிறார்
4: கருவாடு ஒரு முட்டலா இருக்கணும்னு வச்சுக்கேன் அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அதுதான் மெயின் அது நான் கண்ணிக்கு முந்தாளுக்கு நேத்திரா பாத்தது அதுதான் சொல்றேன் உங்கள்ட்ட கூப்பிடுது நல்லா தெரியுது பார்த்தா அது என்னன்னா கண்டிஷன் அதோட இது கன்சியா இருக்கும் போது அது மாதிரி கூப்பிடுமா
2: பாம்பா
4: ஆமா ஆமா ஆமா
2: அதே உங்க அது தண்டவாண்ட கத்தது உங்களை கூப்பிடல நீங்க எதுக்கு போறீங்க அங்க
4: பயமுறுத்துறாரு
2: மாமா இந்த பாம்புக்கு சைனாவில அவங்க பயந்தவங்களா இல்லையே எந்த பெரிய பாம்பு அதுவும் விஷ பாம்பு எல்லாத்தையும் அப்படியே கையில அசுக்கா பிடிக்கிறாங்கல்ல
3: டக்குன்னு
4: இல்லம்மா
3: மற்றது
2: இந்த கொரோனா வைரஸால ரொம்ப நியூஸ் பாக்காதவங்களுக்கு எங்களுக்கு தெரியல நிறைய பேர் அவதிப்படுறாங்க எத்தனையோ குரூஸ் அதாவது அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாரும் அதுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காங்க என்னன்னா வழியில விட்டா அதுக்குள்ள ஒரு 10 பேருக்கு வந்துட்டு இப்ப 20 பேருக்கு வந்துட்டு சொல்லி பெரிய அதாவது ஆடம்பரமா கப்பல்ல போனவங்க அவங்களுக்கெல்லாம் ஜெயில் வாழ்க்கை மாதிரி இருக்குன்னு ரொம்ப அணுகுற மாதிரி பேசுறாங்க சொல்றாங்க சாப்பாடு கூட
3: நம்ம நியூஸ்ல துறை அவர்கள் கொடுத்திருந்தாங்கல்ல ஜெய்சிய துறை அவங்க கூட ஒரு கப்பல்ல எத்தனையோ பேரு 1000 கணக்கான பேரு அப்படியே கப்பல்ல வந்து அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க கடல்ல
2: மூன்று கப்பல் மாமா மூன்று ஒவ்வொரு இடத்துல மூன்று பெரிய அதாவது அது பயணிகள் கப்பல் ஒரு கப்பல் வந்து 3700 பேர் ஒரு கப்பல் 2600 பேர்
3: நிறைய
2: அவங்க வந்து பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க எல்லாம் ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒரு டூரா போனவங்க பாருங்க தாங்க ஜெயில் வாழ்க்கை அனுபவிக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க உண்மையிலேயே சில நல்ல இப்படி பேசும் போது சில தகவல்கள் எங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சாத்தூர் ரமேஷ் நீங்கள் என்ன உங்களை சத்தத்தையே காணையில இந்த பக்கம் வர காணையில எங்களுடைய கண்ணன் சேகர் எல்லாருக்கும் வேலை பணி இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இணைஞ்சு கொள்ளுங்க உங்களை எல்லாம் காணாட்டி நாங்க தேடிக்கொண்டிருப்போம் இல்ல அதனாலதான் சொல்லிக்கொண்டு நீங்க இணைஞ்சு கொள்ளணும் ஒரு பாடல் கேட்கலாம் நான் ஒரு பாடல் எடுத்து வந்து நான் அது இடையில நின்றுச்சு சரி இன்னொரு பாடல் கேட்கலாம் ராஜா ஆண்டு வர்ற பாட
5: பூஜா

0: காத்திருந்து
1: நான் சொன்னது சொல்லு, அது முன்னுக்கு அவங்க சொல்றாங்க, அதைத்தான் சென்னை வழிய பாட்டுல வருதுன்னு சொல்லல கேளுங்க. என்னம்மா நீங்க பொய்யெல்லாம் சொல்றீங்க, இந்த பாட்டுல இல்லையான்னு நீங்க கேட்க கூடாது சரியா. நான் எப்படியோ இந்த பாட்டுல முன்னுக்குன்னு அவங்க சொல்றாங்க, அத வடிவா கேளுங்க, நான் பொய் சொல்லல, நல்லா கேளுங்க, திருப்பி வந்து கேள்வி கேட்க கூடாது.

சும்மா கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு ராஜா பாடல், அந்த பாடல்களிடையே ராஜா ஆண்டு வருகிற பாடல்கள் நிறைய வரும். ஆனால் இப்படி நாங்கள் தெரிந்தெடுத்து கொண்டு வாங்கும்னு சொல்லும் போது, கேட்கும் போது பாடல் இடையிலாம் எத்தனையோ ராஜா போடுற பாடல் இருக்கு. எங்களுடைய காஞ்சி கருகுப்பேட்டை ராஜவேல, நீங்க ஒரு பாட்டு ராஜா ராஜாவே எத்தனையோ பாடல் எழுதியிருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படியும் ஒரு பாடல் நாளை எடுத்து வரப்படும். நீங்கள் அதாவது நேர நேரத்துக்குள்ள நீங்க எழுதி விட வேணும், அப்ப உங்களுக்கு உரிய பாடல்கள் காட்டலைக்கு எடுத்து வரப்படும். சரி, இன்னும் ஒரு பாடலை பார்க்கலாம்.

0: அடே அப்பா, இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நாளைய தினம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? சாகுகாமி வந்து சொன்ன என்ன மாமா, நீங்களே மறந்துட்டீங்க மாமா. யாருடைய பிறந்த நாளே மாமா, இப்படி மறக்கலாமா? ஒரு ஆண்டு நான் அவருக்கு வாழ்த்து இருக்கிறத கூட அவர் எடுத்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அட, நானே மறந்துட்டேனே, இத நாங்க எப்படி செய்யலாமா? இனி நாங்க என்ன செய்யணும்டா? யாரும் ஒரு ஆளை கொண்டுச்சு எல்லாருடைய பிறந்த நாளும் எழுதணும். எழுதி அந்த சரியா அந்த மாதம் டேட் வச்சு எழுதி கொண்டு வரணும். அப்ப தை மாதத்துல பிறந்தவங்க அத்தனை பேரையும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. பிப்ரவரி மாதம், இந்த பிப்ரவரி மாதம் இன்னொரு பிறந்த நாள் இருக்கிறது. எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பாவுடைய பிறந்த நாள் 21ஆம் தேதி இருக்கிறது. அதே போல நாளைய தினம் என்ன, நாளைக்கு 9ஆம் தேதி எங்களுடைய மாமா, நீங்க மறந்துட்டீங்க மாமா. இப்ப பாக்கலாம், 12 மணி ஆச்சு மாமா. இப்ப நாங்க பிறந்த நாள் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கவன. சரி, அந்த வாழ்த்த நான் இப்பவே நான் வாழ்த்தினத அப்படியே பதிவு செய்து வச்சிருக்கிறார். சரி, அவருடைய அந்த பிறந்த நாள் வாழ்த்து இப்ப நாங்க கொண்டு வரலாம்.
1: ஹாய் உஷா, ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்த நாள் வாழ்த்து உங்களுக்கு, எங்களுடைய உறவுகள் சார்பாகவும் எங்கள் குடும்பம் சார்பாகவும். எல்லாம் நலனும் பெற்று சுகத்தோடு வாழ என் நல்ல ஒரு ஆவியாக திறந்து உலகெங்கும் போயிட்டு இனிமையாக இன்கமும் நிறைவு வேண்டி வாழ்த்தும். இனிய பிறந்தநாள் வாழ்த்து ஷாகுல் ஹமீத். நன்றி, வணக்கம்.
0: கேட்டுதான் உங்களுக்கு நான் எப்பயும் வாழ்த்தினது அவர் அப்படியே வச்சிருந்திருக்கிறார். நாளைக்கு எங்களுடைய அந்த அறிவிப்பாளர் ஷாகுல் ஹமீதுடைய பிறந்த நாள். யாருக்கும் ஞாபகம் வரே இல்ல. அடே அப்பா, அவ எனக்கு ஞாபகம் வந்துருச்சுல்ல. சரி, காற்றில வணக்கம். சிந்தனை சொல்லுன்னப்பா, வணக்கம்.
2: வணக்கம் நீரா, நான் எப்படி இருக்கிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம்.
0: என்ன அப்பா
2: அடைக்கிற மாதிரி இருக்கும்?
0: இப்பதான் சரி, இப்பதான் சரி. சொல்லுங்க அப்பா.
2: இப்ப சரி, நான் இதில் பணியில் இருக்கின்றேன். நீண்ட நேரம் பேச முடியாது. எல்லா ராஜாக்களும் வந்து ராணிகளையும் அழைத்துக் கொண்டு போகின்றார்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நானும் ராஜாவுக்கு ராஜன் சொல்லலாம் தானே,
0: ராஜன் சொல்லக்கூடாது. ராஜராஜ சோழனையே கொடுக்கல, நாங்க ஒரு அறவு இல்ல.
2: அப்படியா? அப்ப ராஜா தான் பெற வேணும் உங்களுக்கு. அப்ப எனக்கு தெரியாது ஒரு பாட்டு.
0: ஒரே ஒரு
2: ஊர்ல ஒரு ராஜா. அந்த பாட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்க ஒரே ஒரு ராஜா அந்த பாடல் படிக்காத மீதே திரைப்படத்தில் இருந்து அந்த பாடலை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்கின்றேன். இப்ப நீண்ட நேரம் பேச முடியாதபடியால்
0: நாளைக்கு ஷாகுல் ஹமீதுடைய பிறந்த நாள். அவர் சொல்லி சொல்லிக் கொண்டு அவருடைய பிறந்த நாள் நாளைக்கு. அவர் நான் வாழ்த்தியதை அப்படியே பதிவு செய்து என்று ஒரு ஆண்டு அப்படியே அந்த பதிவு இருக்கிறது. இப்ப அவருக்கு ஆயிட்டு, இப்ப நீங்க வாழ்த்திட்டு போகலாம். முதல் நீங்கள் ஒரு பெரிய
2: நல்லது. தங்கள் நாடு விட்டு நாடு சென்று மத்திய கிழக்கில் இருந்தாலும் தமிழ் மொழியை மறவாமல், தமிழ் உறவுகளை மறவாமல், மொழியல் தமிழ் வானொலியை நேசித்து சுவாசித்து வரும் எங்கள் அன்பு உறவு தமிழ் மணி என்று அவரை கூறலாம். செல்ல தமிழில் பேசும் அன்பு உறவு எங்கள் சகோதர அறிவிப்பாளர் பெருவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மென்மேலும் அவர் கலையில் சிறந்து தமிழில் வளர்ந்து உறவுகளோடு நன்றாக உறவாடி வாழ்வில் சகல சௌவாக்கியங்களும் பெற்று நீடு வாழ வேண்டும் என்று மனம் கனிந்து எங்கள் மொழியல் தமிழ் வானொலி சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் அவரை மனம் கனிந்து வாழ்த்தி அவருக்கு நல் ஆசியும் வழங்குகின்றேன்.
0: நன்றி. முதல் வாழ்த்து உங்களுடையதுதான். அவர் சொல்லி இருந்தார் அடுத்த நாள் இருக்கு, அடுத்த நாள் இருக்கு. மாமாக்கு தெரியும், மாமா தான் சொன்னாரு. பார்த்தா 9ஆம் தேதி பிறந்திருக்கார்.
2: அது 9ஆம் தேதி ஆக்கல, அப்படித்தான்.
0: அப்ப 21ஆம் தேதி ஆக்கல எப்படியப்பா? இனி இந்த மாதமே வருதே, இந்த மாதமே 21ஆம் தேதி வருது இல்ல?
2: அது பல பிறந்த நாடுகள் வருது, எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம்.
0: நல்லது, நல்லது, நல்லது, நல்லது, நல்லது, நல்லது, நல்லது, நல்லது, நல்லது. 28 தேதி எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பாவுடைய பிறந்த நாள். முக்கியமான ஆக்கள்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதமே வருகிறது என்று நினைக்கிறேன். ஷாகுல் ஹமீத், இனிமையான இந்த வேளையில் அப்பா வாழ்த்திட்டார். சரியாக இப்போ 1 மணி உங்களுக்கு ஆகிறது, 12:59. இன்று பிறந்த நாளை எத்தனாவது வயதுன்னு தெரியல, அதான் ஒரு கவலை எனக்கு. பரவாயில்லை, அதை கேட்டா நீங்க சொல்லவும் போறதில்லை. இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் எல்லோரோடும் அன்பாக பேசி எப்பொழுது பேசினாலும் ஒரு சிரிப்போடு மற்றவர்களையும் சிரிக்க வைத்து பார்க்கும் ஷாகுல் ஹமீத் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் என்று. இன்றைய தினம் அவரை எல்லோரும், முந்தைய தமிழ் வானொலி நேயர்கள், கலைஞர்கள் எல்லோரும் எல்லா நலனும் சுகமும் செல்வமும் பெற்று இனிதே வாழ வேண்டும் என்று எங்களுடைய கண்ணன் அருள் வேண்டி வாழ்த்தினாலும் அவர் இறை அருள் சேர வாழ்த்துகிறோம் என்று சொல்லி ஆஹா உண்மையிலேயே நன்றி. உங்களுடைய பிறந்த நாள் எத்தனாம் தேதி என்று மட்டும் நாளைக்கு நீங்க வந்து சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, அந்த தேதி இல்ல எத்தனை வயசு என்றதை மட்டும் நீங்க நாளைக்கு பப்ளிக்கா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பரிசு இருக்கு. அது டக்குன்னு உங்களுக்கு நாங்க பரிசு கொடுப்போம். அந்த துணிவு இருந்தா பாக்கலாம். சரி, நான் என்னுடைய பாடலை எடுத்து வருகிறேன். அட மாமா, நீங்க என்ன மாமா நீங்களும் மறந்துட்டீங்களே. சரி, அப்படி இல்லை, எங்களுக்கு ஞாபகம் வரையில இப்படித்தான் எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயே பிறந்த நாள் இருக்கும். எங்களுக்கு நாங்கள் ஏதோ பேசிக்கொண்டிருப்போமே ஒழிய நாங்க மறந்து போயிடுறோம். அது இந்த காலத்துல இது எல்லாம் நடக்குது, ஞாபகம் வரதில்லை. யாரோ சொன்ன மாதிரி வயசு போக போக ஞாபகம் இல்லாம போறது போல. சரி, என்னுடைய பாடல பாத்தீங்களா, இந்த காலத்து இப்ப வந்த பாகுபலி படத்திலேயே இந்த ராஜா பாட்டு இருக்கு பாருங்க.

சரியாக 1:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும். இப்பொழுது உங்களுக்கு 12:01 ஆச்சு. அப்ப இன்றைக்கு எங்களுடைய இப்ப ஆசமா மாட மகளோட பிறந்த நாள் முடிஞ்சு அந்த நாள் நிறைவு பெற்று இப்பொழுது ஷாவுல் மாமியோட பிறந்த நாள் ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களுடைய ஷாகுல் ஹமீத் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே கண்ணன் கூட பிறந்தநாள் வாழ்த்து பார்த்து விழிச்சிருக்கிறார் பாருங்க. கண்ணன் சூப்பர். கண்ணன் பிறந்த நாள் வாழ்த்து இவ்வளவு சத்தம் போடாம இருந்தவர் ஷாகுல் ஹமீத பிறந்த நாளுக்குன்னு வாழ்த்த போட்டுட்டா நானே லட்டு கிடைக்குமெண்டோ. என்னதான் நீங்க வாழ்த்து போட்டாலும் ஏதோ 9 லட்டு, அதுவும் அந்த காலத்துல இந்த வானொலி இப்ப ஒரு 3-4-6 வருஷத்துக்கு முதல் ஷாகுல் ஹமீத் எப்ப வந்து இணைஞ்சாரோ அந்த வானொலியில அப்ப கொடுத்த அந்த 9 லட்டு தான் ஏதோ பலதானானா இல்லையான அதைத்தான் உங்களுக்கு தரப்போறேன். அது மட்டும் நான் சொல்லிட்டேன். சரியா கண்ணன், நீங்க கூட ஷாவுலின் மூண்டும் மூண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீத்து எல்லா சிறப்பும் சந்தோஷமான அன்பு இனிய வாழ்வு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்வு என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி கொண்டு இந்த ராஜா பாட்டு தேர்றதுலேயே எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். என்ன செய்ய, யாராவது உண்மையிலேயே மற்ற நேரங்களில் நாங்கள் அந்த ராஜா பாடல்களை கேட்கும் போது நிறைய பாடல் கிடைக்கும். சரி, இன்னும் ஒரு இந்த ராஜா பாடல் கேட்கலாம்.

0: இன்று இந்தியாவின் தமிழ்நாட்டின் இளவாஞ்சேரியில் பிப்ரவரி 9, 2019 எங்கள் அன்பு உறவு ஷாகுல் ஹமீத் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை மகிழ்வோடு கொண்டாடுகின்றார்.
1: ஒன்று மட்டும் பிழைச்சிட்டது 2020 அடிச்சது இப்ப போட்டாங்கன்னு நினைக்க கூடாது. இப்பவும் அவருக்கு இந்த பிப்ரவரி 9 தான் வரும். அப்ப அந்த 19 நாங்க அழிக்கணும். இப்ப 2020
0: ஷாகுல் ஹமீத் அவர்களின் அருமை மனைவி ஜாஸ்மின் அவர்களை பல்லாண்டு காலம் பல்சிறப்போடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றார்கள்.

0: இந்த வேளையிலே அன்பு மகள் ஷஹரீனா பார்வின் அன்பு மகன் ஷபீக் அவர்கள் தங்கள் உறவு தோழர்களுடனும் செல்வ குழந்தைகளுடனும் இணைந்து பள்ளித் தோழர்களை இணைத்து வைத்து வாழ்கின்றார்கள். பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வென்று.
1: Many more happy returns of the day.

வேளைகளே அருமை தம்பிகளான நைனா முகமது, ஜஹபர் ஷாதிக் மற்றும் மச்சான் முபாரக், தங்கை நூர்ஜஹான், மருமகன் சலீம், மேலும் இந்த வேளையிலும் நீங்காத நினைவுகளாக மனதிலே இருந்து கொண்டு அன்பு தந்தை ஷேக் முகமது ஐயா அவர்களும், அன்பு அம்மா காமிலா பிவி அம்மாவும் அன்பு மகனை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி பல்லாண்டு காலம் பல பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கின்றார்கள்.

0: அன்பு உறவு ஷாஹு ஹமீது அவர்களை, அன்பு மனைவி ஜாஸ்மின், அருமை செல்வங்கள் ஷஹரீனா பர்வீன் ஷபீக் அவர்களோடு சேர்ந்து, தம்பிகள் நைனா முகமது, ஜகபர் ஷாதிக், மச்சான் முபாரக், தங்கை நூர்ஜஹான், மருமகன் சலீம், மேலும் இந்த வேளையிலும் எங்கள் மனதிலே நீங்காத நினைவில் இருக்கும் தன் தந்தையையும் தாயையும் நினைத்துக் கொள்ளும் வேளை, அப்பா ஷேக் முகமது அவர்களும் அம்மா கமீலா பிவி அவர்களையும் ஆசீர்வதித்து வாழ்த்தும் வேளையிலே, மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் சகல கலையகங்களிலிருந்தும் அனைத்து உறவுகளுடனும் மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் சகல கலையகங்களில் இருக்கும் அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்களுடன் இணை இயக்குநருடன் இயக்குநரும் சேர்ந்து ஷாஹு ஹமீத் அவர்கள் பிறக்கரிய பெயர்கள் பலவும் பெற்று மிகுந்த ஆயுளுடன் சகல சௌபாக்கியங்களுடனும் இறை அருளுடனும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென்று வாழ்த்தி இந்த பாடலையும் காட்டலையில் வழங்குகின்றது பிறந்த நாள் பரிசார்.
1: வெற்றியை வென்றிட வேர்வை சிந்திடு உழைத்திடு தோழனே, ஜெயமுண்டு பயம்.

0: இன்றைய பிறந்த நாளை இப்ப ஆரம்பித்திருக்கிறார் கொண்டாட. 12:16 உங்களுக்கு, இங்கு 2:45 கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் 1:16. இந்த தனது பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பித்திருக்கும் உங்களுடைய ஷாகுல் ஹமீத், அதுல வேற தர்க்கம் வந்திருக்குங்க பாருங்க. எப்படி என்றா 43 எங்களுடைய யாரு ராஜவேல் எழுதிட்டார். இவர் சொல்லிங்கன்னா அது பிள்ளையா இருக்கே என்றார் பாருங்க. அதோட எடுத்துட்டு எல்லாம் அழிச்சிட்டீங்க, என்றாலும் பரவாயில்ல, சரியான வயசை அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை விட கூட எதுக்கு நீங்க 43 தெரியாம கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டீங்க? ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள, அது கண்ணன் கேட்டிருக்கீங்க. கண்ணன் எல்லாருக்கும் இதே விதி அது உங்களுக்கு, நீங்க அப்படி பாடுவீங்க, நாங்க எல்லாம் ராணி என்பார் மந்திரி இல்ல ஆள என்று நாங்க பாடணும். சரி, அடுத்தது ஷண்டையர் ஷாகுல் ஹமீனுடைய பிறந்த நாளையும் வாழ்த்திக் கொண்டு எல்லாருடைய பாடலும் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் உடைய பாடல்கள். சரி, அதுக்கு முன்பாக எங்களுடைய மாமா இணைஞ்சு கொண்டார். வாங்க மாமா. மாமா மாமா மாமி மாமா மாமா என்பார் மாமி என்பார் மீரா குட்டி இல்ல பாட மாமி
1: பாடுறது.
0: மாமி என்ன மாமி, இவ்வளவு நேரமும் தூங்கிட்டு 2 பொறிச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு இப்போ ஓடி வந்து

0: எல்லாம் கெட்டு போயிருக்கும். அதைத்தான் பெண் அப்படியே மூடி மூடி பொக்ஸோட ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து எல்லாருக்கும் துறந்து அதுவும் அனுப்பி விட்டாலும் பரவாயில்லைங்க, படத்தை எடுத்துலாங்க அனுப்புற.
1: தீனி கொடுத்தா பூசணம் குத்துறோம், அன்பு கொடுத்தா பூசணம் குத்தாது.
0: தீனி கொடுத்தா பூஜனை பிடிக்கும், அன்பு கொடுத்தா பிடிக்காதுன்னு சொல்றீங்க. அது நீங்க சொல்றது, அதுக்கு நான் கட்டுப்படுறேங்க. இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க கையத்தானே, இவர் மாமா மாதிரி இவரை கையாட்டி கொண்டு போனா அவர் குழந்தைக்கு பக்கத்துல குழந்தை என்னத்தை பாக்கு, மாமா என்ன கையில கொண்டு வந்திருக்காரு தான் பாக்கும்.
1: இவர் யாரு குழந்தை?
0: நானும்
1: என்ன இப்படி கேட்டுட்டீங்க நீங்க இந்த குழந்தைட்ட போய்
0: அனுபவமா? எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? சரி உங்களுக்காவது நாளைக்கு, சரி உங்களுக்காவது நாளைக்கு வேற ஏதாவது ஒரு படம் வருமா? நாளைக்கு அதாவது எனக்கு தான் பழைய லட்டு வருது, உங்களுக்கு புதிய ஏதாவது ஒரு கேக். இவ்வளவு கேக் இந்த வாட்ஸ்அப்ல தெரியுது, புதிய கேக்கா வருமா?
1: கேட்டு செஞ்சவொன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தானே அனுப்புனாங்க, அப்போ அது புதுசா இருக்குமா பழசா இருக்குமா?
0: தப்பு செஞ்சாங்க. ராணியம்மா
1: 12 மணிக்கு எனக்கு அனுப்பிட்டாங்க,
0: கேக் அனுப்பிட்டாங்களா உங்களுக்கு?
1: ஆமா.
0: 2020 எனக்கு ஒரு கேக் துண்டு போடல. சரி வேணாம், முழுசா வேணாம். நான்
1: என்ன தங்கச்சுனா சும்மா?
0: அதுதான் பாருங்க. சரி அந்த கேக்க வெட்டி பாத்தீங்களா நீங்க? உங்களுக்கு தெரியுமா இப்ப கேக் எல்லாம் எப்படி
1: குடுக்கறாங்க?
0: அது தெரியாமதான் இப்ப நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. இந்த காலத்துல கேக் எங்கீங்க நீங்க? பெருசா எல்லாம் வெட்டிங் கேக்னு செய்து வச்சிருக்காங்க, எல்லாம் ரெஜி ஃபார்ம். ஒரு சின்ன ஒரு மூலைகளை மட்டும் ஒரு துண்டு வச்சிருப்பாங்க அந்த அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெட்டுறதுக்கு, அது டெக்கரேட் பண்ணி இருக்கும்.
1: ஆமா மீராக்கா,
0: அது ஒரு சின்ன துண்டு, அதுவும் அப்படியே நீங்க கத்தியார அப்படி தோண்டி
1: எடுக்கணும். ஒரு கல்யாணத்துல
0: பாத்தீங்களா, நீங்க எல்லாம் யோசிச்சு கொடுக்கணும். அட்டோ இந்த பெரிய கேக்கா இருக்கேன்னு யோசிக்க கூடாது, அது சின்ன துண்டு.
1: ஒரு ஆள் உயரத்துக்கு வச்சிருந்தாங்க, பொண்ணு மாப்பிள்ள கையில கத்திய குடுத்து வெட்டுனா ஒரு மூலையில போய் வெட்டிட்டு
0: பாருங்க. அது அந்த இடத்த சொல்லி சரியா
1: போடணும்,
0: ஒரு கிரஸ் போட்டு வச்சிருப்பாங்க, இதுலதான் வெட்டணு. நீங்க கண்டபடி வெட்டே இல்லாது அந்த மூலைகளை, அதுவும் அப்படி தோண்டித்தான் எடுப்பாங்க துண்டை எடுத்து தீத்துவாங்க. இது வேணும்,
1: அவ்வளவு பெரிய பில்டப்
0: பில்டப். இதெல்லாம் ஒரு ஷோ தான் பாருங்க, வாழ்க்கைய வந்து ஒரு மெட்டாக்கள் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு ஒரு ஷோ தான். இங்க நீங்க பாருங்க, இப்ப எனக்கு முடிஞ்சா நான் இங்க எத்தனையோ பெரிய பெரிய விலை உயர்ந்த வாகனங்கள், என்ன விலை உயர்ந்த பெரிய பெரிய வாகனங்கள் புத்து இதுகளுக்கிட்ட எல்லாம் இருந்து அப்படி கையை அப்படியே வச்சுக்கொண்டு நான் படத்தை எடுத்து அனுப்பினோம். அடே இவட காரணம் இவன் நிக்கிறாப்பா அப்படி, இவங்க நல்லா இருப்பாங்க அப்படித்தான்
1: நினைப்பேன். நிறைய பேர் அதுல
0: ஏமாந்துடுறாங்க, உண்மை
1: நிச்சயம்
0: இல்ல எல்லாத்துலயும் தான். யாரையோ வீட்டுக்கு முன்னால போயிட்டு எடுத்துருப்போம், அது அனுப்புனோன்னாட்டே மீரா மட்டும் இந்த பெரிய வீடு இருக்கு பாருங்க, இங்க வந்து வந்து அதான் தெரியும் மீராமா எப்படி இருக்கிறான் இல்ல.
1: அப்படிலாம் இல்ல மீராக்கா, நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க.
0: அது உண்மை, அதுடா உண்மை.
1: அப்படி பில்டப் குடுக்கறதுல ஒரு கூட்டம் இருக்குது,
0: இருக்கு இருக்கு நிச்சயம். இங்க என்ன
1: குறிப்பிட்டு சொல்ல முடியாது,
0: அதான் உண்மை. இல்ல அதை நம்பித்தாங்க, வெளிநாட்டுக்கு எல்லாம் ஓடி வராங்க, இப்படி வாங்கலாம் சில பேர் சரியா நம்பிடுறாங்க. சில பேருக்கு சான்ஸ் கிடைச்சா
1: எவ்வளவு நியூஸ் படிக்கிறாங்களா,
0: சில பேருக்கு அது இதா போயிரும். சரி இன்றைக்கு நீங்க ஒரு ராஜாவை கையில வச்சிருக்கீங்க, அந்த ராஜாவுக்கு ஒரு பாட்டு எடுத்து விடுங்க பாக்கலாம், உங்களோட விருப்பமான பாட்டு உண்டு. ராஜாண்டு வரணும், இந்த ராசாண்டு வரக்கூடாது, சரியா? சரியா இந்த
1: ராஜா வந்தாராம், எனக்கு ஒரு முத்தம் தந்தாராம்.
0: ஓ என்ன பாடுங்க,
1: உங்களுக்கு நல்லா கேட்டுச்சு.
0: இல்ல இல்ல அந்த ரெண்டாவது வரிய பாடுங்க, ஒரு ராஜா வந்தாராம். அப்புறம் அப்புறம்

0: சஸ்பென்ஸ்.
1: நல்ல பாடல் அதுதானே. என்ன படத்துல அம்மா அது? நீங்க அடிக்கடி நீங்க நாங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்க ஒரு ராஜா வந்தாரா?
0: நீங்க தான் நீங்களை வந்து பாட்டு தான் கேட்க சொன்னீங்க. தவிர படம் பெற சொல்லி பாட்டு கேள்வி சொன்னீங்க.
1: இப்படி எல்லாம் விரட்ட தொடங்கிட்டாங்கப்பா பாருங்க. பாட்டை தான் கேக்குறீங்க, படமா எழுத சொன்னீங்க. நீங்க பாட்டை நாங்க கேட்ட பாட்டை கொடுங்கப்பா, இந்த படத்தை வேற கேட்டுக்கொண்டிருக்கீங்க. வழிவேல வழியா போச்சுங்க பெண்ணா. இவ்வளவு விரட்டி பேசுறீங்க பாருங்க, சூப்பர். அப்ப மாமாவுக்கு ஒரு பாட்டு கிடைக்காம போச்சே, அதுதான் உண்டு. மாமா தனக்கு போனது பாட்டு.
0: மாமா இப்ப சொல்லுவாங்க
1: என்ன? மாமா அப்ப தேடி எடுத்துட்டாரா? அட்டே அப்பா
0: மாமா என்ன நினைச்சீங்க?
1: மாமா தான் கொண்டு இந்த பாட்டை துளசிட்டு கொடுத்துட்டாருதான் நான் நினைச்சேன். அப்ப மாமா என்ன பாட்டு வச்சிருக்காங்க? கட்டித்தனமா கேட்டு சொல்லுங்க. அது என்னன்னு பாக்கலாம். எங்க
0: இல்ல இல்ல உங்களுக்கு குடுக்குறேன், நீங்க கேளுங்க. இறக்கா
1: சொல்லுங்க.
0: பிறந்த நாள்
1: நல்வாழ்த்து. அப்ப என்ன என்ன நீங்க குடுக்க போறீங்க ஷாகுல் அண்ணன் உங்க அண்ணாக்கு?
0: ஷாகுல் அண்ணாக்கா அப்ப
1: மலர் கொத்து குடுத்துருக்கீங்களா? அது சுலபம் தான், சூப்பர். அண்ணன் தங்கச்சிக்கு எல்லாம் வாட்ஸ்அப்லயே அனுப்பி பழகி போச்சு. நல்ல காலம். என்னென்ன மலர் இருந்தது அதுல அந்த கொத்துல?
0: ரோஜா மலர், மல்லிகை மலர்.
1: அட்டே அப்பா அப்புறம் சொல்லுங்க. அட்டே அப்பா இப்படிதான் கேக்கணும். சொல்லுங்க அடுத்து என்ன? மல்லிகை, ரோஜா, வேற என்னங்க?
0: போதும் போதும்மா, போய் சொல்லும் போது நிறைய பேர்லாம் வராது.
1: சரி எப்படி டெக்கரேட் பண்ணிருக்கு? ரோஜா மலர் தண்டோட இருக்கு, இந்த மல்லிகை வந்து சின்ன காம்போட இருக்கு. எப்படி மல்லிகையை எப்படி சேர்த்திருப்பீங்க அதுல?
0: மலர் கூத்து செய்யறதுக்கு எவ்வளவோ டெக்னிக்கல் இருக்கு, இந்த மல்லிகை மலர் ஒட்ட வைக்க முடியாது.
1: ரோஜா மலர் இருக்கு, அது ஒரு தண்டோட அப்படியே இருக்கு.
0: ஒரு அஞ்சு பூ ரோஜா பூ வச்சு வச்சிடறாங்களா, கீழே காம்பு வந்துருமா, அது அப்படி சுத்தி சுத்தி சுத்தி மல்லிகை மலர் ஒட்டுறதுக்கு இடம் வந்துடும்.
1: அது அப்பா
0: ஒட்டிட்டு நாலு பக்கமும் நாலு எதில் லீஃப்ல ஒட்டி விட்டீங்கன்னா பூ குத்து ரெடி.
1: மல்லிகை ஒன்றொண்டா ஒட்டணுமா, மாலையா கட்டிட்டு சுத்தணுமா? அந்த தண்டுல
0: ஒட்டணும், அப்பனா ஒண்ணு போல வரும்.
1: ஒட்டணும்,
0: மாலையை கட்டினா முன்னும் பின்னுமா
1: ஆகுங்க. ஒன்றொண்டா ஒட்டணும்.
0: இப்ப என் கையில இருந்தா நீங்க உங்கள்ட்ட சொன்னது அப்படி ஒரு பூ கொத்த செஞ்சு காட்டிருப்பேன்.
1: செஞ்சு காட்டுங்க. எத்தனை மனுஷனும் செல்லும் அதை அவ்வளவு ஒட்டி முடிய?
0: ஒரு ஒன் ஹவர் ஆகும்.
1: அந்த ஊசி இருக்குல்ல, ஊசி?
0: ஆமா.
1: உங்களோட அண்ணாவை கொடுக்க இப்படி ஒரு பூ கொத்து கொடுங்க நான் சொல்ற மாதிரி. அந்த ரோஜா ஒரு ஒரு ஒரு பத்து ரோஜா எடுத்து அப்படியே சுத்தி கட்டிட்டு மேலுக்கு தண்ணி கீழையும் கட்டிட்டு இந்த அந்த குண்டூசி இருக்குல்ல சின்ன ஊசி, அத ஒவ்வொரு மல்லிகையும் எடுத்து அந்த தண்டுகளால அதுல வச்சு அந்த மல்லிகையை அப்படியே குத்தி அதையும் அப்படி தண்டோட குத்தி ஊசி அங்கால வெளியில வரணும்.
0: உங்களோட
1: அதான்
0: என்ன நீங்க எப்படிதான் சரி பண்ணி பார்க்கும்போது மூக்கல குத்துட்டா
1: இல்ல? அவர் அப்படியே ஆசை அப்படி இறுக்கி கையால புடிப்பாரு இல்ல அப்படி அந்த நேரம் தான் அந்த அது சுகம் இருக்கு. அப்ப நீங்க என்னன்னா எல்லா ஊசியையும் தந்துக்கலாம், வெளியில வரணும் அந்த ஊசி. ரெண்டு கையாலையும் அந்த நேரம் தான் அவருக்கு அந்த சுகம் தெரியும். சுகத்திலும் ஒரு ஒரு நரகம் இருக்குண்டு என்ன அப்படிதானே.
0: குடிச்சவங்க மெல்லா குடுத்தாலும் அது பூவா மாறிடும்.
1: மாறு நல்லா மாறு. அடுத்த முறை நான் அங்க வந்தா தார தார எனக்கு கண்ணுல தண்ணீர் வராம நீங்க அதை இறங்கி பிடிக்கணும். சரியா? சரி, எங்க மாமாட பாட்டை கேட்கலாம். மாமாட பாட்டை கேட்கலாம். எங்க மாமா எங்க பாக்கலாம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம் மாமா. மாமா நான் முதல்ல உண்ட சொல்லிடுறேன் மாமா, அதுக்கு பிறகு நீங்க மிச்சத்தை சொல்லுங்க. எந்த பெரிய ராஜாவா நீங்க இருந்தாலும் மாமா, ராணி கிட்ட வந்தா பிறகுதான் உங்களுக்கு ஒரு பாட்டு தோணுது. அவங்க சொல்லி கொடுத்து அதீங்களா மாமா? அதுக்கு எல்லாம் எங்கட பக்கம் தான். சரி சொல்லுங்க மாமா. இன்றைக்கு அந்த பிறந்த நாள் ஒரு கேள்வி மட்டும் எனக்கு இன்னும் புரியல மாமா. எல்லாத்தையும் சொன்னார். முடிவுட்டா ஆமாண்டார், வெள்ளையா இருப்பாரு ஆமாண்டார், ஈசை இருக்கனா ஆமாண்டார், சரி அவருக்கு கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கனா ஆண்டார், சரியா மெலுசா இருப்பாரு ஆண்டார். இவர் பாண்டு போட்டிருப்பாரு, வேட்டி கட்டிருப்பாரு, இதுக்கு மட்டும் அவருக்கு பதில் தெரியல. எப்படி அவர் கட்டுறது போடுறது கூட அவருக்கு தெரியலையே மாமா. அதுதான் இப்ப இந்த கவலையும் யோசனையும். அது எப்படி மாமா? இவரோட போடுறது இல்லையோ மாமா? நாளைக்கு விசாரிப்போம். சரி நீங்க வாழ்த்து சொல்லுங்க மாமா. நீங்க நீங்களும் வாழ்த்திட்டு என்ன, ஒரு 9 லட்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்த்துங்க. பரவாயில்ல.
2: ராஜா மகள் ரோஜா மகள் அந்த பாட்டு கேட்டாங்களா?
1: அது கேட்டுட்டாங்களே மாமா. ராஜ்குமார் கேட்டுட்டாங்க.
2: ராஜ்குமார்
1: கேட்டதா? சரி என்ன மாமா
2: பாட்டு
1: என்ன பில்டப்? ராணி வந்து சொல்லி இருந்தாள் ராணி அம்மா பில்டப்பா சொன்ன என்ன எங்கட அவருக்கு தெரியாதா? பாருங்க இப்ப சொல்ல போறாரு. நானும் ஒரு 10-15 பாட்டேன் சொல்ல போறேன். சூப்பர் பாட்டா இருக்க என்ன அவன அந்த நம்பிக்கையை நீங்க இப்படி ஆக்கிட்டீங்க. அவன் அப்படி பில்டப்பா சொன்ன மாமா சொல்லுவாரு பாருங்க. அப்படி
2: பாட்டு
1: என்னது மாமா? உங்களுக்கு மட்டும் சட்டம் மாறுது. என் ராசாண்டு வரக்கூடாது
2: என்ன
1: பண்ணாது என்ன பண்ணாது இருக்க கேட்டுடலாம். என்ன
2: பண்ணுறேன்
1: அனுப்புங்க மாமா. அது இருக்க கேட்டுடலாம். என்ன முதல்ல ராசா வந்து உங்களுக்கு ராஜா வருதா மாமா? உங்களுக்கு முதல்ல ராசா வந்து நீங்க அந்த பாட்டை கேட்கணும் எனக்கு ஒரு அப்போ எடுத்து வாங்கன்னு சொன்னா பரவாயில்ல. பொய் சொல்லி கேட்க கூடாது. முதல்ல ராசா உள்ளுக்கு ராஜா வருதா மாமா? மாமா உள்ளுக்கு
2: சரிமா. இன்றைக்கு அப்புறம் பிறந்தநாள் கொண்டாடுகிறார் எங்களுடைய அன்பு நண்பரும் நமது MTR வானொலியின் இனிய அறிவிப்பாளருமான இரவாஞ்சேரி கோயத்தில் இருக்கும் இரவாஞ்சேரி சாகுல் ஹமீத் அவர்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எங்கள் குடும்பம் சார்பாகவும் நமது MTR குடும்பம் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்திலே.
1: மாமா வாட்ஸ்அப் வேலை செய்யுது மாமா. உங்களுக்கு இதுல பாருங்க மாமா, லட்டு 9 இருந்து இப்ப 2, 4, 6, 8, 10, 12, 16, 16, 18, 20 வந்துருச்சு மாமா. இப்ப 20 லட்டு டபுள் ஆயிடுச்சு. இன்னைக்கு புதுசா செய்திருக்காரு மாமா. ரெண்டுதான் நினைக்கிறேன். மேல கஜு கூட வச்சிருக்கு, அதாவது முந்திரிய பருப்பு அது வச்சிருக்காரு பாருங்க.
2: 20
1: இல்ல அது வேற. அதுக்குள்ள எங்களுடைய விமலா வாஜவேர் எழுதியிருக்கார் இவருக்கு 40. இவரு சிச்சி பிள்ளை இதாண்டே கீழே எழுதியிருக்காரு மாமா. சரியா அவர் ஆசைக்கு எழுதிட்டு போட்டோம்னு விடல, சிச்சி அது பிள்ளை என்று எழுதிட்டார். உடனே ராஜவேல் பயத்துல அதை அழிச்சிட்டார். அத மட்டும் மாமா இன்னொரு இப்படி இன்னொன்னு அனுப்பியிருக்காரு மாமா, அது என்னன்னு எனக்கு தெரியல. அவரோட பேரிச்சம்பழத்துல செய்திருக்காரா, சாக்லேட்டுகளை அடுக்கி வச்சிருக்கிறாரா, என்னோண்டு அதை நான் அனுப்பி வைக்கிறேன். நல்ல மாமா அந்த அந்த ராசா பாட்டை அனுப்புங்க, நான் ராஜா வரேன் நாளைக்கு ஃபைன், அதுக்கு உள்ளது ராஜா வராட்டி. நீங்க இப்ப அனுப்புனா நான் போட்டு பார்க்கும். சரியா மாமா? நன்றி
2: நன்றி
1: நன்றி மாமா நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே உங்களை எல்லாருக்கும் அந்த ஷாகுல் ஹமீத அனுப்பி வச்சு அந்த லட்டு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல 22 அனுப்பியிருக்கேன். நானும் எனக்கு சரியா தெரியுது இல்ல அது, ஆனா எத்தனை லட்டுன்னு நான் எண்ணி பாக்குறேன். இருபத்தொண்டு என்று நினைக்கிறேன். சரி, எனக்கு சட்டியா கண்ண அதோட உள்ளுக்குள்ள ஒளிச்சலாம் வச்சிருக்கேன். சரி, பாடலை கேட்போம். இன்னும் ஒரு இந்த பாடல் என்னடா இதுல ஒரு அறவு இல்லை என்று சொல்லிட்டு எங்கட ரதீஷுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். யாரு? ஷாகுல் ஹமீத். சரி, தந்த பிறந்த நாள் வருது, கொஞ்சம் மனம் இறங்கி அந்த பாட்டை கொடுக்கலான் இல்ல. ராஜராஜ சோழன் அந்த ராஜா என்று மட்டும் வருது, அந்த அறவ காணையிலேன்ட்டு இந்த பாட்டை கொடுக்க மாட்டேன்னுட்ட. அப்ப அதனால அந்த பாட்டை நான் இப்பொழுது எடுத்து வரலாம். பாருங்க, ஒரு அறவு இல்லைன்னுட்டு அவ்வளவு கடுமையான ஆட்சி இவரோட ஆட்சி. ஷாகுல் ஹமீத் இந்த பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். மாமா, ஏதோ ஒரு பாட்டு அனுப்புற நின்று போனதா போக்கு. இந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. சரி, நட்டு 24 மாடு சொல்லி இருக்கிறார். அதுல என்ன விமலா ராஜவேர், சரியா என்னீங்களா? நீங்க எனக்குண்டா 22 நட்டு தானே தெரியுது, உங்களுக்கு எப்படி அது 24 தெரியுது? அதை பார்த்து சரியா எண்ணுங்க. எனக்குண்டா 22 லட்டு தான் அவர் அனுப்புறது போல தெரிகிறது. நேரம் சரியாக 3:09, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 1:39. இன்னொரு ராஜா பாடலை எடுத்து வந்து நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். ராஜா பாடல் அதுவும் எங்களுக்கு கிடைக்க வேணுமே இல்லையா? பாருங்க, ஒரு விஷயத்தை நாங்கள் தேட போகும் போதுதான் அது எங்களுக்கு கிடைக்காமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் என்றது தெரிகிறது. அல்லாவிட்டால் இருக்கு, நிறைய இருக்கு என்று எங்களால சொல்ல முடியும். ஆஹா, நீங்க சொன்னதுதான் சரி என்று ஷாகுல் ஹமீத் சரியா போட்டிருக்காரு. அப்ப என்ன, நான் என்னது பிள்ளையா போச்சா? அல்லடி, எனக்கு 2 லட்டு குறைச்சு அனுப்பியிருக்காரோ? சொல்ல முடியாது, கோபம் இருக்குமில்ல, அதனால அவர் குறைச்சு அனுப்பியிருப்பார். எங்கே பார்க்கலாம் ஒரு ராஜா பாடல். இந்த பாடல ராஜா வருதான்னு பாப்போமா?

அதுல ஏதோ ஒரு ராஜாவை கண்டுபிடிச்சிட்டேன். சரி, நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. ராஜாவை சில நேரத்தில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு இன்று இணைந்து கொண்ட என் அன்பு உறவுகள், எங்களுடைய இளவரசு முத்துவேல், கலைவாணன், மேர்சிராணி, ராஜ்குமார், செல்வகுமார், அர்ஜுனன், தர்மபுரி சங்கர், வீரமணி, மஜித், சேதுமாதவன், ஷாஹுல் ஹமீத், மணிகண்டன், தர்மபுரி தமிழன் பாரதி ஒரு பாடல் அதில் எழுதியிருக்கிறீங்க, ரதீஷ், துறை செந்தில், எங்களுடைய சந்தனராஜ் மாமா, சிந்தனை செல்வன் அப்பா, ராணி அம்மா, அதோடு ஜெகவர் சாதிக்கண்ணா, ராஜவேல், மற்றும் எங்களுடைய சாத்தூர் ரமேஷ் அவரும் எழுதியிருக்கிறார். மற்றது எங்களுடைய சந்திரசேகர் சுகன்யா அவர்களும் பாடலை கேட்டு எழுதியிருக்கிறார்கள். இந்த தளத்திலேயே நீங்க எழுதியிருக்கிற கண்ணன் எழுதியிருக்கிறீங்க, கரூர் கண்ணன். மற்றும் உங்களுடைய பாடல்கள் அனைத்தும் நாளைய தினம் உங்களுக்கு எடுத்து வரப்படும். மணிகண்டன் மதுரை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க நினைக்கிறேன் மணிகண்டன். ஆமாம், நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. மற்றது வேறு அன்பான உறவுகள், சரி, இணைந்த எழுதியிருக்கும் உறவுகளுக்கும் இணைந்திருக்கும் உறவுகளுக்கும் கதமை நிகழ்ச்சியில் கண்ணன் சேகர், ராஜா என்பர், மந்திரி என்பர், ராஜி என்பர், எல்லாருக்கும் இந்த சோகப்பாட்டு தான் வந்திருக்குது. ராணியம் இல்லை பால அந்த வரிகள் வருகிறது, எல்லாருக்கும் அந்த பாட்டு தான். கண்ணன் சேகர் நீங்களும் எழுதியிருக்கிறீங்க. நான் நாளைக்கு நீங்கள் காட்டிலைக்கு வரணும்னு சொல்லிக்கொண்டு நான் ஒரு பாடல் பாடல் இன்னும் ஒரு பாடல் எடுத்து வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.

இப்பொழுது மாமா தன்னுடைய அந்த பாடலை ராசாண்டு தொடங்கினாலும் ராஜா நடுவுக்குல வருது பாருங்க, தில்லோட ஒரு பாட்டு அனுப்பியிருக்கிற இந்த பாடலை எடுத்து வரலாம், பார்க்கலாம் என்ன பாடல் என்று கேட்போம். இது சந்தனராஜ் மாமாவுடைய பாடல்.

நேரம் சரியாக 1:56 2 மணியாவது மாமா. இந்த இந்த வேலையில எங்களை எல்லாம் ஏமாத்திட்டீங்க மாமா. நீங்க நாங்களும் ஏதோ அதுல ராசா பாட்டு அந்த ராசா ஆண்டு வருதுன்னு எடுத்து வந்தோம்ல, ஓ வசந்த ராஜா, அது அது யாரும் கேட்ட மாதிரி இருக்கு, கேட்காத மாதிரியும் இருக்குது. சரி மாமாக்கு அந்த பாட்டை எடுத்து வரலாம், ஆனா இந்த பாட்டை முழுசா எனக்கு கேட்கணும். இதை எடுத்து வாங்க மாண்டா, நான் எடுத்து வந்திருப்பேன் இல்ல. நீங்க அதுக்காண்டி ஒரு பொய் சொல்லி இந்த பாட்டை கேட்கணும் இல்ல தானே மாமா? இவ்வளவு நேரம் அங்க ராஜா வருது ராஜா வருதுன்னு காவல் இருந்து கழிச்சு போனா. சரி ராணியம்மா, இப்ப நீங்க பிடிச்சிருப்பீங்க, உங்களுடைய பாடலை கேட்கலாம்.

ஒரு ராசா வந்தானா எனக்கு ஒரு முத்தம் தந்தான்னு நினைச்சேன். நீங்க முத்தம் வந்து மூன்றாவது நாலாவது வரையில வருது. ரோசா முதல் கொடுத்துட்டு தான் பேந்து முத்தத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன ராணியம்மா, நீங்களும் ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டீங்க பாருங்க. நானே என்னடா ரெண்டாவது வரி முத்தம் தந்தானாண்ட அந்த பாட்டை எடுத்து வரலான்னு பார்த்தா பாக்க பாருங்க. நீங்க ஒரு ராசா வந்தானா ஒரு ரோசா தந்தானா அதுக்கப்புறம் ஒரு முத்தம் தந்தானா பாக்க

இப்பொழுது ஒளிபரப்பிய பாடல் ராயம்மாவுடைய பாடல். அருமையான அந்த பாடல், நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறீங்க. மாமா தான் அந்த பாட்டில் ராஜா இருக்குன்னுட்டு போய் சொல்லிட்டார், பரவாயில்லை. நீங்களும் ஒரு சின்ன போய் சொன்னீங்க, இருந்தாலும் பரவாயில்லை. அதில் அங்கே அதை தொடர்ந்து அங்கே வந்ததில்லை. சரி, இப்போ நாங்கள் ஒரு பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம்.

0: இது பிள்ளையான பாட்டா இருக்குல்ல. ராஜா ராஜாண்டு போட்டாலும் அது எப்படியும் ராஜா அடுக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. சரி, கடைசியா ஒரு இந்த ராஜா பாட்டோட முடிவுக்கு கொண்டு வரலாம். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ராஜா பாடல். நாளைக்கு இனி அடுத்த சொல்லு உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ராஜாவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பாருங்க, நீங்க மட்டுமில்லை எல்லாரும் தான். உண்மையிலேயே கஷ்டம்தான் ஒரு பாடல் நடுவில் வர சொல் கண்டுபிடிக்கிறதுக்கு. முதல்ல ஏண்டா நாங்க எடுத்து வந்து விடுவோம், அது இடையில வர்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, இந்த பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு அன்பு உறவு கடைசி நேரத்தில் ஓடி வர இவ்வளவு நேரம் தூங்காம இருந்துட்டு, வாங்க வாங்க கண்ணன் சேகர், என்ன நடந்தது உங்களுக்கு, எப்படி எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். கவிதையும் காணும் இல்லையா?
0: கவிதையும் காணும். இது நீங்க காட்டிலையில இருக்கிறீங்க இப்ப? நீங்க நான் முடிக்கிற நேரம் நீங்க வந்துட்டீங்க. அட, இவ்வளவு நேரம் தூங்காம இருந்துருக்கீங்க, 2 மணி கிட்டும் உங்களுக்கு தூக்கம் வர இல்லையா கண்ணன் சேகர்? அது எப்படி இருக்கீங்க, தூங்கி தூங்கி கொண்டு இருக்கீங்க? சரி, அப்ப வானொலி கேட்டு கொண்டு இருக்கீங்களா இல்லாட்டி கேக்க இல்லையா?
1: உங்களோட
0: பாடல் நீங்க அதுல எழுதி விட்டுருக்கீங்க, நாளைய தினம் நாங்க எடுத்து வருவோம். நல்ல நல்ல, அப்படியே இணைப்புல இருந்து பண்ணுங்க. சரி, நல்லது அன்பு உறவுகளை, அங்கிருக்கும் பொழுதும் இங்க இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்துக் கொள்ளலாம். ஒரு ராஜா பாடலோடு நிறைவு பெறுகிறது. இந்த பாடலை தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக காட்டிலைக்கு வரும். நீங்க கேட்டு மகளலாம். நாளைய தினம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி முழுமையான பாடல் நீங்கள் உங்களுடைய இனிய குரல்ல பாடணும் என்று சொல்லிக்கொண்டு, என்னுடைய பாடலோடு நிறைவு பெறுகிறேன்.

Thank you.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலம் தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இன்று இது நேர் விருப்பம், அதாவது கதம்பம் என்று தான் எடுத்து வர வேண்டும். இருந்தாலும் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கதம்பம் போல கதை, கட்டுரை, கவிதை இவற்றையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம், பாடலாம். எங்கே நீங்கள் கவிதைகளும் கொண்டு வரலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் கவிதை தான் வர்றது வழக்கம், என்றாலும் பரவாயில்லை. குட்டி கவிதை, கவிதைக்குரிய பாடலோடும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் தானே? இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:32, கனடிய நேரம் சரியாக 2:02. இன்றைய நாள் 28 10 மாதம் 2022. அப்போ இது லைவாக போகிறதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அல்லாவிட்டால் மறு ஒழிப்பு தானே போகிறது என்று விட்டு நீங்கள் வராமல் விட்டு விடுவீர்கள். அதனால தான் இதை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் அதை நான் முழுமையாக சொல்லுகிறேன். இணைந்து கொள்ளலாம் நீங்கள். உங்களோடு பேசுவதில் எனக்கு இருக்கிற இன்பம் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் உங்களுடைய காற்று, அதாவது எங்களை காற்றலைக்கு வந்து சிறப்பித்து போகும் மிகவும் அன்பான ஒரு உறவு எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பிறந்தநாள். அவருக்கு ஒன்றிய தமிழ் வானொலி சார்பாகவும் நேர்கள் உறவுகள் சார்பாகவும் நான் எங்கள் வாழ்த்துக்களை வாழ்த்தி விடுகிறோம் என்ற வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவர் எல்லா, அதாவது அவர் ஒரு ஆசிரியர், அதனால் அவர் எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழ வாழ்த்துகிறோம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போமா?

அழகான பாடல் இல்லையா? எப்பொழுதும் கண்ணு நின்று விட்டால் கனவுதான் என்றால் அவனை கனவு காண்பதில்லை பலர் இருக்கிறார்கள். அதில் முழுமையாக பெண்கள் தான் கூடுதலாக இருக்கிறார். ஏனென்றால் அவனை பற்றி கனவு காண்பதில் ஒரு சுகம். அதனால் எந்த பாடலை எடுத்தாலும் கனவும் அவனோடு சேர்ந்து வருகிறது. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். கேட்கலாம், அருமையான வரிகள் பொருந்திய பாடல். கேட்போம். ஒரு பெண்ணின் ஏக்கம் அதில் கண்ணனை நினைத்து வரும் அந்த வரிகளை கேட்கலாம்.

0: அவனை தேடுவதில் எத்தனை பேர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. கங்கை கரை காட்டை கேளு, நதியை கேளு, பூவை கேளு என்றெல்லாம் சொல்லி தேட வேண்டி இருக்கிறது. சரி, எப்படி தேடினாலும் வர முடிந்தால் தானே அவனால் வர முடியும். சரி, காற்றலை இணைந்து கொள்ள முதல் அன்பு உறவை நான் சந்தித்துக் கொள்ளப் போகிறேன். பார்க்கலாம். எங்கே எங்கே வணக்கம் வணக்கம். இன்னொரு தடவை சொல்லிருங்க, நான் ஆளி உயர்த்தவே இல்லை. உங்களோட குரல் கம்பீரமான குரல்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா. நாகை மாவட்டம் தேவூர் புகைப்பட கலைஞர் கே எஸ் ராஜா.
0: கே எஸ் ராஜா, எப்படி?
1: கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. காலையில ஒரு கவிதையோட வரலான்
0: இருக்கேன். கவிதை நிகழ்ச்சி தான், அதனாலதான்.
1: அப்படியா?
0: எனக்கு ஒரு இரண்டு நிமிஷங்கள் கொடுங்க, அப்படி இணைப்புல இருந்து கொள்ளுங்க. ஒரு நிமிஷம். ஓகே,
1: சரிம்மா, சரிம்மா, லைன்ல இருக்கு.

0: எங்கே கே எஸ் ராஜா, எனக்கு சந்தர்ப்பம் 2 நிமிடங்கள் தந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. சரியா?
1: எங்கே? பரவாயில்லமா, பரவாயில்ல.
0: எங்கே வீதி
1: குரல் கேட்பதற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா?
0: எங்கேயோ
1: சொந்தமா ஒரு கவிதை எழுதுனது, நானாவே எழுதின கவிதை தான் அது. அதாவது டாக்டர் அப்துல் கலாமை பற்றி, டாக்டர் அப்துல் கலாம் இருந்தாங்கல்ல, அவர்களை பற்றி நான் எழுதினேன். அதாவது அந்த கவிதை வரிகளை தொடங்கலாமா?
0: எங்கே உங்களுடைய
1: சொல்லலாமா?
0: எடுத்து வாருங்கள், உங்கள் கவிதை வரி எடுத்து வாருங்கள், பார்க்கலாம். கேட்போம்.
1: பொன் பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொன்பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாமே. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்வி கற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவரே. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்வி கற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவரே. காற்றினிலே உயிர் பிரிந்தும், காற்றினிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் நிற்பவரே. காற்றினிலே உயிர் பிரிந்தும் கவிஞர்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்காய் நிற்பவரே. காகித பூக்கள் கூட உன் கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனமீசும். காகித பூக்கள் கூட உமது காகித பூக்கள் கூட உமது கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனமீசும். நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு, தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ, கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவியனும் அருவியாய் ஆர்ப்பரித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவர். ஒரு நிமிஷம் நான் பார்க்காம படிக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம். கவியனும் அருவியாய் பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளிப்பவரே. விண்ணும் மண்ணும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம். விண்ணும் மண்ணும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம் உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நல்லா இருக்காமா?
0: அருமை, அருமை.
1: தடுமாற்றம் இருந்தா அந்த கவிதைக்கு ருசிப்படாது. அதுக்காக தடுமாற்றம் இல்லாம ஒரு வாட்டி முயற்சி பண்ணி இப்ப சொல்லிடுறேன்.
0: அது மட்டுமல்ல,

0: தான் சொல்ல போறேன்.
1: அது மட்டுமில்ல, கவிதை வந்து இரண்டு தடவைகள் வாசித்தாத்தால் அது கவிதை. எங்கே
0: பொன்பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில் பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாமே. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று கல்வி கற்கா பாமரனுக்கும் கவிந்துசி தெரிய வைத்தவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் நிற்பவரே. காகித பூக்கள் கூட உன் கவிதை காற்று பெற்றால் உயிர் பெற்று மனமீசும். நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவி எனும் அருவியாய் யாற்பறித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவரே. இன்னும் மண்ணும் ஒன்றோடொன்று நாள் சங்கமிக்கும் நாள் வரை உன்புகள் வாடும் கவிஞர் கூட்டம் உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நன்றி அம்மா. எப்படி இருக்கு,
1: தப்பிச்சிட்டானா?
0: அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுதுனதுலயே எனக்கு மெமரி ஆயிடுச்சு. அதுதான் பெரிய வியப்பு. எழுதுனது நான் தான் எழுதுனேன். அது வந்து எந்த மேடையிலுமே பார்க்காம சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் கடவுள் கொடுத்த எழுதுனவனு மெம்மரி பவர்.
1: சரி, இந்த கவிதைக்கு நீங்க என்ன பாடல் கொடுக்க போறீங்க? உங்க என்ன உங்க விருப்ப பாடல்? சில அந்த கவிதையோடு ஒன்று ஏதாவது ஒரு பாடல் கொடுத்தால் நன்றா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் விருப்பமா?
0: அதாவது தியாகம், தியாகம், தியாகம் படத்துல இருந்துமா? தியாகம் படம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்றே ஒன்று மனசாட்சி. அது வந்து இந்த நல்ல ஒரு மனிதருக்கு இந்த நல்ல எண்ணம் உடையவருக்கு ஒரு பாடலை கொடுக்கலாங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து. அப்புறம் இன்னொரு ரெண்டு வரியில ஒரு கவிதை சொல்லிடுறேன். ரெண்டு வரியில ஒரு கவிதை. சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுழல்வது பூமி மட்டுமல்ல உன் எண்ணங்களும் தான். சுறுசுறுப்பாய் நீ உழைத்தால் உன்னையே சுற்றி வரும் வெற்றி. அவ்வளவுதான். நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கு. நன்றி, நன்றி. உங்களை உங்களுடைய பாடல் நாங்கள் எடுத்து வருவோம். நன்றி, நன்றி, வணக்கம்.
0: சந்தோஷமா, நல்லது.
1: நன்றி, நன்றி, நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 2:12 அது இந்திய இலங்கை நேரம். கிழி நேரம் மன்னிக்க வேண்டும், நான் தான் தவறா வருது. போன தடவையும் இப்படித்தான் சொல்லியிருக்கிறேன், மன்னிச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நேரம் இப்பொழுது, அதாவது இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்போ வந்திருப்பவர்களுக்கு வைப்போம் போல இருக்குதுன்னு. வணக்கம் ரதீஷ். வணக்கம் ரதீஷ், வணக்கம். என்ன சத்தம் வரவே இல்லையே, கொஞ்சம் இன்னொரு வணக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே ஹலோ, அந்த ஹலோ சொன்னதான் உங்களோட குரல் உள்ள வழியில வரும் இல்லையா? எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றது, நலமாக இருக்கின்றது.
1: சரி, உங்களோட நேரத்தை கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. திருஷூர் நேரத்தை
2: நேரம் சரியாக இந்தியன் டைம் 11:45.
1: இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:45. கனடிய நேரம் சரியாக 2:13. எப்படி இருக்கிறீங்க ரதேஸ் நீங்க?
2: நலமாக இருக்கின்றது, உங்களை மாதிரியே.
1: என்ன மாதிரி? சரி, நல்ல. என்ன மாதிரி ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க, சரியா? என்னட்டு உழங்காமலே சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. சரி, என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு உங்களுக்கு? உங்கள்ட்ட ஏதாவது கவிதை இருக்கா? கவிதையை காண இல்ல. எல்லாருக்கும் அப்படித்தான், சில நேரத்தில் கவிதை காண கிடைக்கும். கவிதை வேலைக்கு. சரி சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு உத்தமராசா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் அந்த படத்துல.
1: அதுல ஒரு பாடல், எனக்கு விருப்பமான ஒரு பாட்டு. அப்படியா? காதோரம் லோலாக்கே, அது ரெண்டாலும் உண்டு.
2: அது எந்த படத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாடல்
1: காதோரம் லோலாக்கே. சரி, அப்ப இதுல என்ன தெரியுது, உத்தமராசால இல்லாது ராசாவை கூப்பிட்டு லோலாக்கில் போயிட்டீங்களே. சரி, பரவாயில்ல, காதோரம் லோலாக்க உங்களுக்காக எடுத்து வருகிறேன். சரியா?
2: சரி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.

எவ்வளவு இனிமையாக அந்த பெண் குரலின் அந்த கூப்பிடும் தன்மை எப்படி இனிமையாக இருக்கிறது பார்த்தீங்களா. அதில் தான் அந்த பாடல்கள் சிறக்க காரணமே அதுதான். வரிகளை எழுதிவிட்டாலும் கூட பாடகர்களின் அந்த குலைவான அந்த சத்தம், அது வரும்போது தான் அந்த பாடலின் இனிமை தெரிகிறது இல்லையா.

இந்த பாடல் என் விருப்பமாக நான் எடுத்து வந்திருந்தேன். இந்த பாடலுக்குரிய கவிதை சித்தத்தில் ஏக்கம் என்ற இந்த கவிதை இந்த பாடலுக்குரியது. எடுத்து வரட்டுமா? அது இது என் கவிதை. நீங்களும் ஒரு சிறுவரி கவிதையோடு வரலாம், இல்லை கவிதை தராட்டியும் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டுவிட்டு செல்லலாம். இது இரண்டால் திடீரென்று எடுத்து வருவதுனால், ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கவிதை கானம் தான் வரும், கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. சரி, இருந்தாலும் பரவாயில்லை, ஏனென்றால் நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பாகலவா நானும் இணைந்திருக்கிறேன். சரி, இந்த கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணபெருமானே என்ற அந்த பாடலுக்குரிய கவிதை. உன் உருவம் நித்தமும் நான் கனவில் காண்கிறேன். உணவு உண்ணும் போதும் உன் நினைவில் நான் ஏங்குகிறேன் நித்தம். என் சித்தம் தெளிய உன் சத்தம் வேண்டும். சுத்தமாய் நானும் என்னை மறந்திருக்கையில் மொத்தமாய் நீ அல்லவா சித்தத்தில் இருக்கிறாய். இன்னும் ஏன் நீ புத்தனாய் இருக்கிறாய்? உன் பக்தியாய் அல்லவா நான் ஏங்கி உயிர் வாழ்கிறேன். இனிமையான இந்த கவிதை நான் இப்பொழுது எடுத்து வந்த கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணு பெருமானே அந்த பாடலுக்குரிய கவிதை.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், எங்களுடைய லோகிந்த ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மீராக்கா, நல்ல சுகமாக இருக்கிறேன், பேச ஆரோக்கியத்தோட இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன்.
0: என்ன ஒரேடியா கூட்டத்தோட வர நீங்க இன்னைக்கு தனிச்சு வந்திருக்கு சிங்கம்.
1: நாங்க கூட்டத்தோட கூப்பிட்டு பார்த்தோம், பாரு மாதிரி இல்ல, அப்ப நாங்க தனிச்சாவது சேருவோம்ட்டு வந்தேன். அப்படியே கூட்டத்தையும் கூப்பிட்டு
0: கூட்டத்தை கூப்பிட்டா நல்லா இருக்கும் இல்ல? எப்பவும் சிங்கம் தனிச்சு போனது இல்லையே, கூட்டத்தோட தானே வரும்.
1: அதுதான் கூட்டத்தோட பாரது.
0: சரி, கூட்டத்தோட கூப்பிடலாம், ஒரு நிமிஷம் தாருங்க.

0: சரியா? இப்ப கூட்டம் வருகிறதா? கூட்டத்தோடு வந்து விட்டீர்களா? சரி, சரி, கூட்டம் வர்றது சரி. எல்லாரும் உங்களுடைய அந்த மைக்கை சட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு தடவை
1: பேசுங்க.
0: அது விஜயகா, இவதான் இந்த கூட்டத்துல லீடு. அவர் சொல்லிட்டா, அவர் சொன்னபடி யார் எத்தனை பேர் சொல்லுங்க.
2: அங்க வந்து நாங்க அங்க எம்டிஆர் எஃப்எம் குள்ள வந்து அலெக்ஸ் பாண்டியன் வந்து
0: நிச்சயமா வந்த உடனே இப்ப நாங்கள் காற்றலையில நிக்கிறீங்க. நான் ஒரு தடவை சார்ந்த நீங்க எல்லாரும் பேசலாம், ஒரு தடவை பேசுங்கள். அதுல உண்மையிலே இங்கே கவிதை சொல்லி கொண்டிருந்தார்கள், அதனால தான் நான் உங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சரி, முதல்ல விஜி சொல்லுங்க. அவதான் லீடர். விஜி எப்படி இருக்கிறீங்க? விஜி, விஜய் மைக்க பிடிக்க சொல்லிட்டு தானே பிடிச்சிட்டா போல இருக்கு.
1: ஓ இல்ல, நான் மைக்க எடுத்துட்டேன், சொல்லுங்க.
0: சரி, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் விஜய். சரி, முதல்ல உங்க விருப்ப பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஓ, எனக்கு விருப்ப பாடு பழைய பாடல் தருவீங்களா?
0: நிச்சயமா, பழசு இல்ல, எல்லாம் தருவோம் நாங்க.
1: தழுவாமல் பாட்டு தாங்க எனக்கு. நீ யாத்திர நீ இல்ல யார் நீ படத்துல தழுவாமல் பெண் இன்பமடையாத பாட்டு.
0: நல்ல ஒரு பாடல்,
1: என்னோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அதுல சில வரிகள் வந்து அருமையா இருக்கும்.
0: அங்க அதை விளக்கங்க சொல்லுங்க பாப்போம், என்ன வரி என்னங்க?
1: எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, ஆனா நல்ல வரிகள் இருக்கு அதுல. இரவென்பதே என் வாழ்வில் அந்த மாதிரி நல்ல அழகான வரிகள் இருக்கு அதுல.
0: விஜயிட்ட கவிதை இருக்குமா? கவிதை இருக்கா விஜய் உங்கள்கிட்ட? இல்ல,
1: கவிதை வராது
0: வராது.
1: கவிதை வராதுடா எனக்கு.
0: இனி இனி வரும், இனி இனி நாங்க இனி இனி நீங்க அதை பழக்கப்படுத்தி கொள்ளலாம். எல்லாம் புறக்கேக்கு நாங்க எதுவும் தெரிஞ்சு ஒண்ணு வார இல்ல தானே. இப்ப நாங்க பாருங்க, இப்ப நாங்க இப்ப கொஞ்ச நாளா நாங்க நீங்க எல்லாரும் ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க இல்ல இல்லையா? அதுல பாருங்க, நீங்க உள்ளத்தை நீங்க கற்றுக்கொள்றீங்க.
1: நிச்சயமா,
0: எல்லாரும் தேர்ச்சி பெற்று பெற்றுட்டீங்க நீங்க எல்லாரும். அப்படித்தான் லோகிதா, மைக்க எடுத்து போட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
2: கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: என்ன
2: தெரிஞ்சு கொண்டு வரல? வணக்கம் வணக்கம் அக்கா. விளங்கிட்டுதா? விளங்குதாக்கா?
0: ஓ, நல்லா கேக்குது. உங்களுக்கு கேக்கலையா நான் பேசுறது முதல்ல?
2: சரி சரி, இப்போ ஓகே ஓகே ஓகே.
0: எல்லாருக்கும்
2: நீங்க கேட்டிருந்தீங்க, கேட்டிருந்ததுக்கு அதை நான் பதில் சொன்னா. உண்மையில நாங்கள் எதுவுமே தெரிஞ்சு கொண்டு வரல, வந்தது பிறகுதான் நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்றோம், புரிஞ்சு கொள்றோம், கற்றுக்கொள்றோம், தேடிக்கொள்றோம்.
0: சரி, என்ன உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவ ஒரு அமைதியாவே இருக்கிறான், அமைதியா இருக்கிற ஆள் இல்லையே அவ.
1: நல்ல
0: சுகமா இருக்கிறேன். என்ன மீறாண்டே கூப்பிடுங்க வாஜி, கஷ்டப்பட்டு அம்மா ஆக்குறீங்க நீங்க. அப்படி சொல்லி தாங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளாக நிக்கிறாங்கப்பா. விஜய் இது எப்படி இருக்குன்னு பாருங்க.
1: நிறைய
2: இடத்துல மீரா குஞ்சு, மீரா குட்டி, மீரா செல்லம் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. சரி, இங்கேயாவது வந்து மீரா அம்மா சொல்லுவோமே என்று பாக்குறான். அப்படிதான் வாஜி,
1: லோகம் எல்லாம் உண்டுதான்.
0: இந்த குட்டி குஞ்சு செல்லம் எல்லாம் ஒரு ஆள் தானே சொல்லுவாங்க, இது என்ன நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி?
2: இல்ல
0: உண்மையிலேயே செல்லதை இதுல சொல்லி என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு பிடித்த பாடல் நான் பாடும் பாடல் படத்துல பாடவா உன் பாடலை என்ற பாடல். அதாவது ஜானகி பண்ற தனிய மெலடி சொல்ல மட்டும் தனியை படிச்ச பாடல். அந்த பாடல் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, அந்த வரிகள் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. எனக்கு அப்பையில இருந்து இடைக்கால பாடலாம் ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். என வரிகள் பிடிக்கும்.
0: என்ன பாட்டு சொன்னீங்க? நான் பாடும் பாடல்ல
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல விஜி ஒரு பாடல் கேட்டிருந்தா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். யார் நீ படத்துல நல்ல வரிகளை கொண்ட பாடல் எல்லா பாடலும். அந்த பாடலே எனக்காகவும் என் பிள்ளைகளான முஸ்பிக் முஹிஸ் முஜினாவுக்காகவும் மற்றது என்னது அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம் இந்த பாடலே.
0: நிச்சயமா நிச்சயமா நல்லா. எங்கே லோகிதா எங்க பாக்கடா, நீங்க கவியோட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம்.
2: உண்மையில நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். கவிதைய ஊற்றெடுத்து வச்சது எம்டிஆர் எஃப்எம். பட் அதுக்கிடையில ஒரு கேப் ஒன்று வந்துட்டே என்று உள்ளத்துக்குள்ள குமுறி கொண்டிருந்தேன். ஓகே, இப்ப வந்துட்டேன்ற சந்தோஷம். ஓகே, நான் அப்ப திருப்பவும் ஒரு கவிவரியோட வருவேன். இப்ப நான் கேட்க விரும்புறது சின்ன குயில் சித்ரா இந்து பைரவி படத்துல என்ன பாடா இருக்கு கேக்குறீங்க?
3: நானூறு சிந்து
0: இல்ல இல்ல நான் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன். அதுவா
2: வஜி சொன்னது? வஜி
0: சொன்னது சிந்து
3: போகு வந்து பேனைய கையில் வைத்துக் கொண்டு மறந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். திருப்பி அவர் ஞாபகம்
2: பாஜி எழுதுற பேன் எங்கேயே மிஸ் பண்ணிட்டு பாஜி.
3: அதான் அப்படியா மறந்து தேடி பாருங்கள் எங்க விட்டீர்கள் என்று.
2: எங்க இருக்கு வெஜிடன் இருக்குது அங்கே வெஜிடன் தேடி
3: பாக்கிட்டு.
2: பாடல்ல ஒரு வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாடல்ல கவர்ந்த வரிகள் எல்லாமே அது அற்புதமான வரிகள். யாரு கவிஞர்ன்னு தெரியாது, மறந்துட்டேன்னா கண்ணு அது வைரமுத்துவா? வைரமுத்துவாக்கா
0: பாக்கணும். நான் எழுதல, சத்தியமா நான் எழுதல.
2: மிக தாக்கின ஒரு வரி, சின்ன வயசுல வந்து என்ன தாக்கின வரி. அதனால என்ன அந்த பாடலை மறக்க முடியாது. என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. ஒரு சமயத்துல நான் சொல்லுவேனாக்கா ஒரு உண்மையான ஒரு விஷயத்த நான் குண்டோண்ட உடைப்பேன். அந்த அந்த விஷயத்துலதான் எனக்கு பெரிய ஒரு தாக்கமான வரி. என் வீதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. அழிக்க முடியாத பசுமர தானியாக இந்த வாழ்க்கையோட ஒட்டின வரிகள். அதுக்காக தான் அந்த பாடலை மிகவும் ரசிக்கிறேன்.
3: ஆரம்பத்துல எல்லோருக்கும் அந்த பாடல்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: இந்த பாடலை விரும்பாதவர்கள்
3: ரசித்த பாடல்.
0: இந்த பாடலை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம் சிவரஞ்சினி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எங்க வெளியில நிக்கிறா போல இருக்கு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னால நிக்கிறமா இருக்கு.
4: இல்லம்மா நான் வீட்டுலதாம இருக்கேன்.
0: வீட்டுல இருக்கீங்களா? இப்படி ஒரு பொய்ய சொல்லி கேட்டதான் இவன் உண்மைய சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் எடுத்து வர முடியாமல் இருக்கிறது நிகழ்ச்சி. அதனாலதான் கொஞ்சம் என்னால முடிந்த நேரம் வந்து நான் எடுத்து வருகிறேன். அதனால மற்ற நாட்கள்ல போற மறு ஒளிபரப்பினால் இந்த லைவா எடுத்து வரும்போது தெரியவது இல்லை எல்லோருக்கும். அதுல இரண்டால் அவர்கள் இது மறு ஒளிபரப்பு தான் போகிறது என்று இருந்து விடுகிறார்கள். சிவரஞ்சினிக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு?
4: அம்மா எனக்கு வந்து இந்தியன் படத்துல இருந்து பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு அந்த பாடல் வேணும் அம்மா.
0: எங்க நீங்க பாடி காட்டுங்க பாப்போம் கொஞ்சம்.
4: பாடுறவா
0: ஒரு நிமிஷம், நீங்க அங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட கொஞ்சம் பேசுறீங்களா? எங்க லோகிதா அவர் வணக்கம் சொல்லுங்க. சிவரஞ்சனிக்கு
2: வணக்கம். சிவரஞ்சனி ராகத்தோட நிக்கிறீங்க. சிவரஞ்சனி உங்களோட ராகத்தை நாங்க கேட்கணும் ஆசையா இருக்கிறோமா? வணக்கம் அம்மா.
0: நல்லா பாடுவா.
4: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல, ரொம்ப ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கிற நிலமா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம் மட்டும் அது கொஞ்சம் யோசிச்சு சொல்றாரு இல்லையா சிவரஞ்சனி? வர
2: ஒன்னும்
0: தெரியல. சரி, இப்ப நாங்க சிவரஞ்சனியர் பாட்டு ஒருக்கா கேப்போம். அவட அன்னைக்கு ஜே வீரபாண்டியன் சிவரஞ்சனியுடைய தம்பிதான் அந்த பாடலை பாடினார். என்ன பாடல்னா தீர்த்த கரையினிலே என்ற பாடல். அது லோகிதா கேட்கவில்லை. அருமையா பாடி இருந்தார்.
2: என்ன
0: என்ன சொல்லுங்க?
2: பின்னணி பாடகருக்குரிய அவ்வளவு டேலண்டும்
0: இருக்குன்னு சிவரஞ்சனிக்கே ஞாபகம் இருக்கிறது.
2: தெற்கு மூலையில் தென்பக தோட்டத்திலே அருமையா இருந்தது அந்த குரல். எனக்கு மறக்க முடியாத குரலா இருந்தது. இந்தியான பாடகரை விட அருமையா பாடி இருந்தது.
0: லோகிதா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறீங்களா அந்த தீர்த்தக்கரை அவருக்க பாத்துட்டு நீங்க சொன்ன
2: முடியும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா?
0: ஓ, அவருடைய மறு ஒளிபரப்பு போய் விட்டது அவருடையது. லோகிதா, விஜி, வஜீகா வேற யாரு இருக்கிறது? யாராவது வந்திருக்காங்களா இல்லையா?
2: கூப்பிட்டு கொண்டு பார்த்தேன், காணல.
0: உங்களோட மாப்பிள்ளைய காணல போல இருக்குது. நீங்க அடிக்கடி மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு தோல்ல போட்டுக்கொண்டு தெரிவிங்களே?
2: மாப்பிள்ள கொஞ்சம்
0: பாட்டு நீங்க பாடுங்க கேப்போம். லோகிதா அவருடைய பாடலை சரி பாடுங்க.
4: அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட பாயம் போகாவானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நிறையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம், ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு

கோட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு

இலை. உன் உச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம்

0: பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோம் அடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
1: கட்டிக்காரி அருமையா இருந்தது நல்லா. உமையா உங்களுடைய அம்மா அங்க உமையிலே இருக்காங்க?
0: இங்க வெளியில இருக்காங்க அம்மா.
1: ஆஹா, சிவரஞ்சினி உங்களுக்கு வெயிலா ராசாத்தி?
2: நல்ல
1: ஐஸ் வைக்கிறார் பாருங்க.
3: இதையும் கலக்கல எடுக்காதீங்களா? அவங்களுடைய நல்ல நளினமா படிச்சீங்க, சூப்பர்.
1: நிச்சயம் நிச்சயம், அவ நல்லா படிப்பா, நல்லா படிப்பா. அவங்க குடும்பமே எல்லாருமே நல்லா படிப்பாங்க. அம்மா, அப்பா, தம்பிமார், மற்றது சித்தி
3: எல்லாரும் அடுத்த தடவை கூட்டிட்டு வாங்க.
1: அம்மா நல்லா படிப்பாங்க. நிச்சயமா நல்லது. நன்றி நன்றி சிவரஞ்சினி. நன்றி அம்மா.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் அண்ணா.
1: அண்ணா வணக்கம் அண்ணா.
3: ஓகேடா ஓகேடா ஓகேம்மா வணக்கம்ண்ணா. ஓகேடா ஓகே, தேங்க்யூடா
1: சார். உண்மையிலேயே இனிமையாக பாடக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்கிறது. நன்றாக பாடுவா. இப்போ இங்கே மற்ற எல்லாம் ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க போல இருக்கேன் இல்லையா? விஜி தூங்கிட்டீங்களா? பாடலை எல்லாம் சீக்கிரமாக எடுத்து வந்து மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம் நாங்கள். மற்றவங்களை யாரும் வந்தால் நான் நினைச்சு கொள்ளுகிறேன் உங்களோட பேசுவதற்கு. நன்றி நன்றி.
3: அவர் பாட்டு எடுத்துட்டீங்களா?
1: யாருடைய பாடல்?
3: சிவரஞ்சினி அண்ணா.
1: இல்ல, அது இப்பொழுது எடுக்க முடியாது. இப்பொழுது எடுக்க முடியாது
3: தான்.
1: இல்ல இல்ல, அது
3: எடுக்க பாட்டு.
1: நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் ஜே ஜேயா, எப்படி இருக்கிறீங்க?
4: வணக்கம்.
1: எப்படி, எங்க வெளியில இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க? ஐஸ்கிரீம் கடையடியில நிக்கிற மாதிரி இருக்கு. இப்படித்தான் கேக்குறேன் எல்லாரும். அப்படி இல்ல இல்லையா? எங்க உங்களோட குட்டி பையன்
4: பள்ளியில இருக்கிறாமா?
1: இருக்கிறாரா? நீங்களும் அங்கதான் நிக்கிறீங்களா?
4: அங்கதான் உட்கார்ந்து இருக்கோம்.
1: சரி, என்ன பாடல் வேணும் ஜெயா உங்களுக்கு?
4: எங்க வந்தமா தீபாவளி பட்டு வந்து கண்ணன் வரும்
1: அருமையான பாடல் இல்லையா? நல்ல பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அது அது நீங்க என்ன பாடி பழகும் இல்லையோ அந்த பாட்டு?
4: என்னமா
1: அந்த பாடல் பாடி பழகிட்டீங்களா? என்னோட பேசிக்கொண்டிருப்பவங்க இது உலகம் தான் போட்டாங்க. எத்தனை ஒரு மணத்தியாலும் நான் பேசினேன். அந்த ஒரு மணத்தியாலும் இந்த ரெண்டையும் தான் சுகமான வேலை. சுகமான வேலை ஒருவன அங்காள யாருங்க? அங்காள யாருக்கும் பயத்துல பேசுறாங்களோ தெரியல இல்லையா ஜெயஜயா? உண்மையா? நான் உங்களுடைய பாடல் எடுத்து வரேன், கேட்டுட்டு மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க ஜெயா. சரியா? சரி, எங்க நாங்கள் முதல்ல எங்களுடைய கேஸ் ராஜா அவர்கள் கேட்ட பாடல் காட்சலைக்கு வருகிறது. நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் இருந்து, அது தியாகம் திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடல். இந்த பாடல் கூட எத்தனை தடவை எல்லோருக்கும் விருப்பமான ஒரு பாடல். அதில் வரும் அந்த வரிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிறதுனால அது பிடித்திருக்கிறது. கேட்போம் இன்றைக்கு அந்த பாடலை.

வர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கே எஸ் ராஜா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்து எங்களுடைய ரதீஸ் அவர்கள் கேட்டிருந்தார். அவர் கேட்டது சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்து காதோரம் லோலாக்கு. காதோரத்தில் தான் லோலாக்கு. அது அந்த லோலாக்கு என்பது பெண்களுக்கு போட்ட அழகு. அது போடுற பெண்கள் எல்லாரும் அழகு தான் இல்லையா? இப்போ சொன்னோன்னே எல்லாரும் இந்த லோலாக்கு போட்ட பெண்கள் யாருன்னு தேடி போகிறீங்க போல இருக்கு. எதுக்கும் பார்க்கலாம். பாடலை கேட்போமா?

நேரம் சரியாக 2:52 அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கவிதை என்றோன்னு இல்லைன்னு பயத்தில் கப்ஷிப் பண்ணி வராமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கவிதை முடிஞ்சால் நீங்கள் எடுத்து வரலாம், இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய பிஜி கண்டியிலிருந்து விஜய் அவர்கள் கேட்ட இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்கலாம். யார் நீ திரைப்படத்தில் இருந்து?

0: பாடல் விஜி, உண்மையிலேய யார் நீ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எல்லோரும் விரும்பி கேட்ட பாடல். அந்த நாட்களில் அமைதியாக போனாலும் உள்ளங்களை கொள்ளை கொண்டு வச்சிருக்கிறது. காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு யார் என்று பார்க்கலாம். அவர் கொஞ்சம் கனவோடு இருக்கிறார் போல இருக்கு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்?
1: நலம் நலம் நலம். நீங்க எப்படி இருக்கிறீங்க ஐயா? எப்படி இருக்காரு?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் முடிந்த நேரத்துல மட்டும் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் எடுத்து வருகிறேன். என்றால்
1: பார்த்தேன், பார்த்தாங்கம்மா, கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நீங்க நான் பாப்பேன் வாட்ஸ்அப்ல, அம்மா வராங்களா?
0: சில நேரத்துல முடியாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த
1: நேரத்தில்
0: மெல்ல மெல்ல தேர்ச்சி பெற்ற பின்பு முன்பு போல உங்களுக்கு நான் நிறைய நேரம் தரலாம்னு இருக்கிறேன். என்ன பாட்டு வேணும்? நீங்க இன்னும் வர வர இளமையா வந்திருக்கணுமே. இன்னும் சின்ன சின்ன பாட்டா கேட்டிருப்பீங்க, புது புது பாட்டா கேட்பீங்களே, என்ன மாதிரி? இப்ப
1: ஆமா, இப்ப இப்ப பொன்னியின் செல்வன் படத்துல சந்திர சாக்கல பிட்டு போறது தானா? பொன்னியின் செல்வன் படத்துல பொன்னியின் நதி பாக்கணும் பாடல் வரிகள்.
0: ஓ, பொன்னியின் நதி பாக்கணும். அது அந்த பாடல்
1: யாரா நேரில் கேட்டிருக்காங்களாமா?
0: கேட்டிருக்காங்களா? ஒருத்தரும் கேட்கல.
1: பாடா.
0: ஒளிபரப்பான்னு தெரியாதல்ல, அதனால இவன் மெல்ல மெல்ல இனித்தான் வருவாங்க. சரியா?
1: அப்படி அப்பப்ப செக் பண்ணிட்டே இருப்பேன். நேரலையில வராங்களாம்மா, ஐயா வராரா, செக் பண்ணிட்டே இருப்போம்.
0: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வருகிறேன், நீங்க கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த பாடல் யார் பாடல் என்று பார்க்கலாம். வஜீகாவுடைய பாடல். புத்தகத்திலிருந்து வஜீகா அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. அவரும் ஒரு நல்ல பாடல், பாடவா உன் பாடலை என்ற பாடலை கேட்டிருக்கிறார். அதுவும் பெண் குரல்ல வேணும் என்று கேட்டிருக்கிறார். உங்கள் பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் வஜீகா. அருமையான பாடல். அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக நேரம் சரியாக இப்பொழுது 12:34, அது இந்திய இலங்கை நேரம், கரடிய நேரம் சரியாக 3:04. அடுத்த பாடல் எங்களுடைய லோகிந்த ராஜா அவர்கள் கேட்ட பாடல், காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய லோகிந்த ராஜா. நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே. இந்த பாடலும் எல்லோருக்கும் பிடித்த பாடல், எல்லோரும் விரும்பிய பாடல் என்று நினைக்கிறேன். யாருமே இந்த பாடலை வறுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் கேட்போம், மீண்டும் மீண்டும் கேட்போம் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள் காற்றலையில். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய சிவரஞ்சினி கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. சிவரஞ்சினி கேட்போம். பச்சைக்கிளியோடு நாங்களும் சேர்ந்து விளையாடலாமா?

0: இந்த பாடலுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக இந்த குரல் ஒலிக்க போகிறது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு பூ படத்தோட வந்திருக்கீங்க.
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறேன். ஹனீஃப் எப்படி இருக்கிறார்?
1: ஹனீஃப்லாம் நல்லா இருக்காரு.
0: இந்த இப்படி ஒரு கம்பீரமா இந்த குரல் இப்படி வர்றதுக்கு என்ன செய்தீங்க? நல்லா இருக்கே.
1: காலையில என்ன செய்யறேன்னா, காலையில எந்திரிச்சு பேரிச்சம்பழத்தை தேனில ஊற வச்சு அதுல பால் கலந்து கொஞ்சம் அமிர்தம் கலந்து
0: அமிர்தம்
1: அப்படியே அமிர்தம்னா அமிர்தம் தான்.
0: சரி, அமிர்தம் கலந்து
1: முதல மட்டும்தான் முழுங்குதா? அதுதான் பாத்துருக்கீங்க.

0: மலைப்பாம்பு, மலைப்பாம்பு முழங்கும் மெல்லாம சாப்பிட்டால் அது உடம்போடு ஒட்டாது, அந்த சத்து வராது, ஜீரணிக்கும் சக்தி இருக்காது. மென்றால்தான் அதனுடைய பலன் கிடைக்கும் இல்லையா? நானும் நாங்கள் அவசர அவசரமா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். நானும் அப்படித்தான் மெல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன், ஆனா மெல்ல மாட்டேன். அது என்னன்னு தெரியாது.
1: இப்ப யாருமே அந்த நம்மளுக்கு அந்த இது அப்படியே ஆயி போச்சு, அதனால மெல்றதுக்கான இது நமக்கு இப்ப இல்ல.
0: இல்ல உங்களுக்கு சின்ன பல்லு இல்ல என்ன மெல்றதுங்க?
1: இல்ல அப்படி இல்ல, பல்லு இல்ல, பல்லு இருக்கு. அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த அந்த சாப்பிடுற நேரத்துல அந்த இது இல்ல, நம்ம சாப்பிட அவசரம் இல்ல, அவசர கால இதுல சரி சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும், நேரம் பற்றாக்குறை
0: அப்படின்னு சொல்லி
1: தனியா இல்ல, சாப்பாட்டுக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்குவது கிடையாது.
0: மற்றது சுவைச்சு கூட சாப்பிடறது இல்ல இல்லையா? நாங்கள் எல்லாரும் எந்த ஒரு விடயத்தையும் சுவைச்சு சாப்பிடா. சரி, உண்மையிலேயே உங்களோட குரல் வித்தியாசமா இருக்கிற ஷாகுல் ஹமீத். உண்மையாக
1: இல்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேக்குறீங்களா, அதனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: இல்ல உண்மையிலே கேட்பவர்கிட்ட நீங்க கேளுங்க, முந்தி இருந்ததை விட இது வித்தியாசமா இப்ப ரதீஸ்ல குரல் மாறி வந்துட்டு உங்களுக்கு.
1: சரி, இல்ல இல்ல எப்படி இருக்கு, இல்ல முன்ன வித்தியாசம் தான் நல்லா இருக்கா, இல்ல இது நல்லா இருக்கா, இல்ல முன்னாடி இருந்தது நல்லா இருக்கா?
0: இல்ல இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு உண்மையிலேயே. இது ஆனா உண்மையிலேயே இந்த இப்ப உங்களுக்கு கோல்டு, அதாவது தடுமல் வந்து, இப்ப சளி பிடிப்பு வந்து, அதனால வந்ததுன்னா வேண்டாம் எங்களுக்கு இது. சரியா?
1: சரி,
0: அது இல்லாம சும்மா இப்ப நீங்க தேன்ல கலந்து சாப்பிட்டீங்க பாருங்க, அப்படி நீங்க சாப்பிட்டு வந்ததுன்னா அது உண்மையா அது நல்லா இருக்கு. இந்த குரல் இப்படியே நீங்க வச்சிருக்கலாம்.
1: சரி
0: சரி, இன்னைக்கு உங்களோட பாட்டு என்ன எங்க பாக்கலாம், விரும்பி கேட்கும் பாடல்?
1: வைதேக காத்திருந்தால இருந்து அழகு மலராட.
0: ஓ, அதை விட மாட்டீங்களே நீங்க.
1: அழகு மலர் ஆடுதுல, அதனால அழகு மலர் ஆட விடுங்க.
0: இந்த பாட்டை நீங்க எத்தனை தடவை பாடி இருப்பீங்க, எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? உண்மை நான் அதை குறிச்சு கொண்டு வந்திருக்கேன், விட்டுட்டேன்.
1: எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை பாடினாலும் அழுக்காத பாடல் இல்லவா?
0: நிச்சயமா நல்ல ஒரு பாடல் இல்லையா? அதுவும் அந்த ரேவதி அவர்களுடைய நடனம் இன்னும் கண்ணுக்குள்ள நிக்கிறது எங்களுக்கு. அந்த பாடலை நீங்களும் நல்லா பாடுவீங்களே, நல்லா இல்லையா? சரி, இப்ப உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்களா, மற்றவர்கள் எல்லாரும் நிறைய பேர் இப்ப எல்லாரும் ஊருக்கு போயிட்டு?
1: பூனை மட்டும் ஊருக்கு போயிருக்கு, ஒன்னாம் தேதியா ரெண்டாம் தேதியா வருது. பூனை மட்டும்,
0: பூனை மட்டும் ஊருக்கு போயிட்டு வருவார். ஹனீஃப் போயிருந்தாரா ஊருக்கு?
1: ஹனீஃப் வந்து ஏப்ரல் மாசம் போறாரு.
0: நல்லா, ஓ சரி, அது நல்ல சந்தோஷம். அப்ப இந்த அழகு மலர் பாட அந்த பாட்டை ஒரு ரெண்டு வரி பாடுங்க பாப்போம். அந்த பாடுறதுக்கு இந்த குரல் நல்லா இருக்கான்னு பாப்போம். அப்படி நல்லா இருந்தா தான் அதை வச்சிருக்கலாம், நான் தான் டெஸ்ட் பண்ணணும். பேசுறதுக்கு நல்லா இருக்குது. அன்றைக்கு நான் முதல் தடவையா நிகழ்ச்சி பேசிட்டு போன உடனே அப்பா கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஷாகுல் ஹமீத் வேற இல்லையாண்டு, அதான் கேட்டேன்.
1: இல்ல இல்ல, நான் வந்து அந்த வாட்ஸ்அப்ல வந்ததை நான் லேட்டா பார்த்தேன்.
0: ஓ, அதுக்கப்புறம் தான்,
1: அதனால எனக்கு அதனால தெரியல. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க, நீங்க வந்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, ஒரு அப்பதான் நினைச்சேன், என்னடா ஒரு அவ்வளவு சத்தத்தோட வருவாங்க, அது நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி.
0: நீங்க எல்லாம் சொல்லி சொல்லி கழுத்துல கட்டி இந்த மணிமாலைய கலட்டிட்டேன். காலிலையும் கழுத்துலயும் கட்டி வைப்பாங்கல்ல, நாலு காலிலையும் கட்டி,
1: அந்த
0: அந்த நாலு காலிலையும் கட்டிருக்கிற சங்கிலியை, அந்த அதாவது சலங்கையையும் கழுத்துல கட்டிருக்கிற மணிமாலையும் கலட்டிட்டேன். அது இருந்தா தானே உங்களுக்கு சத்தம் கேட்கும், டிங் டிங் வர வர.
1: அதனாலதான் அது கேக்கல
0: கேக்கல. யானைக்கு எத்தனை கால் ஷாகுல்?
1: யானைக்கு நாலு கால்.
0: நாலு கால், அப்ப சரி சரி, நீங்க உண்மையிலேயே நீங்க சரியான இதுலதான் இருக்கிறீங்க, அதான் கேட்டு பார்த்தேன். சில நேரம் யோசிப்பீங்கல்ல இந்த பாடலை உங்களுக்கு எடுத்து வரேன். அப்ப புது பாடல் எல்லாம் எப்ப நீங்க விரும்புவீங்க ஷாகுல்?
1: புது பாடலா? புது பாடல் அதுக்குன்னு தனியா புது பாடலுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரும்போது கண்டிப்பா அதுல புது பாடலை கேட்கலாம்.
0: இந்த பித்தா பித்தாண்டு எல்லாம் ஒரு பாட்டு வந்துட்டு இல்ல, மலம பித்தா மலம பித்தா,
1: மலமை பித்தா கிளம பித்தானா கொஞ்சம் நல்லா போயிடும். ஆனா இந்த பாடலாம் அப்படி நீ
0: அதுல அர்த்தமே எனக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேட்கணும். இனி கொஞ்சம் பொறுங்க, நான் கொஞ்சம் தென்பெடுத்து பேச ஆரம்பிச்ச பிறகு கேட்கலாம், அப்பதான் பேசலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா தெம்புல போதே அதை பேசி முடிச்சிடணும்.
0: அத பேசணும், இப்ப எனக்கு அந்த தென்பு இல்ல, அதை பற்றி ஆராயறதுக்கு. சரி, உங்களோட பாடல எடுத்து வருவேன் நானா. நன்றி, கேளுங்கோ.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஷாமுல் ஹமீது இணைந்திருந்தார். இப்ப அடுத்த பாடல், நாங்கள் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய சிவரஞ்சினி, மன்னிச்சு கொள்ள வேணும். நீங்கள் குட்டி, நீங்கள் நல்லா அதற்கு கோபிக்க மாட்டீங்க மீரா அம்மா அப்படி நிப்பாட்டுன்னா, ஏண்டா ஓடி வந்தார் அல்லவா நீண்ட நாட்களுக்கு பின்பாக, அப்போ அவரை சந்திச்சிடலாம் என்று தான் நின்று தெரிந்தேன். இந்த பாடலை மீண்டும் உங்களுக்கு முதலிலிருந்து எடுத்து வருகிறேன்.

சரியாக 3:21 அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:51. அடுத்த பாடல் கேட்க யார் வந்திருந்தார்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதுவும் எனக்கு பிடித்த பாடலை கேட்டிருக்கிறார் ஜேஜியா. எங்கள் கண்ணன் வந்தாலும் பிடிக்குமல்ல, அதுவும் தீபாவளி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் ஜேஜியா. உங்களுக்கு இந்த பாடல் அப்பாவுடைய செல்ல பேத்தி இல்லை, பார்க்கலாம் உங்கள் பாடலை.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஜேஜியா. ஆனா எப்படி அவர் அந்தி மாலையில தான் வருவார் என்று காத்திருக்கிறது. கண்ணன் எந்த வேளையிலும் வரலாம் இல்லவா? வணக்கம் எங்களுடைய ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நான் நல்லா இருக்கிறேன்.
1: நேரலைக்காக காத்திருந்தோம்மா,
0: நேரலைக்காக
1: நேற்று வரை காத்திருந்தோம். ரெண்டு நாட்களா வந்திருக்கேன். தீபாவளியில இருந்து வரீங்க, மகிழ்ச்சியா இருக்கு.
0: இது மூன்றாவது நாள்.
1: அப்ப நல்லா இருக்காங்களா?
0: அப்பா நல்லா
1: இருக்காங்களா?
0: நல்லமா இருக்கிறேன், நல்லமா இருக்கிறேன்,
1: நல்லமா இருக்கணும்.
0: என்னடா இப்ப
1: ஒரு ஆதரவு நமக்கு, அப்பா நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆதரவுனால
0: நிச்சயமா நீங்க வரையக்கே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த கண்ணன் அந்தி மாலையில தான் வருவாரு, இந்த ஜியா சொல்றாவே அதை எப்படி எனக்கு நம்ப முடியாம இருக்கேன். கண்ணன் தான் எந்த நேரத்துல நினைச்சோன்னு வருவாரு,
1: முன்னாடி
0: வந்துருவாரு.
1: அது
0: எப்படி அந்தி மாலையில தான் வருவான்னு சொல்லிட்டா? அதுதான் நான் இனி அந்த
1: கவிதை கவிதை கவிதை வரைக்கும் ஒரு இனிமையா கவிதை வரைக்கும் இனிமையா சேர்க்கறது, பாடல் வரைக்கும் இனிமையா சேர்க்கறதுக்கு.
0: ஆனா அந்த பாடல்ல வர்ற கண்ணன் வந்து ஹைவேல போறார் பைக்ல. அதான் அவர் சும்மா போய் இனி இல்லாத ஸ்பீட்ல போறார் ஹைவேல. பாக்கல நீங்க அந்த படத்தை பாரு.
1: அதாவது பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை தான். இறைவன் என்பது பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை தாங்க. எந்த காலத்திலயும் அவங்க வந்து அந்த இயற்கை தெய்வங்கள் வந்து நம்மளோட ஒன்றுதான்
0: நிக்கும்.
1: எவ்வளவு முன்னேற்றங்கள் சென்றாலும் அந்த இடத்துல வந்து நிப்பாங்க.
0: நிச்சயமா உண்மை. மற்றது பழமையில ஒரு சுவை இருக்கிறது தான், அந்த பொருள், அதனுடைய இசை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன பாட்டோட வந்திருக்கீங்க நீங்க? கவிதை கொண்டு வந்திருக்கீங்களா?
1: நீ கவிதைமா, ஒரு கவிதை சொல்லிடுறமா. அம்மா கவிதையை சொல்லிடுறோம்.
0: சரி, எடுத்து வாங்க.
1: நான் அழுத போது என்னை சிரிக்க வைத்த முகம், என்றுமே என்னை வெறுக்காத குணம், தவறுகளை மன்னிக்கும் மனம், அளவுகளே இல்லாத பாசம், மற்றவர்கள் காட்டிடாத நேசம், அனைத்தும் முன்னெடுத்து தந்தேன். அழுவதற்கு கண்கள், அணைப்பதற்கு கைகள், சாய்ந்து கொள்ள தாயின் மடி போதும், தோட்டத்தின் அழகு பூக்கள், வெற்றிக்கு அம்மா. நான் சொல்லிய முதல் சொல் அம்மா, நான் கடைசியாக சொல்ல விரும்பும் சொல்லும் அம்மாவி. எனக்கு உயிர் தந்த உன்னை என் உயிர் உள்ளவரை மறவேனும். நன்றி.
0: அருமையான கவிதை. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நீயே நீ பாடல் கொடுத்துருங்கம்மா. அந்த நம்ம எம் குமரன் சன்னத் மகாலட்சுமி என்ற ஒரு படத்துல
0: எம் குமரன் சன்னத் மகாலட்சுமி, அதான் அருமையான பாடல் உங்களுக்காக எடுத்து வரேன். வேலை பழகன்னு நினைக்கிறேன் இல்லையா உங்களுக்கு நிறைய வேலை இப்ப?
1: ஆமாம்மா, அது தீபாவளி வந்ததுனாலே கொஞ்சம் வேலை பழுவுதான். கொஞ்சம் ஊழியர்களும் கொஞ்சம் வச்சு நடத்தினா, தனியார் தானே எனக்கு மேடம் இல்லை.
0: ஆமா,
1: ஊழியர்களுக்கு அவங்களுக்கு நான் செய்து கொடுக்கணும். அந்த வேலைகளை சரியா நான் சரி பண்ணி கொடுக்கணும்.
0: நிச்சயம்
1: அவங்களுக்கு நம்ம நிர்வாகம் பண்ணணும் அப்படின் போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். தனியா ஒரு வேலை செய்யறதுக்கு பாருங்க, அது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த நம்ம செய்யக்கூடிய பணியில வந்து யாராவது ஒரு உதவிக்கு இருந்துட்டாங்கன்னா அதுக்கு பெரிய விஷயம். அது நம்ம தனியா செய்யும் போது அது சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு கடினத்தை கொடுக்குங்க. அதனால சிரமம் இல்லாம சுலபமா கடந்த இந்த தீபாவளி மேடம்.
0: இந்த கலைகள்லயே மூன்று கலையை தெரிஞ்சவர்களுக்கு தான் முதலிடம். உணவு சமைக்கிறதுக்கு சமையல் வேலை செய்பவர்கள், அடுத்தது தையல் மானத்தை மறைக்க, அடுத்தது வந்து வீடு கட்டுறதுக்கு இல்லையா, கொத்தனார் வேலை செய்கிறவர்களுக்கு இவர்கள் தான் முக்கியம். இந்த மூன்று பேரையும் எங்களுக்கு பக்கத்துல வச்சிருந்தா கவலையை சாப்பிட்டு
1: நிச்சயமா
0: தேவையான ஒன்றுதானே உரையில் என்பது. உண்மையாக யாருக்கு எல்லாருக்கும் தேவைதானே வாழ்வதற்கு, நிரந்தர உரையில் தேவை. அது இருந்தால்தான் நிம்மதியாக இருக்கலாம். இல்லாவிட்டா இந்த காலத்துல வாடகட்டியே கழிச்சு போவார்கள் இல்லையா?
1: பசியில
0: இருந்தாலும் அது எங்களுடைய சொந்த வீட்டில் இருந்தால் எங்களுக்கு அந்த களைப்பு அந்த கஷ்டம் தெரிய போவதில்லை இல்லையா? சரி, உங்களுடைய பாடலை அடுத்து வருகிறேன் நான். சரியா? நன்றி. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய யார் பாடல்னா ராஜ்குமார், எங்களுடைய இளவயது ராசா, அதாவது இளவயது ராஜ்குமார் மன்னன் என்று நாங்கள் ஏற்கனவே வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் அல்லவர் அவருக்கு. அவர் இப்போ புது பாட்டுக்கே வந்துட்டேன், பொன்னியின் செல்வன்ல கேட்கலாம் அந்த பாடலை. ராஜ்குமார் உங்களுக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: ராஜ்குமார் சற்று இடைநிறுத்தி மீண்டும் பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். ஒரு காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சேகர், விழுப்புரம் சேகர், எப்படி இருக்கிறீங்க?
1: அம்மா நலமாக இருக்கிறேன். அம்மா அப்பா நலமாக இருக்கிறாள், தங்கள் நலமா?
0: நலம் பெற்றிருக்கிறேன், நலம் பெற்றிருக்கிறேன், இன்னும் நலம் பெற வேண்டும்.
1: இருமல்
0: இருமல் பேசும்போது
1: இரண்டு ஏலக்காயம் மெல்லவும் மென்றால சரியாகும்.
0: இன்றுதான் நீங்க முதல் தடவையாக வருகிறீர்கள் இல்லவா காற்றடைக்கு? ஏனென்றால் அந்த நிகழ்ச்சிகளை நீங்க தவறாம கேட்டு கேட்டு எழுதி கொண்டிருப்பீங்க, அது மறு ஒளிபரப்பு தெரியாமல் அதுக்கு பதிலையும் சொல்லியிருப்பீங்க, அது இணையறதுக்கு முயற்சி செய்தீர்கள், பின்புதான் தெரியும் உங்களுக்கு. அதனால இன்றுதான் நீங்க முதல் தடவையாக காற்றடையில கலந்து கொண்டீர்கள், அதனால உங்களை வருக வருக வந்து வரவேற்கிறோம் சேகர். சரியா?
1: ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: உங்களுக்கு என்ன பாட்டு
1: வேணும்? எது ஒளிபரப்பு எது தெரியாது, ஆனா எப்போதும் இதான் கேட்டே இருப்பேன். ஏன்னா இது பாட்டு ஓடிட்டே இருக்கணும், எனக்கு பிடிச்ச பாட்டு ஓடிட்டே
0: இருக்கான்.
1: கேட்காம பாட்டு ஒரு சில பாட்டு.
0: எப்படி எப்படி நீங்க இந்த வானொலிய கேட்க ஆரம்பிச்சீங்க சேகர்? நீங்க
1: கடவுள் சத்தமா? அது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல.
0: அந்த தமிழ் ரேடியோஸ்குள்ள நீங்க மாத்தி மாத்தி கொண்டு போயிருக்க நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படியே தானே? அதானே
1: தமிழ் ரேடியோ வந்து எல்லாத்தையும் நான் கேக்குறது கிடையாது. சும்மா சும்மா தொட்டு பார்த்தேன்னா தமிழ் பழைய பாட்டு போட்டுச்சுன்னா அப்படியே விட்டுரும். அத வேற வானொலிக்கு போறது கிடையாது, வேற வானொலிக்கு போறது இல்ல,
0: போறது இல்ல. பாடல் கேட்க ஆசை,
1: ஏன்னா பாட்டு மிஸ் ஆயிடு, பாட்டு மிஸ்
0: ஆயிடுன்ட்டு. சரி சேகர், உங்களுக்கு பாட வருமா? உங்களுக்கு பாடுவீங்களா? முதல் தெரியாதான் சொல்லுவார்கள் சேகர். பேந்து எல்லாரும் நன்றாக பாடுவாங்க, நல்ல இனிமையாக பாட ஆரம்பிச்சு விடுவாங்க. அவ அப்படித்தான் நீங்களும் இருப்பீங்கள், அதனால பாட உங்கள் பாடலை கேட்பதற்கு நான் அவளாக இருக்கிறேன், அன்பு உறவுகளும் அவளாக இருப்பார்கள். இங்க பாடுங்க பாக்கலாம்.
1: மிக்க மகிழ்ச்சி. அழகு நிலா திரைப்படத்தில் வந்து மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை.
0: பாடுங்க அந்த பாட்டு. பாடுறீங்களா
1: இல்லம்மா? கவிதை சொல்லட்டுங்களா?
0: சரி, அந்த அந்த பாட்டை பாடி பாருங்க பாக்கலாம், முடியும் உங்களால. எங்க ராகத்தோட பாடுங்க.
1: மனிதனில் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு
0: ஒன்று மட்டும். சரி, எங்க கவிதை சொல்லுங்க பாக்கலாம். எங்க சரி, எடுத்துட்டு வாங்க. நேரம் சரியாக 3:35, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் ஒரு சற்று ஒரு தடுமாற்றம் தான், என்றால் அந்த இந்திய இலங்கை நேரம் சொல்வதற்கு நேரம் சரியாக 1:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். ராஜ்குமார் உங்களோட பாடலை நான் முழுமையாக எடுத்து வருவேன், சற்று நிறைய நிறுத்தினேன். என்றால் புதிய நேயர் அவர் வந்து எங்களுடைய சொல்லுங்க சொல்லுங்க சேகர்.
1: நாம் வாழும் வரை நம்ம யாரும் வெறுக்கக்கூடாது. நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது, வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது. வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது, அதுதான் நம் வாழ்வின் வெற்றி.
0: நல்ல நல்ல கருத்தான கவிதை. உண்மை இது நீங்க எழுதியதா அல்லது படித்ததில் பிடித்ததா? படித்ததில் பிடித்தது.
1: நான் எழுதுவேன், பதில் மட்டும்தான் எழுதுவேன். இந்த கவிதைகளுக்கு பதில் எழுதுறதுக்கு ஒரு எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் ஒண்ணு இருக்கு. கவிதைகளை படிப்பேனுமா?
0: படிச்சுட்டு அதுக்கு பதில் கொடுப்பீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி திரும்ப.
1: அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு
0: பின்னூட்டம் சொல்லுங்க, பேசுங்க. ஓஹோ, உங்களுக்கும் நெட்ல ஏதோ அது எல்லோருக்கும் வருகிற ஒன்று தானே, இது வாட்ஸ்அப் தானே? அப்ப உங்களுடைய சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சேகர், கேக்குதா?
1: 1000 அகழ்வாய்வு நடக்கிறது என்னுள், ஆயிரம் அகழ்வாய்வு நடக்கிறது என்னுள்.
0: உங்களுக்கு உண்மையா உங்களுடைய இணையதளம்
1: முயற்சியில் எழுதுகோல் எழுதுகோல் முனைப்பதித்து காகித காயங்கள் எல்லாம் கவிதையாய் மாற்றம் பெறுகிறது.
0: சரி, இப்ப நீங்க இன்னொரு தடவை அதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அது விடைய நிறுத்தப்பட்டு அது இணையதளத்தின் கோளாறு. உங்களுடைய முழுமையான கவிதை வரவில்லை. ஓ, இணையதளம் உங்களுக்கு உதவி செய்யாது என்று நினைக்கிறேன். என்ன மீண்டும் மீண்டும் அப்படித்தான் ஆகிறது. சேகர்,
1: எல்லாம் கவிதையாய் மாறுகிறது.
0: சரி, என்ன பாடல் வேணும் சேகருக்கு? என்ன பாடல்? அதே பாட்டு தானே? விட்டு விட்டு விட்டு விட்டு வருகிறது. இணையம் உங்களுக்கு உதவி செய்கிறது இல்லை. சொல்லுங்க. அதுதானே. சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு இன்றைக்கு?
1: பொன்னூஞ்சல் திரைப்படம். பொன்னூஞ்சல், பொன்னூஞ்சல்,
0: பொன்னூஞ்சல்ல,
1: பொன்னூஞ்சல் திரைப்படத்துல இருந்து முத்துச்சரம் சூடி வரும் பள்ளி பெண்ணுக்கு.
0: ஓ, முத்துச்சரம் சூடி வரும் பள்ளி பெண்ணுக்கு.
1: ஆமாமா, இந்த பாடல் வந்து வழக்கமா எழுதுற கவிஞர்கள் நெல்லை அருள்மணி என்றவர் எழுதியிருக்காரு இந்த பாடல் வரியில. இதுல ஒரு வரி வரும், நெல்மணிகள் பால் பால் பிடிக்கும் பிள்ளை பருவம் சொல்லிட்டு. நெல் என்னுடைய பால், நெல் வயல் இருக்கு இல்லைங்க. ஹலோ,
0: கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சொல்லுங்க.
1: அந்த நெல் மணிகள் வந்து பால் பிடிக்கும் பருவம் பருவத்தை அது அந்த வரியை வந்து கோடிட்டு காட்டிருப்பார். அது பாடல்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். அருமையான வரியை கொண்டு வந்து அந்த அந்த கதாநாயகிக்கு தகுந்த மாதிரி அந்த வரியை முடிச்சிருப்பாரு. ஒரு வரி வரும், பால் பிடிக்கும், பால் பிடிக்கும் நெல்மணியின் பிள்ளை பருவம்னு சொல்லிட்டு. இவர் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்காரு, ஒரு சில படங்கள்ல எழுதியிருக்காரு. இதுல எனக்கு நெல்லை அருள்மணி எழுதிய பாடல் மிகவும் பிடித்த பாடலம். அதனால எனக்கு
0: அருமையான பாடல் பொன்னூஞ்சல் படம் கூட நல்ல ஒரு படம் தான் இல்லையா? நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. உண்மையிலேயே அவருக்கு அது ஈடு கொடுக்கதில்லை உண்மையாக. இணையதளம், சரி. ராஜ்குமார் உங்களுடைய பாடல்

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து. அடுத்த பாடல் ஷாவுல் ஹமீன், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம்

சரியாக 3:48 அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரி 1:18. இந்த பாடல் ஷாகுல் காமீர் கேட்ட பாடல், அழகு மலராட. அடுத்த பாடல் காட்சியிலேக்கு வருகிறது. யார் பாடல் என்பதென்றால் எங்களுடைய ஆனந்தன் கேட்ட பாடல் காட்சியிலேக்கு வர இருக்கிறது. ஒரு கவிதையும் சொல்லி இந்த பாடலை கேட்டிருந்தார் ஆனந்தன். உங்களுடைய பாடல் கேட்போம். நேரம் சரியாக 3:48.

அந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஆனந்தன், வடலூர் ஆனந்தன் கேட்ட பாடல். அடுத்த பாடல் நிறைவான பாடல், அது வந்து உறவுகள் கேட்ட பாடலில் நிறைவான பாடல். எங்களுடைய விழுப்புரம் சேகர் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. கேட்போம் சேகர், உங்களுடைய பாடல் முதல் முதல் காற்றலையில் இணைந்து நீங்கள் கேட்ட முதல் பாடல் இது.

0: சரியாக 3:58 அன்பு உறவுகள், இதுவரை நேரம் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மாழ்ந்தீர்கள். உண்மையிலேயே அருமையான பாடல்கள், எல்லோரும் கேட்ட பாடல், அத்தனையும் அருமையான பாடல். கூடிய அளவு அன்பு உறவுகள், அழைத்த உறவுகள், நான் விடைபெறப் போகிறேன் என்னும்போது அழைத்த எல்லோரும் மன்னிக்க வேண்டும், எடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் நீண்ட நேரம் நிகழ்ச்சி எடுத்து வர முடியாது. அதனால தான் இனி வருகிற காலத்தில் கொஞ்சம் கூட்டி கூட்டி கொண்டு வரலாம். சரியா? நல்லது. என் அன்பு உறவுகளே, இங்கிருக்கும் பொழுதும் அங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் காட்சியலைக்கு வருகிறது. இசக்கிய திரைப்படத்திலிருந்து இந்த பாடலோடு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் மீரா.
1: எப்போ பார்த்தாலும் எருமை பண்ணின்னு கூப்பிடுற.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் நண்பர், உங்களுக்கு நலம் தானே எல்லாரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்ணோடு விழுந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இன்றைக்கு புதன்கிழமை, கதம்பம். கதம்பத்தில் ஒரு விடயத்தை பற்றி பேசலாம். அதோடு கதம்பம் என்றால் எல்லாம் இருக்கும், கதை, கட்டுரை, கவிதை, இவற்றோடு கேள்வி பதில், புதையல் மற்றும் ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் ஆராயலாம். இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடித்த விடயமா இருக்கும். இதை பற்றி நாங்கள் வார்த்தைகளில் கேட்டிருக்கிறோம். அது என்ன, எப்படி, உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்கிறதா என்பதை ஆராயலாம். சரியா, முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். அந்த கண்ணன் பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எல்லோரும் நலம்தானே, நோயற்ற வாழ்வோடு சுகமாக இருக்க வேண்டும். இழப்புகள் எதுவுமின்றி பணமின்றி வரும் நாளை போகும். நல்லதும் அன்பும் வாழும் திறனும் தைரியமும் எல்லோருக்கும் தேவை. அவற்றையே நம்பி வாழலாம். பணத்தையே நம்பி வாழ்ந்தால் அது நிலை இல்லாததொன்று. சரியா, இன்று வரும் நாளை தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. பணம் தேவைதான், அளவோடு இருக்க வேண்டும். அதிகம் ஆசைப்படக்கூடாது. உங்களிடம் அதிகமாக இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவலாம். அதுவும் சரியான இடம் பார்த்து கொடுக்க வேண்டும். ஒரு பாடல் தேடுகிறேன், அதுக்கிடையிலே உலகத்தையும் பேசிக்கொண்டே எடுத்து வரலாம் என்பதுதான் கண்ணன் பாடல்.

0: காட்டினை அணிந்து கொள்ளும் முதல் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ள போறோம். வணக்கம் விஜயராகவன், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம். நல்லா இருக்கோம். நலமா இருக்கீங்க? நலமா இருக்கீங்கம்மா.
0: நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கேன்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். வீட்டை வந்துட்டீங்களா? அதாவது வேலையில இருக்கிறீங்களா நீங்க? முன்பு நீங்க இரவு நேர வேலை செய்யறீங்களா? நீங்க இல்ல காலை நேர வேலை செய்யறீங்களா?
1: இல்ல பகல் நேர வேலை மட்டும்தான்.
0: பகல் நேரம். சரி, இப்ப
1: தவிர்க்க முடியாத சூழ்நிலை கூப்பிடுவாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை கூப்பிடுவாங்க. நம்ம போய் அட்டன் பண்ணணும். போனோம்
0: கூப்பிட்டா போக வேணும். உங்களுக்கு தான் அது
1: பகல் பகல் பணி தான் அதிகமா அறுவை சிகிச்சை நடைபெறும். இரவு பணி வந்து மெட்டர்னிட்டி அறுவை சிகிச்சை நடைபெறும்.
0: மெட்டர்னிட்டி சிகிச்சை அவர்களுக்கு
1: தான். அது வந்து கூப்பிட்டாங்கன்னா போகணும். எமர்ஜென்சிக்கு எமர்ஜென்சிக்கு செய்வாங்க. அதுக்கு போயிடும்.
0: நாளைக்கு தான் மெட்டர்னிட்டி, அதாவது பிள்ளை பேரும் மற்றது கேன்சருக்கு மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட் அதில் எடுக்கிறதுக்கு முதல் இது கொடுத்திருப்பார்கள். மற்ற நோய்களுக்கு கொஞ்சம் அப்பால் பட்டு இல்லையா இந்த நாட்கள்ல?
1: அதெல்லாம் முடியாது, முடியாச்சு. இது மட்டும் தான் இருக்கு.
0: சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் இருக்கிறேன். இந்த கேள்வி முதல்ல இந்த கேள்விக்கு பின்பாக நீங்கள பாடலை யோசிச்சு கேட்கலாம். இந்த மானசீகம், அதாவது மானசீக காதல் என்றால் என்ன? அதுதான் இன்றைக்கு கேள்வி. மானசீகமாக அல்லது மானசீகம் என்ற சொல்லுக்கு அல்லது மானசீக காதல், இப்ப நாங்க கூடுதலாக கேள்விப்பட்டிருப்போம் மானசீக காதல் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல இல்லையா? அப்படி
1: என்னதுக்கு
0: மனைவி மேல் வச்சிருக்கிற பாசத்துக்கு பேர் தான் மானசீக காதல?
1: ஆமா,
0: அது மனசி மனசி மேல் காதல், மனைவி மேல் காதல். நீங்க மானசீக காதலா உங்களோட நீங்க திங்க் பண்ற மாதிரி பார்த்தா மனைவி மேல் வைத்திருக்கும் காதலை மானசீக காதல் என்று இப்ப விஜயராகவன் சொல்றாரு. எல்லா வடிவம் கேட்டுக்குங்க, இப்ப எல்லார்ட்டையும் கேட்க
1: போறாரு.
0: நல்ல நீங்க ஒரு நல்லவர். ஏன் தெரியுமா? மனைவி மேல் வைத்திருக்கும் காதலைத்தான் மானசீக காதல் என்று சொல்லுங்க. இவ்வளவு தூரம் நீங்க மனைவி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்கன்றது எனக்கு தெரிகிறது. இப்ப உங்க மனைவியும் ஒரு நல்லவர் தான். ஏன் ஏன் நான் சொல்லுகிறேன் தெரியுமா? நீங்க காட்டடையில வந்து பேசும் போதெல்லாம் உறுதுணையா நின்று உங்களை பேச வைக்கிறார். அவர் பேச தானும் கண்டுபிடிக்கும். அவருக்கும் அந்த ஈடுபாடு இருக்கிறது. ஆனால் அவரும் வந்து பேசலாம். அவன் பயம் இல்லாம வெக்கம் இல்லாம வந்து பேசலாம். வருகிற காலத்துல அவரும் பழக்கி எடுக்கலாம். உண்மையா அவருக்கு என்னுடைய அன்பை தெரிவிச்சு கொள்றேன். இப்படி ஒரு கணவருக்கு உண்மையா எந்த ஒரு கணவனுக்கும் தன்னுடைய துறையில் தான் விரும்புவதை தனது மனைவியும் தன்னோடு சேர்ந்து நடை போடுவாளாக இருந்தால் அதில் இருக்கிற சந்தோஷம் ஒன்றுமே இல்லை இல்லையா? அதுதான் அதான் நீங்க இவ்வளவு சுவப்பா இருக்கிறீங்க. மனைவி நல்ல ஒரு மனைவி கிடைச்சு அல்லாட்டி எப்பயோ கருப்பா இருப்பீங்க. ஏனென்றா யோசிச்சு முகமெல்லாம் கருத்து போயிருக்கோம் இல்லையா? சரி, என்ன பாட்டு நாளைக்கு வேணும் உங்களுக்கு?
1: எல்லாருக்குமே வந்து ஒரு வயல் நெஞ்சம் வேணுமா? பொதுவா
0: என்ன
1: என்ன காலகட்டத்தில் ஒரு வைர நெஞ்சமா இருக்கணும்.
0: வைர நெஞ்சமா இருக்கணும். அதை நினைச்சா உண்மையிலேயே எவராலும் அப்படி இருக்க முடியாமல் இருக்கிறது. என்ன நடக்க போறதுன்னு தெரியாமல் இருக்கிறது. அதுதான் அந்த பிரச்சனை. இப்ப எனக்கெல்லாம் முன்பெல்லாம் ஒரு ஒரு காலத்துல இப்ப இந்த கொரோனா வர முதல் கூட எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. என்னன்னு தெரியாது. கவலை என்றது இல்லை, பயம் என்றது இருந்ததில்லை. அதெல்லாம் என்ன ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் வந்தாலும் வேதனைப்படுவேன், துக்கப்படுவேன். ஆனா ஐயோ என்ன செய்யறது என்ற அந்த கலக்கம் இருக்கவில்லை எனக்கு. இருந்தாலும் அது எனக்கு பெரிதாக தெரியவில்லை. இது
1: நிச்சயமா
0: உங்களுடைய புதிய தலைமுறை எல்லா நியூஸும் நாங்க இப்ப நான் இதன் நிகழ்ச்சி செய்து முடிந்த பின்பு போய் இப்ப எல்லாம் டைனிங் டேபிள்ல இருந்து, அதாவது உணவுண்ணும் மேசை, அதாவது மேசையில் இருந்து சாப்பிடாமல்
1: டைனிங்
0: டேபிள் இருந்து சாப்பிடாமல் நாங்கள் எல்லாம் சோபாக்கு போயிடுறோம் இப்ப சாப்பாடையும் கொண்டு. ஏன் தெரியுமா, அந்த ஒரு கொஞ்சம் சாப்பிடுற நேரம் வந்தாலும் முழுக்க நியூஸ் தான் பாக்குறோம். தட்டி தட்டி தட்டி தட்டி நான் உண்மையிலேயே உணவெடுத்து வாய்க்குள்ள வைக்கும் போது ஒரு நியூஸ்ல போட்டு அதை கேட்டுக்கொண்டுதான் உணவை எடுப்பேன். ஆனா அந்த உணவு எப்படி கையில அள்ளுபட்டு வாயில வருக போய் நான் உண்ணுகிறேன் என்று கூட எனக்கு தெரியாது. நான் நியூஸே பாப்பேன் எல்லாம்.
1: இந்தியாவிலேயே புனிதமான நதி வந்துமா கங்கை நதிமா, அத பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா 71 பிரேதங்கள் வந்து வீசிருக்காங்க அந்த தூய்மையான கங்கை நதியில.
0: கங்கை நதியில
1: சமீபத்துலதான் வந்து அதை தூய்மைப்படுத்தினாங்க, அந்த கங்கை நதியை தூய்மைப்படுத்தாங்க இப்ப
0: சமீபத்துலதான்.
1: அதுல பாருங்க இந்த எப்படி பணியாளர்கள் வேலை செஞ்சிருக்காங்கிறத சொல்றதா இல்ல அவர்கள் வந்து மத்தவர்கள் மேலே குறை சொல்றதா என்பதே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு நானும் ஒரு மருத்துவ துறையில வேலை செய்வதனால.
0: இப்ப காசியில நான் ஒரு கேள்வி, காசியில அதுல பிரேதங்களை அதுல எரித்து அதை தள்ளி விடுவார்களா தண்ணியில இல்லையா?
1: அது வந்து மீண்டும் அது வந்து அகோரிகள் என்ற ஒரு குரூப் வந்திருப்பாங்க. அகோரிகள்
0: அகோரிகள் ஆமா ஆமா
1: ஆமா அவர்கள்தான் பிணங்களை வந்து மனிதன் பிணங்களை சாப்பிடுவார்கள் அகோரிகள்.
0: அகோரிகள் ஆமாம் பார்த்திருக்கிறேன் நான்.
1: அவர்கள் மீது பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து இவரிய பூசி வண்டிகள் வெள்ளை நிறத்துலதான் இருப்பார்கள் அதிகமாக.
0: நிச்சயம்
1: அந்த பிரேதங்கள் எரிந்த இடத்திலே அவர்கள் உணவுகள் அறிஞ்சுவார்கள். பிரேதங்கள் எரிந்து கொண்டு இருக்கும் அந்த உணவுகளை அறிஞ்சுவார்கள், அந்த இடத்துல சாப்பிடுவார்கள், அங்கேயே படுத்து தூங்குவார்கள்
0: தூங்குவார்கள். ஆனா அந்த தீத்த அந்த தண்ணீரோடு நிறைய பிரேதங்கள் வரும் என்று சொல்லுவார்கள்.
1: வாரணாசி காசியில வந்து எந்த ஒரு நாட்டும் துணைநாட்டும் வீசாது
0: வீசாது.
1: ஆமா அந்த அளவுக்கு வந்து அந்த புனிதமான நதியை இப்ப வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டார்கள், ரொம்ப தூய்மை இல்லாம ஆக்கி விட்டார்கள்.
0: நான் நினைக்கிறேன் இப்ப பிரேதங்கள் கூட சாவு கூட அதனால அதுல கொண்டு போடுங்க பாருங்க, எரிக்கிறதுக்கு இடம் இல்லாம திண்டாடுகிறார்கள் அல்லவா.
1: அந்த செய்தியில என்ன சொன்னாங்க, ஆம்புலன்ஸ்ல இருந்து தூக்கி எறியப்பட்டதாக தகவல் கிடைச்சதாக அந்த செய்தியில சொன்னாங்க.
0: அது பிழை, அதாவது உரியவர்கள் கொண்டு சடங்கு செய்து அதை விடுவது அது வேறு. இவர்கள் அதாவது யாரும் அந்த பிணத்தை தங்களுடையது என்று எடுத்துக்கொள்ளாமல் விட்டால் இவர்கள் எல்லாத்தையும் கொண்டே அங்கு எறிகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
1: உறவினர்கள் குடும்பத்தார்கள் வந்து முன்வரல, என்னுடைய பிறகு என்னுடைய உறவினர்கள் தான் என்று சொல்லி கேட்பதில்லை.
0: அப்படி கேட்பதற்கு இப்ப போனவர்கள் இறந்து விட்டார்களா இல்லையான்னு கூட விசாரிக்க முடியாத நிலையில் தானே இப்ப வைத்தியசாலைகள் இருக்கிறது. நாங்கள் போய்
1: சில வைத்தியசாலைகள் பாத்தீங்கன்னா உடல்ல வந்து மாற்று மாற்றி மாற்றி கொடுத்து அது வேற செய்திகள் வருது, மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க
0: உடனே மாத்தி என்ன தட் பண்ணி இருக்கே யார்கிட்ட எந்த உடனே தெரியாம மாத்தி கொடுத்துறாங்க போல.
1: பெண்மணி அழுதாங்க தொலைக்காட்சியில காமிச்சாங்க, எனது கணவரோட உடலை என்னட்டு கொடுக்காம வேறவர்களோட உடலை கொடுத்தாங்க சொல்லி அவங்க பிரிச்சு பார்க்கும் போது தெரிஞ்சுதான். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மாற்று துணி கொடுப்பாங்க, வேஷ்டியோ மாட்ட புடவையோ ஏதோ கொடுக்கும் போது அதை வீட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இது கணவர் இல்லை என்று சொல்லியிருக்காரு. அவர் கழுதி அழுகும் போது ரொம்ப துயரமா இருந்துச்சு அந்த செய்தியை பார்க்கும்போது. செய்திகள்
0: கலியுகம்
1: தனது கணவர்களை கூட அடையாளம் காண முடியாது சூழ்நிலையில இங்க வந்து கொரோனா வந்து
0: பாதிச்சிருக்கிறது உண்மையாதான். ஆனா உண்மையிலேயே மிக கவலைக்கிடமான விடயம்தான். ஏனென்றால் மனிதர்களுடைய வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு நுண் கிருமியால் அழிந்து போகிறது. பொத்து பொத்துன்னு
1: போறேன், இந்தியாவில் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கிறது புதுச்சேரி மாநிலம்.
0: அடையப்பா புதுச்சேரியில
1: கொரோனா பாதிப்பு அதிகமா இருக்கு தகவல் செய்தி சொல்லியிருக்காங்க, செய்தியில சொல்லியிருக்காங்க.
0: அது மட்டுமில்ல இறப்பும் கூடவா இருக்கிறது, அதுதானே பிரச்சனை. கொரோனா வந்து சுகப்பட்டு மீண்டு வந்தால் பரவாயில்லை, இது இறப்பு கூடவா இருக்கிறது.
1: ஆக்சிஜன் கம்மியா குறைவாக இருப்பதனால எல்லாருக்குமே அதில் ஏற்பட்டுள்ளது. இயற்கை சுவாசம் சுவாசிக்க முடியாது, மரங்களை வெட்டி அதன் விளைவு அது வந்து பாதிப்பு அதிகமாக ஏற்படுகிறது நாட்டில்.
0: நாகரிகம் எங்கே கொண்டே விட்டு விட்டது என்று பாத்தீங்களா இப்ப நாகரிகம்.
1: அதான் இயற்கை மரங்களை மனிதன் வெட்டினால் மனிதனை வந்து இயற்கையை வந்து கொடுக்க முடியாமல் சூழ்நிலை. இங்கே செயற்கை சுவாசத்தை ஆக்சிஜனை வச்சு செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்ப கட்டாயத்தில் இருக்கும்.
0: நிச்சயமா கவலைக்கிடமான விடயம் தான். உண்மையா இதை கேட்கும் போது எங்களுக்கு யோசிக்க எத்தனையோ வீடியோ எல்லாம் அது உண்மையானதுதான். அவற்றையெல்லாம் முந்தியெல்லாம் ஒட்டி அப்படி எல்லாம் பொய்க்கு போடுவாங்க, அதெல்லாம் உண்மையாகவே இறந்த உடல்கள் எல்லாம் வரிசையாக வச்சுக்கொண்டு அவர்கள் நிக்கிற அந்த கோலங்கள் இதெல்லாம் பார்க்க ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. மற்றது உறவினர்கள் கிட்ட போக பயப்படுகிறார்கள். அதை
1: யாருமே சொல்ல முடியாது, யாருமே கிட்ட போய் வாங்குவதற்கு முன்வரவில்லை,
0: வருகிறார்கள் இல்லை.
1: அந்த பணத்தை செலுத்த கூட அவரால் முடியவில்லை, அவ்வளவு கஷ்டம் இந்த சூழ்நிலை. ஊரடங்கு கட்டுப்பாடு, வருமானம் இல்லை, பொருளாதாரத்தெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு அவங்ககிட்ட இருந்த பொருளாதாரம் எல்லாமே மருத்துவ துறையிலேயே செலவழிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, அவருக்கு கிடைக்கக்கூடிய மருந்து மாத்திரை கிடைப்பதில்லை, ஏன்னா விலை அதிகமாக இருக்கக்கூடிய.
0: நான் நினைக்கிறேன் அந்த சடங்குகள் செய்வதற்கும் எல்லாம் பணம் இல்லாதனாலும் தான் அவர்கள் அப்படியே தெரியாத மாதிரி விட்டு விடுகிறார்கள் நினைக்கிறேன் இல்லையா?
1: ஆமா, அதாவது என்ன சொல்றாங்க, எரியல வீட்டுல வந்து புழுங்குற வரைக்கும் புழுங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு ஓதரை சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல இங்க. அதே போல இன்னைக்கு வந்து நடந்து கொண்டு இருக்குமா
0: இருக்கிறது, கவலைதான். சரி, உங்களுடைய பாடல் என்னன்னா, நாளைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: பாட்டு ஒண்ணுமா, வைர நெஞ்சத்திலே விழுந்துமா, வைர நெஞ்சம்,
0: வைர நெஞ்சத்துல
1: செந்தமிழ் பாடும் சந்தன காத்து, அந்த பாடல்.
0: அந்த பாடல் நல்ல ஒரு பாடல் இல்லவா, செந்தமிழ் பாடும் சந்தன காட்டு. உங்களுக்காக நாளைக்கு அதை எடுத்து வரலாம். நந்தி விஜயராகவன் மீண்டும் அந்த மானசீக காதலை பற்றி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமாக போன விழித்திருந்தா நினைஞ்சு கொள்ளுங்க. நன்றி, நன்றி. மனைவிக்கும் என்ன தெரிவிச்சு கொள்ளுங்க.
1: அருணா விஜயராகவன்,
0: அருணா விஜயராகவனிடம் நான் என்னோட அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். மானசீக காதல் உங்களோட மனதில் பதிஞ்சிட்டு
1: நிறைய
0: வகை இருக்குது,
1: ஏகப்பட்ட காதல் வந்து மனைவிக்கு மட்டும்தான் அந்த காதல் பொருத்தமா இருக்கும்,
0: பொருத்தமா இருக்கும், பாக்கலாம்.
1: மற்ற காதலி சினிமாவில காமிப்பாங்க, இந்த காதல் அந்த காதல் இந்த காதல் எல்லாமே காதல்.
0: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், மனைவி மேல் காதல் மானசீக காதல் ஒரு தடவை ஓடி வந்திருக்கிறார், இதுக்கு என்ன சொல்லப்படணும் பாப்போம், ஒரு இதை கேட்டுட்டு போங்க. வணக்கம் ராஜ்குமார்.
1: நன்றி மேம், நன்றி.
2: வணக்கம்மா, வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கு. அவர் சொல்லிட்டு போறாரு பாருங்க, எப்படி அண்டு
2: மானசீக காதல், அவரு வெங்காயம் உரிச்சே தெரிஞ்சிருக்கு, வெங்காயம் வெலை போட்டு உரிச்சே அவருக்கு தெரிஞ்சிருக்கோம்.
0: ஒரு மூட்டை வெங்காயமும் அவரை காயமும் உடைக்கவும் வேற வேற என்ன தெரியுங்க நீங்க, வேற என்ன?
2: அதுதான் நிலக்கடலை உடைக்குவோம், நிலக்கடலை உடைக்குவோம்.
0: அது விஜயராவது
2: அவரு அவர் டியூட்டிக்கு போய் தப்பிச்சுக்கிறாரு, அதனால அவருக்கு தெரியுறது இல்ல. லாக்டவுன் பேர்ல தெரிஞ்சதும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. நல்லா கலந்து கேட்டு நீங்க பேசுறதெல்லாம் சரி, கொஞ்சம் போக்கு மாத்தலாம தான் வந்தேன், லைன்ல வந்தேன்.
0: எந்த போக்கு? அந்த வந்த போக்கு அது மனசு காவல் அது எங்களுக்கு. நாங்கள் எவ்வளவு அதாவது சொல்லுவார்கள் இல்ல, இப்ப நாங்கள் ஒரு கெட்டதுக்கு மேல நல்லத போட்டு போட்டு கொண்டு வரும்போது அந்த கெட்டது மேல வந்துருது எங்களுக்கு, அந்த நினைப்பு மேல வருது எங்களுக்கு. அது அது என்னடா எங்களை எல்லாம் பயமுறுத்துகிறது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நல்லது விஜயராகவன், நன்றி நன்றி நன்றி.
1: உங்களை
0: பற்றி மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களோட பாலச்சந்திரையை முனைச்சிருக்கிறேன் ராஜ்குமார், பாக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் ஒரே கப்பலில் போற பயணம் செய்யும் நபர்கள் போல இருக்கிறது. எல்லாம் பாலச்சந்திரம் அப்படிதான் சொல்லுங்க. வணக்கம் பாலச்சந்திர.
2: பாலச்சந்திரையா? வணக்கம்
3: வணக்கம்மா, வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: ராஜ்குமாருக்கு வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ராஜ்குமார்.
0: ஒருவர் பேசும் போதே அவருடைய குணாதிசயம் எனக்கு தெரியும், அவர் என்ன செய்வார் என்று. அதை நான் பெருமைக்கு சொல்லவில்லை, ஒருவர் பேசும் போதே. ஆனா அப்படி தெரிஞ்சாலும் கூட சில பேரிடம் நான் ஏமாந்திருக்கிறேன், என்னடா பரவாயில்லை கொண்டு போறது இவ்வளத்தோடு தானே போக போறாரு கொடுத்துட்டு இருப்பேன் என்னடா அது பரவாயில்லையாண்டு. ஆனா தெரியும் அவர் பேசும் போதே இதுதான் செய்ய போறாரு. ஆனா நீங்க உண்மையிலே இருந்தா நீங்க கொடுப்பீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ராஜ்குமார் சொல்லவே தேவையில்லை, கேட்க முதல் கொடுத்துருவாரு.
2: படுத்தது என்ன சோசியல் ஒர்க் பண்ற தொழில் அதேதான்.
0: அதுமான எங்களுடைய வானொலியில இங்க மொட்டிய தமிழ் வானொலியில வரும் அன்பு உறவுகளுக்கு எல்லாரும் வந்து கொடுக்கற தன்மை இருக்கிற உண்மையாக்க எல்லோரும் கொடையாளிகள்
2: தான்.
0: அது நான் யாரையும் குறைச்சி சொல்ல மாட்டேன். அது சரி, இப்ப நாங்க மானசீக காதலுக்கு வருவோம் பாலச்சந்திர. அவர் விஜய வாங்கவன் சொல்லிட்டு போறார், மனைவி மேல் வைத்த அன்பு காதல் தான் அது மானசீக காதல் என்று சொல்ற, அவர் அடிச்சு சொல்லிட்டு போறார். அவரை நீங்க கடைசி மட்டும் மாத்திராது, இந்த மானசீக காதல் என்றால் என்ன என்றதான் இப்ப நான் உங்கள்ட்ட கேட்டுக்கொண்டு வந்தது. அந்த அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு உண்மையா தெரியும், நான் சின்ன பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க மானசீக காதல் அக காதலிச்சேன்னு சொல்லுவார். மானசீக என்னுடைய காதல் மானசீக காதல் என்று சொல்லுவார். அதுல அர்த்தம் என்ன அதுதான் எனக்கு தெரியல. நானும் அந்த வார்த்தையை யாருக்கும் சொல்லலாம் என்று இருக்கிறேன், அதுக்கு தான் உங்களோட அர்த்தத்தை கேட்டுட்டு சொல்லுங்க.
2: காலகட்டம் சொல்லிருந்தோம் பள்ளிக்கூடமா காலேஜா, அதான் சொல்லி கேக்கணும்.
3: நான் வந்து பள்ளிக்கூடத்தோடதான் சரி, காலேஜ் எல்லாம் போகல. ஆனா எப்படி சொல்றது, அந்த வயசுலதான் வந்தது. ஆனா ஃபெயிலியர், அதாவது கை கூடவில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லுவேன்.
0: ஆனா ஒன்று மட்டும் தெரியுது, கை கூடாதுக்கு காரணம் நீங்க பின்னும் முன்னும் அப்படி அந்த பைக் எடுத்து வந்து சுத்தல அவ அப்படியே 100 வேளை சுத்தி இருந்தீங்கன்னா கை கூடி இருக்கு, அப்படித்தான் ராஜ்குமார். அதாவது நண்பர்களுடைய வட்டம் சரியில்லை உங்களுக்கு,
2: நாடோடிகள் படுத்த மாதிரி ஆளுங்க வாய்க்கு.
0: நல்ல நண்பர் வட்டம் நல்லா இருந்திருந்தா அது தானாவே சேர்ந்து இருக்கு, அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க.
3: அவங்கள வந்து நம்ம என்னதான் மனைவி நம்ம கூட இருந்தாலும் அவங்கள திரும்ப இருக்க பார்க்கும் போது அது ஒரு இனம் முடியாத ஒரு, அது எப்படி சொல்றது, அது சொல்ல முடியாத ஒரு ஒரு சந்தோஷம் வருது அவங்கள பார்க்கும் போது. நமக்கு ஒரு இதாவும் இருக்கு, அதுதான் நான் சொல்ற வர்றது, அதான் சொல்லுவேன்.
0: சில நேரம் அவங்க கஷ்டப்பட்டு இருந்தா சோகம் வருகிறது. இல்ல உண்மையாகவே நான் எனது கண்ணூடாக பார்த்திருக்கிறேன், ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலித்து, மிக வசதியான பையன், அந்த பெண்ணுக்கு தன்னுடைய எல்லாத்தையும் என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்தான். ஆனா அந்த பையனிடம் இருக்கும் கார், அவன் போட்டிருந்த நகைகள், அவனுடைய நடையுடை பாவனை, அவனுடைய பணத்துக்காகவே அந்த பெண் காதலித்து கொண்டிருந்து விட்டு இடையிட்டு லண்டன்ல இருக்கிற ஒரு பையனை, அத இந்த இப்பதானே உங்களுடைய மீடியாக்கள் இருக்கிறது வாட்ஸ்அப் அது இதுண்டு, அதனால அவனுக்கு அங்கு ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது. உடனே இந்த பையனை விட்டுட்டு அங்கு ஒரு தொடர்பு வச்சிருந்து திடீரென்று விட்டுட்டு லண்டனுக்கு போயிட்டான். ஆனா வீட்டுக்கெல்லாம் வந்து இவரை மனமுடிப்பது போல வந்து பெற்றோர்களிடம் எல்லாம் பழகி போயிருக்கிறார். போன உடனே இந்த பையனுக்கு சரியான சோகம் வந்து விட்டது, தன்னை விட்டு விட்டாரு. அழுது கொண்டு அவர் சூசைட் இதுக்கு போயிருக்கிறாரு சாவதற்கு. ஆனால் நான் அவர் திரும்பவும் அந்த பொண்ணை மறக்க முடியாமல் திரிந்தாலும் அந்த பெண்ணை காதலிக்கும் போது தெரிந்த ஒரு பெண் நண்பி இவரை முன்பே காதலித்திருந்திருக்கிறார். அதாவது அந்த இந்த கதை சொல்லுவதற்கு இல்ல, அந்த கதை சொல்லுவதற்கு மானசீக காதலுக்கும் இது ஒரு ஒரு ஒரு தன்மை இருக்கிறத நீங்க கண்டுபிடிக்கும்.
3: ஒரு இடத்துல வந்துமா காதல வந்து பணம் தான் ஒவ்வொரு நேரத்துல வந்து நிச்சயிக்கப்படுது.
0: அது இங்க இப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அந்த காலத்துல இந்த பணம் அந்த காதல ஒன்றுமே செய்யலைங்க. காதல் என்றால் காதல் தான். தள்ளி இருந்து எத்தனையோ கிலோமீட்டருக்கு தள்ளி, உங்களுக்கு தெரியுமா, ஒரு 10 வீட்டு கங்கால இருந்து இப்படி நாங்க கேட்டுக்கால எட்டி பார்த்தா தான் அவரோட ஒரு தலை தான் தெரியும் கொஞ்சம். அப்படி இருந்தும் காதலர் இருக்கிறார்கள். சரியா முகத்தை பார்த்துக்க மாட்டார்கள், ஆனா காதல் கொண்டிருப்பார்கள் அவர்கள். ஆனா அது உண்மையான காதல். எத்தனையோ வருடங்கள் காதலித்திருப்பார்கள் அவர்கள். இதெல்லாம் கண்டதும் காதல் மனசையா கொண்டதே எல்லாம் போச்சண்டு எல்லாம் ரெண்டு கிராம கதைப்பார்கள் விட்டு விட்டு போயிருவார்கள். பணம் தான் நீங்க இப்ப சொல்ற, நீங்க சொன்னது சரி, நான் இல்லையே இல்லவில்லையா, அது இந்த காலத்து காதல் ஐயா. பணத்துக்காக காதலிச்சு பணம் அம்மனிடம் இல்லையென்னு விட்டு சென்று விடுவார்கள். சரி, அப்ப நான் அந்த கதையை சொல்லி முடிச்சு சொல்லுங்க. அப்ப அந்த பெண் அங்க போய்விட்டாரா, இந்த இந்த பையன் பின்பும் அந்த முன்பு அவர் இவர்கள் ரெண்டும் காதலிக்கும் போது நண்பியாக வந்தவர் மானசீகமா இவரை பார்த்த நேரம் எல்லாம் அவருக்கு ஒரு காதல் இருந்திருக்கிறது. அப்ப அவர் விட்ட உடனே இவர் தற்கொலை முயற்சிக்கு போகிறார், சாக போகிறார் என்று அந்த பெண் தொடர்பு கொண்டு விட்டார். அந்த அன்பிலேயே அவருடைய அந்த எண்ணங்கள் முற்றாக அழியாவிட்டாலும் இவர் மேல் ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து அதுவும் ஒரு காதலாக மாறி இப்ப திருமணம் செய்வதற்கு முன்பாக அந்த விட்டுவிட்டு சென்ற பெண் ஒரு பிள்ளையோடு திரும்பவும் வந்திருக்கிறார். அந்த அந்த பையனுக்கு ஒரு பிள்ளை பெற்றுவிட்டார். அந்த பிள்ளையும் நடக்குது ரோட்ல, இவருடைய கார்ல சுற்றி திரிஞ்சு நல்லாக திரிந்த அந்த பிள்ளை. அப்ப இரண்டா இவருடைய காசிலே ஒரு துன்பம் இல்லாம நல்ல செல்வ செழிப்பா வச்சிருந்தவர் இவர். ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாலும் முழுமையாக தனக்கு மனைவியாக வரப்போறவளுக்கு எல்லாம் செய்வார்கள் அப்படித்தானே. இப்பத்த பையன் அப்ப இருந்தவர் அவருக்கு எதுவுமே இல்லாமல் நடந்து போகிறார். கார் இல்லை, வசதி இல்லை, நடந்து கஷ்டப்பட்டு பிள்ளையை கூட்டிக்கொண்டு போகும்போது அப்பையும் இந்த பையனுடைய மனம் அழுகிறது அவர். ஆனா இந்த மற்ற பெண்ணை திருமணம் செய்யவில்லை. திரும்பவும் தனது தாயாரிடம் வந்து கேட்கிறார், அம்மா வேறு ஒருவருக்கு. ஆனா அந்த மற்ற லண்டன் பையன் விட்டு விட்டார் இவரை தனக்கு வேணாமல். அப்ப இந்த பெண் திரும்பவும் இந்த நாட்டில் வந்து வாழுகிறார். வாழும்போது இந்த பையன் அதை பார்க்க பார்க்க அவருக்கு துக்கமாக இருக்கிறது. அவர் வந்து தனது தாயாரிடம் கேட்கிறார், தந்தையிடம் கேட்கிறார், எனக்கு துக்கமா இருக்கிறது அம்மா, பார்த்து கொண்டிருக்க முடியாது, நான் அவளையே நான் திருமணம் செய்யவா மீண்டும் கேட்கிறார். இரண்டாவது வந்த பெண்ணிடம் ஒரு ஈர்ப்பு தான் இருந்தது. தன்னுடைய சோகத்தை மாற்றுவதற்கு இவர் வந்து பேசுகிறாள், சரி கட்டலாம் என்பது ஒரு ஈர்ப்பு தான் இருந்தது என்று அந்த பெண்ணிடம் தான் முழுமையான காதல் இருந்தது. அது மற்ற பையனுடைய பிள்ளை என்றும் பாராமல் அவளுக்கு மீண்டும் நான் வாழ்வு கொடுக்கவா என்று இந்த அதுவும் பணம் அவ்வளவு பணம் உள்ள அந்த பையன் மீண்டும் தனது தாய் தந்தையிடம் கேட்கிறான். அவன் எப்படியும் வாழ்ந்திருக்கலாம், அந்த தாய் தந்தையர் சொல்லிட்டா ஒரு முறை மாட்டி விட்டு சென்றவள் மீண்டும் உன்னை விட்டுட்டு போக மாட்டாள் என்பது என்ன உறுதி, அதனால வேண்டாம், பட்ட கஷ்டங்கள் போதும், சாவு வரை போய் திரும்பி வந்திருக்கிறான். அவன் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 10 நிமிஷம் பிரிந்திருந்தால் அவருடைய உயிர் பிரிந்திருக்கும். காருக்களே பூட்டிட்டு அவர் தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார். அது தச்சிலாக அந்த வழியால வந்து கண்டு அந்த கிராஸை உடைச்சு அவரை தப்ப வைத்திருக்கிறார். அப்ப அது மீண்டும் அவருக்கு மனம் அழுகிறது அழுகிறது. அதுக்கிடையில திரும்ப இந்த பெண்ணை ஒரு மாதிரி தாய் தந்தையை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். அவளும் விரும்புகிறாள், இவரோடு வாழ்ந்து இப்ப நன்றாக இருக்கிறார் அவர். அந்த பழைய மற்ற அந்த பிள்ளையோட வந்த பெண்ணை கட்டி கொடுக்கவே இல்லை. எப்படியும் தாய் தந்தையா அதோட அளப்பு அளந்திருப்பார்கள் அல்லவா? இவ்வளவு தூரம் 5 வருடங்களாக காதலித்த ஒரு பெண் ஒருவரை விட்டு விட்டு போறதென்றால், இன்னொரு காதலை திடீரென்று வந்த காதலை, அது அவர் அங்கு போய் பிள்ளை பெற்று வரும் போதெல்லாம் ஒரு ஒரு வருடம் கூட அவரோடு வாழவில்லை, பிள்ளையோடு வந்து இங்க வந்து விட்டார். திரும்பவும் இவருடைய மனம் அவளைத்தான் நாடுகிறது. அந்த காதல், முதல்
3: முதல் காதல்,
0: யாருடைய பிள்ளையா இல்ல, நான் அந்த பிள்ளையோட.
2: நீங்க சொல்ற கதையை பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் படம் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்.
0: இது உண்மையான கதை, இது உண்மையான கதை இது. ஆனால் கட்டவில்லை. ஆனா இப்பவும் அந்த பையனுக்கு அந்த ஒரு துக்கம் இருக்கிறது அந்த கதை. ஆனா தனது மனைவியோடு, மனைவிக்கும் தெரியும், அவரை மனைவியோடு பேசிக் கொள்ளுவார், சொல்லுவார். இருந்தாலும் மனைவி கொஞ்சம் மனம் வந்த அந்த மனைவியும் ஒரு நல்ல ஒரு பிள்ளை, சரி சரி அதுக்கு என்ன செய்வதுன்ட்டு சும்மா இருப்பா, ஏதோ சண்டை எல்லாம் பிடிக்க மாட்டான். அவர் நல்ல அன்பு
2: காட்டுனா
0: நல்ல அன்பு காட்டுவார். வந்த இப்ப வந்த மனைவி நல்ல அன்பு
2: பாலச்சந்திர கரெக்ட் தானே?
0: இது இது கதை அல்ல, இது உண்மை கதை, இது உண்மையாக. அப்ப பாருங்க, இன்னும் அந்த முதல் காதல் மறவாமல் இருக்கிறது அவர்கள். அது அது எப்படியும் மறக்க முடியாது. பாலச்சந்தர் சொன்ன உண்மை, அதை பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் உண்டு இல்ல, அதுல ஒரு சோகம் இருக்கிறது. இன்னொரு போகும்போது நல்ல சோகம் இருக்கிறது இல்லையா?
3: கண்டிப்பா அப்படியே சொல்றீங்க, நான் மனசுல வச்சிருக்கிறது அப்படியே அது உண்மைதான். அவங்க கூட போகும்போது, அவங்க கூட பேசி சிரிக்கும்போது, அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எங்களுக்குள்ளே ஒரு கண்ணி வருது. என்ன பண்றது, காலத்தின் கட்டாயம்.
0: பாருங்க, இந்த சின்ன வயல இந்த பையன் சரியா கெட்டு போனார் ராஜ்குமார். உங்களை விட இவருக்கு கொஞ்சம் ஒரு 10 வயது குறையன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, இன்னும் அவர்
2: சார் உங்களுக்கு 18
0: பழக்கிட்டு பாருங்க அவர் எப்படி உண்மையிலேயே. சரி, இப்ப உங்கள்ட்ட கேக்கலாம், மானசீக காதல் தான் என்ன? ராஜ்குமார் நீங்க முதல்ல அதை சொல்லி முடிச்சிருங்க, நான் நாங்கள் குறுக்கிடையே.
2: மானசீக காதல் ரெண்டு பக்கமும் கரெக்டா இருக்கணும். ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி, ஒரு பக்கம் இருந்தா ஒரு பக்கம் ஏமாத்தினா அது வந்து ஏமாற்று வேலை.
0: அந்த அர்த்தம் அதுதான், ரெண்டு பக்கம் என்னுடைய காதல் மானசீக காதல் என்று இப்ப நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். அப்ப அதுல அர்த்தம் ரெண்டு, இப்ப நான் காதலிக்கிறவரும் நானும் சேம் ஒரே அளவுல காதலிக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க, அதான் மானசீக காதல். அப்படியா?
2: உண்மைதான்.
0: இதெல்லாம் எழுதி
2: வைக்கணும்.
0: அவர் மனைவி மேல் வச்சதுதான் காதல் என்று சொன்னார் விஜயராகவன், சரியா?
2: அவங்களும் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன், மானசிகமா அவங்களும் வஜ்ரேவன் சாரோட மிஸ்ஸஸ் இருப்பாங்க.
0: ஒரே அளவு அன்பு வைத்திருந்தால் அது மானசீக காதல் என்று நீங்க சொல்றீங்க ராஜ்குமார் இல்லையா?
2: என் கருத்து.
0: உங்க கருத்து எங்க பாலச்சந்திர பாப்போம்
3: சொல்லுங்க.
0: மானசீக காதல் என்றால் என்ன? நீங்க உங்களோட முதல் காதல இங்கே நினைச்சு கொண்டு நிக்க கூடாது, டைம் போயிடும். அது பேசினா அதை பத்தி ஒரு நாளைக்கு
2: விசாரிச்சு போயிடுச்சு. பாலச்சந்திர சார் 11 தாண்டிட்டோம், உன்ன ஒன்னே நினைச்சுமே எப்படி?
0: மானசீக காதல் என்றால் என்ன? அதுக்கு இருக்க முடியும் சொல்லுங்க.
3: மானசீக காதல்னா ராஜகுமார் ஐயா சொன்ன எட்டு பேரும் சேர்ந்து ஒன்றாப்படுறது ஒரே அன்பு சரிசமா இருந்தா மானசீக காதல் அப்படிங்கறது. ஒருவர் கூட விட்டு கொடுக்காம போறது என்னுடைய இதுல வந்து நான் சொல்றது. அவ்வளவுதான்.
0: இவ்வளவு நாளா எல்லாரும் காதலிச்சிருக்கீங்க, இந்த மானசீக காதல் என்றா என்னன்னு தெரியாமத்தான் காதல் காதல் என்று தெரியாது. நீங்க தெரிஞ்சிருக்கேன், நான் ஒரு சின்ன புள்ள உங்கள்ட்ட கேட்டு நானே கெட்டு போக போறேன்னு பாருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டுதான் இதெல்லாம் இது சொல்லலாம்ன்றதும் நீங்க பார்த்தா என்ன பாக்கலாம் பாக்கலாம். எதுக்கு இப்ப மாநிலத்தை நினைச்சு பாப்போம், சரியா? மகாலிங்க பாருங்க தன்னுடைய காதலை சொல்ல போறாரு எல்லாரும்
2: எக்ஸ்பீரியன்ஸ் கூப்பிடுங்க
0: இல்ல இந்த காதலை பத்தி சொன்னே இருக்கிறார் அவர்
2: மகளிய கூப்பிடுங்க அவரு நல்லா பேசுவாரு
0: பேசுவாரு இல்ல காதலை பத்தி நல்லா சொல்லுவார் காதலை பத்தி நல்லா சொல்லுவார் அதான் அவர் அந்த துடிச்சு துடிச்சு அழைக்கிறார் சொல்ல போறார் ரெண்டு பேரும் சொல்லுங்க ஆனா கெட்டு போக கூடாது அவர் சொல்லா சரியா வணக்கம் மகளிங்க வணக்கம்
1: தாத்தா வணக்கம்
0: தாத்தா வணக்கம் தாத்தா உங்களோட காதலை பத்தி
1: ஒரு நிமிஷம் ஐயா வணக்கம் பேரமௌரி ராஜகுமார் அவங்க கிட்ட பேசிடுங்க தீபன்
0: எங்க
1: அப்புறம் நம்ம கச்சேரி வச்சிருப்போம்
0: எங்க தீபன் வணக்கம் தீபன் தீபன் குட்டி ஓடியாங்கோ ஹாய் ஹாய் தீபன் உங்களுக்கு எத்தனை வயசு
4: எனக்கு 15
0: நீங்க சின்ன பையன்
4: ஆமா பெரியவங்களா
0: உங்களுக்கு 15 வேண்டாம் எனக்கு 14 உங்களை விட சின்ன என்ன செய்யறது இல்ல என்ன செய்யறது இந்த வானொலியில எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சம்பளத்தை எடுத்து இந்த ஊதியத்தை எடுத்துதான் எனக்கு நான் ஒவ்வொரு மாதமும் எனக்கு இந்த ஊதியம் கிடைச்சாதான் சாப்பாடு அதனால இதுல வந்திருந்து பேசுறேன் சிந்தனை
4: செல்வன்
0: அப்ப என்ன எத்தனை வயசு கேர்ள் மாதிரி தெரியுது என்ன பாக்க
4: ஒரு 30 வயசு 40 வயசு இருக்க மாதிரி தெரியுது
0: 40 வயசு ராஜ்குமார் மாமா ராஜ்குமார் மாமா தாத்தாவா மகாலிங்கம் உங்களுக்கு தாத்தாவா
4: ஆமா
0: எங்களுக்கு
4: என்னோட தாத்தா
0: எங்களுக்கு எனக்கும் தாத்தா இல்ல பாருங்க நான் தாத்தாண்டு கூப்பிட்டேன்னு இல்ல இப்ப நீங்க கேக்கலையே அப்ப எப்படி நீங்க என்ன 35-40 நீங்க பிள்ளையா கணக்கு போட்டீங்க இது அதாவது இந்த ஒளிபரப்புல பேசும் போது இந்த வாய்ஸ் வந்து அப்படித்தான் இருக்கும் நாங்க எஃபெக்ட் கொடுத்து பேசுறோம்
4: 14
0: நீங்க 15
3: நம்ம இதுக்கு வந்துட்டு
0: எப்படிங்க தீபன் பயந்து போய் நிக்கிறீங்களா தீபன் தீபன் நான் உங்களை அண்ணா ஆண்டு கூப்பிடணும் ஆனா நான் அப்படி கூப்பிட விரும்பலையா நீங்க பெரியவர் என்கிட்ட நீங்க என்ன வேறட்டலாம் என்ன நீங்க அப்படி வேறட்டலாம் அதனால நான் அண்ணா ஆண்டு கூப்பிடுவேன் ஆனா நான் அப்படி கூப்பிட விரும்பலையா நீங்க பெரியவர் என்கிட்ட நீங்க என்ன வேறட்டலாம் என்ன நீங்க அப்படி கேட்டலாம் அதனால நான் அண்ணாண்டு
4: கூப்பிடுவேன்
0: நீங்க பாடுவீங்களா தீபன் நீங்க பாடுவீங்களா
4: எனக்கு பாட்டு வர என் தம்பி என பாடுவான்
0: ஏன் நீங்க பாடி பழகல உங்களுக்கு பாட்டுகள் விருப்பமா என்ன பாட்டு விருப்பம்
4: எனக்கு பாட்டு பாட பிடிக்காது கேட்க பிடிக்கும்
0: கேட்க பிடிக்கும் பாட பிடிக்காது சும்மா இருந்தாலும் கம் பண்ண மாட்டீங்களா உங்களுக்கு பாட்டு வரணுமே என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு
4: எனக்கா எனக்கு வந்து நிறைய பாட்டு பிடிக்கும்
0: சொல்லுங்க பாக்கலாம் உங்களுக்கு நல்லா அந்த வேர்ட்ஸ் தெரிஞ்ச பாட்டு சொல்லுங்க பாப்போம் நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சது மனப்பாடமா இருக்கிறது
4: என்ன பாட்டுங்க
0: பாருங்க பாப்பா எப்படி இருந்த பாட்டு தெரியல
4: பாடுங்க என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காலும் போது என்ன வண்ணமோ நினப்புட

0: வந்து வந்து போகுதமா என்னமெல்லாம் வந்தம்மா. அவ்வளவுதான்,
1: சூப்பர் கட்டிக்காரன், நல்லா பாடுறீங்க. பாட தெரியாது சொன்னீங்க.
0: இல்ல எனக்கு பாட தெரியாது.
1: எனக்கு மிகவும் பிடிச்ச பாட்டு இந்த ராஜ்குமார் மாமாக்கு நல்லா பிடிக்கும் இந்த பாட்டு. இங்க பாலச்சந்தர் மாமா
2: இருக்கிறார்,
1: ராஜ்குமார் மாமா இங்க வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில பாடி பரிசு எடுத்திருக்கிறார் இந்த பாட்டுக்கு.
2: நான் பாடி இருக்கிறேன் தம்பி இந்த பாடல, நல்ல பாடல்,
1: நல்ல ஒரு பாட்டு. நீங்க கட்டிக்காரு, நல்லா பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்ல வாய்ஸ் இருக்கு, பாடி பழகுங்க. நீங்க நல்லா பாடுறீங்க தீபன், உண்மையா நீங்க விட்டுறாங்க, பாடி பழகுங்க. நல்ல பாட்டெல்லாம் இந்த பாட்டு நாளைக்கு உங்களுக்காக தரப்படும். நீங்க நல்ல புள்ள கட்டிக்காரன், எங்களோட பேசினது சந்தோஷம் எனக்கு. எனக்கு ஒரு என்ன விட ஒரு வயது மூத்தவர் ஒருத்தர் வந்து என்னோட பேசினாருன்னு போது சந்தோஷமா. மற்றவங்க எல்லாம் வயசு கூட, அவங்க கூட பேசும்போது பயந்து பயந்து தான்
0: பேசுறாங்க.
1: தாத்தா சொன்ன, எந்த தாத்தா, எந்த எனக்கும் தாத்தா தான் அவர். எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இன்றைக்கு கிடைச்சிருக்கீங்க எனக்கு. மற்றவங்களோட மற்ற அந்த மாமாக்களோட பேசும்போது பயந்து பயந்து தான் பேசுவேன், என்ன செய்யறது, வேலை செய்யணும் இதுலன்றதுக்காண்டி உங்களோட ஃப்ரீயா பேசினேன் இன்றைக்கு நான். எனக்கு சந்தோஷம்,
2: சரியா?
1: நன்றி. எங்க தம்பிட்ட கொடுங்க பேசலாம். தீபனுடைய தம்பி நீங்க, என்ன பேர் உங்களுக்கு சில்லக்குட்டிக்கு?
3: பரத்.
1: பரத் நல்ல பேர், அட்டி அப்பா. பரத்துக்கு எத்தனை வயசு?
3: எனக்கா 10 வயசு.
1: 10 வயசா? 10 வயசா? என்ன விட 4 வயசு குறைய நீங்க, என்ன இல்லையா?
4: அப்ப தம்பி
1: எத்தனை வயசு உங்களுக்கு? உங்களுக்கு உங்களுக்கு 10 வயசு பரத், என்ன விட உங்களுக்கு 4 வயசு குறைய. எனக்கு எனக்கு 14, உங்களுக்கு 10.
3: அவங்களுக்கு வந்து 60 வயசு.
1: யாருக்கு? உங்களோட தாத்தாக்கு. எனக்கும் தாத்தா, உங்களுக்கும் தாத்தா. தாத்தாக்கு 61 வயசு. அவர் இல்லையா? யாரு சொன்னது? இல்ல இல்ல, அது கல்யாணம். தாத்தா தண்ட வயசு எனக்கு போடுற. எனக்கு பரத் எங்க உங்களுக்கு பாட தெரியுமா? பாடுங்க பரத், எங்க பாக்கலாம் கட்டிக்காரன்.
3: என்ன
1: ஒரு பாட்டு பாடுங்க.
3: தாத்தா தாத்தா கலவெட்டி குக்கு குக்கு, பொந்துல யாரி குக்கு குக்கு, கண்ணியோடி குக்கு குக்கு, தம்பளி பூச்சி தண்ணி அலிமலு அலிமலர் கொடி எங்கருமே, மொட்டா மொட்டா கம்பலுமே, இந்த மலர் கொடி முட்டாளுமே, எங்கூரு எங்கூரு முட்டாளுமே. அவன்
1: சூப்பர், நல்ல பாட்டு உண்மையா கட்டிக்கான புதிய பாட்டு. இது நீங்க இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது என்ன? இப்ப எல்லாருக்கும் இந்த பாட்டு தான் பிடிக்கும், எனக்கு நல்லா பிடிக்கும். ஏன் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப ரோட்ல போகும்போது எனக்கு தெரியாதவங்க யாரும் யாருக்கும் ஏதாவது ஒரு கூக்கு அண்டு கூப்பிடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம். அப்படி கூப்பிட்டு அடி வாங்காம இருக்கிறதுக்கு இந்த பாட்டை பாடிக்கொண்டு போறது. குக்கூண்டு அங்கால அவங்க திரும்பி பார்த்தோம்னா நாங்க பாட்டை திரும்பி மிச்சத்தை பாடலாம். பாட்டு தான் இவ பாட்டு
3: தான் பாட்டு.
1: இந்த பாட்டு எனக்கு கேட்டு இருக்கிற பாட தெரியா. இது குக்கு குக்கு மட்டும்தான் தெரியும். குக்கு குக்கு
3: பாடுறேன், நீங்க திரும்பி பாடுறீங்களா?
1: சரி, எங்க சொல்லி தான் பாக்கலாம்.
3: குக்கு குக்கு குக்கு குக்கு, தாத்தா தாத்தா தலைவட்டி,
1: தாத்தா தாத்தா தலைவட்டியா? அப்படியா வருது? தலைவட்டியா? என்ன வட்டி அது? தலைவட்டி
3: தலைவட்டி
1: தலைவட்டி தலைவட்டியா? தாத்தா தாத்தா தலைவட்டி,
3: குக்கு குக்கு
1: குக்கு குக்கு,
3: பந்தல யாரு மீன் கொத்தி?
1: என்ன தலை அது? பந்தலையா?
3: பொந்து
1: பொந்து பொந்துல யாரு
3: மீன்? மீன் கொத்தி அலிமல்ல கொடி எங்கரமே
1: அலிமங்கல கொடி
3: அலிமல்ல கொடி அங்கரமே
1: அலிமல்ல கொடி
3: அங்கரமே
1: அங்கரமே கெட்டிக்காரன். எனக்கு உங்களோட நிகழ்ச்சி செய்ய ஆசையா இருக்கடு, எனக்கே சொல்லித்தரேன் பாத்தீங்களா ராஜ்குமார். உங்களா நீங்க உலகனால நீங்க எனக்கு யாராவது இப்படி சொல்லி தரீங்களா? நான்
2: பாட்டு
1: இல்ல, உண்மையா கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் நல்ல குரல் உள்ள கெட்டிக்காரன். நாளைக்கு உங்களோட அந்த குக்கு குக்கு பாட்டு நாங்க எடுத்து வருவோம் நாளைக்கு உங்களுக்கு
3: கிளம்பாங்க.
1: சந்தோஷமா இருக்கு பரத், எனக்கு நீ உங்களோட பேச பேச பேசிக்கொண்டே இருக்கலாம் கெட்டிக்காரன் நீங்க. சரியா, நன்றி, வணக்கம். தாத்தாட்ட பேசுவோமா?
3: ஓகே
1: ஓகே,
3: கொடுங்க
1: கொடுங்க. தாத்தா வாங்க.
4: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மகாலிங்கம்.
2: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் ஐயா. வணக்கம்
1: உங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும் வயதுக்கு மூத்தவர் ஆவல் இருக்கிறாங்க ரெண்டு பேர், நானும் கூட.
4: ஆமா,
1: ஒரு நிமிஷம் தாங்க மகாலிங்க,
4: நானும் கேட்டுக்கிட்டு இருந்த
1: ஒரு நிமிஷம். ராஜ்குமார் கூட பாட்ட சொல்லுங்க, நாளையான் பாட்டு.
2: வருத்தப்படாத வாலிபு சங்கத்துல என்னடா என்னடா தொல்லையா போச்சு பாடல்.
1: என்னடா
2: அந்த என்னடா என்னடா என்னடா என்னடா. பாட்டு பாடுறீங்கய்யா, யார் பாடுனீங்க?
1: அது பாலச்சந்தர்.
4: என்னடா என்னடா அப்படி வரும் அந்த ராகம்
1: பாருங்க. அவட்ட வயசு
2: தொல்லையா போச்சு
1: பாருங்க, அவட்ட வயசு
2: தொல்லையா போச்சு.
1: என்னடா தேவைப்படுது. சரி சரி, பாலச்சந்திரன் கூட பாட்டு சொல்லுங்க.
5: அம்மா இன்னைக்கு வந்து நம்ம மானசீக காதல பத்தி பேசணும் இல்லையா? அதனால எனக்கு கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற படத்துல இருந்து வேண்டினால் வேண்டி மரம் தருவாயா அம்மா அம்மா என் காதலிய கொண்டு வருவாயா.
1: கட்ட
2: வேண்டு வரும்
5: வேண்டினால் வேண்டு வரும் தருபவளே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா என் காதலிய கொண்டு வருவாயா.
1: வேண்டினால்
5: வேண்டும் வரும் தருபவளே அம்மா அம்மா.
1: என்னீங்க மனைவிக்கு அடி வாங்கி தரப்படுங்க எனக்கு. வேண்டி அது கடவுள்கிட்ட கேட்டாலும் பரவாயில்ல, அவ கல்லாம இன்னவ பேசாம இருப்பா. இந்த கல்லுக்கு என்ன சொல்றான்னு பேசிட்டு போவா. அவ எனக்கு உதயம் இல்ல கொடுக்க போற நீங்க ஒரு பாருங்க பாருங்க ராஜ்குமார் கதையோட கதையா மெல்ல எந்த கதையில போடுற அம்மா உங்கள்ட்ட
2: தான் கட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்து
5: பண்ணுவீங்கன்னு
2: பாருங்க. மனசுல நினைச்சது பஞ்சாயத்து பண்ணி வைப்பீங்க.
1: இல்ல இல்ல பாருங்க, அந்த நினைப்புல எங்களுக்கு கட்ட பொம்மை கட்ட பஞ்சாயத்து சொன்னாரு அவரு. பாருங்க உண்மையிலேயே பாவம் மகாலிங்கத்துக்கு என்ன சோக கதை இருக்கோ தெரியா. இப்ப கேக்கலாம் அவர்கிட்ட, கேக்கலாம், நீங்களும் கேக்கத்தான் வேணும். அவரு பாருங்க சொல்லு பாருங்க திரும்ப பாருங்க. அவர் அந்த ரசிச்சு உண்ட சிரிக்க அந்த உண்ட நினைச்சு தனக்குள்ள அத அனுபவிச்சதா இருந்தா
2: ஐயா மகளிங்க ஐயா ரேடியோ ஆன் பண்ணி சொல்லுங்க ஐயா வீட்டுல கேக்கட்டும்.
4: வீட்டுலாம் கேட்டு அழுத்து போயிட்டாங்க அவர் அப்படித்தான்.
2: கிளாஸ் பேக்
4: நீங்க தான் உங்க
5: வீட்டுல
2: பின்னுக்கு
5: போங்க
1: பின்னுக்கு போங்க. மானசீக காதல் என்ன மகாலி?
5: 40 வருடம் பின்னோக்கி சொல்லுங்க.
1: அவருக்கு 60 வயது. அப்ப நீங்க 20 வயதுல
5: 40 கழிஞ்சுமா 20மா அந்த இதுக்கு போங்கிறாங்க.
1: இல்ல கொஞ்சம் புள்ளையா சொல்றீங்க, வம்பி பழுத்தது என்று சொல்லுவார்கள் இல்ல சில நேரம் சில பழங்களை. சின்ன வயதுலயே பழுத்துட்டு சொல்லுவாருங்க.
4: அது வந்து வெம்பு
1: பழுக்கிறது பிஞ்சில பழுத்தது,
4: அது 15-16
1: 15-16 அந்த வயதுதான் நீங்க மத்துக்கு சொல்லணும். நீங்க பிள்ளையா சொல்றீங்க, நீங்க இப்ப 40 வயது இல்ல, என்ன 15 வயசு வந்து கூட்டுங்க.
5: பின்னோட்டி செல்லுங்கள்.
1: நீங்க 20 வயதுல இல்ல இல்ல, அவர் அதுக்கு முதலே 15 வயசுலயே தொடங்கிட்டார் அவர்.
4: ஆமா,
1: நீங்க
4: மானசு
1: காதல பத்தி கேட்டோடனே அவர் அங்க போயிட்டார் பாருங்க. இங்க போய் மானசீக காதல் என்றால் என்ன? எனக்கு அதுக்குதான்
4: மானசீகம்னா, மானசீகம்னா முதல்ல வந்து ஒரு மனதுக்கும் இன்னொரு மனதுக்கும் நுழையறதுதான் மானசீக காதல்.
1: ஒரு மனசுக்குள்ள இன்னொரு மனசு நுழையிறதா? இது நல்ல
4: நுழையிறது. ஆமா,
5: மனசால வர்றதுதான் காதல். அது என்ன இந்த ஒரு மனசுல இருந்து அந்த ஒரு மனசுல போகுறதுங்கிறது அது எனக்கு புரியல. அது ஃபர்ஸ்ட் விளக்கம் தான்.
1: இது கூடுபாயிரம்.
4: அதாவது என்னிட்டு தானே விளக்கம் கேக்குறீங்க.
2: அந்த காலத்துல அவர் மன்மதன் நம்பிட்டு இருப்பாரு, அதனாலதான் மனதில் ஊடுருவி போகுதுன்னு சொல்றாரு. ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் ஐயா
1: ஒத்துக்கிறோம். மகாலிங்க நீங்க சொன்னது என்ன எனக்கு இன்னொரு சொல்லுங்க, அது எனக்கு ஒரு விளக்கம் தேவை. என்ன ஒரு மனது இன்னொரு மனதுக்கு ஊடுருவி போறது?
4: ஒரு மனது இன்னொரு மனதுல ஊடுருவது, அந்த மனது இந்த மனதுல ஊடுருவது, அதுதான் மானசீக காதல். அதாவது மன ஒத்த காதல் சொல்லுவாங்கல்ல, அந்த மன ஒத்துக்கிறதுக்கு வந்து எப்போதுமே நான் இந்த மனசு, அதாவது ஆண் மனது இருந்தா பெண் மனதுக்கு வந்து பெண் மனதை நினைச்சிக்கிட்டே இருக்கும், அதே பெண் மனது வந்து ஆண் மனதை எப்போதுமே நினைச்சிட்டு இருக்கும். அதாவது அதனாலதான் இந்த மனது அங்க ஊடுருவ, இந்த இன்னும் சொல்ல போனா தான் என்ன நினைக்கிறான், ஆண் என்ன நினைக்கிறானோ பெண் நினைச்சிருவான், பெண் என்ன நினைக்கிறாளோ அது ஆணா நினைச்சிருவான். அதுதான் மானசீக காதல். அதாவது இன்னும் இன்னும் சொல்ல போனா நினைவுகள் பூராமே காதலை பற்றியதான், சுக துக்கங்கள் எல்லாம் நினைக்காம ஒருவருடைய ஒருவருடைய அன்பு எப்ப கிடைக்கும்ங்கறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத மனசுக்கிட்டான்.
1: எதிர்பார்க்கும்
4: போது ஊடுருவிடும், ஊடுருவிடும் பின்னாடி தான் என்ன நினைக்கிறோன்னா, இந்த 3 மணிக்கு 6 மணிக்கு பார்த்தா தேவலாம் பாக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த முகம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நினைவுகள்ல நிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையான உருவம் வந்து நிக்கும். அந்த மாதிரி நிக்கிறதுதான் மானசீக காதல்.
1: சரி, அப்ப ஒரு மனதுக்குள்ள ஒரு மனது ஊடுருவி செல்வது அதுதான் நீங்க மானசீக காதல். ஒரு நிமிஷம் நில்லுங்க, இப்ப நாங்க கேரளா பக்கம் போகணும். ஏன்னா கேரளா அதாவது மலையாளத்துல அந்த காதலுக்கு முதல் இடம், சரியான மாதிரி காதலி பாருங்க. சரியான மாதிரி காதலி அவருக்கு அந்த காதலை பத்தி தெரியும். மானசீகம் உண்டா என்னன்னு தெரியும். வணக்கம், உண்மைதான் பாத்தீங்களா? அவர் இவர் அந்த பக்கம்
5: போயிருக்கீங்களா? அங்கதான் பெண்கள் தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அழகா இருப்பாங்க, அதனால அது உண்மைதான் இருக்கும். எனக்கு அவங்க அதிகம் வர்ணிச்சிருப்பாங்க,
4: அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க.
1: இனி நான் மற்ற இன்னொரு பேசும்போது மாநிலமோ யாருமே பேசக்கூடாது, அப்பதான் நான்
4: வேண்டியப்படாது. சொன்னதை கேட்டீங்களா? காதல
1: என்ன பெரிய மனசு அவர்களுக்கு?
4: கேரளாவுக்கு எப்போ கேரளாக்காரங்களுக்கு எப்போதுமே பெரிய மனசு.
1: சரி சரி, நல்லா பாத்துக்க. கேரளா பக்கம் போனா நல்லா பாத்துருக்க ராஜ்குமார் பாத்தீங்களா? சரி, இப்ப கேட்கலாம். வணக்கம். அனுபவம் பேசுது எங்க. வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம். பெரிய மனசெல்லாம் கிடையாது, சின்ன மனசு.
1: பெரிய மனசெல்லாம் இல்ல, அங்க எல்லாம் சின்ன. ரதீஷ் பார்த்ததெல்லாம் சின்ன மனசு, நீங்க பாக்கலாம். அவர் அந்த வயதுக்கு ஏத்த மாதிரி பெருசா பாத்துக்க ஐயா நீ.
6: பைத்தியம் முடிக்கிற ஆளுகள்
7: அண்டு ஒண்ணுதாங்க.
4: பைத்தியமா இருக்கிறதுதான் மானசீக.
1: பொறுங்க பொறுங்க பொறுங்க, மானியம் வாய் திறக்க கூடாது. நீங்க சொல்லுங்க. மானசீக காதல் பைத்தியம், பைத்தியக்காரன் மானசீக சொல்லுவாங்களா? அங்க யாற்ற பக்கம் ஃபேன் வேலை செய்யுது. யாற்ற பக்கம் பைத்தியமாக காதலிக்கிறது அப்படியா?
6: காதல் என்று சொன்னாலே பைத்தியம் தானே?
1: அது அப்படியாப்பா, இன்றைக்குதான்ப்பா எனக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்றீங்க? பைத்தியம் எதுவும், அதாவது பைத்தியம் எல்லாம் செய்யும், அடிக்கும், எல்லாம் செய்யும். பைத்தியம் என்ன, செய்வது அறியாது செய்வதுதான், செய்யறதுதான் பைத்தியம். அதாவது இப்ப ஒரு பைத்தியம் இல்லாத மனிதன் குறைக்கோளோடு வாழ்வான். நான் இதுல இப்படியே நேர இந்த ரோட்ல போகணும்னு போவான். பைத்தியம் அப்படி போவாது, அப்படியே ஓடி அந்த புல்லுக்களால ஓடி போய் அந்த மரத்தை சுத்தும், திருப்பி ஓடி வந்து மற்ற பக்கத்து மரத்தை சுத்தும், போய் அந்த ரோட்ல கொஞ்சம் தூரம் ஓடும், அப்படித்தான் போகும். அதான் பைத்தியம். அதுக்கு என்ன செய்யறன்னு தெரியாம
6: மானசீக காதல் கண்டுபிடிக்கணும்ல.
1: அதுடா என்னதான் இப்ப எங்கட கேள்வி
6: உங்களுக்கு தெரியுமா?
1: நான் தெரிஞ்சவனி வந்தேன், கேள்விய கொண்டு வந்தேன்.
6: இல்ல நான் நினைக்கிறேன் நீங்க தெரியாம எங்கிட்ட இருந்து தெரியறதுக்காக.
1: உண்மையிலேயே எனக்கு தெரியாது, நான் இனித்தான் சொல்ல போறேன். அதாவது ஒருதர் பார்த்து ஒருதர் சொல்லுறார். இப்ப எந்த ஒரு ஆக்களும் கடைசி காலகட்டத்துல சொல்லுவார்கள், நான் உங்களை மானசீகமாக காதலித்தேன். அல்ல சரி, தன்னுடைய நண்பிக்கு ஒருத்தி சொல்லுவார், நான் அவரை மானசீகமாக காதலித்தேன் என்று சொல்லுவார். அப்ப அதுல அர்த்தம் என்ன?
6: அதுதான்
1: பைத்தியமாக காதலிச்சிருக்கிறார். பைத்தியம் எப்படி காதலி அடிச்சு
6: உங்களை பல விதமான பைத்தியம் இருக்கு.
1: என்ன சொல்லுங்க பைத்தியங்க?
6: அன்பு. அது எப்படி நான் சொல்றது, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி காதலும் இருக்குது.
4: அடிக்கடி அதிகமா சிரிக்கிறதும் பைத்தியம்
1: தான். என்ன
5: சொன்னாலுக்கு பைத்தியமா பேசிக்கிட்டு
1: அதோட போனீங்க பாலச்சந்தர். எனக்கு ரெண்டு மூணு நாளா எனக்கு ஒரே சிந்தனை, இந்த பாலச்சந்தர் வரையிலேயே
5: அதான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே ஒரு பைத்தியம் கூப்பிட்டு அதனால போயிட்டேன்.
1: நீங்க அப்படி போனாலும் ரெண்டு மூன்று நாளா உங்களை யாரும் காணே இல்ல. உடனே எனக்கு என்ன யோசனை வந்தது தெரியுமா? யாரோ முக்கியமானவங்க வந்து ரெண்டு தலையில போட்டு உடனே அடிச்சு இப்படி
5: இறங்கி போயிட்டா மொட்டை மாடியில எவ்வளவு நேரம் நிக்கிற இருக்கல அப்படின்னு சரி போயிட்டேன். அது உண்மைதான்
1: பாத்தீங்களா உண்மை. ஆனா நீங்க மூணு நாளா யாருக்கு வரையலே அத என்ன அந்த பைத்தியம் கொடுத்த பேச்சு அவ்வளவு
2: இன்னும் கொஞ்ச நாள் ஜாமர் வைக்க போறாங்க வீட்டுல யாரும் பேசக்கூடாது செல்லுல.

0: நான் உங்களை மானசீகமாக காதலிச்சேன்னு சொல்ல போறோம். அவர் அர்த்தம் தெரிஞ்சா தானே சொல்லலாம். அது வேற மாதிரி ஏதாவது உண்டா இருந்தா என்ன செய்யறது?
1: அப்ப அதான் நான் கேக்குறேன், உங்களுக்கு தெரியாது எங்கிட்ட தெரிஞ்சிட்டு
0: கேக்கலாம். உண்மை அதுதான் உண்மை. நான் முதலே சொல்லிட்டேன் அவர்கள்ட்ட, எல்லாத்தையும் கேட்டு பாக்குறது எது நல்லா இருக்கோ அதான் சொல்லலாம். இப்ப நீங்க பைத்தியத்துல எத்தனை பைத்தியம் இருக்கு?
1: மொத்த திரைப்படத்துல மாதிரி முத்து திரைப்படத்துல என்னது பிடிச்சி இருக்கு பிடிச்ச
0: இருக்கி அனைச்சும் உமா தரும். உங்களுக்கே தெரியா எனக்கு தெரியுது பாருங்க. மலையாளம்
1: மலையாளத்துல அப்படி ஒரு படம் இருக்குது,
0: அப்படி ஒரு படம் மலையாளத்துல நல்ல படங்கள் எல்லாம் எடுப்பாய். நான் உண்மையிலே நல்ல அந்த படங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த சரி, இப்ப உங்களை நான் வந்து பைத்தியமாக காதலிப்பது மானசீக காதல், அதாவது தாறுமாறா காதலிக்கிறது என்ன? ஒரு கொஞ்ச நேரம் விடாம பேச்சு விடுறது
1: என்ன?
0: எப்ப வரும்
1: அது காதலிச்சு கொஞ்ச நாள் முடியும் போதானா?
2: என்னடா என்னடா தொல்லையா போச்சுன்னு
0: அடியும் விழுமா? அடியும் விழுமா?
3: கண்டிப்பா
1: யாராவது ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே வரும்.
0: எல்லாம்
2: உதை குத்து
0: எல்லாம் எல்லாம்
2: நகக்கீரல்
0: நகக்கீரல். சரி, ரதீஷுக்கு நாளைக்கு என்ன பாடம் உங்களுக்கு? நகக்கீரல் யார் சொன்னது? நகக்கீரல்
2: யாரும் எக்கோ கேட்டிருக்கீங்க போன.
0: அது கரணி போல
2: இருக்குது வீட்டுல வந்து சமாளிக்கிறது தெரியாம
0: முடிய புடிச்சு
3: நடந்திருக்கும் போல ஐயா ராஜ்குமார் ஐயாவுக்கு நடந்திருக்கும் போல முடிய பிடிச்சு முடிய பிடிச்சு சுத்தி கேப்பியா கேப்பியா கேப்பியான்னு
0: அப்படி இல்ல கேட்க மாட்டியா? இந்த சொல்வழி கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியான்னு முடிய பிடிச்சு கேட்க மாட்டியா?
3: இப்படி இருக்கும்ல, இப்படி இப்படி இருக்கலாம். அவளை பாப்பியா, அவளை பாப்பியா, பாப்பியா,
2: பாப்பியான்னு
4: அதிகம். கொஞ்சம் மின்மொழி அதிகம் ராஜ்குமாருக்கு.
0: பாருங்க பாலச்சந்திரன் சூப்பர். அவளை பாப்பியா பாப்பியா, அவளை ரோட்ல போனவளை திரும்பி பாத்தியா பாப்பியாண்டு அப்படியே முடிய.
3: ஆமா, அவகிட்ட பேசுவியா பேசுவியான்னு கூட அப்படி இருக்கலாம்.
0: சரியான எனக்கு உண்மையா பாலச்சந்திர புடிச்சது. என்னடா எல்லாரும் வருவதெல்லாம் தங்களுடைய உண்மையான இதையெல்லாம் ஒழிச்சு கள்ளத்தனமா தான் பேசுவார்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, எல்லா நலனும் பெற்று முழுங்கி முழுங்கி பேசுற பாருங்க.
4: காதல்ங்கிற படத்துல வரும் அது, அந்த படத்துல பைத்தியமா படத்துக்கு சுத்திட்டு
0: அடிப்பான்
4: அந்த நேரத்துல. இது நினைப்பான் அதே மாதிரி, இது கூட ஒரு விதத்துல ஏத்துக்கலாம். பைத்தியமா காதலிக்கிறது, அதாவது ஒருவர் மேல ஒருவர் வந்து காதல் வைக்கிறது வந்து அன்பு வைக்கிறது வந்து பைத்தியமா. அவ என்னன்னா தனக்கு வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி கண்ணமுடி
2: கண்மூடித்தனமான காதல், கண்மூடித்தனமான காதல்.
4: அதான் அது அதை விட மிஞ்சி ரஜீஷ் சொன்ன மாதிரி பைத்தியமா ஆயிடுறது ஒருவர் மேல ஒருவர். அதான்
0: மானசீக
1: காதல் வந்து காதலிக்கிற அந்த டைம்ல ஆரம்பத்துல, இப்ப இந்த காலத்துல செல்போன்ல எல்லாம் காதலிக்கும் போது

0: ஐடியா கழிச்சு அப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணி மறுபடியும் கோல் வரும், பொண்ணோட கோல் வரும்போது ஐயோ எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி கட் பண்ணி விடும். மற்றது வந்து மற்ற காதலிக்கிற நாங்கள வந்து ஐயா அப்படியே நம்ம லவர் எப்ப கால் பண்றது எப்ப கால் பண்றதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அப்புறம்
0: கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கோல் வந்தாலே ஒரு மாதிரி ஆகும் முகங்கள்லாம்.
1: அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது காதல் செல்போன்ல ஆரம்பிக்கும் போது செல்போன் அப்படியே காதுக்கு பக்கத்திலே வச்சுட்டு இப்படி இப்படி பார்த்து பார்த்துட்டு இருப்பீங்க. பேருந்து எல்லாம் நல்லா கதைச்சு முடிஞ்சு எல்லாம் செய்த பிறகு கல்யாணத்துக்கு பிறகு செல்போனை கொண்டே பீரோல வச்சு போட்டுருங்க சத்தம் கேட்காம.
2: ராங் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க, ராங் நம்பர்.
3: சதீஷ் சொல்ற மாதிரி நிச்சயார்த்தம் பண்ணிட்டாங்க, நிச்சயார்த்தம் பண்ணும் போதே ஒரு செல்ல புத்து செல்லோட வந்துடுறாரு,
1: அந்த செல்ல குடுத்துட்டு போறாரு. இந்த நான்
3: பேசுறேன்
1: இந்த
3: உண்மைதான். ஆமா முதல் வந்து நகை
0: கிடையாது, மோதிரம் மோதிரம் எக்ஸ்சேஞ்ச் ரிங் எக்ஸ்சேஞ்ச் அந்த மலையில போடுறதுல இப்போ போனதான் குடுக்கறேன்னு
1: நினைக்கிறேன்.
3: போனதான் குடுக்கறது.
1: ஆமா ராஜ்குமார்
3: போன
4: குடுத்தா
1: செல்வகுமார் வணக்கம். அது ஒரு நிச்சயார்த்தம் எனக்கு என்ன புக் பண்ணுங்க, என்ன போன் கிடைக்க
2: போகுது. ஆப்பிள் போன், ஆப்பிள் போன் வேணுமா சாதா போன் வேணுமாமா? ஆப்பிள் போனா ஒரே சிம் தான் போட முடியும், வேண்டாம். ஆமா காசு எடுத்தா ரெண்டு சிம் போட முடியும்.
1: இல்ல இல்ல நீங்க வந்து லோ ரேஞ்சில போறீங்க, நீங்க லோ ரேஞ்சில போறீங்க. நான் அங்க வந்தா புதுக்கோட்டையில கரூர்ல சிதம்பரத்துல இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு நிச்சயார்த்தம் வச்சிருங்க.
3: மல்லியத்துல
1: மல்லியத்துல அப்ப
2: எத்தனை
1: மல்லியா அப்படி எல்லா ஊர்லயும் எங்க எங்க எங்களுடைய நிச்சயார்த்தம் கொண்டு வைங்க. எல்லா இடத்துலயும் போன எடுத்து யாருக்கு போன் உடைஞ்சிருக்கோ எல்லாருக்கும் நான் விநியோகம் செய்து போட்டு எனக்கு மட்டும் போன் எடுத்து
3: நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் இங்க ஒரு ஆறு ஆறு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு இருக்கு. கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்ணி நகை நக்கெல்லாம் பத்து பவுன் அஞ்சு பவுனு போடுறது, இவங்க போடுறது பத்து பவுன், இதெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாம் பவுன் வசதி இல்லன்னு சொல்லிடுறது பொண்ணு வீட்டுல. அவனுக்கு 40 வயசு, 40 வயசுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா இவ்வளவு நகை பொண்ணு இவ்வளவு நிலம் எழுதி வைக்கணும்னு கண்டிஷன் பண்ணி அதுக்கு கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு வரதட்சணையா வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை நீங்க பண்ணும், வரதட்சணையா வந்து நீங்க ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், அது இந்த கடன் போக்குவரத்து எல்லாம் இருக்கு எங்களுக்கு, அதெல்லாம் முடிச்சாதான் இது பண்ணும். சரி நான் அதுக்கும் ஒத்துக்கிறேன், ஏன்னா 40 வயசு ஆயிடுச்சு இல்ல, 125 வயசு இல்ல 28 வயசு இந்த ரேஞ்சில இருக்கு, அதனால அவன் 40 வயசுக்கு மேல வந்து கல்யாணம் பண்ணணும்னா ஒத்துக்கிட்டதே பெருசுன்னுட்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஒத்துக்கிறாங்க. 10 பவுன் நகை போட்டுறாங்க, மொதல் எடுத்தவன தாலிக்குடியோட தான் தாலி கட்டுறது, மஞ்சள் கயிறுல கட்டுறது இல்ல பெரும்பாலும். அதே மாதிரி எல்லாம் செஞ்சு உடனே இது பண்ணிட்டு ஒரு வாரம் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, ஒரு வாரம் கழிச்சு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு கொண்டு போய் இந்த மாதிரி போகணும், அந்த என்னோட அந்த சர்டிபிகேட் போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் எடுக்கணும் போகணும் அதெல்லாம் ஒன்னும் கொண்டு வந்து விட்டுட்டு நீங்க போங்க மாப்பிள்ள நான் கொண்டு வந்து விட்டுறேன் நாளைக்கு நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்னு ஒரு வாரம் ஆகுது 10 நாள் ஆகுது, ஏன் வரலன்னு கேட்டோம்னா இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அது ஜெராக்ஸ் எடுக்கணும்.
4: தம்பி குடிங்கம்மா
1: சொல்லுங்க.
3: இல்ல இல்ல குடிங்க, தண்ணி குடிங்க,
4: தண்ணி குடிங்க.
3: உடனே ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி பேசும்போது போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படியே வந்து அவ 6 கல்யாணம் பண்ணிருக்க, 6 வீட்லயும் நகை போக்குவரத்து வரதட்சணை முன்னாடியே காசு வாங்குறது இது பண்ணி இந்த ஒரு ஆறு இது மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி ஆண்கள் செஞ்சிட்டு சொல்லுங்க.
1: சரி ஒரு நிமிஷம்
3: சொல்லுங்க.
1: அப்ப அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்யலையா இல்ல அடமும்?
3: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, ஏன்னா சும்மாதான் கோயில்ல போக்குவரத்து இல்ல, அது உறவுகள் எல்லாம் இல்ல சேர்க்க கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிறாங்க காரணங்களை அவர் சிம்பிளா முடிச்சுக்கிறாங்க.
1: கொஞ்சம் பாருங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த கட்டுறவருக்கும் ஏதும் களவு இருக்கும் என்ன பொறுத்த மட்டும்? அதாவது
3: கட்டுறவனுக்கா? கட்டுறவனுக்கு கட்டுறவன் 42 வயசு ஆகுது.
1: இல்ல ஒரு நிமிஷம், கட்டுறவருக்கு ஏதோ ஒரு குறைபாடு அல்லது ஒரு களவு அல்லாட்டி அவர்கள் மேல ஏதாவது ஒரு குற்றங்கள் இருக்கும், அதனாலதான் அவர் சும்மா ஒரு தாலியை கட்டிட்டு செய்யலாம் புறப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் அவன எல்லாம் அறிஞ்சுதான் உடனே செய்வார்கள். ஒரு பொண்ணு வந்து
3: ரீஸ் கூட ஆனா கூட அதை விட்டுட்டு அவ பட்ட இது பண்ணிட்டு போயிடுறா, அவன் வந்து எனக்கு வந்து அவர் சரியில்லை அப்படின்றா, குடும்பம் நடத்த வர மாட்டாங்க. குடும்பம் நடத்த வரலங்கும் போது ரீசன்லாம் அப்புறம் இல்ல.
1: சரி, நாங்க இதை திரும்பி இன்னொரு நாளைக்கு அதை ஒரு விசாரிப்போம். இப்படி என்ன என்ன
3: நடந்திருக்கு சொல்ல வர.
1: இப்ப செல்வகுமார் வந்திருக்கிறார், கேட்கலாம். செல்வகுமார், உங்களுடைய மானசீக காதலண்டா?
3: நான் சொல்லிடுறேன். அந்த
4: ஒரு நிமிஷம் கூப்பிடுறாங்கம்மா, வரமா திரும்ப வந்து இணைஞ்சு
1: திரும்பி வாங்க. நீங்க விடுபட்டு போய் திரும்பி வாங்க.
3: அந்த செல்லு கொடுத்தோடனே அடுத்த நிமிஷத்துல இருந்து பெத்தவங்க முன்னாடி இருந்தாலும் சரிதான், யாரு இருந்தாலும் சரிதான், தங்கச்சி இருந்தாலும் அக்கா இருந்தாலும் அண்ணா இருந்தாலும் அந்த பேசுறது வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சாப்பாடு இதுலயே குளிகள் எல்லாமே அந்த போன்லயே நடக்கும்.
1: அது நீங்க அப்ப அது அவங்களுக்கு அதுதான் முதல் கல்யாணம், முதல் காதலா இருக்கு, முதல் நிச்சயார்த்தம் அவருக்கு கல்யாணம்
0: கட்டணும். போன் குடுக்கறது நல்லதுதான், ஒரு 2 வாரத்துக்குள்ள அடிச்சு பிரிஞ்சிடும்.
1: பாருங்க, அப்ப இது நல்ல அனுபவம் தான். உண்மையத்தான்
0: நான்
1: சொல்றேன். சரி, இப்ப செல்வகுமார் சொல்லுங்க, மானசீக காதல் என்றால் என்ன?
2: அதாவது மானசீக காதல்னா போன் கொடுக்க வேண்டியதுல ஒன்னும் கொடுக்க வேண்டியதுலமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை மட்டும் பகிர்ந்துகிட்டாலே போதும், அதுதான் மானசீகமான காதல். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அந்த மாதிரி என்ன உடையவங்களுக்கு மானசீக காதல். இப்ப ஒரு மகாலிங்க ஐயா சொன்ன மாதிரி காதல் வந்து இதுக்கு மானசீக காதல் கிடையாது. இதுக்கு என்ன காதல்?
1: அன்பை பரிமாறுவது மானசீக காதல் என்பது உண்மையான அன்பை, உண்மையான கொஞ்சம் பாருங்க, இதுல வேற ஒண்ணு சண்டை பிடிக்கப்படாது. நான் இப்ப சரியான இது
2: ஆராய்ச்சி
1: ஒரு நிமிஷம், நீங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண கூடாது. ஏன்னா இதை நான் ஆராய்ஞ்சு உண்மையா நாளைக்கு பதில் கொடுக்கணும், நான் பேச போறேன் ஒரு இடத்துல, அதுக்குத்தான் பதில் கேட்கறேன். இத இப்ப நீங்க சொன்னது உண்மையான அன்பை பரிமாறுவது இல்ல?
2: உண்மையான அன்பை பரிமாறுதல்,
1: உண்மையான அன்பை பரிமாறுதல்.
0: உண்மையாக எத்தனை காதல் இருக்கு இப்படி?
1: அந்த காலத்துல
0: உண்மை காதல்
1: என்னண்டு காதல் எத்தனை
0: வகை? ஆமா, கேட்ட மானசீக காதல் என்ன, அதே மாதிரி எவ்வளவு காதல் இருக்குது?
1: வேற என்ன காதல் இருக்கு? இல்ல பாப்பா போறோம் போறோம், பட்டியல் எடுங்க, முதல்ல ராஜேஷ் சொல்லிட்டு என்ன வேற காதல் சொல்லுங்க, வேற என்ன
0: காதல்? இது எனக்கு தெரியாது, தமிழ் யாரும் சொன்ன என்ன காதல்?
1: இது உண்மையான அன்பை பரிமாறுதல், அது ஒரு மானசீக காதல்.
2: 6 கல்யாணம் பண்ணாங்கன்னு
1: சொன்னாங்கல்லம்மா,
2: அதுக்கு பேர் என்ன கல்யா? இது வந்து மானங்கிட்ட காதல் தான் சொல்லு. அன்பு செலுத்தி அன்பு செலுத்தி கல்யாணம் பண்ணிட்டா இல்லம்மா, அந்த டைம்ல இப்ப யாரோ நிச்சயம்
1: மகாலிங்க நில்லுங்க சொல்லுங்க செல்வகுமார், நீங்க
2: நிச்சயம் பண்ணி எப்படி ஒரு 2 வாரம் 3 வாரம் 2 பேரும் பேசிக்குவாங்க. அந்த பொண்ணு அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை அவங்கள்ட்ட அன்பான முறையில பேசுங்க பொண்ணு. இப்படியே ஆறு பேருக்குமே அன்பானமில்ல பேசினாத்தான் கல்யாணமே நடந்திருக்கும்.
1: அன்பான முறையில இல்ல நடிப்பாங்க பேசுவது, நீங்க அதுவும் காதலை பத்தி சரியா தெரியும். மெயினா இருக்கிறவர் ஒருத்தர் வார அவருக்கு தான் எல்லாம் தெரியும். அதனால இப்ப உங்க நீங்க சொல்லி இருக்கிறீங்க அந்த காதலை விட பாப்போம். நீங்க
2: தலைவர் பக்கத்துல தொண்டன் தொண்டன் நானு
0: சொல்லுங்க.
2: அவரக்கா உரிக்கும் போது தெரியலையா
1: யாரு என்ன மாமா என்ன மாமா என்ன மாமா?
2: ஆமா அவரக்கா இப்ப சொந்தமா இருக்காரு. அவரக்கா உரிக்கும் போது தெரியலையா?
1: தெரியலையான்னு கேட்டார். இப்ப ஒரு நிமிஷம் தாங்க மாமா, எனக்கு ஒரு நிமிஷம் மாலிங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. நாளையான் பாட்டு
0: ஏன் பாட்டாங்க இந்த பாடல்
1: என்ன பாட்டு?
0: ராஜு அர்ஜுன் பாட்டு நான்
2: பாடுவேன்ல.
1: சரி இப்ப ராஜேஷ் கூட பாட்டு சொல்லுங்க. அடுத்தது மாமாட நாங்கள் தெளிவா கேட்கணும், அதனால பாட்டு எழுதிடுவோம். சில கூட மாமா சொல்றத கேட்டு நீங்க எல்லாம் ஓடினாலும்
0: இது அலைகள் அலைகள் காதல் ஓவியம்
1: காதல் ஓவியம் காதல் ஓவியம்
2: எல்லாரும்
1: காதல் மன்னர்கள் தான். மனைவி மேல் காதல் எல்லாருமே நீங்க அது இனியதால கூப்பிட இயலாது எங்களுக்கு. சரி செல்வகுமார் உங்களோட பாட்டு சொல்லுங்க. செல்வகுமார்
5: எனக்கு வந்து காதலிக்க கட்டுக்கொள்ளுங்க.
1: காதலிக்க கட்டுக்கொள்ளுங்கள்
5: அதேதான் காதல பத்தி காதலி.
1: மாமா நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க மாமா.
2: நிறம் மாறாத பூக்கள்
1: அதுல
2: இரு பறவைகள் மலை முழுவதும்
1: இரு இரு மாமா இந்த படம் வந்து நீங்க எந்த வயதுல பாத்தீங்க?
0: பத்து வயசா இருக்கும்.
2: வயசு முடிக்காது வயசு வந்துட்டு இருக்காது.
1: இது பறவைகள் மலை முழுவதும் யார் சொன்ன?
2: எத்தனை இதுல வந்து வருஷத்துல ஏதே படம் வந்து 35 வருஷம் ஆகும். 35 வருஷம்
0: 45 வருஷம்
2: பாக்கி
1: 1976 வந்தது. இது
0: யாத்திரமா யா 45 வருஷம் சும்மா இருங்க. 80 பாடல் இதெல்லாம்
2: 1980
1: யார் சொன்னது? யார் சொன்னது 75 76 வந்த படம் இது வேணுமெண்டா
2: போட்டது.
1: புதிய புதிய வார்ப்புகள் மற்றது இதெல்லாம்
0: 75
1: பாருங்க புதிய வார்ப்புகள் இல்லையா அலைகள் ஓய்வு
0: புதிய வார்ப்புகள் இல்ல
1: நிறமாறா பூக்கள். சரி மாமா நீங்க சொல்லுங்க மாமா. மானசீக காதல உடனே சத்தம் போடக்கூடாது என்ன மாமா சொல்றோம் சரியா இருக்கும் என்னன்னு கேப்போம். மாமா சொல்லுங்க மானசீக காதல.
0: முன்னாடியே இது பண்ணிக்கிறேன்
1: என்ன என்ன மாமா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல சொல்ல ஆரம்பிக்கல. எந்த ஒரு சூழ்நிலையும் இருவரும் விட்டு கொடுக்காம வாழ்றதுதான் காதல்.
1: விட்டு கொடுக்காமல் வாழ வாழ்வுதான் மானசீக காதல் நீங்க சொல்றீங்க.
0: விட்டு
1: கொடுக்காமல் காதலிப்பது பெண்ணு வலுது இல்ல மாமா, இத பத்தி எழுதி வைக்க.
0: பெண் நல்ல வேலை
1: விட்டு கொடுக்காமல் காதலிப்பது ஒருவருக்கு ஒருவர் விட்டு
3: கொடுப்போம்.
1: எவ்வளவுதான் மாமா எல்லாம் தெரிஞ்சவர், காதலை பற்றி தெரிஞ்சவர், அதுவும் என்ன எப்ப மாமா உங்களுக்கு கல்யாணம் நடந்தது? லவர்ஸ் டேல, வாலண்டைன் டே. அந்த கல்யாணம் கட்டினாலும் மானசீக காதல் என்றா என்னன்னு மாமாக்கும் தெரியும். என்ன அதான் எனக்கு கவலையா சொல்லிருங்க பார்த்தேன். சரி பாட்டும் சொல்லிட்டீங்க நீங்க, வேற யாரும் வர்றீங்களா போறீங்களா தெரியல, யார மற்றவர்களும் உணைஞ்சு கொள்ளுங்க. என்னன்னா இது முக்கியமான ஒன்று, இது தெரியாம நீங்க உடனே நாளா காதலிச்சிருக்கீங்க. அதான்
3: எனக்கு கூப்பிடுங்க, கண்ணனை கூப்பிடுங்க. அவரு என்ன சொல்றாங்க, அவருக்கு வந்து யூசன் பிரதான் காதல்.
1: அவர் வந்து சகனலா காதலர்.
0: அவர்
1: ரேவதி அம்மா போட்டு பாக்கலாம். அனுபவம் எப்படி
3: பேசுறேன்,
1: ரேவதி அம்மா கிட்ட கேட்டா சில நேரம் பெரியவர்களை
3: கொஞ்சம் கூப்பிடுங்க. நான் இந்த மாமா சொன்னது மாதிரி அது ஒரு விதத்துல உண்மைதான். ஏன்னா விட்டு கொடுக்க வாழ்றதுங்கிறது கடைசி வரைக்கும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இறுதி வரை காதலிக்கிறது தான் மானசீக காதல். அது கூட சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். ஆனா மானசீக காதல்ங்கிறது
1: இறுதி வரைக்கும்
0: இருக்கு. ஆண்களா சொல்லிருக்கீங்க, பெண்களை கேட்கணும்ல.
1: ரேவதி அம்மா இந்த பாட்டு முந்தைய பாடி இருக்கிறார். காதல் என்பது காவியமானால் கதாநாயகன். சரி ஷியாமலாட்ட கேட்கலாம். ஷியாமலா வாங்க, ஷியாமலா அம்மா வாங்க. சரி மானசீக காதல் என்றா என்ன? இதுலதான் இப்ப நீங்க எப்படி கட்டிக்காரியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன்.
6: எனக்கு காதலை பத்தி ஒண்ணும் தெரியாது, மானசீக காதலை பத்தி கேட்டீங்கன்னா சொல்றது தெரியலையே.
3: பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுங்க.
1: சொல்லுங்க, நீங்க ஒண்ணும் பேச கூடாது.
6: ஒரு மார்க் ரெண்டு மார்க் கம்மி பண்ணி போறீங்களா?
1: இல்ல மகாலிங்கம் பேசாம இருக்கணும்.
3: சரிமா,
1: நல்ல பிள்ளையா இருக்கணும். சொல்லுங்க ஷியாமலா, மானசீக
6: காதல்
1: ரெண்டா என்ன?
6: எனக்கு தெரிஞ்சு நார்மலா எப்படின்னா காதலிக்கும் போது காதல் கை கூடுதா இல்லையான்னு தெரியாது. சரி, அது நடந்தாதான் காதல் அப்படின்லாம் கிடையாது. கல்யாணத்துல முடிஞ்சாதான் அது காதல்ன்றத சில பேர் சொல்லுவாங்க. அது கல்யாணம் முடிஞ்சாதான் அது காதல், கல்யாணத்துல முடிஞ்சாதான் காதல் அப்படின்ற மாதிரி இல்லாம பிரிஞ்ச காதல்கள், பிரிஞ்ச காதல்கள் மானசீகமா ஒண்ணு கூட காதல் இருக்கதான் செய்யும். ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க தெரிஞ்சிருப்பாங்க, குடும்பத்தை நினைச்சு இல்ல வேற ஏதோ விஷயத்த
1: நினைச்சு. மானசீக காதல் என்னன்னு சொல்றீங்க? எப்பவும் மனசுக்குள்ள இருக்கிறது அப்படியா?
6: இருக்கும், மனசுக்குள்ள கண்டிப்பா இருக்கும்.
1: இல்ல இப்ப
6: மானசீக
1: மனசுக்குள்ள அந்த காதல் நினைவு மனசுக்கு இருந்தா அது மானசீக காதல் அப்படியா?
6: ஆமா, மனசு நான் எனக்கு எனக்கு சொன்னேன், மனசு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன். எல்லாருக்கும் அப்படி அது சாத்தியப்படுமான்னு தெரியல.
1: இல்ல இப்ப நான்
6: மனசுக்குள்ள அது வந்து ஆட்கள் மேலதான் இருக்கணும்னு இல்லம்மா, ஆட்கள் மேலதான் இருக்கணும்னு கிடையாது.
1: இப்ப நான் கேட்கிற
6: விஷயத்திலுமே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இருந்திருப்போம், அந்த விஷயம் நமக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த நினைவுகள் ஒண்ணுக்குள்ள இருக்கதான் செய்யும், அது மானசீகமா நம்ம அதை விரும்பிக்கிட்டு தானே இருப்போம். அது வந்து ஒரு பெண் அப்படின்னா ஒரு ஆணை பத்தின காதல் அப்படின்னு கிடையாது. எனக்கு வந்து நான் ஏதோ விஷயம் ஒண்ணு நினைச்சிருக்கா, அது எனக்கு நடக்காம இருக்கலாம். அந்த நினைவுகள் எனக்கு ஒண்ணுக்குள்ள இருக்கும் தானே, அது எல்லாமே மானசீகமான ஒரு விஷயம்.
1: சரி, கண்ணன் வாங்க, ரேவதி அம்மா ரெடியானா மீட்டு எடுத்துருங்க. சரியா, முதல்ல ஒரு நிமிஷம் தாங்க, ஜாமலா அவங்க பாட்ட சொல்லுங்கம்மா.
6: எனக்கு பேசுறீங்க, கொஞ்சம்
1: யோசிங்க. சரி கண்ணன், கண்ணன் நீங்க சொல்லுங்க. மானசீக காதல்,
0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: அதாவது மானசீக காதல் அப்படிங்கறது என்னன்னா, காதல்னாலே அது ஒரு மானசீகம் தான், அதுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு. காதல், மானசீக காதலுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அது எப்படி கேட்டீங்கன்னா, காதலிச்சு அது காதலிக்கிறவங்க நம்மள காதலிக்கிறாங்க, காதலிக்கல, நம்மள வெறுக்கிறாங்க, விரும்புறாங்க, அப்படி என்ன நடந்தாலும் நம்ம விரும்பின காதல், அந்த முதல் காதல், அது வந்து மனசுக்குள்ள என்னைக்குமே நிக்கும். மானசீகமான காதல்ங்கிறது அதான், யாரு என்ன தடுத்தாலும், யார் எவ்வளவோ எத்தனையோ பிரச்சனை புரிஞ்சு போயிருக்கலாம், என்னன்னுதான் அந்த நினைவுகள், அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த மனசை விட்டு என்னைக்கு விலகாது. மானசீகமா ஒரு இதயத்துல ஒரு ஓரத்துல அந்த காதல் வந்து ஓடிட்டேதான் இருக்கும். அந்த காதல் வந்து
1: நீங்க சொல்றது வந்து முதல் காதல் மறக்க முடியாதது, அது மானசீக காதல்.
0: மறக்க முடியாத காதல் தான் மானசீக காதல். மானசீகமா ஒருத்தவங்க நம்ம ஒரு மரியாதை நிமித்தமா ஒருத்தவங்க மேல அது அது லவ் பண்றவங்க இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். மானசீகங்கிறது மறக்க முடியாத ஒரு நபர், அவங்க மானசீகமா மனசுக்கிறது, அதுதான் காதல். அதுதான் வந்து மானசீகம் நான் நினைக்கிறேன்.
1: மறக்க முடியாத காதல்
0: உங்களோட,
1: அதுதான் மானசீக காதல் நீங்க சொல்லிட்டீங்க. சரி சரி, இப்ப அடுத்தது ரேவதி அம்மா வாங்க. ரேவதி அம்மா, ரேவதி அம்மா
6: சந்திரனை பார்த்தா சூரியனாய் தெரிகிறது.
1: பிரம்மச்சாரி
6: பார்த்தால் சூரியனாய் தெரிகிறது.
1: பிரம்மச்சாரி
0: கண்ணன் கேட்ட மாதிரி இருக்கு இந்த பாட்டு.
1: பொருங்க மகாலிங்கம், கண்ணன் இல்ல, கண்ணன் கேக்கல. பிரம்மச்சாரிகள்
0: இல்ல இல்லமா, இதுல நேர்ன விருப்பத்துல அப்பாட்டா
6: இந்த பாட்டை அவருக்கு தெரிஞ்சுக்கிறது
1: வாய்ப்பு இல்ல. சரி, என்ன பாட்டு சொன்னீங்க நீங்க? சந்திரனை பார்த்தா,
6: சந்திரனை பார்த்தால் சூரியனாய் தெரிகிறது. செங்கரும்பு கூட வேம்பாக நிக்கிறது. பாட்டு
1: இது யாரோ முதல் கேட்ட பாடலா இருக்கு, நான் அறிஞ்சிருக்கேன். நீங்க கட்டி இருக்கீங்களா பாட்டை? சந்திரனை பார்த்தா
6: நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பேன்.
1: சரி, சூரியனாய்
6: வேற யாருக்கும் தெரியாதுக்கு.
0: செங்கரும்பா இருக்கிறதா
1: கண்ணன்? கண்ணன்
6: செங்கரும்பு கூட வேம்பாய்
1: சொல்லுங்க. நீங்க கூட பாட்டை சொல்லுங்க.
0: என்னோட பாட்டு வந்து நாடோடி பாட்டுக்காரன் படத்துல இருந்து மேடம். காதலுக்கு கண்கள் இல்லை மானே, கண்ணுக்குள்ள என்ன வச்சேன். அந்த பாட்டு
1: பாட்டுக்காரன், அதுல காதலுக்கு
0: தகுந்த மாதிரி ஒரு பாடலு.
1: நல்ல
0: பாடல். ஓ ரவீஷ் இருக்காரா? வணக்கம் ரவீஷ்.
1: கொஞ்சம் வாய் கட்ட வச்சு
0: பேசுங்க தலைவர். வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம்.
6: அது யாரு?
1: ராஜ்குமார், தர்மபுரி ராஜ்குமார்.
0: அவருலாம் தெரியலையா? அவர் தான் தலைவர்.
1: போட்டுட்டு பேசுறான் செல்வகுமார். அவன் ரேவதி அம்மாவுக்கு நார்மல் கால் அடிச்சு பாருங்க, அவன் மீட்டை போட்டு அவன் பேசுறான். அதுதான் நடக்குது. அது கேக்குதா கேக்குதான் கேட்டுக்கொண்டிருக்காவ தெரியல. நீங்க என்னன்னு
3: போறதுக்கு ஹெட்போனை போட்டோம்னா பிளாக் போயிடுச்சு. அப்படிதான் செய்யறேன். பிளாக் பிளாக் ஆயிடுச்சுன்னா ஹெட்போன் சொல்லிட்டோம்னா பிளாக் போயிடும். ஆமா ஆமாங்க. எனக்கு அதே மாதிரி ஆயிட்டு ஆயும்போது அந்த பின்ன சொருவனா சரியா
7: போயிடும். அப்படி இல்லைங்க, வயசாகி போயிடுச்சு. அந்த கண்ணு வந்து லைட் எரியாம இருக்கப்போ இருக்கு, ஹெட்போன் லைட் இருந்துருக்கு.
3: வயசாயிட்டா எது எது எது எது ஆப்பாங்கறது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா இது
2: கால்
3: ஹோல்டுன்னு
1: இப்ப எல்லாரும் சிந்திக்கல. கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டீங்க, டீச்சர் கேள்வி கேட்டுட்டா அது சரியா சரியென்று யார்ட்டையும் சரியென்று சொன்னேன் எதுவா இருக்கும் போது நீங்க யோசிக்காம எல்லாரும் ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க. இந்த ஃபேன் சத்தம் கேட்டு ஸ்பீட் போட்டு ஃபேன் சத்தம்
3: ராஜ்குமார் ராஜ்குமாரா யாரா இது
1: மானசீக காதல எப்படி கேட்க மறக்காதீங்க, நித்திர கொண்டாங்க நான் சொல்லிடுறேன். அது கிடையாது, அதுக்கு அவர் என்ன ரெண்டு மூன்று பேரை இணைச்சிட்டு பேசிட்டு ஞானசேகர மன்னாவ இணைச்சு
7: கொண்டேன்.
1: யாரா முதல்
7: விடைபடுறது
3: அவருக்கு இனிமேதான் கடை கட்டுவாரு. ஆனா முன்ன இப்ப சொன்ன மாதிரி கடைதான் இல்லையாச்சு.
1: கிடையாது இல்ல இல்ல
2: இணைக்கலாமா
1: இணைங்க. என்னன்னா அது அவர் ஏன் அப்படி செய்யறாருண்டா, காலையில போகணும், காலையில திறந்து மதியம் ஓட்டுறது இல்ல, அதனால காலையில போக போகணும். அதுக்காண்டி அவர் ஞாபகம் அண்ணா நீங்க தானே நல்ல அண்ணா, நீங்க இத பத்தி நல்ல தெளிவா சொல்லுவீங்க இல்ல. உண்மையிலே நீங்க எவ்வளவு அண்ணா வந்துட்டாரு, இங்க அண்ணா வந்துட்டார், ஞானசேரம்னா வந்துட்டார். அண்ணா வாங்க அண்ணா, வணக்கம் அண்ணா.
2: கொர கொண்டு இருக்குதுங்களே, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு.
1: ஞானசேகரம் அண்ணா வேண்டாம் பாருங்க, ஒரு நிமிஷம் தாங்க.
2: வணக்கம்
1: வணக்கம் அண்ணா. அண்ணா மானசீக காதல் என்றால் என்ன
2: மனசுக்குள்ளே
1: யார காதலிக்கிறது?
2: மானசீகமா நம்ம யார நினைக்கிறோமோ அவங்க மனசுக்குள்ளே காதலிக்கிறது.
1: மனசுக்குள்ளே காதலிக்கிறது. இப்ப நீங்க இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன்.
2: வெளிப்படுத்திக்க
1: காதலுக்கு இடையே இருக்குமா? அவங்க நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் தெரிஞ்சு கொண்டே மனசுல காதலிக்கிறதா? அண்ணா அண்ணா
8: ஹலோ மீரம்மா
1: வந்துட்டான். அம்மா வந்துட்டா? ஒரு நிமிஷம் அம்மா.
8: வணக்கம் மீரம்மா.
1: ஒரு நிமிஷம்
8: மீரம்மா. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் கேக்குற கேள்வி என்னண்டா, ரெண்டு பேரு நானும் ஒரு தடவை காதலிக்கிறோம், ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் தெரியும், அப்படி இருந்தும் எங்கட மனசுக்குள்ளே அவரை காதலிக்கிறோம், அப்படி அதையா சொல்றீங்க? அண்ணா
8: மீரம்மா
1: விளக்கமா சொல்லுங்க அண்ணா. அண்ணா நீங்க நீங்க ரேடியோ கேட்டு கதைக்கிறீங்க.
9: அம்மா அவர் சைக்கிள் சைக்கிள் ஓடிட்டே இருக்காரு.
1: சரி சரி சரி அவர் இருக்காரு. அம்மா சொல்லுங்க அம்மா சொல்லுங்க. அம்மா உதாரணம் சொல்ல
8: போறீங்க அவங்க வந்து மானசீகமாதான் காதலிப்பாங்க. அந்த தாமரை நெஞ்சம்னு ஒரு படம் இருக்கு இல்லையா,
1: அதுல
8: ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு சொல்லுவாங்க நான் அவரை மானசீகமா காதலிக்கிறேன்னு, மனசுல அவரைதான் நான் என்னோட கணவனா நினைக்கிறேன் அப்படின்னு அத்த மானசீகம்னா மனசுல இருக்க வெளியில எப்படியோ வந்துட்டு போற, மனசுல அவரைதான் கணவரா நினைக்கிறேன், மானசீகமான காதலாதான்.
1: அவருக்கு தெரியாம இவர் காதலிச்சிருப்பா அப்படியா?
8: இல்ல இல்ல அவரும் காதலிப்பாங்க, ஃப்ரெண்டுக்கோசரம் அவ காதலிக்கல சொல்லுவோம். ஏதோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படில சொல்றேன்.
1: அதாவது முதல் ரெண்டு பேரும் நல்லா காதலிச்சிட்டு இவருக்கு கல்யாணம் கிடைக்காது, மற்ற ஒரு பொண்ணு கட்டினபடியா நான் மானசீகமா அவரை காதலிச்சேன் இவர் சொல்லுவாங்க.
8: அதனால அவ கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். ஏன்னா வந்து கணவனாவே மனசுக்குள்ள கணவனாவே அவரை வரிச்சிட்டதுனால அதுதான் மானசீகமான காதல், மனசுக்குள்ளே வாழ்ந்துடுறது அவரோட.
1: அப்ப பிரிந்தாலும் அவரை ஒரு காதலனை பிரிந்தாலும் காதலித்து காதலனை பிரிந்தாலும் அந்த நினைவோடு வாழ்வது மானசீக காதல்.
8: ஆமா ஆமா ஆமா, சும்மா எனக்கு தெரிஞ்சது சொல்றேன்.
1: அந்த நினைவோடு நினைவோடு வாழ்வது மானசீக காதல்.
8: ஆமா மீரம்மா, எனக்கு தெரிஞ்சு எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஆங்கில இந்தியன், அவங்க கல்யாணமே பண்ணிக்கல, கேட்டாக்க அவங்க யாரோ ஒருத்தர் அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போது லவ் பண்ணாங்களாம், அவங்க கிடைக்கலன்றதுனால அவங்க கல்யாணமே பண்ணிக்கல, கல்யாணமே இப்பயும் தம்பி பசங்களதான் தாம் குழந்தைங்களா வளர்த்துன்னு வராங்களோ அவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்.
1: ஆனா காதலிச்சாங்க, அவரும் காதலிச்சாரு, அவரை கட்ட முடியாம போனதால தனிமையில வாழ்றான், ஆனா அவரைய நினைச்சு கொண்டு வாழ்றதால அது மானசீக காதல் நீங்க சொல்றீங்க
9: அப்படிதானே?
1: பேசுங்க பேசுங்க, இது நல்லா இருக்கு, இப்படி கேட்டுட்டு
9: பேசுங்க. ரேவதி பார்த்தா முக்காசி பேர் கல்யாணமா
8: இருக்காரு. பக்கத்துல ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்க
1: கதைதான்,
8: அவங்க தம்பி பசங்களா இருந்தா தம் பசங்களா எடுத்து வளர்த்தாங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலுக்கு அவங்க சொல்லல, வேற ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம், அதனாலதான் ஆண்டி கல்யாணம் பண்ணிக்கல
1: அப்படின்னாங்க.
8: அவங்கள ஒன்னும் கேட்கவே இல்லை, எதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு அவங்கள எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு. பாருங்க ராஜ்குமார் வாலி வருத்தப்படாத வாலிக சங்கம் என்னோட கருத்துதான்
1: சொன்னாலும் அதுல ஒரு ஃபீலிங் இருக்கு. அதாவது அப்படி அப்படி என்றா உண்மையிலேயே அந்த நினைவு இருக்கும். நீங்க ஆனா கட்டாயத்துக்கு குடும்பத்துக்காக நீங்க கல்யாணம் கட்டுறீங்க ராஜ்குமார். நீங்க வணக்கம் வாங்க ராமன் வந்துட்டார். இவர் சொன்ன உண்மையா இருக்கும் உண்மையிலேயே. ராஜ்குமார்
8: விடைபெறுறாரு
1: ராமன் வந்துட்டார். சீதைக்கு ஒரு ராமன் போல சரிதா ராமன் இவருக்கு எல்லாம் சரியா தெரிஞ்சிருக்கு. இவர் சொல்றான் சரியா இருக்கு. வாங்க ராமன் முதல்ல ஒரு நிமிஷம் தாங்க ராமன். அண்ணா உங்களுடைய ஞானசிரமன் நம்மளோட பாட்டை சொல்லுங்க. ரீகனெக்டிங் காட்டுது. சொல்லுங்க எங்க ராமன் உங்களோட பாட்டை சொல்லுங்க. நதியோரம் நாணல் உண்டு
10: அன்னை ஓர் ஆலயம் நாணல் உண்டு.
1: இது சோகமா பேசுற மாதிரி இருக்கு அண்ணா. நீங்க என்னது அண்ணா
10: காதல் சோகம் தான் பத்து
1: தூக்கத்துல இருந்தீங்களோ
10: எடுத்துட்டீங்க.
1: எங்க ரேவதி அம்மா கூட பாட்டு சொல்லுங்க. அம்மா ரேவதி அம்மா
11: அழகிய மிதுளை நகரில் அந்த பாட்டு
8: அது சுமை தாங்கி
11: இல்லையே
8: சுமை தாங்கி இல்ல அன்னை
7: எனக்கு காது இல்ல ரேவதி இஞ்சி கொடின மாதிரி இருந்தது. ஏன்
8: அது வஞ்சி கொடி பேர் ஊர் வந்து இஞ்சி குடி.
1: ரேவதி அம்மா நீங்க உங்களோட பாட்டை சொல்லுங்க. ரேவதி அம்மா
8: பாடல் பாடல் சொல்றேன் மீராம்மா பாடல்
1: என்ன சொன்ன
8: என்ன சொன்ன
1: என்ன சொல்ல என்ன சொல்ல
8: என்ன சொல்ல என்ன சொல்ல
1: பாருக்கு நினைச்சிருங்க பாருக்கு நினைச்சிருங்க நான் நினைக்கிறேன். ஓகே பாருக்கு அவரும் ஒரு காதல் நான் நினைக்கிறேன்
8: இவரும் வருத்தப்படாத வாலிப சங்கத்துல முதல் ஆளா இருக்காரு.
7: நாங்க
1: கெட்டதே மாலிங்கம் தாத்தா வாலதான் இவ்வளவு பேரும் அவ்வளவு பேரும் கெட்டதே
8: குளிர்ல நடுங்கிறாருங்க பாடல் குளிர்ல
7: நடுங்கிறாருங்க.
1: மாலிங்கம்மா
8: சரி சொன்னா பேரை தெரிஞ்சுக்கணும்.
1: மல்லிய மகாணிங்க பாட்டு சொல்லிருக்கீங்களா? அந்த பாட்டா
8: சொன்னீங்க போட்டுருங்க
0: நல்லா இருக்கும். பாபு படத்துல
8: பாபு படம்
0: பாபு பாபு சிவகுமாரும் நெனிராடை நிர்மலா.
12: வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
1: சொல்லுங்க.
12: வணக்கம்
1: சொல்லுங்க.
12: அனைவருக்கும்
0: வணக்கம்.
1: காதல்ல ஜீனியஸ் வாரன் வாங்க வாங்க பாரு.
12: வணக்கம்
1: சொல்லுங்க. மானசீக
12: நலம் நலம்
1: நலம் நலம் நலம் மானசீக
12: காதன்
1: மனசார காதலிப்பது.
12: ஆமா அது சின்ன வீடு எல்லாம் வைக்க கூடாது. ஒரே ஆளுதான்
1: ஒரே ஆள காதலி மனசார ஒரே
12: ஆள உண்மையாக பேசுறது கேக்கல
1: கேக்குது
12: நீங்க பேசுறது அப்படியே கரகரன்னு
1: ஒரே யாரு பேசலையா? ஒரு தர மனசார மனசார ஒருவரை காதலிப்பது நீங்க சொல்றது என்ன?
12: ஆமா ஆமா
1: பாட்டு சொல்லுங்க. நாளையான்
12: பாட்டு உன்னை நாம் தெரிந்தால் உனக்கு முன் இறப்பை நம்ப மரம்
8: நீங்க
1: குளிக்கிட்டு கொஞ்சம் அழுதது உனக்கு என்ன அதோட நின்றுட்டு அப்ப நீங்க யோசிச்சு
12: பாருங்க.
1: அதனால நான் திருண்டாடுறேன். சரி சரி இப்ப நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்க. இவரு யாராவது சொல்ல இருக்கிறாங்களோ என்ன தெரியல. மானசீக காதலை பற்றி ஆவலா கேக்குறதுக்கு எல்லாரும் இருக்கிறீங்க பாருங்க. நான் சின்ன பிள்ளை உங்கள்ட்ட கேட்டு அறிஞ்சுக்கலாம்ன்றது தான் நான் வந்தது. இருந்தாலும் மானசீக காதல்ன்றத கொஞ்சம் டச் பண்ணிட்டா அது உண்மையாவே டச் பண்ணி இருக்கிற எங்களுடைய ஷியாமலா. அதாவது ஷியாமலா இன்னொருக்கும் அந்த விளக்கத்தை சொல்லுங்க. ஷியாமலா நான் கேட்டுட்டு என்னுடைய விளக்கத்தை சொல்றேன். எங்க
8: என்னமா
1: அந்த மானசீக காதல் நீங்க சொன்னதை இன்னொருக்கா அந்த விளக்கத்தை சொல்லுங்க. சரியா சொல்லுங்க.
8: ஒன்ஸ் மோர் ஏன்னா நான் கேட்கல அதனால ஒன்ஸ் மோர்
1: ஒன்ஸ் மோர்
8: ஏதோ சொல்லிச்சு சொன்னப்ப ஆனா மீரா அம்மா ஷார்ட் அவுன் பண்ணிட்டாங்க. அதான் மீரா அம்மா அதை கரெக்டா இப்ப சொல்லிடுவாங்க.
1: நான் சொல்லிடுவேன். நீங்க சொன்னத நீங்க சொல்லிக்கொண்டு போனீங்க. அதுல கொஞ்சம் கரெக்ட் அதாவது நீங்க சொன்னது சரி என்றது என் மனசுக்கு பட்டது. நீங்க அதனாலதான் சொல்றேன். நீங்க உங்கள்ட்ட அந்த இது சரியா நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க என்றதுதான்.
12: அதாவது பேசலாமா?
1: சொல்லுங்க சொல்லுங்க. பேசுறாங்க கேட்டு கேட்டு பேசுங்க. நான் சொல்ல முதலா எங்க பேசுங்க பேசுங்க ராமன்.
12: அம்மா ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமா ஒருவரை ஒருவர் தூண்டு கொண்டு தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துறதுமா உண்மையான காதலா இருக்கிறதுதான் மானசீக காதலா நான் நினைக்கிறேன்.
1: மன்னிச்சு கொள்ளுங்க ராமன். உங்கள்ட்ட நான் கேட்கவே இல்லை பாத்தீங்களா. உங்களை இதுல எழுதவே இல்லை. எங்க ராமன் என்ன ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும்
12: பெண்ணும் ஒருவரை ஒருவரை ஒருவர் தூண்டு கொண்டு
1: ஒருவரை
12: ஒருவர் புரிந்து கொண்டு தன்னுடைய உண்மையான அன்பினை வெளிப்படுத்துவதுதான் மானசீக காதலா நான் நினைக்கிறேன்.
1: ஒருவர் புரிந்து கொண்டு
12: ஒருவர் புரிந்து கொண்டு உண்மையை வெளிப்படுத்துவது உண்மையதான் சொல்றேன். உண்மை தத்துவத்தை
1: உண்மையை வெளிப்படுத்துவது.
12: ஆமா ஏன்னா இப்ப காலத்துல வந்து அந்த மாதிரியான மானசீக காதல் இருக்கா என்ன அப்படிங்கறது இப்ப குறைவதா இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம வரலாறுகளும் படிச்சிருக்கோம். கோவன் கண்ணகி இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கும் போது அண்ணனுடைய வாழ்க்கை குறிப்பு எல்லாம் இப்ப நம்ம அந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. அந்த அம்மா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவனுக்காக மதுரை மாநகரத்தை எரிச்சுட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வரலாறு படிச்சதுதான் அது. கற்பு கடைசியா இருந்து அந்த தன்னுடைய நோக்கத்துல என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்க. இப்ப அப்படி இல்ல, இப்ப உள்ள காதல் வந்து படிப்படியா அப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஏன்னா மாண்டிய காதல்ங்கிறது இப்ப இல்ல, ஆனா இருக்கலாம், ஏதோ நூற்றுக்கு ஒன்னு இருக்கலாம் நான் நினைக்கிறேன்.
1: மானசீக காதல் என்பது ஒவ்வொருவரும் சொல்லி இருந்தார்கள், மனைவியை உண்மையாகவே கடைசி வரை உண்மையாக காதலிப்பது அது விஜயராகவன்.
12: இருமனமாய் இருமனமும் ஒரு மனமாய் சேர்ந்து வாழ்வார், நீர் வாழ்வில் ஏற்றம் காண இருகரம் உயர்த்திடுவார், ஒரு கண்ணில் நீர் வடிந்தால் மற்றொருவர் துடைத்துவிடுவார், துடைப்பவர் கண்ணீரையும் அவளும் துடைத்திடுவார், இனிமையான வாழ்வு தன்னை இவ்வுலகம் பார்க்க செய்வார், இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டிடுவார், அவள் சிரித்தால் அவளும் சிரித்தாள், அவன் அழுதால் அவளும் அழுவாள், ஆசை வார்த்தை இல்லா அன்பை சொல்லிடுவார், ஆணும் பெண்ணும் அமைதியாய் வாழ்ந்திடுவார், இருக்கும் காலம் வரை இணைந்து வாழ்ந்திருவார், இவ்வாழ்க்கை மறுவாழ்வாய் இறைவனிடம் துதி செய்வார்.
1: சூப்பர். இது வந்து உண்மையான காதல் நிறைவேறி நீங்க யாரும் ஒரு எக்கோ பண்ணது உங்களோட பக்கம் மீட் போட்டுக் கொள்ளுங்க. கடற்கரை கடாண்டு சத்தம் யார்கிட்ட பக்கம்ட்டு எனக்கு தெரியல, தயவு செய்து மகானிங்க உங்களோட ஏதாவது கலட்டிட்டு அப்படி
13: போடாமா
1: மானசீக காதல் என்பது
14: என்னன்னு
1: மஞ்சுளா கொஞ்சம் இந்த ஷியாமலா மன்னிக்கணும், ஷியாமலா அத டச் பண்ணி இருந்தா, அதாவது அத கொஞ்சம் சொல்லிக்கொண்டு போயிருக்கலயே, அத அப்படியே சொல்லிக்கொண்டு போன முதல்ல ரெண்டு பேரும் காதலிக்கிறதுன்னு இப்ப அந்த காதலை பற்றி கொஞ்சம் சொல்லி இருந்தா கொஞ்சம் விளக்கம் இருக்குது. ஆனா அவ முழுமையா தெரியாமல் அந்த கதையோட கதையா சொல்லிட்டாம எனக்கு தெரியல, ஆனா சொல்லி இருந்தா அதாவது மானசீக காதல் என்பது இப்ப ரெண்டு பேரும் காதலை அறிஞ்சு கொண்டு போய் நான் ஒரு தடவை காதலிக்கிறேன், அவருக்கும் என்னுடைய காதல் தெரிஞ்சிருக்கும், மற்றது எனக்கும் அவருடைய காதல் தெரிஞ்சிருக்கும், அப்படி காதலிச்சதை சொல்லவில்லை, ரெண்டு பேருக்கும் காதல் தெரிஞ்சு காதல் எந்த பொருளோ எங்களுடைய ஷியாமலா அதை விளக்கப்படுத்தினார், பொருளோ அல்லாட்டி நான் ஆரம்பிச்சிட்டேன், நீங்க சொன்னதை வச்சுக்கொண்டு நீங்க சொன்னதை நான் விவரமா சொல்றேன், நீங்க கொஞ்சம் டச் பண்ணிருந்தீங்க, அதாவது இப்ப நான் இந்த காட்டிலே நான் மானசீகமா காதலிக்கிறேன், அது காட்டல என்னுடைய நேர்களை நான் எல்லோரையும் மானசீகமா காதலிக்கிறது, அது உங்களுக்கு தெரியாம இருக்கிறது, தெரியாமல் இருக்கும், உங்களுக்கு தெரியாது, ஒவ்வொருதரையும் நான் மானசீகமாக காதலிக்கிறேன் எனது மனசுக்குள்ளேயே. அதே மாதிரி காதல் என்பது எல்லாத்திலையும் வரலாம், உங்களுக்கு பிடித்தமான பொருள்லையோ, அன்பு கொண்டவர்கள் மேலேயோ, தாய் மேலேயோ, தந்தை மேலேயோ, சகோதரர் மேலேயோ, நண்பர்கள் மேலேயோ, அதை அன்பைத்தான் காதல் என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி அந்த காதல் அது தனியே எந்த மனசுக்குள்ளே தான் அந்த காதல் இருக்கும், மானசீகமாக என்றால் மற்றவர்களுக்கு தெரியாது. இப்ப நான் ரேவதி அம்மா மேல சரியான காதல் மானசீகமாக காதலிக்கிறேன், ஆனா என்னுடைய காதல் பற்றி அவருக்கு தெரியாது. மீராம இப்படி உண்மையிலே என்னை பற்றி இப்படி காதலிச்சு கொண்டிருக்கிறா, அன்பு வச்சு கொண்டிருக்கிறா என்றது அவருக்கு தெரியாது. அந்த தெரியாத சரியான உறுதிப்படுத்தப்பட்ட ஒருதர் மேல் நாங்கள் வச்சிருக்கிற அன்பைத்தான் அவருக்கு புலப்படுத்தாமல் தெரியப்படுத்தாமலே எனக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்த அந்த காதலோடு வாழ்வதுதான் மானசீக காதல். அது நீங்க ரெண்டு பேரும் நிறைவேறாத காதலையும் சொல்லலாம், ஒருவரை காதல் மாதிரி நான் ஒருவரை நினைச்ச நிற மீரா மன்னன் மேல் வைத்திருந்தது மானசீக காதல், ஆண்டாள் பெருமாள் மேல் வைத்திருந்தது மானசீக காதல் என்றால் அவரையே நினைத்து உருகி தனக்குள்ளேயே அந்த காதலை வைத்திருந்தார், தெரிய வேணும் என்றல்ல, அதை அடைய வேணும் என்றல்ல, அதுதான் மானசீக காதல். உங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன், இன்னும் விளக்கம் வேணுமெண்டா. இப்ப நான் தான் என்னுடைய நேர்களை வச்சு சொல்லிட்டேனே. இப்ப எல்லா நேர்களும் வந்து பேசுறீங்க போறீங்க, ஆனா நீங்க வர்ற ஒரு நீ ஒரு அன்பு உறவு வந்து பேசின முதல் நாளே உங்கள் மேல் மானசீக காதல் கொண்டு விடுவேன் நான், நானும் அப்பாவும் தான். என்னடா அது மனசுக்கு, அதனால்தான் உங்களுடைய பெயர், உங்களுடைய குரல், உங்களுடைய செயல்பாடு, நீங்க என்ன பேச போறீங்க, நீங்க எங்க என்றெல்லாம் நாங்கள் எங்கள் மனம் அலைப்பாஞ்சு தேடுவது. இன்றைக்கு நேற்று இரவு உண்மையிலேயே நான் இன்னும் தூங்கல. என்னுடைய இந்த வானொலி சேவை திடீரென்று இந்த எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சாரம் இந்த அது தடைப்பட்டது, உடனே எல்லாமே நின்றுட்டது. வானொலி சேவை இன்றைக்கு நடக்குமென்றே நான் நினைக்கல. என்னுடைய கம்ப்யூட்டர் எல்லாம் அப்படியே நின்று விட்டதும் அதை திருப்பி ஸ்டார்ட் பண்ண முடியல. அது ஏதோ என்னென்னா அது திடீரென்று கரண்ட் நின்ற சில பொருட்கள் வள பலதாகிவிடும், தெரியும் தானே உங்களுக்கு. அப்படி ஒரு கட்டத்துக்கு என்னுடைய இந்த தொழில்நுட்பங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் அப்படி ஆகிவிட்டது. அழுகைதான் வந்தது. இரவிரவாக நான் அப்பாவை கூட எடுப்பையில என்ன செய்யறதுன்னு எல்லாத்தையும் கலட்டி திருப்பி அதையெல்லாம் செய்து பார்த்து எத்தனையோ மனுத்தியான இரண்டு இரண்டரை மனுத்தியானங்கள் எனக்கு இப்பவும் அந்த சோர்வு இருக்கிறது. இருந்தாலும் உங்களோட பேச சொல்லி அப்பா தான் சொன்னார், இல்ல இல்ல உங்களோட நேச்சை நீங்க தான் செய்யணுமெண்டே. இதன் மேல் கொண்ட காதல்னா உண்மையிலேயே அந்த மனசுக்குள்ள இருந்து கொண்டு என்னடா இது வேலை செய்யுமா, இந்த வானொலிக்கு இப்படி ஒன்று வந்துட்டு என்ன அவ்வளவு காதல் எனக்குள்ளதான், எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வானொலி மேல் நான் வச்சிருக்கிற காதல். வெளிப்படுத்த தெரியாது, வெளிப்படுத்த யாருக்கும் புரியாது, சொன்னாலும் புரியாது. நான் சொல்ல நாங்கள் சொல்லவில்லை என்றதுதான் அர்த்தம். சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன், இப்ப சொல்லாமல் நான் உண்டுக்குள்ள அடக்கி வச்சிருப்பதுதான் மானசீக காதல். என்னுடைய அன்பு உறவுகள் மேலெல்லாம் நான் அன்பு கொண்டு இருப்பது, உங்களுக்கு தெரியாமலே அன்பு கொண்டு இருப்பதுதான் மானசீக காதல். என்ன எல்லாரும் நான் ஒரு டீச்சர் சொல்லிக் கொண்டிருக்கேன் கேட்டுக்கொண்டிருப்பீங்க போல, அது தெரியுமோ தெரியாதோ, அது சாமலா அதை டச் பண்ணி போனா தெரியுமோ தெரியாதோ, அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ, எங்களுக்குள்ளேயே நாங்களே ஒரு பொருள் மேலோ ஒரு ஆள் மேலோ நாங்களாவே விரும்பி வெளியில் சொல்லாமல் வைத்திருப்பதுதான் மானசீக காதல். இருக்கிறீங்களா எல்லாரும்?
13: இருக்கமா
0: இருக்கம்மா.
13: நீங்க சொன்னாதான் வருவோம்.
0: உருகி உருகி உருகி உருகி கேக்குறமா.
1: இல்ல இதுதான் மானசீக மேடம், உண்மையா உண்மையிலே. என்ன க்வெஸ்சன் கேட்க போறீங்களா?
0: நிறைவேறாத காதல் கூட அது மானசீக காதல்.
1: அது நீங்க யாரும் டச் பண்ணி போனார்கள், நிறைவேறாம நடைபெறாமல் வந்து இப்ப இருந்தது. அம்மா சொன்ன பாருங்க, நிறைவேறாமல் அப்படியே அவ தனக்குள்ளேயே அது மானசீகமாக அந்த காதலோட
13: வாழ்கிறான்.
1: அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அனுபவம் இருக்கிறது. ஆனா நீங்க வந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு மானசீக காதல் இருக்கு, வழியில சொல்லாம கல்லர் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கீங்க, அது மட்டும் தெரியும் உண்மையிலே.
13: பெண்கள் எல்லாம் ஓபனா சொல்ல முடியாது.
0: நிச்சயமா
1: அது
13: பெண்கள்,
1: பெண்கள் சொல்ல முடியாது, பெண்கள் சொல்ல முடியாது. மற்றது விஜயராகவன் மனைவி மேல் வைத்திருப்பதுதான் காதல் கடத்தி வரை என்று சொல்லியிருந்தார். எங்களுடைய பாலச்சந்தர் ராஜ்குமார் ரெண்டு பேருக்கும் ஒரே அளவாக இருப்பதுதான் காதல், ஒரே அளவான அன்பு இருப்பதுதான் காதல். மகாலிங்கம் ஒரு மனதில் ஊடுருவி ஒரு இன்னொரு மனதுக்கு ஊடுருவி போவது மானசீக காதல் என்று சொல்லியிருந்தார். ரதீஷ் வந்து பைத்தியமாக காதலிப்பது அது மானசீக காதல் என்று இருந்தார். செல்வகுமார் சொல்லியிருந்தார் உண்மையான அன்பை பரிமாறுவது மானசீக காதல். மாமா வந்து விட்டு கொடுத்து காதல் காதலை காதலிப்பது விட்டு கொழுதர் கொழுதர் விட்டு கொடுத்து காதலிப்பதுதான் காதல் என்று சொல்லி
15: இருந்தார்
1: ஷியாமலா வந்து சொல்லி இருந்தார். டச் பண்ணி போயிருந்தீங்க ஷியாமலா, நான் உண்மையிலேயே ஹெட்ஸ் ஆஃப் உங்களுக்கு உண்மையா, அது அதன சரியா அந்த கொஞ்சம் இருந்தாலும் உணர்ந்து இருக்கிறீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒரு காதலையோ என்னத்தையோ விரும்புறது விரும்புறது அன்பு விருப்பம் இந்த ரெண்டும் தான் மானசீக காதல். ஒரு மேல விரும்பி இருந்தா நான் உங்களை விரும்பிட்டேன் என்று சொல்றது, அப்ப அத மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற சொல்றேன் அத எங்களுக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்கொண்டு அதனூடாக வாழ்ந்து கொண்டு போறதுதான் மானசீக காதல். மற்றது கண்ணன் சொல்லி இருந்த முதல் காதல் மறக்க முடியாம இருப்பது காதல், இவருக்கு எத்தனை முதல்
13: தொடுவானம்
1: இப்பயும் அதான் சொல்லி இருந்த. மற்றது எங்களுடைய

0: வெளியில சொல்லாமல் மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனா மனசுக்கு வச்சுக்கேன். உங்களுக்கும் அனுபவம் இருக்கு, மறந்துட்டேன், நான் மறந்துட்டேன். நீங்களும் ஷியாமலாவோட குட், நீங்க உங்களுக்கு மார்க்ஸ். உங்களுக்கு மற்ற ரேவதி அம்மா இருந்தாலும் அன்போடு நிலையாக நிலையாக வாழ்வது மானசீக காதல் என்று அம்மா சொல்லியிருக்கிறார். அதுலயும் கொஞ்சம் டச்சிங் இருக்குது, அவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மற்றது மனசார ஒருவரை காதலிப்பது ஃபாரூக், ஃபாரூக் அது ஒரு காதல் என்று சொல்லியிருந்தார். பிரிந்தாலும் பிரியாம இருப்பது என்று சொல்லியிருந்தார். ராமன் வந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு புரிந்து கொண்டு மன்னிக்கணும் ஒருவரை ஒருவர். அது என்ன ராமன் என்றோன்னு எனக்கு ராமர் சீதை அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அதான் பார்த்து கொண்டு வந்தது எனக்கு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தது மானசீக காதல். இது மானசீக காதல் இதுதான். இப்ப உண்மையிலேயே எனக்கு நிறைய இருக்கு, உங்களுக்கும் இருக்கும் என்ன, உங்களுடைய காதல் நீங்க எனக்கு சொல்லாம இருக்கலாம் சும்மா. அம்மா மேல சரியான அன்பா இருப்பீங்க நீங்க, நீங்க எல்லாரும் அந்த மானசீகம் உங்களுக்கு இருக்கிறது இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. நான் ஒரு பத்து நாள் வராட்டி நீங்க ஏங்குவீங்களா இல்லையா? ஏங்குவீங்க தானே, எங்கேயாவது ஓடி போயிட்டா?
1: அதுக்கு பத்து நாள் தேவையில்லம்மா, ரெண்டு நாள் நீங்க வரலாம் உங்களுக்கு தெரியும்.
0: எங்கேயாவது ஓடி போயிட்டா
2: நாலு நாள்
0: என்ன,
3: ரெண்டு நாள் தான் அவரையா வரல பாடுவோ பாடலாம்.
0: யாரு
2: மாறுங்கம்மா?
3: ஆமா,
0: அவர் மானசீக காதல், மானசீக காதலை சொல்லி இன்னமொன்று சொல்லுகிறேன். இந்த காட்டலையில் இணைந்து அந்த ஆரம்பத்திலிருந்து இப்ப வரை இணைந்து போனவர்கள் எல்லோருடைய பெயரும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எனக்கு ஆரம்பம் மூன்று வருடத்துல இணைந்தவர், மூன்று நாலு வருடத்துல நாங்கள் ஆரம்பிச்சேன். அவர் இப்பவும் வானொலி கேட்கிறார். அவர் கேட்டுக்கொண்டே இருப்பாரு, ஒரு கொமன் சொல்லி வாமனன், வாமனன் ஜெயமன்ல, வாமனன் ஜெயமன்ல இருந்து அப்பா கொஞ்சம் சொல்ல போற, எல்லாரும் கொஞ்சம் கேட்கல. அப்பாக்கு அந்த காதல் அனுபவம் கூட இருக்கு, கூட இருக்குது. எனக்கு எனக்கு குறைவு,
2: குறைவு.
0: நான் இது ஒரு கேள்வி ஞானத்தோடு சொன்னேன் ஒழிய, அப்பாக்கு அது காதலிச்ச அனுபவம் இருக்கு, எனக்கு இல்லை. உண்மையாக
2: பாருங்க
0: அப்பா
2: பேசுற.
4: வணக்கம்,
0: வணக்கம் அப்பா.
4: அன்பு,
3: வணக்கம் அப்பா.
4: வணக்கம் மகளே மீரா, அன்பு உறவு.
0: வணக்கம்,
4: எத்தனை வணக்கம் வருகின்றது?
0: ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு.
3: வணக்கம் அப்பா.
0: ஆறு
5: வணக்கம்.
2: வணக்கம்,
4: வணக்கம் ராம்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம்,
4: வணக்கம். மகாலிங்கம் மூன்று தடவை வணக்கம் கூறிவிட்டார்.
0: அவருக்கு ஆசை சின்ன
3: வணக்கம்.
4: கண்ணன் வணக்கம், மகளே
2: அப்பா வணக்கம்.
4: கண்ணன் இரண்டாவது முறையும் வணக்கம். உங்களை எல்லாருக்கும் வணக்கம். சரியா ஒருமித்த வகையில் ஒரு வணக்கம் உங்களை, நீங்கள் ஒவ்வொருத்தராக எனக்கு வணக்கம் கூறும்பொழுது நான் ஒரு வணக்கத்தை உங்களை எல்லோருக்கும் பகிர்ந்து அற்புதமான ஒரு விடயம் இன்று ஒன்றியல் தமிழ் வானொலியில் எடுத்து நீங்கள் கருத்துரையாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும்
6: சிறப்பான கருத்துக்களை கொண்டு வந்து தருகின்றீர்கள். மகள் மீரா கொண்டு வந்த அந்த தலைப்பு வந்து மானசீகம். இதுல ரெண்டு விடயம் நாங்கள் பார்க்கலாம். மகள் கொண்டு வந்தார் மானசீக காதல் என்றால் என்னவென்று. மானசீக காதல் என்பதை நீங்கள் ஒரு நோக்கிலே தான் கொண்டு செல்கிறீர்கள் என்று எனக்கு தெரிந்தது. எல்லோரும் இந்த ஆண் பெண் ஒருவரை ஒருவர் காதலிக்கின்றது என்பதிலேதான் நிற்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரையில் அறிவு சார்ந்த விடயம், இது ஒரு பெரிய ஒரு விடயம். அந்த மானசீகம் என்பதற்கு இதுவரை ஆய்விலே எவரும் நேரடியாக தமிழ் கருத்து தரவில்லை, ஆங்கிலத்திலேதான் தந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் படித்த அளவில் தமிழ்ப்பார்கள், நான் படித்த அளவில் இந்த மானசீகம் என்பது வேறு, காதல் என்பது வேறு. இந்த மானசீகம் என்பதற்கு ஒரு விடயம் இந்த மானசீகத்தை உறுதிப்படுத்துறது எதுவென்றால் நம்பிக்கை என்று ஒன்று இருக்கின்றது. இந்த மானசீகமாக ஒருவரை ஒருவர் காதலிக்கவோ அல்லது ஒன்றை விரும்புவதற்கோ அந்த நம்பிக்கை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது, அது தன்னம்பிக்கை. உதாரணத்துக்கு உடன்பிறவா சகோதரி, அதை நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? ஒரு பெண்ணை அல்லது அந்த வகுப்பிலே இருக்கின்ற பக்கத்திலே இருந்து படிக்கும் மாணவியை அல்லது எங்களோட பழகிக் கொண்டிருக்கிற ஒரு சிநேகிதி.

0: மாதிரி தொழிலகத்தில் எங்கே இருக்கும்போது உடன்பிறவா சகோதரியாக நாங்கள் கணித்து மனதிலே சகோதரியாக மதித்து விடுவோம், மனதிலே இருத்தி விடுவோம். அது அவர்களுக்கு தெரியுதோ தெரியவில்லையோ அவர் செய்கிற செயல்கள் அத்தனையும் உபதானிக்கும் பொழுது இந்த நம்பிக்கை இன்னும் மேலும் கூடிக்கொண்டு போய் அந்த அன்பு வளர்ந்து கொண்டு போவது மானசீகமாக அது மனது ஆசீர்வதிக்குது, மனது ஏற்றுக்கொள்ளுகின்றது, மனது நம்பிக்கையை வைக்கின்றது அந்த அன்பிலே, அது மானசீகம். உங்களை போன்ற இப்ப உங்களுடைய காதலை எடுத்துக்கொண்டால் மானசீக காதல் என்பது ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டோ, ஒருவரை பார்த்துக் கொண்டோ, ஒருவரோடு பழகிக் கொண்டோ, ஒருவரை காதலித்து விட்டு கடைசியில் நிறைவேறாத பட்சத்தில் நான் மானசீகமாக காதலிட்டு அன்பது என்பது எல்லாம் போலி, அது சரியான காரணங்கள் அல்ல, அது மானசீகம் அல்ல. மானசீகம் என்றால் எங்கள் மனதிலே முழுமையாக நம்பிக்கை வைத்து அதை பின்தொட அதையே அந்த நினைவோடே வாழ்ந்து கொண்டு போவது. இப்ப மகள் வந்து கூறியிருந்தார், ஆண்டாள் என்ற கதை கூறியிருந்தார், மீராவினுடைய கதை உதாரணத்துக்கு உங்களுக்கு விளங்கப்படுது, அற்புதமான உதாரணம். அந்த காதல் மனதிலே அந்த தெய்வத்தை நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையின் மீது வந்து அன்பால் வளர்ந்த காதல், அது உறுதியிலே முத்திநிலை பெறுவதற்கு போகின்றது. அதனாலே ஆண்டாளை வந்து அவர் ஆட்கொண்டால் மீரா இன்னும் ஆட்கொள்ளப்படவில்லை என்றெல்லாம் போயிருக்கும். ஆனால் மீரா மீராவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இனி ஒருவரை வரித்தோ, இனி ஒருவரை பார்த்து மகிழ்ந்தோ, இனி ஒருவரை பார்த்து போகவில்லை. அந்த கண்ணன் மீது அவர் வைத்து அந்த காதல் எந்த விதமான அப்பலுக்கற்றது, ஒரு சரியான ஆணித்தரமான நம்பிக்கையோடு இன்று காதலித்துக் கொண்டே இருக்கின்ற ஆண்டும் இல்லை, காலமும் இல்லை, எதுவுமே இல்லை. அது கண்ணனுக்கு அவரை தெரியாது, இவருக்கு கண்ணனை நேரடியாக சந்திக்கவில்லை, ஒரு ஸ்பரிசம் ஒன்றுமே இல்லை, அது காதலே வருகின்றது. அடுத்தது பாருங்கள், மானசீக குரு. இது உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகின்றேன். பாரத கதையிலே ஒரு பாத்திரம் வருகின்றது, அவன் வந்து வனத்திலே வாழ்கின்ற ஒரு வேடுவச் சிறுவன், இளகலைவனுடைய கதை உங்களுக்கு தெரியும். துரோணாச்சாரியார் வந்து வில்வித்தை கல்வியிலே சிறந்தவர், அவர் இத்தனை அரச குமாரர்களுக்கெல்லாம் பயிற்றுவிக்கின்றார், அதிலே தலை சிறந்த குமாரனாக அர்ஜுனருக்கு பழக்குகின்றார். அவரிடம் சென்று இந்த வேடுவச் சிறுவன் கேட்கின்றான், ஐயா உங்களிடம் நான் வில்வித்தை கற்க விரும்புகிறேன் என்றபோது அந்த அறிவை சிறந்த அந்த மகா குருவான துரோணாச்சாரியார் கூறுகின்றார், நீ வேடு வச்சிருவன், இது அரச குலத்துக்குரிய கலைகள், உனக்கு என்னதுக்கு உனக்கு கற்றுத்தர முடியாது, செல். ஆனால் அந்த ஏகலவன் நம்பிக்கை விடவில்லை. அவன் இங்கே வந்து அவரை ஒரு தடவை பார்த்து விட்டான், மனதிலே பதித்து விட்டான், இங்கே வந்து மண்ணினால் அவரை சிலையாக செய்கின்றான், செய்துவிட்டு அவர் முன்னே தன் அம்புகளை வைத்து வில்லையும் வைத்து வணங்குகின்றான். எப்படி வணங்குகிறான்? முழு மனத்தோடு, முழு நம்பிக்கை வைத்து, முழு அன்பு வைத்து, முழு பணியை வைத்து மனதுக்கே நினைத்துக் கொண்டு அந்த அம்பை எடுத்து அவன் எய்யும் பொழுதெல்லாம் அங்கே துரோணர் அர்ஜுனுக்கு என்ன வித்தை கற்பிக்கின்றாரோ அந்த வித்தை இவனுக்கு தானாக ஊட்டப்படுகின்றது. இது மானசீகம். அந்த துரோணருக்கு தெரியாது தன்னை நம்பி தன்னை அன்பு வைத்திருக்கின்றான் அந்த வேடுவச் சிறுவன், தன்னை மதிக்கின்றான், தன்னை குருவாக அவன் மனதில் ஏற்றுக்கொண்டான் என்று துரோணருக்கு தெரியாது. அந்த ஏகலைவன் கற்றுக்கொண்டு வரும்பொழுது அவனை அறியாமலே அந்த துரோணருடைய சகல பாக்கியங்களும் அவனுக்கு கிடைக்கின்றது, அந்த சாதுரியங்கள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கின்றது. ஒரு அம்பினால பல துளைகளை ஏற்படக்கூடிய ஒரு வித்தையை துரோணர் கற்பிக்கின்றார் அர்ஜுனனுக்கு, அவனை தவிர வேறு எவருக்கும் கற்பிக்கவில்லை. அதொரு நம்பிக்கை, நம்பிக்கையோடு அர்ஜுனன் கற்றுக்கொண்டு வாரான், மானசீகமாக அல்ல நேரடியாக. துரோணரும் நம்பிக்கையோடு கற்றுக் கொடுக்கிறார் நேரடியாக. ஆனால் எந்த விதமான உருவ ஒற்றுமை உருவ தொடர்பு இல்லாமல், கண் காட்சி இல்லாமல், அந்த நம்பிக்கையை மனதிலே வைத்துக் கொண்டு மானசீகமாக அவரை குருவாக தன் மனதில் பதித்து விட்டு நம்பிக்கையோடு இவன் அம்பை எடுத்து வரும்பொழுது அவனுடைய அந்த சக்தி இவருக்கு வருகின்றது. அந்த மானசீகமாக இவனுக்கு அந்த கல்வி பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. இது எப்படி வெளிப்படுத்துவது? அவன் சென்று துரோணருக்கு முன்னாலே அம்பு செய்து காட்டவும் இல்லை, அர்ஜுனருக்கு செய்து காட்டவும் இல்லை. பெருமையாக வில்வித்தையை நான் கற்பித்த பின்பு உன் வித்தைகளை காட்டும் மகனே என்ற போது நீ வித்தைகளை ஒப்புரித்துக் கொண்டிருக்கிறார் துரோணருக்கு அர்ஜுனன். அந்த வழி அந்த பகுதியால் ஒரு நாய் வருகின்றது. அந்த நாய் வந்து பல துளைகள் புறப்பட்டு வந்து விழுகிறது இந்த இடத்திலே, இவர்கள் நின்ற இடத்திலே. அங்கே சந்தேகம் ஏற்படுகிறது யாருக்கு என்றால் அர்ஜுனனுக்கு. குருவே, உன்னை தவிர வேறு யாருக்கும் நான் இந்த வித்தியை கற்றுக் கொடுக்கவில்லை, உனக்கு மட்டும்தான் கற்று தந்தேன்னு சத்தியம் செய்த அந்த காலத்திலே இருப்பார்கள். அதுக்கு நீங்க சத்தியத்தை மீறிவிட்டீர்கள், எப்படி நீ கூறுவா என்ற. இதோ பாருங்க, ஒரு நாய் வந்து விழுந்திருக்கு, ஒரு ஒரு ஒரு அம்பினால பல துளை ஏற்பட்டிருக்கின்றது, அப்ப என்னை விட நீங்கள் வேறு யாருக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்று சந்தேகப்படுகின்றார். அந்த இடத்திலே அந்த நாயை பின்தொடர்ந்து வருகின்றான் அந்த ஏகலைவன். ஏகலைவன் வந்தபோது துரோணரை கண்டவன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறான் அனுபவில்லோடு. உடனே அர்ஜுனனுடைய சந்தேகம் மேலும் வலுக்கின்றது. பார், இப்படி ஒரு காட்டு சிறுவனுக்கு ஒரு வேடுவனுக்கும் துரோணர் பழக்கி இருக்கின்றார். சந்தேகம் உழுகின்றது. அங்கே குருவினுடைய நம்பிக்கை வீணடிக்கப்படுகின்றது. அந்த அர்ஜுனனுக்கு அது பாய், அது ஒரு சூதகமாக வந்துவிட்டது அவனுக்கு. ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விட்டது, சந்தேகம் என்ற கருப்பு புள்ளி. ஆனா ஓரளவிலே அது எதுவும் இல்லை. அவன் சாஸ்தாரமும் விழுந்து வணங்கி குருவி என்ற உடனே அவர் நினைந்து பார்க்கின்ற எரிக்கும் கண், இது எப்படி நீ கேட்டால், யார் என்னுடைய குரு? நீங்கள் தான் என் குரு தேவரே என்று பணிகின்றான். அந்த இடத்திலே அவர் திகைத்திருப்பனர். உன்னை நான் ஒரு தடவை தான் நீ வந்து கேட்ட, உன்னை நான் பார்க்கவில்லை என்று அழைத்துக் கொண்டு செல்கின்றான். என்னுடைய பயிற்சி சாலையை வந்து பாருங்கள் என்றால் அது அந்த அண்மையிலே தான் இருக்கு, பக்கத்திலே தான் இருக்கின்றது. துரோணரும் அர்ஜுனனும் ஏகலைவனை பின்தொடர்ந்து சென்றபோது அங்கே பார்த்தால் துரோணரை போன்ற ஒரு சிலை இருக்கின்றது அங்கே. அப்போது துரோணர் மயங்கி விட்டார். இவன் அர்ஜுனன் விட சிறந்த ஒரு மாணவனாய் இருக்கிறான், நான் வேடுவனாய் இருக்கின்றானே என்று விட்டு மனதுக்குள்ளே அவருக்கு அந்த கொள்ள புத்தி இருக்கின்றது. இன்றும் அது இருக்கின்றது எத்தனை மக்கள் மத்தியிலே. மனதிலே நினைக்கின்றார், என்னை நான் நிரூபிக்க வேண்டும் என்றால் ஒரு விடயம் தான் இருக்கின்றது. இந்த கலையை இவன் என்னிடம் இருந்து கற்றுக்கொண்டு இருக்கின்றானே, என்னுடைய வில்வித்தை எல்லாம் அவனுக்கு தேவ சங்கல்பமாக அவனுக்கு சென்று கொண்டிருக்க மானசீகமான என்னை குருவாக மானசீகமாக குருவாக வைத்திருக்கின்றானே என்று விட்டு குரு தட்சணை கொடுக்காமல் நீ வித்தை கற்றுவிட்டாய் மகனே என்று நயவஞ்சகமாக கூறுகிறார். அர்ஜுனன் தீயாய் வந்து கொண்டிருக்கின்றான். நான் இவனில் எப்படி போருக்கு போன, நான் ஒரு போருக்கு போனா என்னுடைய வித்தியத்தின் இவனுக்கு தெரிய இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு போன்றான். குருவே, உங்களுக்கு என்ன குருதட்சணை வேணும்? குருதட்சணை நான் வீடு வச்சிருவன், நான் உங்களை மானசீகமாக குருவாக ஏற்று நான் செய்ய வேண்டிய மலர் வணக்கங்கள் எல்லாம் செய்திருக்கேன், நீ எனக்கு ஒரு குருதட்சணை தா என்று கேட்கின்றார். என்னவென்று கேட்கின்றான், உன் வலது கை பெரு விரலை எனக்கு, கட்டை விரலை எனக்கு தானமாக கொடு, அதுதான் நீ தரும் குருதட்சணை. உடனே அவன் கண் முடித்தனமா உடனடியாக வேறு இரண்டாவது கையில் மற்ற இந்த பாசரை கத்தி இங்க பக்கத்தில் இருந்தது, உடனே அதை எடுத்து இடையில இந்த கத்தி உடனே பெருவிரலை வெட்டி அவர் பாதத்தில் வச்சு வணங்குகிறான். திருப்தி அடைந்தேன் அல்லவா, வாழ்த்துக்கள் எனக்கு, ஆயுஷ்மான் பவ என்று விட்டு விட்டார். இப்பொழுது அர்ஜுனன் எண்ணிந்து பார்க்கின்றார், அவனை அனுப்பிவிடு குரு, அவன் மானசீகமாக என்னை மனத்தாலே குருவாக மதித்து ஏற்று நடந்தபடியால் என் வித்தமுழுக்கு அவனுக்கு சென்றது. ஆனால் இனிமேல் அவன் யாருக்கும் தொல்லை இருக்காது, ஏனென்றால் அம்பு எய்வதற்கு வலது பெருவிரல் வேண்டும், வில்லிலே வைத்து இழுத்து விடுவதற்கு அந்த பெருவிரல் வேண்டும் அல்லவா. இவர் அதை நயவஞ்சகமான அந்த பிறலை காணிக்கையாகி கொண்டார். இப்ப அவனுக்கு நாலு விரல், அவனால் அம்பு வித்தியை செய்ய முடியாது. இதுதான் மானசீகம் என்பது ஒன்று. மானசீகம் என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம். இப்பொழுது உங்களுக்கு விருப்பம், அவரிடமிருந்து எந்த விதமான பயனையோ ஒன்றையோ எதிர்பார்க்காமல் தானே அந்த வித்தையை கற்க வேண்டும் என்று சொல்லி மனதுக்குள்ளே அவரை குருவாக ஏற்றுக்கொள்வது, அதுதான் இந்த காதல் என்பது. காதலே அப்படி யார், எத்தனை பேர் இந்த உலகில் இருக்கு உங்களுக்கு எண்ணிக்கையே இல்லை, ஒருவரும் இல்லை என்றால் நான் கூறுவேன். அப்படி எவரும் காதலிப்பது இல்லை. பைத்தியக்காரனாக காதலிக்கிறது, ஐயோ அவளை விட்டு விட்டு நானும் இப்படி, அதெல்லாம் காதல், அதெல்லாம் மானசீக காதல். இந்த தாமரை நெஞ்சம் திரைப்படத்து கதை ஒன்று உருவாக்கப்பட்டு அதுவும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் மானசீகமாக. ஆனா மானசீகமான காதல் எங்கே வருகின்றது என்றால், கல்யாண பரிசு திரைப்படத்திலே பாருங்கள், சரோஜா தேவி தங்கையை விரும்புகின்றான் ஜெமினி கணேசன், அவர்கள் இருவரும் ஆடிப்பாடி ஆடுகின்றார்கள். ஆனால் அவர்களை அறியாமலே விஜயகுமாரி அக்கா அவனை காதலிக்கின்றார். துள்ளாத மனமும் துள்ளும் என்ற பாடல் அதில் வருகின்றது. அந்த பாடல் அந்த இடத்துல வருகின்றது. கல்யாணம் நினைத்து பாருங்கள், காதலித்தது இவள், அவள் மனதாலே காதலித்தது இவள், ஆனாலும் அது கைகூடியது எப்படி முடிவதை பார்க்க உங்களுக்கு. அப்படி பல திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, அதை தொட்டு சென்றிருக்கார். ஆனா உண்மையாக ஒருவரை நினைத்து அவருக்கே தன்னை வரித்து அவரை விட வேறு எந்த எண்ணமும் வராமல் அவருக்காக அவர் என்ன செய்தாரோ அவருக்கு எது விருப்பமோ அதையே தான் பின்பற்றிக் கொண்டு வாழ்வதுதான் மானசீக காதல். சேர்ந்து வாழ்வதுமல்ல, பார்த்து வாழ்வதுமல்ல, தொட்டு வாழ்வதுமல்ல, விட்டு அமுடாமல் ஒன்று ஒன்று காதலித்த காதலித்தே கைப்பிடித்தது போல ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்வது என்றும் அல்ல. ஒருவனை மனதாலே நினைத்து அவன் நினைவோடே அவன் என்ன செய்தானோ அவற்றையெல்லாம் தான் செய்து கொண்டு, அவர் என்ன அனுபவித்தாரோ அவற்றையெல்லாம் அவர் உண்ணாமல் இருந்திருப்பார், விரதம் இருந்திருப்பார், கருப்பு சட்டை போட்டிருப்பார், வெள்ளச்சட்டை போட்டிருப்பார், அது எதை விரும்புகிறாரோ அதையே தானும் பின்பற்றிக் கொண்டிருப்பார். என்னுடைய நண்பர் ஒருவர் இங்கே இருந்தார், அவர் இப்பொழுது இங்கே இல்லை. அவர் திருமணமாகி அவருடைய குறுகிய காலத்திலே அந்த மனைவி ஒரு விபத்திலே காலமாகிவிட்டார். அவர்கள் வீட்டிலே பூஜை அறையிலே அவளின் திருவுருவத்தை வைத்து பூசை செய்து கொண்டிருப்பார். காலை மாலை மதியம் எங்கு சென்றாலும் நான் வெளியே போகும்போதும் வெளியால் இருந்து வரும்பொழுது அவருக்கு தேவையான அவர் சொல்லிவிட்டு அவகிட்டத்தான் விடைபெற்றுக் கொண்டு போவார். அவ விரும்பின உணவையே தான் உண்டு கொண்டிருப்பார், அவ வெறுத்த உணவு அவர் எடுக்க மாட்டார். இது மானசீகம். பின்பு அவளோட அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது மானசீகம். அதேபோன்று நீராவை எடுத்துக் கொள்ளுங்கள், வேறு ஆடை அணியவில்லை, ஒரே அதிதமான ஆடையைத்தான் அவன் அணிந்து கொண்டா, அந்த தம்பூரவைத்தான் கையிலே வைத்திருவார், வேறு வாத்தியங்கள் வாசிக்க மாட்டா. அவர் வருவார் என்ற அந்த நம்பிக்கை மனதில் தன்னை அர்ப்பணித்து விடுவது, இது மானசீகம். அர்ப்பணித்து விடுவது. நான் முதலில் உடன் பிரவா சகோதரி கூறினேன், அதே போன்று சில பெற்றார்கள் என் வாழ்வில் கண்டதான் என் மகள் கூறினார். அதை பற்றி அப்பாவுக்கு தெரியும், என் வாழ்விலே ஏற்பட்ட சம்பவம் பலருக்கு தெரியும் தெரியாம இருக்க. நான் இங்கு என் கவிதையில கூட கொடுத்திருக்கிறேன். என்னை பெற்ற சாய் என்னை 6 வயதில் விட்டு சென்று விட்டார். அவர் சொர்க்கம் லோகத்தில் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை எனக்கு அப்பொழுது தெரியாது. அம்மா இறந்தது கூட எனக்கு தெரியாமல், அம்மா நான் எனக்கு 6 வயது மட்டும் அவர் பால் ஊட்டி கொண்டிருந்தேன். 6 வயது அவர் இறந்து விட்டு ஓடிப்பி பாலுக்கு அடிபடுகிறேன். அம்மாவோட அம்மா பால் தான் அழுகிறேன். அப்ப மாமி என்னை எழுத்துக்கொண்டு இப்பவும் சொல்லி அழுவார்கள். அவர் போன பின்பு எனக்கு ஒரு தாய் வந்தார். எனக்கு ஒரு தாய் கிடைத்தார். எனக்காக என் தந்தை 2வது மனம் முடித்தார். அந்த தாய் எனக்காக தன்னை சகலகளையும் தியாகம் பண்ணியிருந்தான். எனக்கு கிடைக்க என் பெற்றதா இருந்தால் கூட அப்படி பார்த்திருப்பாரோ தெரியாது, அன்பு செலுத்திருப்பாரோ தெரியாது. அந்த தாய் மானசீகமாக என்னை மகனாக ஏற்றுக்கொண்டு மனதில் ஏற்றோம் எனக்காக வாழ்ந்தார். வேறு குழந்தைகளை அவர் பெற்றுக் கொள்ளவில்லை. பின்புதான் அதை வச்சியெல்லாம் ஆய்ந்து உணர்ந்தேன். இது மானசீகத்து மானசீகம். மனதிலே நம்பிக்கை வைத்து, மனதிலே துணிவு கொண்டு, மனதிலே நினைத்துக் கொண்டு வாழ்வது, தன்னை மகனாக தான் பெற்ற மகனாக என்னை அரவணைத்து அல்லது இந்த இத்தவரை வரும்பொழுது எனக்கு முன்னுக்கு நிற்பது கண்ணுகளே அந்த தாய் தான். அவர் சேர்ந்த செயல், அவர் செய்த காரியங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள் இத்தைக்கும் இருக்கின்றது என் மனதிலே. அதை நானும் மானசீகமாக முதலில் அம்மா அம்மா என்று அழுது எனக்கு இந்த அம்மா உருவத்தோடு வந்தபோது கிடைத்தது. நான் என் தாயோடு வாழ்ந்தது குறைவு, இதுவோடு வாழ்ந்தது கூட அந்த அத்தகைய காலம் ஒரு மானசீகமான அம்மா என்று என்னுடைய பெற்ற தாயை நான் மனதிலே உருவகித்துக் கொண்டுதான் இந்த தாயை தாய் என்று அணைத்தேன். ஆனால் இவ பெறாமலே என்னை மகனாக ஏற்றுக்கொண்டு மானசீகமாக உலகறிய யாரும் இது இவருடைய வளர்த்த பிள்ளை என்று கூற முடியாது, கூற மாட்டார்கள். உருவத்தால் உருவத்தால் பழக்கத்தால் அப்படி அந்த மானசீகம் என்பது அதுதான். ஆண்டாளும் அதே மாதிரி மகள் கூறிய இடத்துல ஆண்டாளை குறிப்பிட்டிருந்தார். நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். ஆண்டாள் வந்து கண்ணனை உயிரோடு நீரை காணவில்லை, உருவத்தைத்தான் பார்த்து அவர் மீது அவருடைய பெருமைகளை எல்லாம் அறிந்து, அவருடைய சிறப்புகளை அறிந்து, அவருடைய அருள் வாக்குகளை அறிந்து, அவரோட ஒரு தெய்வம் என்று தெரிந்தும் அவரைத்தான் தான் மனம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததால் அந்த மாலையை தொடுத்துவிட்டு தான் அணிந்து பார்த்துவிட்டு தான் அங்கு கொண்டு அங்கே சார்த்து சென்றது. அழகாக சரியாக பொருத்தமாக இருக்கும் என்றால் அவவாக அவ மனதுக்குள்ள வைத்துக் கொண்டிருந்தார் சூரிய கொடுத்த நாட்சியர். இப்படி இந்த மானசீகம் என்பதற்கு இவ்வளவு நீண்ட கருத்தை கூறிவிட்டேன் போடும். இப்பொழுது உங்களுக்கு மானசீகம் என்றால் என்னவென்று புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். மானசீகம் என்றால் மனதிலே வைத்து மனதிலே விரும்பி மனதிலே மதித்து மனதிலே நினைவு அதை விட வேறு எதையும் எதிர்பார்க்க காலம் முழுக்க இருப்பதுதான் மானசீகம். சரிதானே நன்றி உறவுகளே.
1: ஒரு படம் இருக்கிறதப்பா நெஞ்சிருக்கும் வரை, அதுல சுவாஜி கணேசன் கே ஆர் விஜயாவை தான் மட்டும் காதலித்திருப்பார். அவருக்கு சொல்லி இருக்க மாட்டார். அவர் வந்து முத்துராமனை காதலித்திருப்பார். ஆனா அந்த காதல் கடைசி வரை அவருக்கு இருந்தது திருமணமாக. நெஞ்சிருக்கும் வரை
0: நெஞ்சு இருக்கும் வரை அந்த நினைவு மனதிலே இருந்து அவருக்காக வாழ்ந்து கொண்டு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இன்றும் எத்தனையோ பேரும் நான் பார்க்கின்றேன். கணவன் மனைவியாக வாழ்ந்து அவர்களுக்கு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு ஒத்துப்போக முடியாமல் விட்டு போய்விட்டால் கூட அவரே நினைத்துக் கொண்டு வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனா அங்கே ஒருவர் அவர் வேறு திசைக்கு தந்து தனக்கு வேறு பாதையை தேடிவிடார். அதை மனதிலே உண்மையாக காதலித்து மனதிலே வைத்து இருந்து வரை வாழ்வார். என்னோட வாழ்க்கை என்னோட இருக்குன்னா அவர் இப்படி செய்வார் மனதில் அப்படி இருக்கின்றது ஐயா. மானசீகம் என்பதற்கு இப்படி கருத்துக்கள். ஆனா இன்னும் இதை விட இன்னும் கூறிக்கொண்டு போனால் நீண்ட நேரம் நடத்திவிடும். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்து கதையை எனக்கு ஞாபகப்படுத்த மகளே நீடா உங்களுக்கு அப்படி பல பல திரைப்படங்கள் வந்திருக்கிறம்மா. இறுதி வரை எப்படி வாழ்வது, இறுதி வரை இப்பொழுது வாழ்ந்து விட்டு வாழ்வு முடிகிற நேரத்திலே மனதிலே வைத்துக் கொண்டு போறது இளமை பருவத்திலே. இளமை பருவத்தில் இருந்து அந்த மானசீகம் வந்து சேர வேண்டும். இப்ப மானசீக குழு இருக்கிறது, மானசீக காதல் இருக்குது, மானசீக மனைவி இருக்குது, அவளோட வாழ்வது போன்ற மானசீக கணவன் இருக்கு, மானசீக குழந்தைகள் என்று எல்லா இடத்திலும் இந்த மானசீகம் என்பது ஒரு அப்பழுக்கற்ற ஒரு சுத்தமான தூய்மையானது. காதலை விட மானசீகம் தூய்மையானது என்று கூறியுள்ளது. நன்றி. இதுவரை நீங்கள் செவி மறுத்ததற்கு வாழ்த்துக்கள். தொடருங்கள்.
1: அப்பா அருமையா சொல்லி இருந்தார் அப்பா உண்மையிலேயே. ஆனா உண்மையிலேயே அந்த உதாரணத்துக்கு அம்மா அந்த நெஞ்சிருக்கும் வரை படம் அதே தான் கதை. அதாவது சுவாஜி கணேசன் முதல்ல கே ஆர் விஜயாவின காதலித்திருப்பார். ஆனா அவருக்கு தெரியாது அவ காதலித்தது முத்துராமனை. ஆனால் அந்த அவருடைய காதல் மனசுக்குள்ளேயே அந்த முத்துக்களோ கண்கள் அது வந்து அவர் கனவு பாடல் என்று நினைக்கிறேன். அது சுவாஜி அது அப்படியே நினைவோட இருந்து கடைசி வரை அவளுக்கு திருமணம் அதான் பூ முடிப்பாள் அந்த பாடல். அதுல திருமணம் செய்து வைத்து அவர் சந்தேகப்பட்டு துன்புறுத்தும் போதெல்லாம் இவர் அதில் வேதனைப்பட்டுக் கொண்டே இருப்பார். அவர் வைத்த துடிப்பார். ஆமா அப்படி அந்த கதை. அதுதான் அந்த மானசீகம். அப்பா இன்னும் விளக்கமாக சொன்னார், நல்லாக சொன்னார்.
2: ஏகலைவன் மனசுக்கே ஒரே பாரமா இருந்து ஏகலைவன் கதை கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் நான் விரிவா அதனோட முழுமையா
3: கேட்டேன்.
2: ஆனா மனமே பாரமா இருக்கு அப்படி.
1: அது ஆனா உண்மையிலே அந்த விரலை அவர் வாங்கி எடுத்துட்டார். வட்டி தர சொல்லி
2: குரு தட்சணையும்
1: வாங்கிட்டார்.
2: மானசீகமா அவன் குருவா. ஆனா அவருக்கு அதுக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்ல.
1: இல்ல
2: இருந்தாலும் குரு தட்சணை கூட என்னதான குருவா வச்சிருந்த.
1: மற்றவர்கள் சொன்னதுலயும் அப்பா சொன்னார் அந்த உண்மையான அன்பு, ஆழமான அன்பு, ஊடுருவி போவது, மற்றது விட்டு கொடுத்தல், இதெல்லாம் இதோட அமைது எல்லாம் அமைஞ்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பது. அதை எல்லாரும் சொன்னதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணி போயிருக்கிறாரு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதனால எல்லாருக்கும் நான் பாட்டு தரே இல்ல, ஒரு பாட்டோட இப்ப முடிக்க போறேன். எனக்கு உண்மையிலே அசதியாக இருக்கிறது.
2: சரி மீரா
1: வந்துட்டு நான் வரப்போறேன். என்றால் அந்த நித்திரை முடிக்கிறது கூட எனக்கு பெருசா இல்லை. அந்த வானொலியில் ஒரு சின்ன தடங்கள் வந்தாலும் அதை என்னால திரும்ப திரும்ப நான் அப்பாட்ட வந்து கெஞ்சி கேட்டிருந்தேன், நீங்க செய்யுங்கப்பா கொஞ்சம் எனக்கு இன்னும் சரியான நிலைக்கு வரேன். ஏன்னா தனிமையாக ஒன்றரை மனத்தியாளங்கள் மிக வேதனைப்பட்டு வந்தேன். என்ன செய்யறது என்ன செய்யறதுண்டு தெரியாம எல்லாம் கலட்டி வச்சுட்டேன். பார்ட்ஸ் பார்ட்ஸா எல்லாம் வச்சு அதை என்ன வச்சு என்ன நேரமா பார்த்து பார்த்து அப்பா வந்து பார்க்கும்போதுதான் அந்த அது மட்டுமில்லை மூட நம்பிக்கையாண்டல்ல, ஒரு நாராயண மேல் இருக்கிற நம்பிக்கை கடவுளை அந்த நேரத்தில எல்லாம் வடிவா கும்பிட்டு கைகால் முகம் கழுவி கும்பிட்டு சூடமேத்தி இதுல எல்லாம் சிலவுல என்னன்னா, நாங்கள் மாமிச மதுகளை சாப்பிட்டு இதுக்குள்ள வந்து வருவதனாலோ அந்த அப்படி ஒரு தன்மை எனக்கு வந்து விட்டது. அதனால கலையோடு இருக்கும் போது நாங்கள் அப்படியா என்று அதை சூடமேத்தி செய்துவாங்க. கடைசியில அது ஏதோ ஒரு வகையில அது செய்யக்கூடியதா, அதை எல்லாம் கலட்டி வச்சுட்டு தான் அதை பார்த்து செய்யக்கூடியதா இருந்தது. இரண்டு கம்ப்யூட்டர் அதாவது கணினியை நான் செய்து கொண்டேன். அது இன்னும் எட்டுல மிச்சம் இருக்கிறது. அவன் அதெல்லாம் இனி இயங்குறதுக்கு அதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கிறது எடுப்பதற்கு, அதெல்லாம் பார்த்துச்சு. ஏன்னா உடனடியா இதான் அது, எந்த ஒரு டிவியோ என்னன்னாலும் அந்த மின்சாரம் உடனே அப்படி துண்டிக்கப்பட்டால், அதான் சொல்றாரு, லைட்டை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க மின்சாரம் அதுகளை ஏதாவது துண்டிக்கிறதுக்கு நூத்து வைங்க, நூத்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைங்க என்று சொல்வார்கள். மின்னல் கண்டான என்னண்டான அது கரண்ட் டக்குண்டு இல்லாம போனோம்னா எங்களுடைய டிவைஸ் எல்லாம் பழதாகிவிடும், அது கவனமாக இருக்க வேணும். ஆனா இது எங்களுக்கு ஓடிக்கொண்டே இருப்பது, எங்களுக்கு அதை நிறுத்தி வைக்கணும். இப்ப இது என்ன இங்க வந்து மின்சாரம் துண்டிக்கப்படுவது சரியான குறைவு எதிர்பார்க்க, மற்றது ஒரு ரெண்டு செகண்ட் இல்ல டக்குண்டு டக்குனு வந்துருச்சு அது. ஆனா எல்லாம் நின்றுடும், இங்க இருக்கிற எல்லா எங்களுடைய கடிகாரங்கள் எல்லாம் நின்றுடும். இப்ப சமையல் ஓவன் சமைக்கிற அடுப்பு அதுகள் எல்லாம் நின்று அதுல அந்த கடிகாரம் நின்று பிளிங் பண்ணி காட்டி கொண்டிருக்கும் அது. அப்ப ஆனால் உடனே வந்தாலும் இந்த டிவைஸ் எல்லாம் ஏதாவது கண்ணி எல்லாம் உடனே அது ஓபன் பண்ணி வேலை செய்ய
2: மாட்டேன்,
1: வேலை செய்ய மாட்டேன். அது ஏதோ ஒரு தாக்கல் என்னடா இது, நீண்ட நாளாக இருக்கிறது தானே சேவர் கம்ப்யூட்டர் எல்லாம் நீண்ட. என்ன என்ன கலக்கம் என்றால் இந்த நேரம் எங்க போய் வாங்குறது, கடைகள் திறக்க இல்ல. முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி நாங்க கணினிய வாங்கி அதை சரி செய்து எடுக்கிறது ஒரு ரெண்டு நாள் என்றாலும் கொஞ்சம் பாட்டை போட்டு விட்டுட்டு செய்யறதுக்கு மேலாது மற்றது எங்க போய் அந்த கணினிய வாங்கி செய்யறது அது எல்லாம் கூட ஒரு கணினி வாங்க வேணுமே நாங்கள். முதலாவது பொருளாதாரம் பொருளாதாரம் பற்றி எல்லாம் திங்க் பண்ணி அது சின்ன கலக்கம் வந்துருச்சு. ஆனா கடவுள் நாராயணன் அந்த கலக்கத்தை மாத்திட்டேன். எனக்கு கொஞ்சம் இருந்தாலும் இனி ஒரு சின்ன பதட்டம் தான், அதனால கொஞ்சம் உடல் நல்ல ஒரு உடல்ல ஒரு சோர்வு வந்துருச்சு எனக்கு கொரோனா வந்த மாதிரி. கொரோனாவோட அஃபெக்ட் பண்ணிடு அஃபெக்ட் பண்ணிட்டு
3: தானே,
2: வாய் வார்த்தை கூட சொல்லாதீங்க.
1: இப்ப இதுல அமைதியா மாளிகைக்கு ஒரு வாழ்த்துக்கள் போயிட்டாரு பாத்தீங்களா, அவர் சத்தம் போடாமலே போயிட்டார். அதான் என்னடா சத்தத்தை காணிக்கிறேன். ராமன் நீங்க சத்தம் போடாம அப்படியே இருந்து
4: கேட்டது.
1: நன்றி ஐயா. உண்மையிலேயே இந்த மானசீக காதல் என்பது எனக்கு இந்த சொல் வர காரணம் என்னண்டா, அந்த நான் இந்த கலட்டி செய்யும் போது என்னண்டா, ஏன் நான் உணவு துடிக்கிறேன்ன்றதுதான் இந்த கேள்வி வந்தது. ஏன் நான் துடிக்கிறேன், இது என்ன சரி ரெண்டு நாளைக்கு வேலை செய்ய இது வானொலி வராது, கொஞ்சம் தொழில்நுட்பம் ஒரு மூன்று நாளைக்கு நாளைக்கு சரி செய்யும் வரையும் அது அப்படி ஒரு பாட்டு போட்டுட்டு நீ நிறுத்த கூட இந்த வானொலி அப்படி செய்யறது கூட இந்த மனம் ஏவாது, அவ்வளவு துடிப்பா இருக்கு. அப்ப ஏன் இந்த துடிப்பு, ஏதோ மானசீகமா நான் பதறேன்னு தெரியும். ஐக்கியம் அதைத்தான் வச்சுக்கணும். மற்றது நேர்கள் எல்லாரும் பதம் பதைக்க போறாரு, ஏன்டா எல்லோரும் அழைத்த வண்ணம் இருக்கிறாரு, செல்வகுமார் அழைக்கிறாரு, எல்லோரும் அழைத்த வண்ணம், யாருடையதும் எனக்கு எடுக்கிறதுக்கு மனசு இல்ல, என்ன சொல்றது எனக்கு. என்னுடைய அந்த இது முழுக்க இந்த இதுலதான் இருந்தது அது. இது திரும்பவும் வர காரணம் என் அன்பு உறவுகளோட ஆழ்ந்த இதன் மேல் இருக்கிற அந்த ஆழ்ந்த எனக்கு ஒரு ஆளுக்கு என்ன மானசீக காதல், எனக்கு ஒரு ஆளுக்கு கடவுள் இதுக்கு விட்டு கொடுத்திருக்காதம்மா இது. இவன் கிடக்குறான் சும்மா வேலை செய்யாமலே இருந்திருக்கோம். உங்களை எல்லாருமே அந்த பதட்டம், அதாவது நீங்க எல்லாம் ஏங்க போறீங்கள், அட இவளே இப்படி ஏங்குற முடியுமா, இதை கேட்டு இது இதோடய வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாரும் ஏங்க போறீங்கன்னு கடவுள் எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து அதை ஒர்க் பண்ணி வேலை செய்ய வச்சுட்டேன். உங்களுக்கு தான் நன்றி, உங்களுக்கு தான் நன்றி என்று சொல்லிக்கொண்டு இப்ப அப்பா பேசி நான் பேசினதுல எத்தனை பேருக்கு தூக்கம், கண்ணன் தூங்கிய போயிட்டார். இப்ப நீங்க எழுப்பி பேசினா நான் உண்மையா உங்களுக்கு ஒரு பாய்ஸ் தருவேன். கண்ணன் பேசிட்டா, கண்ணன் தூக்கம் தான், செல்வகுமார் தூக்கம்
2: அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல
3: அல்ல
1: அல்ல இருக்கட்ட அல்ல இல்ல உண்மையா அந்த ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க உண்மையா.
2: அதுல கூட என்ன புரியாம இருக்காங்களே
1: உண்மையா ரெண்டு பேரும் டைம் வரையிலே
4: தூங்கிட்டு
2: தூங்குறாங்க.
1: இது ஒரு மானசீக
4: நீ போட்டு
1: இது
4: சொல்ல
2: ரெண்டு பேரும் நூட்லதான் இருக்காங்க.
1: ஊடுருவும் காவல் அம்மா, இது ஒரு ஊடுருவும் காவல்,
2: இது மானசீக
4: ரெண்டு பேருக்கு மானசீகமான காவல்
2: நட்டு நட்டு
1: சொன்னீங்க இந்த ரெண்டு பேரும்
4: தூங்கிட்டாங்க பரிசு கிடைக்காது, எப்படி கிடைக்கும்
1: உங்களுக்கு அதாவது என்ன இல்ல இல்ல போறங்க என்ன மாஸ்க் என்னது மூலிகை மூலிகை மாஸ்கா அதான்
3: சொன்னீங்க.
1: இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் இருந்தாலும் பேசினாலும் உங்களுக்கு 10 மாஸ்க் எனக்கு தெரியும். நீங்க இதுல நிக்கிற நீங்க எனக்கு கோல் அடிச்சு சொல்லலாம், ஆனா அது எனக்கு தெரியும் நீங்க அங்க கோல் அடிச்ச, அதனால இது நடக்காத காரியம்
3: எனக்கு அது தெரியாது, அந்த சிஸ்டம் எனக்கு தெரியாது. நீங்க கூட்டினா பேசுவாங்க
1: அந்த கால் அடிக்கிறவங்களும் இவங்க ஒரு ஆக்கள் அவங்க டக்குன்னு அடிச்சு எழுப்பி விடுவாங்க. இது ரெண்டு பேரும் பாருங்க
4: அவங்க ரெண்டு பேரும் தான் எழுப்புவாங்க. நாளைக்கு சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணுவாங்க.
1: நாளைக்கு இவன் இதுக்கு காட்டடிக்கு வரும்போது ஏகலை வேணண்டா யாருன்னு கேட்டு பாருங்க கேட்டது.
4: அம்மா அம்மா அம்மா நீங்க ஏழை இவனை கேட்க வேண்டாம், அப்பா எவ்வளவு நேரம் பேசினாலும் சொல்லுங்க அது சொன்னாலே போதும். அப்பா பேசினாரா அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு பேரும்
1: கேட்பாரு.

0: பாடம்
1: அது என்ன எது வேணும் அது வந்து

என்ன சுப்ரஜினி பாட்டு வந்து கேரளாவில இருந்து ஒரு பொண்ணு பாடிருக்காங்க, அது யூடியூப்ல வந்துருக்கு. அந்த பாட்டு நல்லா இருக்கும். அவங்க பேரு நல்ல காயத்ரி, அந்த எனிமல் காயத்ரி பொண்ணு பேரு, அது நல்லா இருக்கும்.